இருக்கும். உண்மையாகவே இன்றைய நாளிலும் ஒரு கோணத்துல நான் அதை பார்க்க விரும்புகிறேன். உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுகிறதுல ரொம்ப சந்தோஷம். நல்லது, நம் ஆண்டோடைய வார்த்தையை கவனிங்க. பாருங்க, இந்த 27வது அதிகாரம் ஒரு கப்பல் பிரயாணத்தை குறித்து பேசுகிற ஒரு அதிகாரம். இந்த கப்பல்ல சுமார் 276 பேர் பயணிக்கிறாங்க. இந்த கப்பல்ல நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க, அடிமைகள் இருக்கிறாங்க. இந்த கப்பல்ல மாலும் இருக்கிறார், கேப்டன் இருக்கிறார், இந்த கைதிகள் இருக்கிறாங்க. இப்படி அதுக்கு நடுவுல தேவ மனுஷனாகிய பவுல் இருக்கிறார். இப்படி ஒரு 276 பேரை சுமந்து கொண்டு ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்தை நோக்கி போகிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். இந்த கப்பல் பிரயாணத்துல நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். உண்மையாகவே ஆண்டவரின் உள்ளத்தை பாரப்படுத்தின ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்தை நோக்கி போகிற ஒரு கப்பல் பிரயாணம் போன்றது. நம்முடைய வாழ்க்கை பூமியாகிய இந்த துறைமுகத்துல இருந்து பரலோகமாகிய அந்த துறைமுகத்தை நோக்கி போகிற கப்பல் பிரயாணம் போன்றது. இந்த பிரயாணத்துல நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற செய்தியுடைய தலைப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை படகுல வந்து மோதுகிற காற்றுகள். நம்முடைய வாழ்க்கை படகுல வந்து மோதுகிற நான்கு வகையான காற்றுகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். நல்ல கவனிங்க, இந்த அதிகாரத்துல நாம் அதை தான் பார்க்கிறோம். அவங்களுடைய ஆரம்பம் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சுமூகமாக, சகலமும் கைகூடி வந்ததான ஒரு நேரத்துல இந்த பிரயாணம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பம் ரொம்ப நன்றாக தான் இருந்தது. அந்த கப்பல் ஓட்டி அந்த மாலுமி அல்லது அந்த கேப்டன் அந்த சூழ்நிலையை பார்க்கிறார். பல வருட அனுபவம் உள்ள அந்த கப்பலோட்டியானவர், அந்த கேப்டன் ஆனவர், அவர் வானத்தை பார்க்கிறார், கடலை பார்க்கிறார். சகலமும் அந்த கப்பல் பிரயாணத்துக்கு ஏதுவாக சாதகமாக இருந்ததை அவர் கண்டதுனால, ரைட், நாம் இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாராம், அந்த பிரயாணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆனால் அதுக்கு நடுவுல நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்னவென்றால், அந்த மனுஷர்களுக்கு தெரியாது, அந்த கப்பலோட்டிக்கு தெரியாது, அல்லது அந்த கப்பல்ல பயணித்த ஒருவருக்கு தெரியாத ஒரு காரியத்தை தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் அங்கு ஒரு வெளிப்பாட கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, இந்த கப்பல் பிரயாணம் அவ்வளவு பாதுகாப்பானதாக இல்லை, நம்ம போகிற இந்த பிரயாணத்துல ஆபத்து இருக்குது, தடைகள் இருக்கிறது, ஆகவே இந்த பிரயாணம் போகிறது அவ்வளவு நல்லதாக இல்லை, உங்களுக்கு சேதம் உண்டாகும், கப்பலுக்கு சேதம் உண்டாகும், சரக்குகளுக்கு சேதம் உண்டாகும், இப்படிங்கிற ஒரு வெளிப்பாடை அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்று அந்த கப்பல் ஓட்டிக்கு சொல்லுகிறார், அல்லது அந்த கேப்டனுக்கு சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, ஒரு சாதாரண ஒரு கைதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பல்ல ஏறுறார். அவருடைய வார்த்தைகளை அவங்க மதித்ததாக தெரியல, ஏற்றுக்கொண்டதாக தெரியல. அவங்க அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை விட அந்த மாலுமி சொன்ன அல்லது அந்த கேப்டன் சொன்ன அந்த வார்த்தைகள் மேலதான் அதிக நம்பிக்கை வைத்தாரு. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நமக்கு கஷ்டர் நம்முடைய கண்களுக்கு தெரியாத சில காரியங்களை சில தேவ மனுஷர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். நமக்கு பார்க்க எல்லாமே சுமூகமாகத்தான், சாதகமாகத்தான், எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாத நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்குகிறது, என்ன நடக்க போறது என்கிறத அந்த தேவ மனுஷர்கள் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நாம் இதை கவனத்துல கொள்ள வேண்டியது அவசியம். நமக்குன்னு ஒரு தேவ மனுஷர் இருப்பார், நமக்குன்னு ஒரு பாஸ்டர் இருப்பார், நமக்குன்னு ஒரு ஊழியக்காரர் இருப்பார், நமக்கு ஆலோசனை தரும்படியாகவே, நம்மளை நல்வழிப்படுத்தும்படியாக, நம்மளோடு கூட இருந்து நமக்கு வருகிற எல்லா நன்மை தீமைகளும் தோள் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில கொடுத்திருப்பார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்தை காது கொடுத்து கேட்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை படகுல மோதுகிற
காற்றுகளிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும். நல்லது, நான் இந்த இந்த வார்த்தையிலிருந்து அந்த மிக வேகமாய் கடந்து செல்கிறேன். நல்ல கவனிங்க, முதலாவது நம்முடைய வாழ்க்கை படகுல மோதுகிற காற்றுகளை குறித்து நான் சொல்லிட்டு கொடுத்து அதிலிருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்கிறத குறித்ததான ஒரு ஆலோசனையும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, முதலாவது வசனம் சொல்லுகிறது, மாற்கு எழுதின சுவிசேஷம், மாற்கு எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம், மாற்கு எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்க. நம்மளோட வாழ்க்கை படகுல வந்து மோதுகிற காற்றுகள், முதலாவது காற்று வசனம் சொல்லுகிறது அப்பொழுது, மாற்கு 4வது அதிகாரம் 37வது வசனம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல மோதிச்சு. இங்க நாங்க வாசிக்கிறோம் ஒரு சுழல் காற்றை குறித்து வேதம் போதிக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை படகுல வந்து மோதுகிற ஒரு காற்று இருக்கிறது, அது என்னன்னா சுழல் காற்று, சுழன்று சுழன்று சுழன்று வீசுகிற காற்று. எந்த பக்கமும் நம்மள முன்னேற விடாதபடிக்கு நாம நினைப்போம், நாம முன்னேறி போகணும் தான் நினைக்கிறோம், ஆனா நம்மள முன்னேற விடாதபடிக்கு இந்த சுழல் காற்று நம்மளோட வாழ்க்கை படகை சுற்றி வீசிக்கொண்டே இருக்கும். அது நம்மட வாழ்க்கையில வருகிற பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஒரே காரியம் பாருங்க, சுழன்று சுழன்று வீசுகிற எந்த சைடிலும் நாம முன்னேற விடாதபடிக்கு ஒரே பிரச்சனை, ஒரே காரியம் நம்மள என்ன செய்யுமா, நம்மட வாழ்க்கை படகுல மோதிக்கொண்டே இருக்கும். சில நேரங்கள்ல நம்மட வாழ்க்கையில பாருங்க, நம்ம விட்டு வந்த பாவங்கள், அந்த பாவத்தினுடைய நினைவுகள், அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள், நம்ம ஆண்டவருக்குள்ள முன்னேறி போக நினைக்கிறோம், ஆனால் அவைகள் என்ன செய்கிறதா, மறுபடியும் மறுபடியும் வந்து சுழன்று சுழன்று சுழன்று வீசுகிற சுழல் காற்றை போல நம்மள முன்னேற விடாதபடிக்கு தடை செய்கிறது. சில நேரங்களை பாருங்க, குடும்பத்துல திருச்சபையில, திருச்சபையில எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு ஒரு ஒரு பிரச்சனைய, ஒரே பிரச்சனைய தொடர்ச்சியாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நம்மள முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணுகிற அந்த சுழல் காற்றுகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. நம்முடைய குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில பாருங்க, சந்தேகம் என்கிற ஒரு சுழல் காற்று எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்க விடாதபடி, எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்குள்ள வளர விடாதபடி, முன்னேற விடாதபடி அந்த சந்தேக காற்று வீசிக்கொண்டே இருக்கு, சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வீசிக்கொண்டே இருக்கும், சுழன்று சுழன்று சுழன்று வீசுகிற சுழல் காற்று. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சுழல் காற்று வீசுகிறதை உங்களால நிதானிக்க முடிகிறதா, அவதானிக்க முடிகிறதா, ஆண்டவர் நமக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் என்று நாம இறுதியில கவனிக்கலாம். கவனிங்க, இரண்டாவது மிக வேகமாய் போகிறேன், இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம், நம்மளோட வாழ்க்கை படகுல மோதுகிற இரண்டாவது காற்றை பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:24 வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:24 வசனம், வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினார் அலைகளினாலே அலைவுபட்டு. நல்ல கவனிங்க, எதிர்காற்று, இந்த காற்றுக்கு கொடுக்கப்படுகிற பெயரை பாருங்க, எதிர்காற்று, நம்மட வாழ்க்கை படகுல வந்து மோதுகிற எதிர்காற்று. இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், தீய வல்லமைகள், அசுத்த ஆவிகள், பிசாசின் கிரியைகள், நாம ஆண்டவருக்குள்ள முன்னேற விடாதபடிக்கு நாம கப்பலை போல அலைகளை ஊடறுத்து மிக வேகமாய் ஓட வேண்டிய அந்த கப்பலை ஓட விடாதபடிக்கு முகத்துக்கும் முகம் வந்து எதிர்த்து நிற்கிற பிசாசின் தந்திரங்கள், நம்மட வாழ்க்கையில எதிர்த்து போராடுகிற காரியம், நம்மள நல்லா ஜெபிக்கணும்னு நாம நினைக்கிறோம், ஆனா ஜெபிக்க விடாதபடிக்கு நமக்கு எதிராய் போராடுகிற ஆவிகள், நம்ம முன்ன நல்ல ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல முன்னேறணும், நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துல இன்னும் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம், ஆசைப்படுகிறோம், மற்ற ஊழியர்களை பார்க்கும் பொழுது நாமும் அவரை போல மாறணும், அவரை போல சாதிக்கணும், அவரை போல ஏதாவது செய்யணும் அப்படி நாம நினைக்கிறோம், ஆனா நம்மள முன்னேற விடாத படிக்கு எதிர்த்து போராடுகிற தீய வல்லமைகள் நம்மட ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவோட காரியத்துல வளருகிறத விரும்பாத ஒரு ஆளுனா இந்த சாத்தான், இந்த பிசாசு தான். எந்த நேரமும் நம்மளை எப்படி முடக்கலாம், எதிர்த்து நிற்கிறவன், எதிர்த்து போராடுகிறவன், எதிர்த்து காரியங்களை செய்கிறவன், எந்த சூழ்நிலை, நான் வேதத்துல நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு உதாரணம் சொல்ல முடியும், நல்ல கவனிங்க வசனத்தை பாருங்க, பைபிள் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், 9வது அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது,
28வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் கெனசரேத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ள போகிறார். அவர் ஊழியம் செய்து கொண்டு போகிற நேரத்துல ஆண்டவர் கெனசரேத் என்கிற பட்டணத்துக்கு போகிறார். போக அவர் என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுகிறார். ஆனா அதுக்கு முன்னதாக நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சாத்தான் ரெண்டு வாலிபர்களை புட்டித்து அவர்களை காயப்படுத்தி அவர்களை நிர்வாணப்படுத்தி அந்த அந்த கிராமத்திலேயே மிக மோசமாக அவர்களை நடத்துகிறத நீங்க பார்க்க முடியும். அந்த அந்த அந்த கிராமத்துல அவர்கள் நிர்வாணமாய் தெரிந்தார்கள். அவர்கள் தங்கி

0: 몇 킬로미터야?
1: 어머, 봐. 벌써 봤어. 사탕가래일래. 넷플릭스 프레젠 다이슨 아무리 말해봐 அங்கே இலங்கையிலே சில பிரச்சனைகள் பட்ஜெட்டுக்குள் என்று சொல்லும்பொழுது அங்கே சில காரணங்களாலே அந்த செய்தி கொடுக்க முடியவில்லை. ஒரு அருமையான செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார். பிசாசு அவனுக்கு பிடிக்கவில்லை. உண்மையிலே ஆழமான ஒரு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அதாவது சுழல் காற்று எதிர்காற்று. சுழல் காற்றுன்றா என்ன? எங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள், பாவ சிந்தனைகள் எல்லாம் வந்து மோதுமா? அதாவது முன்னோர விடாது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஊழியராக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, இந்த முன்னோர விடாதபடி சுழல் காற்று. மாக்கு 4:35 37 சொல்கிறது, இந்த சுழல் காற்று முன்னோர விடாது. முன்னோர விட மாட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோர விட மாட்டான். ரெண்டாவது மத்தேயு 14:24 எதிர்காற்று. எதிர்காற்று சொல்லும் பொழுது அசுத்த ஆவிகள், பிசாசின் தந்திரங்கள், மந்திரவாதியின் தந்திரங்கள், இவைகள்லாம் அந்த எதிர்காற்று. முன்னேற விடாமல், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற விடாமல் தடுக்கின்றன. இந்த காற்று எத்தனை விதமான காற்று? ரெண்டு வித காற்று சொன்னார், நாலு காற்றை சொல்ல வந்த அங்கே இலங்கையிலே நெட் பிரச்சனை போல இருக்கு. மீண்டும் வருவேன். நல்ல வழிபாட்டை கொடுத்திருந்த மத்தேயு 9:22-34 நல்ல வழிபாட்டை கொடுத்த காற்றிலே இயேசு கிறிஸ்து கப்பலிலே போகும் பொழுது சீஷர்கள் மேலே இருந்தார்கள். இயேசு கப்பல் அடியில் படுத்திருந்தார்கள். அப்பொழுது சுழல் காற்று வந்தது. நல்லா யோசிங்கள், அந்த பெரும் அலை கடல் வந்து அந்த கப்பலை வந்து மோதிச்சு. அப்படியான பிரச்சனை யார் கொண்டு வந்தது தெரியுமா? சத்துருவானவன். ஏன் தெரியுமா? இயேசு அடுத்த கரையில போனால் அங்க பிசாசு பிடித்தவன் சுகமாக போவான். பிசாசுக்கு தெரியும். எனவே அந்த கரைக்கு போக விடாமல் பிசாசு அவனை சுழல் காற்றை எதிர்காற்றை கொண்டு கொடுத்துருக்கான். ரெண்டாவது சீசர் விட்ட புள்ள இயேசு இந்த படகில் அடியிலே படுத்திருக்கிறார். சீசர்கள் மேலே இருக்கிறார்கள். இப்ப தண்ணி படகுக்குள்ளே வந்து ஆளுக்கு முதல் போகும்? ஆண்டவருக்கு தான் முதல் தண்ணி போகும், கடல் தண்ணி. அப்புறம் தான் சீசர்கள் போகும். அவங்க பயந்தார்கள். இதெல்லாம் ஒரு பிசாசுடைய கிரியை. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஊழிய பாதையிலும் அநேக பிரச்சனைகள், எதிர்காற்றுக்கள். சில நேரம் லைன் கட் பண்ணலாம். சில நேரம் இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த பிசாசானவன் ஒரு நல்ல செய்தியை கேட்க விட மாட்டான். கட்ட சுவரையும் கேட்க விட மாட்டான். அடுத்தது எங்கேன்னு பார்த்து கொண்டிருப்பான். ஊழியக்காரர் எங்கே பிளவுறாள், விசுவாசி எங்கே பிளவுறாள்னு காத்து கொண்டிருப்பான். அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தால் அவர் மீண்டும் வருவார். அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லையோ தெரியவில்லை. காரணம் இலங்கையில் அடிக்கடி எலக்ட்ரிசிட்டி போய்கொண்டிருக்கும். அவரை அழைக்க முடியவில்லை. காரணம் அவர் வருவார். அது மட்டும் பொறுத்திருந்துகள். நல்ல செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார். பாருங்க, முதல் செய்தி திராட்சைச்செடி, அருமையான செய்தி. அதிலே ஒரு ஆழமான சத்தியம் அவர் சொன்ன எனக்கு பிடிச்சு கொண்டது. அவர் சொன்ன விஷயம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கனெக்ட் பண்ணுறார். அதுதான் பிளஸிங். அதாவது எஸ்ஐ 5 அதிகாரத்தை எடுத்து கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டு 18 அதிகாரத்தோட தொடர்படுத்தி விளக்கத்தை கொடுக்கும்பொழுது அது ஒரு ஆசீர்வாதம். அப்படி அந்த வசனங்கள் எங்கெங்கே இருக்குன்னு தெளிவுபடுத்த அது மிகவும் ஆசீர்வாதம். பாஸ்டர் இவரும் கூட இப்போ சாமுவேல் ராஜ் கூட பேட்டிக்குழுவில் ஊழியம் செய்கிறார். அவர் அருமையான போர் அவர் அருமையான செய்தியை கொடுத்து கொடுத்திருந்த அந்த காற்று, நாலு விதமான காற்றிலே தென் விதமான காற்றைத்தான் கேட்க விட்டார். 3 நாளை விடவில்லை. ஏன்னும் மீண்டும் திரும்பி வருவார். வரும்பொழுது நாங்கள் அந்த செய்தியை கேட்கலாம். தயவு செய்து லைன்ல நின்று கொள்ளுங்கள், போய்விடாதீங்கள். காரணம் இப்படித்தான் அந்த சத்ருவானோட செயல்தான் இது. வரும்வரை லெசிபதர் ஒரு பாட்டை ஒன்று போடுவார்னு விசுவாசிக்கிறேன். காரணம்
2: வந்துட்டான்
1: பேசுவார் சமல்ராஜ்.
2: அங்கே பாருங்க, நான் தடை செய்கிற மாதிரி சத்துருவேன்.
1: அதான் சொல்றேன், அந்த பிசாசானவன் ஆழமான சத்தியத்தை கொடுக்க தடை செய்வான். இந்த சுழல் காற்று பிரச்சனை கொண்டு வந்தது. எதிர்காட்டு தான் இந்த பிரச்சனை, எதிர்காட்டு தான் வந்திருக்கு. பாச தொடருங்க.
2: ரைட். அப்போ அந்த மத்த எழுதின சுவிசேஷம் எட்டாவது வசனத்துல 34வது வசனம் வரை பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த இடத்துக்கு போன பொழுது அந்த ஆண்டவர் போகிறதுக்கு முன்னதாக வருகிறதுக்கு முன்னதாக அவரை தடுத்து நிறுத்துகிற ஒரு தன்ன ஒரு வேலையை சத்துரு செய்கிறத நீங்க அந்த அதிகாரத்துல பார்க்கலாம். ஒரு பெரிய அங்க ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய புயல், ஒரு அல மோதி அழித்து விடக்கூடிய அளவுக்கு, அதாவது இடையிலேயே ஆண்டவரை நிறுத்தி விடணும், இடையிலேயே ஆண்டவரை கொண்டு விட வேண்டும், இடையிலேயே ஆண்டவர் அந்த எல்லைக்கு வர விடாதபடிக்கு எடுத்து விட வேண்டும் என்கிறதுல சத்துருக்குரியமே. நாமும் சில நேரத்தில் ஆண்டவருடைய காரியமாக, ஆண்டவருடைய வேலையாக, ஆண்டவருடைய ஊழியமாக ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சு புறப்படுகிற பொழுது சத்துரு ஏதோ ஒரு வகையில குறுக்கிட ஆரம்பிக்கிறான். நம்ம தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறதுல அவன் மிக குறியாக இருக்கிறான். ஆகவே நாமும் நம்மளோட வாழ்க்கையில, குடும்பத்தினாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி, திருச்சபையிலானும் சரி, நாம் இந்த வெளிப்பாடு உடையவர்களாய் இருந்தால் நாம் நம்மளோட வாழ்க்கையில வந்து மோதுகிற எதிர்காற்றுகளை இனம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், அந்த கிருபை நமக்கு இருந்தால் நம்மட வாழ்க்கை படகு தொடர்ந்தும் முன்னேறி போகிறதை நாம் இலகுவாய் கண்டுகொள்ள முடியும். கடைசியா மூன்றாவதாக நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். மூன்றாவதாக பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை காற்றை குறித்து வேதம் சொல்லுகிறது இருக்கிறது நிருபம். எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது, எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஒரு காற்றை கொடுத்து சொல்லுகிறார். இந்த காற்றுக்கு பெயர் துருபதேச காற்றுக்கள், பிழையான உபதேச காற்றுகள், கள்ள உபதேச காற்றுக்கள். இன்றைக்கும் நாம் ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம், நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்போம், நாம முன்னேறி போய் கொண்டிருப்போம், உற்சாகமாய் காரியங்களை செய்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மளை திசை திருப்புவதற்காக நம்மட வாழ்க்கை படகுல இந்த மாதிரி துருபதேச காற்றுக்கள் வந்து மோத ஆரம்பிக்கிறது. நாம் நம்முடைய நம்பிக்கையில சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு, நம்முடைய நம்பிக்கை உறுதியை தளர்த்து விடக்கூடிய அளவுக்கு, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை உடைத்து விடுகிற அளவுக்கு நம்ம சரியா ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம், அந்த இலக்கை நாம் அடைய விடாதபடி வேறு திசைக்கு நம்மளை இழுத்து கொண்டு போகிற துருபதேச காற்றுக்கள் இந்த பூமியில தொடர்ந்தும் எல்லா இடங்களிலும், அது சிறிலங்காவில மட்டுமல்ல எல்லா தேசத்திலும் பரவி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதனால் சிக்குண்டவர்கள் நீங்க பார்க்க முடியும், அலைந்து திரிந்து என்ன செய்யறன்னு தெரியாம அங்குமிங்கும் ஓடி திரிகிறது நீங்க பார்க்க முடியும். நல்லா கவனிங்க, அந்த 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல நாம் அதை தான் பார்க்கிறோம். அவங்க ஒரு இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, அந்த இலக்கை அடைவதற்கு முன்னதாக இந்த காற்று அந்த கப்பலின் மேல மோதின பொழுது அவர்களுக்கு திசை தெரியவில்லை. எந்த பக்கம் நாம இருக்கிறோம், எந்த பக்கம் நாம போறோம், என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கு மெங்கு தடுமாறுகிற ஒரு நிலையை நாம் அங்கு பார்க்க முடியும். இதுதான் நம்மளோட வாழ்க்கையில வந்து மோதுகிற மூன்றாவது காற்று, துருபதேச காற்று. இந்த துருபதேச காற்று பரவலாக எங்கும் இந்த கடைசி நாட்களில எழும்பி வருகிறத நாம பார்க்க முடியும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம 4வது இன்னொரு காற்றை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் பாருங்க, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்படி நாங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 27:14, கொஞ்ச நேரத்துக்குள்ளாக யூரோக்கிலிதோன் எனும் கடும் காற்று அதன் மேல மோதிற்று. இந்த காற்றுக்கு பெயரை பாருங்க, யூரோக்கிலிதோன் என்று சொல்லுகிற கடும் காற்று. நான் மறுபடியும் சொல்லுகிற, ஆரம்பத்துல இருந்து நம்மட வாழ்க்கை படகுல மோதுகிற சுழல் படகுல மோதுகிற எதிர்காற்று, நம்முடைய வாழ்க்கை படகுல மோதுகிற துருபதேச காற்று, நான்காவதாக யுருக்கெளிதோன் என்று சொல்லுகிற கடும் காற்று. இந்த காற்றினுடைய தாக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான தாக்கத்தை அது விளைவித்து விடுகிறது. நம்மோட வாழ்க்கையில நம்ம சும்மா ஓடிக்கொண்டிருப்போம், நாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரே சார்ந்து அழகா நம்மோட பயணம் போய்கொண்டு வாழ்க்கையில வருகிற இழப்புகள், நம்மட வாழ்க்கையில வருகிற நஷ்டங்கள், நம்மட வாழ்க்கையில வருகிற விபத்துக்கள், நம்மட வாழ்க்கையில வருகிற சேதங்கள், நம்மளால சகித்துக் கொள்ள முடியாது, நம்மளால தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம மேல வந்து மோதுகிற தாக்கங்களை குறித்து நாம வாசிக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், நாம் நம்மளோட வாழ்க்கையிலே வந்து மோதுகிற யுருக்கெளிதோன் காற்று எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில், ஒவ்வொரு திருச்சபையினுடைய வாழ்க்கையிலும் வந்து மோதுகிற இந்த மாதிரி காற்றுகளை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். சில நேரம் பாருங்களேன், நிறைய பேருடைய பின்மாற்றத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த காற்றின் தாக்கம் அங்க இருக்க முடியும். சில நேரங்கள்ல சபைகளை தூரமாய் மனுஷர்களை நாம் பார்க்கலாம். சில நேரங்கள்ல பாருங்க, நாம நம்பி இருப்பேன், அவங்க மேல நம்பிக்கை வைத்து அவங்களை உருவாக்கி இருப்போம், அவங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை நல்லா அவங்களை ஈடுபடுத்திருப்போம், அவங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வைத்திருப்போம். திடீரென்று அவர்கள் உடைத்துக் கொண்டு அவர்கள் உங்களோட வழியை போய்விடுவார். இதனை தாங்கிக்க முடியாத காரியங்கள், சில நேரங்கள் நம்ம சோர்ந்து விடுகிறோம், சில நேரங்களை நம்ம அதைரியப்படுகிறோம், சில நேரங்களை நம்ம என்ன செய்யறன்னு தெரியாம நம்ம தடுமாறி போய்விடுகிறோம். நம்மட வாழ்க்கை படகுளை வந்து மோதுகிற யுரோக்கெளிதோன் காற்று. சில நேரம் நம்ம மனுஷரை நம்மட வீட்டுல, நம்மட திருச்சபையில ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஒரு நபர் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருப்போம், திடீர்னு அந்த மனுஷனை நம்ம இழந்துருவோம். அந்த இழப்பு நம்மளால தாங்க முடியாததா இருக்கும். நம்ம அந்த இழப்பு நம்மளோட வாழ்க்கையே திசை திருப்பி விடக்கூடியதா இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு, அதன் மேல ஒன்றுமே நாம நடத்த முடியாத அளவுக்கு மிக மோசமாக நாம தாக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த யுரோக்கெளிதோன் என்கிற காற்று நம்மளோட வாழ்க்கை படகுளை மோத ஆரம்பிக்கிறது. இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த மாதிரி நேரத்துல இந்த காற்றுகள் நம்மட வாழ்க்கை படகுல மோதுகிற இந்த மாதிரி நேரத்துல நாம என்ன செய்யணுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இந்த அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்துல அந்த கப்பல்ல இருந்தவங்க செய்த ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாசித்த அந்த 1வது வசனம், நாம் ஆரம்பத்துல இந்த செய்திக்கு நாம கருப்பொருளாக எடுத்த அந்த வசனம் 29, 27, 29, பாறை இடங்களில விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்குரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, 4 காற்றுகள் அந்த கப்பல்ல மோதுகிறது நான் உங்களுக்கு காண்பித்து தந்தன. அதே மாதிரி அவர்கள் 4 நங்குரங்களை எடுத்து போட்டு அவங்க தரித்திருந்ததை நம்ம அந்த படகுல வாசிக்க முடியும். எந்த காற்று நம்மளோட வாழ்க்கை படகுல வந்து மோதினாலும், இந்த மனுஷர்கள் செய்த வேலையை பாருங்க, முதல் நங்குரத்தை எடுத்து முன்னால ஒரு நங்குரத்தை போடுகிறார்கள், அவர்கள் பின்னால ஒரு நங்குரத்தை போடுகிறார்கள், வலது புறம் ஒரு நங்குரத்தை போடுகிறார்கள், இடது புறம் ஒரு நங்குரத்தை போடுகிறார்கள், 4 நங்குரங்களை காத்திருந்தார்கள். நல்லா கவனிங்க, நங்கூரம் பாய்த்த கப்பலை இந்த காற்றுகள் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நமக்கு மிக அழகாக வேதம் சொல்லுகிறது, நங்கூரம் பாய்த்த கப்பல்களாக நம்மட வாழ்க்கை இருக்கணும். நல்லா கவனிங்க, நாம ஒரு கப்பலை போல அலைகளை ஊடறுத்து
0: அழைக்க வேண்டியவர்கள்,
2: மிக வேகமாகவும் துரிதமாகவும் நாம் பயணிக்க வேண்டும். அதே நேரத்துல நங்கூரம் போட்டு காத்திருக்க வேண்டிய நேரங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கல, தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பதல்ல, சில இடங்களில சில நேரங்கள் இந்த காற்றுகள் நம்மட வாழ்க்கை படகுல மோதுகிற நேரம் எல்லாம் நம்ம நங்குரம் விட்டு காத்திருக்கவில், அப்பொழுது இந்த நங்குரம் பாய்த்த கப்பலை அந்த காற்றுகள் ஒன்றும் செய்ய முடியா. நல்ல கவனிங்க, நான் மிக வேகமாய் நான் இந்த நங்கூரங்களை குறித்து கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க கடந்து செல்லலாம். முதலாவது நம்ம போட வேண்டிய நங்கூரம் வசனத்தை பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம், 6வது அதிகாரத்துல 19வது வசனம், எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனம். வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நாம போட வேண்டிய முதலாவது நங்கூரம், நல்ல கவனிங்க, அந்த நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாமல், எந்த பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவரை விட்டு தூரமாய் போகாமல், எந்த நிலையிலும் அவரையே சார்ந்திருக்க, அவரையே பற்றி கொள்ள, அவர் மேலேயே நம்பிக்கையாய் இருக்க நம்ம கற்றுக்கொள்வோமானால் அது நமக்கு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்துல நிறைய மனுஷர்களை நீங்க பார்க்கலாம். யோபுங்கிற மனுஷனை கூட்டு வாசித்து பாருங்களேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து கொஞ்சமும் நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட வைராக்கியம் ஆண்டவர் மேல நமக்கு இருக்குமா இருந்தால் அது நமக்கு ஆத்தும நங்கூரம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த காற்று, சுழல் காற்று வீசலாம், எதிர்காற்று வீசலாம், யூரோக்கில் இதன் காற்று கூட நம்முடைய வாழ்க்கை படகுல வந்து வீசலாம், நாம் நங்கூரம் போட கற்றுக்கொண்டிருந்தால் எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து அசையாமல், அதை விட்டு விலகாமல் நாம
0: 514-819
2: உறுதியாய் குறித்து வேதம் அதுதான் ஆத்தும நங்கூரமாகும். ஆகவே நாம் நம்முடைய ஆத்தும நங்கூரத்தை நாம் போட கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, இரண்டாவது நங்கூரத்தை குறித்து நான் வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை பாருங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது நங்கூரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனம். 1 தீமோத்தேயுவின் முதலாவது அதிகாரம் 19வது வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போது நாயகன் பவுல் இந்த இடத்துல எதை நங்கூரமாக நமக்கு சொல்லித் தருகிறார் என்றால், நல் மனசாட்சி, நாம நல்ல விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்கணும், அதே நேரத்துல நல் மனசாட்சி உள்ளவர்களாகவும் இருக்கணும். நமக்கு நல்ல விசுவாசம் இருக்குத்தானே, இப்ப நமக்கு நல் மனசாட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாம் அதை உதறி தள்ளிவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது நாம விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்கணும், அதே நேரத்துல நல் மனசாட்சி உடையவர்களாகவும் நாம இருக்கணும். ஆகவே இந்த இந்த இடத்துல அப்போத்தினாகி பவுல் சொல்லுகிறது நல்ல கவனிங்க, நல் மனசாட்சியை உடையவர்களாய் இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும், நல் மனசாட்சி உடையவர்களாய் இருக்கணும். வேதத்துல வந்து நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். பாருங்க, நம்முடைய விசுவாசம் எப்படி, நல் மனசாட்சி எப்படி இருக்க வேண்டுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 24:5 இப்படி நாம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 24:5 தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. தாவீது, நீங்க நல்லா கவனிங்க, இந்த இந்த பகுதியில நாம வாசிக்கும் பொழுது அவருடைய மனசாட்சி எவ்வளவு கூர்மையா இருந்தது என்று நாம பார்த்தோம் என்றால், அவன் ஒரு சாதாரண அந்த சவுளுடைய அங்கி ஓரத்துல ஒரு சின்ன துண்டை அறுத்து கொண்டதுனால, இதனால சவுளுக்கு எந்த சேதமும் கிடையாது, சவுள் இதை கண்டுகொள்ளவும் இல்லை, சவுளுக்கு தெரியாது, அவன் பாட்டில் அவன் வேலையில ஈடுபடுகிறான். ஆனால் அந்த சால்வையின் தொங்கலை ஓரத்துல ஒரு சின்ன தவறு செய்துட்டோம், சின்ன காரியத்தை நாம செய்துட்டோமே, அந்த தாவீதால இருக்க முடியல. தாவீது அவ்வளவு அவருடைய நல் மனசாட்சி கூர்மையா இருந்தது. நாமும் கூட ஆரம்ப காலத்துல பாருங்களேன், சின்ன பொய் சொல்ல பயப்படுவோம், சின்ன தவறு செய்ய பயப்படுவோம். இது ஆரம்ப நாட்களா நல்ல கவனிங்க, நாம ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போக

0: ஒன்று சாமுவேல் 11 அதிகாரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் விவரமா சொல்லி தருகிறேன். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தாவீது ராஜாவா இருக்கிற ஒரு காலம், அங்க நம்ம பாக்குறோம் ஆரம்ப காலம், வனாந்திரத்துல ஓடி மறைந்து ஒளிந்து சிறுகிற காலம். அந்த நாட்களில் அவருடைய மனசாட்சி அவ்வளவு கூர்மையா இருந்தது. இப்ப ராஜ்ய பாரத்துல ராஜாவாய் அமர்ந்திருக்கிற காலம், உயர்ந்திருக்கிற காலம், ஒரு இடத்துல அப்படியே பாதுகாப்பாக அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இப்ப நல்லா கவனிங்க, அந்த நல் மனசாட்சியை அவர் தள்ளி விட்ட ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்த்தோம். பர்சேபாள் இடத்துல விழுந்து போகிற சம்பவத்தை கொஞ்சம் பாருங்க. இன்னொருவருடைய மனைவி என்று நல்லா தெரியும். அவன் தேடி விசாரிச்சு பார்த்தா அவனுடைய மிக நம்பிக்கைக்குரிய ஒரு போர் வீரன், ஒரு பராக்கிரமசாலி, ஒரு உண்மையும் உத்தமமான உரியா என்கிற ஒரு மனுஷனுடைய மனைவி. நல்லா கவனிங்க, எவ்வளவு துணிகரமாக அந்த பாவத்தை அந்த தாவீது செய்கிறான். என்னுடைய கேள்வி என்னன்னா, நல்லா கவனிங்க, இது பர்சேபாளுடைய மனைவி, இது உரியா நல்ல உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஒரு தேவ மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அவனை கொலை செஞ்சிடக்கூடாது, அவனுடைய மனைவி நம்ம எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட உள் மனசாட்சி பேசாமலா இருந்திருக்கும். அவனோட கூட அது அது தட்டி கொண்டு இல்லாமலா இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பைபிள் சொல்லுகிறது அந்த நல்ல மனசாட்சி தாவீதோட பேசியிருக்கும், ஆனால் அதை அவன் தள்ளி. இதுதான் ஒன்று தீமோத்தேயுவில் வாசிக்கிறேன். சிலர் அந்த நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த காலத்துல நாம் கவனிக்க வேண்டிய காரியம், நல் மனசாட்சியுடைய மனைவிக்கு உண்மையாரு, திருச்சபைக்கு உண்மையாரு, செய்கிற வேலை ஸ்தலத்துல உண்மையா விசுவாசமா இருக்கிறது நல்ல விஷயம். அதே நேரத்துல நல் மனசாட்சி உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் என்னுடைய நேரம் சரி என்று சொல்லி கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேரத்துல நாம் இந்த காரியங்களை தொடர்ந்து ஆராயலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில செய்வார். நாம் நம்மளோட வாழ்க்கையில மோதுகிற காற்றுகளை இனம் கண்டுகொண்டால், நம்ம நங்கூரம் பாய்த்து தரித்து நிக்கிற கப்பலா இருப்போமா இருந்தால், எந்த காற்று நம்மட வாழ்க்கை படகுகளும் மோதினாலும் நங்கூரம் பாய்த்த கப்பலை ஒன்றும் செய்ய முடியாது. நாம ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் சகப்புனே அவங்களோட வாழ்க்கையில நீங்க பேசுங்க, அவங்களுக்கு கர்த்தர் இடைப்படுங்க, அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலை, ஒரு அற்புதத்தை செய்யும்படி உங்க கரத்துல தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். பிரச்சனை, கவலை, பாவ சிந்தனை கொண்டு வரும் எதிர்காட்டு அசுத்தங்கள் வரும் உபதேச காற்று, இந்த கிளியோன், கிளியோன், யூரோ கிளியோன்ல காற்று, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கள் நங்கூரம் என்று. இந்த காற்று நங்கூரம் என்பது நாங்க தான், எபிரேயர் 6:19 நாங்கள் நங்கூரமா இருக்க வேணும். என்னதான் எதிர்காலத்து வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், தேவனுடைய வசனத்துல நாங்கள் நங்கூரம் போட்டு இருக்கும் பொழுது எங்களை ஒன்றும் அசைக்காது. அருமையான செய்தி பாச கொடுத்தீங்க. இது மறுபடியும் போய்க்கு அநேகர்கிட்ட ஆசுவத்தை பெற்றுக் கொள்வார்கள். உண்மையில எனக்கு மிக மிக மிக ஆசுவமா இருந்தது. நேரம் போயிட்டு அல்ல, கூட யார் யார் கேட்கிறவங்களை தொடர்பு கொடுத்தலாம். அடுத்த செய்தியை காத்திருக்கேன். கத்தர் உங்களையும் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பட்டிக்குளம், ஸ்ரீலங்கா. தொடர்ந்து பாஸ்டர் ஞானப்பிரகாசம், கொழும்பு.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: அவர் வருகிறார். அவர் செய்தி பிரசவர் பாஸ்டர்,
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
1: பிரசவர் பாஸ்டர்,
3: தேங்க் யூ ஐயா. நன்றி, நன்றி, நன்றி.
1: கோ அஹெட், கோ அஹெட்.
3: இனி இந்த இன்டர்நெட்ல சேர்த்து கொடுத்ததற்காக தோஸ்ரம் ஐயா. இந்த முதிர்ந்த வயதிலும் பசுமையா இருக்க எங்களை ஆசீர்வித்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நிமிஷம் வரை ஐயா தேவனை ஆராதித்தவர்கள் பாடல் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, செய்திகளின் ஊடாக அவரை மகிமைப்படுத்தியதற்காக கோரி தோசர நமஸ்காரத்தை கொடுக்கின்றேன். அதே வண்ணமாக மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஒவ்வொருவரையும் தட்டி

வண்ணமாக அவரை பாவிங்கர் சுவாமி என்று கெஞ்சுவதோடு லெஸ்லி ஐயாவையும் முழு தைரியத்தோடு இந்த சேவைகளை செய்ய பரிசுத்த ஆவியானவர் அவரை பிரபலப்படுத்தட்டும் ஆண்டவரே. நான் கூறும் போல அர்த்தையாதபடி எவ்வளவு தொல்லைகளும் துயரங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து எங்களை கைவிட மாட்டார் என்று இந்த நித்திய பிடிச்ச நேரத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறதற்கா உமக்கு ஓடானு ஓடி தோற்றம் அவரையும் அவர் குடும்பத்தினரையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஊழியக்காரியையும் ஆசீர்வதிங்க சாமி என்று சொல்வதோடு அரியானையும் ஆசீர்வதிங்க என்று கெஞ்சி நிற்கின்றேன். இப்பொழுது என்னுடைய இடைப்பட வார்த்தை அதாவது பரிசுத்த அக்கினி எங்களிடத்துல பற்றி எரியட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல பற்றி எரியாமல் இருக்கும் வரை எங்களால் இந்த ஊழியத்தை எங்களால் செய்ய முடியாது என்பதை பற்றி உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன். பூமியின் மேல் அக்கினியை போல வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது லூக்கா 12 அதிகாரத்தில் 39 வசனத்தில் வண்ணமாக எழுதப்பட்டு இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமும் அவருடைய அளவற்ற வாஞ்சையையும் தாகத்தையும் இந்த வசனம் வெளிப்படுத்துகின்றது. பூமியிலே அக்கினியை போட வந்தேன், தேவன் ஜனங்கள் மேல் அக்கினி பரலோகம் பற்றி எரிய வேண்டும், அவர்கள் அக்கினி சுவாலையாக மாற வேண்டும், பாவம் நெருங்காத அக்கினியாக சோதனை மேற்கொள்ளாத அக்கினியாக தேவ வசனங்களில் வாழ வேண்டும், சாத்தானே அவனுடைய கிரியைகளையும் சுட்டெரிக்கின்ற அக்கினியாக பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருடைய நீதி அக்கினி சுவாலை போல விளங்க வேண்டும். இதுதான் ஆண்டவர்களுடைய தாகம். அவர் பூமிக்கு வந்திருந்த பல நோக்கங்கள் உண்டு. பாவங்களை ரட்சிக்கின்ற கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்றும் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வந்தார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார், நித்திய ஜீவனை தரும்படியாக வந்தார். இவை யாவும் உண்மைதான். ஆயினும் பூமியின் மேல் அக்கினியை போல வந்த அபர்தாமே வலியுறுத்தி சொல்கிறார், என் ஜனங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் திகழ வேண்டும். அதன் மூலம் ஒரு எழுப்புதல் அக்கினி தேசத்திலே கரைபுரண்டோட வேண்டும். பரிசுத்த அக்கினியை நம்மேல் போடும்படியாக நம் அருமை ஆண்டவர் வாங்கிக்கின்றார். அதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று சொல்லலாம். அக்கினி என்று சொல்லும் பொழுது பல்வேறு வகையான அக்கினி நமது ஞாபகத்திற்கு வருகின்றன. அன்றாட வாழ்க்கையிலே தீ அல்லது நெருப்பு என்கின்ற அக்கினி உணவுகளை சமைக்க உதவுகிறது, விளக்கை பிரகாசிக்க செய்ய உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த அக்கினியானது நமக்கு பயன்படுகிறதாக இருக்கின்றது. உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் திடப்பொருள்களையும் திராவிய பொருள்களையும் வாயு பொருள்களையும் என்று மூன்றாக நாங்கள் பிரிக்கலாம். ஆனால் அக்கினி திடப்பொருள் அல்ல, திரவிய பொருள் அல்ல, வாயு பொருளும் அல்ல. அது ஒரு அதிசயமான ஒரு பொருள். அதற்கு நீளம் அகலம் உயரம் ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு பாத்திரத்தில் சேகரித்து வைக்கவும் முடியாது. அக்கினி எப்பொழுதும் மேல் நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. எந்த இடத்தில் பற்ற வைத்தாலும் உயர உயர செல்கிறது. பல வீடுகளை பற்றி எரியும் பொழுது வானளாவிய அக்கினி புகையும் உயர்ந்து செல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சூரியனிலிருந்து வருகின்ற அக்கினி கவனியுங்கள், அக்கினி கதிர்கள் அண்ட சராசரங்களை நோக்கி கீழே வருகின்றது. உலகத்துக்கு அக்னியையும் வெப்பத்தையும்
வெளிச்சத்தையும் அது திறக்கின்றது. எலியாவை வரவேற்க பரலோகத்திலிருந்து அக்கினி மயமான இரதமும் குதிரைகளும் வந்தன. அவர் அந்த அக்கினி ரதத்திலே ஏறி சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அக்கினி மதிலாக சூழ்ந்து கொள்ளுகிறார் என்று சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நம்முடைய ஊழியக்காரர்களில் அக்னி சுவாலையாக மாற்றுகிறார் என்ற விரையர் 1:7 வாசிக்கின்றோம். அவருடைய உள்ளத்திலே ஊழியக்காரர்கள் மட்டும் அல்ல, விசுவாசிகள் மேலும் அக்னியை போட வேண்டும் என்று விரும்புகின்றார். இன்றைக்கு யாரெல்லாம் பரலோக அக்னியை இறங்க பண்ணினார் என்பதை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலும் அந்த அக்னி பற்றி எரியட்டும் என்று ஜெபத்தோடும் தாகத்தோடு இருப்போமே ஆனால் நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளத்திலும் அக்னி பற்றி எரியும் என்பவர்களே. நேராக பலிபீடத்திலே செப்பனிட்ட போது இறங்கிய அக்னி, அதாவது சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்று 1 Kings 18:30 வாசிக்கின்றோம். 1 Kings 18:30 வானத்திலே இருந்த அக்கினி இறங்க பண்ணி அதன் மூலமாக கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படியாக எலியாவினுடைய உள்ளத்திலே பத்தி வைராக்கியத்தின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. கர்த்தர் தானே ஜீவனுள்ள தேவன், அவர் அல்லவா இஸ்ரவேலரை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அப்படி இருக்க தேவ ஜனங்கள் வீர ஆராதனைக்கு சென்றது என்ன? அவர்களை கர்த்தர் பக்கமாக திருப்ப வேண்டும் என்கின்ற வாரம் அவருடைய எலும்புகளிலும் நரம்புகளிலும் அக்னியாக ஓடிக்கொண்டு இருந்தது. கர்மேல் பருவத்திலே தனியாக ஏறினார். மறுபக்கத்திலே பால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜபாகியாக நின்று கொண்டு இருந்தான். மனைவியின் சொற்கேட்டு விக்கிர ஆராதனையை செய்வதற்கு தன்னை விற்று போட்ட ஒரு ராஜா, தன்னை விற்று போட்ட ஒரு ராஜா என்று சொல்லலாம். ஜனங்களுக்கு கர்த்தரை விட்டு விலகி பாலை பின்பற்றி கொண்டு இருந்தார்கள். 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடந்தார்கள். கார்மேல் பருவத்திலே கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடந்தது. அந்த அதை தகர்த்தது யார்? ஒருவேளை ராணியாக எசமேலுடைய வேலையாக இருக்க கூடும். எலியா வானத்திலே இருந்த அக்னியை இறங்க பண்ணுவதற்கு முன்பாக செய்த முதல் காரியம் பலிபீடத்தை செப்பனிட்டதுதான். பலிபீடமே கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு உறவை நிர்ணயிக்கின்றது. உங்களுடைய ஜெப பலிபீடம் எப்படி இருக்கிறது? துதி பலிபீடம் எப்படி இருக்கிறது? வேத வாசிப்பின் ஊழியம் எப்படி இருக்கிறது என்கின்ற பலிபீடங்கள் எப்படி இருக்கின்றன? ஆதி அன்பு இல்லையோ, தேவனுடைய அக்கினி இல்லையோ, தேவனோடு உள்ள ஐக்கியம் உடைந்து சிதைந்து கிடக்கின்றதோ? எபேசு சபையிலே தேவ அன்பு வலிபீடமாக உடைந்து கிடந்தது. கர்த்தர் துக்கத்தோடு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு என்கின்றார். ஆகையால் நீ என்ன நிலையில் இருந்து விழுந்து போனதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக என்கின்றார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தின 2:4-5 வாசிக்கின்றோம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவ அன்பு என்பது ஒரு அக்கினி தானே. தேசத்தின் தழல் அக்கினி தழலும் அதன் சுவாலைகளையும் கடும் சுவாலைகளையும் திரளான தண்ணீர் தேசத்தையும் அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது என்று உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டுகள் 8வது அதிகாரத்திலே 6-7வது வசனத்திலே வாசிக்கின்றோம்.
எல்லாத்தையும் இந்த முதல் வேலையை பலவீடத்தை செப்பனிட்டதுதான். மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை செப்பனிட வேண்டும். மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள உறவை செப்பனிட வேண்டும். சகேயோ தன்னுடைய வாழ்க்கையை செப்பனிட அவன் தீர்மானித்தான். நான் ஒரு இடத்துல எதையாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலந்தனையாக நான் திருப்பி செலுத்தி விடுகிறேன் என்கின்றான். இதை கேட்ட இயேசு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே என்றார் என்பதை நாங்கள் லூக்கா 19 19 வசனத்திலே 8-9 வாசிக்கின்றோம். உங்கள் மேல் அக்னியை இறங்க வேண்டுமே, ஆனால் முதலாவது பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். இயேசு யாக்கோப்பையும் யோவானையும் ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று மார்க் 1:29 வாசிக்கின்றோம். வலையை மட்டும் அல்ல அன்பானவர்களே, வாழ்க்கையையும் பழுது பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அழைப்பு நிச்சயமாகவே நமக்கு வரும். ஏனென்றால் ஓட்டை வலையில மீன் நிற்காது, பாவம் உள்ள ஜீவத்தில ஆசீர்வாதம் தங்காது. திராட்சை தோட்டத்தை கொடுக்கின்ற எடுத்து போடுகின்ற நரிகளையும் குழி நரிகளையும் பிடித்து சங்காரம் செய்து விடுங்கள். தேவனுடைய அன்பை விட்டு துரத்தப்படுகின்ற எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டாம். அவர் தன் குதிரையிலே இருந்து இறங்கி அருகிலே உள்ள ஒரு காட்டிற்கு ஓடி போய் மணிக்கணக்காக தேவ சமூகத்திலே குறைகளை ஆராய்ந்து பார்த்து கண்ணீரோடு ஜெபித்தார் என்றும், பின்பு குதிரை மேலே ஏறி பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு மலையடி விவகாரத்தை கடந்து வந்தார் என்றும் இயேசு சொன்னார். அவ்வளவுதான், ஒரு பெரிய பிரசங்கம் ஒன்றும் பண்ண இல்லை. திடீரென்று வானத்தில இருந்த அக்கினி விழுந்தது. எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அக்கினி அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டார்கள் என்றும் ஒரு பெரிய எழுப்புதல் நதி கரை புரண்டு ஓடினது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் பலிபீடத்தை செப்பனிட்டு குடும்ப பலிபீடத்தை சீர்படுத்துங்கள். குடும்ப பலிபீடத்தை சீர்படுத்துங்கள். கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல இறங்க ஆயத்தமாக இருக்கிறது. உங்கள் மூலம் தேசத்திற்கும் அக்கினி பற்றி பரவட்டும். இரண்டாவதாக ஜெபம் பண்ணும் பொழுது இறங்குகின்ற அக்கினி. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கின்ற பொழுது அக்கினி வானத்திலே இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்றும் பலிகளையும் பற்றிட்டு கர்த்தருடைய மகிமையை ஆலயத்தை நிரப்பிற்று என்று 2 7 அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களிலே காணக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சாலமோன் கர்த்தருக்கென்று ஒரு மகிமை ஆலயத்தை கட்டினார். என் தேவன் எல்லா தேவன்களை பார்க்கிலும் பெரியவர், அவருக்கு நான் கட்டுகிற ஆலயம் பெரிதா இருக்கும் என்று சொன்னார். ஜெபம் பண்ணி அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது தேவனுடைய அக்கினி சர்வாங்க தகன பலியாக மற்ற பலிகளையும் பட்சித்தது. ஜெபம் ஜெபம், ஊக்கமான ஜெபம். அதுவே பரலோகத்து அக்கினியே பூமியிலே இறங்க பண்ணும் வழியாகும். நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், கர்த்தருடைய ஆவி உங்களுடைய வாசம் பண்ணுகிறார் என்று 1 Corinthians 3:16-19 வாசிக்கின்றோம். அன்றைக்கு சாலமோன் உலக பிரமாணமான ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார், நீங்களோ உங்கள் உள்ளமாகிய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யுங்கள். கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை ஜெப வீடு என்று சொல்லுகிறார். ஜெப வீட்டை வியாபார தலமாக கொண்டு இருக்கிறார்கள். புறாவிருக்கிறவர்களும் ஆதனங்களை கவிழ்த்து போட்டார் என்றும் சுத்திகரித்தார், பரிசுத்தப்படுத்தினார். உங்களுடைய உள்ளமாகிய ஆலயம் ஜெப வீடாக இருக்கட்டும், தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கட்டும், தேவனுடைய அக்கினி இறங்குகின்ற ஸ்தலமாக இருக்கட்டும். தேவனுடைய மகிமை உங்களை மூடட்டும். இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தேவனுக்கென்று பண்ணப்பட்டதாக இருந்தது.
அவர் எப்பொழுதும் ஜெபித்தார், எல்லா இடத்திலையும் ஜெபித்தார். 40 நாட்கள் உபவாசம் ஜெபித்து என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதாகவும் பரிசுத்த ஆவியான ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார் என்பதை நாங்கள் லூக்கா 3வது அதிகாரத்தில் Luke 3:21-22 வாசிக்கின்றோம். மறுரூப மறையிலே இயேசுவானவர் ஜெபம் பண்ணுகையில அவருடைய முக ரூபம் மாறிட்டு என்றும் அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது என்பதையும் நாங்கள் Luke 9:29 வாசிக்கின்றோம். கெஸ்தமனி தோட்டத்திலே அவர் ஊகமாக ஜெபம் பண்ணினார் என்றும் அவருடைய வேர்வை இரத்த பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது என்பதை நாங்கள் Luke 22:44 வாசிக்கின்றோம். அப்பொழுது தேவபுனவானத்திலே இருந்து இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். தானியேல் ஜெயம் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது கபிரியேல் பூதன் வேகமாக பறந்து வந்து அந்திப்பணியின் நேரமாகிய வேளையிலே அவனை தொட்டான் என்பதை நாங்கள் தானியேல் 9:21 வாசிக்கின்றோம். ஜபத்தினால் மாத்திரமே அக்கினி கீழே இறங்க முடியும், ஜபத்தினால் மாத்திரமே தேசத்தை அசைக்க முடியும், ஜபத்தினால் 8494 மாத்திரமே ஆத்மா முடியும். அன்பானவர்களே, ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது இறங்கி வரும் அக்கினி 3வதாக. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளை ஆட்டையும் 3 வயது ஆட்டுக்குட்டியையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். பறவைகள் அந்த உடல்கள் மீது இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினார். சூரியன் அஸ்தமித்தது, காரிருள் உண்டாத பின்பு இதோ புகழ்கின்ற சூளையும் அத்துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி சுவாலையும் தோன்றின என்று ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 9:11-17 வாசிக்கின்றோம். இங்கே ஆபிரகாம் வானத்திலே இருந்த அக்னி இறங்க பண்ணினதை பார்க்கலாம். அவர் கடைபிடித்த வேத ரகசியம் என்ன? இங்கு 3 வயது என்று 3 முறை வருவது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குறிப்பதாகும். ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி நறுங்குண்ட பலியாக ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அக்னி இறங்கி ஏக வேண்டும், பற்றி எரிய வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல், சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியம் உள்ள ஜீவ பலியாகவும் ஒப்புக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்று Romans 12:1 எழுதியிருக்கின்றார். தேவனுக்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்பதை சங்கீதக்காரனுடைய புத்தகம் 51வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் பலிபீடத்தின் மேல் பலியை நொறுங்குண்ட காணிக்கையாக படைத்த பொழுது பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, ஆபிரகாம் அவைகளை துரத்தினார் என்று பார்க்கின்றோம். இங்கே பறவைகள் என்று குறிப்பிடப்படுவது வீண் சிந்தைகள், அதையிரியங்கள், அபிவிசுவாசங்கள், இவற்றை சாத்தான் கொண்டு வந்து பலியை அசுத்தப்படுத்த நினைப்பான். ஆபிரகாம் அவைகளை விரட்டினது போல நாமும் விரட்டி தேவ சமூகத்தை அக்னியாக நாங்கள் காத்திருக்க வேண்டும். நம் கட்ட வேண்டிய பலிபீடம் கல்வாரி மலையிலே உள்ள கொல்கத்தா மேட்டிலே இருக்கின்றது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்கு பலியானார். மரணத்தின் வழியாக மூழ்கி சென்ற தங்க உணாத வேதனையினாலே அவமானங்களையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டபடியே அந்த திட்டத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கின்றோம் என்று Hebrews 10:10 வாசிக்கின்றோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம்
ஜீவன் உள்ள தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு மனசாட்சி. செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு ஒரு நிச்சயமான ஒரு காரியம் என்பதையும் எபிரேயர் 9:14 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தமது ஆதி ஆத்ம சரீரத்தை நமக்கு வழிபீடமாக படைத்தார். அவர் சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க தேவ ஆட்டு குட்டியானார் என்று யோவான் 1:29 வாசிக்கின்றோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற சிறுவாதார பலி அவரே. அவர் பூமியின் மேல் அக்கையை போட வந்தவர், எப்பொழுது பற்றிய வேண்டும் என்று விரும்புகிறவர் என்பதை நாங்கள் Luke 12:49 வாசிக்கின்றோம். பரிசுத்தவான்கள் எல்லோரும் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்தின் மேல் படைத்து அக்னி இறங்க பண்ண ஊழியம் செய்ய வேண்டும். ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக இருந்தான் என்று யோவான் 5:35 வாசிக்கின்றோம். யோன் பெசிலியை குறித்து மோடி

0: Basta. பாசம் சத்தம் வேற இல்லை. டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் ப்ளீஸ் ஹோல்ட் டைம். அவருடைய நேரம் கட் பண்ணிவிட்டது. சில நேரம் ஸ்ரீலங்காவிலே சில காலநிலை காரணமாக சில கட் பண்ணிவிட்டது. கத்தர் அவர் ஆசிரியப்பாளராக இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாச ஞானப்பிராசம் கொழும்பு ஸ்ரீலங்கா. சிசடோலி
1: பேசலாடையா?
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நன்றி. அன்றன் ராசன் பேர
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: நிக்கிறார், ஹோல்ட் பண்ணுங்க.
1: ஓகே, நன்றி. எனக்கு தெரியல. ஓகே, நன்றி நன்றி. பாஸ்டர் அருமையான வார்த்தைகள் கொடுத்திருக்கும் பொழுது தடை ஆயிற்று, மன்னிக்கவும். இருந்தாலும் கத்தர் எங்களை அவர சிறிய வார்த்தைகள் ரெண்டு வார்த்தையா இருந்தாலும் எங்களை அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தையின் மூலமாக அதற்கு நன்றி செலுத்தி இப்பொழுது பாஸ்டர் அன்டன் ராசன் நாயமார்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் டார்லிங் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.
3: God bless you, sister. இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதோட்டாகத்தான் இந்த உலகத்துல வந்தார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில உள்ள மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், மதங்களில வாழுகிற மக்கள், இப்படியாக ஓரின சேர்க்கை பாவங்கள் எல்லா இருளில வாழுகிற மக்கள் வெளிச்சத்துக்கு வர அந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் இரட்சிக்கப்படுவதற்கு நாமம் என்பதையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள மகனியே சிலுவையில கொடுத்து எனக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில மறிக்க வைத்து எங்களை மீட்டுக் கொண்டீர். அதே போல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் உம்முடத்துல தருகிறோம். நீர் இழுத்துக் கொள்ளும் அவர்கள் ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் அந்த பரலோகத்தில வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்ள நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், உணர்வுள்ள இருதயத்தை கொடு, கேட்கிற காதுகளை கொடும், எல்லா பிரஸ்தாபங்களை பார்த்து உடைய வார்த்தை மகிமை உள்ள வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் வாழ்வாக மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே நிருதியத்திலிருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் யோவான் 3:17 சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் இந்த உலகத்தில வாழுகிற மக்கள் பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக ரோமர் 3:23 செல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். இயேசு வராதிருந்தால் ரட்சிப்பே இந்த உலகத்துக்கு இல்லை. ஒரு பரிசுத்த மனிதன், பரிசுத்தமான மனிதன் இந்த மனுக்குலத்துக்காக மரிக்க வேண்டும். பாருங்கள், ஏஞ்சல் சாலை அதை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலேயும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவினால கற்பந்தரித்து பிறந்த பரிசுத்தமுள்ள இயேசுவாலதான் செய்ய முடியும். பாருங்கள், என்னில பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? ஒரு குற்றம் கூட செய்யாத, ஒரு பாவம் கூட செய்யாத இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவர் தேவன் நம்முடைய குமாரனாக இந்த உலகத்துக்கு அனுப்பி அவனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவனை தந்து எங்கள் மேல அன்பு கூர்ந்தான். அவர்கள் இப்படியான ஒரு இரக்கம் உள்ளதவனே, அவன் மனுக்குலத்தின் மேலே அவர் அன்பு வைக்கிறார் என்றால் படைப்பின் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்தார்கள். பாருங்கள், அவர் படைக்கும் பொழுது எங்களுடைய ரூபத்தின்படியும் அவர் வடிவத்தின்படியும் அவர் அவர் எங்களை படைத்தார். நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலும் இயேசுடைய சாயலாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டார். பாருங்கள், ஏஞ்சல்ஸை தேவன் அவர் கடவுளுடைய தேவனுடைய சாயலில படைக்கவில்லை. அதனாலதான் அந்த தேவனால படைக்கப்பட்ட மனிதன், அவனுடைய ஆத்மா எல்லாம் தேவனுடைய ஆத்மாக்கள், எல்லா ஆத்மாக்களும் தேவனுடையது. அந்த ஆத்மாக்கள் மீண்டும் தேவனோடு வாழ வேண்டும். அவன் பிசாசிடத்துல விழுந்து போன தூதர்கள் தான் பிசாசாக இருக்கிறார்கள். அந்த பிசாசுகள் இந்த ஆத்மாக்களை திருடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், பாவம் செய்த தூதர்களுக்கு தேவன் தண்டனை கொடுத்து விட்டார். ஆக்கினை தீர்ப்பு, அந்த ஆக்கினை தீர்ப்பு நரகம், பிசாசுகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். நீங்கள் மத்திய 25 அதிகாரத்துல பார்த்தீர்களாக இருந்தால், பிசாசுகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு அனுப்புகிறார். பாருங்கள், அதில் மனிதர்கள் ஒருவரும், தேவன் மனிதர்களுக்காக அந்த இடத்தை உருவாக்கவில்லை, பிசாசுக்காகவும் விழுந்து போன தூதர்களுக்காகவும். ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அந்த லூசிபரஸுக்கும் அவனுடைய தூதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் பிசாசு. பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தான் நரகம். இந்த நரகத்தில மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து எங்களுடைய தேவன் நேசிக்கிறார்கள். மனிதன் தான் பாவம் செய்ததன் நிமித்தம் விழுந்து போனான் பாவ சிந்தனையோடு. இதனாலதான் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில மாமிச சிந்தையில பிறக்கிறோம். மாமிச சிந்தை, கண்கள் நீக்கிய, மாம்சத்தின் நீக்கிய, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் பிசாசிடத்துல இருந்து மனிதனுக்கு கிடைத்தது. பாருங்கள், பிசாசு தீமையாக கிடைத்தது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இதெல்லாம் பிசாசிடத்திலிருந்து வந்தது. ஆதாம் ஏவாள் விழுந்து போனதன் நிமித்தம், பாவத்தின் நிமித்தமாக தேவனை விட்டு பிசாசை நம்பினதன் நிமித்தம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் அவர்கள் விழுந்து போனார்கள். முதற்கொலையே நான் அதிக 4 அதிகாரத்தில் ஆதிகாரத்தில் காயின் ஆபேலை கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்களும், ஆதாமின் சந்ததியாகிய நாங்களும் பாவ சிந்தையோடு பிறக்கிறோம். அந்த பாவ சிந்தையில பிறக்கிற மனிதனை மீட்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனால் தண்டிக்கப்பட வேண்டியது பிசாசு. அதற்கு பிசாசுதான் மனிதனை பாவத்துக்கு உட்படுத்துகிறான். ஆனாலும் மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்குள்ளாகத்தான் தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் நிராகரித்தால் பிசாசு ஓட்டப்பெரிக்கா உங்களிடத்துல வருவான். பாவங்களுக்கூடாக, சிற்றின்மைகளுக்கூடாக, தவறான காரியங்களுக்கூடாக, தீமையை மற்ற தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு நீங்கள் தீமை செய்வதன் மூலமாக நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள், பிசாசை நேசிக்கிறீர்கள். உங்களுக்கும் அதே இடத்துல பிசாசோடு வாழ வேண்டிய இடத்தை தான் பிசாசு இழுத்து கொண்டு உங்களுடைய ஆத்மாக்களை அவன் திருடி தன்னோடு வைத்திருப்பான். பாருங்கள், இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வு. பிசாசு இந்த உலகத்திலேயும் உங்களை அடிமைப்படுத்தி தான் வைத்திருப்பான். ஒரு குடி பழக்கத்துக்கூடாக, ஒரு பாவ பழக்கத்துக்கூடாக, சாப பழக்கத்துக்கூடாக, இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, அவனுடைய அநியாயம் செய்வது, அத்தனையும் பிசாசிடத்திலே இருந்து வருகிறது. அவனுக்கு நீங்கள் தொடர்ந்து அவனோடு வாழும் பொழுது, இயேசு எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் வாழும் பொழுது, பாருங்கள், பிசாசு உங்களை பிடித்து இறுதியாக நரகத்துக்கு இழுத்து செல்கிறார். நாங்கள் வாழப்போகிற இடம், இயேசு கிறிஸ்து இரட்சகராயிட்டு கொண்டு வாழப்போகிற இடம், நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, இராக்காலம் இல்லாத ராஜ்யம், திருடர் இருக்காது. அங்கு பரலோக ராஜ்யத்துல பிசாசுகள் கூட இருக்காது. பிசாசு கட்டப்பட்டு 1000 வருட ஆட்சி இந்த உலகத்தில் நடக்கும் போது பிசாசு கட்டப்படும். அதன் பின் நித்திய ரீதியா பிசாசு லேக் ஆஃப் ஃபயரில் தள்ளப்படும். குறிப்பிட்ட அவருடைய 2வது மரணத்தின் போது எல்லா பிசாசுகளும் நரகத்தில் தள்ளப்படும். நீங்கள் மனம் திரும்பிவிட்டால் இயேசு வருகைக்கு முன்பாக மனம் திரும்பி விட்டால் நீங்கள் இயேசுவோடு நித்திய நித்தியமாக வாழ்கிற வாழ்வை இயேசு தருகிறவராக இருக்கிறார். எல்லாம் பாருங்கள், மதங்கள் எல்லாம் உங்களோட மூதாதையர்கள் செய்த தவறாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசங்களிலேயும் அந்தந்த மதங்களை அவருடைய மூதாதையர்கள் செய்து பிசாசுக்கு அடிமைப்படுத்தி, பாருங்கள் எகிப்தில இருந்துதான் இந்த பிசாசு இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின பிசாசு எகிப்துல தான் இருந்தது. பாருங்கள் பார்வோன் ராஜா, இஸ்ரேல் ஜனங்கள் கூட அந்த பிசாசினால அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பிசாசின் கிரிகைகளினாலே பார்வோனின் ராஜா அவர்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி கடினப்படுத்தினான் வாழ்வை. இது பிசாசினுடைய கிரிகையாக. இதனாலே அங்கு மத வழிபாடுகள் இருந்தது, சூரிய நமஸ்காரங்கள் இருந்தது. இதனாலதான் எகிப்து அந்த அடிமைப்படுத்தின நாடுகளில தான் இன்றைக்கு கல்வெட்டுகளில சில வழிபாடுகளில இந்த தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடித்திருக்கிறார். அதெல்லாம் மதங்களுக்கு கூடாக, இந்த விக்கிர ஆராதனைகளுக்கு கூடாக, மனிதன் செய்த தவறுகளுக்கு கூடாக, மூதாதையர்கள் செய்த தவறுகளுக்கு கூடாக நடந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாருங்கள், மோசே மூலமாக தேவன் பிரித்து செங்கடலை பிளந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் இப்படியாக அந்த அடிமத்தனத்துல இருந்த மக்கள் பாருங்க, 400 வருடங்கள், 4 சந்ததிக்கு மேலாக அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்கள் அதை பழகிவிட்டார்கள். அந்த அடிமைத்தனத்துல இருந்து விட முடியாதபடி தேவன் நடத்தி சென்ற போது கூட தேவனுக்கு ஒத்துழையாமல் பல இடங்களில நடந்ததை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிற அடிமைத்தனம் பாருங்கள். அதுல அடிமைத்தனத்தில பொய்யான தேவனை நம்பி போகாதவர்கள் பலர் அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாமல் போய்விட்டது. இந்த கடைசி காலத்திலே எங்களை அழைத்த தேவன் பரம கானான் தேசத்துக்கு அழைத்திருக்கிறார். அவரோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். அந்த வாழ்வை நீங்கள் அந்துவிடக் கூடாது. முன்னு யோவான் 3:8 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆதாம் ஏவாளின் நீதியின் தோட்டத்தில் இருந்தவன் தான் அந்த பிசாசு. விழுந்து போன தூதர்கள் ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து தேவனுக்கு துதி செலுத்திக் கொண்டிருந்த லூசிபர் அவனுடைய தூதர்களும் தான் விழுந்து போன தூதர்கள். அந்த விழுந்து போன தூதர்கள் பிசாசாக மாறி அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் இன்னைக்கு லேக் ஆஃப் ஃபயர் ஆக இருக்கிறது, பாதாளமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரேபரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இயேசுவை விசுவாசிக்காவிட்டார் பாருங்கள், அது ஆக்கினை தீர்ப்பாயிருக்கிறது. அதற்குத்தான் நீங்கள் எல்லாரும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ள வேண்டும். மதங்களில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள் பிசாசுக்கு எதிர்த்திருக்க வேண்டும். ரெசிஸ்ட் த டெவில் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கோலி நேம் ஆஃப் ஜீசஸ். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு தீமைக்கூடாக நரகத்துக்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள் இன்றைக்கு மனிதர்கள் யோவான் 3:20 பார்க்கும் பொழுது, பொல்லாந்து செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். பாருங்கள் மனிதர்கள் பொல்லாந்து செய்து பழகப்பட்டு விட்டார். திருடி கொள்ளையிட்டு அந்த பணங்களில சிற்றின்பங்களில பொல்லாங்கில சந்தோஷப்பட்டால் தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில வராதிருக்கிறான். பாருங்கள் அவனுடைய தீமைகளின் நிமித்தம், பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது நிமித்தம் அவன் ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். நாங்கள் யோவான் 3:21 பார்க்கும் பொழுது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறார். இன்றைக்கு சத்திய இந்திய வழிஞ்ச சங்கம ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஒன்றான மெய்த்தவரை விசுவாசிக்கிறோம். நாங்கள் சத்தியத்தை அறிகிறோம். சத்தியம் எங்களை விடுதலையாக்குகிறது. பல இடங்களில பிசாசங்களுக்கு சோதனைகளை தந்தாலும் தடைகளை தந்தாலும் தடையை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக போகிறார். எங்களை அவர் இறுதியாக, நாங்கள் இறுதி வரைக்கும் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும் அவருடைய அன்பை விட்டங்களை பிரிக்க மாட்டாதாக இருக்கிறது. எங்களை நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவருடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்பு எங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:12 பார்க்கும் பொழுது, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பே இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திற்கு இழங்கும் மனுஷனுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவர்கள் இந்த மதங்களில யூஸ் பண்ணுற எந்த நாமமும் ரட்சிப்பை தரமாட்டாது. இயேசுடைய நாமம் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம். பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுது பழைய பாட்டிலே ஏசியா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டது, இருளில் மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரணம்தான் வாழ்வாக இருந்தது. பாருங்கள், இயேசு வராவிட்டால் எங்களுக்கு இயேசு மறித்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களையும் உயிர்த்தெழுந்து நாங்களும் வாழ முடியாது. இயேசுதான் இருளில மரண இருள் பாவ இருள் எல்லாவற்றிலே இருந்து விடுதலை தந்தவராக இருக்கிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவருக்கு வெளிச்சம் உதித்தது. இதற்காக தான் இயேசு வேண்டும். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். இதுதான் இன்றைக்கு எல்லாருக்கும் தேவை. மனம் திரும்ப வேண்டும் பரலோக ராஜ்யத்து போறதற்கு, அவரோடு வாழுகிற கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிங்டம்ல வாழுவதற்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளின் படி இப்படியாக அவர் சீடர்களை அழைத்தார். பாருங்கள், மீன்பிடி பிடிக்கிற அந்த மக்களை எல்லாரையும் அவர் அழைத்தார். அழைத்து 12 அழைத்து மனதிருப்பங்கள் பல்லவ ராஜ்ய சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். பாருங்கள், நாங்கள் அப்போஸ்தலர் 10:38 நசரேயராகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். எங்களுடைய தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்விக்க பண்ணுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். தேவன் மனிதர்களை நேசிக்கிறவர், அந்த மெய்யான தேவன். இன்றைக்கு மதங்களுக்கூடாக அந்த மெய்யான தேவனை அவர்கள் தவறாக பிரதிபலிக்கிறார்கள். மெய்யான தேவன் எப்பொழுதும் மனிதர்களுக்கு நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிறவர் தான் எங்களுடைய தேவன். யாக்கோபு 17:17 நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான மரங்களும் பிதாவாகிய யோதிகளிடத்தில் இருந்து வருகிறது, எங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்தில இருந்து வருகிறது. பாருங்கள், தீமைகள் தான் பிசாசிடத்தில இருந்து வருகிறது. தீமைகள், இந்த தீமைகளை தருகிறவன் பிசாசு. இதற்காகத்தான் உங்கள் எல்லாருக்கும் இயேசு வேண்டும். மதங்களுக்கூடாக இப்படி பலவிதமான தீமைகள் இந்த பிசாசுகளிடத்தில் இருந்து வருகிறது. அதற்காக தான் பிசாசை நீங்கள் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹோலினஸ், எங்களுடைய தேவன் பரிசுத்தமானவர். யோவான் 3:3 பார்க்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதற்கு தான் நீங்கள் தாயின் வயிற்றில பாவ உணர்வோடு பிறக்கிறீர்கள், பாவ சந்ததியாக பாருங்கள் மறுபடியும் பிறக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறார். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அத்தனை 9 விதமான நல்ல குணங்களும் உங்களுக்குள்ள வந்து நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். உங்களை ஒளியாக ஒரு பட்டணத்துல உங்களை ஒளியாக உப்பாக தேவன் வைத்திருக்கிறார். மற்ற மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, நற்கிரியைகள் செய்வதற்காக உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதோடு எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாங்கள் மத்தேயு 28:18 வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தை வெற்றி சிறந்ததன் மூலமாக பரிசுத்தமுள்ள இயேசு செய்து முடித்ததன் மூலமாக எங்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாட்கள் நாங்கள் பிறந்த நாளிலிருந்து இறங்கு நாள் வரைக்கும் இயேசு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். சகல நாட்களிலும் கூட இருக்கிறார். இயேசு இன்றைக்கு என்னுடன் இல்லை என்று நீங்கள் சிந்திக்க கூடாது. அவருடைய வசனம் ஒரு பொழுதும் பொய் சொல்லாது. முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி இயேசு நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி அதவனோ ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்கள் தொடர்ந்து மதங்களில் பிரியான பிசாசின் காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டுவீர்களாக இருந்தால் பாருங்கள், ஆக்கினை தீர்ப்பு பிசாசுக்குத்தான் தேவன் ஆக்கினை தீர்ப்பை கொடுத்து விட்டார். அந்த ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு அல்ல, மனுக்குலத்துக்கு அல்ல, உங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறான பிசாசின் வழிகளில நடந்தது நிமித்தம் பிசாசுக்கு கொடுத்த ஆக்கினை தீர்ப்பு. இன்னைக்கு இப்படியான பாவத்துல தொடர்ந்து வாழுகிற மக்களுக்கும் அந்த ஆக்கினை தீர்ப்பு பிசாசு மூலமாக வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அதிகாரத்தை தந்து எங்களை அவர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஆதியாகமம் 39:9 வசனத்திலே யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வந்தான். பாவம் செய்யும் பொழுது நீங்கள் ஓட்டோமேட்டிக்காக பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். சத்தியத்தை அறிந்து நான் இது செய்யக்கூடாது, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நடக்க வேண்டும், நாங்கள் அன்பில் நடக்க வேண்டும், தேவனை அந்த மெய்யான தேவனை தான் நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழப்பொழுது உணர்வை நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அது விரோதமாக நான் ஒரு பொழுதும் அப்படி செய்யக்கூடாது என்ற உணர்வோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அவர் அந்த உணர்வை உங்களுக்கு தருவார். அந்த மெய் தேவனை அதற்காகத்தான் நீங்கள் பெந்த கொஸ்டே சபைகளில போய் இப்படி ஆவிக்குரிய சபைகள்ல போய் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று சத்தியத்தை அனுதினமும் தியானித்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மாற்கு 16:19 வசனத்திலேயே இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்தார், பார்சத்தில் உட்கார்ந்தார். பார்க்க இயேசு இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கூட இயேசுவும் தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். நீங்கள் பலர் அதை அறிந்து கொள்ளுவதில்லை. பாருங்கள், இந்த ப்ரொவெர்ப்ஸ் 8 நான் இந்த சமுத்திரத்தை வட்டடிக்கையிலும் செல்ல பிள்ளையாக இயேசு தேவனோடு கூட இருந்தார். இன்றைக்கும் அவர் இந்த எங்களுக்காக மடித்து உயிர்த்தது. இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்துக்கு இயேசு நாமத்தில தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இப்படியாக இயேசு தந்த ஓதோரட்டி அதிகாரத்தின்படி அவர்கள் கிரிகைகளை நடப்பித்த பொழுது பாருங்கள், அவர்கள் புறப்பட்டு போய் என்ன பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வசனத்தின்படி சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது ஜீசுதான் ஒரே ஒரு இரட்சகர் என்று அறிவித்து அவர்கள் மனிதர்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அபிஷேகத்தை ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பாருங்கள் விடுதலை பெறுகிறார்கள், அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கின்றன, தேவனுக்குத்தான் மகிமை. யோவான் 14:6 இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், இயேசுவாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் அவர் ஆனந்த மெய்யான தேவனிடத்தில் போக வேண்டுமா என்றால் இயேசு இல்லாமல் போக முடியாது. இயேசுவனுடைய கட்டளைகளுக்குட்படியாமல் சத்தியத்தை அறியாமல் போக முடியாது. அதற்காகத்தான் யோவான் 10:1 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியால் பிரவேசியாமல் வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். பாருங்கள், வாசல் வழியால பிரவேசிக்கிறவன் தான் அந்த எஜமானாக இருக்கிறான், நாடுகளை மேய்ப்பவனாக. பாருங்கள், இப்படி மதங்களுக்கு ஊடாக இதுகளுக்காக போனா மதங்களுக்கு ஊடாக பாவத்துக்கு ஊடாக பல தவறான உபதேசங்களை இன்றைக்கு மதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இவைகள் எல்லாம் வேறு வழியால ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியால போகிறவர்கள் இந்த மதங்களுக்கு ஊடாக அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரரும் என்றால் பிசாசை அடிமைப்படுத்தி பிசாசின் அடிமைத்தனத்தில வாழுகிறவர்கள். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவரும் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். யோவான் 10:9 இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுதான், இயேசு வழியாகத்தான் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். பாருங்க, அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது திருடன், நீங்க வேறு மதங்கள் அல்லது பாவ வழியில தொடர்ந்து வாழ்ந்துட்டு தவறான உபதேசங்களை கேட்டுவிட்டு மதங்களில் இருக்கிற பாவ தவறான உபதேசங்களை கேட்டுவிட்டு பாருங்கள், கேட்கிறவர்கள் இப்படித்தான் போவார்கள். திருடன் என்று சொல்லப்படுகிறது, அவன் பிசாசுக்கு அடிமைப்பட்டவனாக திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க போது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்கள், எங்களும் வாழ்ந்திருக்க செய்கிறவன் நானே, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பரதீசு தாவீது ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தான். பாருங்கள், அவன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீர் அண்டையில் ஆடுகளை அழைத்து செல்வான். இயேசுதான் இன்றைக்கு எங்களுடைய மேய்ப்பன், எங்களுக்கு ஆத்தும உணவாக, இருதயத்தில நிரப்புற உணவாக இந்த வேதாகமத்தை எங்களுடைய கையில தந்திருக்கிறான். அதை நாங்கள் நிரப்பி அவர்தான் எங்களுடைய மேய்ப்பனாக நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்கள், நாங்கள் நரகத்தில் போகக்கூடாது என்பதற்காக சிலுவையில ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். பாருங்கள், இயேசு இல்லாவிட்டால் எங்களுக்கு மீட்பில்லை, பரலோகம் இல்லை. அவர் உயிர்த்துள்ளாவிட்டால் நாங்களும் உயிர்த்துள்ளாமல் பிசாசின்ற பிடியில நரகத்துக்கு தான் எங்களுடைய முடிவாயிருந்திருக்கும். அதற்காகத்தான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 10:18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசுவுக்கு தான் மறிக்கிற அதிகாரம் இருக்கிறது, மீண்டும் உயிர்த்தெழுகிற அதிகாரம் இருக்கிறது. பாருங்கள், மார்த்தாள் மரியாளுக்கு இயேசு விளங்கப்படுத்தும், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் உயிர்த்தெழுவார். இப்படியாக பாருங்கள், அவர் ஜிலாசரசை உயிர்த்தெழுப்பினார், நாயின் விதவையின் மகனை உயிர்த்தெழுப்பினார். எங்களையும் அவருக்கு பிரியமாக நாங்கள் வாழும் பொழுது எங்களை உயிர்த்தெழ வைத்து நித்திய நித்தியமாக அவருடைய ராஜ்யத்துல வாழ முடியும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜபிக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே, அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ.

0: வென்ற கோட்டைதா, என்னை நெருங்கினா நீ போவது பாதாளந்தான். ஆமாண்டவரே, ஆதாமும் உபாளையும் மாற்றினவன், இப்படியாக மன குலத்தையே மாற்றினவன், ஒவ்வொருவருக்காகவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய முதற் பெற்றவராகிய ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன், முதற் கொலையை ஏற்படுத்தினவன் ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாரும் மதங்களை விட்டு பாவத்தை விட்டு இயேசு இடத்துல வந்து அந்த பிசாசுக்கு எதிர்த்திருக்கிற தன்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதிகாரத்தை கொடுக்கும்படியாக சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீர் மறுக்குலத்தை ஆக்கிரை தீர்ப்பு கொடுக்கவில்லை, அந்த பிசாசுகளுக்கு தான் நீர் ஆக்கிரை தீர்ப்பு கொடுத்தீர். அந்த பிசாசின் அடிமைத்தனத்துல இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான், அவனுக்கு அடிமைப்பட்டு யுத்தங்கள் யுத்தங்கள் தீமையான காரியங்களுக்கு உண்டாக இந்த நரகத்துக்கு போகாதபடி ஒவ்வொருவரையும் விழுந்து கொள்வீராக. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக விஞ்ஞப்பிக்கிறோம். நீர் சகல மக்களையும் சகல நோய்களையும் சகல நன்மைகளையும் செய்து வாழ்ந்து காட்டி ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல வாழுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்ந்து உம்முடைய நித்திய வாழ்வை ஒவ்வொரு மக்களும் சுவீகரித்து கொள்ள உதவி செய்வீராக. பாவத்துக்கு எதிர்த்திருக்கிற தன்மையை ஒருவருக்கும் தருவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கூடாக பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்களுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால தேவ அன்பு எங்கள் மேல இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவ ஆவியினால் நிரப்பி இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகனுமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமே, சாத்தானே அப்பா எப்போ வந்து அதிர்ச்சி ஆண்டவனுக்கு எங்களுக்கு கொடுத்த அந்த ஜீவன் உள்ள வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருள இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவருடைய ரட்சிப்பை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் மேல கத்தர் இன்னும் அதிகமாக உங்களுடைய வார்த்தையின் மூலம் இயேசின் வார்த்தையின் மூலமாக கத்தரின் மேன் மேலமாக அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். கத்திரை வார்த்தை எங்களை பகிர்ந்து கொடுத்த உங்களை கிருபியலுக்காக நன்றி. கத்தர் கொடுத்த கிருபியலுக்காக நன்றி. கத்தரை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: Glory to Andrew. God. God bless you, darling sister. God bless you, dear Kelly. Amen.
1: Amen. Amen.
2: Recording stopped.
1: Amen.
3: Amen. உண்மையிலே பாஸ்டர் என்ன சாத்தானே என்ற பாட்டு ஒரு ஆசமா இருந்தது. எனக்கு அது நல்ல விருப்பமா இருந்தது. இன்றைய நாளிலே உண்மையிலே நித்திய வெளிச்சம் ஆசீர்வாதமா இருந்தது. அநேக தடைகள் வந்தாலும் கத்தனை தடையை நீக்கி ஒவ்வொருடைய செய்திகளும் உண்மையிலே மிக மிக ஆசீர்வாதம் அமைந்திருக்கிறது. அதாவது வேதாமத்திலிருந்து ஆரம்பம் பொக்கிஷங்களை எங்களை கற்றுக்கொண்டோம். உண்மையிலே இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதம், மன மகிழ்ச்சியினாக வார்த்தையில் வேறு கொண்டு கனி கொடுக்கும் பிள்ளைகளாக எங்கள் கத்த

0: அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி உங்களோட வார்த்தையில எங்களுக்கு அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களுக்கு அதிகமான உங்களுடைய அன்பை கொடுத்து எங்களை சமாதானத்தின் பிரபுவர்களாக மாற்றின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இவ்வளவு நேரம் ஐந்திரனையா எங்க கூட இருந்து வழிநடத்தி அப்பா, எல்லா விதமான உங்களோட கிருபைகளையும் அவருக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. பாஸ்டர் அவர்கள் ஆண்டவரை ஜெர்மனியிலிருந்து, ஜெர்மாயா பிரதர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்து இன்றைக்கு முதல் தடவையாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். மெய்யாகவே அது என்னுடைய உள்ளத்தையும் தொட்டது அப்பா. நிகழ்ந்து உள்ளத்தையும் கத்த தொட்டிருப்பார். அதன்படி ஆண்டவர் அந்த பிரதரை கொண்டு எங்களுக்கு உங்களை கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் அதிகமாக கத்தர்களுக்குள்ள நிலைத்திருக்கவனு இயேசுவே திராட்சை கொடி என்று கூறி ஆண்டவரே எங்களை அதிகமான உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார். அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் கூட இருந்து அவர்களுடைய தேவையை சந்தித்து அவர்களையும் அவங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா விதமான தேவையையும் சந்தித்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக
1: நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ
0: நன்றி பாஸ்டர் காணி வருகிறேன். பரிசுத்தமான ஆவி அவருடைய அபிஷேகத்தை பெற்று பேசும் பொழுது அந்த அருமையான வார்த்தைகள் கொடுத்திருந்த எலியாவின் அப்பா ஜீவித்தை கொடுத்து பேசினார் அப்பா. அது மட்டுமில்ல, அவருடைய துதி பலிக்க செலுத்தவனும் கத்தருக்கு நாங்க பலிப்பிடத்துல அவருக்கு அவர்களுடைய எங்களுடைய உள்ளத்தை அவருக்கு கொடுத்து நாங்கள் அவரங்களை சுத்திகரிக்கும் படு எங்களுக்கு அதிகமாக அபிஷேகம் கொடுக்கப்படும் என்று கூறி கத்தரங்களை மென்மேலமாக ஆசீர்வதித்து அவருடைய கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த பாஸ்டரை இன்னும் அதிகமாக நீங்க அவருடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவருடைய ஊழியங்களை ஆசீர்வித்து அவருடைய போக்கினும் வருத்தலும் கூட இருந்து அவங்க கூட இருக்க வேண்டும் என்று கூறி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி இயேசு, நன்றி இயேசு அப்பா. ஸ்ரீலங்கா பாஸ்டருக்கான வருகிறேன் பாஸ்டர் சுவாமிகள் ராஜா அவர்களும் ஆண்டவரே அருமையான அந்த கப்பலில் கத்தரை என்ன விதமாக அந்த காற்று அடிக்கும் பொழுது நாலு விதமான உதாரணத்தை கொடுத்தார். அப்படி அவர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அதை என்னை மெய்யாவே தொட்டது. என்ன சில நேரத்தில் நாங்கள் கடவுளுக்குள்ள நாங்கள் மறைந்திருக்கும் பொழுது கஷ்டங்களோ என்ன விதமான நெருக்கங்கள் வந்தாலும் அந்த அன்பை நாங்கள் இவ்வளவு நிலைத்து நிற்க வேணும் என்று கூறி எங்களுக்கு அவர் ஆசீர்வதித்தார். மத்தி எட்டு இருபத்தி நாலு மாக்கு 4:37 சாமுவேல் 27:29 சாரி அது நான் எழுத இல்லை மறந்துட்டேன். எனவே சில வார்த்தைகளை கொடுத்து அவர் எங்களை ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தருக்குள்ள நாங்கள் அவருடைய ஆலோசனையிலும் அவருடைய வார்த்தையிலே நிலை நிற்கும் பொழுது கர்த்தர் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்து எல்லா விதமான பிசாசின் சிந்தனையிலிருந்து விடுதலையாக்கி எங்களை அப்பா எல்லா விதமான சந்தேக பிசாசுகள் எல்லா விதமான தடைகளை உண்டாக்குற எல்லா விதமான காற்றுகள்ல இருந்து கத்திரங்களை விலகி பாதுகாக்க வேணும்னு சொல்லி கூறி அருமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் மென்மேலுமாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்ப முன்னேறி செல்வதற்கு ஆவிக்குரிய பிரச்சனைகளை ஆவிக்குரிய தடைகள் வரும் பொழுது கத்தர்களை நாங்கள் இன்னும் நிலைத்திருந்தால் கத்தர் இன்னும் அதிகமாக எங்களை அவரது சித்தத்தின்படி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்கான நன்றி செலுத்துறேன். எபீரியர் 19 அப்போஸ்தல 27:14 எபீசியர் 4:14 அப்படியான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த விசுவாசமானவர்கள் கத்தர்களுக்கெல்லாம் நாங்கள் நிலைத்து நிற்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்குலாம் நாங்கள் சாட்சியாக இருப்போம். அப்படியா கத்தர் எங்களுடைய விசுவாசத்தை எப்படி நாங்கள் கத்தர்களுக்குள்ள நாங்கள் ஜெபித்து அவர்களும் மறைந்து இருப்போம் என்றால் கத்தர் எங்களை இன்னும் அதிகமாக அவர்களை நிலைநிறுத்தி வைத்து எல்லா காற்றுகளையும் தடை செய்து எங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி பாஸ்டரின் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுடைய ஊழியத்திலையும் கூட இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. பாஸ்டர் ராசன் காணி வருகிறேன் அப்பா. அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை பற்றி கொடுத்த அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு எப்படி வர வேணும் என்று சொல்லி குறித்த வார்த்தைகள் மூலமாக உங்களோட வாக்குத்தத்தின்படி நீங்க யாவரையும் ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. பொதுவாக நான் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா ஆரம்பித்த அந்த ஊழியத்தை நீங்க இன்று வரையும் காத்து வந்தீர. இனிமேல நீங்க எபெனேசரா இருந்து காத்து வர கிருபைகளுக்கு நன்றி. அவர்

0: உங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. எந்த விதமான பிசாசான அப்பா தடைகள் வந்து அவர்களுக்கு அவர்கள ஊழியலை தடை செய்யற எல்லா பிசாசான இயேசுவின் நாமத்திலாம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி இயேசுவே. அப்பா பாச ஞான பிரகாஷ் அந்த சாரி பாச அண்டன் ராசன் ஆகிய பாடின பாட்டு எனக்கும் தொட்டது. சாத்தானே அப்பால போ சாத்தானே என்று கூறிய பாடுகள் பாட்டுகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்ல பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாவே புட்ட வால ப்ரொடெக்ட் அப்பா அவங்களுக்கு எதிராக வர்ற எதுவும் அணுகாத வண்ணமாக அப்பா நீங்க அவங்களை காத்து வர கிருபியலக்காக நன்றி. பிரதர் லெஸ்லி பிரதர் மகேந்திரன் ஐயா இவ்வளவு நேரம் நடத்திய ஊழியத்துக்காக நன்றி செலுத்துற எல்லா நேரங்களும் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு நீங்க கிருபியை கொடுத்த ஆண்டவரே நடத்தி கொண்டு வர மக்கா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மகேந்திரன் ஐயா ரத்த கொட்டைக்களை மறைத்து வைங்க. எந்த தீங்கும் அணுகாத வண்ணமாக அப்பா அவங்களோட போக்கிலும் வரத்திலும் அங்க இருக்கிற இடத்துல ஜெயராஜனுக்கு ஆண்டு வருகிறேன் அப்பா. அவர்கள் நடத்திய துதி ஆராதனைக்கு அப்பா அது ஆராதனைக்கு நன்றி செலுத்துறேன். நீ அதிகமாக அவர்களோட தேவையையும் சந்தித்து அவங்க கூட இருந்து நீ அதிகமாக அவங்களை இன்னும் புதிதான பாட்டுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் நேர் இன்றைக்கு வராம இருந்தாலும் அவரோட தேவையையும் சந்தித்த ஐயா அவர்களை நினைவு கூறுகிறேன் அப்பா. அந்த கால் அதி அந்த மாலை நேரத்தில் ஆண்டவளே பிந்தி இருந்தாலும் வந்து இருந்து பாட்டுகளை கொடுத்து ஜபித்த சிஸ்டரை இன்னும் அதிகமாக ஆசீர்வைங்க. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ரஞ்சினி சிஸ்டருக்கான வருகிற ஆண்டவரே அவர்களோட ஜபித்த கேட்டுக்கொண்டவர்களுக்கான ஜபித்தார்கள் அவர்கள் ஜபித்ததுக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துற அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஜபாவியை கொடுத்து அவருடைய தேவையை சந்தித்து அவங்களுக்கு பலவீனங்களை பலன் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. அதிகமாக உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் ஐயா ஆரம்ப செய்தார்கள் அந்த செய்து பாடின பாட்டுகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். அவர்களை அதிகமாக ரத்த கோட்டைகளை யாவரையும் வைத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா. இன்று வேற இப்பொழுது இவ்வளவு நிமிடம் நேரமாக எங்களை ஆசீர்வதித்த உங்களோட மகா பிரிதான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமையும் உங்களுக்கு என்றே செலுத்துற. நீங்க ஜீவிக்கிறீங்க அப்பா, நீங்க இன்னமும் ஜீவிக்கிறீர்கள். அதுக்காக நீ நானே ஜீவன் அப்பன் என்று கூறி எங்களுக்குள்ள நீங்க ஜீவனை கொடுத்து வழிகடுத்திக்கு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. எல்லா கணமகிமே உங்களுக்கே உரியதுக்குரியாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி, ஜபித்தீர்கள் ஆசீர்வாதம். நிகழ்ச்சியை திறம்பட நடத்தீர்கள் ஆசீர்வாதம்.
2: 6350-0821 சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நீங்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் IMO 416-917-5826 இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள
1: உண்மையிலே நான் உங்களை கும்பிடணும் என்று சொல்லி நான் எனக்குள்ளே கேள்வி கேட்ட போது அங்கே ஆண்டவருடைய வசனம் வந்து எப்படியாக வந்தது தெரியுமா? இடுக்கன் செய்கிறனுடைய உக்கரம் எங்கே? நான் உன்னை இப்படியாக நான் உன்னை விடுதலையாக்கி நான் உன்னை வச்சிருக்கிற நேரம் நீ என்ன நீ என்ன மறக்கிறதற்கு நீ யார் என்று தேவனுடைய வார்த்தையை நீ சம்பட்டையிலே அடித்தது போல இடுக்கன் சேகரனுடைய உக்கிரமம் உன்ன தாக்கிக் கொண்டிருக்கிற வேலையில நான் எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை விடுதலை செய்து நான் உன்னை என்னுடைய ராஜாத்தியாய் ராஜரிக கூட்டமாய் ஆச்சாரிய கூட்டமாய் நான் உன்னை வைத்திருக்கிற பொழுது இதோ நீ என்ன மறப்பதற்கு நீ யார் என்றுகிற வார்த்தை என் உள்ளத்திலே அப்படியே தைத்தது தேவச்சனமே. இதோ இன்னைக்கு நீங்க கூட எத்தனையோ முறை சொல்லி இருக்கலாம், ஆண்டவர் என்ன மறந்தாரோ கைவிட்டாரோ, அல்லது நான் எதுக்காக நான் பைபிள் படிக்கணும், நான் என்னத்துக்காக நான் ஜெபிக்கணும் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இதோ நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற பொழுது நீ அவனுடைய உக்கரத்திற்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்க ஒரு மனுஷன் செய்கிற காரியத்தை பார்த்து பயந்து பயந்து பயந்து இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பயத்தினால உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ், எப்ப பார்த்தாலும் ஒரு ஆன்சைட்டி, அப்படியே ஒரு அப்படியே எரியிற தன்மை, ஐயோ உங்களுடைய கையாளாகாத தனத்தை நினைச்சு நினைச்சு வேதனை, இதோ உங்களை சாப்பிட முடியல, இதோ வயிற்று பகுதியில எரிச்சல், இதோ அல்சர் இருக்கு, இதோ வெளியே சொல்ல முடியாத உங்களுக்குள்ள அப்படியே ஒரு வேதனை, எப்பொழுது எப்படி ஒரு சோர்வா காணப்படுகிற தன்மை, நான் ஜெபிக்கிறேன், தேவனை தேடுகிறேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த நன்மையும் ஒரு சுவிசேஷமும் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் இல்லாம இருக்கே, எல்லா காரியமும் என் கண் முன்னால இருக்கு, எல்லாவற்றையும் என்னால அனுபவிக்க முடியாம இருக்கு, அப்படி என்று சொல்லி உங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் மந்தத்தன்மையோடு இருக்குமானால், இதோ என் தேவனை நான் வந்து விட்டுட்டு நான் போயிடலாம், எதுக்கு இந்த பிரேயர், எதுக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர், எதுக்கு இந்த சர்ச் என்று சொல்லி நீங்க உங்க உள்ளத்துக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார் என்று ஆண்டவருடைய வார்த்தை, இந்த கேள்விக்கு உங்களாலே என்ன பதில் சொல்ல முடியும்? இதோ ஆண்டவர் எத்தனை இக்கட்டுல இருந்து மனுஷர்கள் நாளே உண்டான எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் தேவன் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். அங்கே இடுக்கன் ஸ்டெகனுடைய அழிக்கா எப்பொழுது நீங்க விழுந்து போகலாம், இவளை எப்ப நம்ம கிண்டல் பண்ணலாம், எப்ப எப்படி என் பேச்ச கேட்காம செஞ்ச பாத்தியா, இதோ நீ விழுந்து போனாயே என்று சொல்லி உங்களை எப்படியாவது நகைக்கலாம் என்று சொல்லி அங்க ஜனங்கள் உங்களுக்காக காத்திருக்கலாம். ஆனா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்களை இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற பொழுது நீ அவனுடைய உக்கரத்திற்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இதோ மனுஷர்கள் செய்கிற உங்களுக்கு வீணான ஆலோசனைகள், உங்களுக்கு எதிராயவர்கள் என்ன பண்ணாலும், இதோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நமக்கு எதிரடையாய் வருகிற எந்த ஒரு ஆயுதமும் நம்மளுக்கு என்ன செய்யும், வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரமாய் இருக்கிறது, நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறது. அப்போ வேலை இடத்துல மேனேஜர்ஸ் அவங்க அங்க செய்யற வேலைகள் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுகிற காரியமா இருக்கலாம், அல்லது வீட்டுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், ஆனா என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, மனுஷனால உண்டாகிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படவே பயப்படாதீங்க. எப்பொழுதுமே நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள கர்த்தர் செய்கிற நன்மை நினைச்சு சந்தோஷமா இருந்தோம்னாலே போதும், நம்முடைய சரீரத்துல எப்பொழுதும் புது உற்சாகத்தோடு தெம்போடு கர்த்தரை ஆராதிக்க முடியும். தேவச்சனமே, இதோ நான் இங்க இருந்து நான் ஊருக்கு கிளம்பும் பொழுது அவ்வளவு எனக்கு உள்ள ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா எப்படி நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம போறோம், அங்க போன டயலிசிஸ் எப்படி இருக்கும், அங்க உள்ள வெதர் எப்படி இருக்கும், அங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், எல்லாம் எனக்குள்ள ஒரு ஒரு அப்படியே ஓடிட்டே இருக்கு, நாங்க போய் எப்படி இருக்கோம், என்ன ஆயிரும் அப்படி சொல்லி மனசுல ஒரு பக்கம். ஆனா என் ஆண்டவர் என்னை அனுப்பும் பொழுது அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் நடக்காது, அங்க எல்லாம் சுகமா இருக்கும். மண்டை போட்டா பரவாயில்ல, ஒரே மாதிரி ஓகே போனோம்னு சந்தோஷமா போயிடலாம். ஆனா அங்க போய் நம்மளுக்கு அங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னா அங்க எல்லாமே காசுதான். அங்க வந்து இங்க மாதிரி கிடையாது, ஹெல்த் சிஸ்டம் நமக்கு சப்போர்டிங் கிடையாது. அங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே 4000 ரூபீஸ், ஆல்மோஸ்ட் $80. சோ அப்போ நம்மளுக்கு அங்க போனா பண தேவையும் இருக்கு. அது போக நான் இங்க இருந்து போறது எங்களுடைய அங்க ஒரு கல்யாணத்துக்காக நான் போறேன். ஆனா அங்க எனக்கு ஒரு ஆளுக்கு முடியலன்னா அங்க எல்லாரோட இதுவும் எப்படி இருக்கும், எல்லாரும் சந்தோஷம்.
0: சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கமா
1: இருக்க முடியுமா? முடியாது. இவ்வளவு மன இதிலே நான் இருந்தாலும் நான் ஒன்றை நம்பினேன், என் தேவன் என்ன இந்தியாவுக்கு அனுப்பாட்டி நான் போக மாட்டேன் அப்படி என்று சொல்லிதான். நான் போற வரைக்குமே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்குமே நான் யாருக்கிட்டமே சொல்லல. ஏன்னா ஆண்டவர் போனா போவோம், இல்லாட்டி போகாம விட்டுருவோம், இப்படிதான் என்னுடைய மைண்ட் தாட் இருந்தது. ஆனா உண்மையா நம்ம வந்து கல்யாணத்துக்கு போறோம் என்று சொல்லி நான் என்னுடைய சுயத்திலே நான் இந்த முடிவையும் நான் எடுக்காதபடி கர்த்தரையே சார்ந்து எல்லாவற்றிலும் முதலாவது தேவனை நம்ம எப்பொழுதுமே சார்ந்து எல்லாவற்றிலும் முதலாவது நாம் செய்கிற எல்லாவற்றிலும் முதலாவதாக நாம் தேவனிடத்துல சரண்டர் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது அங்க எப்படி ஆண்டவர் நடத்தின இந்த ஒரு 18 days ஆண்டவர் என்ன நடத்தின சூப்பர் நேச்சுரல சொல்லவே முடியாது. தேவஜனமே உண்மையிலேயே நான் சரீரத்துலதான் நாங்க இருந்தனாங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த சரீரத்துல ஒரு பெயின் கிடையாது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இங்க வந்து கூட நான் வந்து இந்த ஒரு மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இனிப்பா சாப்பிட்டா கொஞ்சம் த்ரோட்ல ஒரு மாதிரி ஆகுது, திடீர்னு வயித்துல ஒரு மாதிரி ஒரு ப்ளோட்டிங் இருக்குது. ஆனா அது எல்லாம் என்னுடைய சரீரத்துல நான் இருக்கிறேங்கிறத என்னால ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்குது. ஆனா அங்க இருந்த அந்த 18 நாளும் என்னுடைய சரீரம் சரீரமா இருந்துச்சான்னு கூட, இந்த சரீரம் தன்னுடைய வேலையை செஞ்சுச்சான்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. ஏன் என்ன ஆண்டவர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறார், ஏன் இவ்வளவு அற்புதத்தை செய்கிறார், ஏன் அதிசயத்தை செய்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை. பிளைட்ல வரையில நான் கேட்டுக்கொண்டிருந்த அதே கேள்வி, இங்க வந்தும் நான் கேட்கிற அதே கேள்வி, எப்ப அந்த 18 நாள் எப்படி நடந்துச்சு ஏசப்பா, என் பாடியில ஒரு பெயின் கூட நான் ஃபீல் பண்ண கூடவே இல்லையே, அப்படி எப்படி அந்த அற்புதம் நடந்திருக்க முடியும்? ஆனா நிச்சயமா முடியும். ஏன்னு கேட்டா அங்க நான் முழுவதுமா என்னைய நான் நம்பவே கிடையாது, முழுவதுமா தேவனை மாத்திரம், ஐயோ அங்க நடக்க போகிற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ என்கிற அந்த பயத்துல முழுவதுமா தேவனையே சார்ந்து கொண்டேன். ஆனா இங்க என்ன செய்யறோம், இங்க வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய செல்ஃப் என்ன செய்யுது, கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ நம்மள அறியாம நம்ம 4 அடிகள் நம்ம சரீரத்துல விழுகுது. இத மாத்திரம் இன்றைக்கு புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த சரீரத்துல வியாதி இருக்க முடியாது. இத நீங்க ஒரு தடவை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கு இந்த சத்தியம் உங்க உள்ளுக்குள்ளே பேசி உங்களை உற்சாகப்படுத்தி இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சூப்பர் நேச்சுரலா இந்த பாடிய நானே ஃபீல் பண்ணாத படிக்கு அவ்வளோ லைட்டா நான் ஃபீல் பண்ணணும்ப்பா. அப்பா இந்த எவ்வளவு டிஸ்கம்ஃபர்ட், ஆண்டவரே இந்த நெக்ல ஜாயிண்ட்ல வயித்துல ஆண்டவரே கையிலன்னு சொல்லி ஒவ்வொரு பாட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. டாடிகா டாடிகாட் இதெல்லாம் இல்லாம டாடிகா டாடிகாட் இதோ நான் இப்ப அந்த சூப்பர் நேச்சுரல நான் என்ஜாய் பண்ணணும். டாடிகா டாடிகாட் இந்த சிஸ்டர் சொல்ற எல்லா சூப்பர் நேச்சுரலையும் நான் என்ஜாய் பண்ணணும் டாடிகாட் என்று சொல்லி கேப்பீங்களா? ஹல்லேலூயா. இதோ கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவருக்கும் தகப்பனே தகப்பனே, இதோ இந்த வேலையில யார் யார் இந்த வார்த்தையை நம்பி, இதோ சிறு பிள்ளைய போல ஆண்டவரே இதோ இந்த வார்த்தையின்படியே எங்க சரீரம் இருக்கும், இதோ நான் முழுவதுமா நான் நம்ப போறேன். எப்படியா இந்த கால வேலை பொழுது விடியுமா விடியாதா, நான் கூட அந்த கால நேரத்துல இல்லாம இருந்தாலும் கூட நாளைக்கு நிச்சயமா பொழுது விடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குதோ, அதே போல டாடிகாட் எங்கள் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது என்கிறத நாங்க நம்புகிறோம். டாடிகா டாடிகாட் இதற்கு தடையா எங்கள் சிந்தனையில ஆண்டவரே என்னென்ன மைண்ட் பிளாக் இருக்கோ, ஆண்டவரே இந்த சத்தியத்தை நம்ப விடாம இருக்கிற எல்லா தடைகளும் இந்த வேலையில நிர்மூலமாக்கி போடப்படட்டும் ஆண்டவரே. இதோ கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்கிற வார்த்தையின்படியே இதோ இப்பொழுதே உங்களுடைய வலதுகரம் எங்கள் வாழ்க்கையில எங்கள் சிந்தன மண்டலத்துக்குள்ள பராக்கிரமம் செய்யட்டும் டாடிகா. டாடிகாட் இதோ நாங்க இந்த செவி வழியா கேட்ட எல்லா இந்த உலகத்தின் காரியம் பாருங்கள் ஆண்டவரே, இந்த என்னென்ன வேர்ல்ட் நாலேஜ்னால ஆண்டவரே நாங்க எதை எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும் டாடிகா. டாடிகா இதோ இயேசு கிறிஸ்துவன் நாமத்துல இதோ ஆண்டவரே செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக என்று நாங்கள் பேசுகிறோம். இதோ நீங்க எங்க நாவிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் பேசுவது எதுவோ அப்படியே ஆகும் என்று நம்பிக்கையோடு கூட இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் உங்களுடைய தெய்வீக சுகத்தை நான் பேசுகிறேன். இதோ வலபா செக்கென்னே மெக கென்னே மனா ஏரேபா செக்கென்னே மெக கென்னே மனு கொரோ லொபோ செக்கென்னே மெக கென்னே மனா. இதோ எங்களுக்காக ஆண்டவரே மறித்து உயிர்த்தெழப்பட்ட ஆண்டவரே, இதோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இதோ அந்த டுனாமிஸ் பவா, இதோ எங்கள் நடுவிலே வெடிக்கட்டும் ஆண்டவர, இதோ வெடிக்கட்டும் ஆண்டவர, இதோ எக்ஸ்ப்ளோட் பண்ண போறட்டும் அப்பா. இதோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா வீடும் ஆண்டவர இதோ இப்பொழுதே நிர்மூலமாக்கி போடட்டும். இதோ என்னுடைய கர்த்தருடைய சத்தியத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா கலைகளும் இதோ இப்பொழுதே வேரோடு பிடுங்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ எங்க சிந்தன மண்டலத்திலிருந்து ஆண்டவரே பிடுங்கப்படட்டும். இதோ நாங்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள், இதோ இந்த ஜோயி லைஃப் நாங்க என்ஜாய் பண்ணுகிற கூட்டம், இதோ தெய்வீக சுகத்தை நாங்கள் சுமந்து செல்கிறவர்கள், இதோ எங்கள் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது என்று நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் அந்த வேலையில ஆண்டவரே. இதோ உங்களுடைய வார்த்தையினாலே நாங்கள் பலவான் என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம். இதோ எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர. இதோ நீங்கள் சரீரமும் அப்படியே உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ இப்பொழுதே சுவாச குழாய்க்குள்ளே உங்களுடைய ரூபா காற்று இதோ இப்பொழுதே பரவட்டும் ஆண்டவர. இதோ அந்த சுவாச குழாயில இருக்கிற எல்லா பிரீத்திங் அன்கம்ஃபர்டபிள் இதோ இப்பொழுதே நீங்கி போவதாக, எல்லா வயிற்றுல இருக்கிற பிரச்சனைகளும் நீங்கி போவதாக, எல்லா ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனையும் மறைந்து போவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. எல்லா கட்டிகளும் நத்தைய போல கரைந்து போவதாக அப்பா ஆண்டவரே. ரபா செக்கென்னே மெக கென்னே மனு பா செக்கென்னே மெக கென்னே மனா. இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இதோ எப்பத்தா என்று நாங்கள் பேசுகிறோம். இதோ பிறவி குழந்தைய கண்களை பார்வையடைய செய்த அதே தேவ வார்த்தை இதோ இந்த காற்றை நூடாக இதோ பார்வை அடைவார்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ கண்கள் திறக்கப்படுவதாக. இதோ அவங்க அல்லேலூயா. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கண்ணு பகுதியில இதோ கேட்ராக்ட் என்று சொல்லி ஆபரேஷன் பண்ணுவதற்கு ஆண்டவரே இந்த வலது கண்ணிலே அவர்கள் ஆண்டவரே டாக்டர்ஸ் டேட் குறிச்சிருந்தாலும் இதோ இப்பொழுதே தேவனுடைய தேவ வல்லமை இதோ அந்த விழித்திரையிலே இருக்கிற மறைவை கிழித்து போடட்டும். தேவனுடைய வல்லமை கிழித்து போடட்டும். இதோ அவர்கள் வந்து சாட்சி சொல்லட்டும் ஐயா. இதோ என் தேவன் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். இதோ இந்த வலது கண்ணை என் தேவன் தொட்டார். இதோ இந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் இல்லாம என் கண் தெளிவாய் பார்வை அடைந்தது என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் நடுவிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. இதோ நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ அவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ சுமளிக்கிற வல்லமையை சுமந்து சொல்கிறவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்து சொல்கிறவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ அவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள். இதோ கர்த்தருடைய ராஜரீக கூட்டம் ஆசாரிய கூட்டம் என்று நான் பேசுகிறேன். இதோ அவர்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர்களோடு உண்டென்று ஆண்டவரே புறஜாதி கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளட்டும் என்று நான் பேசுகிறேன் ஆண்டவர. இதோ அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் யாவும் பழுகட்டும் பெருகட்டும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அவருடைய கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்களாக என்று நான் ஆசீர்வதி செபிக்கிறேன் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
2: நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வாழ்க்கையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளோடு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். சோஸ்திரம் மீதே கிரியுடனான விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பேச்சுக்கும் சும்மா மற்றவர்களுக்கு பிரசங்கத்துக்கும் மேடை பேச்சுக்கும் அல்ல, வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்த வேண்டும், அதை ஜெயிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்து காட்டணும் என்று சொல்லி எங்களோட சாட்சியின் வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்தி விசுவாசத்தில் எப்படி ஜெயித்தீர்கள், இப்படி தேவர் அற்புத விதமாக கிரியை செய்தார், அந்த வார்த்தை இப்படி வல்லமை உள்ளது, இப்படியாக தேவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை அழகாக பார்த்தை நாளத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியத்தை கத்தை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. எத்தனை சித்தமான இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜ குருவம். நன்றி சிஸ்டர்.
3: கிறிஸ்த சுபா. ஒரு 2 மினிட்ஸ் ஆறீங்களா? எனக்கு கத்துற எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை எனக்கு ஒரு வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இருக்குது, நான் ஆங்கிலத்தில் அவரோட பகிர்ந்து கொள்ள போறேன். காட் பிளஸ். Thank you, Lord Father. In the name of Jesus, Lord, I pray, Lord, over my sister who have been giving such a powerful word, Lord. Even though her body was struck, Lord, the way it is, Lord, I thank you, Lord, for the way she has been ministering, Lord, to the people, oh God, because of that power that is, Lord Jesus, upon her, Lord, with a call upon her, Lord. I give her, Lord, that word of encouragement through the prayer that I'm praying towards you, Lord, upon her, Lord, in the name of Jesus, I pray. Lord, I thank you, Father, for the ministry that goes forth, Lord, as a call upon your handmaiden of the Lord in the name of Jesus. And I thank you, Father, for the way, Lord, you have called her out, oh God, at this time and the hour, Lord, that her ministry will go forth, Lord, in many ways, Lord Jesus, that the enemy will not by any means, Lord, come above everything that you have called her and made her to be, Lord, to minister, Lord, to the body of Christ. And in the name of Jesus, I pray, oh God, that she will take this, Lord, upon, Lord, something that is not of her own, that is not coming of her own spirit or her heart or her life. It is coming through the supernatural power of the living God, coming through her, ministering through the power of the Holy Spirit as a call upon her life, for the ministry of the saints, for the ministry of the people that would come and listen to her, and by that, Lord, they will be healed. This is a calling upon her life and her own body, Lord Jesus, just like Job was, Lord, even though the fig tree failed, I will yet rejoice in the Lord of my salvation. That is a portion that you have called her out, Lord, and you will, Lord Jesus, help her always, Lord, when she comes out, Lord, that stands above all of that her own body will be going through, Father, giving her the strength, giving her that power, giving her the might, giving the supernatural power of your healing to rest upon her own life, from the crown of her head to the soles of her feet, Lord. I pray, Lord Jesus, that the unction and the power of the Holy Spirit, the anointing power of the Holy Spirit, strengthen, quicken and revive every part of her being, Lord, and those kidneys in the name of Jesus take life right now in Jesus' name, that Lord, all this, Lord Jesus, the way she goes to have her, Lord, die, Lord Jesus, she'll be able to withstand it, Lord, because of the power of the living God that would coming through, Lord, oh God. And this is not anything that she could, Lord, handle it on her own, but it is coming through the power that you would enable her to, Lord Jesus, handle it. Therefore, I thank you, my Master, thank you, my Savior, that you have given a spirit of encouragement, and this spirit and this faith is of the living God that has come into her and raised her up, Lord, at a time such as this, Lord. And I thank you for that favor that is upon her, Lord. She's a handmaiden of the Lord that you have chosen in the last days, minister, the last days call, as she would go forth, Lord, as the nations of the world would listen to her, Lord, and be healed in Jesus' name. And we thank you for that healing virtues that are flowing through her own body, Lord, and you have called her out, Lord Jesus, despite of that very being, Lord, just like Paul was, Lord, and Lord, you said, Lord, to him, Lord, even though he was struck, Lord, with his eyesight, Lord, and Lord, you said, my grace is sufficient for you, and that became, Lord Jesus, even though it seemed like a thorn, Lord Jesus, you raised him up, Lord, to bring forth much, Lord, fruitful, Lord, in his own life, and powerfully you would raise your handmaiden of the Lord in the name of Jesus, I pray in Jesus' name, amen and amen. Amen. Thank you, sister. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அதுக்குள்ள திடமாக இருந்து அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் நடக்கிறபடியார், அவர் உங்களுக்கு கடைசி மட்டும் கைவிட மாட்டார். உங்களுக்கு அந்த பெய்த்தின் தான் உங்களை நிலை நிற்கிறது. பெய்த்தின் மூலமா அவருடைய அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு இப்ப என்கரேஜ் மூலமாக ப்ரே பண்ணி முடித்திருக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.
4: நன்றி சிஸ்டர் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்ற
2: நினைக்கின்றேன். இந்த 10 மாதத்துக்காக நான் இன்று வாழ்த்துவனை நன்றி செலுத்துறேன். கடந்த 9 மாதங்களும் சச்சரங்கள் ஒளிய பாதையின் வாழ்க்கை பாதையில் கூட இருந்து வழி நடத்தினார். அந்த கிருபைக்காக இந்து பாராட்டின எல்லா கிருபையின் தருணத்துக்காக நாங்கள் வந்து சிறிது செபித்து துதித்து வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை எப்பொழுது அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் வேண்டிக் கொள்வோட நினைப்பதோட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறையாமட கிருபை, அந்த நீட்டப்பட்ட கிருபையின் கரத்துக்காக கோடி கோடி சோசனம் செலுத்து. நடத்தி வந்த 9 மாதத்துக்காக எபினேசரை உதவி செய்வதே உமக்கு நன்றி அப்பா. இம்மேனுவில நம் கூடவே இருக்கிறீங்க, அந்த

கரத்துக்காய் சோஸ்திரம் சிஷமாக இந்த கரத்துக்காக இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துவோம். ஊழியத்தை செய்கிற ஊழிய ஸ்தாபகரும் செல்கிறதற்காக அப்பா ரேட்டோ சிஸ்டருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளை உறவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். பல பாவங்களும் பல்வேறுபட்ட நேரங்களிலும் மாற்றங்கள் இருந்தாலும் மாறாத தேவன் அவரோடு பேசுகிறே நடத்துகிறே சுவாசத்தை தட்டி எழுப்புற வார்த்தைகள் தருகிறதற்காக சோஸ்திரம் ஊழியங்களை ஆசீர்வதி ஞானப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன் கேட்டு அன்பு நேர்களுக்காய் நன்றி செலுத்துறேன். மறுமொழிப்ப கேட்கப்புற நேர்களையும் எடுத்திருக்கிறதுக்குள்ள தந்து நன்றி செலுத்தி செபிக்கிறேன். உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமித்து உமக்குள்ளவர்கள் சங்கமிக்க நீங்க திரும்ப செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் என் வாயின் வார்த்தையில் நிதத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாக இருப்பதாக நீர் எவ்வளவு வேணும் பெருகணும் நான் சொல்கிறேன் பெற்றுக் கொடுங்க பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். பத்தனா ஒன்றியமா எப்படி ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையை முடிச்சதுக்குள்ளாய் கடன் சொல்லுவோம்.

மங்கள சீனி ஜாலையே தட்டு படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்று பின்தொடர்வார். நான் வழி மாறிக்கு தட்டு படுத்தாலும்

அசைவாடும் அண்ணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே என்று அசைவாடும் அண்ணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.

என்னோடு பேசுகிற வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் சுவாசிக்கின்றேன். கட்டி எழுப்ப கட்டளை இடுகின்றார். இதுதான் நாங்கள் தியானிக்க போற வார்த்தை. தட்டி எழுப்பவே கட்டளை இடுகிறார், தட்டி எழுப்ப கட்டளை இடுகிறார். ஏன் தட்டி எழுப்புகிறார், ஏன் தட்டி எழுப்புகிறார்? தன் பிள்ளை சோர்ந்து போக்கினார், பலவீனத்தில் விழுந்து விடக்கூடாது. இந்த சத்துருவின் திட்டம் என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த சூழலை நான் செய்தேன், நான் செய்தேன் என்று சொன்னவன் தட்டி எழுப்ப கட்டளை இடுகிறார். அங்கே சங்கீதக்கார சொன்னார், சங்கீதம் 33 சங்கீதம் 1 வசனம் இப்படி சொல்வது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்றார், எழுந்திரு, எழும்பு, நோக்கிப்பார். உருவாத்து தான் சொல்லுகிறார், உருவாத்தை சொல், வீட்டுக்கு சொல்ல, உருவாத்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமா, நீ என் வீட்டுக்குள் பிரவசிக்க நான் பார்த்து உருவாத்தை. அந்த வார்த்தை அருகிலே வார்த்தை, இந்த வார்த்தை தேவெடுத்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி செவ்வானான் சொல். அந்த வார்த்தையான அந்த வார்த்தை உள்ளடி வண்ணம் தரத்தில் இருக்கு. கட்டளையிடுகிறார், ஏன் கட்டளையிடார்? எங்களை தட்டி எழும், இது என்னால முடியும். நான் சொன்ன இது நிற்கும் மகனே, மகளே, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர், நான் எல்லாவற்றையும் செய்கிற கத்தர். ஜாதி அமஸ்தல முதலாம் அதிகாரத்தில் வச்சமாதா, ஜலத்தின் மீது அசைவான ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமிய வெளிச்சம் உண்டாக்கு என்று சொன்னேன். உண்டாயிச்சு வெளிச்சம் ஒன்று மூன்று அப்படியாக ஒவ்வொரு நாளும் உண்டாக்கி போட்டுத்தான் மனுஷனுக்கு உருவாக்கிறார், மனுஷன் உண்டாக்கிறார். எல்லா நாளும் ஒழிந்திருந்தார். அப்ப அவர் எல்லாத்தையும் செய்து படிப்படியா செய்து மனுஷனுக்கு இது இல்லை அது இல்லை, இந்த குறையில போகலாம் அந்த குறையில போகலாம், எல்லாவற்றையும் ஒரு அறிந்த படினால்தான் எல்லாவற்றையும் கிடைச்சிட்டு கடைசியில மனுஷனும். அப்ப மனுஷனுக்கு எனக்கு இன்னும் தட்டி எழுப்பவே அவர் கட்ட என்ன தவறு உண்டாக்கினா அவரு கீழ்பட்டுதான் இருக்க. நாங்க தான் இன்னும் எடுத்துக்கொள்ளல, கீழ்படுத்தவங்க நினைக்கல, நாங்க மேற்படுத்தி பாக்குறோம்.

நாமத்தில்படுத்துறோம். எங்களோட விசுவாசத்தின் அளவு அந்த இடத்துல நமக்கு விளக்கும். எந்த அளவில் நாம நிக்கிறவன் அப்ப இங்க கட்டளை எடுக்க எழுப்ப தந்த பிள்ளை இந்த சத்தனிக்க வேறு திசைக்கு போகக்கூடாது, வேறு எண்ணங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஜூனா ரெண்டு யூனாவை பற்றி தெரியும். நான் புஸ்தகம் எல்லாருக்குமே தெரியும். நான் கண்டியாரம் கொண்டது ஜூனா ஒரு தீக்கு தரிசிதான். ஆனா தேவசூட நினைவைக்கு போனா ஆனா இவ தானே என்ன செய்யற கூலி கொடுத்து வில்லண்டத்துக்கு என்ன செய்யற விலைக்கு வாங்குற விலைக்கு வாங்கி ஒரு திசைக்கு போற. இன்றைக்கு அநேகர் இப்படித்தான், விசுவாசம் இப்படி இருக்குது, வார்த்தை இப்படி இருக்கு, எல்லாம் இப்படி இருக்கு. சரிதான் சொல்லுறோம், பிரசங்க எல்லாம் உண்மைதான். ஆனா நாங்க எந்த திசையில போய்கொண்டிருக்கிறோம்? எனக்கு பிரியமானத செய்யறமா, இல்ல அவருடைய வழிய நிக்கிறோமா, இல்ல அவர் சொன்ன வார்த்தை கீழ்பட்டு கட்டுப்பட்டவர்களாய் நிக்கின்றோமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு என்ன செய்து அதிகாரம் இருக்கான? எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதி இல்லை. எல்லாம் அனுபவிக்கலாம், ஆனா எல்லாம் தகுதி இல்லை நமக்கு. அப்போ சொன்ன பவுலடிகள் நமக்கு ஆழமாக சத்தியத்தில் வெளிப்படுத்துறான். இங்கே ஜோனா தீக்கதரிசிதான். ஆனா நினைவைக்கு போல சொன்ன கத்தர் இவரோ வேறு திசைக்கு போனார். கூலி கொடுத்து போனாலும் கத்தர் வேலி போடுகிறார். எங்கே வேலி போடுகிறார்? எங்கே வேலி போடுகிறார்? கடலை கொந்தளிக்க வைத்து விட்டார். கடலை கொந்தளிக்க வச்சு அங்க கட்டளை இடுகிறார். யாருக்கு? மீனுக்கு கட்டளையிட. வாசிக்கின்ற உங்களுக்கு அந்த வசனத்தை ஜோனா புஸ்தகம் 2:10 வசனம், மீனுக்கு கட்டளையிட்டா, ஜோனாக்கு கட்டளையிட்ட, நீ போய் நினைவேக்கு போய் இத சொல்லு, நினைவே ஜனங்களுடைய அக்கிரமங்கள் கூக்குறத இசத்துல எட்டியிருக்கு, எனக்கு எட்டி இருக்கு, நீ போய் இதை அருவி. அண்ணா கட்டளையிட்ட மனுஷனோ கிற்படியல பூமியின் கட்டி ஆந்திரத்தை தூக்கி எடுத்து நிறுத்தி ஒரு தீங்க தரிசிய உருவாக்கி வைத்த மனுஷ வார்த்தைக்கு கீழ்படியல, கட்டளையிட்ட வார்த்தையை மிதிக்கிறா, மதிக்கல. ஆனா இங்க மீனுக்கு கட்டளையிட்ட அது ஜூனாவை கரையிலே கட்டி விட்டது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மீனுக்கு தரையான இடத்துல கொண்ட கக்கு நீ எந்த காலத்துல போவியோ தெரியாது, எந்த மோட்ல ஏறி போவியோ மீன் தெரியாது. நீனி வீட்டுல கொண்டு போய் ஜூனாவை கட்டு, ஜோனாக்கு மீனுக்கு ஜோனாக்கு கட்ட, ஜோனாக்கு இதான் மனுஷன். மாமிசம் பலவீனம், ஆவி உற்சாகம் உள்ளது. இன்னைக்கு நாம ஆவியின் பலத்துல இருந்து இது மாமிசம் பலவீனம் நெச்சு உதறி தள்ளி விட்டு சூழ்நிலைய ஓடுகின்றோமா? முன்னோக்கி சிற விசுவாசத்தோடு கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது ஜோனாவை கரையிலே கட்டி விட்டது. மீனுக்கு கட்டளையிட்டா, ஜோனாக்கு கட்டளையிட்டா, நினைவுக்கு போய் அந்த ஜனத்துக்கு எச்சரி, அவர்கள் மனம் திரும்பட்டும், அவர்கள் தன் பாதத்தை நோக்கட்டும், நான் மன்னித்து அவர்கள் சுமத்தை கொடுப்பேன் அவர் சொல்லுகிறார். ஆனா இங்க ஜோனா வேறு திசைக்கு போற, கூலி கொடுத்து போறார். ஆனா அங்க என்ன நடக்குது? கத்தன் சமுத்திரத்தையே கொழுப்புற, சமுத்திரத்தை உழுக்குற, கப்பல்ல கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, வடகு தத்தளிக்குது, ஜனங்களோ கதறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்த தங்கள் தங்கள் தெய்வங்களை கூப்பிட்டு பார்க்கிறார்கள், அவர்கள் தெய்வங்கள் இல்லை என்பதை உணர்கிறார்கள், சிட்டை போட்டு பார்க்கிறார்கள். சிட்டு ஜோனாவின் பேரில் விழுகிறது. விழுந்ததும் உடனே தன்னை கடலில் ஆழத்தை தூக்கி போடுங்கன்னு சொல்ற போட்ட உடனும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே சமுத்திரம் இருந்தாலும் அவர்களுக்கு அது மனம் இல்லை, விருப்பம் இல்லை. உங்கள் தேவனை கூப்பிட்டு பாரு, யார் இங்கிருந்து வந்த என்று விசாரிக்கின்றார்கள். எது விசாரிச்சாலும் எது வந்தாலும் தேவன் அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும், அவர் சொல்லாகும், அவர் கட்டின அவருடைய எல்லாமே அந்த சராசரங்கள் பூமி அனைத்துமே ஒழுங்குபடுத்தப்பட்ட உண்டாக்கப்பட்ட உருவாக்கினவர் சொல்ற உருவாக்கினவர் கட்டிட அது நிற்கிற உருவாக்கினால வார்த்தையால எல்லாவற்றையும் நிறுத்தவும் முடியும், நிறுத்தவும் முடியும், இறையாது என்று சொல்லவும் முடியும், அமைதியா இரண்டு சொல்லவும் அவரால் முடியும். உருவாத்து சொல் உருவாத்தையின் வெகுமதி எப்படி விலை மதி என்று பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட வெகுமதி என்று பார்த்தீங்கன்னா, வார்த்தைக்கு இப்படி வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, கீழ்ப்படுகிற தன்மை உண்டு, எல்லாம் இயற்கையே கட்டுப்படுகிறது. இந்த மனுஷன் மட்டும் கட்டுப்படுறாங்க,
செயலப்பாத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது ஜோனாவை கரையிலே தக்கிவிட்டது. கட்டளையிடுகிறார், கட்டி எழுப்ப யோனா. யோனா

சந்தோஷத்தை குலைக்கிற சமாதானத்தை கெட்டுக்கிற கல்நாள் தேவனுடைய வார்த்தை அங்கே என்ன செய்து நம்மை அறுதிப்படுத்துகிறது. அங்க அப்படி ஜோனாக்கு ஒரு ஆமணத்து செடி அந்த அந்த அந்த விளைப்பாடு

கொடுத்தால் அந்த வார்த்தை எனக்கு கட்டுகிறது என்று சொன்னார். நிச்சயம் ஒரு ஆவிக்கு நிச்சயம் வல்லரசத்துக்காகவே தட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றதுக்காகவே இந்த மன மடிவில் ஜோனா முடிந்து விடக்கூடாது, வேதனைப்பட்டு விடக்கூடாது, இதிலே சந்தோஷம் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் இதுக்கு மேலாக இன்னும் மேலாக இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் நீ வளரணும், இன்னும் இன்னும் உன்ன உயரணும், நீ இன்னும் அறியணும், இன்னும் சுவாசம் பெறணும். நான் அழைச்சது அவன் உண்மை உள்ளவராயிருக்கிறேன், அந்த அழைச்சது அவனுக்கு உண்மை உள்ள பாத்திரமா நானும் நீங்களும் வளர உங்கள் விசுவாசம் தட்டி எழுப்பப்பட உங்கள் வாழ்க்கையின் அத்திவாரம் கட்டி எழுப்பப்பட அவரோடு உறவில இன்றும் இழைத்திருக்கப்பட அவர் தட்டி எழுப்பவே கட்டிய கட்டளை இடுகிறார். இதுக்கு கட்டளை கொண்டு மீனை கட்டளையிட்டார் கரையில கொண்டு இவன் சத்தறியக்கூடாது, இவன் தவிர்த்து தடுமாறி இந்த சூழ்நிலையில சுழன்று விடக்கூடாது. இந்த பிள்ளை இந்த சூழ்நிலையால் அவருடைய நிம்மதி கண்டு விடக்கூடாது, தெரியாம போய்விடக்கூடாது. அப்போ விழா இறக்கம் வச்சு கட்டளை இடுகிறார் மீனுக்கு, இந்த சந்தோஷத்தை இழப்பாததுக்குள்ள கூட அந்த ஆமனுக்கு செடிச்சு கட்டளை இடுகிறார் பாத்தீங்களா. இன்னைக்கு அப்படித்தான் நமக்கும் நம்முடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையாய் சொல்லுவோம், உண்மையாய் நாங்கள் கீழ்படுவோமா இருந்தா எங்களுக்கும் அப்படித்தான் அவர் செய்வார்.

அவரே வந்து எங்களுடைய ஜெபத்தில ஒரு வார்த்தையோடு இடப்பட்டு கொண்டு எங்களை அதை உழைப்பாளர்களுக்கு நடத்துவார், சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போவார், சமாதானத்துக்குள்ள நடத்துவார். எங்கள் விசுவாசம் தட்டி எழுப்ப கட்டி எழுப்பப்பட அவர் வார்த்தை மூலமாக இடப்படுவார். அதுதான் எங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் படிநிலை பிரியமானவர்கள். என்னிடத்துல கட்டளை இடுகிறார் என்று சொன்னார். மத்தியம் 14 அங்கு 28 வசனத்தை நாங்கள் பாப்பமா இருந்தா மத்திய சுவிசேஷம் 18 அங்கே முதல் வசனத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள். இயேசு அங்கே என்ன செய்யறார், இயேசு கடல் மீது நடக்கிறார் பாருங்க. அவர் கடல் மீது நடக்கிற சுவிசேஷம் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றார். ஜலத்தின் மீது நான் நடந்து வர நீர் தரத்துக்கு என்ன செய்தார், கட்டளை இட சொல்லுகிறார். அதற்கு அவர் வா, கட்டளை இடாச்சு, நீ வா

கனிசங்கடலார் கட்டளைத்த மோசை கோலை நீட்டின சங்கட வெண்டா பிளந்து தரையாக நடந்து குழாய் ஊத்துக்குழாய் நடந்து சென்றார்கள் நடந்து சென்றார்கள் நடந்து சென்றார்கள் அங்கே தேவன் நடக்க வைத்த கட்டளையிட்டார் கட்டளையிட்டார் தலத்தின் மீது அந்த ஜலம் கூட பிரியும் மனுஷனாய் நானும் நீங்கள் எவ்வளவுக்கு வார்த்தைக்கு கீழ்படுகிறோம்.

நடக்கிறார். கட்டளையிட்டவனும் பயணத்தின் மீது நடக்கிறார். அவர் கட்டளையிட அவர் சொல்லாகும். அவர் கட்டளை நிற்கும். நின்றதை ஜலம், நின்றதை அந்த மீன் கொண்டு போய் நின்றதை அந்த ஆமணக்கு நிழலாக, நின்றதை இந்த சலந்தைக்கு எந்த சூழ்நிலை

அடிப்படையில அதிகாரத்தை பெற்ற நானும் நீங்களும் இந்த நாட்டு பொல்லாதலா இருக்கிறது. இந்த 10 மாதத்துல எதிர்வர பிரச்சனை, எதிர்வர சூழ்நிலை, எதிர்வர காரியம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் வார்த்தை எடுத்து கட்டளையிட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உம்மோடு பேசுகிறார், என்னோடு பேசுறார், உங்களோடு பேசியிருக்க நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தரை சித்தமனால் நாங்கள் இன்னொரு இணைப்பில் இணைந்து இந்த வார்த்தையை மீண்டும் தியானிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வார்த்தை நேரத்தை வாய்க்க பண்ணுவார், நாங்கள் ஜெபிப்போம்.

இவ்வளவு அதிகாரம் உள்ளது, வல்லமை உள்ளது என்பதை வெளிப்படுத்தி நிற்கிறது நம்முடைய சத்தியத்தின் ஆழத்தின் வரிகள் அப்பா. அதுக்காக கோடி சோஸ்திரம் ஆண்டு, மீனுக்கு கட்டளையிட்டீங்க, ஆவணுக்கு கட்டளையிட்டீங்க, ஜலத்துக்கு கட்டளையிட்டீங்க அப்பா. ஆனா கட்டளை கொடுத்த மனுஷனோ கீழ்படி ஆமல் ஆண்டு சித்தம் செய்யல போய் வேதனையை மீட்டுக் கொண்டான். கூலி கொடுத்து வாங்க சில சூழ்நிலைகள் அங்க கூலி கொடுத்து அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த 10 மாதத்துல இல்லாதபடிக்கு எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி ஜெயித்து வாழ, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்த கத்திரன்னு சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்த சிலவை நாதனை வெற்றி எடுத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்ட மகளாக மகளா எங்களை எப்பொழுது நின்று வெற்றி சிறக்க விக்கிரமை செய்வீரா, பலன் தருவீரா, வல்லமை நிரப்புவீராக. இந்த 10 மாதம் மிகேருக்கு ஆசீர்வாதம் உள்ள மாதம், ஆசீர்வாதத்தை சொன்ன ஜெயம் எடுத்து வாழ்ற ஜெயமுள்ள மாதமே மாறட்டும் ஆண்டு. இப்படி வெள்ள கருத்துக்கள் கேட்ட வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு. மாளிகை செய்யும் வழி நடத்தும் மிதியான வார்த்தை போதிய ஆசீர்வதித்தல் இயேசுவின் நாமத்தில் அடிமை கொள்ள இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்தி கட்டுக்கொண்டு அடியாளுக்கும் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன், ஆமீன், ஆமீன். ஒன்றை மையப்படுவதாக சரியாற்ற நேரம் 9:02. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களுக்கு அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் ராசநாயகம் பாஸ்டர்கள். நாங்கள் இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம்.

பெண்களை உருவாக்கின தேவனே, பெண்களுடைய கரங்களை உருவாக்கினவர், காதுகளை காது, கண் ஒவ்வொரு உறுப்புகளை மண்ணிலிருந்து எங்களை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்து நிறங்களை வாழ வைத்திருக்கிறேன். உம்முடைய உண்டானமைத்தவனுடைய அபிஷேகத்தை தந்து உம்முடைய வழியில ரசிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வழியில வாழ வைத்துக் கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் வாழ்ந்து உம்முடைய ராக்கியம் சேரட்டு. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற கிருபையை ரசிக்கப்படாத ஒரு மக்களும் எங்களை அழைத்தது போல இந்த கடைசி நாட்களில் அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கப்படியாக. நீர்தான் அவர்களை உருவாக்கினவர் என்பதை, உண்டாக்கினவர் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. விடுவான தெய்வங்களை, தேவர்களை வணங்கி அவர்கள் வெட்கப்பட்டு போகிற காலங்கள் வரும். அவர்கள்

அந்த வார்த்தைகள் அவர்கள் எழும்பும் போது நடக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் பேசுவதாக உங்களுடைய துதி கண்ண மகிமை உண்டான மித்தகுனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இறுதியத்தினால்

நான்காவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா 44:24 உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தை உன்னை உருவாக்கினவனுமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விதித்து நானே பூமியை பரப்பினவர். பரதர்களுடைய ஒன்றான மீட்பவன் தான். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும், இன்றைக்கு மறித்து போனவர்களாக இருந்தாலும், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும், அவர்கள் அவர்தான் ரட்சகர், மீட்பராக இருக்கிறார். கர்ப்பத்தில் ஒரு தாயின் வயிற்றில் பெருக்கட்டும் பொழுது தேவனுடைய சித்தம் இல்லாமல் பெருக்கட்டப்படவில்லை. பாருங்கள், இன்றைக்கு அதை அவர்கள் சிசு கொலைகள் மூலமாக மனித சித்தத்தின்படி அவர்கள் அதை அழித்து விடுகிறார்கள். ஆனால் தேவன் தேவனங்களை கற்பத்தில் உருவாக்கினவர். ஒரு கற்பம் வரும் பொழுது அது உயிர் பெறுகிறது. பாருங்கள், இப்படியாக அந்த கற்பத்தில் இருந்து புறங்கு வரைக்கும் அது உயிர் உள்ள பிள்ளையாக அது வளருகிறது.

படைப்பின் அவரது பூமியை உருவாக்கின தேவன் தானங்களுடைய தேவன். அவர் முந்தினவராக இருந்தவர் தான் அன்றைக்கு பிந்தினவராகவும் இருக்கிறார். அடுத்த ஏசாயா 44 அதிகாரம் 6 வசனத்திலையும் பார்க்கும் பொழுது நான்

பெரும் சொல்லுகிறதாவது வருகிறபடியாக அவர் ஒருவர்தான் முந்தினவர். உலகத்தை படைக்கும் பொழுது சூரியன் சந்திரன்களை உருவாக்கும் பொழுது அவர் இருந்தவராக இருக்கிறார்.

இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொருவரும் இல்லையே. ஒருவனையும் அவர்கள் இப்படியாக அந்த உண்மையான மெய்த்தேவனை தவிர வேறு தேவன் இல்லை. அதுதான் உண்மையான சத்தியமாக இருக்கிறது. வேதாகமம் சத்தியமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள்.

அவர்களாக மனிதர்களை நம்புகிறார்கள். நம்பி அவர்கள் சங்காரப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 44:9 சொல்கிறது, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர்.

சக்திகளுடைய தேவன் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் கொடுக்கப்படும், தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். புரியாத விக்கிரகங்களை உருவாக்கி அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், இதை உருவாக்குகிறவர்கள். ஆனால் நீங்கள் அப்படியான தெய்வங்களை வாங்கி வீடான தெய்வங்கள்

கண்ணில் கண்ணை உருவாக்குவார்கள். அந்த கண் உசைத்த கண்ணாக உயிரற்ற ஒரு பொருளாகத்தான் அந்த விக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு பின்பற்றதுல ஒரு ஆவிகள் துணைத்தன் ஆவிகள் இந்த

தேவன் இயேசுவும் செல்ல பிள்ளையாக இந்த உலகத்தை வந்தடிக்கையில் இந்த உலகத்தை உருவாக்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தார்கள். இப்படியாக மூன்று நிலைகளிலே தேவன் இருக்கிறார். ஒன்று பரலோகத்தில் அவர் ஆவியாயிருக்கிறார். இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் இயேசு என்ற நாமத்தில் வந்தார். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவாக அவர் மீண்டும் வரப்போகிறார். இன்றைக்கு

உள்ளத்தில் இயேசுவரட்சகராக இருந்து கொண்டு ஒன்றானமை தேவனை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது அவரை அவர் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை தந்து அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்ய

கூடிய குடியாளிக்கு சட்டத்துக்கு நாங்கள் செவி கெடுக்கும் பொழுது அவர் அவர் அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர் எங்களை பரலோகத்தில் சேர்க்கிற தெய்வமாக இருக்கிறார். யோவான் 14:6 சொல்லுகிறது,

குறை சொல்லுகிறவர்களை நேர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி, உலக ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர்கள் பாடசாலைகளில் எல்லாம் படிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உலகத்தின் ஞானிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் படிக்காத படிக்க பைபிளை படித்த ஒவ்வொருவரையும் இன்றைக்கு உலகம் உலகம்

தங்கள் ஊழியம் செய்கிறவர்கள் அவருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறான். ஏசாயா 44:26 வசனத்திலேயும், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லுவேன்படியாக அவர் எங்களை கட்டுகிற தேவனாக, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக, வெட்கப்பட அவர் ஒரு பொழுதும் விடாத தேவனாக அவர் இருக்கிறார். ஏசாயா 44:26

பாருங்கள், அவர் ஒரு நாள் நதிகளை வற்றி போக பண்ணுவார். இந்த நேரத்தில் வெட்டாந்தலைகளை நதிகளை வெட்டாந்தலையாக்குவேன், முடியாத குளங்களை வற்றி போக பண்ணுகிறவர். பாருங்கள், தேவனுக்கு கீழ்படியாக வாழும் பொழுது இப்படி

வழிகளை செவ்வாய்ப்படுத்தி அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அவருடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள், உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. வானத்திலிருந்து பூமி எவ்வளவு உயர்ந்ததோ அவர் எங்களுக்கும் அப்படியான ஒரு உயர்ந்த வழிகளை, உயர்ந்த நினைவுகள் அவர் தருகிறார். தேவனாக இருக்கிறார். பூமியை உண்டாக்கின தேவன், மனுஷனை சிருஷ்டித்த தேவன், இப்படியாக எங்களை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஏசாயா

மறைத்து கொண்டிருக்கிறதோ நாங்க இருக்கிறார்கள். ரஞ்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பல்லவத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியை நாங்கள் பெற்ற பின்பு அவர்கள் ஒரு தாகம் இருக்கும் எங்களுக்கு. பரிசுத்தாவி பல்லவத்திலிருந்து அனுப்பப்பட்டு நாங்கள் பல்லவ வாழ்வுக்காக எங்களுக்கு ஜீப புசத்தில் பேரெழுதப்பட்ட ஆட்களாக நாங்களாக இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் இருக்கிறோம். எங்களுடைய நாங்கள் தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய வழியில நடக்கிற காரியங்களையும் அவர் அங்கு எழுதுகிறார். அதில் தான் அந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறபடி எவ்வளவு தூரம் நாங்கள் நன்மை செய்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் தீமை செய்திருக்கிறோம் என்று அவர் எங்களை எல்லாம் நிறுத்த பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக நடந்து அவர் இயேசு வரைக்குதலா ஏற்றி கொண்டவர்களுக்கு அவர் அந்த பரலோகத்துல அவர் ஆரம்பத்துல நாங்கள் அவரை எங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் நாங்கள் அவரை உணராதவர்கள் போல இருப்போம். அவர் ஒரு முறையும் போலது அபிஷேகத்தை ஊட்டிவிட்டால் அவர் அவரை நீங்கள் அதிகமாக ஜபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அப்படியே உணர முடியும். அவர் எவ்வளவு ஒரு சமாதானத்தை தருவார், கனிகளை தருவார், வரங்களை தருவார். சில நாட்களில நாங்கள் அவரை உணராதவர் போல இருந்திருக்கிறோம். ஆனால் வேதாகமத்தின்படி அவர் சகல நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் என்பதை அந்த வசனத்தின்படி நாங்கள் நினைவு கூர்ந்து சில தவறுகள் செய்யும் பொழுது கூட அவர் எங்களோடு கூட இருந்திருக்கிறார். ஆனால் தவறுகளுக்கு நாங்கள் மன்னித்து கேட்டு அவரிடத்துல மீண்டுமாக இணைந்து விட வேண்டும். பகுதியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஏசாயா 45:16 வசனத்திலே விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இலச்சி அடைந்து யூகமாய் கலங்கி போவார்கள். ஒரு நாளில அந்த தேவன் வரும் பொழுது வெளியாக நரகத்தில தள்ளப்பட்ட நாளில இந்த உலகத்தில அவரோடு இயேசு வந்து ஒரு 1000 வருட ஆட்சி அமைக்கும் பொழுது படியான காரியங்கள் எல்லாம் பிசாசு 1000 வருடம் கட்டப்படுகிற நாட்களில வரும்படியாக பிசாசு அந்த விக்கிரங்களை வணங்குகிற அனைவரும் வெட்கப்பட்டு இலச்சியை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்கலாமலும் இருப்பீர்கள். பங்களிப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாருங்கள்படியாக மனுஷனை மண்ணில உருவா மண்ணில இருந்து ஜீவ சுவாசத்தை ஊதியங்களை உருவாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவன். ஆதியாகமம் 8:7 சொல்லுகிறது.

படினார் அல்லவோ, ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ, படுத்துனார் நல்லவர்களையும் தாயின் கற்பத்தில் உருவாக்கினார், தீயோரையும் அந்த தீவசிகரவர்களை தாயின் கற்பத்தில் உருவாக்கினார். ஆனால் அவர்கள் ஒரு கெட்ட மரங்களாக, பிசாசின் வழியில கெட்ட மரங்களாக அவர்கள் வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பி அந்த மெய்யான தெய்வத்தில் வருகிறது தான் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 94:9 வசனத்திலேயும் நாங்கள் பார்க்கும் பொழுது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, அவர்களுக்குரியாக அவர் அவரிடத்தில் நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தை ஜெபத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அவரிடத்தில் கேட்க வேண்டும். பாருங்கள், சங்கீத 119:130 வசனத்திலே, உம்முடைய வசனத்தை பிரசித்தா வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவரிடத்தில் கேட்கும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும், பிரியமாக நடக்க என்னை வழி நடத்துவதற்கு பொழுது அவர் எங்களுக்கு வழி நடத்துகிற தேவனாக

0: இருக்கிறேன், நக்கிரிகள் செய்ய எங்களை தயார்படுத்துகிறேன். ஆவியானவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவர் மேலும் இந்த கடைசி கால இந்த பொழுதெடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அந்த வல்லமையை கொண்டு ஒருவரை உம்முடைய ராஜ்யத்துக்கு இழுத்து சூழ்ந்து கொள்வீராக. தூதி கன மகிமை ஒன்றான மித்தவராயும் மக்கை செலுத்தி ஆண்டவரின் நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை பிரதி நேசிக்கிறேன் நல்ல பிதாவி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை வெளிச்சத்துக்கூடாக நமக்கு தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். வார்த்தை வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தி நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அதாவது உண்டாக்குறது அவன், உருவாக்குறது அவன். அவர் விவசாயம் 44 அதிகாரம் 24 வசனத்தில் இருப்பேன், நான் எல்லாவற்றையும் செய்கிற கத்தர். நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் செய்கிற கத்தராயிருந்து இன்றைக்கும் நமக்கும் எல்லாவற்றையும் செய்கின்றோண்டிருக்கின்றார். அவர் யாவற்றையும் செல்வார் சிலுவையில செய்து முடித்து விட்டார். அந்த முடித்ததவன் அன்பு, பரிசுத்தமான உண்மை, வெளிச்சம், பரிசுத்த வார்த்தையின் வரிகள், அப்படியாக சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு போதித்து வெளிப்படுத்தி நீங்கள் கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்த சித்தமலா நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் சமாதி கூறுவோம். நன்றி பாஸ்டர். பெருமையான வார்த்தை வெளிச்சம் உண்டாக்கின தேவன், உருவாக்குகிற தேவன், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமேன். பெருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். வெளிப்பாடுகளை ஆவியானவரிடத்தில் பெற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். சரியாற்ற நேரம் 9:33 நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். நாளும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாளும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு எங்களோட இணைப்பில் இருக்கின்றார்கள் சிஸ்டர் டோலி. சௌரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் செவிப்போம். சிஸ்டர் டோலி, கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதி. ஆமீன். இந்த நாளும் விசேஷமாக நாங்கள் வளமையா செபிக்கிறது தான். ஆனாலும் நாங்கள் செபிக்க வேண்டும் தேசங்களுக்காக, விசேஷமாக அந்த காசா மக்களுக்காக செபிப்போம். அங்கே உதவிக்கு சென்ற உதவியாளர்கள்,

பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக அந்த தெய்வீக பாதுகாப்புக்காக விசேஷங்களுக்கு ஆட்சேபியுங்க. காலை மாற்றங்கள் வருகிறது, இந்த மாற்றங்களுக்குள்ளே பலவீனங்கள் எதுவும் வராது. தெய்வன் பாதுகாக்க வேண்டும். காலங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் ஆனாலும் மாறாது. இவன் நமக்கும் எனது பெற்றவர்களுக்கு அடைக்கலாம் போவோம். நிச்சயமாக அவர் எங்களை தெய்வ பாகம் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு எல்லா தேசங்களுக்காகவும் புகழ்ச்சி நீங்க நாங்களோட ஒரு மனப்பட்டோம்.

படுத்துவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இயேசுவே எங்களோட பாதத்தடியில நாங்க வந்து இருக்கிறோம் ஆண்டவரே, திரு பாதம் வந்து நிற்கிறோம் இயேசுவே, உங்களோட சமூகத்துல தான் எங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக நீங்க எங்களை சுத்தரித்து ஆண்டவரே உங்களுக்காக எழுந்து

கொடுத்த கடைசி காலத்துல ரட்சிப்பை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா கூப்பிட்டேன், நாங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீங்க பதில் கொடுக்கிற தகப்பன் ஐயா, அதிசயமானவர்.

பீப்புள் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் அந்த மக்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நீங்க துணியா நின்று அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா நீங்க வல்லமை நிறந்து தேவா அப்பா நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் சொன்னபடி ஒரு ஜீவனின் வார்த்தையில அவங்களுக்குள்ள

ரட்சிப்பின் ஊற்றுக்கல்லா, நீங்க ரட்சிப்பின் இந்த சபைகளிலே ஆண்டவரே ரட்சிப்பின் வார்த்தைகளை கொடுத்து ரட்சிப்பது அவங்க ஜீவியத் உங்களிடத்திலே தான் ரட்சிப்பு வரக்கூடிய

அற்புதத்தை நாடுவதற்கு உங்களுடைய அற்புதம் நிறைந்த உங்கள் அதிசயம் நிறைந்த கரத்தை நீட்டி அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்ற

சான்றிதழ் அதிகமாக கொடுக்கப்படும் என்று கூறிய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, எதிரிகளின் மத்தியில் ஆண்டவரே சாத்தான் செய்கிறோ எல்லா விதமான தீமையான வேலைகளிலும் ஆண்டவரே நீங்க பெரியவராயிருந்து அவர்களை விடுதலையாக்கி இயேசுவின் நாமத்தின் மூலம் திட்டுகிற பிதாவே, நீரே அவர்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனம்

0: கண்களை திறந்து செவிகளை திறந்து அப்பா நானே ஜீவனுள்ள தகப்பன் என்று அவர்கள் தேவன் என்று அறியத்தக்கதாக அவர்களுக்கு பிரிதான விடுதலை கொடுத்து வெளிப்படுத்தலை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து அபிஷேகத்தின் அன்பை உங்களுடைய அன்பை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் ஆவியை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு தங்களை ஏறெடுத்து எங்களோடு இணைப்பிருக்கிறாங்க சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள். பைசோ சிஸ்டர்,
2: பைசோ லார்ட், சிஸ்டர் சுபா,
1: பைசோ சிஸ்டர், பைசோ லார்ட் கத்தராயி கண்களை ஏறெடுப்போம் என்ற ஒத்தாசிரும் பருவத்துக்கு நேரான பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இன்னைக்கு ரட்சிப்பு. நிச்சயமாக இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த பண்டிகைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி அறிக்கிறது. அவரு ரத்தம் இல்லாட்டா பாவம் அனுப்பே இல்லை. அவர்கள் இருவர் தங்களுடைய சிறிய கொஞ்ச நேரத்துல ஒரு புரே பண்ணுவதுக்கு போறார்கள். ஆனால் அங்கே முஸ்லீம்கள் அவர்களை அட்டிக்கிறார்கள், துன்புறுத்துறார்கள். இதனை இதை செய்யக்கூடாது. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்படி நடக்கிறது? ஊரட்ச செயல் அந்த யூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லை. இரண்டாவது, அவர்கள் இந்த ரட்சிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனை அறிய வேண்டும், மெஸ்ஸியாதான் இயேசு என்பது உணர வேண்டும். இந்த முஸ்லீம்கள் மனம் திரும்ப வேண்டும், மதம் திரும்ப, மனம் திரும்ப. இன்னைக்கு எல்லாரும் மதம் திரும்புதல், கிறிஸ்தவ மதம் மதம் திரும்புறது ஒரு தவறான அபிப்பிராயம் எல்லாருக்குள்ளே இருக்கு. அது அல்ல, மதம் திரும்புறதுல கிறிஸ்தவம், மனம் திரும்பு, மனம் திரும்ப பகவாச்சம் பண்ணிட்டு மனம் திரும்பி உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ள சத்தர் கிருபை உண்டு. எல்லாரும் ரசிக்கப்படுவோம், எல்லாரும் சத்தியத்தை அறிவி அறிவி அடைய முடியாது. சித்தமா இருக்க அந்த சித்தம் நிறைவேற சத்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிங்க.
2: நம்மளோட மதத்தின் நாமத்திலேயே சாத்தான் பகையை கொண்டு வருகிறது, அதான் நடக்கிறது. அன்றுபடியா நாங்கள் அதற்கு எதிர்த்து நின்று அவருடைய சரீரத்தின் மூலமாகவே நாங்கள் இதில் வெற்றி பெற்றது கத்திரங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த வெற்றியை. நாங்கள் அதை உபயோகித்து நாங்கள் பொழுது செபிக்கலாம். ஆமேன், ஆமேன். Thank you, thank you, thank you, Lord. For greater is he that is within us than the one that is in the world. And you said, Lord, I will build my church and the gates of hell shall not prevail against it, Lord. That's why, Lord, we can, Lord, stand still, stand strong, stand tall, and know, Lord, who we are in Christ, our position in Christ. When we come, Lord, against the ways in which, Lord, the enemy comes to steal, kill, and destroy, but you came that they might have life and have it more abundantly, Lord. And that is the promise of God. For the way you created this world, Lord, after your own image, Lord, the ones you created, oh God, no matter what religion, what background, what color, race, or whatever they might come from, Lord, they were all, Lord, created by you, Lord, fashioned after you, Lord, the purpose in which you, Lord, died for them, Lord Jesus, the precious blood that you shed, Lord, even as it was shared by Sister Subha, Lord. Yes, Lord, it is only by the precious blood of the Lamb of Calvary, the Lamb that was, Lord, sent to the cross. That takes away the sins of the world. Lord, we thank you for that, Lord. Let the enemy, Lord, comes to Lord Jesus, blind the people, blind their heart, Lord Jesus. It's a spiritual blindness that comes to them, Lord. And in the name of religion, Lord, they come against, Lord, each other, Lord. Oh, Father, they want to seek a God in the name of religion, but there is so much of enmity. There is so much of, Lord Jesus, that goes on. Even in the name of religion, Lord, they cannot find peace in it, Lord, because religion is not the way to go. But the one who gives us our peace is our Lord, our Savior. Only in the name of Jesus, He's the way, the truth, and the life, Lord. Even as you have said that word, Lord, let it penetrate into the hearts and lives of people, oh God. Even as in these last days you have chosen, Lord, the ones that you would preach the gospel the unadulterated word of the living God that comes through the lips of the servants of the living God, that they would, Lord, use it, Lord, not, Lord Jesus, for themselves or for true, Lord, exalt anything else, but the Lord who is exalted in a nation that is exalted by the living God is the nation that will be exalted. Therefore, Lord, we pray, Lord Jesus, the nation to be exalted by a living God is the nation that seeks the living God in the name that you have called them out to be, Lord. And what is the very first and foremost nation is the God of Israel that comes to the land of Israel. Therefore, Lord, we have that responsibility, Lord, to stand by the God of Israel and the land of Israel, that they would be, Lord Jesus, the ones Lord, all the nations of the world would surround before you come, Lord. And even as we, Lord, maybe, Lord, in the near future, there might be a war coming through Gog and Magog, Lord, that is also climbing, Lord, of the living God, that is, Lord, without even before the rapture that could be taking place. Therefore, Lord, we pray, Lord Jesus, even as your word has been spoken into, Lord, we do not know the time or the hour, what could happen, when these things could happen, just like you even said with your own lips, Lord Jesus, no man can know the hour or the time that even, as you mentioned, Lord, except the Father. Lord, we do not know the times of the hour, Lord, the seasons, Lord, in which the wars and all the words of the living God through all the wars that are pending, Lord, from the even Ezekiel 37 and 38 to come through, Lord. But men, Lord, harden their hearts to the extent, Lord Jesus. Oh, Father, I pray, oh God, that you would, Lord, just like you said, Lord, bring forth revival, oh God, even if there is a form of revival that is taking place, Lord, in America, Lord, in the United States, Lord, because of the certain nature in which, Lord, people are ignited, Lord, in their hearts and lives to know, is this the way that the religion should take place? Is this the way that man should show forth the way he could come through to show forth his love to God, that he can come and attack because of the way in the situation and the manner in which it takes place, Lord? But you take it, Lord Jesus, what the enemy means for evil, for good, by the way in which you would turn it out for good, Lord. Therefore, Lord, even through the enemy's work, even through the ways in which he comes to show forth, Lord, you will always turn it for our good, Lord. There is something, Lord, which you have said, all things work together for the good of those who love God and are called according to his purposes. We have said in Romans 8:28, Lord. So we thank you, Father. Lord, I pray, Lord, for the salvation of souls. The bottom line is salvation, Lord. No matter what we say, what we do, how we pray, Lord, oh God, the bottom line is salvation of men, salvation of every man, woman, boy, and girl, Lord. And Lord, in the marketplaces, Lord, send forth your laborers, Lord. I know you have said, Lord, Lord Jesus, even when you have spoken it out, Lord, that the laborers are few, Lord, that the harvest is plenteous, but Lord, we pray, Lord, into the harvest, Lord, plenteous of laborers to come in, Lord. Oh, not be few anymore, Lord, but call it out, Lord, from this younger generation, this generation, Lord, being ignited by the power of God, being ignited by the presence of God. Lord, even as you are, Lord Jesus, gathering the sheaves, gathering, Lord Jesus, in these last days, oh Father, even as you are preparing your church, Lord, that the Lord Jesus, that would, Lord, make up, Lord, the bride of Christ. It's not only just the body of Christ, Lord, that is going to be, Lord Jesus, be accountable on the last day, as they are going to be prepared, Lord, even as you are, Lord, so as we be, even as you are holy, Lord, so as the body would be, Lord, to become the bride of Christ, Lord, to be prepared, Lord, in a nature in which you have called it out, O God. It only comes through the word of the living God. Even as they bring room, even as they open their hearts up, O God, and make room for their in their hearts, Lord Jesus. And Lord, I pray, Lord, open their eyes of their understanding, Father. Even as the networks are open, Lord, through from Sangamunshin Nithi Malicham, Lord. Even as it goes forth, Lord, into the

0: virgins, the five virgins were ready because they had oil in their lamps. Help us to be, Lord, the carriers of, Lord Jesus, that very word that you have called out to be, Lord, carriers of that lamp, carriers of the very oil that we would carry, Lord, through the power of the Holy Spirit, enabling us, Lord Jesus, to be prepared in season and out of season, Lord. And we thank you for that call, Lord. Thank you, Lord, because you're working, you're moving, you're touching, you're setting free, Lord. That is the work of your, the kingdom work that is going on through the power of your Holy Spirit. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you. Thank you, friend. Thank you. God bless you, your family, your ministry. Thank you, sister. Amen.
0: Thank you, Sister Subha. Amen.
1: Amen, amen. Pastor, amen. Pastor, we are going to யாக்கோவுக்கு எதிரான மந்திரமில்லை சிலருக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. யார் எதை கொண்டு வந்தாலும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறும். அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சிலவையில நிறைவேறும். இதுக்கு மனுஷ சூழ்ச்சிகளோ மனுஷ தந்திரங்களோ எதுவுமே மேற்கொள்ள முடியாது என்று அவர் இல்லையை போட்டு வச்சிருக்கிறார். இந்த இல்லைக்கு மிஞ்சி நீ வராதேன்டா, வராதேதான் அவ்வளவுதான். நிச்சயமாக நான்காவது தடவை முறை, நான்காவது தடவையாக 47 படகளோடு வந்திருக்கிறார்கள் விரோதமாக. அதனால் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் அதுலையை போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போம், ஸ்ரீலுக்கு அவிசேஷமா ஜெபிப்போம். அவரோட துணை நிற்கிறாங்க அமெரிக்க பிரசிடென்ட் அமுக ஜெபிப்போம். அவரு கூட அப்படியான கொலை மிரட்டல்கள் வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அப்படியான இந்த இதுவும் நடந்தால் படிக்க கத்தரர்களை பாதுகாக்க வேண்டும், ஸ்ரீல பாதுகாக்க வேண்டும், எருசலேமை பாதுகாக்க வேண்டும். அத்துமுறுதல்களால் வர்ற பிரச்சனைகளை காண்கிறீர்கள், கேள்விப்படுறோம்.

தேவ ஆவியானவர் நடத்துகிற விதங்களா இருக்குது. ஆனாலும் தேவனுடைய சித்தம் ஒன்றே நிறைவேறும். நாமே நாங்கள் பாரப்பட்டு செபிப்போம். இந்த நாட்களை நாங்கள் விசேஷமா செபிக்க போறோம். நான் செபிக்கப்படினோட உருமனப்படுங்க. இந்த நாட்களை யாரி பலவீனங்களோடு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நாட்கள் அவர்களுடைய விடுதலைக்காக சுகத்துக்காக பல

நான் வருகிறேன் கத்தாவே, நானே உங்கள் பரியாரியை கத்துறேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த நாள் நீங்க பரியாரி இருந்தவங்களுக்கு பதற கிருமிகளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த வேளையிலும் கத்தாவே மரண கட்டுகளோடு, மரண வேதனைகளோடு, பயங்களோடு போராடி கொன்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. என் தகப்ப நீர் காண்கிற தெய்வம் ஆண்டவர். இந்த நாளிலும் அந்த மரண கண்ணிகள் திரைப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தின கட்டளை இடுகிறேன் ஆண்டவர். இந்த மரண கட்டுகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தின கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவர். நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்க வந்து வார்த்தை தந்தீங்களே, இந்த நாள் வந்து வார்த்தை என்னப்பூர்வம் ஆண்டவர். அப்பா நீங்க சொல்லத்துக்கு மாத்திரமா தேவன் தூரத்துக்கு தகப்பன இருக்கிறீங்க ஆண்டவர். எந்த உள்ளம் டாக்டர் கைவிடப்பட்டு, மருத்துவத்தை மருந்தால் கைவிடப்பட்டு, அந்த சூழ்நிலைக்குல தள்ளப்பட்டு போய் கதறி கொண்டிருக்கிற கண்ணியோடு இருக்க அந்த உள்ளங்களை தொடுமீரா தொடுமீரா. அப்படி ஆணி கட்டாப்பட்ட கடந்தான் இந்த வேலையில வைக்கப்படுவதாக. அப்படி தள்ளுமீறால நான் சுகமானேன் என்று சொல்லப்பட்டு ஒரு சாட்சி எழுப்பட்டு மனேசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நெஞ்சு வேலைகளோடு அப்பா இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை சிலிண்டரோட சுவாசி கொண்ட பிள்ளைகளுக்காக செவிக்கும். ஒரு சுகத்தை பேசுறோம், ஒரு விடுதலைய பேசுறோம் ஆண்டவர். எல்லா பக்கத்திலும் தெய்வதாக என் தகப்பின சிலிண்டர்களை பின்னறிவீரா. நீர் கொடுத்த ஜீவ சுவாசமாய் விளைவுகள் ஒவ்வாமையினால் போய் மறிக்கிறார்கள் என் தகப்பனே. கண்களில் நாளிலும் ஒவ்வொன்று உயிர்ப்பிக்க வல்லமர் நீர். உயிர்ப்பு வல்லமே பேசுவோம் ஆண்டவர்.

அப்புறம் செய்யுங்க, இதுவரைக்கும் சோத்தை கொடுங்க, இதுவரை கொடுங்க, அவட விசுவாசம் பெரிதாயிருக்கப்பா. அப்பா நீர் தெரிய கால செய்து மகள பண்ண போற, அதுக்கான நன்றி சொல்றேன். கத்தால் நீர் பெரிய பெரிய கருத்து செய்வியால் இயேசுவின் நாமத்தில் கட்டவுக்குவாய். அப்பா விளைவில கட்ட உத்தேக்குவோம் இயேசுவின் நாமத்தில். இந்த காலை மாற்றுங்க, சூழ்நிலை மாற்றுங்க, வைரஸின் தாக்கத்தை ஜீவோ பிள்ளைய காய்ச்சல் அது பிடிக்கும். விளைவினப்பட்டு போயிருக்க எல்லாவற்றிலும் உடபலன் விளங்க செய்வியால். அப்பா பலன் உள்ள பிள்ளைற்றோ யாராயிருந்த உதவிய செய்வது மக்களேசான காரியமா அப்பாப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு சுகமா பட்டு சுகமா பலவீனங்களை நீக்கி பலமாந்த என்று சொல்லும்படி சாட்சிகளாய் நிறுத்தி நம்முடைய நாமம் மகிமைப்படுத்துவாள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றியோடு

விடுதலைக்காக, விடுதலைக்காக கர்த்தாவியாகிய பலவீனத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஜெபங்களை எல்லாம் நீங்க கேட்டு ஆமென்றும் ஆமீன் என்று பலதரப்பட கிருபைக்காய் நன்றி. இந்த நாளும் எங்களை ஏறெடுப்பு என்ற பகுதியில் இணைந்த சிஸ்டருக்காக நன்றி செலுத்துறோம். குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சோதரிக்காய் ஜெபிக்கும்.

இயேசுவின் நாமத்தினால் உருவாங்களமே கற்றவழ்கிறனையா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தை அந்த உன்னத பலத்தை கற்றவழ்கிறன் இயேசுவின் நாமத்தில். அவர் எப்படியாக நிர்வலப்படுத்தக்காய் நன்றி செலுத்துகிறாங்க. வேலையெடுத்து பாதுகாத்து குடும்பத்தை பாதுகாத்து இயேசுவின் நாமத்துல போய் செபிக்கணும். எடுத்துக்கொள்ளும்படி அப்பா அப்படியாக நன்றி தாப்பரே, மீண்டும் தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, நல்ல கருத்துக்களை

ஆண்டவரே நானும் எல்லாவற்றையும் செய்யற கர்த்தரென்று சொல்லி உம்முடைய எசாயா 44:24 அடிப்படையில வார்த்தையை கொடுத்தாரே கர்த்தா. உண்டாக்கின தேவன், உருவாக்குறதவன் நீங்க ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்யறதவன் நீங்க. சத்தியத்தை ஆழத்தை எங்களுக்கு போதித்தாரு. ஐயாவற்றையா வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டு வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோமே. அப்படியா கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் ஐயா சுகங்கள் ஆரோக்கியத்துக்கு தேவைய பாதை கொடுத்து ஊழியக்கான கனப்படுத்துவியா. அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீங்க. குடும்பத்தை ஆசீர்வதி எல்லா காலோட பாதுகாத்தனும். இயேசுவி நாமத்தை நன்றி சத்திய போய் செபிக்கிறோமாண்டு. மட்டுமா எங்களை நடத்தினீங்களே, நன்றி ஆண்டவர். தகப்பினே இது நீங்க கொடுத்த தரத்துக்கு சோஸ்திரம் ஆண்டு. இவ்வளவா எங்களை நேசிக்கிறேன், இவ்வளவா எங்களை நடத்துகிறேன். துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட வார்த்தை கூட பேசி நீங்களை நடத்தினீங்களே. நீங்க கண்ட விதம் பெரிதப்பா. இம்மட்டு நடத்தின எவேசருக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். மீண்டுமாய் மறுவழியில் ஒப்பு கொடுக்கும் தடைகளை நீக்கி ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் நிலத்திலும் இந்த ஒளிபரப்பு ஒளி ஒளிர செய்ய. அப்போ உங்களுடைய வெளிச்சத்தை ஜனங்கள் காண, அவர்கள் சுவிப்பறையில ஐயா உங்களுடைய வல்லமை சத்தியம் ஒழிக்கத்தக்கதா ஜொலிக்கத்தக்கதா பரிசுத்த அலங்காரம் விளங்கத்தக்க உமக்குள்ள சங்கமிக்க உதவி செய்யுங்க. மறுவழிப்பை வாசித்தாங்க, தடைகளை உடைத்து போடுங்க ஆண்டவர். எல்லாம் பதிவுகளை நேர்த்தி அசமயம் செய்து முடிக்க நீங்க கிருபை செய்யுங்க. சரியா நினைத்திர ஸ்தோஸ்திரம் ஐயா தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவி நாமத்தில் ஒப்பு கேட்கிற நன்றி செலுத்தி மழையா நாளைய ஒளிபரப்பு யாவை முடக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஐயா தகப்பனே காலை முதல் கத்தாவில் மாலை நித்திய வெளிச்சத்தின் பகுதி வரைக்கும் ஒவ்வொரு பகுதி பகுதி ஆசீர்வதிங்க. விடுதலை வெளிச்சங்க ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்க நிதிய வெளிச்சத்தில் எல்லா பகுதியும் கருத்தை தருவோம். ஒவ்வொரு பகுதிக்கும் நாம மகிழ்வுபடட்டும் ஐயா. இவர்களை முன்குறித்தவர்கள் அழைத்து வாங்க கத்தாவே. நம்முடைய வல்லமை கலந்தானே ஒவ்வொரு ஊழியத்துக்கூடாகவும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கூடாகவும் ஊடைந்து வழி நடத்த வேண்டுமாய் ஒப்புக்களை செபிக்கிறோம் ஆண்டவர். பல்வேறுபட்ட தேசங்களும் பல்வேறுபட்ட நேர மாற்றங்களும் ஆண்டவரை இருந்து இணைகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிரியம் குடும்பங்களாசிரியர் சபை ஊழியங்கள் ஆசிரியர்களையும் இன்னும் உமக்கு அழந்து பிரகாசிக்க கிருபை வாசல் உண்டு பண்ணி கொடுங்க. நீங்க அப்படி செய்யப்போற கிருபைக்காக நன்றி தொடர்ந்து முடிவெல்ல கருத்துக்குள்ள அவற்றையும் ஒப்பு கொடுக்கும். இம்மட்டு நடத்திய விநேசருக்கு நன்றி. சமாதத்தோடு படுத்துக் கொண்டு இத்திர செய்வேன், இவரின் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைக்கிறாங்க. அப்பா நாங்கள் அப்படியாக சுகமாய் தங்கி நாளைய ஒளிபரப்பில் உண்மையாட அமர்த்தி மையப்படுத்தும் பாத்திரங்களை எங்களை நிறுத்தும் வீராக உடைய கிருபையின் கரமங்களை தாங்கி நடத்துவதா.

ஒன்று நாளாகமும் 16 அதிகாரம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவர் அவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். ஏஎல், செமீரமோத், எஹியேல், மத்தித்தியா, எலியாப், பெனாயா, ஓபேத் ஏதோ, ஏஎல் என்பவர்கள் தம்பூரு சுரமன்

0: சுத்தலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும், ஆசாம் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் எந்தெந்தைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அந்தாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து, எதிர்த்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். சிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து இவர்களோடும் கூட ஏமானையும் எதிர்த்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும் பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் தொனிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதிர்த்தூனையும் வைத்து எதிர்த்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க.
1: எசேக்கியேல் 28 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்துக் கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று.
2: கர்த்தராகிய
1: ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால் இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே? மறு தேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திர நீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினி மயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெருஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்துக் கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி. கலாத்தியர் 2 அதிகாரம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்ணபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாயிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு தவையில்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சவாதம் உள்ளவர் அல்லவே? அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? அல்லது நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன்? தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால்

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 6 அதிகாரத்தில் திரும்பவும் 17வது வசனம் தான் வாசிக்க போகிறோம். என்னன்னா, அவையாவன மேட்டிமையான கண் நேற்றைய தினத்துல பார்த்துட்டோம், பொய்யின் நாவு. இதை தான் என்ன செய்யறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொய்யின் நாவு. இந்த நாவு அப்படி என்பதை குறித்து அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. இந்த நாவு என்ன செய்யுமா, ஒரு நெருப்பு மாதிரிதான். ஒரு சின்ன நெருப்பு எப்படி ஒரு பெரிய காட்டை கொடுத்துமோ அதே மாதிரியே நாவு என்ன செய்யுமா, பயங்கரமான காரியங்களை செய்யும் அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நாவு எதற்காக அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். என் நாவு எதற்காக கத்த தந்திருக்கிறார். இன்னைக்கு பேச முடியாத எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு மத்தியில நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த நாவு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒண்ணு, ரெண்டாவது, இந்த நாவினால கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை புகழுகிறோம், கர்த்தரை வாழ்த்துகிறோம், கர்த்தரை வணங்குகிறோம், கர்த்தரை போற்றுகிறோம். இதெல்லாம் நாவினால் நடக்குது. கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்காக நம்ம நன்றி சொல்லுகிறோம். இது எல்லாமே இந்த நாவினாலே நடக்குது. ஆமா தானங்க, இந்த நாவு தான் ஆசீர்வதிக்கிறோம், ஒருத்தரை நம்ம ஆசீர்வதிக்கிறோம். இதுக்குதான் இந்த நாவு கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. சபிக்கிறத கர்த்தர் விரும்புறது இல்லை, ஒருத்தர் ஆசீர்வதிக்கதான் நம்மள பாத்திரமான கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப இந்த நாவினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த நாவை விசாசி எடுத்து பயன்படுத்த நினைக்கிறான். எப்படி எடுத்து பயன்படுத்த நினைக்கிறான், நாம பொய் சொல்ல வைக்கிறான். விசாசுக்கு பேர் என்னங்க, அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமானவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவுமானவன். அப்படிப்பட்ட பொய்க்கு பிதாவானவன், பொய்க்கு அப்பன் அர்த்தம். அப்ப இப்படிப்பட்டவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நாக்க அவன் எடுத்து யூஸ் பண்ண விடலாமா, யோசிச்சு பாருங்க. பொய் சொல்றது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம், அது நியாய பிரமாணத்துல ஒண்ணு, பொய் சொல்லக்கூடாது என்பது. அப்ப இந்த கத்திரி பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாவை நீங்க அவருக்கு பயன்படுத்துறீங்களா, இல்ல பிசாசுக்கு பயன்படுத்துறீங்களா? நீங்க ஆண்டு விட்டு கேளுங்க, ஆண்டவரே என் நாவை இதுவரை நான் பிசாசுக்கு பயன்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க கர்த்தர்கிட்ட பேசுங்க, இன்னால பேசுங்க. இன்னைக்கு இதை கர்த்தர் விரும்புறாரு பாருங்க. கர்த்தர் இந்த பொய் சொல்லக்கூடாது என்பதை அதிகமா விரும்புறார், அதிகமா விரும்புறார் பாருங்க. இதை கர்த்தர் எதிர்பார்க்கல. ஒரு நாள் ஏறோது ராஜா அவன் இதுல ஏறி உட்கார்ந்து, அரியாசனத்துல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்றானோ, ஜனங்களா இது தேவ சத்தம், இது மனுஷ சத்தம் இல்ல, தேவ சத்தம். பொய் சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க, பொய். ராஜாவை அடிச்சிட்டார் கர்த்தர். அம்மா தானங்க, அப்ப இந்த கட்டுரை பிள்ளைங்களை யோசித்து பாருங்க. பொய் சொல்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பொய் சாட்சியத்தை என்னங்க காட்டி கொடுப்பதற்காக என்ன சொன்னாங்க, தேவ தூஷணம் சொல்றாங்க. பொய் சாட்சிக்கு ரெடி பண்ணாங்க பாருங்க, கர்த்தரை காட்டி கொடுப்பதற்காகவே பொய் சாட்சிகளை ரெடி பண்ணாங்க. யாருங்க, அவருடைய பிள்ளைங்க, யூதர்கள் இல்ல, நம்ம அவருடைய பிள்ளைங்க தான் இல்ல சொல்லு. அவங்க தள்ளிட்டதுனால நாம பெற்றுக்கொண்டோம், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அவருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, பொய் சாட்சியத்தை, அதனாலதான் இன்னைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாரு மாறி இருக்கிறோமே அப்படி இன்னைக்கு பொய் சொல்லக்கூடாது. வேதத்துல அநேக இடங்களில் பொய் சொல்லப்பட்டது குறித்து இருக்கு. அண்ணன் நீ சப்பிரால் என்ன செஞ்சாங்க, காணிக்கை குறித்து பொய் சொன்னாங்க. இவ்வளவுக்கு தான் விற்றாய், ஆமா அவ்வளவுதான், அது சொல்லிருக்கலாம். ஐயா கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒண்ணு சொல்ல போறதுங்க, பொய் சொன்னான் முடிஞ்சிருச்சா. அவங்க மனைவி அதே பொய் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, இந்த அனனியா சப்பிரானை கொண்டு வைத்திருந்து திட்டங்கள் தோற்று போனது. இதுதான் பிசாசுக்கு தேவை. உங்க நாக்க மட்டும் அவன் திருடிட்டானா, உங்களை வச்சிருக்கிற திட்டத்தை, உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அவனால திருட முடியும். அதனால ரொம்ப சட்டத்தையா இருங்க. உங்க நாக்க தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுங்க, சிலுவுக்கு நேராக ஒப்பு கொடுங்க. அதுல சிந்தப்பட்ட ரத்தத்தை உங்க நாக்கிலே பெற்றுக்கொள்ளுங்க. அதுல இருந்து வருகிற அபிஷேகத்தினாலே உங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்கள் உண்டாகலாம். ஆண்டவர் அந்நிய பாஷைகளை நாவில தருவார், இதெல்லாம் கத்த தருறதானே. அதனால இதில் பெற்றுக்கொள்ளுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா, எங்களால தகப்பனே இந்த நாளில் கர்த்தர் பொய் நாவை குறித்து எங்களோடு பேசிருக்கிறீங்க, எங்களுக்கு மெய்யான நாவை தந்திருக்கிறீங்க. அந்த மெய் நாவிலே மெய்யான தேவனை நாங்கள் உயர்த்த தேவனை நாவுகளை பழக்குவீங்க. இதை கேட்கிற கேட்கிற போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளி இருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம். பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் ஆசீர்வாதத்தை தந்து நிறைவாய் ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் குறைவுகள் காணப்படலாம். அவைகள் ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான வாழ்விலும் சரி. மாத்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். குறைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீண்ட நாட்களாய் சிக்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குகிறேன் என்கிறார். ஆகவே சோர்ந்திடாமல், ஆண்டவரின் சமூகத்தை விட்டு விலகிடாமல் விசுவாசத்துடன் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் கூட நாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார், சிறிய மேகம் எழும்பும் பெரும் மழையை தரும் என்று கூறுகிறதையும், அப்படியே தன் ஊழியக்காரன் 6 முறையும் செல்கிறார், சென்றபோதும் இல்லை இல்லை என்று திரும்பி வருகின்றார். 7வது முறை சிறிய மேகம் எழும்புகிறதை கண்டார், பெருமழையின் இறைச்சலை கேட்டார் என்றும், தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்றும் நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகின்ற பாதையின் சூழ்நிலைகளின் தாக்கங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், வறட்சிகள் எல்லாம் கடினமானதாக, கடக்க முடியாததாக இருக்கலாம். இல்லை இல்லை என்று எங்கு சென்றாலும் பதில்கள் கேட்கப்படுகிறதே என்றும் சோர்ந்து போயும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் சோர்வுகளை நீக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீ சோர்ந்து போகாதே, தைரியத்தையும் உன் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் விட்டுவிடாதே என்று. எலியாவின் ஊழியக்காரன் 6 முறையும் சோர்ந்து போகாமல் மேகத்தை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திருந்தான். 7வது முறை அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை, வெற்றி கண்டான். எனக்கருமை ஆனவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட எவைகளிலெல்லாம் குறைவுகளை, தோல்விகளை, இழப்புகளை, நஷ்டங்களை கண்டீர்களோ அவைகளிலெல்லாம் பெருமழையின் இறைச்சலை கேட்கச் செய்து ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20. பிரியமானவர்களே, நம் கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. அது அவருடைய திருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்று ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அவளுக்கு பதிலை கொடுத்ததினால் அல்லவா அவள் அவருக்கு எல்ரோயி என்று பெயரிட்டாள், என்னை காண்கின்ற தேவன். ஒருவேளை நீங்கள் இன்று பலன் இல்லாமல் போகுமட்டும் அழுகிறீர்களோ? உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் பாடுகள் நிமித்தம் யார் என்னை விடுவிப்பார் என்று கதறுகின்றீர்களோ? இயேசு நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். அவரை உறுதியாய் பற்றி கொண்டு என்னை விடுவியும் என்று அவர் பாதத்தை பிடித்துக் கொண்டு விடாதிருங்கள். உங்கள் கண்ணீர் அவர் பாதத்தில் சிந்தப்படட்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து தாமே சீக்கிரமாய் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள், உங்கள் துக்கம் நிச்சயமாகவே சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த நாளில் கர்த்தருக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் வியாழக்கிழமை 2 அக்டோபர் மாதம் 2025 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. புலம்பெயர் புஸ்தகம் 3:22 இப்படியாக சொல்லுகிறது, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று இந்த தீர்க்கதரிசி இந்த நாட்களில் புலம்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பல்களை இந்த நாட்களில் பார்க்கிற வேளையிலே அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய இரக்கங்களுக்கு இந்த நாட்களிலே முடிவே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் நமக்கு இரங்காவிட்டால் இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகி எங்கேயோ போய் எங்கேயோ இந்த நாட்களில் சிக்கொண்டு பிடிபட்டு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே அழித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு அவருடைய சுத்த கிருபை என்றால், அவருடைய கிருபை என்றால் எப்படியாக அந்த நாட்களில் இருப்பது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அந்த இரக்கங்களையும் அவருடைய கிருபையும் நாங்கள் எப்படி நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது காலை தோறும் அங்கே இந்த நாட்களிலே புதியவைகள் இந்த நாட்களில் அவருடைய கிருபைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே புதிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களிலே புதிதாக இருக்கிறது. நேற்றைய நாட்களிலே தேவன் நமக்கு தந்த கிருபையை இன்றைக்கு தருவதில்லை, அதற்கு பதிலாக இன்றைய நாட்களுக்கு உரிய புதிய கிருபையை தான் தருகிறார், புதிய இரக்கத்தை தான் நம்மேலே இந்த நாட்களிலே வைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் மகத்துவமான தேவன் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பங்கு என்று சொல்லும், அது மட்டுமல்ல ஆத்மா சொல்லும், ஆகியால் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நாங்கள் தேவன் நம்முடைய பங்கை, தேவன் நம்மை ரட்சித்தார், தேவன் நம்மை விடுவிக்கிறார், தேவனுக்காக நான் இந்த நாட்களை காத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போமா இருந்தால், கர்த்தர் என்னை நடத்துகிறார், என்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறார், குடும்பத்தை நடத்துகிறார், எனக்கு தர வேண்டிய காரியங்களை எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்வோமா இருந்தால், அங்கே நாங்கள் ஒருபோதும் அங்கே நிர்மூலமாக முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அவருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு அங்கே முடிவே இல்லை என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தேவனிடத்திலே அந்த இரக்கங்களையும் அவரிடத்திலே அந்த கிருபையையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமா இருந்தால், அதிகாலை தோறும் அவரை தேட வேண்டும். அதிகாலையிலே அவரை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதன்படியே அவரை நாங்கள் அதிகாலையிலே தேடுகிற வேளையிலேயே அவருடைய இரக்கங்கள் நமக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே பெருகிறதை பார்க்கிறோம். அவருடைய கிருபை நமக்குள்ளே பெருகிறதை பார்க்கிறோம். அது முடிவில்லாதபடி இந்த நாட்களில் அவருடைய இரக்கங்களும் அங்கே கிருபையும் நமக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியான அவருடைய இரக்கங்களிலேயும் அவருடைய கிருபையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் அவரை தேட வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும். அவர்தான் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் மகாராஜாவை தேடி இந்த நாட்களிலே அவர் அன்றே நாங்கள் வருகிற வேளையிலே அவர் தன்னுடைய இரக்கத்தினாலும் தன்னுடைய கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி இன்றைக்கு நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வாக்கு திட்டங்களை நீங்கள் சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பாருங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இரக்கம் வேண்டுமா, கிருபை வேண்டுமா? நீங்கள் மனுஷனிடத்திலே அந்த கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாது, தேவனிடத்திலே தான் இந்த நாட்களிலே அங்கே பெற்றுக் கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனை தேடுகிற வேளையிலே தான் அவர் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அதிகாரிகள்

0: இந்த நாட்களில் வந்து சேருங்கள். அவருடைய இரக்கங்களுக்கும் அவருடைய கிருபைக்கும் இந்த நாட்களில் அங்கே முடிவே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே விரும்புங்கள், திரும்புங்கள் இந்த நாட்களிலே. அப்படியாக நீங்கள் திரும்புகிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
1: Recording stopped. When it comes to home insurance, there's really only one.

0: ആമീൻ ആമീൻ ആമീൻ. എന്ത്, രണ്ടാം തീയതി പത്താം മാസം, രണ്ടാം തീയതി അപ്രസ് മാസം, രണ്ടാം തീയതി ഒക്ടോബർ മാസം 2025 വായിക്കിഴമേ കാലവേളയിൽ ഇണഞ്ഞിരിക്കോം. புதன்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லோரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனே இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவின இந்த நாடுகளில் இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஜபங்களுக்காக கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே தடங்குள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுவஸ்தமானாள். மத்திய 9:22 கூறப்பட்ட அந்த வசனங்களை எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக, ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1:16, எசேக்கியேல் 28, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து கலாத்தியர் 1:2 அதிகாரங்கள். நாங்கள் இவற்றை காலை வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம். அதே வேளையிலே வாக்குத்தத்தத்தை ஊழியர் ரெட்வின் வானர் அவர்கள் வழி நடத்தினார், அதையும் பதிவு செய்திருக்கிறோம். ஜீவ மன்னாவுக்கு ஊடாக சௌரி ஐரீன் அவர்கள் அனுப்பி தந்திருக்கிறார்கள், அதையும் பதிவு செய்திருக்கிறோம். அதே வேளையிலே ஜீவ வார்த்தை கூடாக பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் வழி நடத்தினார், அதையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதே வேளையிலே சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறோம். அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்க அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு காலவேளையிலும் ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிற விசேடமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆந்தன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஏமி புஷ்பராஜா கால வேளையிலே நிறைவு ஜெபங்களோடு இணைவார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் செசிலியாமா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி கலா சீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரன் குணா அவர்கள் ஆகாவிலிருந்தும் சௌரி கால வேளையிலும் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் மேரி சௌரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே வேளையில் முதல் முதலாக இணைந்த சௌரன் குணா அவர்கள் விசாகாவிலிருந்து இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையில் நாங்கள் விசேடமாக இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிக்காக, இஸ்ரவேல் தேசங்களுக்காக ஜபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். விசேடமாக இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ரட்சித்து வழி நடத்தி இருக்கிறார். அந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களும் கத்தரண்டை திரும்ப வேண்டும். அதற்காக ஜபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனத்தில் கூறப்பட்டது போல இயேசு திரும்பி அவளை பார்த்து என்றதை அவர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அவர்களை பார்த்து மகளே என்றதை நாங்கள் அவர்களை திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறிய அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள் என்று சொல்றார். ஆமேன். இந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு இவ்வளை கூட கடந்து செல்ல இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட்டமா முழுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தரன் தந்த தாளந்துகளை கத்தரன் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வர கத்தர் தந்த ஞானத்தை வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியான குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவரையும் தேவன் கூட இருந்து உங்களையும் வழி நடத்துவாராக. ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை கத்தர் நிறைவான பலன் அவராலே உண்டாவதாக. என்னாலே எங்களோடு சேர்ந்து இணைந்து வந்திருக்கிற குணா அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு கத்தாமே எங்களோடு வந்து நீங்கள் ஜெபிப்பது நல்லது. கத்தர் உங்களோடு கூட இருந்து நீதியான காரியங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலிலே தங்குவான் அடி சொடி வேதம் சொல்லுகிறது. அங்கு உன்னதமானவர் என்றால் எல்லா வெற்றிலும் எல்லாத்துக்கும் மேலானவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அவருடைய நிழலே நாங்கள் காக்கப்பட வேண்டும். அவர் நிழல் பட்டாலே எங்களுக்கு சுகம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சுரகுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவருடைய சுரகை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம் என்றால் எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எங்களுக்கு சுகம் வேண்டுமா அல்லது விடுதலை வேண்டுமா, எதுவா இருந்தாலும் தேவனுடைய நாங்கள் சிட்டைக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய சிட்டைக்குள்ளே இருந்துதான் எங்கள் பகைஞனாகிய அந்த சத்ருவோடும் எதிர்த்து நாங்கள் போராட வேண்டும். ஏனென்றால் அவருடைய சிட்டைக்குள்ளே இருந்தா தான் எங்களுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பாய் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய சிட்டை அங்கு சங்கீதம் 91:4 சொல்லப்படுகிற அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையுங்கள் அடக்கலம் பூவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவருடைய சத்தியத்திலே தான் எங்களுடைய பாதுகாப்பு அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் அங்கு சங்கீதம் 91:2 சொல்லுகிறார், நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறோம் என்று சொல்வேன். பாருங்கள் இந்த அறிக்கை அங்கு பின்னாலே வருகிற 14 ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் சொந்தக்காரராய் இருக்கக்கூடியதாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சத்தியம் ஒன்றுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது அவர் எங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் 91 பின்பகுதியிலே 14 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டுதான் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் சத்துரு எய்கிற அம்புகள் ஒன்றும் எங்களை தாக்க கூடாது அல்லவா. நாங்கள் சேட்டைக்குள்ள இல்லாவிட்டால், தேவனுடைய சத்தியத்துக்குள்ள இல்லாவிட்டால், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இல்லாவிட்டால் நாங்கள் அங்கு அழிந்து போவோம். ஆனால் எங்கள் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே அவருக்குள்ளே அவருடைய சேட்டைக்குள்ளே இருக்கும் போது அங்கு மனிதனாகிய நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவம், அங்கு எங்களுக்கு நீராய் வருகிற அம்பு, அங்கு எங்களுக்கு நீராய் வருகிற நோய்கள், அங்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அமைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அப்படியாய் வேதத்திலே பதிய வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அவரிடத்திலே நாங்கள் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீடித்த நாட்களாய் எங்களை திருத்தி ஆக்குவார். பாருங்கள், ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தா போலே அவன் திருத்தி ஆவது இல்லை, பணம் இருந்தா போலே அவன் திருத்தி ஆவது இல்லை. அதெல்லாம் ஒரு பொய்யின் மாயையாய் இருக்கிறது. ஏனென்றால் பணம் இருந்தா எல்லாவற்றையும் செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, இந்த திருத்தி தேவன் சொல்லுகிற அந்த திருத்தியை நாங்கள் கண்டடைய வேணும் என்றால் அவருடைய சத்தியத்துக்குள்ளேதான் அந்த திருத்தி உண்டாகும் என்று சொல்லி, ஏனென்றால் என் ரட்சிப்பை அவர் எல்லாருக்கும் அவர் காண்பிப்பார். அவருக்கு உள்ளாக நாங்கள் இருக்கும் போதுதான் அவருக்கு வெளியாக நாங்கள் நின்று எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றா உள்ளுக்குள்ள இருக்கும் போது எங்களுடைய சத்தம், அதாவது மனுஷனுடைய சத்தம் மெதுவாய்த்தான் வரும். மனுஷன் எது பெரிய சத்தம் போடுகிறானோ அந்த இடத்திலே ஆண்டவர் கிரிய நடப்பிப்பார் என்பது அங்கு பெரிய காரியம் அல்ல என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. சில வேளைகள்ல சில இடங்கள்ல மனுஷருடைய சத்தம் அங்கு மேல் எழும்புறபடியால் அங்கு சத்ரு அதை மேற்கொள்ளுவான், அவர்களை மேற்கொள்ளுவான். ஏனென்றால் அவர்களுடைய சத்தம் தேவனுடைய சத்தத்தை விட பெரிதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய அடைக்கல

0: கற்று தருகிறது. ஆகவே நாங்கள் என்னாலே கற்ற தாமே கூட இருந்து வழி நடத்த வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம் என்று என்னாலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எங்கள்
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்
0: பிரைஸ்

0: நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கன்னிகள் எதனால் வருகிறது என்று அறிந்து அவர்கள் ரட்சிப்பை காணும்படி எங்கள் இனத்துக்காக எங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய இலங்கை தேசத்தை உன்னதமானவரின் மறைவில் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். காவியானவரே, சிறைகளின் கீழே அந்த இலங்கை தேசம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். காவியானவரே, அவர்கள் சிறகு விட்டு வெளியிலே இருக்கும் பொழுது அவர்கள் வேடனுடைய கண்ணிக்கும் வாழாக்கும் கொள்ள நோய்க்கும் பாவ சாப வழிகளில வாழ்ந்து மடித்து நரகத்துக்கு போகிறார்களே. அவ்வியானவரே, அந்த இலங்கை தேசத்தை மனம் திரும்பும்படியாக அந்த இலங்கை தேசத்து அதிகாரிகள் மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டு

இயேசுவை அறிவிக்கிற தேசமாக இருக்கிறது போல அந்த இலங்கை தேசத்து மக்களும் எங்களுடைய தேவனுடைய கூடார மறைவில வந்து அவருடைய சிறகுக்கு கீழே வந்து அந்த இலங்கை தேசமும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்வீராக. ஆவியானவரே.

0: படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, நிலை நிறுத்துவீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தையும் பலப்படுத்தி, சுகப்படுத்தி, ஆசீர்வதித்து கூடார மறைவில பாதுகாத்துக் கொள்வீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவன், இரு பிள்ளைகளையும் உம்முடைய கூடார மறைவில வைத்து உடனுடைய கண்ணிக்கும் பழாக்கு கொள்ள நோக்கி தப்பி அவர்களை உயர்த்துவீராக. கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus.
1: Sister Janet.
0: Glorify your name. Glory to God.
1: Sister Janet.
0: Thank you. Amen. Yes.
2: Hallelujah. Hallelujah. Nandi. Kattathame, ungalodu kude irundhu ellavathilum vali nadathuvaraga. Amen.
0: Amen. God bless you, sister. Amen. God bless you, everybody.
2: God bless you. Nandi. அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் அலார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் அலார்ட் சிஸ்டர். பிரைஸ் அலார்ட்.
2: பிரைஸ் அலார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து மக்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி அங்கு இடறிக்கொண்டிருக்கிற அந்த மத இன இன வேறுபாடுகள், கலக்கங்கள், குழப்பங்கள், இது இத்தனையில இருந்தும் எங்கள் தேசம் விடுதலையாக விடுவிக்கப்பட கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா மறுபடியும் நாங்க இந்த காலை நேரம் ஒரு மனதோடு இல்லங்க தேசத்துக்காக ஜபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவர். அப்பா ஒரு மனதோடு நாங்க ஜபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு பல விதமாக எங்களுக்கு பதில் கொடுக்க தகப்பனா இருக்கப்படியா, நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா நேற்று மின்று மாறாதவரே உங்களோட சமூகத்துல நாங்க களி கூறும் பொழுது, உங்களோட சமூகத்துல நாங்க இருக்கும் பொழுது, இருக்கும் பொழுது ஒரு விதமான தீமையும் எங்களை அணுகாத வண்ணம் மகே இன்று மட்டும் காத்து உங்களுடைய கிரிவேலுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய அன்பு பெரியதையா, சாரி, உங்க அன்பு பெரியதப்பா. உங்களுடைய அன்பை விட்டால் நாங்க யாரிடம் போவோம் ஆண்டவரே. அப்பா திருப்பாதம் நம்பி வந்து உங்கள் பாதத்தடியில் நாங்க

கிரணன் பிதாவியா பாணிங்க உங்களோட கரம் குறுகி போவில்லை ஆண்டவர், உங்களோட சேவை மந்தமாகவில்லை ஆண்டவரே. அப்பா உங்களோட கிருபை எப்பொழுதும் எங்க கூட இருக்கிறபடியா நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. அந்த மக்கள் அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களுக்கு ஒரு பிரிதான வேலியை போட்டு அடைத்து ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா எந்த ஆயுதமும் அணுகாத எந்த விதமாக ஆண்டவரே நீங்க அணுகாத வண்ணமாக அந்த மக்களுக்கு ஒரு பிரிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவே.

0: பெரிதான அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி, உங்களுடைய அற்புதங்களுக்கு நன்றி. தண்ணீரை ரசரசமாக்கினீரப்பா, அதுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா அப்பா உங்களோட கிருபை உங்களோட அன்பினால நாங்க மூழ்ந்து களி குழுந்து இருப்பதற்கு ஆண்டவரே உங்களை ரட்சிப்பு அந்த நாட்டுக்கு கொடுத்த ஆண்டவரே அவளை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் என் திராவே. நன்றி அப்பா. விசுவாசிய நீ
1: இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரம்.
0: அதராத விசுவாசிய நீ கலங்காத, விசுவாசித்தால் நீதிமா இன்றும் என்றும் பிள்ளைப்பான் என்று சொன்ன வாக்கு தத்தின்படி உங்களோட மக்களை பிழைக்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா வாக்கு தத்தம் செய்த வாக்கு மாறாதவர், அதுக்காக நன்றி செலுத்துறேன். யாரும் ரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க, உங்களோட சித்தத்தின்படி நடந்துக்க, உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஜோபித்து ஆசீர்வதித்து அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. முதலாவது தேவடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய வாக்கு தத்தின்படி அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. டைம் பத்தாதபடியே சிறுக்கமா ஜெபித்து விட்டேன் சிஸ்டர். பிரைஸ்லா
2: ஆமென். கர்த்தர் எல்லா ஜபத்தையும் எல்லா நேரத்தையும் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன்ஸ் வந்து நடத்துவாராக. ஆமென். நாங்க குணா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லா பிரதர். உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து ஜெபிக்க வந்ததுக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க வந்தது நல்லது என்று சொல்லக்கூடியதாய் கத்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நீங்கள் இன்றைய நாளிலே எங்கள் தேசத்திலே துன்மாக்கமா ஜீவிக்கிற ஜீவனம் பண்றவர்களும் எதிலும் எங்கள் மக்கள் ஜெயம் கொண்டு எழும்புறளாய் மாறவும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தினார்.
3: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்தாவி அனுசரிடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத தேவனாயிருக்கு நீங்க தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே உண்மை அறியாமல் இருக்க

மக்களுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்கு வாழ வேண்டிய ஒரு வழியை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிற தேவனையா, முதலாவது வேதத்தை தூக்கின நாங்கள் எங்களுடைய மக்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற கிருபையினால் நிரப்புவீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்க்கிற பொழுது இவர்கள் நடமாடுகிற நிருபங்களாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே தேசத்துல சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிரகாசிக்க கத்தர் உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. வேதத்தை தூக்கின ஒவ்வொரு மக்களும் தேவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஒழுக்கத்தோடும் ஆண்டவரே கத்தாவே நீர் விரும்புகிறபடி பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக சாட்சியாக காணப்படுகிற பொழுது சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே கிறித்தவர்கள் என்று சொல்லத்தக்கதான அந்த எண்ணங்கள் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே கத்தர் செயல்படும்படியாக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவரே அறியாமையினால் ஆண்டவரே அழிந்து போகிறவர்கள் என்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுகிற இருதயம் உண்டாகட்டும் நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் தேவனுக்காக ஆண்டவரே

கர்த்தாமே இவர்களுடைய இருதயங்களை முதலாவது திறக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கு பார்த்தாலும் அன்றுடைய திரும்ப பிள்ளைகளுக்கும் அன்றுடைய உலகத்து மக்களுக்கும் வித்தியாசம் காணப்படாத ஒரு வாழ்க்கைகள் அன்றுடைய ஒழுக்கங்கள் சீர்கேடுகள் சுத்தி வர தென்படுகிறதுனால அன்றுடைய அநேக மக்கள் நன்மைகள் தெரியாமல் தேவனை குறித்து அறிய முடியாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது தேவ பிள்ளைகள் அன்றுவரே மனம் திரும்பி குணப்பட்டு பின்பு ஸ்திரப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே ஒரு தேவ கிருபை காணப்படுக்கும் நான் செவிக்கிறேன் ஐயா. அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் நான் அழிந்து போகிற மக்களுக்காக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தர் தாம் இந்த மக்களோடு கூட இடைப்படுவீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மக்கள் கர்த்தாவே உமை அறிகிற கிருபையினால் நிரப்புவீராக. அந்த இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அந்த மக்களுடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க வைத்திருக்கிறது போல ஆண்டவரே இந்த மக்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக ஆண்டவரே பாவம் இன்னதென்று அறியாமல் கர்த்தாவே தங்களுடைய சுய விருப்பம், சுய இச்சைகள், சுய எண்ணங்களுக்கெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற காரியங்களில் இருந்து மக்கள் விழுப்பட வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இப்பொழுதும் அந்த மக்களுக்கு பின்பாக நின்று கிரியை செய்கிறதான ஆண்டவரே உலகத்தின் அந்தகார லோகாதிபதியின் கிரியைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மக்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் அவுழ்க்கப்படுவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வந்து

கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிற வசனத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. இதோ அந்த மக்கள் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளுகிற கண்கள் திறக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்கள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகள் யாவையும் விக்கிரகங்களுக்கு செலுத்தி கர்த்தாவே கண்மூடித்தனமா இருக்கிற நம்பிக்கைகளில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களிடத்துல போகிற சுவிசேஷம், அவர்களிடத்துக்கு சொல்லப்படுகிற வசனங்களினால் அவர்கள் ஆண்டவரே உணர்வுடைய அவர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.

0: ஆவியான ஒரு உதவி செய்வீராக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துல மாற்றங்கள் காணப்படட்டும், தேசத்துல நன்மைகள் பெருகட்டும், வியாதிகள் விலகி போகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேசத்துல இருக்கிறவர்கள் ஆரோக்கியமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்து போகிறோம் என்கிற உணர்வு அவர்களுக்கு உண்டாகட்டும் செவிக்கிறோம் ஐயா. மற்றவர்கள் அந்த உரையை இருக்கிற நிலைமைகளை பார்க்கிற பொழுது தாங்கள் தப்பிக்கொள்ளுகிற உணர்வுகள் உண்டாகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தகப்பனே, தீமைகளுக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக கண் திறக்கப்பட்டு தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடும் ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்.
0: தேங்க்யூ காட், தேங்க்யூ காட்.
1: நாங்கள் நிர்மலா மரிய அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர், நீங்கள் எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அங்கு சத்துரு எந்த வகையிலே அங்கு மக்களை திசை திருப்பினாலும், இந்த ராஜாங்கங்கள் அதிகாரிகளை திசை திருப்பினாலும், தேவனுடைய காரியம் அங்கு ரட்சிப்பாய் ஊற்றப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பின் ஊற்று எங்கள் தேசத்திலே மக்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதி மதி விலாசமா இருக்கிறவங்க அற்புதமான தேவனே, மக்கள் கோடான கூடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. அப்பா அந்த வேளையிலும் ஆண்டவரே செபிக்க இந்த நேரத்தில் நீ தந்த தயவுக்கு உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம் பா. அந்த வேளையிலும் இலங்கை தேசத்தை ஆண்டவரே முடி பொற்பாதங்களுக்குள்ளாக நாங்கள் கண்டு வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர், நீர் ஆண்டவரே இந்த தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறங்க தாவே. அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளும்படியாய், உண்மைய ஆண்டவரே பின்பற்றும்படியாய், உம்முடைய தயவு இருக்கும்படியாய், உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாய் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் மாற்றி ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் சமூகத்துக்கும் அழுகிறோம் கர்த்தாவே. அப்பா அங்க இருக்கிறதான் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அவர்கள் ரட்சிப்படையவும், அவர்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாறவும், உம்முடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே உம்மை ஏறெடுக்கிறவர்களாக, உம்மை நேசிக்கிற உம்மை போல் ஆண்டவரே அநேக சரங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரிய இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்ற வசனத்தின்படி அப்பா இவர்கள் எல்லாம்

நிர்பந்தங்கள் எத்தனையோ ஆண்டவரே அங்கே அப்பா பொல்லாத காரியங்கள் நடந்த மாத்திலும் இப்பொழுதும் ஆண்டவரே ஒரு கூட்டத்தில் தெரிந்த ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே திறப்பில் நிற்கிறவர்களாக அங்க ஏற்படுத்தி இருக்கிறேன் கத்தாவே, அதற்காக கோடான கொடி ஸ்தோத்ரையா. அவள் ஏறெடுக்கப்பட்ட

0: ஆவியோடு ஆண்டவரே அவர் வணங்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அரசாங்கம் கொண்டு வருகிறதான பல ஆண்டவரே சதி ஆலோசனைகளிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன்னை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே இவர்கள் தேவனிடத்திலே ஆண்டவரே அவர்கள் ஞானத்தை பெற்று அம்முட்டமாய் ஆண்டவரே நீர் வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தில் உள்ளவர்களும் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளும்படியான அந்த பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்பி நல்ல விவேகத்தையும் அறியும் அறிவையும் ஞானத்தையும் தந்து ஆண்டவரே சிறப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவரே அந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு நீதி உள்ள ஒரு அப்பா நியாயாத நியாயஸ்தலமாய் அது மாறும் ஆண்டவரே நீதி உள்ள ஆண்டவரே ஒரு அரசாங்கம் இந்த ஜனங்களுக்கும் நல்ல நீதியான காரியங்களை செய்ய ஆண்டவரே சித்தம் கொள்ள ஆண்டவரே அப்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஆட்சி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தருடைய வாசனங்கள் ஆண்டவரே புடமெடுக்கும் வாங்கியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தபியாய் ஆண்டவரே இந்த பிள்ளை மத்தியிலே நீங்க இருங்கப்பா, இவர்களுக்கு நீங்க சவாய சகாயரா இருங்கப்பா. எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்து மாத்தினோம் அப்பா, அவனுடைய பிள்ளைகளை அழிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அவர்களுக்கு முன்னின்றே தயவு பாராட்டின தயவுக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது கொண்டு கர்த்தாவே இவர்களுக்காக ஜெபிக்க இந்த தேசத்தின் மக்கள் அநேக தேசங்களில் இருந்து இவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த கூக்குரலை என் தேவனாகிய கர்த்த நீர் கேட்க வேண்டுமே. பல தேசங்கள் இருந்து அந்த பிள்ளைகளுக்காக பரிந்துவிக்கிற அந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்திற்கு ஒரு சேமத்தையும் ஒரு நன்மையும் அந்த தேச மக்கள் ஒவ்வொரு ஜப வீராங்களையும் நீர் அவர்களோடு கூட இருந்து அந்த ஜப ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நீர் மனம் இறங்கி அவைகள் எல்லாம் நிறைவேற்றி கர்த்தர் உதவி செய்ய முடியாய் சிந்திக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காயின் கோடான கொடி ஸ்தோத்தம். அருமையான இலங்கை தேசத்திற்காக ஆண்டவரே கிரமமாய் நடக்கிறதான இந்த ஜபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதான ஆண்டவரே சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தான் ஆசீர்வதிங்கயா, நல்ல பலனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து ஆண்டவரே அவனுக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் யாவரும் இனஜன பந்துக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மால் ஆண்டவரே அப்பா உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை அறிந்து கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் கூடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை தொகுத்து வருவதான சந்திப்பங்களையும் அப்படி கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, வழிநடத்துங்க. கர்த்தர் செய்யப்போவதுக்காயும் கூடான கொடி ஸ்தோத்திரம். துகியும் கனமும் மகிமையாவற்றாண்டு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால் அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அங்க சபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஊழியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு ஞான இருதயம் இந்திய நாட்கள்ல பிறப்பிக்கப்பட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய மகன் இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வருகிறார், அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது ஜெர்மன் தேசத்திலே அதிக நெருக்கங்கள் அதிக காரியங்களாய் இருக்கிறது. ஆகவே அவருடைய வரக்கிலும் அவருடைய போக்கிலும் கர்த்தாமே கூட இருந்து வழி நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே பா, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதுமா எங்களை உமது கிருபை நாளை முடி சூட்டி பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாய், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதிக்கும்படியாய், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். அப்பா, நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், தூங்காதவர், உறங்காதவராய் இருக்கிறீர் ராஜா. நீ சொன்னதை செய்கிற தேவனாயிருந்து சொன்ன வாக்குத்தத்த வசனங்களின்படி எங்களை இதுவரை நீ நடத்தின எல்லா தயவுக்காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியேப்பா, இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜப குறிப்புக்காய் மக்கள் சூத்திரம். கர்த்தராகிய தேவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா குடும்பமாக இந்த சமூகத்திலே அமர்ந்து வெவ்வேறு தேசங்களில் இருந்தாலும் வெவ்வேறு நேரங்களில் இருந்த போதிலும் அப்பா ஒரு மனதோடு உங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே வீணுக்கு விருதுக்கும் போகாத படிக்கு அவைகள் எங்கள் மடியிலே திரும்பி விழாத படிக்கு அவைகள் பரலோகத்திலே ஜபதூபங்களா சமூகத்திலே வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க ஒரு விசை கூட உமது பரிசுத்தமான ரத்தத்தினாலே நீர் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சோத்திரம். இந்த நாளில வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் அண்டவரே அப்பா, அதிகமான வாலிப ஆண் பெண்கள் இந்த நாளிலே காணப்படுகிறதுனால அந்த பிள்ளைகள் மத்தியிலே அப்பா சத்ரு எந்த ஒரு விதத்திலையும் வேண்டாத வித்துக்களை விதைக்காத படிக்கு ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தின் பலகனிலே உமது வசனங்களை நீர் எழுதும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்? உம்முடைய வேதத்தின் வசனத்தின் படி அல்லவா என்ற வார்த்தையின் படி கர்த்தர் அந்த வாலிப பிள்ளைகளின் இருதயங்களிலே இருதயத்தின் பலகனிலே உமது வார்த்தைகளை நீர் எழுதும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின் படியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் கர்த்தாவே சூத்திரம் நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வாழ்ந்து அப்பா அவர்கள் தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் இருக்க அவர்களுடைய இருதயத்தை தேவ நீர் அப்பா உமது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி நீர் அவர்களை ஒரு வாலிப சேனைகளாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எடுத்து அவர்களை தேசங்களுக்காக நீர் உபயோகிங்க. தேசங்களுக்கு ஒரு நல்ல தூண்களாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இதனை அந்த தாய் தகப்பனுக்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருந்து அதனை காண்கின்ற தாய் தகப்பன்மார் கூட சந்தோஷிக்கும்படியாய் அவர்களை ஞானத்திலே சரந்து விலக ஆண்டவரே நீர் உதவி செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு யோசேப்பு போல தானியலை போல ஆண்டவரே அப்பா நீர் வாலிப நாட்களிலே எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்தத்தை எல்லா வாலிப ஆண் பெண்கள் மேலே நீர் இந்த வேலையிலே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி எல்லோரையுமாய் பரிசுத்தமாக்கும்படியாய் உமது வசனங்களை அவர்களுக்கு நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். அப்படியாக வாலிப பிள்ளைகள் இந்த வாழ்க்கை எல்லாம் வெறும் மாயையா இருக்கிறது என்று சிறு வயது முதல் கொண்டு அவர்கள் அதனை அறிந்து கொண்டு மாயமான இந்த உலகத்திற்கு தங்களை அண்டவரே ஒப்பு கொடுக்காத படிக்கு பரலோக வாழ்க்கைக்கும் பரலோக ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அநேகருக்கு கர்த்தாவே அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிற வாலிபான் பெண்களாக நீர் இருக்க அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தோடு நல்ல இருதயத்தோடு படித்து அவர்கள் காரியங்களை செய்யவும் அவர்களுடைய வாழ்வுகளை தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில கூட ராஜா எங்களுடைய ஜெபத்தை நீர் அப்படியே கேட்டு ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூடப்பா ஜானட் மகனை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா வாலிபன் அப்பா அந்த வாலிப மகனை தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற ஸ்தலத்திலிருந்து வீடுக்கு திரும்பி வரும் வரை அந்த வழிகளில் எல்லாம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. தேவரீர் அப்பா மகன் வருகிறதான அந்த வாகனத்தை ஓட்டுநரையும் மகனையும் மகன் கூட பயணம் செய்கிற எல்லோரையுமாய் ஆண்டவரே தெய்வ தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாத்துக் கொள்ளவும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. வீடு வந்து சேரும் வரை ஒரு கிருபை தயவு இரக்கம் இருக்கட்டும் தகப்பனே. நீரோ அப்பா சொன்னதை செய்கிற தேவனா இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி மகனை ஆசீர்வதித்த மகனுடைய பேரை பெருமைப்படுத்தும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. போக்கையும் வரவை ஆசீர்வதிப்பேன் என்றீரே, நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவேன் என்ற வார்த்தையின்படி கூட ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் மகனை நீ இரத்த கோட்டையிலும் அக்னி கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்து நல்லபடியா வீடு வந்து சேர கிருபை செய்யுங்கப்பா. அதன் மூலியமாய் தாய் தகப்பன் சகோதரியும் சந்தோஷிப்புக்கும் வண்ணம் கர்த்தர் நீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே ஒரு விசை கூட ராஜா இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை முதல் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தில் இன்னும் அநேகர் அப்பா வந்து இந்த இடத்துல ஜெபிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மறுபடியுமாய் விலகி போன மறுபடி யாவரையுமாய் மறுபடியுமாய் நீர் அழைத்து வந்து சேர்க்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கவும் தேசங்களுக்கு ரட்சிப்பை மீட்டு தரவும் இந்த ஒரு நல்ல ஊடகமாய் இருக்கிறபடினால் இந்த ஊடகத்தின் மூலமாய் அநேக மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளி தேவரீர் இந்த ஊடகத்தை இன்னும் அதிகமாய் நீங்க ஆசீர்வதிங்க நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் குடும்பத்தார் சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவரீர் நீங்க பொறுப்பெடுங்க. இன்னும் அந்த ஊடகத்திற்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் பரத்தில் இருந்து நீர் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. மற்றபடியாக கூட இணைந்து பணிபுரிகிறதான ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஊழியக்காரிகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து நோய்கள் எல்லாம் விலக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் அவளுடைய கணவன் இரு வாலிப பிள்ளைகளே கூட ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை கர்த்தாவே மகனுக்காக ஒரு விசை கூட அவங்க பாதப்படியில வருகிறோம். அப்படியே நீர் வாயு பிரயாணங்களை எல்லாம் வாய்க்க செய்கிற தேவனாயிருந்து மகன் நல்லபடியாய் வீடு வந்து சேர்ந்து தொடர்ந்து குடும்பத்தாரோடு இருந்து மறுபடியுமாய் வேலைக்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே.
1: ஆமென். ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எல்லாரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அந்த சுற்றி இருக்கிற நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. யுத்தம் இல்லாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் அந்த இடத்திலே தர வேண்டும். அந்த இரத்தங்கள் சிந்தப்படாதபடி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த தேசங்களுக்காக சமாதானங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
3: விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தகப்பனே அப்பா இஸ்ரவேல் தேசத்தை அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தேசத்திலே சமாதானமாக வாழவும் கர்த்தாவே உங்கள் வார்த்தைகளை அவர்கள் கை கொண்டு நடக்கிற மனிதர்களாக மாற்றுங்கப்பா. என் தந்தையின் காலடி பதித்த இடம் தேசம் ஆண்டவரே அப்பா. அங்கே வாழ்கின்ற ஒவ்வொருத்தரும் அப்பா ரட்சிப்புக்குள் வரும்படியாகவும் அப்பா எல்லா குழப்பங்களும் இல்லாதபடிக்கு சமாதானமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற தேசங்களையும் அப்பா அவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. தந்தையேப்பா
1: கோபாயிட்டது
3: சரி சுத்தி இருக்கிற தேசங்களையும் அப்பா அவங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா தந்தையே. அப்பா உங்களுக்கு ஒவ்வொரு தேசத்திலயும் அப்பா சமாதானத்தை கொட்டுங்கப்பா, ரட்சிப்பின் நாவிகளை ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. அப்பா தந்தையின் பாதத்துக்கு வர்ற கிருப செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மனிதரும் அப்பா நினைக்க வேணும், இது மதம் மாற்றம் அல்ல, இது மனிதர் அப்பா தகப்பனே, இது மதம் மாற்றம் அல்ல அப்பா தகப்பனே. அப்பா இது அவர்கள் உணரணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே மனிதனாக பூமியிலே வாழ வேணும் என்ற கலகாக அப்பா வார்த்தைகளை எழுதின போலே அந்த வார்த்தையின்படி நடக்கிறதற்கான ரட்சிப்பை அப்பா கட்டளை இடுகிறார் என் தந்தை. அப்பா ஒவ்வொரு தேசத்திலையும் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றுங்க அப்பா தகப்பனே. அப்பா தேசத்தில் ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற தேசங்கள் முழுக்கள் சமாதானமாக வாழணும் அப்பா தகப்பனே. அப்பா நீங்க சமாதானத்தை கட்டளையிட போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா தந்தையப்பா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. அப்பா ஒற்றுமையோடு வாழப்பா, நாட்டை ஆளுக செய்கின்ற தலைவர் ஆண்டவரே ஏனாதிபதிகள் மீதும் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. அதை ஆளுக செய்யற அப்பா அதற்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் மீதும் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா தகப்பனே. அப்பா இவர்கள் ரட்சிக்கப்பட்டால் அப்பா ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள் வந்து விடுவார்கள் என் தந்தையப்பா ஆண்டவரே. நீங்கள் இவர்கள் மீது ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றும்படியாக இவர்கள் சந்தோஷமா சமாதானமாக வாழவும் அப்பா ஆண்டவரேப்பா. விதவைகள் அனாதைகள் என்று சொல்லி எவர்களை முதுக்காத படிக்கப்பா, எல்லாரையும் சமநிலையாக பார்க்கப்பா. அவர்களின் கஷ்டங்கள் துன்பங்கள் அவர்கள் உணவில்லா இருக்கிற எல்லாவற்றையும் அப்பா அந்த தேசத்தை ஆளுக செய்கிறவரப்பா அவதானித்து அவர்களை போதித்து உடுத்து வைத்து அவர்களை வழி நடத்த தந்தையே அவர்களின் கண்களிலே தயவிறக்கங்களை கொடுங்கப்பா. அப்பா அந்த இந்த தேசங்களிலே அப்பா இருக்கிற தேவ பிள்ளைகளையும் அப்பா அவங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்கள் ஊழியங்களுக்கு செல் போக்கிலும் வரத்திலும் அப்பா அவங்களை கரம் கூட இருக்கட்டுங்கப்பா. அப்பா பொல்லாத மனித கண்கள்லே இருந்தப்பா அவர்களை நீங்கள் தப்பி வைக்கும்படியாக என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தகப்பனே போக்கிலும் வரத்திலும் அப்பா கூட இருங்கப்பா. அவர்கள் ஊழியங்களுக்கு சென்று வீட்டுக்கு திரும்பும் வரையும் என் தந்தையின் கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா ஊழியக்காரர்களோ சரியப்பா தேவ பிள்ளைகளோ பொல்லாத மனிதர்கள் தாக்காத படிக்கும் அப்பா, முரண்பாடுகள் இல்லாத படிக்கும் சமாதானமாக அப்பா கண்களே தயவு தயவிறக்கத்தை கொடுங்கப்பா. அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. தந்தையே வானொலியும் அப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. வானொலி அப்பா இன்னும் இன்னும் அப்பா ஓங்கி வளர கிருப செய்யுங்கப்பா. இதை கேட்கிற அனைவரும் அப்பா இது மதம் மாற்றம் இல்லை என்றதை அவர்கள் உணரணும் அப்பா. மனிதனாக பூமியில வாழணும் என்று சொல்லி அன்பான அன்போடு வாழணும் என்று சொல்லி அப்பா சொல்லுகிறார் அப்பா. எல்லாரும் சில இனங்கள் அப்பா மதம் மாற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனா மதம் மாற்றம் இல்லை என்றதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த என் தந்தையப்பா ஊழியக்காரர்களை அனுப்பி வைங்க என் தந்தையப்பா அந்த இடங்களுக்கு அப்பா. அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. பிதாவே எபிக்க வந்த ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த பொல்லாத மனித கண்கள்ல இருந்தும் எல்லா மனித கண்களையும் தகுப்பா. இப்பா இதை எபிக்கிறப்பா எபிக்க வர போறவை அனைவரையும் அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து அடிமையை தாழ்த்தி என் தந்தையத்து இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: அமேன் அமேன். அங்க சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் எழுநீச்சாவோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அமேன்
3: அமேன் சிஸ்டர். கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாரா.
1: அமேன் அமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் அம்மா. நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவுடைக்கு வழிந்தி கஷ்டப்படுறோம் ஒவ்வொருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே கத்தருடைய கண்களே அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கிடைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி
4: நடத்துங்க. நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரத்தத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை

என்னை ஆசிர்வதிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, என் பிள்ளைகள் எல்லோரையும் என் கணவரையும் சுரக்கள் மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சங்கமானே நான் வந்திருக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலும்போது இடக்க கண்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த கஷ்டப்பட்டவர்களை உம்மது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எத்தனையோ சனம், எத்தனையோ பேர் அப்பா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல்

அப்படி இவ்வளவோ கஷ்டப்படுகிறார் தகப்பனே, சாப்பாட்டுக்கு வழியின்றி பரிதவிக்கிறார்கள் தகப்பனே, அவர்கள் மேலும் அன்பை செலுத்தும் தகப்பனே, ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்த தகப்பனே, அப்பா விதாவே ஹாஸ்பிட்டல் வெளியே போனாலும் உமதுகரம் அவர்களோடு இருப்பதாக, ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே, உமதுகர கரங்களால் அவர்களை தொடும் தகப்பனே, ஒவ்வொரு பொழுதிலும் அவர்களோடு எங்கு சென்றாலும் நீ கூட இருந்த தகப்பனே,

தொடுவேன், அவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேலும் அன்பு செலுத்தி அவர்கள் ஆறுதலப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா பிதாவே, இந்த தாய் இந்த கால் கையில் இந்த பிள்ளைகள் அப்பா, இவ்வளவு பேர் கண்குருடான பிள்ளைகள் அப்பா, அப்பா தகப்பனே எங்களுக்கு ஒரு தினம் இல்லையே, அப்பா அம்மா இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகள் மிகவும் மிகவும் அவர்கள் மேல் மன உருக்கமாயிருந்த தகப்பனே, அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த தகப்பனே. அப்பா அநாத விடுதியிலே இருக்கிற பிள்ளைகள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. எவ்வளவோ பிரச்சனையில் அந்திருக்கிறார்கள் தகப்பனே, உடுப்பின்றி சாப்பாடு என்று தவிக்கிறவர்கள் மேல் உமது அன்பு

0: ദൈവത്തിനെ അവരെ പാടുകാത്ത് വെളിനെടുക്കുന്നത്. അവരുടെ നേരെ ഉമ്മത് കരമിരിപ്പതാക. അപ്പാ പിതാവേകന സിസ്റ്റർ കുടുംബത്തെ ആശീർവദിയും അവരുടെ പിള്ളകൾ ഇരുവരെയും ഉമ്മത് കരങ്ങളിൽ ഒപ്പടിക്കുകയും തകപ്പനെ അവരുടെ നിർവളിനെടുത്തിനതുക്കാകും ഉമ്മക്ക് നന്ദി കപ്പ. അപ്പാ തകപ്പനെ അവർ പാറ ഭയണത്തെ ആശീർവദിയും തകപ്പനെ അവർ സുഖബലന വന്ന് ചേരവും അവർ ത്തിൽ വന്ന് ചേരും അവർക്ക് നല്ല ഒരു ഉദവിയെ കൊടുക്കുന്നതുക്കാകും നമുക്ക് നന്ദി അപ്പ. ജീസു ക്രിസ്തു നാമത്തിനാൽ ജപിക്കുന്ന നല്ല പിതാവ്. ആമേൻ
1: ആമേൻ ആമേൻ. നന്ദി അമ്മ. കർത്തർ ഉങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് എങ്ങൾ ജപത്തെ കേട്ട് നടത്തുവാറാക. ആരോഗ്യ ബലൻ സുഖം തരുവാറാക. ആമേൻ
0: ആമേൻ. സിസ്റ്റർ നീട്ട് കൊണ്ടുപോയി എട്ടില പിടിച്ചത് അവർക്ക് കൈക്ക്. നന്ദി ചൊല്ലോണം. മാട്ട് രണ്ടു രണ്ടവര് ഓക്കേണ്ട് വന്ന്.
1: ആമേൻ ആമേൻ. കത്തരെ ഇന്ന് നടത്തുവാറമ്മ.
0: ഇവിടെ പാപത്തിൽ എന്തെങ്കിലും പാതുകാത്ത് കൊണ്ടുവാറതുപോലെ ഇനി വരും കാലത്തിലും പാതുകാപ്പാൻ നമുക്കിരിക്കണം.
1: നിങ്ങൾ കത്തരെ നോക്കിയിരിക്കീങ്ങൾ. അതനാല ഉങ്ങളെ കത്തർ കൈവിട മാറ്റാർ. ഒന്നാലും തള്ളിവിട മാറ്റാർ. അവൻ നേസിക്കുന്ന ദൈവമല്ലവാ. ഞങ്ങൾ ജപിക്കണം അമ്മ. കത്തറുങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് വഴി നടത്തുവാറാക. ആമേൻ
0: ആമേൻ
1: ആമേൻ. ഞങ്ങൾ കലാശീലനവർകളെ വരവേറ്റുകൊണ്ട് സിസിലി അമ്മാവക്കാകും അന്ത കണവനക്കാകും നിങ്ങൾ ജപം പണ്ണുങ്ങൾ. തിരിച്ചവ മക്കൾക്കാക നിങ്ങൾ ജപം പണ്ണുങ്ങൾ. തനിയെ പോലെ അങ്ങ് സെലിക്ക കത്തർ ഉദവി ചെയ്യ വേണമെന്ന് ചൊല്ലി തിരിച്ചവയിലെ ഇരുക്കുന്ന അത്തന ദൈവ പിള്ളകളും തനിയെ പോലെ സെലിക്ക കത്തർ ഉദവി ചെയ്യണമെന്ന് ചൊല്ലി നിങ്ങളെ വഴി നടത്തുങ്ങൾ.
2: അൻപും വിരക്കവും നിറയുന്ന നാളുക്காக നന്ദി കൂറുകോം ആണ്ടവരെ. അപ്പ ഇന്ന് മാതം രണ്ടാം നാളെ തന്നിരിക്കേ രാജാ യേശുവേ കത്താവേ. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு காலநிலைகளப்பா. ஆனாலும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கத்தக்க கிருபியை தந்திருக்கிறீரே ராஜா. அப்பா இயேசுவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி உங்களுடைய வாக்கு தத்தம் இயேசுவே அதை பிடித்து கொண்டு நாங்கள் சுடர்களை போல ஆண்டவரே ஒளி வீச வெளிச்சமான பிள்ளைகளாக நிற்க வைத்திருக்கிறீரே. அதற்காக நன்றி அப்பா. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே அப்பா எல்லா உபத்திரவங்களிலும் நாங்கள் திடன் கொண்டு முன்னேறி செல்ல தேவனே நீர் எங்களுக்கு அந்த ஆண்டவரே பரிசுத்தாவியானவருடைய நிறைவை தருகிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வமே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஏசப்பா இந்த வேளையில இந்த சகோதரி சிசிலி அம்மாவுக்காகவும் அவருடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவருடைய வீட்டுக்காகவும் வானங்கள் வேலை செய்யற இடங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த இடத்திலே ஆண்டவரே வாஞ்சியோடு கத்தாவே ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஜெபத்தை ஜெபிக்கவும் ஜெபத்தை கேட்கவும் விசுவாசத்திலே பெருகவும் ஆண்டவரே அவருடைய கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் ஆண்டவரே சஞ்சலங்கள் தவிப்பு எல்லாவற்றையும் ஊற்றவும் நீர் இந்த பாதையை திறந்திருக்கிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த சகோதரனுடைய சகோதரியுடைய விசுவாசம் மேலானதப்பா. இந்த இடத்திலே வந்து உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்க வைக்கிற அந்த சகோதரனுடைய குடும்பம் ஆண்டவரே சீர்கெட்டு போய்விடாதபடி ஆபத்துக்கு உள்ளாகாதபடி அந்த சகோதரியினுடைய குடும்பம் நிலை தூங்க வளர வெளிச்சத்தை காண ஆண்டவரே எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுதலை பெற எல்லா உபத்திரவங்கள் துன்பங்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த குடும்பம் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம் மகத்துவம் உள்ள நாமம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எல்லா கோணலானவைகளிலும் இருந்து எல்லா மாறுபாடானவைகளிலும் இருந்து வாக்குவாதங்களில் இருந்து மாமிச பேச்சு கதைகள் ஆண்டவரே சண்டைகளை பேதங்களை உருவாக்குகிற எல்லா ஆவிகளிலும் இருந்து அந்த குடும்பத்தை விடுவிக்க அந்த சகோதரியின் ஊடாக ஆண்டவரே கத்தாவே நீர் ஒரு சமாதானத்தின் தேவனாய் அந்த குடும்பத்துக்குள்ளே வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நூற்றி கத்தாவே சங்கீதம் 128 சொல்லுகிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்களும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி. அப்பா, அப்படியாக இந்த சகோதரியும் இந்த குடும்பமும் இந்த பிள்ளைகளும் கணவனும் அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லுகிறபடி நாங்கள் ஒரு மனதோடு இந்த வாக்கு தத்துவத்தை வைத்து இந்த சகோதரோம். சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆறுதலையும் கொடுக்க வல்லவரப்பா. ஆண்டவரே, மட்டுமா இந்த கணவனை வைத்து பார்க்கிற கிருபியை பலத்தை நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளும் இந்த தாயாரோடு சேர்ந்து எதிர்த்து நிற்காதபடி, கணவன் எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவரே சுகபலம் ஆரோக்கியமாக வாழ இந்த பிள்ளை நீர் கொடுக்கப்பட்ட நாள் அப்படி எப்பவோ அன்று மட்டும் இவர்கள் சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு வாழ உதவி செய்யும். இந்த இடத்திலே முழு விசுவாசத்தோடு அவ கேட்கிறார், தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு அவர் வந்து எட்டு இலை போட்டதென்று. அந்த ஆபத்திலும் அந்த ஆண்டவரே அந்த கத்தாவே திக்கான அந்த நீரவாவுக்கு கொடுத்த பலத்திற்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி. இந்த டாக்டர்ஸ் மாருக்கு கீழ்ப்படிந்து வாய்க்க பண்ணினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்தும் இந்த சகோதரியோடு கணவனோடு பிள்ளைகளோடு மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கிருபையும் சமாதானமும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இருதயங்களிலே நல்ல சமாதானம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும். இந்த வீட்டில இருக்கிறதான அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர், அதை நூடாக உம்முடைய ரட்சிப்பை காண உதவி செய்யுங்கப்பா. மன கண்கள் திறக்கப்படட்டும், குருட்டாட்டமான காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாகப்பா. நானும் என் வீட்டாறு மோவென்றால் கத்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறபடி அந்த வீட்டுக்கு கத்தர் வந்து அந்த குடும்பத்திலே நிலை நின்று சமாதானம் கூறி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஏசப்பா, இந்த வேளையிலே ராஜா திருச்சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கடைசி நாட்களிலே கத்தாவே திருச்சபைகள் சிதறண்டு போய்விடாதபடி, பிரச்சனைகளுக்கு உருவாக்காதபடி, எல்லோரும் ஞானத்தோடும் புத்தியோடும் வேத அறிவோடும் சத்தியத்தோடும் நீர் அருளுகிற நல்ல ஆவியோடும் இந்த சபையை நடத்த, சபை மக்கள் நடத்தப்பட வேண்டாத வாக்குவாதங்கள் பிரிவினைகள் பிரச்சனைகள் நீயா நானா என்று ஆண்டவரே அப்பா மறுதளிக்க போய்விடக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே தேவன் ஒருவரையே நோக்கி பார்த்து ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படியே நடந்த சபைகள் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அவன் அவனுக்கு தக்க பலத்தையும் சத்துவத்தையும் நீங்க கொடுங்கப்பா. அவன் அவனுக்கு தக்க ஆண்டவரே அப்பா ஞானத்தை கொடுங்கப்பா. யார் யாருக்கு என்னென்ன கத்தாவே ஊழியங்கள் வெளிப்பாடுகள் ஆண்டவரே நீ சித்தம் என்ன வச்சிருக்கிறீரோ அந்த சித்தத்தை அறிந்து ஆண்டவரே அப்பா அவர்கள் நடந்து சபைகளிலே ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஓங்கி வளர்ந்து உம்முடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. வருங்கால சமுதாயம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் உமக்குள்ளாக ராஜா. ஒரு கிதியோனை அன்றைக்கு எழுப்பினீரே கத்தாவே, ஒரு யோசேப்பை எழுப்பினீரே ராஜா, ஒரு தானியை வைராக்கியமாக எழுப்பினீரே அப்பா. மாமிசம் அல்ல, நாங்கள் மரக்கறி சாப்பிட்டு தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துவோம் என்று அன்றைக்கு ஒரு தானியலை நீர்தான் எழுப்பினீர் அப்பா. ஆனால் ஆண்டவரே அந்த ராஜா மிகவும் பயந்து நடுங்கி ஆண்டவரே இந்த சிங்கங்கள் மத்தியிலே தேவன் உலாவினாரே என்று சொல்லி அதிசயத்தை காண வைத்தீரே. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஒரு அதிசயங்களை காண வையுங்கப்பா. ஆண்டவரே வேண்டாத வாக்குவாதங்கள் கதைகள் பேச்சுக்கள் ஒருவருக்கு ஒருவர் கோல் முட்டுகிற காரியங்கள் இந்த சபைகளுக்குள்ள இட்டுக்காதபடி சபைகளை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்தாவியானவரே தேத்திரவாளனே நீர் ஆசீர்வதித்து செபிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம் அப்பா. சபையானது தங்களுடைய ஆண்டவரே பரிசுத்தத்திலே இன்னும் ஓங்கி வளர உதவி செய்யும் ஐயா. சபைகளுக்குள்ளே ஆத்துமாக்கள் போக விடாதபடி இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் எல்லாம் நிர்மூலமாக சுகமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த கர்த்தாவே சபைகளில இருக்கிறதான தலைவனின் முறிவு ஆண்டவரே என்று நீர் வேதத்திலே சொல்லி இருக்கிறீரப்பா. தலைவனின் முறிவு வராதபடி தேவன் முன்னின்று வள்ளக்காடி இந்த காரியங்களை வாய்க்க பண்ணி சபைகள் எழுந்து பிரகாசித்து ஆண்டவரே வெளியாலே இருக்கிறதான ஆண்டவரே அப்பா அறியாத மக்கள் அறிந்து கொள்ள விடுதலையாக ரட்சிப்பை காண சுகம் உண்டாக சமாதானம் உண்டாக விடுதலை உண்டாக பரிசுத்தப்பட அந்த ஜனங்களை நீர் சபைக்குள்ளே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது எந்த சபையாயும் இருக்கட்டும், எந்த பாசியாயும் இருக்கட்டும், வெள்ளைக்காரனா இருக்கட்டும், கருப்புக்காரனா இருக்கட்டும், ஆசியா மக்களா இருக்கட்டும், ஆனாலும் ஆண்டவரே பிசாசானவர் இவர்களை வஞ்சிக்காதபடி ஆண்டவரே இவர்களை நீர் பாதுகாத்து இவர்களை ஞானத்தோடு நடத்தி வெளிச்சத்திலே காண்டு ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை காண வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிற தேவன், ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி தங்களை ஆண்டவரே மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்தாவியானவருக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரங்களுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வேதத்தை வசனத்தை அறிந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைய தேவன் எங்களுக்கு முன்பாக நிற்கிறாரே என்று சொல்லி அந்த பயம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நாங்களும் அறியாத மக்களாய்த்தான் இருந்தோம், சிதறப்பட்டு போயிருந்தோம். இயேசு என்றால் யார் என்று தெரியாதபடி இருந்த எங்களை தேடி வந்து ரட்சித்து அவர்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே பரிதவிக்க வைக்கிறீரே. அதே போல இவர்களும் ஆண்டவரே எங்களை தேடி வந்து ரட்சித்தாரே, எங்களை பரிசுத்த ாரே எங்களை நிலை நிறுத்த வைத்தாரே, எங்களை ஆசீர்வதித்தாரே, விடுதலை ஆக்கினாரே, சுகம் தந்தாரே, ரட்சிப்பை காண வைத்தாரே என்று சொல்லி ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தாழ்மையும் உண்மையும் ஆண்டவரே பரிசுத்தாவியானவருடைய நிறைவும் கூட இருந்து இந்த சபையாரையும் சபை மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யவும் ஒருவரின் மேல் ஒருவர் ஆண்டவரே அப்பா பரிபூரண பரிசுத்த அன்பு வைக்கவும் நீர் உதவி செய்யும். அப்பொழுதுதான் நீர் அந்த இடத்திலே அசைவாட வல்லவரப்பா. இரு மனம் இல்லாதபடி ஒரு மனதோடு ஆண்டவரே அந்த சபைகளிலே ஆண்டவரே நீர் அசைவாடும்படியாக மேக ஸ்தம்பமாய் வந்து இறங்கி நிற்க கூடாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே சபைகள் ஊற்றப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. பிள்ளைகள் வைராக்கியமாக உமக்கென்று வாழ உதவி செய்யும் ஐயா. உலகத்திலே அவர்களுக்கு எத்தனையோ உடல்கள் உண்டுதான் ராஜா, நாளுக்கு நாள் ஆண்டவரே நவ நாகரீகம் அதிகரிக்கிறதப்பா. ஆனாலும் நீர் உம்முடைய உள்ளம் கையில் வரைந்திருக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கனிகள் இவர்கள் இடருன்று போய்விடாதபடி தேவன் தாமே பாதுகாத்து இந்த சபைகள் தழுகி பெருக பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தி வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அன்புக்காக விடுதலைக்காக சத்தியத்திற்காக அபிஷேகத்திற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளை முறியடிக்கும் என்று பார்க்கிறோம் அப்பா. சகல நுகத்தடிகளையும் சபைக்கு முன்பாக எல்லாம் உடைந்து முடிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ செய்ய வல்லவர் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே ஆமென்.
1: ஜெபங்களை கேட்டதோ மனசு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
2: ஆமென்
1: ஆமென். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ நீங்கள் இந்த போதவஸ்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிற பிடிபட்டிருக்கிற இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எத்தனையோ குடும்பங்கள்ல கண்ணீர் மனைவிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படியாய் பிள்ளைகளின் அன்பு அங்கு குறைந்து அவர்கள் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த பிசினஸ் பண்ற மக்களுக்காக இந்த உற்பத்தி செய்யற நாடுகள் தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இதை பொறுப்பேற்க வேணும், அங்கு மாற்றங்களை கொண்டு வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, அப்பா இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அக்டோபர் மாதத்தில் என் தகப்பனே கத்தாவே இரண்டாம் நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களா ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். இவனோடு எங்களை நடத்தி வருகிறீங்கள் ஆண்டவர். இந்த நிமிடம் வரை ஆண்டவரே எங்களை இவனோடு நடத்தி காத்து வருகிற

விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. விடுதலையை கொடுக்கிற தேவன் நீங்கள் மட்டுமே ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவித்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.

சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே, குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, எந்த ஒரு தடைகளோ தடங்களோ வராதபடி இந்த சங்கம வானொலி மீண்டும் மீண்டும் ஆகும்.

இருக்கிறதோ நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட்டு நீங்கள் சுகப்படுத்தி அவர்களிடையே எண்ணங்கள் ஏக்கங்களை நீங்கள் அறிந்த தகப்பனாண்டவரை, எல்லாவற்றை நீங்கள் நீங்கள் சுகமாக்க நீங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்பட்டு காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இந்த சங்கமம்

நிபரத்திலும் வாகனங்கள் ஓடுகிறவர் போது மாட்டவரே. அப்பா, நீங்கள் பிள்ளைகளை அணைத்து காத்து கொள்ளவரே. உம்முடைய கரம் ஒன்றே இந்த பிள்ளைகளை அணைப்பதா, உம்முடைய கரம் ஒன்றே போதுமானதாக இருப்பதாக என்றவரே. ஒவ்வொருவரோட கூட இந்த நடத்தி ஆண்டவர், நீங்கள் வழி நடத்துகிற தேவன் ஆண்டவர், எல்லாவற்றிலும் கூட வழி நடத்தி காத்து கொள்ளும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.

0: மகளோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி, அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். நீங்க யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. யுத்த நாட்டிலே ஒரு சமாதானம் உண்டாகும்படி அந்த தேசங்கள் ராஜாக்கள், யுத்தங்களை விரும்புகிற ராஜாக்கள், அந்த தேசங்களின் இருதயங்கள் சிந்தைகள் மாற்றப்பட, அந்த வீணான ரத்தம் சிந்துதல் வீணான அழிவுகளுக்கு இந்த தேசங்கள் தங்களை ஒப்பு கொடுக்காதபடி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பும் கிருபையும் பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. கடைசி நாட்கள்லயே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களப்பா, தேசத்துக்கு தேசங்கள் ஜனத்துக்கு விரோதமா ஜனங்களப்பா செய்வேன், ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதா. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு சொல்லி மிகுந்த கோபம் கொண்டுதவனே அப்பா, செய்யற ஒவ்வொரு கிரிகளும் அப்பா, தேச தலைவர் அதிகாரிகள் மூலமா செய்யற ஒவ்வொரு கிரிகளையும் பாக்குறீங்களப்பா பிதா. எல்லா அந்தி கிறிஸ்துடன் ஆவியல் வலி சட்டத்துடைய ஆவியல் தவனே பிதாவை, தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே பிதாவே, திருடையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனை போல விட்டு வெளியேறுவதாக. தேவனே, இந்த தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிற தேவனே பிதாவே, யுத்தத்துக்காக தேவனே, ஒவ்வொரு தேவனை போடுற ஒவ்வொரு திட்டங்கள் மப்பா சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, தேச தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவே, உம்முடைய ஊற்றுங்க அப்பா பிதாவே. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே, தேச தலைவர்கள் அப்ப அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகள் தேவனே மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேவனே, இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவியை கொடுங்களேன் தேவனே. தேவனே, மாம்சத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ நன்றி அப்பா, தேவனுக்கு எதிராக எல்லாம் சேர்ந்து போவதாக, சிறத்தனத்தின் ஆவிகள் தேவனே பிதாவே, எல்லாம் பயிரவாதிவன் நாமத்தில். நாகமண்டலங்கள் இந்த கிரியசேர பொல்லாத ஆவியம் சார்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ நன்றி அப்பா பிதாவே, தேவனே.

அன்பும் பரிசுத்தமும் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வானொலிக்காக நன்றி கூறுகிறோம். அப்பா, இந்த வானொலி எல்லா திசைகளிலும் துணித்து அப்பா உமது ராஜ்யத்தை கட்டவும் தேவன் தாமே மகிமைப்படவும் வேணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பாதத்தில் வந்தனிக்கிறோம். உமது நன்மை தினங்களுக்காக நன்றி கூறுகிறோம். நேர்தாமே இந்த வேளையிலே கத்தாவை இடைப்பட வேணும்னு ஜெபிக்கிறோம். எனது வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்மை மகிமைப்படுத்தட்டும் கத்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் வல்லபிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய தினத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்டு வந்த செய்தியின் சாராம்சம், தேடி வந்த தெய்வம் ஜேசு, தேடி வந்த தெய்வம் ஜேசு. இப்படியாக ஒரு பாடலை நான் இங்கே பாடி அதன்பின் செய்திக்குள் கடந்து செல்வோம்.

0: பெரிய மாணவர்களே, நாங்கள் இன்றைய நாட்களிலே இந்த கிறிஸ்துமஸ் நத்தார் பண்டிகை, கிறிஸ்துவின் பிறப்புவை எல்லா இடமுமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவர் நம்மை தேடி வந்த தெய்வமாயிருக்கிறார். ஆனபடியால் அவர் எப்படி நம்மை தேடி வந்தார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிக் கொண்டிருக்கிற நம்மை, நம்மிடத்தில் அவர் மனிதனாக வந்து பிறந்தார் என்பதை பற்றி சிறிது நாங்கள் மரியாள் பாடிய அந்த பாடல், மரியாள் தேவனை போலுகிற அந்த போல்ச்சியான அந்த பாடல்
1: ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை
0: ஐய ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மேக்னிஃபிகேட்ன்னு சொல்லி. அதன் தமிழாக்கத்தை நான் பார்த்தபோது அதற்கு ஆங்கில மொழியில்தான் எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியும், அதற்கு கருத்து தெரியும். ஆனாலும் தமிழில் எனக்கு தெரியாதென்றபடியால் நான் அகராதியை எடுத்து பார்த்தபோது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அந்த மேக்னிஃபிகேட் என்று சொல்லுகிறதுக்கு அர்த்தம் என்னவென்றால், தமிழாக்கத்தில் தமிழில் பெரிதாக்குதல். மரியாள் வந்து மரியாள் தன்னிடத்தில் வந்து தேவன் தாமே தன் வயிற்றில் வந்து பிறக்கப் போகிறார் என்றதை அறிந்ததும் அவள் எலிசபெத்தை சந்திக்க சென்றாள். எலிசபெத் வந்து யோவானின் தாய். எலிசபெத்தை சென்று அவள் சந்திக்க சென்றபோது அவள் பாடிய அந்த பாடல்தான் மேக்னிஃபிகேட், பெரிதாக்குதல். அதன் என்னென்றால் சாராம்சம் பெரிதாக்குதல் என்று சொன்னால் அதன் கருத்து பெரிதாக்குதல் என்றால் அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறாள். தேவனை மகிமைப்படுத்தின அந்த காரியம்தான் இந்த பாடலின் அர்த்தமாயிருக்கிறது. நாங்கள் திருப்புவோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:46 55 நாங்கள் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:46 55 நாங்கள் வாசித்து அதை பற்றி தியானிக்க போகிறோம். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். அவள் இந்த பாடலை பாட முன்பதாக அவள் போய் எலிசபெத்தை சந்தித்த போது இருவருமே கற்பவதிகளாயிருக்கிற அந்த நேரத்தில் மரியாள் சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். எலிசபெத்தை அவள் வாழ்த்தின போது எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற பிள்ளை யோவான் மகிழ்ச்சியால் அது அந்த பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லி நாங்கள் 41 வாசிக்கிறோம். எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை யோவான் அவள் வந்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட போது அந்த பிள்ளை வயிற்றிலிருந்து துள்ளிற்று என்று சொல்லி 41 நாங்கள் படிக்கிறோம். ஏனென்றால் அவள் மரியாள் தேவனின் தாய் வந்து அந்த எலிசபெத்தை வாழ்த்தின போது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை அதை கேட்டு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளிட்டு பிள்ளை துள்ளுது வயிற்றுல இருந்தன்னு சொல்லி அவள் எலிசபெத் கூறுகிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதுபோல மரியாளுக்கு மாத்திரமே தான் தேவனை உலகத்துக்கு கொண்டு வந்த மகத்துவத்தை அவள் மாத்திரம்தான் பூரணமாக அறிந்திருக்கிறாள் என் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் அந்த தெய்வம் நம்மளுக்குள்ள வருகிறது. இந்த மனிதனுக்குள் மனிதனோடு மனிதனாக வந்து எங்களுக்குள் வாசம் செய்கிறது என்பதை அவள் மாத்திரம்தான் பூரணமாக அறிந்தவளாயிருக்கிறாள். ஆனபடியால் தான் இந்த மேக்னிஃபிகாட் என்ற இந்த புகழ்ச்சியான இந்த பாடலை அவள் பாடுகிறாள். அவள் பாடின இந்த பாட்டுல எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அவள் தேவனை பெரிதாக்குறாள், தேவனுடைய மகத்துவத்தை இங்கே சொல்கிறாள். அவள் அந்த 48 வசனம் கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவர் என்பார்கள். மரியாள்தான் இந்த உலகத்துக்கு தேவனை கொண்டு வந்தவள். தேவன் அவளுடைய வயிற்றில் தான் பிறக்க வேண்டும் சொல்லி சித்தம் கொண்டார். ஆனபடியால் அவள் ஒரு பாக்கியவதி என்று சொல்லி இந்த உலகம் அவள் அடிமையாய் இருந்து அவள் ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்திருக்கிறாள். ஆனபடியால் தான் தேவன் வந்து அவளுடைய வயிற்றில் உத்பவிக்கிறார். அப்ப ஒரு ஏன் தேவனால் முடியாது, ஒரு ஒரு பெரிய ஒரு புகழான ஒரு மகிமையான ஒரு பணக்கார ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு ஒரு ஒரு பெண்ணுடைய வயிற்றிலேன் அவர் பிறக்கவில்லை? ஏன் அவளே தானே சொல்றாள் தான் அடிமை என்று சொல்லி, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆம், தேவன் வந்து எங்களுடைய அடிமைத்தனத்தை அவர் பார்க்கிறார். இந்த மக்கள் வந்து அடிமையாக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தான் பாவத்தினால் அவன் அந்த இடத்துக்கு நாங்கள் மனுஷர் வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லித்தான் இயேசு நம்மளுக்குள்ள வந்து பிறக்க வேண்டியதாயிற்று. தேவன் நம்மளுக்குள்ள மனுஷருக்குள்ள வந்து வாசம் பண்ண வேண்டியதாயிற்று. அவர் வந்து மனுஷனாக பிறக்க வேண்டியதாயிற்று. அவர் வந்து மனுஷனின் பாவத்தை தன்னில் சுமக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் மனுஷன் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனபடியால் நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்க, நம்மை தேவன் தன்னோடு கொண்டே வச்சிருக்க, தனக்கு உரிமையான பிள்ளைகளாக மாற்ற, தன்னை தம்மை போல அவர்களையும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தால் தான் அவர் வந்து நம்மளுக்குள்ள மனுஷ உருவெடுத்தார். அந்த மனுஷ உருவெடுத்த அந்த காரியத்தை மரியாள் தான் நிறைய உணர்ந்திருப்பாள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்துல அப்படியான ஒரு உணர்வை, அப்படியான ஒரு தேவன் வந்து இந்த உலகத்துல பிறக்க போகிறார் என்ற அந்த காரியத்தை அவள் 9 மாதமோ 10 மாதமோ அந்த 10 மாதம் சுமக்கிறன்னு சொல்லுவார்கள் பிள்ளையை. ஆனபடியால் இந்த 10 மாதமும் அவள் அதை அனுபவித்திருப்பாள். எப்படி அவளுக்கே தெரியாது. அந்த மகத்துவத்தை தான் அவள் எப்படி இங்கே வந்து பாடுகிறாள் இந்த பாட்டுல. அவள் அதை விவரிக்க முடியாத நிலையில் தான், அதை எப்படி விவரிக்க முடியாது, வசனம் இல்லை என்ற அளவத்துல இந்த பாடலை அவள் பாடுகிறாள். அது அந்த பாடல் நமக்கும் உரியதுதான். ஏனென்றால் நம்மையும் தேவன் தொட்டார், நம்மையும் இந்த உலகத்துல வந்து தம்மை போல ஆக்குகிறதுக்காக நமது பாவத்தை அவர் சுமந்தார். அவர் எங்களுக்காக அடிமைத்தனம் பூண்டார். அவர் எங்களுக்காக பாவி என்ற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். அவர் செய்யாத ஒரு பாவத்துக்காக அவர் பாவி என்று சொல்லி அவர் செய்யாத ஒரு பாவத்துக்காக அடிமைத்தனத்தை எடுத்து நமக்காக பாடுபட்ட அந்த தேவன் நமக்கு மத்தியில் வந்து பிறந்தார். நமது கோலம் எடுத்தார், மனுஷனாக பிறந்தார். மனுஷனுடைய சகல விதமான உணர்வுகளும் அவருக்குள்ளே இருந்தது. அவருக்குள்ள அவர் 100% மனுஷனும் 100% தேவனுமாயிருந்தார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேவன் தான் நான் பாடினது போல நம்மை தேடி வந்த தெய்வம். அவர் மாத்திரம் என்று தேடி நம்மை தேடி வராவிட்டால், அவர் மாத்திரம் இந்த மனுஷனாகிய நம்மை தேடி வராவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இருந்திருக்காது. அவர் மூலமாகத்தான் நாங்கள் மோட்சத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு உண்டாயிற்று. ஏனென்றால் முதல் ஆதாம் செய்த அந்த பாவத்தால் நாங்கள் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டோம். அந்த இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். நாங்கள் சாத்தானுக்கு நம்மையே நாங்கள் கொடுத்து விட்டோம். நம்மையே நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம். அவன் வந்து எங்களை ஆள நாங்களே காரணமாக இருந்திருக்கிறோம். ஆனபடியால் தான் அந்த மனுஷகுல மீட்கப்பட வேணுமென்ற அந்த ஒரே நோக்கத்தால் அந்த தேவனாகிய அந்த தெய்வம் நம்மை தேடி வந்தார். அந்த தேவனாகிய பிதா சித்தம் கொண்டார் இயேசுவை நமக்குள் மத்தியில் நமக்கு அனுப்பி அவர் நமக்கு ரட்சிப்பு தர வேணும், நம்மை விடுதலையாக்க, நம்மை இந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக்க, நம்மை சகல உபத்திரவங்களில் இருந்து வெளியில கொண்டு வர வேணும் என்ற ஒரே நோக்கத்தோடு. ஆனால் சிலர் நம்மில் சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே நாங்கள் கேட்கலாம், ஏன் இப்படியான உபத்திரவத்தினூடாக நாங்கள் போய் வர வேணும்? அப்படியான ஒரு அன்பான தேவன் நமக்கு இருக்குமா இருந்தால் ஏன் இப்படியான ஒரு உபத்திரவத்துக்களால் நாங்கள் போய் பெற வேணும்னு சொல்லி அதற்கும் காரணம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தேவன் தான் மறுமொழி வைத்திருக்கிறார். நமக்கு சில காரியங்கள் தெரியாதுதான், நமக்கு சில காரியங்கள் உண்மையாகவே தெரியாது. ஏன் இப்படியாக மனுஷகுலம் கஷ்டப்படுகிறதுன்றது நமக்கு உண்மையாகவே அதை பூரணமாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இயேசு நமக்காக என்ன செய்தார் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும், நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் நமக்காக வந்து பாடுபட்டவன். அவருக்குள் நாங்கள் என்னை பொறுத்தவரையில என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன், அவர் என்னை சிட்சித்து ஒரு தகப்பனை போல சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நான் கஷ்டப்படும் போதெல்லாம் அவர் என்னை புடமிட்டு அவர் சிட்சித்து ஒரு பிள்ளையை தகப்பன் திருத்துகிறது போல திருத்தி நம்மளை எங்களை தமது பிள்ளைகளாக்குகிறார். ஆனபடியாத்தான் அந்த புடமிடுகிற காரியம் நடக்கிறது. இப்போது நடக்கிறது என்னவென்றால் அவர் புடமிட்டு கொண்டிருக்கிறார் நம்மை. ஏனென்றால் நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனபடியால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்கும் நாங்கள் பயப்படுத்தவில்லை. அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும் அவர் நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். இந்த உலகத்து உபத்திரவங்கள் எல்லாம் அம்மாத்திரம் என் அன்பான சகோதர சகோதரிகளே. அவர் நமக்கு காட்டின அந்த அன்புக்கும், அவர் நமக்கு தந்த அந்த விடுதலைக்கும், அவர் நமக்கு தந்த இந்த மகத்துவமான இந்த காரியம், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டாரே, இந்த மகத்துவமான இந்த காரியத்துக்கு இந்த உலகத்துல வருகிற ஒவ்வொரு இப்படியான உபத்திரவம் எல்லாம் எம்மாத்திரம், அவர் பட்ட உபத்திரவத்துக்கு இந்த காரியங்கள் எல்லாம் எம்மாத்திரம் என் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனபடியால் நாங்கள் இப்படியான உபத்திரவத்தால போய் வரும்போது தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் சகலத்திலுமிருந்து நம்மை விடுதலையாக்குற அந்த தேவன், சகலத்திலுமிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து அவர் விடுதலையாக காத்திருக்கிறார். ஏன் அவர் அந்த தேவன் வந்து இந்த உலகத்துல பிறக்க வேணும்? ஏன் இந்த தேவன் வந்து நம்மை தேடி வர வேணும்? ஏன் இந்த தேவன் வந்து நம்ம மத்தியில வந்து மனிதனாக பிறக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம். எபிரேயர் 12:6 இப்படியாக சொல்கிறது. எபிரேயர் 12:6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அவர்
2: Recording in progress. நெகேமியா மூன்றாம் அதிகாரம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானேயேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மெசே சாபேயலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோனோத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்காமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நெயாவின் குமாரன் அத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான். மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் ஆரியமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பை மேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். குப்பை மேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய புல்லோசேயின் குமாரன் சல்லூம் பழுது பார்த்து அதை கட்டி மச்சுப்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான். அவனுக்கு பின்னாக பெட்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்போகின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகள் வீடுமட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக லேவியரில் பாணியின் குமாரன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய
1: அசபியர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்ததாகவும்
2: பழுது பார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரரில் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய எனாதானின் குமாரன் பாபாயி பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெசுவாவின் குமாரன் ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுத சாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சாபாவின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடு பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத் எலியாசீபின் வீட்டு வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டின் கடை கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக அனனியாவின் குமாரனாகிய மாசேயாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக எனாதாதின் குமாரன் பின்னூவி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்து கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கடுத்த ராஜாவின் உயரமான அரமனைக்கு வெளிப்புறமாயிருக்கிற கொம்மைக்கு எதிரேயும் இருக்கிறதை கட்டினான். அவனுக்கு பின்னாக பாரோஷின் குமாரன் பெதாயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற மிதனீமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடமட்டும் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலாவின் ஆறாவது குமாரனாகிய ஆனோனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக பட்டானின் குமாரன் மல்கியா மித்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகை.
3: ஓசியா 13 அதிகாரம். எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். இப்போதும் அவர்கள் அதிகம் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்ற விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகளெல்லாம் பட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கந்துக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவர்களை குறித்து சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடிய காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருந்தாற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகை கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன். சிவிங்கியைப் போல் வழி அருகே பதிவிருப்பேன். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரத்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். எப்ராயீமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும். அவன் விவேகம் இல்லாத பிள்ளை, பேறுகாலும் மட்டும் அவன் நிற்கவில்லை. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே, உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, உன் சங்காரம் எங்கே? மன மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும், அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும். அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரி கொண்டு போகும். சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாய் இருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், அவர்களுடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படும், அவர்களுடைய கற்பவதிகள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படியெனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாய்த்து. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்றெண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகள் ஆகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனு கேட்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமா எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமும்.
4: Recording stopped.
5: வாருங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் கோத்திரங்களும் அவரை உயர்த்தி பாடுங்கள்.

0: Recording in progress. துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக நாளில் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37:31 வசனம் வாசிக்கலாமா? அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகள், இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு இடைப்படுவாராக. ஆமென். அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இப்ப நடை குறித்து கர்த்தர் வேதத்தில் அநேக இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய நடை எப்படி இருக்கிறது? நம்ம நார்மலா நடக்கிற நடை பத்தி இல்ல, நம்முடைய நடவடிக்கை, அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கு? இன்னை கர்த்தருக்குள்ளாக வாழுகிற பிள்ளைகளுடைய ஆட்டிடியூட ஆண்டவர் பார்த்து பிரமித்து, தெய்வ பிள்ளை அல்லவா, என்னுடைய பிள்ளை அல்லவா அப்படி சொல்லுகிறாரா? இல்ல அந்த ஆட்டிடியூட பார்த்து மன வருந்தி, ஐயோ இந்த பிள்ளையா ரட்சித்துக் கொண்டோம் அப்படி சொல்லுகிறாரா? யோசித்து பாருங்களேன். தாவீதை கர்த்தர் ரட்சித்துக் கொண்டார், எல்லா இடங்களிலும் போன இடங்கள்லாம் ஜெயித்து கொடுத்தார். அருமையான கிருபைகள் அவனுக்கு கொடுத்து கர்த்தர் வழிநடத்திட்டே வந்தார். இல்லாமையில தூக்கி எடுத்தார், ஒன்றுமில்லாமையில. அப்படின்னு அவங்க பேரண்ட் வந்து அவனை நிராகரித்து வெளியே தள்ளிட்டாங்க. தாவீது வந்து வீட்டுக்குள்ள இல்லை, வீட்டோட வராண்டாவில் இல்லை, வராண்டாவுக்கு வெளியே, காம்பவுண்டுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு எபிரேய பின்னணியும் சொல்லுகிறது. காம்பவுண்டுக்கு வெளியே புறஜாதிகள் தங்குகிற இடத்துலதான் அவனை வாழ்நாளெல்லாம் இருந்திருக்கிறான். ஆனா அந்த அபிஷேகம், சாமவேலினால் உண்டான அபிஷேகம் தான் அவனை முதல் முதலாக வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு வந்தது. அப்படின்னா இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், அவன் நடை வெளியில புறஜாதிகளோடு கூட வாழும் பொழுது கர்த்தரோடு கூட நடந்தான், கர்த்தர் கூடவே நடந்தான், கர்த்தர் இல்லாம அவன் நடக்கல. இப்ப அவன் உள்ள வந்துட்டான், வீட்டுக்குள்ள வந்துட்டான், அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான், ராஜாவா ஆயிட்டான். இன்னைக்கு இஸ்ரவேலின் ராஜாவா, ஜெயபலமானவருக்கு மகத்துவமான ஒரு பிள்ளையா அவன் மாறிட்டான். இன்னைக்கு அவன் நடை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்பொழுது மாறவில்லை. தகப்பனோடு இருக்கும் பொழுதும் கர்த்தரோடு இருந்தான், அதனாலதான் அவன் தனிமைப்படுத்தப்பட்ட போது கர்த்தரை பிடித்து கொண்டான். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு இருக்கிறவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், ஒரு தவிப்பான சூழ்நிலை, இல்லாமையான சூழ்நிலை, ஒரு அப்போசிட்டான ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவங்க கர்த்தரை குறை சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு ஆராய ஆரம்பிப்பார்கள். இதுதான் கர்த்தரோடு நடக்கிற நடை. அப்ப அவன் தகப்பனோடு இருந்தான், தகப்பனோடு இருக்கும்போது கர்த்தரோடு இருந்தான், தகப்பனை விட்டு பிரிந்து அவன் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் அடிமையாகி, இஸ்மவேல் இடத்துல அடிமையாகி எகிப்து தேசத்துக்கு வந்துட்டான். இப்போதும் கர்த்தரோடு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் அடையில எந்த மாற்றமும் காணப்படவில்லை. அப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், தாவீது ராஜா அடிமைத்தனத்தில் இருந்து ராஜாவா மாறின போதும் நடையில மாற்றம் இல்லை. இவன் நல்ல மேன்மையிலிருந்து அடிமைத்தனத்துக்குள்ள போகும் பொழுதும் எந்த மாற்றம் இல்லை. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேருடைய காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்ம நடையில மேன்மை வந்து குறைவு வந்தாலும், குறைவு வந்து மேன்மை வந்தாலும், நம்ம நடையில மாற்றம் இருக்க போது இருக்க போறது இல்லை, இருக்க கூடாது. அதான் கர்த்தர் இங்க சொல்லுகிறார். ஏன்னா அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீர்கள் ஆனால் உங்களுடைய நடைகள் இல்லை, உங்க ஆசீர்வாதங்கள ஒன்றுமே பிசகுவதில்லை. அது மட்டும் இல்ல, தெய்வன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. யாருக்கு இது நடக்கும்னா, பைபிளை டெய்லி வாசித்து அது இருதயத்தில் வைத்து தியானிக்கிறவங்களுக்கு. ஆமே. சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான. ஆமே. அல்லேலூயா. அப்படின்னு யோசிச்சு பாருங்க, அதுதான் அந்த வேதத்தை வாசித்து தியானிக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய கரம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு இந்த காலை வேலை நம்மோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நல்ல கர்த்தர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தாவீதுக்கு நடைகள்ல பிசகில்ல அப்பா, யோசேப்புக்கு நடைகள்ல பிசகில்ல, இன்றைக்கு எங்க நடைகள்ல பிசகில்லாம இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வேதத்தை எங்க வாயில இருதயத்துல வைத்துக் கொள்ள கர்த்தர் இறக்கம் பாராட்டுங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல்.
1: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 2 வசனம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் கண்ணீர் நிலைகளை மாற்றி களிப்படைய செய்யும்படியான நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் விலகாத துன்பங்கள், கட்டுகள், தடைகள் போன்றவற்றால் கட்டப்பட்டவர்களாய், சரியான முடிவெடுக்க முடியாதவர்களாய், தேவ சமூகத்தில் பல நாட்களாய் காத்திருந்தும் பதில் வரவில்லையே என்ற மன பாரத்தோடு இருப்பீர்களானால், இதோ இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையானது கடந்து வருகின்றது. உன் துக்க நாட்கள் முடிவடைந்தது என்றும், இனி நீ அழுது கொண்டீராய் என்றும், ஆகவே உங்களின் காத்திருத்தல் வீண் போகாது. அதினதின் காலத்தில் கர்த்தர் நேத்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால், கால தாமதமானாலும் கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. தாமதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், விசுவாசித்து

0: இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நம்பிக்கையற்று போனவன் பெற்றுக்கொண்ட எதிர்பாராத நன்மையை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனை அனுதினமும் தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை எடுப்பதற்காக சிலர் அவனை சுமந்து கொண்டு அங்கே உட்கார வைப்பர். இப்படியாக வருடங்கள் கடந்து போன வேளையில் அன்று தேவாலயத்திற்கு பேதுருவும் யோவானும் பிரவேசிக்க சப்பானி ஆகிய மனுஷனை உற்று பார்க்கின்றனர். அந்த மனுஷனோ எல்லாரிடமும் எதிர்பார்ப்பது போல அவர்களிடமும் வயிற்று பிழைப்பிற்கு எதிர்பார்க்கின்றார். ஆனால் பேதுருவும் யோவானும் கூறுகின்றனர், எங்களிடம் பொன்னும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லியவுடன் சுகத்தை பெற்றுக் கொள்கின்றான். சிறிதும் எதிர்பாராத வேளையில் சப்பானியாகிய ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பேதுரு யோவான் மூலம் அற்புதம் செய்கின்றார். சுகத்தை பெற்றுக் கொண்டவுடன் உடனே அவனுடைய கால்களில் பலன் உண்டாகிறது. குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதிக்கின்றான் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் இதுநாள் வரையில் எவற்றிற்கு வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணினீர்களோ, சுகம் வேண்டியும், தடைகள் விலகும்படியும், கண்ணீர் நிலைகள் மாறவும், கடன் பிரச்சனைகள் நீங்கவும், அதிகாரிகள் கண்களில் தயவிற்காக என்று உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் வருகின்றது. நீங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகளை களிப்பான நீர் ஊற்றாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். இதுவரையில் எழுந்து நடக்கவே முடியாத கடினமான சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு அவைகளின் கட்டுகள் விடுவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைக்கு உங்கள் மேல் மனதுருகுகின்ற கர்த்தர், உங்களின் கண்ணீரை காண்கிற கர்த்தர், புறஜாதிகளின் மத்தியில் உங்களுக்கு செய்ய போகும் நன்மைகளின் நிமித்தமாய் இவர்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய நன்மைகளை செய்தார் என்று சொல்லிக் கொள்வார்கள். பிறவி சப்பானி பேதுரு யோவானிடம் கேட்டது என்னவோ அன்றைக்கு வயிற்றை நிரப்புவதற்குரிய ஆசிர்வாதத்தை, ஆனால் கர்த்தரோ அவனுக்கு நித்திய காலமாய் இருக்கின்ற நன்மையை சுகத்தை கட்டளையிட்டார். அவன் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தார். அப்படியே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எவைகளுக்காக வேண்டிக் கொண்டீர்களோ அவைகளுக்கு மேலாக உங்களை ஆசிர்வதிக்கும்படி தீவிரித்திருக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாள் ஒரு காரியத்தை குறித்து அணிக்கப் போகிறோம். சங்கீதம் 37:31 வசனம் வாசிக்கலாமா? அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை.
2: பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. பிரியமானவர்களே, தகப்பனை போல உங்களுக்காக கவலைப்பட, தாயை போல உங்களை தேற்ற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். துக்கத்தில் உங்களுக்கு ஆறுதல் தரவும், கலக்கத்தில் உங்களை நடத்தவும், பலவீனத்தில் உங்களை பலப்படுத்தவும், ஆபத்திலிருந்து உங்களை தப்புவிக்கவும் அவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே இப்பொழுதும் எப்பொழுதும் செய்து கொண்டு வருகிறார். சோர்ந்து போன சகோதரியே, சகோதரனே, சோதிக்கப்பட்டு துன்பப்பட்டு வியாதி படுக்கையில் கிடக்கும் போது தேவன் உங்களோடு இல்லையா? உதவி செய்து மரண படுக்கையிலிருந்து தூக்கிவிட்டவர் அவர்தானே. உங்களுக்கு உதவி செய்து உங்களை தாங்கி நடத்துகிறவர் உங்கள் அருகில் உண்டு. நம்பிக்கையற்று போகாத படிக்கு அவரை அன்றிக் கொள்ளுங்கள். உங்களை காப்பாற்றுகிறவர் அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயப்பட தேவை.

0: இல்லை. சாத்தானையும் உலகத்தையும் மரணத்தையும் கூட எதிர்த்து அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார் என்று நம்புங்கள். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகவே எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. தைரியமாக எதிர்த்து நெல்லுங்கள். உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், அரவணைப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: மாசம் 2025 ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளிலும் ஆண்டவுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 28 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். இந்த நாட்களிலே கர்த்தரின் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே இந்த நாட்களிலே சங்கீதக்காரனுக்குள்ளே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் ஒரு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய பெலனும் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் கர்த்தரை நம்புவதில்லை. நம்முடைய பெலத்தை நம்புவோம், நம்முடைய பணத்தை நம்புவோம், நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்புவோம். இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இப்படியாக இன்றைக்கு நாங்கள் நடந்து செல்லுகிறவர்களாய் இன்றைக்கு இருக்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரியே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. இங்கே பாருங்கள், அவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தரின் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அவர் சொல்லுகிறார் அங்கே பாருங்கள். அருமையான அன்பு சோதனே, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. பாருங்கள் இந்த வார்த்தை, இருதயம் அவரை நம்பி இருந்தது, அதனாலே நான் என்ன செய்கிறேன், சகாயம் பெற்றேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் தேவனை நம்பி இருக்கிற வேளையிலே தேவனிடத்திலிருந்து அந்த சகாயத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நாங்கள் நம்முடைய பாட்டினால் அவரை துதிக்க வேண்டுமா இருந்தால், அவரை நாங்கள் உயர்த்தி பாட வேண்டுமா இருந்தால், இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய இருதயம் முதலாவது தேவனை நம்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமருக்கு நிருபத்திலே பாருங்கள், அங்கே 10 அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், தேவனை நாங்கள் இருதயத்தினால் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ரட்சிப்பு வர வேண்டுமா இருந்தால், தேவனை நாங்கள் இருதயத்திலே இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தினால் இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிப்போமா இருந்தால் தான் அங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் அங்க வேத பகுதி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே ரோமருக்கு நிருபம் 10 9 வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவர் தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார், நான் என் இருதயத்தில் நாட்கள் நான் அவரை நம்புகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அருமையான அன்பு சோதனை சோதரியே, இன்றைக்கு நாங்கள் ஆலயத்திற்கு போகிறோம் போக்கும் வரத்துமா இருக்கிறது முக்கிய காரியம் இல்லை. கர்த்தரிடத்திலே விசுவாசத்தை வைக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தை வைக்காதபடி இந்த நாட்கள் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய வேலைகளுக்காக, நம்முடைய திருமண காரியங்களுக்காக, நம்முடைய வேறு எந்த காரியங்களுக்காகவும் ஆண்டவரிடத்திலே வந்துவிட்டு கடைசியாக அதையெல்லாம் பெற்றவுடனே நாங்கள் ஆண்டவரை என்ன செய்கிறோம், ஒரு பகுதியில் இந்த நாட்களை தள்ளி விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. முதலாவது நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அதாவது தானியேலுடைய நண்பர்கள் இந்த நாட்களில் சொன்ன, அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் விட்டாலும் சரி, அவரே தேவன் என்று உறுதியான நம்பிக்கை அவருடைய இருதயத்தில் இந்த நாட்களில் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் கைவிட்டு அவர்கள் அந்த அக்கினியிலே போடப்பட்டவர்களே எரிந்தாலும் அதை பற்றியும் அவர்கள் அங்கே கவலைப்படவில்லை. அல்ல, இந்த நாட்களில் அவர் தப்புவித்தாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன் என்று இருதயத்திலே ஒரு உறுதியான நம்பிக்கையை பெற்றுக் கொண்டார்கள் தானியேலுடைய நண்பர்கள். அருமையான அன்பு சோதனை சோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே என்ன நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தரின் பலனும் என் கீடகமா இருக்கிறார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களில் இருக்கிறதா? அல்லது இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அல்லது வேறு எந்த காரியத்தையும் குறித்து இந்த நாட்களில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சற்று இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். கர்த்தரின் பலனும் என் கீடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, அதனாலே நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், ஆகையால் என் இருதயம் கனி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இருதயத்திலே விசுவாசியுங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுகத்தையும் இந்த நாட்களிலே பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூடியிருந்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: போடுகிற பொழுது அந்த பிணம் உயிர் பெற்று எழும்புகிறது. இப்படியாக நாம் படிக்கிற இந்த வேதத்திலே இருக்கிற ரகசியமும் அற்புதமும் அதிசயமும் எங்களுடைய வாழ்க்கையில நடந்தே ஆக வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட என்ன தெரியுமா, இது அற்புதம் அதிசயம் நடப்பது என்கிறது மாத்திரமல்ல, உண்மையாய் நாம் சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ஆத்மாவிலே இதோ தேவனுடைய மார்பிலே நாம் சார்ந்து கொள்கிற பொழுது அப்பா நீங்க தாப்பா எனக்கு எல்லாம், இதோ நீங்க செய்யறீங்க செய்யல அது இன்னொரு பட்சம், ஆனா அந்த இடத்திலே நம்முடைய பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவர் அங்கே இருக்கிற பொழுது அங்கே குறைவு இருக்க முடியாது. அவர் என் தேவையெல்லாம் பார்த்து கொள்வார். எப்படி ஆபிரகாம் அந்த மலை மேட்டிலே போகிற பொழுது அங்கே கேட்கிறார், பலி இடுகிற தேவ ஆட்டுக்குட்டி எங்கே, அங்கே சாரி அங்க அங்க இடுகிற அந்த ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிற பொழுது அங்கே அவர் சொல்வார், தேவன் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அதே போல எல்லா சூழ்நிலையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். இதோ நான் போகிற பாடு எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, ஆனா இந்த பாடு நிரந்தரம் அல்ல, இந்த பாட்டுக்கு அங்கே நான் கடந்து போகிற பொழுது என் தேவன் மகிமைப்படுவார் என்று நாம் தேவனை குறித்து எப்படியாக இங்கே அந்த ஜனங்கள் விடுதலை செய்கிற பொழுது அங்கே சொல்கிறார்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்பொழுதும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுகொள்வதற்கும் அதிகமாய் நன்மை செய்வார். நான் சொன்னதை போல இன்றைக்கு நீங்க யாரும் அதை நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்து நீங்க உங்களை குற்றப்படுத்தி கொள்ள தேவையில்லை. என்னாலதான் என்று சொல்லி நீங்க உங்களை குற்றப்படுத்தி கொள்ள தேவையே கிடையாது. இந்த இதுல இருந்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம என்ன, இந்த கில்ட்டுக்குள்ள போகாம, ஆமா இது என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் எனக்குள்ள ஒரு பொறுமை இல்லை, எனக்குள்ள ஒரு தாழ்ந்து போகிற தன்மை கிடையாது, எனக்குள்ள சமாதானமாய் போகிற தன்மை கிடையாது, எனக்குள்ள யோசித்து தேவ சமூகத்திலே ஆலோசித்து தேவ சத்தத்தை கேட்கிற நிலைமையில நான் இல்லை. எல்லாம் என்னுடைய சுயபலத்துல நான் நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்க்கையில நான் ஓட்டினது நிமித்தம் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வர காரணம் அப்படி என்று சொல்லி உங்களை தாழ்த்தி கடவுள் இடத்திலே மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரே நான் இனி நான் முறுமுறுக்க போறதில்லப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்காமல் என்னுடைய சுய பலத்துல நான் செய்வது இல்ல, ஆண்டவரே எந்த காரியத்தையும் நான் விக்கிரகப்படுத்தல, ஆண்டவரே அது ஹீலிங்கா இருக்கட்டும், ஆண்டவரே என்னுடைய டெலிவரன்ஸா இருக்கட்டும், ஆண்டவரே ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூவா இருக்கட்டும், என்ன காரியம் நடந்தாலும் அந்த காரியத்தை நான் விக்கிரகப்படுத்தாதபடி ஆண்டவரே நீங்க அவங்கதான் வேணும் என்று சொல்லி, ஆண்டவரே நீங்க எங்களோடு இருக்கையில என் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க என்கிற அந்த திடமான நம்பிக்கை எனக்கு வரணும் டாடிகா. டாடிகா எங்களை உங்களை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே நம்ப விடாத படிக்கு, ஆண்டவரே உங்களை விசுவாசிக்க விடாத படிக்கு, ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் போராடுகிற எல்லாவற்றையும் நீங்க நிர்மூலமாக்கி போடுங்க டாடிகாட் என்று சொல்லுவோமா டாடிகாட். இதோ இப்பொழுது கூட என்னோடு கூட ஆண்டவரே யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே இதோ என் வாழ்க்கைக்கு பதில் என்ன, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, ஏன் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாம அவர் வைத்திருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்க அந்த தீர்மானத்தின்படி என் வாழ்க்கை இல்லையே ஏன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே யார் யார் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு உங்களிடத்துல சரண்டர் பண்ணாங்களோ ஆண்டவரே அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உடைய வெளிச்சம் பரவட்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே இதோ எங்களுக்கு ஆலோசனை தருகிற ஆவியானவர் இப்பொழுதே ஊற்றப்படுவாராக, இதோ அவர்களுக்குள்ளே ஜீவநதி பரவி பாய்வதாக, இதோ எல்லா சோல் மண்டலத்துக்குள்ளும் எல்லா ஆத்மாவில இருக்கிற மண்டலங்களுக்குள்ளும் ஆண்டவரே இதோ உடைய வெளிச்சம் உடைய வெளிச்சம் உடைய வெளிச்சம் பரவட்டும் ஐயா, இதோ உடைய ஜீவநதி பரவி பாயட்டும் அப்பா, ஆண்டவரே உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா டிராமாஸ் வூன்ஸ் அப்பா, இதோ எல்லா ஃபெயிலியர் பேட்டர்ன்ஸ் ஆண்டவரே தங்களால முடியாது என்று ஆண்டவரே எந்தெந்த இடத்துல சோர்ந்து போய் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல டிசைவ் பண்ணி சத்ருவானவன் ஆண்டவரே ரூல் பண்ணுகிறானோ அந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் ரூல் அண்ட் ரைன் பண்ணட்டும் அப்பா, ஏ இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே. இதோ இப்பொழுதே ஆவியானவர் ஊற்ற விடட்டும். இதோ ஆலபாஷை கெண்ணி மிக கெண்ணி மனா, இதோ அந்த இருதயத்துக்குள்ளே, இதோ அந்த லங்ஸ் பகுதிகளுக்குள்ளே உங்களுடைய தேவ வல்லமை இறங்கட்டும். இதோ உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இதோ என் தேவன் ஆண்டவரே யெகோவா ராபா என்று நம்புகிறவர்கள், இதோ இந்த எசாயா 53 சொன்னதன் பிரகாரம், இதோ ஆண்டவரே இதோ உங்களுடைய தலைமுகளினாலே சுகமானோம் என்று சொல்லி, ஆண்டவரே இதோ ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் வார்த்தை அனுப்பி ஆண்டவரே நீர் சுகப்படுத்துகிற தேவன் என்கிற வார்த்தையின்படியே இதோ இவர்கள் யாவரும் உங்களுடைய தலைமுகளினாலே சுகமானார்கள் என்ற வார்த்தை நான் பேசுகிறேன். இதோ இந்த ஆண்டவரே சங்கமம் வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இதோ இப்பொழுதே தெய்வீக சுகம் இறங்கட்டும் அப்பா. இதோ பிறவி குருடருடைய கண்கள் பார்வை அடையட்டும். இதோ பிறவி செவுடர்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும். இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும். இதோ எழும்பி நடக்க முடியாத கால் வலி நீங்கி போகட்டும். இதோ மூட்டு பகுதியில இருக்கிற எல்லா வலி வேதனை நீங்கி போ இயேசுவின் நாமத்தில. இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுதே ஆண்டவரே உங்களுடைய தேவ வல்லமை இறங்கி ஆண்டவரே உங்களுடைய மனதுருக்கத்தினாலே ஜனங்களை நீங்க சுகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இதோ இவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள். இதோ இவர்களுடைய வாதை ஆண்டவரே இவர்களுடைய கூடாரத்துக்குள்ளே வாதை அணுகாது என்று நான் பேசுகிறேன். எல்லா பரம்பரை கட்டுக்கள் சாபங்கள் ஒன்றும் இவர்களை தொட முடியாது என்று நான் பேசுகிறேன். இதோ இவருடைய சந்ததி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சந்ததி என்று நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் இந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற ஆண்டவரே இதோ இந்த புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிற வாழ்க்கையை வாழுகிற ஒரு கூட்டம் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதோ இவருடைய போக்கையும் வரத்திலும் ஆண்டவரே தேவன் உண்டென்று புறஜாதிகள் காணட்டும். இதோ தேவனுடைய மகிமை இவர்களுடைய வாழ்க்கையில காணட்டும் ஆண்டவரே. இதோ இவர்களுடைய ஆண்டவரே இவருடைய ஜபங்களுக்கு நீ பதில் தருவீராக. இதோ இவர்கள் போகிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே கர்த்தர் இவர்களோடு உண்டென்று ஜனங்கள் அறியட்டும் பேசட்டும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையை காணட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ வற்றாத ஜீவனதியை போலுடைய சமாதானம் ஆண்டவரே அவர்கள் வீட்டின் எல்லைகளிலே தாபரிக்கட்டும் ஆண்டவரே. இதோ உங்களுடைய சமாதானம் தாபரிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வாசையின் வெளிச்சத்தோடு ஆழமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். வெளிப்பாடுகளை கேட்டுக்கொண்டோம். சங்கீத 106 சங்கீத 24 வசனத்துக்கு மேலான வசனங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு ஆழத்தை கேட்டுக் கொடுத்தீர்கள். நிச்சயமாக அன்று சுயச்சனங்கள் முறுமுறுத்தார்கள், விசுவாசம் இல்லாமல் மனாந்திரத்திலே அழைக்கப்பட்டார்கள், கர்த்தரால் தண்டிக்கப்பட்டார். ஆனால் இன்று கானானுக்கு அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொண்டுள்ள விசுவாசத்துல அடைக்க பண்ணி குழம்பாமல் முறுமுறுக்காமல் கொடுத்தார். அதற்கு சோஸ்ரம் என்று சொல்லிக் கண்டு அப்படியாக எங்கள் கானான் சுதந்திரத்தை கானானை கண்டடையத்தக்கதா அத்தகைய செய்யும்படி எங்கள் சுவாசத்தை தட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியர்களை கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் சமாதானத்தை கூறுகிறோம் சிஸ்டர். நன்றி சிஸ்டர். ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் விசுவாசத்தை பார்த்தால் மலை போல இருக்க பிரச்சனை நிச்சயமா தள்ளுண்டு போன்னு சொன்னால் நிச்சயம் அவனோட விசுவாசம் தள்ளுண்டு போகும். வைக்கும் உள்ளத்தை கத்திரம் உலகத்து கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தை. கத்தனாவும் மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியா 8:31. அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். எங்களோட பாஸ்டர் அமெரிக்க தேசத்துல இருந்து இணைந்திருக்கிறார் பாஸ்டர் வெங்கட் அவர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம், இணைப்போம். கத்தருடைய கிருபையினால கத்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கேன் பாஸ்டர். கத்தரி நாமத்தினாலும் நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை தருவதற்காக. கத்தரி நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தை உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கின்றோம்.
2: நன்றி அம்மா. ஒரு வசனத்தை படிப்போம். யாக்கோபு 4:8-15. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்தி வெறியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பிரச்சனை ஜபத்தோட ஆரம்பிப்போம். இறக்கம் கிருபையும் உள்ள பரம தகப்பனே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விளக்கி சொல்லும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க கிருப செய்யும் ராஜா. அந்தரேசன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள். இங்கிலீஷ் போட்டிருக்கோம் கம் நை அன் டு மீ அண்ட் ஹி வில் கம் நை அன் டு யூ. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இது எப்படின்னாக்க, நம்ம வந்து ரட்சிக்கப்படுறோம், நாங்களும் இதே ஒரு அனுபவத்துக்குள்ளதான் போனோம். நான் எங்களோட அனுபவத்தை சொல்றேன். நாங்க வந்து ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கடுமையான காலத்துக்குள்ள போயிட்டு இருந்தோம், நானும் என் மனைவியும். எனக்கு அப்ப என் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு ஒரே ஒரு வயசு தான், 1 வயசு. அப்ப சடனா எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப இந்தியாவுக்கு திரும்பி போலாமோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப ஆண்டவர் அவருடைய இறக்கத்தினாலும் கிருபையினாலும் ஒரு ஒரு பாஸ்டமா அமைச்சு ஜெபம் பண்ண சொன்னாங்க. அந்த மாசம் ஜெபம் பண்ணும்போது எனக்கு உடனடியாக அப்பொழுதே எனக்கு வந்து சுகம் கிடைச்சது. இம்மீடியட்டா எல்லாமே சரியாயிருச்சு, எல்லா ஹெல்த் பிரச்சனையும் சரியாயிருச்சு. சரியாயி அந்த பிரச்சனை இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு எல்லாமே எனக்கு சரியாயிருச்சு. ஒரே நாள்ல வித்தின் செகண்ட்ஸ் மறுநாள் காலம் எல்லாமே சரியாயிருச்சு. அதனால நான் வந்து இயேசுவே மெய்யான தேவன் அப்படிங்கிற உணர்ந்து கொண்டு என்னை இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவனை நாட நான் வந்து இந்து மதத்திலிருந்து மாறி நான் வந்து ஒரு கிறிஸ்தன மாறினேன். கிறிஸ்தன மாறின உடனே நாங்க வந்து ரொம்ப சின்சியரா இருந்தோம். ஆண்டவர் மேல எங்களுக்கு ஒரு அளவு கடந்த அன்பு. அப்ப என்னாச்சுனாக்க, நான் அங்கிருந்த அப்பார்ட்மெண்ட்ல இயேசு உள்ள வந்ததை வந்து என்னோட மனைவி ஒரு விஷன் மாதிரி பார்த்தாப்ல பார்த்தாங்க. அதுல இருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த என் மனைவிக்கும் அடுத்த வாரமே என் மனைவியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்க வந்து இயேசுவை ரொம்ப விசுவாசிச்சோம், ரொம்ப நேசிச்சோம். காலைல எழுந்திப்போம். நாங்க இந்துக்களா இருந்தபோது நாங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம், நிறைய விஷயங்கள்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணாக்க, டெய்லி காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்போம். எழுந்திரிச்சு ஒரு பெட்ஷீட்டை விரிப்போம், விரிச்சிட்டு தரையில உட்காருவோம். அந்த பழைய அப்பார்ட்மெண்ட்ல அங்க இருக்கும்பொழுது தரையில உட்காருவோம். உட்கார்ந்து எங்களை வந்து ஆண்டவருக்குள்ள வெளிநட சொன்ன மாதிரி நாங்க வந்து ஒரு ஒரு பாட்டை படிப்போம், படிச்சுட்டு வசனத்தை படிப்போம், வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணுவோம். அவங்க ஜெபம் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த புக் எல்லாம் வச்சு படிப்போம். நாங்க அந்த மாதிரி ஆவியில ஒரு அனலா இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு நாங்க ஆவியில அனலா இருந்தோம் நல்லா. அப்புறம் சபைக்கு போக ஆரம்பிச்சோம், நல்ல அனலா இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாப்பா வளர ஆரம்பிச்சது, வேலை கொஞ்சம் பிஸி ஆனிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வெதுவெதுப்பாயிட்டோம். நாங்க வந்து மிந்தி இருந்த நாட்டம், மிந்தி இருந்த ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு ஆண்டவர் தேடல இல்லாம குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கே தெரியல. ஆனாக்க நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பு குறைய ஆரம்பிச்சது. அதை வந்து நாங்க கண்டுபிடிக்கல, ரொம்ப நாள் கழிச்சுதான் கண்டுபிடிச்சோம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்தவங்க கண்டுபிடிச்சோம், அது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி நம்ம வெதுவெதுப்பாக சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி வெதுவெதுப்பு ஆகுறாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம், அந்த மாதிரி ஆனா என்ன ஆகும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரெவலேஷன்ஸ் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இருந்து பார்க்க போறோம். ஒரு ஒரு 4-5 வசனத்தை பார்த்துட்டு நம்ம வந்து திருப்பி இந்த வசனத்துக்கு வருவோம். யாக்கோபுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:3. பக்கையன் 336 நினைக்கிறேன், பக்கையன் 336. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வந்து பார்க்க போறது வந்து 13-22 வசனங்கள். அதை பார்த்துட்டு வருவோம். இதுல எப்படின்னாக்க, ஆவியர் அனலா இருக்கும்போது எப்படி இருக்கும், அப்புறம் வெதுவெதுப்பா இருந்தா என்ன ஆகும், ஆவியில மறுபடியும் எப்படி அனலாகிறது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து வெதுவெதுப்பா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னாக்க, நம்ம வந்து ஆண்டவரை நம்ம வந்து ஒத்துக்கொள்வோம், ஆண்டவர் இருக்காருன்னு தெரியும் நமக்கு, சர்ச்சுக்கு போவோம், நம்ம அந்த படம் பண்ற எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனா வந்து ஆண்டவர் கிட்ட கிட்டி சேராம, நெருங்காம, ஆவியில அனலா இல்லாம நம்ம வந்து வெதுவெதுப்பா இருப்போம். அப்படி வெதுவெதுப்பா இருக்கும் பொழுது நமக்கும் அது பிரயோஜனம் இல்ல, நம்ம சுத்தி இருவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, அதை தவிர அன்பிலீவர்ஸ் இருக்காங்க அவிசுவாசிகள் உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. வெதுவெதுப்பா இருந்தா யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. நீங்க பாக்க போனீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:5 போட்டிருக்கோம், தேவபக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிலைமைக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, பாட்டு படிப்பாங்க, பிரைஸ் லாட் சொல்லுவாங்க, ஆனாக்க அனலா இருக்க மாட்டாங்க, ஒரு உறவு இருக்காது. நமக்கு வந்து நம்ம வந்து கிளைகள், அவர் தான் மரம், நம்ம எல்லாம் இலைகள், அவர் தான் கிளை. இந்த இலைகள் வந்து கிளைகள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கணும், அப்பதான் நம்மளால பலன் கொடுக்க முடியும், அப்பதான் நம்ம கனி தர முடியும். எப்ப நம்ம வந்து எப்ப நம்ம அந்த மரத்தை வெட்டி வெட்டி வந்துடுறோமோ அப்பயே நம்ம வந்து காஞ்சி போயிடுறோம். இப்ப காஞ்சி மனதுல இருந்து கனி வராது. அன்னைக்கு ஒரு கதை பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து பேக் யார்ட்ல ஒரு மரம் இருக்கு, அழகா கனி கொடுத்துக்கிட்டு இருக்கு, வெளியில போய் பெரிய கஷ்டமா இருக்குன்னு அந்த கிளைய வெட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சாக்க என்ன ஆகும், கிளை வந்து கருகி போயிடும், பலனே கொடுக்காது. அதனால நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க விதுவெதுப்பானாக்க என்ன ஆகும் அப்படிங்கறது இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம். மூணாவது ரெவலேஷன் 3:12-33 பார்ப்போம். ரெவலேஷன்ஸ் வெளிப்படுத்த சுவிசேஷம் 3:13-22. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். லவாத்திக்கிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி யார், இயேசு கிறிஸ்து, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். யார்கிட்ட லவதேக சபையில் இருக்கவங்க கிட்ட, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராக குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும் அப்படிங்கிறாரு. பாணி பார்க்க போனீங்கன்னாக்க இந்த லவதேக சபை, இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல 7 சபையும் வந்து துருக்கியில இருக்கு, டர்க்கின்னு சொல்லுவாங்க, துருக்கி நாட்டுல இருக்கு. இந்த லவதேக்கியாக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பேர் வந்து ஹீரப்போலி, இங்கிலீஷ்ல ஹீரப்போலிஸ் சொல்லுவாங்க, ஹீரப்போலி. இந்த ஹீரப்போலியில வந்து நிறைய ஹாட் ஸ்பிரிங்ஸ், கொதிக்கிற தண்ணி இருக்குமா, அது வந்து நல்ல தண்ணி, கொதிக்கிற தண்ணி. அதை வந்து அதை நம்ம வந்து லவதேக்கியா கொண்டு வந்தாக்க, லவதேக்கியா பெரிய சிட்டி, கண்ணுக்கு மருந்து பண்ணுவாங்க, கண்ணு ஆயின்மெண்ட் எல்லாம் பண்ற இடம், ரொம்ப பிரபலமான இடம், பணக்கார சிட்டி, பறக்கான நகரம், பணக்கார நகரம் அந்த நகரம் லவதேக்கியா. லவதேக்கியா அழகு நினைச்சாங்கனாக்க, நம்ம வந்து ஹீரப்போலிஸ்ல இருந்து நம்ம ஒரு கால்வாய் வெட்டுவோம், கால்வாய் வெட்டி அங்க இருக்க கொதிக்கிற தண்ணிய லவதேக்கியா கொண்டு வருவோம் அப்படின்னு கால்வாய் வெட்டினாங்களாம். என்ன ஆச்சுனாக்க, கால்வாயை வெட்டி அந்த தண்ணி தண்ணி ஹேரப்போலில இருந்து லவதிக்க வர்றதுக்குள்ள வெதுவெதுப்பாயிருச்சு. வெதுவெதுப்பானதும் யாருக்கும் அதை யூஸ் பண்ண முடியல. வெதுவெதுப்பான தண்ணி பக்கத்துல கலவசை பட்டணத்துக்கு போகும்போது கோல்ட் ஆயிடுச்சான். கலவசை பட்டணத்தை சேர்ந்த மக்கள் வந்து நல்ல குளிர்ந்த தண்ணீர் வருதுன்னு குடிச்சாங்களாம். லவதிக்க பட்டணத்துல இருக்கவங்க வெதுவெதுப்பா இருக்குன்னு தண்ணி யூஸ் பண்ண முடியல. ஹீரப்போலில் இருக்கவங்க கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், கொதிக்கிற தண்ணி பலன் கொடுக்கும், குளிர்ந்த தண்ணீர் பலன் கொடுக்கும், குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக்குற தண்ணி உபயோகம் இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க, நீ குளிரும் அல்ல அனலும் இல்ல, நீ யூ நாட் ஃபெர்மென்டிங் ஸ்பிரிட், நீ குளிரும் அல்ல அனலும் இல்ல, அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. 14 வசந்து பாருங்க, இப்படி நீ குளிரமின்றி அனலமின்றி வெதுவெதுப்பை அரிக்கிறது முடியலால் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா என்ன, ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியல. நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐசுவரியனான் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியினால் பாருங்களேன், லவதிக்க பெரிய பிசினஸ் சிட்டி, அதனால எல்லாருக்கும் வந்து பணம் இருக்கு, உலகத்தை பொறுத்த பணம் இருக்கு, பரலோகத்துக்கு சேர்த்து வைக்காட்டா கூட அவங்க வந்து உலகத்துல வந்து எக்கச்சக்கத்துக்கு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. பணம் சேர்த்து வச்சுட்டு அந்த பணத்து மேல நம்பிக்கை வச்சுட்டு நான் வந்து ரொம்ப பணக்காரன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நல்ல ஜாலியா இருக்காங்க அவங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க பாருங்களேன், 1 Corinthians 15:19 போட்டிருக்கு, இன்னைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. இஃப் யூ பிலீவ் இன் கிறிஸ்ட் ஒன்லி ஃபார் திஸ் வேர்ல்ட் வி ஆர் த மோஸ்ட் சாரி ஆஃப் ஆல் பீப்புள். அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன, நம்ம வந்து உலகத்து பணத்தை பார்த்து உலகத்து காரியங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு அது ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாரு, ஆண்டவர் நம்ம ரசிச்சுட்டாரு, ஆண்டவர் நமக்கு நமக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்மையில மட்டுமே நம்ம வந்து இன்மையில செம்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்மையில செம்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்மையில மட்டும் இது பண்ணிட்டு நீங்க வந்து பரலோகத்தை பத்தி நீங்க நினைக்கல, பரலோகத்துக்காக வாழல அப்படின்னாக்க நம்ம வந்து ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் பவுல் சொல்றாரு. நம்முடைய குறிக்கோள் எல்லாம் நம்முடைய லக்கை நோக்கி ஓடணும், நம்முடைய குறிக்கோள் எல்லாம் பரலோகத்துக்காக வாழணும். அப்ப நீங்க பரலோகத்துக்காக வாழும் பொழுது நீங்க வாழ்க்கையில் நீங்க செம்மையா இருப்பீங்க, வாழ்க்கையில் நல்லவங்களா இருப்பீங்க. அதனால நம்ம வந்து இந்த உலகத்து காரியத்தின் மேல கண்ணு போக கூடாது. உலகத்துக்கார நம்ம அந்த மாதிரி உலகத்து காரியத்தின் மேல கண்ணு போகணும், அது மேல நம்ம வாஞ்சியா இருக்கக்கூடாது. லவ் ஆஃப் த வேர்ல்ட் கவலை இல்லாம ஆண்டவருக்கு செய்யணும் அப்படிங்கிற நினைப்பே இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, நான் நீ ஐஸ்வர்யனாகும் படிக்கும் நெருப்பிலே புடமிட்ட பொண்ணையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும், வெண்வஸ்திரம்னா கிரேஸ் சால்வேஷன், பொண்ணுனாக்க ஹோலி ஸ்பிரிட் நினைக்கிறேன், பொண்ணுனா கிங்டம் ஆஃப் காட், நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். இந்த ஊரில் லவதிகளை கலிக்கம் பண்ணி ஆயின்மெண்ட் பண்ணி கண் ஆயின்மெண்ட் பண்ணி உலகமெல்லாம் வித்து பணம் சம்பாதிக்கிற உலகம் பணம் சம்பாதிக்கிற ஊரு அந்த ஊரை பார்த்து சொல்றாரு, நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகியால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன். ஆண்டவர் தட்டுறாரு வாசப்படியிலிருந்து, ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறாரு. யாரு பின்வாங்கி போனாலும், யார் ஆண்டவர் விட்டு போனாலும், ஆண்டவர் போய் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் பின்னாடியே போய் ஹி வூஸ் தம் பேக் வந்து அழைக்கிறது. மகனே எங்கிட்டவா, மகளே எங்கிட்டவா, நீ பாத்துட்டு இருக்க உலகம் மட்டும் உலகம் கிடையாது, பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, நீ அதுக்காக ஜீவி அப்படின்னு சொல்லி போய் தட்டுற கதவை தட்டுற ஆண்டவர் பாருங்களேன். இத வாசப்பள்ளி என்று தட்டுகிறான், தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா பாருங்களேன், அவர் கதவை தட்டுறாரு நிக்கிறாரு, நம்ம கதவை திறந்தாக்க ஆண்டவர் உள்ள வந்து நம்மோட போஜனம் பண்ணுவாராம். இந்த இடத்துல போட்டுருங்க பாத்தீங்களா, பல ஊர்ல இருந்து வந்து ஆபிரகாம் ஐசக் ஜேக்கபோட வந்து உட்கார்ந்து பண்ணுவாங்க, உட்கார்ந்து போஜனம் பண்ணுவாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்களோ நரகத்துக்கு போவாங்கன்னு ஆண்டவர் உடத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லுவாரு, சொல்லியிருக்காரு, ஞாபகம் நினைக்கப்போ. அதனால ஆண்டவர் தட்டுறாரு, தட்டும் போது நம்ம தான் கதவு திறக்கணும், நம்ம எழுச்சி போய் கதை திறக்கணும். திறந்தாக்க ஆண்டவர் உள்ள வந்து நம்மோட ஜீவியம் பண்ணுவாரு. பாருங்களேன், அண்ட சராசரங்களையும் உலகத்தையும் படைத்த, அவ்வளவையும் படைத்த, பூமியில் அது நிறைவையும் படைத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம குணக்கு வந்து போஜனம் பண்றாராம். அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அதுக்கு ஒரே அவர் எப்ப போஜனம் பண்ணுவாரு, நம்ம கதவை தட்டணும். அதுக்காக போட்டிருக்கு, கம் நாயன்டுமே, ஐ வில் கம் நாயன்டியூ, நீ கதவை தட்டு, தட்டினா உடனே நான் உள்ள வர்றேன் அப்படின்னு. அதனால நம்ம வந்து ஆவியில அனலா இருக்கணும். ஆவியில அனலா இருக்கிறதுக்கு எப்படி எப்படி ஆவில அனலா இருக்குது, நம்ம வந்து வார்த்தையை டெய்லி டெய்லி படிக்கணும். அன்பார்ந்த நேயர்களே, நம்ம நாங்க பண்ண பெரிய தப்பு, அந்த காலத்துல கொஞ்ச நாள் நாங்க வந்து பைபிள் படிக்கிறது சரியா படிக்கிறது நிறுத்திட்டோம், அதுல இருந்தா நாங்க பின்வாங்கி போனோம். அப்புறம் திருப்பி அப்புறம் ஜபத்துக்குள்ள வந்தோம், அப்புறம் ஆண்டவர் தேட ஆரம்பிச்சோம், எல்லாம் நடந்தது. ஆனாக்க நம்ம வந்து எப்பொழுதும் வசனம் ஜபம் இது ரெண்டையும் தவறாம டெய்லி பண்ண போல. ஆனா அதான் இந்த தாவீது இடத்துல போட்டிருக்காரு, அதிகாலே நான் ஆண்டவர் தேடுறேன்னு போட்டிருக்காரு சங்கீதத்தோட இடத்துல. நம்ம எழுந்திருக்கிறோமா, எழுந்திருச்சு ஆண்டவர் தேடும். This is the day that the Lord hath made, I will rejoice and be glad in it. His praises will always be in my mouth. இது ஆண்டவர் படைத்த நாள், அவரை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு முதல்ல நம்ம வந்து ஆண்டவரோட கனெக்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணக்கூடாது, செல்போன்ல கனெக்ட் பண்ணக்கூடாது, அதனால தப்பு நான் சொல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வசனத்துல கனெக்ட் பண்ணணும், அதான் சோர்ஸ். அதுல தான் எல்லாம் வசனத்துல தான் எல்லாம் வருது. எழுந்திருக்கிறோமா, ஆண்டவரோட வசனத்துல கனெக்ட் பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து நாளை தொடங்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாமே. அப்படி பண்ணும்பொழுது நம்ம வந்து ஆண்டவரை கிட்டி சேர்றோம், ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உறவு வந்து நெருங்கி நெருங்கி நெருங்கி நெருங்கி சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப வந்து நம்ம ஆவியில அனலா இருப்போம். இப்ப எறமையா சொல்றாருல, நான் வார்த்தையை சாப்பிட்டேன், உடம்பெல்லாம் அனலா இருக்கு, கொதிக்குது அப்படிங்கிறாரு. என்னோட எலும்புகளுக்குள்ள அப்படியே அந்த அந்த தீ எனக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரோட வசனத்தை படிச்சு அசைப்போட்டு தியானிச்சு ஆவியில அனலா இருக்கும் பொழுது நம்ம வந்து நமக்கு ஆசீர்வாதமா இருப்போம், நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்போம், நம்ம சுற்றுலாவுக்கு ஆசீர்வாதம் இருப்போம், உலகத்துக்கே ஆசீர்வாதம் இருப்போம். ஏன்னா ஆண்டவரின் திட்டம் பெரிய திட்டம். எறமையா 29:11 பார்த்து பண்ண போட்டிருக்கிறதுல, For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you, not to harm you. Plans to give you a hope and a future. அப்படின்னு போட்டிருக்கு.

0: செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் ஒரு கத்தீட்ரல் இருக்கு, அது வந்து லண்டன்ல இருக்கு. அது ரொம்ப புகழ்பெற்ற கத்தீட்ரல், அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் கூட. இங்க இருந்து லண்டன் போறவங்க கிறிஸ்தவர்கள் முக்காசி பேரு செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் போய் பார்த்துட்டு வருவாங்க. ரொம்ப பெருசா உயரமா பயங்கரமா இருக்கும் அது. அதுல பல விதமான ஓவியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதுல அதுல வந்து ஹோல்மன் ஹண்ட்னு ஒரு ஆள் வந்து ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்காரு. என்ன படம்னாக்க, இயேசு வந்து கதவை தட்டுற மாதிரி ஒரு காட்சி. இயேசு கதவை தட்டுற காட்சிய அவர் வந்து அழகா வரைஞ்சு வரைஞ்சிருக்காரு, ஓவியமா வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியத்தை செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல்ல வச்சிருக்காங்க. வச்சுட்டு அந்த ஓவியத்தை திறந்து வைக்கிறாங்க. முதல் நாள் அவர் ஓவியத்தை முடிக்கிறாரு. நல்ல பெரிய பிரமுகர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த ஓவியத்தை திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சதும் பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு நிருபர் கேக்குறாரு, மிஸ்டர் ஹண்ட், இந்த ஓவியம் வரைஞ்சவர் பார்த்து, திரு ஹண்ட் அவர்களே, நீங்க ஓவியத்தை ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க, தத்ரூபமா இருக்கு, இயேசு பார்க்க முடியுது, அவர் கதவை தட்டுறது பார்க்க முடியுது, ஆனா கதவுல வந்து ஹேண்டில் இல்லையே, கைப்பிடி இல்லையே, கதவுல எப்படி கதவை திறந்து போவார் உள்ள அப்படின்னு கேக்குறாரு அவர், யாரு பத்திரிகை நிருபர். அதுக்கு அந்த ஹண்ட் என்ன சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் வேணும்னா அப்படி வரைஞ்சேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேக்குறாரு அந்த பெருமகர். அதுக்கு சொல்றாரு, டியர் ரிப்போர்ட்டர், அன்பார்ந்த ரிப்போர்ட்டர், இந்த கதவு வந்து இயேசு தட்டதான் செய்யறாரு, உள்ள இருக்கவங்க தான் திறக்கணும். The door opens from the inside. அதனாலதான் கதவுக்கு நான் வந்து கைப்பிடி வைக்கல அப்படின்னு. பாருங்க எவ்வளவு அருமையான கதை பாத்தீங்களா. நம்ம கதவை திறக்கணும், அப்ப இயேசு உள்ள வருவாரு. அவரு எல்லா இடத்துலயும் இருக்காரு, நம்ம தான் கனெக்ட் பண்ணணும். எல்லா இடத்துலயும் வைஃபை இருக்குங்கிற எல்லா இடத்துலயும் எல்லா இதுமா இந்த எல்லா விதம் எல்லா இடத்துலயும் வைஃபை இருக்கு, எல்லா இடத்துலயும் டிவி ரேஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் ரேடியோ இருக்கு. நம்ம கனெக்ட் பண்ணணும், அப்பதான் டிவியில படம் தெரியும், அப்பதான் ரேடியோல பாட்டு கேட்கும். ஆனா நம்ம கனெக்ட் பண்ண, நம்ம கதவை திறக்க வேண்டாம். அதனால அனுதினமும் நாம் வந்து அன்பான இயேசு கிறிஸ்துவுக்கு கதவை திறப்போம், திறந்து நாம் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழ்வோம்னு சொல்லிட்டு முடிப்போம் ஒரு சின்ன ஜபத்தோட. ஆண்டவரே, உமக்கு அனுதினமும் கதவை திறக்க, உண்மை அனுதினமும் தேட, ஆவியிலே அனலாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் ஆசீர்வதியும், உம்மிடத்தில் இன்னும் கிட்டி சேர எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்யும். நீர் கிருபை செய்யாவிட்டால் உண்மை எங்களால் நேசிக்க முடியாது ராஜா. அந்த கிருபையை எங்களுக்கு, உண்மை நேசிக்கிற கிருபையை, உண்மை தேடும் கிருபையை எங்களுக்கு தாரும். நல்ல ஒரு ஒழுங்க ஒரு டிசிப்ளினை எங்களுக்கு தாரும், நல்ல வாஞ்சையை தாரும் ராஜா. அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: நன்றி பாஸ்டர். ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பாடுகளோடு நமக்கு கசரிய கதைகளோடு சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பின விதத்தை நமக்கும் அண்ணல் மூட்டும்படியா சொல்லி தந்தீர்கள். அண்ணலமின்றி குளிருமின்றி நாங்கள் இருக்க கூடாது, அண்ணலோடு நாங்கள் இருக்க வேண்டும். அண்ணலமின்றி குளிருமின்றி இருந்தால் நாங்கள் பயனற்றவர்களா இருப்போம். அந்த செடியில இப்படி கொடியானது செடியில படர்ந்திருந்தால் கனிகளை கொடுக்கிறது போல நாங்கள் தேவனோடு இருக்க வேண்டும், வார்த்தையின் ஜெபத்தோடும் இருக்க வேண்டும். பெருமையான வார்த்தையின் வெளிச்சம் யாக்கோபு 4:8 அடிப்படை, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சேரும் பொழுது நிச்சயமாக நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாய் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த நல்ல வார்த்தையை நமக்கு வெளிச்சத்தின் போகிற வெளிப்பாடுகளோடு மத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பதாக. கத்தரை சித்தமானால் பாஸ்டர் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் திவசமாக கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: நன்றி அம்மா.
1: தனியான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக நாங்கள் அண்ணலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கவே கூடாது, அண்ணலோடு இருக்க வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஜெபத்திலும் வார்த்தை தியானத்திலும் வார்த்தையோடு விசுவாசத்தோடு அவரோடு நாங்கள் நடக்கும் பொழுது இருக்கும் பொழுது அவரோடு சங்கீதக்கார் 139 சங்கீதம் சொல்றேன், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி நேசித்து உமது கரத்தை என் மேல் வைக்கிறீரப்பா. இவ்வளவு பெரிய ஆச்சரியமான பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கே சமுத்திரத்தை ஆழத்திருந்தாலும் எப்படி அதெல்லாம் சொல்றன்னு சொன்னா, ஆண்டவர் நடக்கிறார், அவர் நடக்கிறார், நடந்தார், நடந்த விதத்த

விசுவாசத்தின் வல்லமை வெளிப்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சங்கீத உண்மையை வாசிக்கும் போது நானே சுவாசத்துல இன்னும் தட்டி எழுப்புறதுக்காக நான் அப்படி வாசிப்பேன். இருக்கு உழவாய் நெருக்கி நேசிக்கிறீங்களாப்பான்னு சொல்லி நன்றி சொல்லுவேன். கத்தருக்கு வார்த்தையின் வெளிச்சம் சரியா. மணி நேரம்

0: அமீர் கதனா ஒன்றை வாய்மைப்படுவதாக. சரி, அற்றோட நேரம் 8:59 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கோம். வெளிச்சத்தோடு எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர்கள், அழைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா? இணைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சுபாங்கு. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
0: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: நாங்கள் இன்றைக்கு யாக்கோபின் தேவனை பார்க்க போகிறோம். அவர்தான் ஆபிரகாமின் தேவன், அவர்தான் ஈசாக்கின் தேவன், இயேசு கிறிஸ்து கூடாக அவர் எங்களுடைய தேவனுமாயிருக்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். இருவையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து கூடாக எங்களுக்கு தருகிற தேவனாக, ஒன்றான மெய்த்தேவனாக நீர் இருக்கிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும்படியாக, உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக, இந்த கடைசி காலத்திலும் அறிகிற அறிவை அடைந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய ராஜ்யத்தில் அவர்கள் ஒவ்வொரு

நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டது போல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் சிலுவையினால இரக்கத்தினால இந்த கடைசிகளும் இந்த காலங்களில ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. தூதி கேட்ட மகிமை ஒன்றானவை உமக்கே செலுத்தி ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதம் 146:5 வசனத்துல பார்க்கும் பொழுது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான்.

பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக நாங்கள் இருக்கிறோம். யாத்திராமம் 3 அதிகாரம் 14 வசனத்திலேயும் பாருங்கள், மோசேயோடு அவர்

யாத்ராமம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம், அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னுங்களிடத்தில் அனுப்பினார் என்றான்.

என்னை அனுப்பினார் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திரகாமம் 3:15 மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவன்

இந்நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என்பேன் பிரஸ்தாபம். இப்படியான தேவன் தான் இருக்கிறவராக இருக்கிற தேவன். பாருங்கள், அவர் நீட்டும் என்றும் மாறாத தேவன். நீட்டி இருந்தவர், இன்றைக்கு இருக்கிறவர், நாளைக்கு இருப்பவர், சதா காலங்களிலும் அவருடைய ராஜ்யத்தில் வாழுகிற எங்களுக்கு அவர் சதா காலங்களிலும் அவர் ஒன்றான மிக்கவனாக அவரோடு வாழுகிற வாழ்வை இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். படியான ஒரு ராஜ்யம், கண்ணீர் இல்லை. நூலகத்துல கண்ணீர் இருக்கிறது, கவலை இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்துல எத்தனையோ விதமான தெய்வங்களை மனிதர்கள் உருவாக்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒன்றான மெய்தவரிடத்தில் நீங்கள் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்திலேயே நீங்கள் ஆசை வாழ்வு வாழ முடியும். இன்னைக்கு மறுமையில தோன்றானோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு 80-100 வயது வரைக்கும் வாழ முடியும். அவருடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக சதா காலத்துல வாழ முடியும். பரந்த மண்ணான சரீரம் களைக்கப்பட்டு எங்களுக்கு அவர் அந்த பரலோகத்தில் வாழுகிற சரீரத்தை

வாழ்விலிருந்து நீங்கள் விடுபட்டு இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு அவரோடு கூட நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அதைத்தான் நீங்கள் இயேசு இரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 22:17 வசனத்தில ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். தேவன் அவனோடு ஒரு மத

அவருடைய பெயரை ஆபிரகாமாக மாற்றி அவனை கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் அவர் ஆசீர்வதித்தார். சொன்னதை அவர் செய்ததவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நாங்கள் கூட இயேசுவை நட்சத்திரமாக ஏற்றுக்கொண்டு ஐந்து கண்டங்களில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திர மாளிகனாக இருக்கிறார்.

கவலைவராதே. ஆதியாகமம் 22 அதிகாரம் 17 வசனத்தில் தேவன் ஆபிரகாமை இப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினா இதுதான் நீங்கள் கவனித்து அதன்படி செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது மனிதர்கள் மதங்களை சொல்லுவார்கள், தவறான காரியங்களை செய்ய சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பொழுதும் கீழ்ப்படியும் பொழுது நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியவர்களாக தேவன்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், இப்படியாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், பஞ்ச காலம் வருகிறது. இந்த பஞ்ச காலத்திலே யாரும் விதைக்க மாட்டார்கள். மழை இல்லாத காலம். ஆதியாகமம் 26:12 வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். ஒரு வறுமையான ஒரு காலத்திலே மழையே இல்லாத காலத்திலே எல்லோரும்

காரியங்களிலே நீ 14 22 வசனத்திலே பார்க்கும் பொழுது உங்க தேவர்களுக்கு மழையை வர்ஷிக்கத்தக்க தன்மை உண்டோ? அவர்களோட கைவேலையினால தெய்வங்களாக இருக்கிறார்கள். நான் இல்லவோ இந்த உலகத்துக்கு மழையை வர்ஷிக்கப்படுகிற தேவன். பாருங்கள், நாங்களே செய்ய 55 உண்டாகும் 10 வசனத்திலே பார்க்கும் பொழுது மாரியும் உறைந்த மழையும் வருங்கள், மாரியும் உறைந்த மழையும் இந்த இலங்கை திசைகள்ல கோடை மாரியாக இருக்கிறது, மாரியில மழை பெய்கிறது. இப்படியாக இந்த யூரோப், அமெரிக்கா, கனடா தேசங்கள் எப்படியாக பனியாக இந்த வானத்திலிருந்து நீர் இறங்கி வருகிறது. வானியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதியை கொடுக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. இப்படியாக மழையை வரிசித்து அந்த இந்த பூமியை ஆசீர்வதித்து விட்டு திரும்பமாக இந்த மழை மழை இப்படியாக முகிலுக்கு போகிறது. முகிலில தேவன் அந்த தண்ணீரை கட்டி வைக்கிறார். பாருங்கள், இப்படியான தேவன் தான், ஆசீர்வாதத்தை போவிக்கு கொடுக்கிற தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஒன்று ஆரம்பித்தவன். அதே போலதான் அவருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்ப, உங்களை சுகப்படுத்தி விட்டு தான் திரும்ப. சங்கீதம் 127 சொல்கிறது, வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறோம். உங்கள் நோய் வாய்ப்பட்டிருந்தால் இப்படிய

தள்ளும்புகளாலும் நாங்கள் குணமாகிறோம். உங்களுடைய நோய்கள் குணமாகிறது, குணம் அடையும் வரைக்கும் அவருடைய தள்ளும்புகளை விட்டுவிடக் கூடாது. அவர் தான் ஜீவ அப்பமாக விசித்தமாக வானத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பமாக இருக்கிறார். அப்பத்தை விட்டு நாங்கள் உட்கொள்கிறோம், அவரை உடலை உட்கொள்கிறோம், எங்களுக்கு சுகம் கிடைக்கிறது, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அந்த ரத்தம் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் கள்ளி சுத்தி அடிக்கிறது. இப்படியாக எங்களை பரிசுத்தமாக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இப்படியாக ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைந்து ஆசீர்வதித்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பன்னர் யாக்கோவை பார்க்கும் பொழுது யாக்கோவு அந்த கர்த்தருடைய தூதனோடு போராடி ஜெபிக்கிறார். பாருங்க, நாங்கள் தேவனிடத்துல போராடி ஜெபிக்க வேண்டும். அவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி அவரோட தொடர்ந்து ஆவியில போராடி ஜெபிக்கும் பொழுது ஆதியாகம 32:26 அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன் என்றார். பாருங்கள், அவர் அன்புக்கு அடிமையான தேவன் தான். அன்பை நாங்கள் அன்பை காட்டும் பொழுது எங்களை அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. துன்மக்கள் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரமிடத்தில் உட்காராமலும் வேதத்தின் பிரியமும்

முக்கியமாக அறிவாக அவரிடத்திலிருந்து ஞானம் புத்தி அறிவோடு காரியங்களை செய்யும் பொழுது அவரால் அவருடைய வாசனை ஒரு பொழுதும் போய் சொல்லாது. உங்களுக்கு துக்கம் இருந்தால் துக்கம் சந்தோஷமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். எங்கள்

ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், மாதங்களில உலகத்தில் வாழ்கிற மக்கள் அவர்கள் சாபத்தை தேடுகிறார்கள், மரணத்தை தேடுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் சில தவறான வியாபாரங்களாலும் அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் போல்தான் இருப்பார்கள். உங்களுடைய மனிதர்களுடைய பார்வையில பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 4 அதிகாரம் சொல்கிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் உள்ள காலத்திலே இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற எங்களுக்கு அதிக சந்தோஷத்தை அவர் தந்திருக்கிறார். பாருங்கள், அவர்கள் சில தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கப்பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பட்சபாதம் இல்லாத தேவன். அவர்களும் அவர்கள் பணத்தோடு பொருளோடு ஐஸ்வர்யத்தோடு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர்கள் என்னதான் பொருள் பணம் வைத்திருந்தாலும் இயேசு இல்லாமல் அவர்கள் பரலோக போக முடியாது. பாருங்கள், ஒரு நியாயாஸ்திரி வந்து, நான் இந்த கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுகிறேன், எனக்கு என்ன தடை இருக்கிறது என்று கேட்கிறான். அப்பொழுது பாருங்கள், இயேசு அவனுடைய எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவன் நினைக்கிறது அவனுடைய சொத்துக்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அறிந்தவராக, இவனுடைய சொத்துக்களை வீட்டில் ஏழைகளுக்கு கொண்டு அப்பொழுது உனக்கு பரலோக ராஜ்யத்துல போக முடியும் என்றார். பாருங்கள், அவன் கவலையோடு போகிறான். பாருங்கள், இப்படியாக ஐஸ்வர்யம்

பார்த்தோம். நாங்கள் இப்படியாக நாங்கள் லூக்கா 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒரு லாசரசும் ஒரு ஐஸ்வர்யவானும் மறிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படுகிறான். ஏழை லாசரசு ஆபிரகாமின் மண்டியிலே சந்தோஷமாக இருக்கிறான். பாருங்கள், இதற்காகத்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்க

இப்படியாக யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் ஆதியாகமம் 32 அதிகாரம் 27 வசனம்

பண்ணாமல் இஸ்ரவேலிடம் படும். இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக, இஸ்ரவேல் தேசம் அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது. அதைத்தான் தேவன் ஆசீர்வதித்த தேசம். இன்றைக்கு மனிதர்கள் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்கிற மக்கள் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜோபித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் காணப்படுகிறது. பாருங்கள், அவர்கள் இயேசுவை இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட எழுப்புதல் வரும் பொழுது பாருங்கள், அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். பல மக்கள் அழிந்தாலும் அவர்கள் மிகுதியானவர்கள் அந்த தேசத்தில் ரட்சிக்கப்படுவார்கள்.

ஆசீர்வாதம். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவனுடைய பெயர் ஆசீர்வாதம். இதனால யாக்கோபின் தேவன் எங்களையும் எங்களுக்கும் அவர்தான் தேவன். அவர் எங்களையும்

என்னுடைய தேவைகளையும் நாம் சந்திக்கப்படும். என்னுடைய தேவைகளை சந்தித்து விடுவதே ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவர் அந்த ஊழியத்திற்காக எங்களுடைய எல்லைகள் அதிகரிக்கும் பொழுதுதான் அவர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தருவார். நாங்கள் எங்களுடைய

பெறுகிற விதமாக உமதனுடைய ரட்சிப்புக்கு பயன்படுகிற பணமாக இந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஜபிக்கப்படுது. அந்த ஜபத்தை கேட்டு யாபேசி ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவர்களாக இருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவாக நாங்களும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவர்கள். நாங்கள் கலாத்தியர் 3:14 பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிட்டோம். பாருங்கள், விசுவாசத்தினால நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை விசுவாசித்துக் கொள்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவரை ஆசீர்வதித்த தேவன் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக நம்முடைய வசனம் சொல்லுகிறது கலாத்தியர் 3:14 வசனத்தில்

அதன்படி நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் இல்லாவிட்டால் அவரோடு பொருத்தனை பண்ணி கொள்ளக்கூடாது, அது பாவமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களால செய்ய முடியும், அதை நான் செய்வேன் என்ற உறுதியோடு அவரோடு பொருத்தரை பண்ணுவதை அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் சங்கீதம் 146 அதிகாரம் 3 வசனத்திலேயும், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதிருக்கள். இந்த உலகத்துல மதங்கள், விக்கிரகங்கள், இந்த தேவர்கள், வணக்கங்கள் எல்லாம் ரட்சிக்கிராணி இல்லாதவைகள். நாங்கள் 4:12 வசனத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொண்டு அவரை அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள், அவர்களை

அவர்தான் பாவம் இல்லாமல் பரிசுத்த சரீரத்தோடு பாவிகளாகி எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக மாற்றுவதற்காக, அவரோடு வாழ்கிற வாழ்வை தருவதற்காக என்னுடைய சரீரத்தில் இத்தனை அடிகள், இத்தனை இத்தனை காயங்கள், உழுவது நிலத்தை உழுவது போல அவருடைய முதுகை உழுதார்கள். இவ்வளவு ஒரு வேதனை உள்ள உள்ள தண்டனைக்கு உண்டாக ஒரு பாவம் செய்யாத இயேசு, பாவம் இல்லாத இயேசு பாவியானார்.

எத்தம் எந்த மனிதனாக இருந்தாலும் இப்படியான தேவன் மனிதர்கள் இப்படியாக பிரிவினைகளை உருவாக்கி மதங்களுக்கு ஊடாக தேசங்களுக்கு ஊடாக வேதிகளுக்கு ஊடாக விசுவாசின் கிரிகைகளை மனிதர்கள் கட்டவிழ்த்து இப்படியாக இன்றைக்கு யுத்தங்கள் இச்சைகள் நாடுகளை பிடித்து வேண்டும், பணங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், வன்முறையினால வருங்கள் மதங்கள் சிலர்கள் வளர்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வன்முறையில் அவர்கள் தங்களுடைய

தன்னுடைய அந்நாளில் யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவனை கிறிஸ்து மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் பரலோகத்திலிருந்து எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று சொல்லி அவர் பார்க்கிறார். பாருங்கள், எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் சங்கீதம் 146:6 சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் இன்றைக்கும் உண்மையை காக்கிறவர். பாருங்களுடைய தேவன் போய் சொல்லுகிற தேவன் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதியாக உண்மை உள்ள தேவனாக அவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனதாரும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இப்படியான தேவன் ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன் தான் எங்களுடைய ஒன்றான பெண் தேவன். சங்கீதம் 146:7 வசனத்தில் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பாருங்கள், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டாகும் விட்டுதலை உண்டு. பாவத்தில கட்டுப்பட்டிருக்கலாம், குடிப்பழக்கத்தில கட்டுப்பட்டிருக்கலாம், இப்படியாக மதங்களில கட்டுப்பட்டிருக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர்

திருவைகளை சந்திக்கிற வாழ்வாக இருக்கிறது. சங்கீத 146 அதிகாரம் 8 வசனத்திலே குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மனம் கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் நீதிமானாக இருந்தார், சிநேகிதனாக அவருடைய செப்படி நடந்து சிநேகிதனாக மாறிக்கொண்டார். அதே போல அவர் அவர் அவர் நண்பராகி பாருங்கள் தீர்க்கதரிசி இனி நடக்கப் போவது எல்லாம் வெளிப்படுத்துவார், அவரோடு நண்பராகிவிட்டார். சங்கீதம் 146 அதிகாரம் 9 வசனத்தில் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். பாருங்கள், துன்மார்க்கம் அவருக்கு பிரியமல்ல, துன்மார்க்கம் துன்மார்க்கத்தில் வாழ்ந்து மறிப்பது அவருக்கு பிரியமல்ல. அவன் மனம் திரும்பி தன்னுடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், தொடர்ந்து துன்மார்க்கத்தில் வாழ்ந்தார்களே, கஷ்டப்படுற துன்பம் வரும், உறுதியாக மரணம் வரும், உறுதியாக நரகம் வரும், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். துன்மார்க்கத்தில் தொடர்ந்து வாழ்வது அவருக்கு பிரியமில்ல, மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வாழ்கிற வாழ்வுதான் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்கிற வாழ்வை அவர் விரும்புகிறார். சங்கீத 146 அதிகாரம் 10 வசனத்திலே கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாணுகிறார், சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜதீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சதா காலங்கள் இந்த

இருக்கிற வாழ்வு, அவருடைய நாங்கள் யாக்கோபின் நாமத்தை நாம் அமைங்கிறது ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. சங்கீதம் 20 அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கிறது.

வாக்குப்பானவர் நமக்கு விரும்புகிறார். இப்படியான தேவன்தானங்களுடைய தேவன் யோசுவா மூலமாக அந்த ஜனங்களை யோர்தான் நதியை பிரித்து அந்த ஜாதிகளை யோசுவாவுக்கு ஒப்பு கொடுத்து அந்த நிலங்களை பங்கிட்டு கொடுத்து யாக்கோபின் தேவனுக்கு அந்த சன்னதியில தாவீது வந்து தாவீது யாக்கோபின் தேவனுக்கு ஸ்தலத்தை தாவீதின் குமாரன் கட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது 7:46 தாவீது தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார்.

பெற்றதுங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அந்த கடைசி காலத்துல இஸ்ரவேல் 2:3 வசனத்துல திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், பாருங்கள் அவர் தமது மலைகளை

Cold War, World War II la sensele, the youth central varigirathu, varigirathu, metal yugaga, yuddha aayudhangal thayarikkapadugirathu, appozhudhu avargal thangal pattiyangalai manvettigalagavum, thangal eettigalai arivaalgalagavum adippargal, யாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டியப்படுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை. இப்படியாக இயேசுவுடைய ராஜ்யத்தில இந்த ஆயிரம் வருட ஆட்சியில யுத்தம் இல்லாத ஒரு ராஜ்யத்தில யுத்தம் பார்க்கிறது. யுத்தத்துக்கு பாவிக்கிற ஒவ்வொரு உபகரணங்களும் ஒரு உணவுக்கு உணவு உற்பத்தி செய்கிற உபகரணங்களாக தேவர் மாற்றுவார். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தர் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் வெளிச்சத்தை அவருடைய வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வு மலர்கிறது. அவர் எங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நான் சிறிய பாடலை பாடி நாங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

காணாதே கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை காணுகிற அபிஷேகம், கடைசி நாட்களில் மாம்சமான ஜாபர் மேலும் ஊட்டப்படுகிற அபிஷேகம் உங்களுக்கு நீச்சல் ஆழத்தில் வேண்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒருவரும் விடக்கூடாது. மறுபடியும் ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தில் நிறைந்திருக்க செய்வீராக.

0: நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையின் வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளோடு ஆவியான துணை கொண்டு நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். 147 சங்கீதம் 5 வசனத்தின் அடிப்படையில யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்த தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். யாக்கோபின் தேவனை ஆட்கறிந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 46:1. எப்படியாக யாக்கோவின் தேவனான நாங்கள் எப்படி அவர் துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவருடைய ஆவியின் வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தரே ஆவியான அங்கே விடுதலை உண்டு செய்வோலிருந்து வேதம் அங்கே சிறந்த வசனம் வெளிப்படும் என்ற ஆழமான சத்தியத்தை நமக்கு ஆழமான செய்தி கூட வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தை அறிகிற அறிவிலை வளர கர்த்தரங்களுக்கு உதவி செய்தார். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். நித்திய வெளிச்சத்தில வார்த்தையும் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதானத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். வெளிச்சவன் நமக்கு ஆழமான சத்தியத்தை அழகாக ஆவியானவர் நாவில வார்த்தையை வைத்து தொகுத்து கொடுத்து நமக்கு சத்தியத்தை அறிவித்திருக்கிறார். நிச்சயமா யாக்கோவின் தேவனை நாங்கள் துணியாக கொண்டிருக்க வேண்டும். அவரை துணியாக்கும் அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கு. அவரை ஆட்பட்டு துதிக்கும் அவர் எங்கள் துதியின் மத்தியில வாசம் பண்ணி ஆவியால நிரப்பி எங்களை விடுதலையாக்கி வழி நடத்துகின்றார். அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அந்த அடைக்கலமான தேவனை நாங்கள் துணியாக வைத்திருக்கிறது அவ்வளவு பெரிய பாக்கியம். அருமையான வார்த்தை வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொள்ளட்டும். ஆவியானவர்களுக்கு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுப்பார்கள். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியாற்ற ஒன்ற நேரம் 9:38. நாங்கள் இதுவரை நேரம் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம், பெற்றுக்கொண்டோம் ஆசீர்வாதங்களை. நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாங்கள் எடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதிக்குள்ளாய் கடன் சொல்ல போறோம். இதனாலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பகுதிக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். நிச்சயமாக யோபு தன் சிநேகருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய சிறைப்பை மாற்றினார். கர்த்தர் அவருடைய முகத்தை பார்த்தார், கட்டந்தனையான பலனை கொடுத்தார். அதே போல நாங்களும் பிறருக்காக சிறப்பின் வாசலை நிற்போம், கட்டந்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அந்த சுவாசத்தோடு வானத்தையும் பூமியையும் படைத்த கத்திராலே எங்களுக்கு என்ன செய்ய முடியும், உதவி வரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். அழையுங்கள், இணையுங்கள், கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை பருவத்துக்கு நேரா என்று போகிறேன், உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். என்னாலும் கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவங்க இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சௌதி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக. Praise the Lord. Amen. கங்களை ஏறெடுப்போம். ஒத்தாசரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் கங்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதி எங்களுடைய தேசங்களுக்காக, விசேஷமாக இந்த பலஸ்தீன நாடு என்றதை கொண்டு வரத்துக்கு அநேக நாடுகள் கையொப்பமிட்டிருக்குது. ஆனா ஒரு 2 நாடுகள் மட்டும் இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்க தேசம் அந்த கையெழுத்தை போடவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்படியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த தேசங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ராஜ்யங்களால் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய வீடு, தேசம் அவருடைய வீடு, அவருடைய வீடை பாழாக்கி போகலாதபடிக்கு இந்த ராஜாக்கள், இந்த அதிகாரிகள் எடுக்கிற முயற்சிகள்ல கர்த்தர் செயல்பட வேண்டும். பிரான்ஸுக்கா செபிங்க, லண்டனுக்கா செபிங்க, கனடா தேசத்துக்கா செபிங்க. ஒரு கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ உடைய நாடா இல்லாமல் வேறு நாடா இருக்கிறது. வித்தியாசமா இருக்கிறது இந்த நாட்டின் செயல்பாடுகள். சபைங்க தேசத்துக்காக தேசங்களுக்காக தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கதவு வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் உலக நாடுகள் சேர்ந்து இந்த கிறிஸ்தவ நாடுகள் கையெழுப்பப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நாடு ஒத்துப்பாடு ட்ரம்ப் சரியான முடிவு எடுத்து இஸ்ரேலோடு இணைந்திருக்கிறார். அவர் சில நேரம் சில முடிவுகளை மாற்றி விட்டார். என்ன நடக்கும் தேசத்தில் என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மீது மூலாவது படிக்கும் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட பலஸ்தீன நாட்டை கர்த்தருக்கு சித்தமான உருவாக்கப்படட்டும். கர்த்தர் சித்தமில்ல எந்த அருவருப்பும் தேசத்துக்குள்ள நுழையாத படிக்கு கர்த்தர் வேலி போடும்படியா பாதுகாக்கும்படியா அதிகாரிகளுக்குள்ள ஞானத்தை கொடுக்கும்படியா நல்லாட்சி முறை நிலவும்படியா தேசத்திற்கு பாரப்படுங்க அவங்களோடு ஒரு மனப்படச்சு.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி எஸ்வே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் சிஸ்டர் சுபா மூலமாக நீங்க பேசின வார்த்தைகளுக்கும் ஊழியக்காரங்க வந்து கூறின வாக்கு தத்தங்களுக்கும் நான் நன்றி.

விதமான எல்லா விதமான தீமையான யுத்தங்களை நீங்க அவர்களை தடை செய்வதற்கு உங்களால மட்டுமே முடியுமா இருக்கிறது. அதுக்காக நீ நன்றி செலுத்தின, ஆண்டவரே நன்றி செலுத்தின ஐயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கூறிய தகப்பனே, உமக்கு மட்டும்தான் அவர்களுக்குள்ள பலனை கொடுத்து கிருபையை கொடுத்து அப்பா உங்களோட சித்தத்தின் பணி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. ஒரு சமாதானத்தின் ஆவியாக கட்டில் எடுங்க ஐயா. அப்பா இது கடைசி காலமான நேரங்கள், ஆண்டவரே அவருக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இஸ்ரவேலின் நாடு அது உங்களோட தேசமாய் இருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது அந்த யுத்தத்துக்கு முடிவில்லையா ஐயா? அப்பா அந்த யுத்தத்துல ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை கட்ட

என்னத்த கேட்டாலும் நீங்க எங்களுக்கு நீங்க அது அற்புதமாக செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பேர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் இறங்கின மனதுருற கத்தருங்களுக்கு கூறும் பொழுது அதே வாக்குத்தத்தை இந்த மக்களுக்குள்ள கொடுத்து ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா கேட்டுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க சமாதானத்தின் ஐயா. அப்பா நீங்க தான் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற அன்பான மகிமை நிறைந்த அந்த அன்புக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே. ஜெபிச்சு கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்பா உங்களால மட்டுமே அதை அற்புதமாக செய்து ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தின் நாடாக எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே அந்த ஜாமண்ட்டுக்குள்ள உள்ள எல்லா விதமான அப்பா யுத்தங்களும் போராட்டங்களும் ஒரு மனம் இல்லாமல் நடக்கிற எல்லா அசுத்தமான ஆவியரும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவரும் போதுமானவர். நீர் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று கூறத்தக்கதாக நீங்க அற்புதம் செய்யற தகப்பனே, இப்பொழுதும் அவர்கள் மத்தியில் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து ஒரு மனத்தின் ஆவியை கொடுத்து தேவ பயத்தோடு அவர்களை நடத்தும்படியா கேட்டுக்கொள்ள நான்

தினமும் ஆண்டவர் எல்லா விதமான யுத்தத்துக்குள்ள யார் தான் போனாலும் உங்களோட வல்லமை நிறைந்த கரம், அபிஷேகத்தின் கரம், உங்களோட அபிஷேகம் மட்டுமே இவர்களை தட்டை செய்து எல்லாத்திலும் இருந்து விட்டுதலாக்க முடியுமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆனாலும் காடானாலும் மேடானாலும் கத்தருக்கு பின்பாக அப்பா என்ன விதமான யுத்தங்கள் கடைசி காலத்துல பார்க்கும் பொழுது, நியூஸ்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கே ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வருது ஐயா. ஆனாலும் ஆண்டவரே நீங்க ஜீவனுள்ள தகப்பன் ஐயா. அப்பா நீங்க ஜீவனுள்ள தகப்பன் ஆண்டவரே. அப்பா உலகத்தாருக்கேற்ற ஒத்தவேஷம் தரிக்காமக்கு அப்பா எந்த ஒவ்வொரு நாடுகளும் அந்த பரிசுத்தமான மக்களும் எல்லா விதமான அப்ப அந்த பரிசுத்தமான மக்களுக்கு ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை ஊற்றி ஆண்டவரே அவர்களுக்களையும் எங்களுக்களையும் யாவருக்களையும் ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சத்தை திறந்து கொடுத்து இந்த பெரிதான அழைப்புக்காவன்றியும் அப்பா நாங்க இப்பொழுது வந்து ஜெபிக்க கூடியதாக இந்த ஜெபாவியை கொடுத்து வழி நடத்துற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக வேண்டுமானவரே வருகிறேன் ஐயா. அப்பா அந்த நாடுகளுக்கு நீங்க ஒரு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது ஆவியும் கட்டையும் வேண்டும். அச்சம் இல்லை, பயம் இல்லை. ஆமீனப்பா. நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை ஐயா. அன்பும் சமாதானமும் sorry God has not given to us the spirit of fear but a power love and a sound mind. Amen. Appa neenga appa engalukku sound mind kuduthirukapdiya nandri seluthire nandri nandri andha bayathin aaviye kudukada venna makka appa andha bayandu kondu indha yuthathin naduvu mattiyil irukkira andha janangal evvalavu appa vaalibergal kulandhegal yavarum aandavare siruppiliyal perumpiliyal yavarum appa evvalavu bayandu kondu engo pogalam yaaridam polam endru தவித்து கொண்டிருக்க அந்த மனங்களை நீங்க அப்பா தொடுக்கும்படியாக உங்களால மட்டும் தான் அவர்களை தொட முடியும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அவங்க உங்களுக்குரியவர்களாக மாற்றுங்க. இந்த கடைசி காலத்துல அப்பா உங்களோட பிரசன்னம் அவங்களுக்கு முன்பாக போய் நானே இயேசு என்று அவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களை அப்பா அவர்களுக்கு பெரிதான விடுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசு, நன்றி அப்பா. கோலியாத்தை முடியடித்து வேற நாமத்தினால விசுவாச கேடத்தால் பிசாசை நாங்க வென்று வென்று வெற்றி கொடி பிடிப்பதற்காண்டவரே நீங்க இவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து விடுதலை கொடுத்து உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால யாவரையும் மறைத்து வைத்து ஒரு பெரிதான அற்புதத்தை செய்ய போற கிருபைக்காமி நன்றி செலுத்தினார் ஐயா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று கூறிய ஆண்டவரே அவர்கள் உங்களை உங்களோட வெளியேற பெற்றத்தை அறிந்து கொள்வதற்கத்தக்கதாக அவர்களுக்கு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தை எல்லா நாட்டிலையும் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்றேன். ஜபிக்கிற ஆண்டவரே அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். இந்த ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக வேணுமென்றே உங்களோட சுத்தமா இருக்குது ஆண்டவரே. அனுப்படி ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஜீவன் ஜீவிப்பதற்கும் இந்த எல்லா விதமான யுத்தங்கள் அந்த விடுதலையாக்குவதற்கும் உங்களால் மட்டுமே அது முடியும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை நிறைந்த தகப்பனே நமக்கு நன்றி அப்பா. உங்களோட வல்லமை பொழுந்தரலும் ஐயா. இந்த மாமிசமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்று தகப்பனே அப்பா. மூப்பர்கள் வாலிபர்கள் யாவரும் மேலும் தீக்கத்தரசன் சொல்லத்தக்கதாக அப்பா இப்பொழுதும் எல்லா நாடுகளும் அப்பா எல்லா கிராமங்களிலும் எல்லா விதமான மக்களுக்கும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை வெளிப்படுத்துங்க அப்பா. உங்களோட வெளிப்படுத்தல உங்களோட ஞானத்தையும் உங்களோட அன்பையும் அபிஷேகத்தையும் ஆண்டவரே அவர்கள் காணக்கூடியதாக மோசையின் மூலமாக நீங்க எப்பொழுது இந்த முச்சடியில் மோசை உங்களை கண்டாரோ அதேபடி ஆண்டவரே இப்பொழுது இவர்கள் இந்த யுத்தத்தின் மத்தியில் ஆண்டவரே நீங்க பெரியவர் நல்லவர் போதுமானவர் என்று

0: கொடுத்து நீங்க வழித்து நடத்தி கொண்டு வர போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தின் கேடத்தினால இவர்களை ஒரு புதிதான விசுவாசத்தை கூட்டத்தை எழுப்பி அந்த நாட்டில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் சமாதானத்தையும் எல்லா நாட்டையும் கட்டளையிடும்படியா வேண்டிக் கொள்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி இயேசுவே. அப்பா, நீர் போதுமானவர், நீ நல்லவர் என்று கூறி இன்னும் அதிகமாக உங்களோட நாமத்தை அறிந்து கொள்ள, உங்களை அறியாம இருக்கிறவர்களுக்குள்ள உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன் ஐயா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியன் தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி உங்களோட வாக்குத்தத்தின்படி யாவரையும் வழி நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி அப்பா யாவரையும் நீங்க உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாகவும் ஜெபிக்க பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. பாரப்பட்டு ஜெபித்தீங்க, ஜெபித்து உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியத்தை வாசிப்பாராக. ஆமே, நன்றி. நாங்கள் கங்கள் ஏறெடுப்போம் முத்தாசுவரம் பருவத்துக்கு நேரம் என்ற பகுதியிலே இருக்கின்றோம். இதனால நாங்கள் நான் ஜெபிக்கிறேனோட ஒருமனப்படுங்கள். கடந்த நாள், அதாவது நேற்றைய தினத்துல இஸ்ரேலின் ஜனங்கள் தங்களுடைய புலியாண்டை கொண்டாடி இருக்கிறார். புலியாண்ட கொண்டாட்ட தினத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். அடுத்த கொண்டாட்டமாக கால பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அப்படி அவருடைய ரட்சிப்புக்காக அவருடைய கடந்த நாட்கள் அவர் பாவம் அறிக்கை செய்து இடத்துல ஒப்புரவாய்த்து இருக்கிறார்கள். ஆனா இயேசு ஏற்றுக்கொள், இயேசு இல்லாவிட்டால் பாவம் மன்னிப்பு யாரிடத்துல இருந்து பெற்றுக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட இந்த அறியாம இருள் அவர்களுக்குள்ள நீக்கப்பட்டு யூதர்கள் ரட்சிக்கப்படவும், இந்த பண்டிகை காலத்தில் அவர்கள் பாதுகாக்கப்படவும் அவருடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோட மனப்படுங்கள். சோசுரம் ஆண்டவரே, நன்றி தாப்பரே, நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கத்தாவே அப்பா, கண்களை ஏறெடுக்கின்றேன். எனக்கு ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு இந்த நாள் தேசத்துக்காக செபிக்கிற ஒரு புதிய ஆண்டை நீ கூட்டி கொடுத்தீர். மக்கள் கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். தேசத்தில் இவ்வளவு யுத்தம் இருந்தாலும் பொருளாதாரத்தை ஆசீர்வித்து இந்த ஜனங்களை நீங்க பாதுகாத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவர். இந்த புதிய ஆண்டு பெரிய காரியங்களை செய்து மகிழ பண்ணுவீராக. உன் நலங்கத்துக்குள்ள சமாதம் நரன்மனைக்கு சுகம் இருப்பதான்னு சொன்ன வார்த்தைக்கு நாங்க அந்த தேசத்துல சமாதம் உண்டாவதாக. ஒவ்வொரு உள்ளத்துல சுகம் பலன் தேவ நீ காயத்தை கட்டுக்குறோமோ பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க அப்படியே கண்களை திறந்து விடுங்க கத்தாத. ஜனங்களுக்காக வந்தீரே கத்தாத. அவர்களை ஏற்றுக்கொள்ளாத நாங்களும் உண்மை ஏற்றுக்கொண்டோம், உண்மை அறிந்து கொண்டோம், உடைய வெளியேறப்பட்ட லட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இந்த நாட்கள் அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படி இந்த புதிய ஆண்டுல பெரிய ரட்சிப்பு உண்டாமடியா சுவருக்காக பாதத்துல வருகிறோம் ஆண்டவர். நீங்கட்டும் ஐயா, அவருடைய எல்லாம் வேண்டாத செலவினங்களை எடுத்து போடுங்க ஆண்டவர். அப்பா, நீராளுதரை காக்குறவர், நீ உலகளை தூங்குவதுமில்லை கதா. இந்த நாட்கள் ஆண்டவர் சுவையில பிடிக்கப்பட்ட பிள்ளை கைதலுக்கு அச்சபிக்கும் அந்த காமாஸ்தீரமாக கேடகமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே கதா. எத்தனையோ பாவி சனங்களை கொன்று போட்டிருக்கார்கள். அப்பா, சடலங்களாய் வைத்திருக்கார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றி இந்த தீவிரவாத சிந்தனைகளை திங்கறிஞ்சு ஜனங்களை மீட்டு தாங்க ஆண்டவர். பிணைக்கைதிகள் இருக்கிற உயிரோடு இருக்கிற பிணைக்கைதிகளை மீட்டு தாங்க ஆண்டவர். ஜனங்களை போய் காணும் அந்த ருசி பார்க்கத்தக்க சொல்களை திறவுங்க, வணக்கங்களை திறவுங்க. அன்புகளுக்கு ஊற்றப்படட்டு இந்த நாட்கள்ல விடுதலை நச்சிப்பு உள்நாட்டு உடைய வருகையில் எடுத்து கொள்ளப்பட இது திரும்ப செய்வீராக. இயேசுவி நாமத்தினால பாரம்பரிய கட்டுகள் ஐயா, இயேசுவி நாமத்தை உடைக்கிற நண்டவர். நாமத்துல கட்டளை என் தேவருடைய கர நீட்டப்பட்டு காரியத்தை வாக்கி சிவங்கட்டு நிக்கிறேன். சிவதிகள் சீவன் உள்ள நல்ல சகோப்பனி. ஆமே, நாமே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் முத்தாசு வெறும் பருவத்துக்கு நேரம் என்ற பகுதியில் இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் அழைப்போம் சகோதரிய பிரைசோ சிஸ்டர் டாலி. நீங்கள் அடுத்து ஆச்சரிக்க வேண்டும். இந்த வீண் விபத்துகள் இந்த நாட்கள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. கவலையினம், உதாசீனம், கீழ்ப்படியாமைகள் தங்களுடைய உபயோகங்களை அதிகரித்து

0: எண்ணங்கள், இப்படிப்பட்ட நிதான குறைவு, அவதான குறைவுகள். இதை கடந்த நாட்கள் நீங்கள் நியூஸ்ல அறிஞ்சிருப்பீர்கள். இந்த ஸ்காப்ரோ மோனிசை பகுதியில் நடந்த ஆக்சிடென்ட் விபத்து மேலேயே சிற்றான கவலையினமான காரியம். இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்காதபடிக்கு தெய்வீக பாதுகாப்பு போக்குவரத்து கத்தர் பாதுகாக்கும்படியா, இந்த விபத்து ஏற்படாதபடி இந்த வாகனத்தை செலுத்துறவர்களுக்கு பயம் உண்டாட்டும், ரெண்டாவது கேட்பாடு உண்டாட்டும், அரசாங்கம் கொடுக்கிற சட்ட திட்டங்களை மீறாத படிச்சு அங்களையும் கெடுத்து மற்றவளையும் கெட்டுக்காத படிச்சு கத்தர் அவர்களுக்கு உள்ள பயத்தை கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய கொடுக்கணும். அப்படிப்பட்ட பலவீன ஆவில முறியடித்து கட்டிந்து கட்டி செவிங்க உங்களோட ஒரு மனப்படும்.
1: ஆமே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா நீங்க ஆதி மந்தமானவர் ஆண்டவரே, இப்பொழுது மாண்டவரே, எல்லா மக்களுக்குள்ள மாண்டவரே, அன்பு நிறைந்த தகப்பனாக இருக்கப்படியா, நன்றி அப்பா. ஆமே ஆண்டவரே, இந்த தொடர்ந்தோல பெரிதான ஒரு ஆபத்து நடந்துச்சு ஆண்டவரே அப்பா, அந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இத்தனை பேர் ஆண்டவரே ஏனோ தானமாக இந்த கார் வாகனங்களை ஓடிக்கொண்டு செல்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் என் பிதாவே அப்பா. நீங்களே அப்பா அவர்களுக்கு பாதுகாப்பராயிருந்து அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு தேவ பயத்தையும் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுக்கும்படி

தயவை கொடுத்து அவங்களை அவங்களை கண்களை திறந்து அவங்களுக்கு ஒரு திருதான விட்டுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒரு தேவ பயம் இல்லாத மனுஷன் ஏனோ தானோ மாதிரி அலையிறான் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அப்பா அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அன்பை கொடுக்கும்படியா கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே.

ஸ்ட்ரீட்ல கிராஸ் பண்ணும் பொழுது மாண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே இந்த கார்கள் நிக்காமைக்கு ஏனோ தான மாதிரியா ஓடிக்கொண்டிருக்க இந்த மக்களுக்குள்ள ஒரு தயவு கிடைக்க வேணும் ஆண்டவரே, ஒரு தேவ பயவு தேவ பயம் கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்க உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய அப்பா நிழலில் அவர்கள் தங்க கூடியதாக அவர்களுக்கு ஆண்டவரே எல்லா ஆபத்திலிருந்து விட்டுதிரியாக்கி அப்பா உங்களுடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவரையும் அத்தட்டுகிறேன் ஐயா. உங்களால மட்டந்து செய்ய முடியும் அப்பா, பலவீனமாக அப்பா புதி வரிகள் மூலமாக செல்லுகிற இப்படிப்பட்ட அழிந்து போற ஆத்மாக்களுக்காண்டி வருகிறேன் ஐயா. அப்பா அவர்களுக்காண்டி ஒரு பெரிதான தயவை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதை

ஏஞ்சல் சார்ஜ் ஓவதும் ஆண்டவரே, 10,000 பேர் விழுந்தாலும் ஆண்டவரே நீங்க அவர்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறீங்க ஐயா. ஒரு பயத்தின் ஆவியை குடுங்க. தேவ பயத்துக்கு இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தேவ ஞானத்தோடு நடக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் ஐயா. எல்லா ஜனங்களையும், கனடா தேசம் மட்டும் இல்ல எல்லா இடங்களையும் ஆண்டவரே, எல்லா விதமான நாடுகளையும் இந்த மக்கள் ஈனோ தான மாறி இந்த வாகனங்களை எடுத்து செல்கிறார்கள் ஐயா. அப்பா உங்களோட ஏஞ்சல்ஸ் அனுப்பி இந்த நடக்கிறவர்கள் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவரே இரத்தத்தால அவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக வேண்டிக் கொள்றேன் ஆண்டவரே. அப்பா நன்றி இயேசுவே. எனக்கு தாசை மேலும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம். தயவு ஒத்தாசை உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் இது முதற் கொண்டு ஆண்டவரே உங்களோட கரம் உங்களோட சமூகம் முன்பாக போய் அவரை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். அப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவியானவருக்கு மட்டுமே இது செய்ய முடியும். அப்பா நீங்க அப்பா வானத்திலும் பூமியிலும் பெரியவரா இருந்து அப்பா யாவர் மேலும் உங்களுடைய கண்களை செலுத்தி வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். ஆறுதலற்ற நாத்துமாய் அப்பா நீங்க தான் வசனத்தின் மூலமாக தேற்றுங்க ஐயா. நித்திய ஜீவத்தை அவங்க பெற்றுக் கொள்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக கேட்டுக்கொள்ளுங்க. நன்றியும் போதுமானவர் என்று கூறி அவர்கள் உங்களோட நாமத்தை உயர்த்தத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை படுத்துவா என்று கூறிய வாக்குத்தத்தின்படி அப்பா ஏனோ தானமாக ஜீவிக்கிற மக்கள் மேல ஒரு கடவுள் தேவ பயத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன். இந்த இன்னசென்ட் ஆக்கள் ஆண்டவரே அழிந்து போகாத வண்ணமாக அவர்களையும் பாதுகாத்து ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களால் மட்டும்தான் இது செய்ய முடியும் ஆண்டவரே. தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட துணையை அனுப்பி உங்களோட அடைக்கலத்துல தங்குவதற்கு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு ஒரு வேலியை கட்டி ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. நேற்று இன்று மாறாதவரே, இன்று எங்கள் மத்தியில் இருந்து இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்க கிருபைகளுக்கான நன்றி. உங்களை எல்லாமே எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கர்த்தருக்கு சோத்திரம். அவரின் விண்ணப்பங்களுக்கு விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி கர்த்தரின் பலனும் என் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது என்று அவர்கள் கூறி கொள்ளத்தக்கதாக அவருடைய இருதயங்களை மாற்றுங்க. உங்கள் ரட்சிப்பை கட்டளையிடுங்க. உங்களோட நாமத்தை உயர்த்தத்தக்கதாக ஒரு புதிதான ஒரு ரட்சிப்பின் புதிதான வாழ்க்கையை அவை வாழ்வதற்கு அவங்களுக்கு மேல பெரிதான அற்புதத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, கத்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன், கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று இந்த வாக்கு தத்தங்களின் படியானவரே அவர்கள் ஆண்டவரே இந்த பயம் இல்லாமைக்கு ஜீவிக்கிற அந்த ஏனோதானமான வாழ்க்கையில் இருந்து ஒரு தேவ பயத்தையும் ஒரு கடவுளுக்கேற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேணுமே என்று வாஞ்சியுள்ளவர்களாக அவர்களுடைய உள்ளங்களை மாற்றி எல்லா விதமான தீமையில் இருந்து விடுதலையாக்கும்படி வேண்டிக் கொள்றேன். அப்பா போக்கிலும் வரத்திலும் நீங்க அவர்களை வழி நீங்க காத்து நடத்து வழி நடத்தும்படி ஜபிக்கிறேன் பிதாவே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீர்கள்.

0: படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: நன்றி சிஸ்டர், நன்றி. பாடப்பட்டு செவித்தீர்கள் கத்தராம் என்றும் ஆமீன் என்றும் பல சொல்வார். செவித்தவங்களை எங்கள் குடும்பத்தை உங்களுக்கு எங்க தின்னு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கடைசியாக செபிக்க போறோம். நோடு சரி செபிங்க. நிச்சயமாக கண், அதாவது வன்முறைகள், இந்த நாட்கள்ல கண்களை எடுத்து பாட்டிகள் வழியில அங்க போய் வாலிப பிள்ளைகள் அப்பாவி பிள்ளைகள் இருக்கின்றார்கள், சுட்டுக் கொள்கிறார்கள். அது மாத்திரம் அல்ல, வேண்டாத அசுத்தாவி கிரியைகள், வேசித்த ஆவியர், குடிவரி ஆவி, வச்ச ஆவியர், கள்ளவெடுக்கிற பொய் சொல்ற ஆவியரை திந்திரட்டி நான் செபிக்கிறேன். என்னோட ஒரு மனப்படைங்க போசுரம் ஆண்டவரே, நன்றி தாப்பனே, நன்றி அப்பா. இந்த வேலையில கத்தாவே இந்த தகத்தில் உங்களோட கரத்தில் ஒப்பு வைக்கிறேன் கத்தாவே அப்பா. இந்த வன்முறையின் ஆவியல், தற்கொலையின் ஆவியல், பிச்சிவியின் ஆவியல், யாவன் அசுத்தாவி கிரியல் தேசங்களுக்குள்ள மூலாதபடி காக்க வேண்டும். உங்களோட கரத்தில் ஒப்பி செபிக்கிறோம் ஆண்டவர். கத்த நகரத்தை காவாராய், காவலர் விழித்திருப்பது விருதான்னு சொல்லி வார்த்தை எழுதி இருக்குது அப்பா. இந்த நாட்கள்ல விசேஷமா பொறுப்படுங்க ராஜா. கண்ணுகள் எடுத்து அப்பாவி உள்ள அநியாயமாய் சுட்டு தள்ளுற கத்தான் அப்பா. பகவே பேர்களை கசப்போல வெறுப்போல மன்னிக்குங்க தன்மைகள் இருக்கேதா. அப்படி ஆண்டத்துல கிட்டக்கிற உயிராக்கிற கோபங்களை புதிங்கறீங்க. ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்தி அடிக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த பள்ளிக்கு பள்ளி வாங்குற எண்ணங்கள் பகைமை வேர்கள் நாமத்தை செபிக்கு. என் தகப்பனே உவேதம் ஏந்தட்டு இருந்த கரங்கள் அப்பா, அப்பா வாழ்வெட்டு கர திரியிறார்கள் இலங்கை தேசத்துல. தங்கள் இஷ்டம் போடி ஆண்டவரே அப்பா உள்ளங்களை நொறுக்கிறார்களே, வீடுகளை நொறுக்கி வெட்டி தள்ளுற அப்பா. இப்படிப்பட்ட கொலைபால ஆவியலை கண்டிந்து கட்டி அப்புறப்படுதேசுவின் நாமத்தினா. என் தகப்பனே, என் தகப்பனே, நான் சுத்த ஆவியல், குடிவரின் ஆவியல், வேசத்தின் ஆவியல், வச்ச ஆவியல் ஆண்டவர். இந்த நாட்கள் எத்தனையோ பிள்ளையோட வாழ்க்கை ஆண்டு சூறையாடப்பட்டு கொண்டு போவோம். ஐயா தகப்பனே, நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவர், எழுந்தவும் எதிரிகையான பாரும் ஆண்டவர். அப்பா வச்சுல ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, அப்பா வேலை தளத்துல ஒரு வாழ்க்கை, நித்தின வாழ்க்கை நான் வாழுவார்கள் கத்தா. தினியோ பிள்ளை கைவிடப்பட்டு போனார்களே கத்தா, அவருடைய கண்ணீரை துடைப்பினா, அவருடைய கதர்களை கட்டினாங்க. ஆண்டவர் இந்த பிரிவினை ஆவிகளை கண்டிந்து கட்டி அப்புறப்படுத்த இயேசுவின் நாமத்தின அல்லக்கள் இச்சையின் ஆவிகளை சுட்டெரிக்கலே தகப்பனே. சோஸ்ரம் சோஸ்ரம் அப்பா. இதுவரை நேரமும் கண்களை ஏறெடுத்து முத்தாசோட பருவத்துக்கு நேரான்ற பகுதியில அப்பா நீர் எங்களுக்கு இந்த அருமையான தயவு பாராட்டி நேரத்தை தந்தீரே கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக, இந்த நீவுக்காக கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டு, நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டவர். தகப்பனே பிறருக்கு அச்சபிக்கு அந்த தரப்பு வாசல தந்திரே சோஸ்திரம். இதனாலும் சோஸ்திரத்தோடு தெரியப்படுத்த விண்ணப்பங்களுக்கு நாம் என்றும் ஆவேன் என்றும் பல்தரப்புற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நாளவினோடு இணைந்து கர்த்தாவே இந்த கண்கள் ஏறடி போன்ற பகுதியில் ஐயா செபித்த சகோதரி டோலிக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறார். வாரப்பட்டு செபித்தார்களே அப்பா, அந்த ஜபாவிய நீர் ஊற்றி அவள் மீது ஸ்தோத்திரம் ஊற்றப்பட்ட ஜபாய்க்கா நன்றி செலுத்துறார். இன்னும் வரட்டும் ஐயா, அது நதியாய் பாயட்டும் ஆண்டவரே. அப்பா பாரப்பட்டு செபிக்க அந்த ஜபத்தை நீர் கண்ணோக்கி பார்த்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஜபித்த சகோதரின் குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதி இன்னும் இருந்து பிரகாசிக்கிற மகளை எடுத்து பயன்படுத்த அடிமைக்கும் கொடுத்தே நல்ல ஒரு சந்தர்ப்பத்திற்காய் நன்றி ஆண்டவர். அப்பா குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதி இன்னும் இன்னும் திறப்பின் வாசம் நிக்கத்தக்க சத்தம் தாங்க விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றுங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்தும் நல்ல கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து வைக்கிற நல்ல நன்றி ஆண்டு நன்றி நன்றி நன்றி சோஸ்ரம் சோஸ்ரம் நன்றி சிஸ்டர் நன்றி கத்தர் உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தை கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சரி, அச்சோருண்ட நேரம் 10:08 பத்தர் இதுவரை நேரமும் எங்களை நடத்தினார் ஆசீர்வதித்தார். 7 தொடக்கம் இதுவரை நேரமும் 10:08 வரைக்கும் எபினேஸ்வர் நமக்கு உதவி செய்தார். உதவி செய்த அந்த எபினேஸ்வருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி செபிக்க போறோம். முடிவு செபத்தை எங்கள் நேரடி ஒலிபரப்பு யாவும் நிறைவுக்கு கொண்டு வந்தது இந்த நிறைவுக்கு கொண்டு வர கத்தர் கிருபை செய்தார். நிறைவாய் நிறைவானவன் நித்திய வெளிச்சத்தை நடத்தி முடித்தார். அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நிறைவாய் நடத்தினேன் தாப்பனை கொடு சோசன செலுத்தி நாங்கள் முடிவாக நன்றி செபத்தை ஏறெடுப்போம். என்னோடு இணையுங்கள். நன்றி ஜாவப்பிரே, நன்றி அப்பா, நன்றி. இதெல்லாம் அருமையான வேலைகள், அருமையான இந்த நாளை இந்த மாலை பொழுது நீ தந்த கிருபைக்காக சோஸ்ரம் சோஸ்ரம். தகப்பனே, வெளிச்சத்தின் பகுதியை நீங்க ஆசீர்வதி கத்தால் 7 தொடக்கம் இம்மட்டு நேரம் உதவி செய்த எபினேஸ்வருக்கு கோடி கோடி சோஸ்ரம் ஆண்டவர். தகப்பனே, நீங்கள் பாராட்டின கிருபை கொஞ்சம் அல்ல, எல்லா இணைப்போல சரியா முறையில் இணைத்து அவர்களை முன்குறித்த அழைத்து வந்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த சங்கம வானொலிக்குள்ள சங்கமிக்க உமக்குள்ள நாங்கள் சங்கமிக்கோம். நீங்க பாராட்ட எல்லா தயவுக்காய் கோடி கோடி சோஸ்திரமாட்டோம். விசேஷமாக இந்த சங்க வானொலிக்க நன்றி செலுத்துறோம். அப்பா வானொலி இந்த இடத்துல இந்த தேசத்துல நீங்க ஆண்டு நிறுவினீங்கள். உங்களுடைய வழிபாடுகளோடு தீக்கசனத்தோடு உங்களுடைய வல்லமை வார்த்தைகளை சுமந்து வருதை கத்த வழியாயிருந்து அநேக ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்ள நீங்க கிருபை வாசல திறந்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துறோம் சங்கம். அப்பா வானொலி ஆசீர்வதிக்க உரியது முடியத்தை செய்கிற ஸ்தாபருமான லட்சுமிதாய் அவருடைய வேலை பிள்ளைகளுக்காய் வேற பிள்ளை உறவுகளுக்காய் நன்றி செலுத்துறோம். அவரோட இணைந்து ஊழியர்கள் எல்லாம் ஊழியர் தாசர்களுக்காய் நன்றி செலுத்துறோம். இருக்கிற இடத்தில் அப்பா கேட்கத்தக்கதாக செவிப்பறைகளை நீங்க ஆலையா எழுந்து அப்ப உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க கிரியை செய்கின்றது அதுக்காக சோசரம் ஆண்டவர். அப்படி ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் சோகல் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் உட பிள்ளையோட பொருளாதாரத்தை சந்தித்து உட பிள்ளைகளை இன்னும் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இயேசு நாமத்தில் புகழ் செபிக்க நன்றி செலுத்தி ஆசீர்வதி செபிக்கலாம். அதே போல காலை முதல் மட்டுமா நீங்க விடுதலை வெளிச்சத்தின் நடத்த

பாதுகாத்தனுங்க. எல்லா காவலும் சமூகம் ஒண்ணுமே செல்லட்டு வாண்டவரே அப்பா ஊழியரை தாங்கி நடத்துங்க. வேண்டுமா இது விடுமுறையை கழித்து வர இணையத்தக்க கிருபவரத்தை கொடுப்பீரா, பலத்தை கொடுப்பீரா, கூட இருப்பீரா. இயேசுவி நாமத்தினுடைய கரத்தில் ஒப்பி செபிக்கிறேன் அப்பா. நாளும் தெரிஞ்சு பாடவும் அப்ப நாமத்தை மயப்படுத்த கிரியை கிருபஸ் அளித்தீர். அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்ட ஆசீர்வதிக்கிறோம். வழி நடத்தும் பாதுகாத்தலும் ரசித்துக்கொள். இயேசுவி நாமத்தை போல செபிக்கிறேன். அதே போல இந்த நாளும் சத்தாவே தனித்து ஒழிச்சதின் பகுதி ஆரம்பிச்சபோ பாடலுக்கூட எங்களை வழி நடத்தின கர்ணாவுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். எல்லாருக்கும் அபாரப்படி செபிக்கவும் துதிக்கவும் சோதனை கொடுத்தீரே. அந்த அப்பா உன்னத வல்லமை உன்னது பலத்துக்காய் நன்றி ஆண்டவர்.

ஒரு வார்த்தை உசுவாக்க வைத்தீர், இன்னும் கட்டி சேரத்தக தட்டி எழுப்பினி அண்ணமூட்டி நீங்களேப்பா. நன்றி ஆட்டம் கத்தாவே இடத்திருக்கிறதுக்குள்ள தடுகிறோம் வார்த்தை வெளிச்சிட்டு வந்தோம் ஆண்டவர். நீங்க ஆளுங்க எங்க நடுவில் இருக்கிற அது அசையான்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட நிலவரம் ஆவி ஊற்றிதான் சோசம் இழைப்பெல்லாம் நன்றி ஆண்டவர். எடுத்து கொடுங்கள் என்று சொல்லி ஆசிரியத்தை செவித்தான பிரகாசம் நன்றி செலுத்துறோம். இந்த முதிர்வை பசுமையா இருக்க வைத்திருக்கோம். இன்னும் ஆண்டவரே உடைய அடியான வீடு ஆசீர்வதிக்கப்படும், தங்கள் ஊழியர்கள் ஆசீர்வதி சமாதான தங்கபடி ஆச்சரிக்கும். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துறோம். கற்றுக்கொள்ள பாடத்துக்காக அடங்கு வழி நடத்துவனா இயேசுவின் நாமத்தை போய் செபிக்காண்டு அதே போல்

0: ஓ தாய் நன்றி, தாரியும்
1: கொள்கிறோம்.
0: ஆழத்துக்காய் நன்றி சொல்லுக்கான குடும்பத்தை ஊழியர்களை ஆசிரியோட விசுவாசங்களை தட்டி எழுப்பினீர். தங்கள் அனல் என்று இருந்ததை உணர்ந்ததை மறுபடியும் அனல் மூட்டினதை கற்றுக் கொடுத்தார்களே கத்தால். அப்படியாக ஆண்டவன் இந்த குடும்பத்தை ஊழியர்கள் இன்னும் ஆசிரியத்து பெற செய்யலாம். அனல் மூட்டி இன்னும் அபிஷேகத்தை நிரப்புலாம். அப்பா நீங்க ஆசிரியத்து முந்திராலும்

தேவன தன்னுடைய ஆக்கொண்டிருக்க மனுஷன் பாத்தியமான சொன்னி அந்த வார்த்தை கிடங்க யாக்கோவின் தேவன் நமக்கு எந்த அடைக்கலமா யாக்கோவின் தேவன் ஆச்சரியங்கள் சொல்லி அப்பா அந்த சத்தியத்தின் ஆளுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த நாளிலும் அந்த

எல்லாவற்றுக்கும் நீ ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தந்துவிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்யப்படுற எல்லா தெய்வக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து இந்த நேரத்தை நீ

0: அப்படியாக நீங்க எல்லாம் செய்யப்படும் தயவுகளுக்காய் நன்றி. எல்லாம் உணவு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி ஆசீர்வாதமாக்கி எங்கள் தரப்படுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வச்சு ஒப்பு கொடுத்தேன். சுபத்தை காலம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: Recording stopped.
0: நன்றி ஆண்டவரே, சோஸ்ரம். சத்திரிக்கை மகிமை உண்டாவதாக. எங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவ நிறைவுக்கு வந்துவிட்டது. நாங்கள் மறு ஒளிபரப்போடு இணைவோம். முடிவாக நாங்கள்

இருந்தா இன்னும் இன்னும் உட்கொள்ளத்தான் விருப்பமாயிருக்கும். ஆகவே இன்னும் இன்னும் பெறன் தரும் அவற்ற வசனத்தாரு. அடுத்து சொல்ற, நானே ஜீவ தண்ணீர் என்றார் பானம் பண்ணுகிறவன் தாகம் அடையான். ஜீவ தண்ணீர், தேவன் வந்து ஜீவ தண்ணீர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவரிடம் வருகிறவர்களுக்கு அவர் ஜீவ ஊட்டாயும் ரட்சிப்புமாய் இருக்கிறார். யோவான் 4:10 அங்க நகலந்த அதிகாரத்தை நீங்க வாசல் அருமையான ஒரு அதிகாரம். இயேசு வந்து அங்க போற பொழுது சீகார் என்னும் கிணத்தண்டையிடு இழப்பாறிக் கொண்டிருக்கிறாள். சீஷர்கள் வந்து உணவு வாங்க போய்விட்டாரு. அந்த நேரத்தில் ஒரு சமாரிய ஸ்திரீ வருகிறாள் தண்ணீர் எடுக்கிறதுக்கு. அப்ப இயேசு கேட்கிற, நீ எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாண்டி. இயேசு கேட்கிற அவளுக்கு ஒரே ஆச்சரியமே, இந்த யூதர்கள் வந்து சமாரியர்களோடு அவரை கலக்க மாட்டார்கள். தாங்கள்தான் பெரிய ஆக்கள், சமாரியரை வந்து கீழானவர்கள் சொல்லி அவர்களுடைய ஒரு சம்பந்தம் ஒன்றும் கலக்க மாட்டா, கலக்க ஒண்ணும் மாட்டா. இவர் கேட்கிறார், என்னண்டப்பா நீர் ஒரு ஒரு இப்படி இவர் கேட்கிறாள். என்னண்டா அவள் நீர் அவளுக்கு இயேசு வந்து கேட்கிற, தாகத்துக்கு எனக்கு தண்ணி தாண்டு. சமாரிய நாட்டை ஸ்திரிய தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாண்டு கேட்கிற. அப்ப அவள் கேட்கிற, அவள் சொல்லுகிறார், நீர் யூதர்கள் சமாரியர்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாரு. நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரியாக இருந்தத்துல நீ எப்படி கேப்பி என்று அவள் கேட்கிறார். அதுக்கு இயேசு சொல்ற, உன்னோட பேசுறவர் யார் என்று கேட்ட நீயே அவருக்கு உனக்கு தண்ணியை தருவாரே என்று சொல்ல போல அவள் கேட்கலாம், ஐயோ உன்னடி உனக்கு ஒன்று மில்லிய கூட மில்லிய ஒன்று மில்லிய என்று அப்படி இயேசு சொல்லுற. அங்க முதல் சொல்லுற, உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்ப நீ கேட்டிருந்தாள் சொல்லி. அப்ப ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணி எனக்கு வேணும்னு சொன்ன போல இயேசு சொல்லுற, நான் இந்த தண்ணிய சாரி இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு எப்பொழுதும் தாகம் வரும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூட்டா இருக்கும்னு சொல்லி அங்க சொல்லுறத நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 10 தான் அந்த சொல்லு வசனம் சொல்லப்படுகிறேன். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 7:37-38 இந்த பண்டிகை நாளிலே, அந்த பண்டிகைகள் அவருக்கு எத்தனையோ பண்டிகைகள் இருக்க, அந்த பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு வந்து சொல்லுகிறார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தம் விட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வசனங்கள் சொல்லுறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் இவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகளோடு சொல்லுகிறார். அங்கே நாங்கள் விசுவாசமே ஆண்டவரிடத்தில் இருக்கும் போது சொல்றார், எங்கள் உள்ளத்திலேருந்து ஜீவ நதி புறப்படுமா. இங்க எரேமியாவில 17:13 எரேமியா சொல்றார், இஸ்ரவேலின் நம்பிக்கைய கத்தர் உண்மை விட்டு விலகுற யாவரும் விற்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கத்தரை விட்டு விலகி போறபடியால் உண்மை விட்டு அகன்று போறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும், அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இராது. ஏன்? அந்த ஜீவ ஊற்றாகிய இயேசுவை விட்டு தண்ணீரை விட்டு அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். வேற விதமா தங்களுடைய தாகத்தை தீக்கிறார்கள் என்பதுதான் அங்கே கருத்து. இனி சகரியாம் அதை சொல்றார் 14:8-9 அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிகாலத்து கூட காலத்தை போடியிருக்குமா. பாருங்க, மாரிகாலத்திலும் அங்கே இந்த ஆவியான பற்றி தான் அது கூடுதலா, அந்த ஆவியான ஜீவ தண்ணீராக இருக்கிறபடியே சொல்லப்படுகிறது. இந்த மற்ற அடுத்த வந்து இந்த தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அங்க பிரச்சனை எனக்கும் சொல்லுகிறது. தண்ணீர் வந்து வந்து அதிகமான பிரச்சனைகள் அஃப்ளிக்ஷன்ஸ் அங்க சங்க ஏசாயா 43:2 சொல்லுற, ஏசாயாவா சொல்லுற, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உடனே இருப்பேன். ஆண்டவர் எடுக்கும் வசனம், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை. அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பத்தாது. அங்க நாங்கள் பார்க்கிறோம் இது எப்படியோ இடத்திலே, அங்க எத்தனை இடங்கள் இது காணப்படுகிறது. வேதாபத்தி நாங்களும் தான் எத்தனையோ முறை அக்கினிக்குள்ள போனாலும் அங்கே நாங்கள் வெந்து போவதில்லை. தாவீது கேக்ரான்ஸ் 69:1 ஆண்டவரே என் ரட்சியும் வெள்ளங்கள் என் மேல் ஆத்மா மட்டும் வருது. வெள்ளம் வந்து அவ்வளவு பிரச்சனை அவனுக்கு வந்தது.

பண்ணிடுவேன். அடுத்தது வந்து சிம்பிள் ஆஃப் சல்வேஷன், அது வந்து ரட்சிப்புக்கும் இதுதான் வழி. எசேக்கியேல் 36:25, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அந்த யோவான் 7:38 அதைத்தான் சொல்றேன், அவருடைய உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லி ஆவியானவரை பற்றி சொல்லப்படுகிற. இன்னும் ஏசாயா 55:1 ஆண்டவர் கூப்பிடுறார், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், நீங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், இட்ஸ் ஃப்ரீ, நீங்கள் வந்து பணமும் என்று விலையும் என்று திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். திராட்சரமாவியானவர் அபிஷேகத்தையும் குறித்து அங்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் வாருங்கள் என்னிடத்திலே வாருங்கள், இட் இஸ் ஃப்ரீ. ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து மகிழ்ச்சியோடையே தண்ணீர் கொண்டு வருவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கும் ஒரு பாட்டிலே

தாகம் தீக்கும் ஜீவ நதியே என்னிலே ஜீவ ஊட்டா எழும்பும் தட்டாத நதியாய் வறண்டத்துக்கு நான் இந்த தண்ணீரை கொண்டு போக வேண்டும். ஆவியானவரே என்ன பாவியம் என்று சொல்லுவோம். இன்னும் ஒரு 47 ஏசேக்கியல் 40:12 இருக்கு. நேரம் அதிகம் இல்ல. அங்கே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அங்கே ஹீலிங், அவருடைய ஹீலிங் தான் அங்க வருது. அவர் அங்கே அவர் வருகிறபடியினாலே நாங்கள் வந்து எங்க போனாலும் ஆவியானவர் போற இடம் எல்லா இடத்திலும் தேர் இஸ் ஹீலிங். இன்னும் அதை நான் ஏசாயா 35:6-7 சொல்றது, வனாந்தரத்திலே அந்த தண்ணீர்களும் கடும் வழியிலே ஆறுகளும் பாயுமா. இப்பொழுது இந்த ஆவியானவர் வரும் பொழுதும் அந்த 40 ஏசேக்கியாலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே டெட் ஸ்ரீ அந்த சாக்கடைக்குள்ளே அங்கே ஜீ இப்ப வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அதுக்கிட்ட போறோம். இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, மீன்களை கண்டுட்டார். இப்ப இந்த ரீசெண்டா சவக்கடையில ஒரு உயிரும் இருக்காது, அது முழுக்க உப்பு. ஆனால் இப்பொழுதும் அங்கே ஜோரா நிலை இருந்த அங்கே வருகிற அந்த நதியில் வந்து இங்கே வரும் என்று சொல்லி ஏசேக்கியாலே அங்க சொல்லப்படுது. அப்பவே ப்ரொஃபசி வந்து விட்டது. அது இப்பொழுதுதான் அது நிறைவேறுகிறது. இவ்வளவு காலங்களுக்கு பிறகு நிறைவேறுகிறது. அந்த தண்ணி, ஜீவ தண்ணி, நல்ல தண்ணி வந்து சவக்கடைக்குள்ள வந்து சேரும் பொழுது இப்ப மீன்கள் அங்க வாசம் பண்ணத்தக்கதா இருக்கிறது. இப்ப கடைசியா எனக்கு இந்த ஒரு நியூஸ் தான் எனக்கு ஒரு இது அனுப்பினால் அதுல அங்க என்ன அங்க டெட் சீட இப்ப மீனை காணுகிறார்கள், மீன் பிடிக்கிறார்கள், போய் மீன் பிடிக்கிறார்கள். அங்கே நாங்கள் இதும் பாக்குறோம், அது நடக்கும் என்று சொல்லி ஏசேக்கிய 48:12 பாக்குறோம். எனக்கும் ஆண்டவரோட பாடல்களே

சொன்னேன். இதான் ஆவியானவர் எனக்கு கொடுத்த இரண்டாவது பாடல். அடுத்ததாக கடைசி கடைசி பேஜிற்கு நான் வந்து விட்டேன். நான் அடுத்தது வந்து நானே வாச. இயேசு சொல்ற நான் தான் வாச. இயேசு வந்து வாசலா இருக்கும் பொழுது அவர் வழியாத்தான் நாங்கள் போகணும் சொல்லுற. நானே வாசல் வென்றார் இயேசு, அவர் வழி சென்று நீயும் ரட்சிப்படவாய். வாசல் ஒரே ஒரு வாசல், இயேசுதான் வாசல். அங்க 24 சங்கீதம் 9:7 வாசல்.

பாருங்கோ, எல்லா வாசல்களையும் நீங்கள் கதவுகளை உயர்த்துங்கள். அனாதி கதவுள் வரப்போற ஆண்டவர் அவர் வரும் பொழுது எல்லா வாசல்களையும் திறக்கப்படும். அவர் சேனைகளின் கத்தர். இன்னும் அங்கே வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சொல்றார், வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் நாங்கள் தான் திறக்க வேணும். அவர் இங்க வரத்தான் வாங்கியா இருக்கிறார். நான் பாடினது போல என் உள்ளத்திலே தங்கும் என்று கேட்டால் அவர் வாசலை திறந்து விட்டார். வந்து அவர் எங்களோடு பூஜனம் பண்ணுவேன், நாங்களும் அவரோடு பூஜனம் பண்ணுவோம். இன்னும் அந்த வாசல்னு சொல்லும் பொழுது அந்த ஆடுகளை வைக்கிற பெண்ணுக்கு ஒரே ஒரு வாசல், அந்த வாசல்ல தான் மேய்ப்பன் நிப்பான். அப்ப ஒரு மிருகமும் ஒருவரும் அங்க வரக்கூடாதான் இயேசு சொல்றேன். நான் அவருக்கு திருடன் திருடன் கொள்ளாம வருகிறான். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அவர் தான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி எங்களை நித்திய ஜீவனை கொண்டு உள்ளும் பிரம்புமா கொண்டு போய் நாங்கள் மேய்ச்சலையும் கண்டறியத்தக்க கத்திரங்களை நடத்துறாரு என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் வந்து ஆவியானவர் அவரிடம் வந்து எண்ணெய் எல்லாம் இருந்தபடியினாலே அவர் உள்ளுக்கு போய்விட்டார்கள். மணவாளன் வந்த உடனே கதவு அடைக்கப்பட்டது, அது ஒரு வாசல். ஆனா இங்கே மற்றவர்களுக்கு அது தட்டியும் திறக்கப்படவில்லை. ஏன் அவர் ஆயத்தமா இருக்கவில்லை. கடைசியாக எனக்கு நேரம் போய்விட்டது. ஆனாலும் அங்க இயேசு சொல்லுற, நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைப்பவன் கனி கொடுப்பான். அங்க வந்து யோவான் 15 அது அருமையான ஒரு சப்தங்க ஒரு அதிகாரம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். 1:8 பார்க்கும் பொழுது இப்படி நாங்கள் செடியில நாங்கள் கொடி, இயேசு வந்து மெய்யான திராட்சை செடி, நாங்கள் அவர்கிட்ட நிலைத்திருக்க வேணும். நாங்கள் நிலைத்திருக்கிற அவர் அன்பிலேயே நிலைத்திருக்கோம் சொல்றார். என்ன எல்லாமே உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாதே. அந்த நரிஷ்மெண்ட், அந்த வேரிலிருந்து இந்த நாங்கள் வட்டியில படிக்கிறோம், ஜைடம் ஜைடம் ஒரு குழாய், அதனூடாக அந்த தண்ணி வருகிறது. அந்த தண்ணி வந்து அங்கே வந்து செடியில இருக்கிற கொடி எடுத்து வருது. அந்த கொடி வந்து வெட்டுப்பட்டால் அவுட், அது காஞ்சே போயிடும். ஆனா அழைத்தது ஆண்டவர் எங்களை தனி கொடுக்கும்படி நாங்கள் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அவரோடே நாங்கள் நிலைத்திருப்போமே. ஆனால் நாங்களும் அவருடைய சத்து நரிஷ்மெண்ட், இயேசுடன் இருந்தான் எங்களுக்கு அந்த நரிஷ்மெண்ட், அந்த கீழே இருந்து அந்த நரிஷ்மெண்ட் தண்ணி வந்தது போல நாங்கள் அவரோட ஒட்டி கொண்டிருந்தால் எங்களுக்கும் அந்த அந்த அவருடைய பலன் எங்களுக்கு வரும். ஆகவே நாங்கள் அவரை விட்டு நாங்கள் மிளகவே கூடாது. இயேசு அது அருமையான ஒரு ஒரு ஒரு சாப்டர். இயேசு வந்து நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். நாங்கள் அவரோடு நிலைத்திருக்க வேணும். அவரை விட்டு நாங்கள் போனால், நாங்கள் அறுப்புண்டு போனால் அங்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். ஆனால் நீங்கள் என்னோடு நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் நாங்கள் கடைசியாக அவர் எங்களுக்கு சொல்லுகிறார். நாங்கள் அவர்களே நிலைத்திருக்க வேணும்.

முட்டும் தந்தேன் ஐயா. நான் என்ன முட்டும் ஆண்டவரிடம் கொடுத்து அவரோடு ஒட்டி இருக்கும் பொழுது நானும் கனி கொடுப்பேன். நடிகராத்தி என்ன சொல்லப்பட்ட 9 கனியும் எல்லாம் ஒரே கனி, 9 குணாதிசயங்கள். இன்னும்

கத்திரிக்க ஸ்தோத்திரம். இந்த நாளும் நான் நேற்று கொடுக்க வேண்டிய செய்தி நான் ஆயத்தமாயிருக்கவில்லை. ஆண்டவரே, இந்த இடத்தில் கேட்டு கேட்டு கேட்டு என்னுடைய பலம் தந்து நான் இதை செய்து விட்டேன். நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, இனி நான் உன்னிலே முறையில் நினைத்திருக்க வேணும். நீரான் வாழி சத்தியம் ஜீவன், அதன்படி நாங்கள் ஜீவிக்க வேண்டும். இன்னும் அந்த பாட்டையும் நான் பாடி செய்தியை முடிவெடுத்துக் கொள்வருகிறேன்.

ஆமென். இயேசுவே, உங்களெல்லாம என்னால் ஒண்ணு செய்ய முடியாது, ஆனாலும் பவுலப்போஸ்தலனுடைய வெற்றி முழக்கம் என்ன வெளிப்படுத்துற கிறிஸ்துவின் நாடு எல்லாம் செய்ய எனக்கு விளங்குன்ற அந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். இந்த நாளும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தி தந்த இந்த செய்திக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நான் வழியும் சத்தியமும் ஜீவனும், இதை அறிந்த நாங்கள் மற்றவர்களும் உம்மண்ட கொண்டரவனும். ஐயோ, இவ்வளவு ஜனம் நான் பார்க்கும் பொழுது இவ்வளவு கவலை. இயேசுவை அறிந்திருந்து மாட்டினை ஏற்றுக்கொள்ளாமல் யோங்க முடிய போது அவருடைய ஜீவியம் நாங்கள் அவர்களுக்கு ஜபிப்பது மட்டுமல்ல, தருணம் வாய்த்தான வாய்க்காவற்றான அவர்களுக்கு சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல வேணும். உங்களோட கடமை ஆண்டவர், அது எங்கள் எல்லாருக்கும் நீ செய்ய வேணும். இந்த சங்கமும் வானொலியின் ஊடாக இந்த சத்தியம் வெளியில வருகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கேன். எல்லா சங்கமும் குடும்பங்களையும் ஆண்டவரே எனக்கா ஜபிக்கிறோம், எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டவர் அவ்வளவு உள்ளத்திலே நீர் பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் தான் ஒரே ஒரு வாடியனோ அதவே ஆண்டவரே, உண்மையே நாங்கள் உண்மையோ அது கடைசி மட்டும் நாங்கள் சத்தம் கேட்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் வழி நடவுங்கோன்ற சத்தத்தை கேட்டு நடக்க உங்களோட கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. சோத்தனம் ஆண்டவரே, துதிக்கன மகிமை எல்லாம் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நன்றி பிதாவே, ஆமென்.

இதுவரை நேரமும் பரிசுத்தாவியானவரே வழி நடத்தினார். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.

0: ஆசீர்வாதத்தை வழிநடத்து வரான்னு வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you அம்மா. ஆமேன்.
1: Thank you.
0: இந்த நாளில் என்ன தலைப்பு கொடுக்குறீங்களம்மா?
1: இந்த பாடல் வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவன். வழியும் சத்தியமும் ஜீவனம்.
0: ஆமென் ஆமென். வழியும் சத்தியமும் ஜீவனம். ஆமென். நன்றி அம்மா.
1: இருக்கிறார்.
0: ஆமென் ஆமென். God bless you. ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்கள்.
2: படை தூக்கின் எப்படை வெல்லும், எம்படை இருப்பின் யார் படை ஜெயிக்கும்?

பார்த்து சொல்லி பார்க்கிறவர்களே, என்னுடைய உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அங்கே கோர சிலுவையில நாட்களை வைத்து முறித்து ஆணி அடித்து சிலுவையிலே

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெறும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்கு போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனுடைய பேசியும், அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னால் அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி அவன் முகத்திலே துப்பி, தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும். புருஷன் ஒருவரோடொருவர் சண்டை பண்ணிக் கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்ததுண்டானால் அவளுடைய கையை தரிக்க கடவாய். உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு.
1: உன்னத பாட்டு 5 அதிகாரம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள். பிரியமானவர்களே, குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போளமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போய்த்து. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவக்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? என் நேசர்

0: வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனை உள்ள வெள்ளைப் போலம் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமார்.
1: அப்போஸ்தலர் 20 அதிகாரம். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக் கொண்டு மக்கெதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 வாரம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பலேறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கெதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பிரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தருக்கும் செக்குந்தும் தெர்பையானாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோபீமும் ஆசிய நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3 மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அவன் ஆசோ பட்டணத்தில் எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கியூ தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதின் நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோகில்லியோன் ஊர் துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவன் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு
2: கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: recording in progress.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிரீஸ் வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூட நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஏழாம் அதிகாரம். பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் நோக்கி, நான் இங்கு உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி, உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். மேலும் நீங்கள் யோர்தானை கடந்தபோது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி, அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலக்கமாய் எழுத கடவா என்று கட்டளையிட்டான். பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய், ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவறுப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பிறனுடைய எல்லைக்குறியை ஒத்தி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். யாதொரு மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தியாகிய தன் சகோதரியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் மாமியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும். உன்னத பாட்டு 7 அதிகாரம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. உன் ஆவி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. உன் இரண்டு ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்கூவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது. உன் சிரசு கர்மேல் மலையைப் போல் இருக்கிறது. உன் தலைமயிர் இரத்தாம்பரமயமாயிருக்கிறது. ராஜா நடைக்காவணங்களில் மயங்கி நிற்கிறார். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள். உன் உயரம் பனை மரத் தொழுங்கு போலவும், உன் ஸ்தனங்கள் திராட்சக்குலைகள் போலவும் இருக்கிறது. நான் பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சக்குலைகள் போலவும், உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும், உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல் வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும், மாதளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு.
1: அப்போஸ்தலர் 23 அதிகாரம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியாவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உமை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாயிருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாதது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து, போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து, தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாயிருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணிக்கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாருடைய கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள். இந்த சர்ப்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தபடியே அவன் இவனை சேனாபதியிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுலினை அழைத்து, உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்துக் கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100 அதிபதிகளில் 2 பேரை அழைத்து, செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3 மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய ஃபெலிக்ஸ் இன்னிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கும் குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது, கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய ஃபெலிக்ஸ் என்பவருக்கு கிலவுதியு லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோடு கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல், மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சர்ப்பணையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாய் இருப்பீராக என்று எழுதினான். போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்தி பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே. அப்போஸ்தலர் 24 அதிகாரம். 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துள்ளு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். அவன் அழைக்கப்பட்ட போது தெர்த்துள்ளு குற்றம் சாட்டத் தொடங்கி, கணம் பொருந்திய ஃபெலிக்ஸே, உமாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜப ஆலயங்களிலாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மத பேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்துக் கொண்டவனாய் இருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தையும் என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லின் நிமித்தமே அன்றி வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது, சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் நூற்றுக்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான். அதன் நிமித்தம் அவன் அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் போர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

உபாகமம் 28 அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால்

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூட நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தில் காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 821-632-3612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐமோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள்.
1: Recording stop.
0: தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் ஒருவரோடு இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
2: தர்மையான தருணத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ல, ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:5 வசனம் வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமே, அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளை அமர்ந்திருக்கிறதுல நேற்றைய தினத்திலேயே அந்த அமர்ந்திருக்கிறத குறித்து பார்த்தோம். நேற்று முந்தின தினத்துல ஆத்மா அமர்ந்திருக்கிறதா, ஏன் அமர்ந்திருக்கிறது? ரட்சிப்புக்காக. அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி நாம் அமர்ந்திருங்கிறார். மறுபடியும் அந்த ஆத்மாவை அமர்ந்திருக்க சொல்றார். அப்ப சங்கீதக்காரன் ஆத்மாவை குறித்து பாரம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை குறித்த பாரத்தோடு இருக்கிறோம்? சரீரத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா, ஜீவியத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா, காசு பணங்களை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? என்ன பாரம் உங்களுக்கு எனக்கு வேணும்? ஆத்மாவை குறித்த பாரம். ஆத்மா கிட்ட அவர் பேசுறாரு, நீ சைலண்டா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துரு. ஏன் அப்படின்னா, நான் நம்புகிறது அவரால் எனக்கு வந்துடும். நான் என்னவோ நம்பிக்கிட்டு இருக்கேன், எதையோ நம்பிக்கிட்டு இருக்கேன்னா, நான் என்ன நம்புறேனோ அது அவரால் எனக்கு கட்டாயம் வந்துடும். ஆமென், அல்லேலூயா. அந்த நான்காவது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். பிராக்கெட்ல சேலா சற்று நின்று கவனிக்கவும். ஆமே, அப்ப என்னன்னா, இதைதான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்பொழுது ஆத்மா தவிக்குது. நம்ம ரொம்ப நல்லா உதவி செஞ்சிருப்போம், ரொம்ப நல்லா நேசித்திருப்போம், ஆனா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமா நிப்பாங்க பாருங்க. அப்ப இந்த ஆத்துமா ரொம்ப தவிக்கும், புலம்பும், அழும், வேதனைப்படும். இல்ல இந்த ஆத்துமா தான் இல்ல, மனுஷிகமா நமக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனா ஆத்துமாவுக்குள்ள என்ன இருக்குங்க, பயங்கர வேதனையா இருக்கும்ல. அந்த இருதயத்துல வேதனை தான் ஆத்துமாவில வேதனை. அந்த மாதிரி வேதனை அனுபவிக்கும் போது தான் தாவி சொல்றாரு, நீ கொஞ்சம் சைலண்டாயிரு, கொஞ்சம் சைலண்டாயிரு. உலகம் இப்படித்தான், சிறகு இப்படித்தான். அவங்க உள்ளத்துல உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அதாவது எப்படி எப்படி எனக்கு சொல்ல, தங்கள் உள்ளத்திலே, அதாவது வாயினால நல்லா பேசுவாங்க. வாயினால நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமே ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்வாங்க. உள்ளத்துல நல்லா இருந்துருவியா, நல்லா இருந்துருவியா, நீ உள்ளத்துக்குள்ள இருந்து சபிப்பாங்க. இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள். அது உறவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நீங்க நேசித்தவங்களா இருக்கலாம், நீங்க உங்களை நீங்களே அவங்கள பராமரிச்சவங்களா இருக்கலாம், இல்ல உங்களை பராமரிச்சவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த கர்த்தர் சொல்ற, தெய்வ பிள்ளைகளே, உங்க ஆத்துமா அமர்ந்து இருக்கட்டும். நீங்க என்ன நம்பிக்கையில இருக்கிறீங்க? நான் ஆசீர்வாதமா தான் இருக்க போறேன். என்னை யார் சபிச்சா என்ன, எந்த சபம் என்னை ஒன்று செய்யாது. நான் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவேன் நீங்க நினைக்கிறீங்க இல்ல, உங்க வீடு நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமே, நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். உங்க ஆத்தும் அமர்ந்திருக்கட்டும், நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமா இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அண்டவரே, எங்கள் ஆத்துமாவில எத்தனையோ துக்கங்கள் ஐயா, எத்தனையோ வேதனை. மனுஷங்களை பார்த்தா நேசிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவங்க சபிக்கிறத நான் அறிந்த போது அந்தவரே என் இருதயம் கலங்கி போயிடுச்சுப்பா. அதனாலே நான் அழுதபடியே இருக்கிறேன்னா, இன்னைக்கு கத்தாவே அந்த இருதயத்தை தேற்றுங்க அண்டவரே. அப்படிப்பட்ட இருதயங்களை கத்த தேற்றுங்க அண்டவரே. நீதாமே அந்த ஆத்துமா அமர்ந்திருந்து கர்த்த நிச்சயமா என் ஆசீர்வதிப்பார், என்ன நம்பிக்கையில அவர்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கின்ற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 8வது வசனம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்த திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி நடத்தி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல நன்மைகளுக்காக, தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக என்று காத்திருப்பீர்கள். அவைகளில் தடைகளும் தாமதங்களும் ஏமாற்றங்களும் அடுத்தடுத்து வந்து உங்களின் ஆத்துமாவை வறண்டு போக பண்ணியும், விசுவாசத்தை இழக்கச் செய்தும், சோர்ந்து போக பண்ணியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடியினால் ஆத்துமாவிலே எதிர்பார்ப்பின் பசியோடு காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு விசேஷித்த நன்மையினால் திருப்தியாக்குகின்றார். எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகளை, பதில்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நம்பினவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளை குறித்து தியானிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ரூத்தை குறித்து பார்ப்போமானால், வாலிப வயதிலே தன் கணவனை இழந்தவளும், தேசத்தின் பஞ்சத்தினால் பிற தேசத்திலே வாழும்படியும் பல இன்னல்கள் துன்பங்களை சகித்தவளும் ஆகிய ரூத்தின் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யும்படியும் அவளின் ஆத்மாவிலே காணப்பட்ட வியாகுலத்தை மாற்றுகின்றார். திருப்தியாக்கும்படியும் ரூத்திற்கு நன்மை செய்கின்றார். கர்த்தர் ரூத்தின் வம்சத்தை விருத்தியாக்குகின்றார். போவாஸ் என்கிற நீதிமானின் வசம் ரூத்திற்கு கிருபை கிடைக்கும்படி பாதைகளை திறந்து கொடுக்கின்றார். கதிர் பொறுக்கி வர சென்றவளை கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாக மாற்றுகின்றார். ஏராளமான நன்மைகளினால் ஆசீர்வதிக்கின்றார். ரூத்தின் வம்சத்தில் ஓபேத்தை பிறக்கச் செய்து தாவீதின் வம்சத்தை துளிர்க்கச் செய்து தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகரை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வழிகளில் போராட்டங்களும் சோதனைகள் வேதனைகள் பலவீனங்கள் இழப்புகளில் உங்கள் ஆத்துமா வறண்டு போன நிலையில் நம்பிக்கையற்று போனவர்களாய் காணப்படுகிறவர்களே, உங்களின் மாறாவின் கசந்த வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மதுரமாய் மாற்றுகின்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டையின் கீழ் காத்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும்படி வழிகளை திறக்கின்றார். எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இயேசு கிறிஸ்துவை இதுவரையில் அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் மாறாவின் வாழ்வையும் மதுரமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. பிரியமானவர்களே, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதை குறித்து மிகவும் ஆவலும் அன்பும் அக்கறையும் உடையவராக அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, மேலே சொன்ன வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் இந்த பூமியிலே வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக செய்த கடைசி ஆசீர்வாதமே இது. அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் போது தானே ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இயேசுவானவர் எமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். அவருடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எப்போதும் அவருடைய விருப்பமாகும். இயேசுவின் ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது! அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படும் போது ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஜீவனாய் எம் அருகில் இருந்து எம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். உலகத்தின் முடிவுகளிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே அன்பு இயேசு இந்த நாளிலும் தன்னுடைய பிரசன்னத்தினால் எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எம்மோடு கூட நடந்து வருகிறார். எம்மேல் எப்போதும் கரிசனை உடையவராக இருக்கிறார். வியாதி நேரங்களில் எங்களை விடுவிக்கிறார். அவரை போல எம்மை நேசிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
4: மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29:11 இப்படியாக நான் கேள்வி சொல்லுகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே அங்கே கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை மூன்று பிரிவாக இந்த நாட்களிலே பிரிக்கப்படுகிறது. முதலாவது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். இரண்டாவதாக, நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றும், மூன்றாவதாக, இந்த நாட்களிலே அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் இன்றைக்கு இந்த நடுப்பகுதியில் இருக்கிற பி பகுதியில் இருக்கிற பகுதியை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் தன்னுடைய நினைவிலே இந்த நாட்களிலே ஒவ்வொரு காரியத்தை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் இந்த நாட்களிலே கர்த்தர் முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிறப்பிலே இருந்து அவர்களுடைய மரணம் வரைக்கும், அது மட்டுமல்ல அவருடைய நித்திய ஜீவன் வரைக்கும் தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள், நினைவுகளை எந்த மனுஷனும் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியிலே உன்னை வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் அதை தன்னுடைய நினைவிலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே வைத்து இந்த நாட்களிலே அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த காரியங்களை சில வேளைகளிலே அங்கே செய்ய முடியாதபடி, அந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி

நம்மேலே வைத்திருக்கிற நினைவுகளை அறிய எந்த மனுஷனாலும் இந்த நாட்களிலே முடியாது. அதுதான் இந்த நாட்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய காலங்கள், நம்முடைய காரியங்கள் என்று சிலருடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையிலே அங்கே நெருக்கமான சூழ்நிலையில் தான் இந்த நாட்களிலே அவர்கள் நடந்து செல்வார்கள். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது நிமித்தம் அவர் நெருக்கங்களையும் துன்பங்களையும் இந்த நாட்களிலே அங்கே அடைந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் இங்கே தேவன் என்னென்ன விதமாக நடத்த வேண்டுமோ அதன்படியே இந்த நாட்களை நடத்தி வருகிறார். அதே விதமாகத்தான் எரேமியா தீர்க்கதரிசியையும் தேவன் எப்படியாக இந்த நாட்களை நடத்தி வந்தார் என்பதை குறித்து அந்த எரேமியா தீர்க்கதரிசன் புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஒருவரை குறித்து, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகளை நாங்கள் இந்த நாட்களை அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களை அறிந்து நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே தேவன் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் உருவாகும்படியாகத்தான் இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவன் தான் நினைத்திருக்கிற காரியங்களை நம்முடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாக செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அதனாலே கர்த்தருடைய சித்தத்திற்கு இந்த நாட்களை நாங்கள் நம்மை விட்டு கொடுப்போமா இருந்தால் தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே நம் மூலமா இந்த நாட்களை நிறைவேற தேவன் அந்த கிருபையை நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை விட்டு கொடுத்து இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஓடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து சமாதானத்துக்கு, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக தேவன் இந்த நாட்களிலே மாற்றி இந்த நாட்களிலே அதை நடத்துவார் என்பதை இந்த வாக்குத்தத்தினூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய சமாதானம் நம்மோடு குடைந்து நம்மை நடத்த வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி இந்த நாட்களிலே சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த நாட்களை நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.

மனத்திற்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ இணையர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் பிரித்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. பிரியமானவர்களே, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதை குறித்து மிகவும் ஆவலும் அன்பும் அக்கறையும் உடையவராக அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மேலே சொன்ன வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் இந்த பூமியில வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக செய்த கடைசி ஆசீர்வாதமே இது. அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது தானே ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இயேசுவானவர் எமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். அவருடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே எப்போதும் அவருடைய விருப்பமாகும். இயேசுவின் ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது! அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஜீவனுள்ளவராய் எம் அருகில் இருந்து எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உலகத்தின் உடைய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே அன்பு இயேசு இந்த நாளிலும் தன்னுடைய பிரசன்னத்தினால் எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எம்மோடு கூட நடந்து வருகிறார். எம்மேல் எப்போதும் அரசனை உடையவராய் இருக்கிறார். வியாதி நேரங்களில் எங்களை விடுவிக்கிறார். அவரை போல எம்மை நேசிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த

0: வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
1: இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளையிலும் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி 5வது மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த கால வேளையிலும் வேதத்தை ஆழ்ந்து கொடுத்து லூக்காவின் சுவிசேஷ புத்தகம்

மகளே, நேரடியானது இந்த புதிய ஆண்டு புதிய புதிய முயற்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, ஏற்கனவே நாடு முழுவதும் முயற்சிகளிலும் பங்கெடுத்து வர தைரியம் கிடைச்சி

0: ப்ரைஸ் தி லார்ட் ஐயா. மைந்தன் ஐயா, ப்ரைஸ் தி லார்ட். மைந்தன் ஐயா, ப்ரைஸ் தி லார்ட்.
1: ப்ரைஸ் தி லார்ட் ஐயா.
0: அந்த சவுண்டுகள் வருதா உங்களுக்கு? வரையிலே என்ன?
2: ப்ரைஸ் தி லார்ட்.
0: அந்த சவுண்ட் வருதா உங்களுக்கு? விளங்கல. ஓகே, மைந்தன் ஐயா பாட்டு போடுறீங்களா?
1: Recording in progress.

0: கிருபையினால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு
1: தள்ளாதீரின்
0: பாதையில்.
2: வானரையா, ப்ரைஸ் தி லார்ட். வானரையா, வானரையா, ப்ரைஸ் தி லார்ட்.
1: ப்ரைஸ் தி லார்ட். பிளஸ் பிரதர்.
2: ஐயா, உங்களோட சத்தம் உண்டு மறையிலே. பாட்டு போடுறீங்களா?
1: பாட்டு போடுறீங்களா? பிரச்சனை இருக்கு. Praise the Lord. Listen, brother.
3: Telephone அடிச்சு பாருங்க ஐயா.
1: ஹ?
3: Telephoneல கால் பண்ணி பாருங்க.
1: ஸ்வீட்டாமா கடிச்சுதான். சத்தியம் பெரிய சிஸ்டர்,
4: நீங்க பாட்டு போட்டீங்களா?
1: இல்லையே.
4: வருதில்ல சவுண்ட், வருதில்ல
1: என்னன்னு தெரியல. ஆரம்பிக்கிட்ட இப்ப?
4: ஓ, நீங்க ஆரம்பிங்க.
1: உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின்றன. இந்த நிகழ்ச்சி ஒரு புதிய நிகழ்ச்சி. இன்று ஆரம்பமாகும் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் தொனிக்கப்பட வேண்டுமென்ற தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து லெஸ்ஸி பிரதரால் ஏவப்பட்டபடியினால் தொடர்கின்றது. என்று இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகள் கடந்து செல்வோம். 8 மணிக்கு ஆரம்ப ஜெபம், துதி ஆராதனை, பாஸ்டர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து துதி ஆராதனை பாடல், சிஸ்டர் மேரி யூகே. அதனைத் தொடர்ந்து பாடல் துதி ஆராதனை, சிஸ்டர் கிரேஸ், ஒன்டாரியோ கனடா. கனடா பொருளாதாரத்துக்காக சிஸ்டர் டோலி கல்கரி. இலங்கை, இந்தியா, இஸ்ரேல் நாட்டுக்காக பாடுபட்டு ஜெயிப்பவர் சிஸ்டர் ஜானட் ஜெர்மனி. இலங்கை பொருளாதாரத்துக்காக ஜெயிப்பவர் சிஸ்டர் ஜெரீன். சங்கம வானொலியில் கலந்து கொண்ட ஊழியருக்காக ஜெபிக்கிறார் பிரதர் மகேந்திரன் விக்டோரியா பிசி. இன்று தேவ செய்தி சிஸ்டர் ஹெப்தி டேவிட் இந்தியா. நிறைவு ஜபம் சிஸ்டர் ராஜ் சம்மா ஞானவனன். இன்றைய நாளிலே இந்த புதிய நிகழ்ச்சியை, உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியை ஆரம்ப ஜெபம் எடுத்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து ஜெபித்து துதித்து ஆராதித்து பாடலை பாட வருகிறார் ஜெர்மன் நாட்டிலிருந்து பாஸ்டர் வானர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். அப்படி இருக்கிறீங்கள்.
1: கர்த்தருடைய கிருபை நல்ல சுகமா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. நீங்கள் ஜெபித்து துதித்து ஆராதித்து பாடலை பாடிந்தவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
3: ஆமென். நன்றி ஐயா. கர்த்தருங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. நன்றி.
1: ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: ஆமென். ஆமென். நன்றி. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஒரு புதிய நிகழ்ச்சியை இன்றைய நாளிலும் தொடங்கும்படியாக நீங்க அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரருடைய உள்ளத்திலே இந்த காரியங்களை நீர் போட்டு இப்படியான ஒரு நிகழ்ச்சிகளை இந்த கடைசி நாட்களிலே நீர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால் உம்ம வருகைக்கு ஏற்ற விதமாக நாங்கள் இந்த இடத்திலே ஒரு அபிஷேக ஆராதனை உபவாச கூட்டத்தை இந்த நாட்களில் ஆண்டவரை தொடங்கும்படியாக இந்த நாளிலும் நீர் கூட இருந்து நடத்துவதற்காக உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. முதலாவது நாளிலும் இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய நாளிலும் இந்த முதலாவது ஆராதனை இந்த நாட்களை செய்யும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம். விசுவாசித்த விதமா இந்த ஆராதனையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக இந்த வழியிலே ஜெபிக்கிறேன் ஐயா. துதி பாடல்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே செய்திகள், ஜெபங்கள், இப்படியாக ஒவ்வொரு காரியங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு வந்து இந்த நாட்களிலே காரியங்களை செயல்படுத்தும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அதே போலே இந்த நாட்களிலே ரேடியோ மூலமா, இந்த நாட்களில் சங்கமன் ரேடியோ மூலமாக இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே உலகமெங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே திருப்பங்களையும் மாற்றத்தையும் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியங்களையும் இந்த நாட்களில் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நிகழ்ச்சிகளை தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் எந்த விதமான இன்டர்நெட் தடைகள் வராதபடி, எந்த விதமான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்காதபடி கர்த்தாவே உம்முடைய கரம்தானே கூட இருந்து நடத்தும் என்னோடு கூட வாருங்கள். நாங்கள் ஒரு சற்று சிறிது நேரம் ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா.

பரிசுத்தரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா, பரிசுத்தரத்தம் நமக்கு

நிச்சயாய் வாழ்வோம், நிச்சயம் நிச்சயமே ஏசையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வோம், நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, விடிவள்ளியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் தந்த ஈவுகளுக்காக நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை

எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீர் யெகோவா ஜெய்.

ஜாயிரே எல்லாம் பார்த்து கொள்ளும். நன்றி அப்பா. எல்லாவற்றையும் காண்கிற தெய்வமே, எல்லாவற்றையும் பார்க்கிற தெய்வமே, நீரொருவரே உயர்ந்தவரையா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா.

எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நட

பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நாம் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும்? கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நாம் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும்? கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே அன்பு நேசரே, எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே, எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. ஹலலுயா ஹலலுயா ஹலலுயா ஹலலுயா. மகத்துவமானவரே மகத்துவமானவரே, மகிமையின் சொரூபமே, பிரகாசிக்கிற தெய்வமே, ஸ்தோத்திரம். அழைத்த தேவனே, நடத்தி செல்லுகிறவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமையை செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம். அவர் எங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் அசைவாடுகிற தேவன். இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயம் உனக்கு ஆதாரமா இருக்கிறது என்று. அப்படியாக நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அழைத்த தேவன் இந்த நாட்களிலே நடத்தி செல்வார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். He is the omnipresent and the omnipotent. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவருடைய மகிமைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வழியில வேதம் சொல்லுகிறது. யாத்ராகம் 20 அதிகாரத்திலே எடுத்து பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, மண்ணினாலே ஒரு மேடையை நீங்கள் உருவாக்கி அதிலே உங்களுடைய பகலிகளை கொண்டு வந்து செலுத்துங்கள். அந்த இடத்திலே நான் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், என்னை பிரசாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே இருக்கிறார். அவர்தான் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ளவர், மகிமையான காரியங்களை செய்கிறார். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும்

தழும்புகளால் சுகமானோம், நாங்கள் சுகமானோம் சுகமானோம், உங்கள் தழும்புகளால் சுகமானோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், தடைகளை

0: வாக்குத்தத்தம் தந்தீரையா இயேசுவே, சோர்ந்து போன நேரமெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் தந்தீரையா. நன்றி அப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, தேவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடியேனுக்கு நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக சோத்திரம் ஐயா. இந்த மண்ணான மனுஷன் என்று நினைவு கூர்ந்ததற்காக உமக்கு சோத்திரம் ஐயா. தகப்பனே, தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாக சொபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே, இந்த ஆரம்ப நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிற அன்பு சகோதரன் மகேந்திரம் ஐயாவை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த ரேடியோ நடத்துகிற அன்பு சகோதரர்கள் ஆண்டவரே, இந்த நாட்களை லெஸ்ஸி ஐயாவுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வழியில் தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு சகோதரிகளையும் வார்த்தையையும் ஜபங்களை ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து இந்த நாட்களே உடைய கரந்தானே கூட இருந்து முடிவில் முடிவு வரை நடத்தும்படியாக உடைய கரத்துக்களே ஒப்பு கொடுத்து ஜபித்து நிற்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி இன்று ஆரம்பமாகின்றது. இதிலே முதலாவது ஜபித்து துதித்து ஆராதனை பாடினவர் பாஸ்டர் வானரியா ஜெர்மனியில இருந்து நடத்தினார். ஆமேன். அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் மேரி யூகே அவரை அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட். சிஸ்டர் மேரி. ஓ, மேரி லைன் இல்லை. சிஸ்டர் கிரேஸ் நிற்கிறீங்களா? ஆமே, இந்த நிகழ்ச்சி ஒரு புதிய நிகழ்ச்சி, இன்று ஆரம்பமாக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் துணிக்கப்பட வேண்டுமென்ற தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து லெஸ்ஸி பிரதரால் ஏவப்பட்டபடியினால் தொடர்கின்றது. என்று தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். Sister Dolly, praise the Lord. Sister Mary, நிற்கிறீங்களா? அநேகர் இதில் கலந்து கொண்டிருக்கிற படிக்கினாலே எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு, பொருங்கள்.
2: Sister Janet.
1: Mary, Sister Grace இல்லையா?
2: Sister Janet.
1: Sister Dolly. சிஸ்டர் ஜெனட் இருக்கிறீங்களா? சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி.
3: ஆமா, நான் நிக்கிறேன்.
1: ஆமே. இந்தியா, இலங்கை, இஸ்ரேல் நாட்டுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். காரணம், நமது நாடு ஆண்டவரை சுதந்திரத்தாயிட்டுக் கொள்ள வேண்டும். இலங்கை நாடு, இந்தியா நாடு, இஸ்ரேல் நாட்டுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். இப்போ உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிற சிஸ்டர் நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமே,
3: ஆமேன், ஆமேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த அகப்பனே ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசம் ஆண்டவரே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்கள், தரமாக்கங்கள், கடல் பிராந்தியங்கள், தேசத்தின் குடிகள் ஒவ்வொருதரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே இருக்கிற கற்பிணி தாய்மார்கள், சிறுபிள்ளைகள், வாலிப யுவதிகள், இளம் குடும்பங்கள், முதியோர்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எல்லாருக்குள்ளும் வர வேண்டிய ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் இன்றைய நாளில் வர கர்த்தாவே, நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு இருக்கிற எல்லா தடைகள் அப்பா, விக்கிராதனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே, புறங்குதல் ஆண்டவரே, பொறாமைகள், எரிச்சல்கள், கொலைகள் அப்பா, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த எங்கள் ஜனங்கள், எங்கள் மக்கள், எங்கள் இனங்கள் எல்லாம் விடுதலை அடைய வெற்றி பெற கர்த்தாவே கிருப செய்யமுடைய வளர்த்த கரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஓங்கிய புயமும் அங்கே இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம், கீழ்ப்படிவு அங்கு வர கர்த்தாவே. உம்முடைய வல்லமை ஆண்டவரே அந்த இடத்துல இறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. உம்முடைய நீதி பிறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் நீர் ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிதா குமாரம்பர் சுத்தாவியானவரே, நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே. சப்பா, எங்கள் தேசம், நாங்கள் பிறந்த இடங்கள் ஆண்டவரே, நடமாடின இடங்கள் கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் உற்றார் உறவினர் சகோதரங்கள் எங்கள் இனங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே சந்ததிகள் கர்த்தாவே, எல்லா பாசைக்காரர்களும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை எங்கள் தேசம் கண்டடைய செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமை அந்த இடத்திலே ஆட்கொள்வதாக. ஆண்டவரே உம்முடைய நீதி விளங்குவதாக கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே என்று நாளை ஒப்பு கொட்டுக்கிறோம் ஐயா. இலங்கை தேசத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் ஐயா. இலங்கை தேசத்திலே இருக்கிற பொருளாதார குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவு உடைக்கு வழியின்றி கஷ்டப்படுகிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலே உம்முடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுவீராக கர்த்தாவே. மருத்துவ துறைகள் கர்த்தாவே, டாக்டர்மார் நர்ஸ்மார் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு வேதனையோடு போராடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களை நீர் சந்திக்கும்படி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே, என் தேசத்தை மக்களை ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாலிமேன்றுகள் எடுக்கிற தீர்மானங்கள் கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் தேவனே உம்முடைய கரம் ஆண்டவரே அந்த தேசத்திலே நடத்தப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே, இஷ்டவேல் தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், இஷ்டவேல் மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அவர்கள் சுயத்திருப்பார்கள் என்று எழுதி இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, அந்த தேசத்தை வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேசத்தின் குட்டிகளை ஒப்பு கொடுக்கிறோம், ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அது உம்முடைய தேசம், உம்முடைய ஜனங்கள். அப்பா நீர் எதை செய்ய வேணுமோ அதை அந்த தேசத்திலே அந்த ஜனங்கள் மத்தியிலே நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துற ஒரே தேவன் நீர் தான் ஆண்டவரே. அந்த தேசத்தை ஆண்டவரே நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனால் கூடாதது உம்மால் கூடும் என்று அறிக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவரே கர்த்தாவே, அந்த தேசத்துக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் உபாய்க்காதே போவதாக ஆண்டவரே. எந்த நாவே நீர் குற்றப்படுத்துவீர், இது உம்மால் உண்டான சுதந்திரம் உடைய நீதியுமாய் இருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இரா காலங்களிலும் பகல் காலங்களிலும் ஆண்டவரே ஜாமக்காரர் அந்த இடத்திலே எழும்பட்டும் ஐயா, ஜெப தூபம் வரட்டும் ஐயா. தேவனுடைய நாமம், இயேசு நாமம் அங்கு மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அந்த தேசத்தை மக்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமை அட்டைவதாக அப்பா. அப்படியா இந்தியா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்தியா தேசங்களே இன்றி நாக்கல்லே கத்தாவே, இந்த ஆளுநர் பொறுப்புகள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அந்த தேச நீர் உம்முடைய சமாதானத்தை கொடுத்து எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே, ஆண்டவரே புதிதாய் வர இருக்கிற ஆண்டவரே ஆளுநர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஞானத்தோடு அறிவோடு புத்தியோடு கெட்டித்தனத்தோடு ஒரு ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளை கத்தாவே ஆண்டவரே கத்தாவே ஆதரிக்கிற பிள்ளைகளாய் ஆதரிக்கிற தலைவர்களாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா மக்கள் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். அங்கே இருக்கிற ஊழியக்கார சபைகள் மக்கள் ஜனங்கள் எழும்பட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, மக்கு விரோதமாய் உம்முடைய சபைகளுக்கு விரோதமாக எழும்புற எல்லா மனுஷரே நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்துணர்த்துற தகப்பன் ஆண்டவரே, அந்த தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க. உங்களுடைய ரட்சிப்பு தான் முக்கியம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அவர்களே ஆண்டவரே நீர் எழுப்பும்படி எழுப்புதலின் தீ பற்றி எரியும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்படியா ஜூத்த தேசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜூத்த நாடுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜூத்த தலைவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆயுத முனைகளையும் இயேசுவை நாமத்தினால் கட்டப்படுவதாக, வானமண்டல பொல்லாத கிரிகள் கட்டப்படுவதாக, தகைமாக்க பொல்லாத கிரிகள் கட்டப்படுவதாக. ஆண்டவரே கட்டல் மாக்கத்திலே இருக்கிற பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் இந்த யுத்த நாடுகளிலே படுகிற பாடுகள் வேதனைகள் கர்த்தாவே, உணவின்றி கர்த்தாவே ஆண்டவரே, உடுப்பின்றி ஆண்டவரே, ரத்தம் சிந்துகிறார்களே கர்த்தாவே ஆண்டவரே, அதனால் ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் அழுகை பல்கடிப்பாய் ஆண்டவரே இருக்கிறார்கள் கர்த்தாவே. எந்த அவனை முடி நீர் சிந்தி விட்டீர் ரத்தம் ஆண்டவரே, அவர்கள் சிந்த தேவையில்லை என்பதை அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. கர்த்தாவே, யுத்த நாடுகளை பொறுப்பேறும், ஈரானை பொறுப்பேறும் கர்த்தாவே, ஆண்டவரே உக்ரைனை பொறுப்பேறும், ரஷ்யாவை பொறுப்பேறும், இந்த தலைவர்களை பொறுப்பேறும் கர்த்தாவே. இவர்களுக்கு பின்னாலே கிரிய செய்யற ஆவிகள், பின்னாலே கிரிய செய்யற நாடுகள் தேசங்களை எல்லாம் உம்முடைய கண்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கண்கள் அதை காணுகிறது கர்த்தாவே. அப்பா அவர்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து கர்த்தாவே நீங்க நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய நாளில் இந்த துவங்கப்பட்ட அந்த காரியம் ஆண்டவரே உம்முடைய காரியமா இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை பொருந்தினதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சங்கம வாங்கலிக்காய் அங்கே இருக்கிற இன்றைய நாளிலே தொடங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு குடும்பங்களுக்காய், ஒவ்வொரு வீடுகளுக்காய் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாத கரம் ஆண்டவரே இவர்களோடு கூட இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் ஆத்துமா வாழ்வது போ எல்லா ஆத்து மக்களும் வாழ்ந்து பெருக கத்தாவே, உம்முடைய நீத்திய ஜீவனை ஆண்டவரை பெற்றுக் கொள்ள கத்தாவே, அதுக்கு நீராய் நீத்தியா நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியிலே இலங்கை, இந்தியா, இஸ்ரேல் நாடுக்காக பாடுபட்டு ஜெபித்தவர் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி. நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனை ஏற்க போறோம். இன்றைய நாளே துதி ஆராதனை ஏற்க வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்றியிலிருந்து. அதற்கு பிறகு சிஸ்டர் அருந்ததி ஒரு சின்ன ஆராதனை ஏற்பார். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்றியிலிருந்து அவர் அழைப்போம். அவர் வந்து இந்த புதிய நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து சோஸ்தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். ஜெய ரஞ்சன், மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் கிரேஸ் ஜெய ரஞ்சன், மைக் ஆன் பண்ணுங்கம்மா. அடுத்ததாக ஆராதனை சிவா சிறந்தது வந்து ஒரு சிறு ஆராதனை செய்வா, ஒரு பாடலை பாடிவா. சிஸ்டர் சிஸ்டர் கிரேஸ், மைக் ஆன் பண்ணுங்கம்மா. பிரஸ் சிஸ்டர் அருந்ததி, ஓஷாவா, ஒன்டாரியோ, கனடா.
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறீர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நேற்றும் என்றும் மாறாத தேவனே, உம்முடைய கிருபை வரங்கள் மாறாது, உம்முடைய இரக்கங்கள் மாறாது, அதுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் எங்களோடு இருப்பவரே, எங்களை விட்டு விலகாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அற்புதமானது, உம்முடைய நாமம் அதிசயமானதப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்காய் ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவரே பூமிக்கு இறங்கி வந்தவரே, உம்முடைய மகனையே எங்களுக்காய் கொடுத்து எங்களே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படியாக ஆண்டவரே, விளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் அற்புத நாமம் அப்பா. பேய்கள் ஓடி போகும், நோய்கள் அகன்று போகும். அற்புத நாமம், அதிசய நாமம், ஆலோசனை கத்தராம், உம்முடைய நாமம், நித்திய பிதா, சமாதான பிரபு, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை வருவதாக ஒவ்வொரு தேசங்களிலும், ஒவ்வொரு கண்டங்களிலும் உம்முடைய ஆளுகை வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கத்தரை அறிகிற அறிவு கிடைக்கும்படியாக துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய தூய ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையுடைய ரத்தத்துக்காய் துதிக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் ஜனங்களை நோக்கி கொண்டிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். உத்தமமாய் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் மேல் நீர் மனதுருகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையான இரத்தத்துக்காய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி எப்பொழுதும் எங்கள் மேல் மனதுருகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவரே மனதுருக்கம் எப்பொழுதும் கடந்து வருவதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி உடைய தூய இரத்தத்தில் வல்லமை உண்டு, அதற்காய் துதிக்கிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு

உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் திருரத்தத்தில். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் சர்வ வல்லவர் அப்பா யெகோவா ஈரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எப்பொழுதும் எங்களோடு இருப்பவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா ஷம்மா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சமாதான பிரபுவே நல்ல மேய்ப்பனை உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அற்புத நாமம், அதிசய நாமம், உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம். எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம், எல்லா நாமுகளும் மறுக்கிடும் நாமம். ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டனக்கு என்று சொன்ன அற்புத நாமம் அப்பா. ஆண்டவரே வானோர் பூதலத்தோர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உம்மில் கொடுக்கப்படவில்லை. அவ்விதமான ஆண்டவரே அதிசயமான உன்னதமான உயர்ந்த நாமத்தை தெய்வமாய் கொண்ட ஜனங்களாகிய நாங்கள் பாக்கியமாயிருக்கிறோம், பாக்கியம் பெற்ற ஜனங்களாயிருக்கிறோம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் எங்களோடு இருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் அற்புதம், அதற்காய் நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லவர் அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே பூமியில் காண்கிற யாவரும் உம்முடைய நாமத்தை அறியும்படியாக இந்த நாட்களிலே செய்கிற ஒவ்வொரு கிரியைக்காய் துதிக்கிறோம், துதிக்கிறோம். பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிற வல்லமையுடைய நாமம், நோய்களை நீக்கி ஆண்டவரே சுகத்தை கொடுக்கிற நாமம், உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே ஆரோக்கியம் சுகம் பலனுண்டு. நன்றி அப்பா, நீர் அனுப்பிய ஜீவ வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஜீவ அப்பமாயிருக்கிறீர், ஜீவ தண்ணீராயிருக்கிறீர். எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நீரே ஆண்டவரே பலனாயிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே எங்கள் பலன் அப்பா, அதற்காய் துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.

மாற்றுவேன். ஹலெலூயா ஹலெலூயா. ஆண்டவரே, உங்களுடைய ஜப வேளையில உங்களுடைய சமூகம் வரட்டும், உங்களுடைய நாமத்தை பிரசாரப்படுத்தும். எந்த ஸ்தானத்திலும் வருகிற தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. இருவரோ மூவரோ உங்களுடைய நாமத்திலே ஒன்று கூடும் பொழுது அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்னீரே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. சர்வத்தை மாளுகிற தேவன், ஆண்டவரே, எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டி கர்த்தரே துதிக்கிறோம். எங்களை தேவ சாயலாய் படைத்து உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினீரே, நன்றி நன்றி நன்றி அப்பா. நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்திலே விடுதலை உண்டு, உம்முடைய நாமத்திலே வெற்றி உண்டு, உம்முடைய நாமத்திலே ஜெயம் உண்டு. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதிலும் இல்லை, வாக்களித்த தேவனே, எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருக்கிறபடியால் நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். மரணத்தை வென்ற தேவன், ஹல்லேலூயா, துதிக்கிறோம். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா, துதிக்கிறோம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் அற்புதம், அற்புதம், அதிசயமானவர். நன்றி நன்றி நன்றி. உம்முடைய இயேசுவே, உம்முடைய ரத்தத்தில் ஜெயம் உண்டு, அதற்காய் துதிக்கிறோம். ரத்தம் ஜெயம் ஆ.

காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், அறிவாரும் தந்திடும் ரத்தம் ஜெயம், மரணத்தை வென்றிடும்

0: ஜெயம். அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த வேளையில உயர்த்தி ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்காய் துதிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய நீர் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளோடு இந்த உபவாச ஜெபத்திலே கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பதில் கொடுக்கிற தேவனாய் பரத்திலிருந்து உம்முடைய பதில் புறப்பட்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீ ஜீவிக்கிறாராய், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வெளிப்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சகல துதிக்கான மகிமை யாவும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுத்து ஆண்டவரே உம்முடைய வல்லமுடைய நாமத்தில் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியிலே ஆராதனை சேவர் சிஸ்டர் அருந்ததி ஓஷாவா ஒன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் பிரதீபா. Praise Lord, Sister Pradeepa. அடுத்து நாங்கள் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை கொண்டு வருகிறார் சிஸ்டர் கிரேஸ், ஒன்டாரியோ, கனடா. Praise Lord, Sister Grace.
2: Praise Lord, Pastor. Praise Lord.
1: Praise Lord. இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி. இது ஒரு புதிய நிகழ்ச்சி, இன்று ஆரம்பமாக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் கேட்கப்பட வேண்டும் என்ற தேவன் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து லெஸ்ஸி பிரதரால் ஏவப்பட்டபடியினால் தொடர்கின்றது. துதி ஆராதனை ஏடுங்கம்மா, உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமே.
2: நன்றி, நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி மந்தமான தேவன், அநாதி தேவன், எங்களுக்கு அடைக்கல, உம்முடைய நித்திய புயம், எங்களுக்கு ஆதாரம் நீரே, எங்கள் ஊட்ட ஆதாரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா உமக்காய்வா.

நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனையும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனையும் சந்நிதியில் வருகிறோம். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர், நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லை.

சங்கீதங்களாலேயாற்பரித்து பாடுவோம். வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமியும் உமது பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டி நாயகனே, நீர் அதிசய அற்புத சர்வ வல்லவர், நீர் அதிசய அற்புத சர்வ வல்லவர், துதித்தலுடனேயும்

கிருபயம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். நான் நினைத்ததிலும் முயற்சி வைத்ததே அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். நினைத்ததிலும் முயற்சி வைத்ததே அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். என் ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். என் ஜீவியத்தின் பாடலானதே தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். என் ஜீவியத்தின் பாடலானதே திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், தளர்ந்து நின்றோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து நின்றோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபம், அதுதான் கிருப, அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். என் ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருப, அதுவே கிருபம். என் ஜீவியத்தின் பாடலானதே ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமினி நீவினில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் நீவினு சிறந்ததே, நமக்கது இலவசமானதே.

0: அவர்தான் கிருபம், அவரே கிருபர், நம் இயேசு அம்மாக்கு கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபயம், விவரிக்க முடியாத கிருபயம். நன்றி ஆண்டவரே, யாமுடைய கிருபை சூழ்ந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கிருபையும் சத்தியம் உங்களை விட்டு விலகாது இருப்பதாக அது உங்கள் கழுத்திலே பூண்டு இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவீர்கள் என்று. கிருபை சூழ்ந்திருக்கிறதுக்காக அவரே எங்களுக்கு கிருபையா இருக்கிறபடியா என் இயேசுவே எங்களுக்கு கிருபை. நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியேற எடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியில் துதித்து ஆராதித்து பாடவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்றாரியோ. நாங்கள் தொடர்ந்து தேவ செய்திக்கு கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வருகிற சிஸ்டர் ஹெப்சி டேவிட் இந்தியாவில் இருந்து. இவரை பற்றி நான் கூற வேண்டுமானால் உண்மையிலேயே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரி. இவருடைய வார்த்தையை கேட்டு அருமையாக இந்த வானொலியிலே ஒவ்வொரு செய்தியும் 300-332 மேல் யூடியூப்பிலே மாத்திரம் கேட்டிருக்கிறார்கள். அப்படியாக இந்த மகளுடைய செய்தி உலகமாகவும் விதைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் எங்களுக்கு தேவை எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும்.
2: ஆமென்.
1: இலங்கை, இந்தியா இல்ல மக்கள், கனடா தேசத்துல மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாகம் வாஞ்சை. அந்த வாழ்ந்தார் எங்களுக்கு. அப்படிப்பட்ட இடத்திலே இந்த மகள் உண்மையிலே எங்களுக்கு தேவன் தான் தந்திருக்கார் வரப்பிரசாதம். காரணம் கடந்த செய்தியிலே அநேகர் கேட்டு நான் இலங்கைக்கு இவருடைய செய்தியை எல்லா இலங்கையில எல்லா ஊழியருக்கும் அனுப்பியிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், ஐயா இந்த டெலிபோன் நம்பரை தாருங்கள், டெலிபோன் நம்பரை தாருங்கள் என்று கேட்டார். நான் கொடுக்கவில்லை. காரணம் சிஸ்டருடைய பெர்மிஷன் இல்லாம என்னால் கொடுக்க முடியாது. அப்படியாக இந்த சகோதரி இன்று தேவனுடைய வார்த்தையை உலகமுகம் விதைக்க அவளோடு தாகத்தோடு வந்திருக்கும் ஒரு சகோதரி. உண்மையிலே சங்கம வானொலியின் சார்பிலும் இன்றைய நாளில் சங்கம வானொலியின் உபவாச துதி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியின் சார்பில் அவளை வரவேற்கிறோம். நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சியை

0: இந்த நிகழ்ச்சியாவை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுக்காக சோஸ்திரம். இப்பொழுது ஒரு செய்தியை கேட்போம். இந்த செய்தி கேட்கும் பொழுது, இந்த சகோதரி செய்தி சொல்லும் பொழுது, அந்த லிஸ்ட்ராண்ட நாட்டிலே பவுல் பிரசன்னம் பண்ணு கொண்டிருக்கிறேன். காரணம், செய்தியிலிருந்து அநேக காரியங்கள் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்பும் அந்த சகோதரி,
1: அதாவது எனக்கும் தான் வேலைப்பழு டிராவல்ல தான் ரொம்ப டிராவல் இருந்தது இன்னைக்கு. ஆனாலும் வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை எப்படியாவது நிறைவேற்றணும். அதுல வந்து நான் எப்பவுமே மீட்டிங்ஸ் கொடுத்துட்டு அதை என்னைக்குமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஓடி வந்திருக்கிறேன் வெளிய உங்களுக்காக. கர்த்தர் நிச்சயமாக வல்லமையாகன காரியங்களை இன்று செய்வார். ஆண்டவர் என்னோடு பேசிதான் அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த ஊழியத்திலே. இது ஒரு புதிய முயற்சியாக செய்கிற இந்த காரியத்திலே கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கட்டும். நீ இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா என்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னை அன்போடு அழைத்த பிரதர் லெஸ்லி அவர்களுக்கும் பிரதர் மகேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகம் செய்த சகோதரி அருந்ததி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து நிறைய சகோதரிகள் என் அழைப்பிற்கு ஏற்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் சொன்னாங்க என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி. சுவிசேஷம் அறிவிப்பதுதான் நம்முடைய கடமை. உலகமெங்கும் சுவிசேஷம் போகணும் அப்படிங்கறதா. தாராளமா என்னுடைய தேவ செய்திகளையும் என்னுடைய தொலைபேசி எண்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்கிற பர்மிஷனை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னுடைய தேவ செய்தியை உங்கள் ரேடியோவில் நீங்கள் பதிவிட்டுக் கொள்ளலாம், உங்க யூடியூப்ல பதிவிட்டுக் கொள்ளலாம். ஏன்னா கடைசி நாட்களை நிக்கிறேன் நான். ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். முகநூல்லே என்னுடைய பேஜை தொடங்கும் போது என்னுடைய அந்த தொலைபேசி எண்கள் அந்த அட்ரஸ் எல்லாம் மறைக்கப்படும். அப்போ ரொம்ப வேதனையாக இருக்கும். எதற்காக இது மறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படின்னா எல்லா ஊழியர்களும் அதை மறைச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஊழியம் தெரிவதற்காக நம்முடைய ஊழியத்தின் இந்த பெயர்களையோ அந்த போன் நம்பரையோ போட மாட்டாங்க. அப்பவும் நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதே ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரியில 8000க்கும் அதிகமான மெம்பர்ஸ் பங்காளர்கள் ஜெப பங்காளர்கள் நம் ஊழியத்துல இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கூட என்னதான் மறைச்சாலும் கர்த்தர் பயன்படுத்த நினைச்சிட்டா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அது மாதிரிதான் இந்த வானொலியை தேவன் எல்லை பூமியின் எல்லை வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா அநேக ஊழியர்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நான் அப்படிதான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன் பாருங்களேன். எனவே என்னுடைய போன் நம்பராக இருக்கட்டும், என்னுடைய செய்தியாக இருக்கட்டும், தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எனக்கு ஆஃப் அன் அவர் கொடுத்திருக்கிறது. நான் அதற்குள்ளாக முடிக்க நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பாக. தேங்க்யூ. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வரணும், வல்லமையாக இறங்கி வரணும், கிருபையா இறங்கி வரணும், கட்டுக்கள் உடையணும், ஊழியத்தின் பாதைகள் விரிவாகணும். சகோதரிகளுக்கு தேவன் பலன் கொடுக்கிற தேவன் தான். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்கு இறங்கி வந்தார் என்பதற்காக, நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இறங்கி வந்தார். எனவே எல்லாம் கண்களை மூட போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். கண்களை மூடலாம், கண்களை மூடலாம். வேடிக்கை பார்க்க வேண்டாம், அங்க எங்கேயும் பார்க்க வேண்டாம். அவங்க பாக்குறாங்களே, இவங்க பாக்குறாங்களே, வெட்கம் வேண்டாம். நாம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஒரு தேவ பிரசன்ன ஆவியானவர் இறங்கி வரணும் பாருங்களேன். வல்லமையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானினே, நீர் இறங்கி வாரும், இறங்கி வாரும். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு ஆரம்பித்த என் இந்த ஊழியத்திற்கு அழைத்த சகோதரர்களை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துங்க. ராஜாதி ராஜாவே, ராஜாதி ராஜாவே, எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷம் போகட்டும். இயேசுவின் ரத்தத்தை இந்த சங்கமம் வானொலி மேல் வைக்கிறேன். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா.

0: மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி ரிமா ஷபாலாபாதியா நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்கிற கர்த்தருடைய வார்த்தை வருவதற்காக ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர்கள் செய்கிற இந்த ஊழியத்திலே வரும் காலங்களிலே தேவன் ஒரு வித்தியாசத்தை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுயநலமற்ற ஊழியம் ராஜா, இந்த ஊழியம் சுயநலம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா என்கிற ஒரு தாகம் உண்டு இவர்களுக்கு. அந்த தாகத்தையும் புதிய தொடக்கத்தையும் உமது பிள்ளைகள் வரும் காலங்களிலே பார்க்க போவதற்காக கோடான கோடி நன்றி. வயிற்று வலியினாலே கஷ்டப்பட்டு வந்திருக்கிற அன்பு சகோதரி, உங்க வயிற்று வலியை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துகிறார். கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மோசி என்கிற பெயரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போய் விட்டது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி. உன் துக்க நாட்களுக்கு கர்த்தர் முடிவு கட்டி உன் தலையின் மேல் கிரீடம் பூக்கும் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சத்துரு சகோதரனே தேவன் உங்களுக்கு தருகிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ராஜா என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பலமாயிறங்கிருக்கிறீர். முடிவு புரிந்த பலமாயிறங்க போவதற்காக இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக நான் இழந்த பலனை கர்த்தர் எனக்கு தருவாரா என்று கேட்டு வந்திருக்கிற உமது பிள்ளைக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுப்பதற்காக நன்றி. என்னை மறைத்து விடுங்க, நீங்க பேசுங்க, நான் சிறுக ராஜா, நீங்க பெருகட்டும். இயேசுவின் நாமத்திற்கு அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவ செய்தியின் தலைப்பு ஆராய்ச்சியாளர். என்ன தலைப்பு? ஆராய்ச்சியாளர். வசனம் எரேமியா 17:10. யாராவது ஒரு சகோதரி எஸ்தர் அந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க. யாராவது ஒரு சகோதரி இல்ல சகோதரன் யாராவது வாசிங்க. எரேமியா 17:10 மைக் ஆன் பண்ணி.
1: ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன்.
0: ஆண்டவர் டைரக்டா சொல்றாரு, கர்த்தராகிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி? நானே என்று டைரக்டா சொன்ன ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொருவனுக்கும், அதுல ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வசதி படைச்சவன் எல்லாம் சொல்லல ஆண்டவர், ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கவை கொடுப்பேன். தக்கவை என்பது ஏற்றவை என்பது பொருள் பாருங்க. ஏற்றத தக்க என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாருன்னா, அவன் என்ன செய்கிறானோ அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பேன் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, தக்க பலனை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளம் திரியங்களை சோதித்தறிகிறவருமாக இருக்கிறேன். நல்ல ஒரு வார்த்தை. ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம் நான் என்று நினைக்கிறேன். பலன் வேண்டுமா என்கிற ஒரு தலைப்பு. ஒரு மனிதனுக்கு கீழே ஒரு கான்ட்ராக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். உங்க வீடு கட்டுகிற பணியை செய்கிறவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது நல்ல வீடு கட்டி கொடுப்பார் அந்த கான்ட்ராக்டர். உண்மையும் உத்தமமாக இருந்தவர், அழகாக ஓனருக்கு நிறைய காசுகள் லாபம் வரும்படி அழகா கட்டி கொடுப்பார். பாருங்களேன், அப்படி கட்டி கொடுக்கும் போது அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. நாட்கள் போக போக ரொம்ப வயசாயிருச்சு. அப்ப என்ன நினைச்சாரு, நான் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கறத அவர் நினைச்சாரு. உடனே எஜமான்ட்ட போய் சொன்னாரு, ஐயா நான் இவ்வளவு நாட்கள் உங்க கம்பெனிக்கு ரொம்ப உழைச்சிட்டேன், இப்ப நான் ஓய்வெடுக்க ஆசைப்படுகிறேன், நான் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்கிறார். அப்போ கம்பெனி எஜமான் சொன்னாரு, ஒரே ஒரு வீடு கட்டி பாதியில நிக்குதுலப்பா, அந்த வீடை நீ முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ ஓய்வெடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். இந்த மனுஷனுக்கு பயங்கரமான ஒரு மனக்கவலை. இவ்வளவு வருஷமா நம்ம உழைச்சிருக்கிறோம், ஆனாலும் இந்த எஜமானுக்கு நன்றியே இல்லையே, உடம்பு சரியில்லை, ரொம்ப சோர்வா இருக்கு, வயசாயிருச்சு, நான் நின்னுக்கிறேன் அப்படின்னாலும் இதை மட்டும் கட்டி கொடுத்துட்டு போன்னு சொல்லி இவ்வளவு பிடிவாதமா சொல்றாருன்னு சொல்லி சோர் அவ்வளவு நாட்கள் நல்ல உழைச்ச மனுஷன் என்ன பண்ணானா, சோர்வா ஏனோ தானோன்னு கேட்ட ஆரம்பிச்சான். சரியா செங்கலை கவனிக்கல, சரியா கதவுகளை கவனிக்கல, சரியா வீட்டோட அலங்காரத்தை இன்டீரியரை கவனிக்கல, எக்ஸ்டீரியரை கவனிக்கல, ரொம்ப ஒரு மாதிரி ஏனோ தானான்னு கட்டிட்டு அந்த சாவிய போய் எஜமான் கையில கொடுத்தான். உடனே எஜமான் வாங்கின உடனே சொன்னாரு, அப்பா இந்த சாவி எனக்கு உரியதல்ல, இது உனக்குரியது. நீ இவ்வளவு நாட்களே கம்பெனியில வேலை பார்த்த பத்தியா, அதுக்கு பரிசாக இந்த வீட்டை உனக்காக கட்டினேன் என்று சொன்னார். இந்த மனுஷனுக்கு பயங்கரமான ஒரு கவலை வந்துருச்சு. என்ன கவலை அப்படின்னா, இது முதையே தெரிஞ்சிருந்தா நல்ல நிலம் போட்டிருப்பேன், நல்ல இன்டீரியர் பார்த்திருப்பேன், நல்ல எக்ஸ்டீரியர் பார்த்திருப்பேன், ரொம்ப அழகா பார்த்து பார்த்து கட்டியிருப்பேனே, இப்ப பார்த்து இப்படி சொல்றாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் பலன் கிடைக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால், கடைசி வர உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்களேன், கர்த்தருடைய பணிக்கு உண்மையாயிருக்கணும். உங்கள் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைச்சிருந்தா சரி, அழைக்காவிட்டாலும் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக ஓடும் பொழுதுதான் அந்த பலன் ஆசீர்வாதம். இப்போ அவன் எப்படி அவ்வளவு நாட்கள் உண்மையா உழைத்தோம், ஆரம்பம் எப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, முடிவு எப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ ஆரம்பம் அற்பமா கூட இருக்கலாம் பாருங்களேன், நம்முடைய ஊழியமும் அப்படித்தான், ஆரம்பம் அற்பமாகத்தான் ஆரம்பித்தது. ஒரு 5 பெண்களை வைத்து இன்று 900 பெண்கள் உள்ளுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா, அதற்கு காரணம் என்ன, கர்த்தர் கொடுத்த வேலையை நீதியும் நேர்மையுமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி விற்காமல், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று பேரம் பேசாமல் கர்த்தருக்காக நேர்மையாய் நிற்கும் பொழுதுதான் கர்த்தருடைய பலன் நம்மை தேடி வருகிறது. அந்த பிரதர் லெஸ்லி அவர்கள் சொன்னாங்க, இந்த ஊழியம் இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி இலவசமாய் கொடுக்கிறேன். நல்லா நினைச்சுக்கிட்டேன் நானு, நம்ம ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறவர்கள் எப்படி கொண்டு வராங்க, உடன் ஊழியர்களை பாருங்களேன், நம்ம எண்ணங்களை போல கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் அவரை பல மடங்கு இந்த வானொலி ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும் பாருங்களேன். சரி, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும், அதாவது மனிதன் எப்படி பலன் கொடுப்பான் தெரியுமா, நல்ல ஒரு கம்பெனிக்கே போனீங்கன்னா நல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் லுக், அதுதான் பார்ப்பாங்க ஒரு இன்டர்வியூலயே வந்து. ரெண்டாவது நல்ல ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும், இப்படி நிறைய காரியங்கள், நல்ல அந்த துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் கொடுக்கும் பலன் எப்படி இருக்கிறதுனா, அவர் இருதயத்தையும் சிந்தையும் ஆராய்ந்து கொடுக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வழியையும் நம்முடைய செய்கையும் கவனித்து ஆராய்ந்து, அது மட்டுமல்ல பரீட்சை வைத்து சோதித்து பார்த்து, அதற்கு பின்புதான் பலன் கொடுக்கிறார். இவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல, ஆண் என்றும் பார்க்கிறதில்லை, பெண் என்றும் பார்க்கிறதில்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று சொன்னார். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய நானே என்று டைரக்டா சொன்ன அவரு ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் வழி, அண்டர்லைன் பண்ணிக்கலாம், செய்கை அண்டர்லைன் பண்ணிக்கலாம், பலன்கள் தருவேன். அப்படின்னா உங்களுக்கு தேவன் இன்று பலன்களை கொடுக்க கொண்டு வந்து உட்கார்த்து வைத்திருக்கிறார். என்ன பலனை கொடுக்க போறீங்க தெரியுமா, நீங்கள் செய்கிற செய்கைக்கும் நடக்கைக்கும் தக்க பலன், சரியான பலன். இவ்வளவு நாட்கள் ஆண்டவருக்காக உண்மையாய் ஓடியிருக்கிறேன், நேர்மையாக ஓடியிருக்கிறேன், பலன் தான் கிடைக்கல சிஸ்டர், ஊழியத்துல விரிவாக்கம் உள்ள, இன்னும் நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன், இப்படியேதான் இருக்குது. அதாவது வலைகள், அதாவது வலையில மீன் சிக்குவது கஷ்டமாக இருக்கிறது, வெறும் வலையை சில நேரம் அலசி கொண்டிருக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியலன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் இடத்தை விசாலமாக்கு, கர்த்தர் காரியத்தை துவங்கி இருக்கிறார் என்பதுதான். தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. காலையிலிருந்து நான் ஜெபித்து ஜெபித்து, ஆண்டவரே இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், மனசுல ஒரு பக்கம் டிராவலாக இருந்தாலும் மனதுக்குள்ள என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு கேட்ட போது கர்த்தர் கொடுத்து அனுப்பிய வார்த்தை, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். எப்படி இடம் கொண்டு பெருகுவாய்? நான் தமிழ்நாட்டிலே திண்டுக்கல் என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பாருங்களேன். ஒரு ஆண்டிப்பட்டியின் பக்கத்துல ஒரு கிராமம். அங்கு பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு போதக என்னை அழைத்திருந்தா. அங்க போனதுக்கு அப்புறமா சொன்னாங்க, அவரு ஜெபம் பண்ணுங்க, அப்ப ரொம்ப வயசு எனக்கு கம்மி, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஜெபம் பண்ணி பார்த்தா ஒரு ஓல குடிசையில அவர் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், அன்பு மகனே, உன்னுடைய கூடாரத்தை நான் பெருசாக்க போறேன், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக போற. அவருக்கு இருந்தது ஒரே ஒரு குடிசை வீடு பாருங்களேன், குடிசை கொட்டரத்துலதான் அவர் கூட வீடு பிரேயர் நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். பல நாட்கள் ஓடிவிட்டது. நான் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கொடைக்கானல் பக்கத்திலே ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல வச்சு சந்திச்சார். சந்திச்சவர் சொன்னாரு, சகோதரி, நீங்க இளம் பிராயத்திலே வந்து எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னீர்கள், நீ இடது புறத்திலும் வலது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொன்னீங்க. இப்ப பல சபைகளை நிர்மாணம் செய்திருக்கிறேன், பல சபைகள் எனக்கு இருக்கிறது, நான் ஹெட் பாஸ்டராக இருக்கிறேன். நீ என்னுடைய கூடாரத்தை கர்த்த பெரிய கூடாரமாக விசாலமாக்கி விட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. ஆண்டவர் நன்மை செய்யும் போது அவரை ஹானர் பண்ணணும் பாருங்களேன், அவரை ஹானர் பண்ணணும். கர்த்தர் அதே போல இந்த நாட்களிலும் சொல்லி அனுப்பியிருக்கிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கிக் கொள், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகுவாய். என்ன காரணம்? உன்னுடைய செய்கைக்கும் உன்னுடைய வழிகளுக்கும் தக்கதாக பலனை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளம் திரியங்களை சோதித்தறிகிறவரும். இவர் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர். பிரியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர்கள். அதாவது ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கட்டும், சில சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்வெளியை ஆராய்ச்சி செய்வார்கள், சில சயின்டிஸ்ட் கடலின் ஆழத்தை ஆராய்ச்சி செய்வார்கள், சில பேர் மருந்துகளை ஆராய்ச்சி செய்வார்கள், சில பேர் மனித உடலை ஆராய்ச்சி செய்வார்கள், சில பேர் பறவைகள், மிருகம், பிளான்ட், அதாவது செடி கொடிகளை ஆராய்ச்சி செய்வார்கள். ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர் எதை ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லுகிறார் தெரியுமா? இதயத்தை ஆராய்ச்சி செய்கிறாராம். எப்படி? இதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளம் திரியங்களை சோதித்து அறிகிறவரும். ஆராய்ச்சியாளராகவும் செயல்படுகிறார், ஒரு டாக்டராகவும் செயல்படுகிறார். என்ன சொல்றாரு? ஆராய்ச்சி பண்றேன் உன் இருதயத்தை, அது மட்டுமல்ல உன் உள்ளம் திரியங்களை சோதித்து அறிகிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 17:9 கேள்வியோடுதான் இந்த வசனம் ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார் என்கிற கேள்வி, அதற்கு பதில்தான் 10 கர்த்தராகிய நான் தான். அதை அறியத்தக்கவன் யாரு? கர்த்தராகிய நான் தான். ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும், என்ன செய்யறையோ, எந்த வழியில நடக்கிறையோ, என்ன செய்யறையோ, அதற்கு ஏற்ற பலனை பட்சபாதம் இல்லாமல் கொடுக்கிற தேவன். இருதயத்தை ஆராய்ச்சி செய்கிறவர். உள்ளம் திரியம், இருதயம்னா என்னங்க? இருதயம் அப்படின்னா, இருதயத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்னா நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகள், இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறது தான் இருதயத்தை ஆராய்ச்சி செய்கிறது. எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம், இருதயத்தை ஆராய்ச்சி செய்கிறது. ஆனால் உள்ளம் திரியங்களை சோதித்தறிகிறவர் என்று சொன்னா, உள்ளத்தின் ஆழம், இந்த உள்ளத்தின் ஆழத்திலே நமக்கு வெளியில கூட ஒரு சிந்தனை இருப்பதை செஞ்சிடலாம், இதை இந்த இடத்துல உண்மையா இருந்துடலாம், பரிசுத்தமா இருந்திரலாம், ஆனா உள்ளத்தின் ஆழம் ஏதோ ஒன்றிலே ஒரு தடை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆழத்தை எப்படி சோதிக்கணும் தெரியுமா? சோதனை என்றாலே பொன்னை எப்படி சோதிப்பாங்க? எதுக்காக பொன் சோதிக்கப்படுகிறது? பொன் அக்கினியிலே போட்டு சோதிக்கப்படுகிறது. எதற்காக சோதிக்கப்படுகிறது? அழுக்கு நீக்குவதற்காக சோதிக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய உள்ளம் திரியங்களை எதற்காக ஆண்டவர் சோதிக்கிறார்னா, உன் அழுக்கை நீக்கி உனக்கு பலனை கொடுப்பதற்காக. உள்ளம் திரியங்களிலே, உள்ளத்தின் ஆழத்திலே, அந்த ரங்கத்துல செய்யறோம், மறைமுகமா யோசிக்கிறோம், இது மனதின் ஆழத்திலே இருக்கிறது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படி நினைச்சா ஒரு ஓபன் பிளே கிரவுண்ட்ல நீங்க படுத்துக்கொண்டு யாரும் பார்க்கலங்கிறது எண்ணம். எப்படி வெட்ட வெளியில ஓபன் பிளே கிரவுண்ட்ல படுத்துட்டு என்ன யாரும் பார்க்கல பார்க்கல நினைச்சு படுத்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி தான் பூமி எங்கு முலாவுகிற கர்த்தருடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியாளன்ட்ட ஒன்னும் மறைக்க முடியாது, உள்ளத்தின் ஆழத்தையும் மறைக்க முடியாது, இதயத்தின் நினைவுகளையும் மறைக்க முடியாது, சிந்தனைகளையும் மறைக்க முடியாது. இன்று சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருக்கு உண்மையாக இருந்திருந்தால், கர்த்தருக்கு நேர்மையாக நடந்திருந்தால், வழிகையும் செய்யும் சுத்தமாயிருந்தால், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கேற்ற பலனை கொடுப்பதற்காகத்தான் இந்த இடத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். ஏற்ற பலனை, உங்களுக்கு ஏற்ற பலன. ஒரு வசனம் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. என்ன வசனம்? செய்ய யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யின்னு சொல்லுது. செய்யத்தக்கவர்கள்ங்கிற வார்த்தை அதே போலதான் இங்க சொல்லப்படுகிறது, உங்களுக்கு தக்கதை தருவார். நீ என்ன விதைக்கிறாயோ, அவரை விதைத்து துவரை வேண்டும் என்று கேட்டால் கிடைக்காது, அவரை விதைத்தால் அவரை தான் கிடைக்கும், நெல் விதைத்தால் நெல் தான் கிடைக்கும். நீ என்ன விதைக்கிறாயோ அந்த விதையின் பலனை தேவன் கொடுப்பதற்காக இன்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஆராய்ச்சியாளர். எப்படி இந்த ஆராய்ச்சியாளர்? யோபு சொல்லுகிறார், யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபுக்கு நல்லா தெரியுங்க, நான் என்ன கஷ்டப்படுறேன், என் வழி என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அவர் என் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். சோதனை எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னேன், சோதனை எதற்கு? அழுக்கு நீக்குவதற்காக, களி நீக்கப்படுவதற்காக, அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பதற்காக. எப்படி பொன் அக்கினியினால் புடமிட்டு அலங்கரிக்கும் ஒரு பொருளாக விலைக்கு வருகிறதோ மார்க்கெட்டுக்கு, அது மாதிரி தேவன் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். நீங்க சோதனை வழியில, பிரச்சனையின் வழியில, கண்ணீரின் வழியில என்னதான் நன்மையாக நடந்தாலும், நான் சோதிக்கப்படுகிறேனே என்று சொன்னால் இந்த சோதனையை அற்பமா நினைக்காதீங்க. இந்த சோதனைக்கு பின்னாடி நீங்க அலங்கரிக்கப்பட போறீங்க. தேவன் உங்களை அலங்கார பொருளா மாற்றுவதற்காகத்தான் இந்த சோதனை வழியாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள், நெருக்கத்தின் வழியாக கடந்து வருகிறீர்கள். சில நேரம் நீங்க எதற்காக சோதிக்கப்படுகிறீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார், பிரித்தெடுக்க விரும்புகிறார். அழுக்கு பிரித்தெடுக்கப்படும் பொழுதுதான் அது அலங்கரிக்கப்படும், அது ஜொலிக்கப்படும். நீ ஜொலிக்கப்படும் பாத்திரமாக, அலங்கரிக்கப்பட்ட பாத்திரமாக, விலைக்கு வருவதற்காக, ஷோகேஸுக்கு வருவதற்காக தேவன் உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார். சோதனையை யாரும் அற்பமா நினைக்காதீங்க. எனவேதான் யோபு சொல்றாரு, நான் போகிற வழி அவருக்கு தெரியும், தெரியாமல்லாம் இல்ல, தெரியும். அவர் சோதித்த பின் நாம் பொன்னாக விழுவேன். யோபு 23:10, நீதிமொழிகள் 17:3, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயத்தை சோதிக்கிறவரோ யாரு? யாரு? கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. வெள்ளியை குகை சோதிக்குமாம், பொன்னை புடம் சோதிக்குமாம், இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர் என்று வெளிச்சமாக தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்களேன், ஏன் ஒரு கேள்வியை வைக்கிறேன், ஏன் ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும்? பொன்னியும் வெள்ளியும் போல எதற்கு நம்மை சோதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் 22:10, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. உன் கிரியை என்னவோ, உன் நடக்கை என்னவோ, உன் செய்கை என்னவோ, அதற்கேற்ற பலனை அவர் கையிலே எடுத்துக்கொண்டு ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து வருவார். ஓட்டவும் முடியாது, நீங்க ஒளியவும் முடியாது. மனுஷனை ஏமாத்துறது மாதிரி அவர் ஏமாத்தவே முடியாது. ஏன்னா அவர் இருதயத்தையும் ஆராய்ச்சி செய்கிறவர், அதாவது உள்ளத்தின், அதாவது உள்ளம் திரியங்களை, உள்ளத்தின் ஆழங்களை புடமிட்டு ஆராய்ச்சி செய்து அதற்கான தக்க பலனை எடுத்துக்கொண்டு வருவார். அப்பொழுது அவர் விரலை பிடிச்சுக்கிட்டு பரலோகம் போகணும். இந்த உலகம் உலகம் உலக ஆசீர்வாதம் இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குமே, நமக்கு ஒரு நிரந்தர வீடு உண்டு. அதுதான் இயேசு ராஜா நமக்காக ஆயத்தம் பண்ணி பண்ண போயிருக்கிற ஒரு அரண்மனை பாருங்களேன். அந்த அரண்மனைக்குள்ள நுழையணும்னா எதுங்க தகுதி? பரிசுத்தம் தான் தகுதி. கார் நம்ம வச்சிருக்கிற கார் எடுத்துட்டு போக முடியாது, நம்ம வச்சிருக்கிற வீடு எடுத்துட்டு போக முடியாது. உங்கள்ட்ட அடிக்கடி சொல்றேன், ஒரு சாரி பின் கூட பரலோகத்திற்கு போகாது. எது பரலோகத்துக்கு போகும் தெரியுமா? நீதி, நேர்மை, உண்மை, பரிசுத்தம், கர்த்தருக்காக உன் நேரத்தை கொடுப்பது, வேத தியானம் செய்வது. நீ அதாவது பட்டயம் இல்லாம யுத்தத்துல நீ ஜெயிக்க முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டவள் ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல அப்படியே இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அதன் வளர்ச்சிக்கு ஞான பலராகிய திருவசனம் தேவை. அது தினந்தோறும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு செடி வளர்வதற்கு தண்ணீர் தேவை, ஒரு குழந்தை வளர்வதற்கு பால் தேவை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் வளர்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. இந்த வார்த்தை இல்லாம நீ எங்க போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. இந்த உலகம் காரு பங்களா வீடு வேணும்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதே சிந்தனையா இருக்க கூடாது. உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்குது, ஒரு நிரந்தர வீடு இருக்குதுங்க. நீங்க இப்ப இருக்கிறது ஒரு வாடகை வீட்டுல இருந்துக்கிறீங்க, உலகம் என்னும் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க. அதாவது ஒரு கெஸ்ட் தான், பூமிக்கு வந்த ஒரு கெஸ்ட் தான். இத ஒரு நாள் காலி செய்து விட்டு ராஜாதி ராஜா நமக்காக ஒரு அரண்மனையை ஏற்படுத்த போயிருக்கிறாரே, அவர் அரண்மனையை ஏற்படுத்தி விட்டு மீண்டும் வருவார். வரும்போது கையில என்ன கொண்டு வருவாரு? என்ன கொண்டு வருவாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லிட்டாரு. எப்படி? நீ எத்தனை கார் வச்சிருக்கன்னு கேட்டுட்டு வர மாட்டாரு, எத்தனை வீடு வச்சிருக்கன்னு கேட்டுட்டு வர மாட்டாரு. நீ பெரிய பெரிய ஸ்தாபனங்களை வச்சு ஊழிய செய்யறியான்னு கேட்டுட்டு வர மாட்டாரு. நீ நகை வச்சிருக்கிறையா, பட்டு சேலை வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு வர மாட்டாரு. என்ன கேட்டுட்டு வருவாரு? அவன் அவனுடைய கிரிகைகளுக்கு ஏற்ற பலனை கையில கொண்டு வருவாராம். ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க இப்ப சோதிக்கப்படுவதற்கும் என்ன காரணம் என்பதை இப்ப நன்றா புரிந்திருப்பீங்க. சோதிக்கப்பட்ட பின்ன யோபு சொன்னது மாதிரி இனி ஒண்ணு சொல்றேன், நீங்க சோதிக்கப்படுறீங்கன்னா ஒண்ணு பரிசுத்தத்திற்காக, இன்னொன்று நீங்க சோதிக்கப்படுகிறீங்கன்னா பலனுக்காக. கர்த்தர் உங்களுக்கு தக்க பலனை கொடுக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு தெரியுமா? ஏசாயா 61:3
1: சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர்
0: சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுக்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை பாபிலோனிய சிறையிருப்பிலே இருந்த யூதா ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்க இருந்தது? 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்பிலே இருந்த யூதா ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இது நிறைவேறிற்று. எப்படி சிஸ்டர் சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டுல யூதா ஜனங்களுக்கு சொன்னது புதிய ஏற்பாட்டுல எப்படி நிறைவேறிச்சு? இங்க பழைய ஏற்பாட்டுல யூதா ஜனங்களுக்கு, சிறையிருப்புல இருந்த யூதா ஜனங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? சாம்பலுக்கு பதில் ஒரு வார்த்தை மட்டும் மற்றதை தியானிக்கணும்னா நேராயிரும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று சொல்லப்படுகிறது. சிங்காரம் என்பது வெற்றி, திலகம் என்று சொல்லுவார்கள். சிங்காரம் என்பது வெற்றி, சாம்பல் என்பது தோல்வி, சாம்பல் என்பது அழிவு. பாருங்களேன், அப்போ சாம்பல் என்பது துக்கம். சாம்பலுக்கு பதிலாக தேவன் உனக்கு என்னத்தை கொடுக்க விரும்புகிறார் என்றால் சிங்காரத்தை கொடுக்க விரும்புகிறார். எதை கொடுக்க விரும்புகிறார்? வெற்றியை கொடுக்க விரும்புகிறார், விடுதலையை கொடுக்க விரும்புகிறார், சுகத்தை கொடுக்க விரும்புகிறார், சிறையிருப்பிலே இருந்து உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நீங்க என்ன சிறையிருப்பில் இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறீங்க? வியாதி என்ற சிறையிருப்பா, கடன்பாரன் என்கிற சிறையிருப்பா, பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்காமல் நான் ஒன்று நினைத்தேன், என் பிள்ளை வேறு பாதையிலே போய்கொண்டிருக்கிறான் என்ற கவலை அந்த சிறையிருப்பா உங்க பிள்ளைங்க சிறையிருப்புக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் சிறையிருப்பிலே இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உனக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இது புதிய ஏற்பாட்டுல எப்படி நிறைவேறுச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரிலே ஆலயத்திலே போய் நின்று வேதபாடம் வாசிக்கிறார். வேதபாடம் வாசித்த அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம், லூக்கா 4:16. யாராவது ஒருத்தர் எடுத்தவர்கள்.
1: தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நரங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் பொறுக்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார்.
0: 21. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். ஏசாயா புத்தகத்துல வாசித்ததை எழுதினதை எங்க சொல்றாரு? வந்து இன்றைய தினம் நிறைவேறிட்டுன்னு இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் சொல்றார். இப்ப சொல்றேன், புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்களா பாக்கியவதிகள் இல்லையா? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தவர். நாம கூட சாம்பல் புதன்ல நல்ல சாம்பலை நெற்றிகளிலே வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் உங்களுக்கு தேவன் சாம்பலுக்கு பதிலாக எதை கொடுக்க வந்தாரு தெரியுமா? எதை கொடுக்க வந்தாரு? சிங்காரத்தை கொடுக்க வந்தாரு. ஆனா நீங்க சாம்பல் போதும் சாம்பல் போதும் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்க. அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க வந்தார், நொறுங்கின இதயத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்க வந்தார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உடுத்திக்கொள் என்று கொடுக்க வேண்டாம். பாருங்களேன், இப்படிப்பட்ட துதி உங்க கையில் இருக்குது, நெருக்கத்திலிருந்து விடுதலை இருக்குது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. இதை கொடுக்க வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை சாதாரணமாக அவர் கொடுக்கவில்லை, கிரயம் கொடுத்து கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? கிரயம் கொடுத்து உங்களையும் என்னையும் வாங்கி சுவிகாரம் செஞ்சிட்டு, மக்களே நீ எது எல்லாம் ஆண்டுகொள் என்று ஆளும் அந்தஸ்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், எதற்காக பலனை அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள்? பலன் கொடுக்கத்தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப பலன் ஏன் கையிலே வரவில்லை என்றால், வழி சரியில்லை, செய்கை சரியில்லை. இந்த ரெண்டும் சரியாயிருச்சுன்னா பலன் டக்குன்னு வந்துடும். பாருங்களேன், டக்குன்னு வந்துடும். யோபுடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா சோதனைகள் வந்தது. பொன்னை சோதிப்பது சோதித்தார், சோதித்தார். இந்த யோபுக்கு நடந்த சோதனை அழுக்க நீக்கும் சோதனை அல்ல, இது அன்பை சோதிக்கும் சோதனை. ஆண்டவர் மீது என்ன அன்பு வைத்திருக்கிறான், என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறான், இல்லாவிட்டாலும் அன்பு இருக்கிறதா என்று சோதிக்கப்பட்ட ஒரு சோதனை. இந்த சோதனையில 100 மதிப்பெண்கள் வாங்கி யோபு வெற்றி பெற்றார். உங்க வாழ்க்கையிலையும் சோதனைகள் வருகிறது என்றால் பலன்களும் பின்னாடி வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களை அழுக்கை நீக்குவதற்காக இருக்கலாம், அல்லது உங்கள் இடத்தை பெரிதாக்குவதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேண்டிய இவ்வளவு நாட்கள் காத்திருந்து காத்திருந்து இழைச்சு போய் மனமுடைஞ்சு வந்து உட்கார்ந்திருக்கிறீங்களே, அதை கொடுக்கும் இந்த இரவாக இருக்கலாம், இந்த பகலாக இருக்கலாம். பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு பிளான் போட்டிருக்கிறாரு, சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது என்று சொல்லுகிறார். அவர் என்ன செய்ய நினைத்தார் தெரியுமா? யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல பூமியில யாரும் இல்லைன்னு சர்டிபிகேட் பண்ண அவரு இப்படியே என் பிள்ளைய நான் வைக்க விரும்பல, இதுலயும் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புறேன். எனவே இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் சோதனை. அந்த சோதனையில யோபு சொல்றாரு, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். யோபு சொன்னது மாதிரியே, யோபு எவ்வளவு கஷ்டம் வந்தது, ஆண்டவர்கிட்ட செல்ல சண்டையெல்லாம் நிறைய போட்டாரு, புலம்புனாரு இல்லன்னு சொல்லல, ஆண்டவர் விரலை பிடிச்சுக்கிட்டு தான் சண்டை போட்டாருங்க. ஆண்டவருடைய விரலை விட்டுட்டு அவர் சண்டையே போடல, விரலை பிடிச்சுக்கிட்டேதான் சண்டை போட்டாரு. உங்க வாழ்க்கையிலும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது ஆண்டவருடைய விரலை விட்டுட்டு, அதாவது அரணை விட்டுட்டு வெளியே போறதுனாலதான் ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. ஒரு சாதாரண அழிந்து போற சொத்துக்காக, ஒரு சின்ன ஒரு காரியங்களுக்காக, ஒரு சக்சஸ்க்காக, ஒரு தோல்விக்காக ஆண்டவரை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுறீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எப்படி சண்டை எப்படி இருந்து போராடணும் தெரியுமா? நம்பிக்கையுடைய சிறைகளாக நீங்க அரணுக்குள் இருந்துதான் போராட வேண்டும். எப்படி யோபு அரணுக்குள் இருந்து போராடினானோ, தேவனுடைய கரத்தை பிடித்து போராடினானோ, இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும் நினைக்கிறீங்களே, அப்ப அரணுக்குள்ள இருந்தாதானே இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். அரண் என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்களேன். அந்த அரணுக்குள்ளேயே இருந்து நீங்க ஆண்டவற்றை கேட்கும் போதுதான் பலன் உண்டாகும் பாருங்களேன். யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாவதற்கு ஒரு சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் அவன் ஜெயிச்சான். நீங்களும் ஒரு முடிவெடுக்க போறீங்க, ஆண்டவரே சின்ன சின்ன காரியங்களுக்காக, சின்ன சின்ன வியாதிகளுக்காக, சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக, அழிந்து போகும் ஆசீர்வாதங்களுக்காக உங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் நிக்கிறேன். அரணுக்குள்ள இல்ல, விரலை பிடிச்சுக்கிட்டு இல்ல, உங்க பலன் எப்படி ஆண்டவரே கிடைக்கும்? என் செய்கையை அறிந்திருக்கிறீர், என் நடக்கையை அறிந்திருக்கிறீர், என்னை சோதிக்கிறீர், என்னை ஆராய்ச்சி செய்கிறீர். நான் ஆராய்ச்சி செஞ்சேன்னா ஒண்ணுமே இல்லப்பா, உங்க பார்வைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லப்பா. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த சோதனைக்கு பின்னாடி எனக்கு ஒரு பலன் இருக்குன்னு இந்த இரவுல நான் புரிந்து கொண்டேன், இந்த நாள்ல புரிந்து கொண்டேன். இதற்கு மேல ஆண்டவரே உங்களை விட்டு தூரமா நிக்க மாட்டேன். அரணுக்குள்ள ஓடி வரே ராஜா, அரணுக்குள்ள நான் ஓடி வரேன். எசைக்கு அழுது ஜெபிக்கும் போது செத்துப்போவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அழுது ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு தெரியுமா? ஏசாயா 38:1 3 என்ன சொன்னார் தெரியுமா? ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், மன உத்தமமா நடந்தேன், முது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? இவ்வளவு கேள்வி கேட்கிறமே ஆண்டவர்கிட்ட, இவ்வளவு சண்டை போடுறமே, தூரமா நிக்கிறமே, வேத வாசிக்கிறத விட்டுட்டமே, ஜெபிக்கிறத விட்டுட்டமே, ரொம்ப சோர்வா இருக்கிறமே, ஆண்டவர் உன்னை ஊழியத்திற்கு தான் அழைத்தார் என்பதை மறந்து விட்டு நீ இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம்? என்ன காரணம்? அற்பமான உன் ஜெப வேண்டுகோள் கேட்கப்படாததுதான் காரணம். ஆனா நீ ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இசைக்கா மாதிரி சொல்ல முடியுமா, நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா நடந்தேன், பார்வைக்கு நலமானதை செய்தேன், என்ன நினைச்சருளுங்கன்னு சொல்ல முடியுமா? தாவீது சொன்னார் பாத்தீங்களா, என்ன சொன்னாரு? என்னை சோதித்து பாருங்க, என்னை புடமிட்டு பாருங்க. அந்த தைரியம் நமக்கு இருக்குதா? தேவனோட முன்னாடி அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? தாவீது என்ன சொன்னாரு? தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொன்னார். 139 சங்கீதத்துல, நான் உட்கார்றது கூட உமக்கு தெரியும், நான் எழுந்திருக்கிறது உமக்கு தெரியும், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் என்று சொன்னார் பாருங்களேன். இந்த நாள்ல நாமும் இந்த சங்கீதம் 139:1 வாசிச்சுட்டு அப்படி ஜெபத்துக்குள்ளாக போகிறோம். தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். வாசிங்க, உமது வாவிக்கு மறைவாக எங்கே போவேன்? 7 உமது சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? வாசிங்க 8
1: நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும்.
0: போதும் சிஸ்டர், நீர் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்துல ஒரு செட்டைகளை எடுத்துட்டு ஒரு விங்ஸை எடுத்துக்கிட்டு பறந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அதாவது எப்படி விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எப்படி வசனம்? ஒரு ஆராய்ச்சியாளனை இன்று அறிமுகம் செய்தேன். இந்த ஆராய்ச்சியாளன் இப்படிப்பட்டவர் தாங்க. திரும்பியுமாக அந்த ஏழாவது வசன வாசிங்கம்மா, முடிக்கிறேன், ஜபிக்கலாம்.
1: உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?
0: போதும். உமது ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உமது சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு பகலும் இருளும் எனது இருளும் சமமே, சரியே. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்கும். அர்த்தமே புரியல. இருளும் இரவும் ஒண்ணுதானே, எப்படி வெளிச்சம் தரும் என்று சொல்லி உங்களுக்கு புரியல. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் அந்த இருளை வைத்தே, அந்த இரவை வைத்தே நீதியின் சூரியனாகிய நீர் என் வாழ்க்கையிலே விடியலை கொடுக்க முடியும், வெளிச்சத்தை கொடுக்க முடியும். காரணம், இருளும் இரவும் உமக்கு சரிதான் ஆண்டவரே. ரெண்டு உமக்கு வித்தியாசம் இல்லை. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரியே. எப்படி சரியே? நீங்க இருளுக்குள்ள செஞ்சாலும் அந்த ரங்கத்துல செஞ்சாலும் ஒரு ஆழத்தை அறிகிற ஆராய்ச்சியாளன் தாவீது அழகா சொல்லுகிறாரு, என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ. எங்க போனாலும் சுத்தி சுத்தி சுத்தி வர்றீங்க, பாதாளத்துல படுக்க போட்டாலும் வர்றீங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆராய்ச்சியாளனிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒப்பு கொடுக்கலாமா, ஜெபிக்கலாமா? ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடுறேன். அஞ்சே நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம், அறிக்கை பண்ணி ஜெபிக்க போறோம். இவ்வளவு நாட்கள் எப்படியோ இருந்துட்டேன். ஆராய்ச்சியாளரே, உம்மை விட்டு நான் ஒரு நாளும் பிரிந்து போகல. அரணுக்குள்ள இருந்தேதான் இனி சண்டை போடுவேன். உங்க கைய பிடிச்சுக்கிட்டேதான் மகளாக மகனாக உரிமை பாராட்டுவேன். நீங்க ரெட்டிப்பான நன்மையை திறனும்னா, யோபோ போல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை திறனுமா, எசேக்கியாவை போல 15 வருடம் கூட்டி கொடுத்தது போல என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை மாற்ற வேண்டும் என்றால், என் சாம்பலுக்கு பதிலாக, என் துக்கத்துக்கு பதிலாக, என் வேதனைக்கு பதிலாக நீர் சிங்காரத்தை தர வேண்டும் என்று சொன்னால், உங்க அரணுக்குள்ளேயே இருந்து நான் போராடுவேன். இவ்வளவு நாள் வெளியே இருந்தேன், என் நடக்க சரியில்லை, என் செய்கை சரியில்லை. இன்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? தேவ வல்லமை இறங்கி வருகிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. அற்புதமான தேவனே, வல்லமையான தேவனே, கிருபையான தேவனே, உமது பிள்ளைகளுக்குள்ளே அக்கினி இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு ஆராய்ச்சியாளனே, எங்கள் இதயத்தை சோதித்தருகிறவரே, இன்று உமது பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இந்த செய்தியை நீர் கொடுத்திருக்கிறீர். யாரெல்லாம் என் செய்கைக்கு பலன் இல்லைன்னு ஓடி வந்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நீ பலன் கொடுக்க விரும்புகிறீர். பலன் கொடுக்க விரும்புகிறேன், இரட்டிப்பான பலனை கொடுக்க விரும்புகிறீர். உண்மையாய் ஓடி இருக்கிறீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதித்து அதற்கான பலனை கொடுக்க விரும்புகிறார். நன்மை செஞ்சு எனக்கு மேன்மை இல்லையா என்கிற கேள்வியோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீ நன்மை செய்திருக்கிறாய், மேன்மை உன்னை தேடி வரும் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல வார்த்தைக்காக, நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ நன்மை செய்திருக்கிறாய், நன்மைக்கு பதில் நன்மைதான் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். என்னுடைய ஃபீலிங்ஸை யாரும் புரிந்து கொள்ள முடியல. அடிமைப்படுத்தப்படுகிறேன், துன்புறுத்தப்படுகிறேன், அன்புக்காக தினம் தினம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மகளுக்கு சீக்கிரமா நீ இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்தி உன் கிரீடத்தை பூக்க செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த இடைப்பட்ட நேரம் இந்த காரியம் ஏன் நடந்துச்சு, நீ பயப்பட வேண்டாம் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த ஊழியத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே, ஆண்டவரே, சங்கமம் மினிஸ்ட்ரியை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகட்டும். ஏற்ற பலனை சீக்கிரம் அறுவடையாய் கொடும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய்க்கொடும். முது பிள்ளைகளுக்குள் வைத்திருக்கிற அந்த அழைப்பின் வல்லமை, முது பிள்ளைகளுக்குள் வைத்திருக்கிற கிருபையின் வல்லமை சீக்கிரமாய் வெளிப்பட போவதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
2: ஆமென். ஆமென். நன்றி. ஒன்றை நான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் ஆரம்ப ஜெபம் இருக்கும் பொழுது ஆவியான வலுவா நிரப்பினார். உண்மையிலே திருகமுடைய ஆட்டம் காண முடிந்தது. அப்படியாக உங்களுடைய ஆரம்ப ஜெபத்திலே ஆவியானவர் என்னோடு அசவாடினார், அசத்தார். அதுக்காக அதுகளுக்கு நன்றி சொல்றேன். அது மட்டுமல்ல, இந்த மிகவும் ஆசுவமா இருக்கிறது. கொடுத்த வாக்கு தத்த வார்த்தைகள் கூடாரத்தை விசாலமாக்கு, பெரிதாக்குவார், இடது பக்கம் வலது பக்கம் பெறுவா என்ற வார்த்தைக்கு இந்த சங்கம வானொலி கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்ச்சியை 210 நாடுகளில் 1988 பேர் கேட்டிருக்கிறார். வாக்குத்தத்தை நிறைவேறி இருக்கு சிஸ்டர், வாக்குத்தத்தை நிறைவேறி இருக்கு. 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களோட வார்த்தை, வாக்குத்தத்தை வார்த்தையை நான் உண்மையில விசுவாசிக்கிறேன். கூடாரத்தை விசாலமாக்கு, ஊழியத்தை பெரிதாக்குவார், இடது பக்கம் பக்கம் பெறுவார், அப்படியா இன்னும் பெருக பண்ண போறார். உங்களுடைய எங்களுக்கு தேவை. இந்த ஆசிரியத்தை தந்திருக்கிற உண்மையில ஆசிரியமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய பிடிவர் செல்வர் வந்து 40-52 பேர் கலந்திருக்க கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஆசிரியமா இருந்தது. இப்படியாக உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் வந்து இதுல கலந்து கொள்ளும் பொழுது உண்மையிலே இதை பார்க்கும் பொழுது ஒரு பிடி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சி. என்னால எப்படி அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியவில்லை. தேவ வார்த்தையை வாசித்துக் கொண்டிருந்தால் மிக அருமையாக, அதுக்காக நான் சொல்கிறேன். தொடர்ந்து சனி ஞாயிற்று இது இதுக்கு என்னென்னா சிஸ்டர், இந்த நிகழ்ச்சியை வந்து என்ன நடந்த சொன்னால், இந்த நிகழ்ச்சி வந்து சனி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த நிகழ்ச்சி நடத்து என்று சொல்லி ஹெட் ஆபீஸ்ல லெஸ் பிரதருக்கு ஓப்பட்ட ஒரு தரிசனம். சனி ஞாயிற்றுக்கிழமையிலே காலம்பரை 5 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி துதி உபவாச ஜப ஆராதனை நிகழ்ச்சியை தக்குறது இதனை நிகழ்த்தி என்று சொல்லியிருந்தார். அவர் அந்த தேவத்துக்கு கீழ்படிந்துதான் இந்த நிகழ்ச்சியை இன்று ஆரம்பித்திருக்கிறார். இன்று நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க கிட்டத்தட்ட 60 பேர் கேட்டுக்கொண்டிருக்க. அது மட்டுமல்ல, இலங்கை யூடியூப், பேஸ்புக், ரேடியோவில் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னால் என்ன முடியவில்லை, அது ஹெட் ஆஃபீஸில் தான் தெரியும், எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், லெஸ் வருதுக்கு தான் தெரியும். அப்படியாக ஆசீர்வதிக்க செய்தி, மிகவும் ஆசிரியமாக செய்தி, இது எங்களுக்காக தந்த செய்தி. இந்த நிகழ்ச்சியை இன்று ஆவியால் அவரி விதமாக ஆற்றி தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை அறிவித்துக் கொள்கிறேன். இன்று நாளிலே கலந்தது உங்களை, உங்களுடைய பிலிவர்ஸ் எல்லாரையும் பார்க்கக்கூடிய, எல்லாரும் பேஸ்புக்ல வந்திருக்கிறார்கள், எல்லா தேவ பிள்ளைகளை முகத்தை பார்க்கும்போது உண்மையில சந்தோஷமா இருக்கு. இந்தியாவில இருந்து நேரே பார்க்க விட்டாலும் வீடியோ மூலம் பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவ பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய சகோதர சகோதரி என்று பார்க்கும் பொழுது மிக மிக ஆசிரியமா இருக்கு. அப்படியா உங்களுடைய ஊழியத்தை தேவன் பெரிதாக்கி விசாலமாய் கொண்டு விட்டார்.
0: அமேன்.
2: லெஸ் பிரதர், அதாவது கலையத்தில் இருந்து நான் வந்து சப்ஸ்டேஷன் விக்டோரியா பிசி, இப்ப ஹெட் ஆபீஸ் வந்து டொரண்டோ, என்னிடத்துல 8 hours பிளைட். அவர் இப்ப உங்களோட பிரஸ் லெஸ் பிரதர், லெஸ் பிரதர்,
3: ஐயா கேக்குதா நான் பேசுறது? நாங்கள் இன்றைய நாளிலே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சவுண்ட் பிரச்சனை வந்துட்டது. நான் இரவு நேரத்தில் எல்லாவற்றையும் செட் பண்ணி வழிநடத்தினேன். ஆனால் காலை வேளையிலே அந்த சவுண்ட் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. ஆனாலும் கத்தர் வழிநடத்தினார். நான் என்றால் பேக்கப் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி தான் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் எனி டைம் நடக்கும் என்று தெரியாது. சாத்தான் நல்ல காரியங்கள் நடக்கின்ற பொழுது சத்துரு முன்னதாக வந்துவிடுவான். நான் காலையும் இது இப்பொழுதுதான் என்ன பேசக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே முற்று முழுதாக காலை வேளையில் நான் மகேந்திரையாவோட கூட தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் தற்செயலாக இப்பொழுது வேலை செய்கிறது. நன்றி. இந்த நாளிலே இணைந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கொடுக்கப்பட்ட தேவை செய்தி எல்லோருக்கும் எங்களுக்கு கூட நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. இதை யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டரு கூடாக பார்க்க போகிற ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது. நிச்சயமாக இந்த வார்த்தைகளை புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது, அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தர் ஊழியங்களை விரிவாக்குகிறார். அந்த வேலையை நாங்கள் 24 மணித்தியாலம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சனி ஞாயிறிலே நாங்கள் ஆலயத்துக்கு காரணமாக நாங்கள் செய்யவில்லை. அதனாலே இன்றைய நாளிலே நாங்கள் அதை செய்கிறோம். யாரோ என்ன சொல்கிறீங்க எனக்கு விளங்கலை. ஆனாலும் கர்த்தர் நாளைய நாளிலே இதே வேளையிலே ஆரம்பமாகும். 8 மணி முதல் 9:30 வரை அதிலும் இணையுங்கள். தேவ செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் இணைந்து உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள். மிகுதியான எங்களுடைய ஊழியர்கள் பலர் இணைந்திருக்கிறார்கள். அடுத்த நாளைய நாளிலே மிகுதியான ஊழியர்கள் இணைவார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நேரம், எங்களுக்கு காலை, உங்களுக்கு இரவு, சிலருக்கு மிட் நைட்டாக இருக்கும், மாலையாக இருக்கிறது. அப்படியாக அதனாலே தான் நான் இந்த நேரத்தை தெரிவு செய்தேன். ஏனென்றால் எல்லோரும் கேட்கக்கூடியதாக, உலகம் முழுக்க கேட்கக்கூடியதாக கர்த்தர் உதவி செய்தார். நான் என்ன இந்த மெய்யாக்கும் நன்றிகளுக்காக வாழ்த்துக்களை கூறுகிறோம். ஏனென்றால் இந்த கால வேளையிலே அவரை நான் செய்யும்படி சொல்லியிருந்தேன். அதனாலே நாங்கள் தப்பி பிழைத்து கொண்டோம். ஆமேன். எந்தவித தடைகளை நீக்கி கர்த்தர் வழி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை நாளிலேயும் திரும்பமாக இதே வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே இந்த வானொலி 24 மணித்தியாலமாக செயல்படுகிறது. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் இணைந்து கேளுங்கள். நண்பர்களோடும் அறிமுகப்படுத்துங்கள். சகோதரி சொன்னது போல் அவருடைய ஊழியத்திலே தடை இருந்தது ஆரம்பத்தில் என்று சொல்லியிருந்தார். அதே போல் பல இடங்களிலே இருட்டடிப்பு நடக்கும். ஆனாலும் நாங்கள் விடுதலை பெற்ற நாங்கள் விடுதலையோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். சொன்னது போல இலவசமாக பெற்றுக்கொண்டோம். இலவசமாக நாங்கள் இதை நடத்துகின்றோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை எல்லோரையும், என்னையும் கூட, உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்று அவரை அறிந்த பிள்ளைகளை ஒரு நாளும் அவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. உண்ண உணவையும் உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடும் நோயற்ற வாழ்வோடு வாழ கர்த்தர் உதவி செய்கிறார், உயர்த்துகிறார். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட செய்திக்காக நன்றி. இணைந்து உற்சாகப்படுத்திய ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளைய நாளிலே மாலை வேளையிலே, அதாவது இந்திய நேரம் மாலை வேளையிலே ஆலயத்துக்கு போகாதவர்கள் இருப்பீர்களானால், ஆலயத்தை கட் பண்ணாதவர்கள் ஆலயத்துக்கு போகாதவர்கள் இருப்பீர்களானால் எங்களுடன் நினையுங்கள். இதே நேரத்திலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் இந்த வேளையிலும் சிஸ்டர் ஹெப்சி டேவிட் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்களுடைய ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய நீங்கள் எந்த நாளும் வந்து எங்களுடன் செய்யலாம். உங்களுடைய ஊழியங்களை அனுப்பி தந்தால் நாங்கள் யூடியூப்பிலே போடுவோம், ஃபேஸ்புக்கில் போடுவோம், எக்ஸ் தளத்தில், அதாவது ட்விட்டர் அழைக்கப்படுற எக்ஸ் தளத்திலும் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பலர் யார் யார் இந்த சொன்னது போல 120 நாடுகளிலே 1988 பேர் இதை கேட்கிறார்கள். அந்த வகையிலே கர்த்தர் நாங்கள் விதைக்கிறோம், அறுவடையை கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். யார் யார் எந்தெந்த நாடுகளிலே கேட்கிறாளோ நாம் அறியோம். ஆனாலும் நாங்கள் விதைக்கிறோம், அறுவடையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு, இந்த வேளையிலும் சகோதரன் மகேந்திரனையா நீங்கள் நிறைவு ஜெபத்தை எடுத்து வந்து வழி நடத்துங்கள்.
2: நீ உங்களிடம் பற்றி வேத பாடம் நடக்கும் பொழுது, வாக்குத்த வார்த்தையை பேசும் பொழுது, செய்தி கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஐடியா எங்களுக்கு அனுப்பிவிட்டால் நான் எல்லோருக்கும்
0: அனுப்புவேன்.
2: நீங்க ஐடியா எனக்கு அனுப்பினா சரி. வாக்குத்த நேரங்கள், ஜபிக்கிற நேரங்கள், வார்த்தை நேரங்கள்ல அனுப்புங்கள். மிகவும் ஆசிரியமா இருக்கு.
0: கண்டிப்பா அனுப்புறேன்.
2: சரி, ஒரு நிமிடம் இந்த நேரத்தில் உண்மையில எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைத்த மாதிரி இதுல கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் சொல்ல மாட்டான், நேரம் நெருங்குகின்றது. அதாவது அதுல 40-50 பேர் கேட்டுக்கொண்டிருக்க, செய்தி உங்களுக்கு என்ன ஆசுவமா இருந்ததை பற்றி சில வார்த்தைகள் பேச முடியுமா?
3: நாளை பாஸ்டர் வானர் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். மீதியான ஊழியர்கள் இணைந்து ஜப வேலைக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழிநடத்துவார்கள். பாஸ்டர் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வழிநடத்துவார். அவர் கூட வாய்ஸ் ஆஃப் காட் என்ற ரேடியோவை நடத்துகிறார். அதே போல் ரிவைவல் பிரேயர்ஸ் என்ற இன்னுமொரு ரேடியோவை நடத்துகிறார். எங்களோடு இணைந்து ஊழியங்களையும் செய்கிறார். அந்த வகையில் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். இந்த நாளிலே ஆரம்ப ஜபத்தை எடுத்து வந்தார். அவருடைய அந்த வானொலியை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். ஜபத்தோடு வழி நடத்துங்களம்மா.
4: என்ன சொல்றீங்களா?
3: நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது
4: இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்டா, அந்த இந்த மியூட் எடுக்க முடிய முடியல, அதுதான் பின்னிட்டு. எனிவே, மகேந்திரனையா கூறினபடி சிஸ்டர் பாஸ்டர் எக்ஸிபாட வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. 3 வருஷமாக என் மகனுக்கு நான் ஜெபிச்ச ஜெபம், அவர் இன்றைக்கு என்னோட பேசி, அவருக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நான் இந்த உள்ளத்தின் ஆழத்துல மட்டுமே அதை நினைத்து இருந்துட்டு கத்தருக்கு நான் முறுமுறுத்தது உண்டு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். கத்தர் இன்னுமே அதிகமாக எங்களோட கூடாரத்தை அவருக்குள்ள இருந்து நாங்கள் ஜெபிப்பதற்கு, அவருக்கென்று நான் வாழ்வதற்கும் தந்த இந்த சாக்கியத்தை நாங்கள் ஒரு விதத்திலும் அஃபெக்ட் பண்ணாமைக்கு, கத்தருக்கென்று வாழ்வதற்கு எங்களை பிரித்து எடுத்த அந்த அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் எக்ஸிபா அவங்களோட வார்த்தையில் இப்பொழுதும் ஜீவனுள்ளதாகவும் கத்தருக்கு அநேகருக்கு அது உபயோகிக்கப்படத்தக்கதாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் இன்று என்னை அவர் எந்த ஆவிக்குரிய ஜீவத்துல இன்னும் அதிகமாக எந்த கண்ணை திறக்க வைத்தார், அபிஷேகத்தினால நிறைத்தார். இப்பொழுதும் எந்த கண்ணீர் பதில் கொடுக்கவில்லை என்று இல்லை, எந்த கண்ணீர் அவருடைய அபிஷேகத்தின் அன்றால் என்னை நிறைத்து கொண்டிருந்தார். என்ன இந்த கூடாரத்துல அவர்களை இன்னும் விசாலமாக வைப்பதற்கு என் கண்களை திறந்தார். அதுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர் கேசிதா. என்ன அதிகமாக கத்தர் உங்களை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல பயன்படுத்துவாராக. நன்றி.
0: எனக்கு கொஞ்சம் அந்த வைஃபை ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்பதான் திருப்பி ஜாயின் பண்ணேன். இங்க பேசின சாட்சி கொஞ்சம் தான் கேட்க முடிஞ்சது, ஆனா கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்மா, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பேன்னு வாக்கு கொடுக்கறேன்மா.
4: நன்றி நன்றி. நான் என்ன சொன்னது, உங்களோட அனாயிண்டிங் பவர், உங்களோட ப்ரீச்சிங் வந்து என்ன அதிகமாக தொட்டிச்சு. 3 வருஷத்துக்கு முதல் என் மகனுக்கு ஒரு ஜெபத்துக்கு ஜெபித்து கொண்டு அது இன்னும் நடக்கையில முறுமுறுத்து கொண்டிருந்தேன். கத்தருக்குல எனக்குள்ள மட்டும்தான் அது அவர் தெரியும். இந்த கண்களே விசாலமாக இன்றைக்கு அதுல இருந்து இன்னும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்குள்ள வளர்வதற்கு உங்களோட வார்த்தைகள் எங்களை பெல பட்டுச்சு. ஆனபடி அதுக்கு நன்றி செல்றேன் பாஸ்டர். உங்களை கத்திர மேலும்
0: கொண்டு வந்தார் ஒரு எழுப்புதல் கொடுப்பேன்னு, அது மாதிரி கொடுத்திருக்காரு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை வரும் நாட்கள்ல கத்தர் தருவார். உங்கள் விசுவாசம் கண்டிப்பா வீணா போகாதுமா.
3: நானும் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன் சிஸ்டர் டாலி. அவர்கள் எங்களிடமிருந்து ஒரு 400-4000 kilometers தள்ளி இருக்கிறார். அவருடைய குடும்பம் ஊழியம் செய்கிறது. கடந்த வருடத்திலே அவர் மரணப்படுக்கையில இருந்தார். அவருக்கே தெரியும் இதுதான் லாஸ்ட் டேஸ் என்று. அப்படியாக இருந்த சகோதரிக்கு நாங்கள் ஜெபித்தோம், தொடர்ந்து ஜெபித்தோம். கத்தர் அவருக்கு விடுதலை கொடுத்து திரும்பவும் அவரை எங்களோடு சேர்த்து கொண்டார். அதற்கு கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த சாட்சி மரணப்படுக்கை கூடாக கடந்து சென்றார். ஆனாலும் இந்த நாட்களிலே அவர் 4 மணிக்கு எழும்புவார், இரவு 10 தான் போவார். அப்படியே உற்சாகமாக ஊழியம் செய்கிறார். அது மட்டுமல்ல உற்சாகமாக ஓடுகிறார் குடும்பத்துக்காக. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன் ஆமேன்.
3: என்னுடைய சாட்சி வந்து, நான் கூட இந்து மதத்திலிருந்து வந்தேன். கனடாக்கு வந்தேன் எனது 35 வயதிலே. அதுக்கு பின்னதாக இந்த 36 வருடமாக ஊழியத்தை செய்கிறோம். வானொலி 25 வருடமாக நாங்கள் செய்கிறோம். அந்த வகையிலே கத்தரங்களை கனடாக்கு கொண்டு வந்துதான் அவர் ரட்சித்தார். அதற்கு முன்னதாக நாங்கள் அந்த சமயத்தில் இருந்தோம், அந்த காரியங்களை செய்தோம். கத்தர் தந்த அந்த தாளந்தை, கத்தர் எங்களை ரட்சித்த அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரியத்துக்காக நாங்கள் செயல்படுகிறோம். கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். மகேந்திரன் ஐயா, எவ்வாறு யாராவது சாட்சி சொல்ல போறீங்களா?
2: என்னையும் கூட. நானும் ஹிந்து மதத்தில் இருந்தவர். என்னுடைய மனைவி, 3 பெரிய கோயில் இருக்கு. நான் தான் தர்மகத்தா இருந்தேனே, ஆண்டவர் தொட்டார். எனக்கு தினகரன் அவர்கள்லாம் என்னை ஜெபித்தார். தினகரன் ஊழியத்திலே 3 வருஷம் அவருடைய பிரேயர் அவர்கள் இருந்தான். 3 வருடம் இருந்தான். அவர் என்னை ஆசீர்வதித்தார். அன்றையிலிருந்துதான் அந்த 1999 செய்தியை கொண்டு வருகிறேன். அவற்றை ஜெபந்தான் இன்னும் இதுவரை என்னை காத்து வழிநடத்துகிறது. அதுக்காக தினகரன் அவர் காலம் சென்று

0: ரீசெட் பண்ணி திரும்ப இதண்டன். அது எந்த காரியங்களா இருந்தாலும் அந்த முதல் முதல் நினைக்க அவனுக்கு பிடிக்காது. அவன் சில சில காரியங்களை செய்வான். இப்ப இந்த இமெயில் எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு கொஞ்ச காலமா எல்லாம் பிளாக் பண்ணி எல்லாம் வச்சிருக்கு. ஒரு மெசேஜும் போடலாம் முறையில. ஆனாலும் புது இமெயிலை கிரியேட் பண்ணி கத்திரக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி கத்திர அந்த கிரியை செய்திருக்கிறார். கத்திர தாமி ஆசீர்வதிப்பா. ரெண்டு நாளும் வார்த்தையை கொடுத்த அன்பு சகோதரியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளும் அருமையான வார்த்தைகள். கத்திர உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எல்லைகளையும் விசாரப்படுத்துவார். இன்னும் அநேகரை இந்த நாட்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாக தருவார் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். தேங்க் யூ.
1: பாஸ்டர் வான் நரையா ஜெர்மனில இருந்து இவரும் வாய்ஸ் ஆஃப் கோட் ஒரு ரேடியோ நடத்துகிறார். அதிலே அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் அந்த சாட்சியை சொன்னார். வேறு யாரா சாட்சி சொல்ல போறீங்களா?
2: நாங்க ஒரு சாட்சி சொல்றோங்கப்பா.
1: சொல்லுங்க.
2: மெய்யாகவே வந்து ஹெப்சி அம்மா வந்து இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியாளரை பத்தி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரோட அறிவை வந்து ஆராயறதுக்கு இந்த பூமியில எந்த ஆராய்ச்சியாளனையும் ஆராய்ச்சியாளராலையும் இதுவரைக்கும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு தேவனை வந்து உண்மையாகவே வந்து நம்ம வந்து தேவனா கொண்டிருக்கிற இந்த ஜனம் வந்து பாக்கியமுள்ள ஜனம். அவங்க ஊழியத்துல இணைஞ்சதுல இருந்து வந்து எங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து ரொம்ப வாழ்க்கையோட வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களையே வந்து மிங்கிள் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். அதுலயும் ஒருபடி மேல இன்னைக்கு அம்மா சொன்ன அந்த ஆராய்ச்சியாளர்ன்ற தலைப்புல அவங்க கொடுத்த ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு வந்து வரப்போற அவருடைய அந்த வருகையை குறிச்சதான காரியங்களை வந்து நாங்க ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த ஊழியத்துல ஒருபடி மேல உங்களோட சங்கம் ஆஃப் கனடா ஊழியத்துல எங்க எல்லாரையும் பார்ட்டிசிபெண்டா எடுத்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா. தேங்க்யூ அம்மா.
1: வேற யாராவது சாட்சி சொல்ல போறீங்களா? வேற யாராவது சாட்சி என்ன சொல்ல இல்ல முடிவுத்தை எடுக்க போறோம்.
3: சாட்சி சொல்ல விரும்புறவங்க சொல்லலாம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க. சாட்சி சொல்லுறோம், சாட்சி சொல்லலாம். உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்குறோம்.
4: கும்பகோணத்துல இருந்து சுதா பேசுறேன். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோங்கிற வார்த்தை என்னை மனசுல தொட்டுச்சுமா. இன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய நான் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி அப்படியே நீங்க எனக்கு கர்த்தர் பேசுனது நீங்க உங்க மூலியமா கர்த்தர் என் கூட பேசிருக்காங்கம்மா. நிச்சயமாமா, நான் ரொம்ப இப்ப தெளிவாயிட்டேன். கர்த்தர்க்கே கோடான கோடி நன்றிமா. உங்களுக்கு நன்றிமா.
5: ஆமீன் ஆமீன். நான் இன்னொரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் கடந்த வாரத்திலே, அதாவது இந்த வாரம் கடந்த வாரம் நான் வெக்கேஷன்ல நிற்கும் பொழுது ஒரு காரியம் கர்த்தர் நினைவுபடுத்தினார். இந்த நாங்கள் 16 மணித்தியாலம் லைவாக செய்கிறோம். மிகுதியான 8 மணித்தியாலம் இருக்கிறது. அது நாங்கள் நித்திரை செய்கின்ற நேரம். அந்த நேரத்துக்கு வேறு யாரும் செய்வார்களா இந்த ஊழியத்தை என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபோது ஒரே ஒருவர் வந்தார். இலங்கையிலிருந்து. அவர் இந்து மகன். இந்து மகனாலே எங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அதனாலே நான் மறந்துவிட்டேன். ஆனால் அதற்கான ஆயத்தங்களை செய்ய சகோதரி சொன்னது போல நாங்கள் எங்களுடைய காரியங்களை விரிவுபடுத்த உற்சாகப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் விரிவுபடுத்துகின்ற பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய மெயின் ஜெபம், என்னுடைய வாஞ்சை, நாங்கள் கனடாவிலே ஒரு டிவி ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நாட் வெப்சைட், அதோ டிவி ஸ்டேஷனை விரும்புகிறேன். அதற்காக ஜெபியுங்கள். அதுக்கான காரியங்களுக்கு கத்திரங்களை தயார்படுத்துகிறார். இந்த காரியங்களுக்கூடாக தயார்படுத்தி கொண்டு வரார் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏனென்றால் கிட்டத்தட்ட 1995 எனக்கு கம்ப்யூட்டர்ண்டா என்னென்னு தெரியாது, ஃபோனுண்டா என்னென்னு தெரியாது, அப்படியாக இருந்தேன். ஆனால் கத்தர் எல்லாவற்றையும் நான் ஒருவரிடமும் சென்று பழகவில்லை. என்னுடைய பாட்டுக்கே காரியங்களை கத்தர் தருகின்ற ஞானத்தை கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலை ஒரு சகோதரி கேட்டிருந்தேன் இந்த வசனங்களை போடும்படி. அதற்காக என்னுடைய அதற்காக ஞானம் இல்லை. ஆனாலும் சற்றுமில்லை, எழுதக்கூடியா இருந்த கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் அவற்றை நாங்கள் காப்பி பண்ணி பல காரியங்கள் இருக்கின்றன. அதை நான் தனியே செய்வது ஈஸியான காரியம் அல்ல. ஆனாலும் கத்தர் அதற்கான ஞானத்தை தருவார். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வாஞ்சை

0: ஒரு டிவி ஸ்டேஷன், ஒரு டிவி ஸ்டேஷன், அதன் மூலம் பலர் ஊழியம் செய்யக்கூடியதாகவும் பலர் எங்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடியதாக கத்தர் ஆயத்தப்படுத்தி தர வேண்டும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க.
1: ஆமே ஆமே, கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக கத்தர் ஊழியத்தை விரிவாக்குவார், கண்டிப்பாக.
0: ஆமே.
2: டிவி ஸ்டேஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு யாராவது சாட்சி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள், நான் ஜெப முடிவு ஜெப
3: முறையில்
2: சிஸ்டர்
3: நன்றி சொல்றேன். காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன், இன்று எங்களுடைய ஹெப்சி சிஸ்டருடைய குரலை காற்றுல உலகமெங்கும் குரலை காற்றுல அனுப்புறதற்கு கத்தர் இன்றைய நாளை தெரிந்தெடுத்து மகளை பயன்படுத்தி இருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். உங்க சங்கமும் தமிழ் கிறிஸ்டியன் ரேடியோவுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்றி வழி உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை கொண்டு போகிற காற்றை அனுப்புகிற தேவனுக்கு கொடா கொடு.
0: அதே வேளையிலே நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை ஜூமுக்கூடாகவோ அல்லது வாட்ஸ்அப் கூடாகவோ அல்லது என்ன காரியங்களுக்கு கூடாகவோ நீங்கள் ஒளிபரப்ப விரும்பினால் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்யலாம். அதை நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம். வாட்ஸ்அப்பிலே அதாவது ஜூமிலே போடுவோம், அதாவது யூடியூப்பிலே ஃபேஸ்புக்கிலே எக்ஸ் தளத்திலே நாங்கள் இவற்றை பதிவு செய்து அவர் போட்டு உற்சாகப்படுத்துவோம். மற்றவர்களும் கேட்கத்தக்கதாக அதே வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்தக்கதாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய ஊழியர்கள் இவ்வளவு பேர் எங்களுடன் ஊழியம் செய்கிறார்கள். அவைகளை கத்தர் வழி நடத்துவார். கத்தருடைய கருத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பவும் எங்கள் உற்சாகப்படுத்தின உற்சாகத்துக்காகவும் உற்சாகமாக கொடுத்த வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
2: ஆமேன். சரி, வேறு யாராவது நன்றி சொல்லுங்க சிஸ்டர், கை வைத்துறீங்க.
4: நன்றி செலுத்துறேன். அவங்க 5 மணிக்கு முதல் எழும்பி வேங்கூர்ல விக்டோரியால 4 மணி நினைக்கிறேன், எங்களுக்கு 5 மணி கல்கரியில இருந்தாலும் அவர்கள் ஆவலோடு எவ்வளவு தாகத்தோடு வந்து இதை நடத்துறதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கத்தர் அவரை அதிகமாக இந்த ஊழியத்துல பயன்படுத்தி அதிகமாக ஆயுள் நாட்களை கூடுத்து கூடாரத்திலே நான் தைரியமையா இருந்து இன்னும் கூடாரத்தை பெருக பண்ணுவதற்கு எங்கள்
1: அவர்கள்
4: வெளிச்சத்துல வழிநடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த கால நேரம் அவர் இவ்வளவு நேரம் நடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரை வாழ்த்தி கத்தர் நாமத்துக்கன்றே உயர்த்திய தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி ஐயா.
1: நன்றி. நானும் கூட சங்கமம் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீங்க. இதுல வந்த அறுவடையின் பலனை தேவன் இருவருக்கும் தருவாராக என்று சொல்லி இந்த அறுவடையின் பலன் எத்தனை பேர் இருதயத்தை இன்னைக்கு தொட்டதோ, எத்தனை பேர் அறுவடை ஆண்டவருக்கு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணாங்களோ, அந்த பலன் எல்லாம் இந்த சங்கமம் டிவி ஊழியத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன்.
2: முதல் சொல்ல சப்ஸ்டேஷன்ல இருந்து சப்ஸ்டேஷன் கல்கரி.
1: சரி.
2: உங்களுக்கு எவ்வளவு நாங்க தாரோம் அப்படியா கூட, உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும்னா நான் கொடுக்க தரேன். முடிஞ்ச தேர் எடுப்போமா? ஓகே.
1: ஆமா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சது கொஞ்சம் நல்லதுதான் பிரதர். என்னன்னா நான் 1/2 hour அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப குறைவா தெரியுது. கொஞ்சம் ஒரு 45 minutes அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அந்த இப்போ நம்ம அந்த டாபிக்க முடிச்சிடலாம், என்ன டாபிக் எடுக்கிறோமோ அத முடிச்சிடலாம். அதனாலதான்
2: நீங்க எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம்.
1: ஆமேன் ஆமேன். தேங்க் யூ.
2: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதியை மாலை வேளையிலே சங்கம வானொலி உபவாச அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியிலே நீர் வந்து ஆசீர்வதித்து தந்தே சுவாமி, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலே சங்கம வானொலிக்கு ஒரு எழுப்புதல் கொடுத்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. வாக்குத்த வார்த்தையில கொடுத்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளில் சுவாமி இந்த நெற்றில 62 மேலாக கேட்கிட்டு பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. அயாண்ட சங்கமா வானொலி உலகம் அங்கும் வார்த்தைகளை விதைக்க நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள இருளான மக்களுக்கு கொடுக்க அந்த சங்கம வானொலியை வச்சிருக்கிற சுவாமி அந்த கிருபைக்கு மக்கள் நன்றி. ஐயா, இன்று இந்தியா நாட்டிலே என்னவர் உமது பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டார்கள் சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. சகோதரி செய்து கொடுக்கும் பொழுது சுவாமி அபிஷேகத்தை இறக்கி சுவாமி சாட்சியில கொடுக்க வைத்து சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி. வார்த்தையை கொடுத்த சகோதரிய நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக அந்த மகள் ஆண்டவரே உலகத்துக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும் தாயாக ஊழியம் செய்யும் தாயாக அவர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது பலவித வியாதிகள் வெளியேறும் விசேஷமாக அவருடைய வார்த்தையை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். அவரது குடும்பங்களை ஆசீர்வதியும் அவரோடு தேவ பிள்ளைகள் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். உம்மை நாடி ஓடி வந்திருக்கிறார் சுவாமி, ஒரு பாதத்திலே வந்து வார்த்தை கேட்க வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசுக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளை மட்டுமாக ஆசீர்வதித்து சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி. உமது நாமம் மாயப்பட வேண்டும் ஆண்டவரே, வார்த்தைகள் விலகப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எல்லோரும் நீர் வரும்பொழுது எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக நாங்கள் செய்கிற ஊழியத்தை இன்று நீர் ஆசீர்வதி தந்தி சுவாமி அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மகளை தந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்கா நன்றி ஆண்டவரே. மறுவளவரை கேட்கிற பிள்ளைகள் சுவாமி, இலங்கை நாட்டில கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்தும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள், வாழை கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள், மறுவளவர் கேட்கிற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே நாமே. நான் எல்லோரும் ஆத்மாவே சொல்லி பிடிப்போம். எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோமா? என் ஆத்மாவே
1: என் முழு உள்ளவே பரிசுத்த
4: நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே
1: செய்த சகல உபகாரங்களையும்
2: மறவாதே. ஆமே ஆமே. நாளைய தினத்திலே
0: நன்றி
4: லெஸ்லி, அருமையா கத்தர் நடத்தினார். நன்றி நன்றி. இதா கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்.
1: God bless you. God bless. God bless.
5: Thank you. Thank you, sister.
4: Thank you, ma.
6: Thank you, sister. God bless you. God bless you all. God bless you all. Katrasi vadipara. Amen.
2: Amen. Amen.
6: Thank you. Thank you, Mahendra Maya. Thank you, Leslie. Yeah. Thank you, sister. Ella arukku. Amen.
5: Thank you.
6: Thank you.
5: Thank you.
6: Thank you.
7: தேடும் மாமைதீதா
0: அருமையானவர்கள், இதுவரை நேரம் நாங்கள் விசேட அபிஷேக ஆராதனையோடு இணைந்திருந்தோம். பலர் இணைந்தார்கள். இந்திய மண்ணிலிருந்தும் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து இணைந்தார்கள். தேவ ஊழியர் சிஸ்டர் ஹெப்சி டேவிட் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து அருமையான வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்தினார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவனவனுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி இருதயங்களை ஆராய்ந்து உள்ளங்களை சோதித்தறிந்து அவர் பலனளிக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்வோம். நேரடி ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு கடந்து செல்வோம். ஆமேன்.
8: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 61:5 வாசிக்கலாமா? தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுந்தரத்தை எனக்கு தந்தீர். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பொருத்தனைகளை கேட்டீர், பொருத்தனைகளை கேட்டீர் அப்படின்னா என்னன்னு செலுத்தவே இல்லை. சொல்லப்படுகிற பொருத்தனை, என் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்யுங்க, என் ஊழியத்துல செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம சில பொருத்தனைகளை வைக்கிற பாருங்க. அதை கர்த்தர் வந்து கேட்கிறார். அந்த பொருத்தனை என்னவோ நீங்க வைக்கிற பொருத்தனைகளை கர்த்தர் கேட்கிறார். பொருத்தனை என்பது என்ன? செய்யப்படுவதற்கு முன்பாகவே நாம் கேட்டு, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் என்று சொல்லி அதற்காக ஒப்பு கொடுக்கிற காரியம் தான் பொருத்தனை, இல்லைங்களா? அண்ணால் வந்து பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க. என்ன பொருத்தனை பண்றாங்க? குழந்தை இல்லை. இன்னொரு அவங்க கணவரோட இன்னொரு மனைவி ரொம்ப அற்பமா அவங்களை நடத்துறாங்க. கண்ணீர் வேதனையுமா ஆலயத்துக்கு வந்தவங்க அங்க வந்து பொருத்தனை பண்றாங்க. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர், ஆனால் அதை உங்க சமூகத்துல நான் வளர்க்கிறேன், என்ன ஆலயத்துல கொண்டு வந்து விட்டுறேங்கிறாங்க. நான் என் குழந்தைய கொண்டு வந்து ஆலயத்துக்கு நான் உமக்கு ஒப்பு கொடுக்கறேங்கிறாங்க. இந்த மொத்த பைபிள்லயே ஒரு பயங்கரமான பொருத்தனை இதுதான். என் பிள்ளைய நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் அந்த பிள்ளை பால் மறந்த உடனே சொன்ன பொருத்தனையை உடனே செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்க என்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்க? ஊழியம் செய்யறேன்னு பொருத்தனை பண்ணிட்டீங்களா? இல்ல கர்த்தருக்காக ஏதாவது செய்யறேன்னு பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? காணிக்க கொடுக்கறேன்னு பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? மறந்துட்டீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமேன். அதை விட இன்னொரு பொருத்தனை இருக்கு. எத்தான ஒருத்தர் யுத்தத்துக்கு போவார், யுத்தத்துக்கு போகும்பொழுது அவர் ஆண்டுட்டு ஒரு பொருத்தனை பண்ணுவார். நான் யுத்தத்திலே ஜெயித்து வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை உமக்கு நான் என்ன செய்வேன், சர்வாங்க தகன பலியிடுவேன் பொருத்தனை பண்ணிடுவார். இப்ப அவர் எதுவோ அப்படின்றது வந்து அவரு மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பா, ஆடு மாடு அந்த மாதிரி ஒரு காரியத்தை நினைச்சிட்டு பொருத்தனை பண்ணிருக்கலாம். ஆனா அவர் யுத்தத்திலிருந்து ஜெயித்துட்டு வரும்பொழுது அவங்க மகள் அழகா மியூசிக் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்க, அப்பாவை எதிர்கொள்ள வருவாங்க. அந்த வெற்றியின் சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக முதல் முதலாக எதிரில் வந்துருவாங்க. இப்ப அவன் சட்டையெல்லாம் கச்சிட்டு கத்துறான், ஐயோ நான் பண்ண பொருத்தனை எப்படி ஆச்சுதே, நான் என்ன செய்வோம். அந்த மகள் சொல்லுவாங்க பாருங்க, அப்பா நீங்க கர்த்தர்கிட்ட பொருத்தனையை நீங்க நிறைவேற்றத்தான் வேணும், நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேதத்துல எப்தா தன் மகளை பலியிட்டதாக வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்கு உள்ளான அர்த்தம் என்னன்னா, அவள் திருமணம் செய்யாமல் அப்படியே விட்டு விட்டார்கள் என்று ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அவ கண்ணிமைக்காக என்ன செய்வானா, தன் தோழிகளோடு போய் துக்கம் கொண்டாடினால், மலைக்கு போய் துக்கம் கொண்டாடினால் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் அவளுக்கு திருமணம் இல்லை, அதுக்காக அவ துக்கம் கொண்டாடிட்டு வந்து அந்த வஸ்திரம் தரித்து, அந்த கல்யாண வஸ்திரம் போல இருக்கிற அவளுடைய நார்மல் வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு அந்த கன்னியாஸ்திரிய வஸ்திரத்தை அவள் தரித்து கொண்டதாக அந்த ஆவிக்கு ஒரு ரகசியமான காரியங்கள் பேசப்படுகிறது. அப்ப இன்னைக்கு கத்துரி பிள்ளைகளை பொருத்தனை, இன்னைக்கு பொருத்தனை பண்ணவங்க தான் அது குறித்து யோசிக்கணும் இல்லையா. நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். பொருத்தனையை கேட்டவர் அதை செஞ்சிருவார். அவர் நாமத்துக்கு யாரெல்லாம் பயந்துருக்கிறோமோ அந்த சுதந்திரம் எல்லாம் நமக்கு உண்டாகும். என்னெல்லாம் நமக்கு விடுதலை வேண்டுமோ, சுதந்திரம்னா என்னங்க, விடுதலை இல்ல, அந்த விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறதுனால இந்த நாள்ல நீங்க எதுக்காக எந்த சூழ்நிலையில பொருத்தனை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை செலுத்துங்க, தாமதிக்காதீங்க. ஒருவேளை தண்ணீரில் இறங்கி நான் ஆலயத்துக்கு வந்த நாட்கள் எல்லாம் என் வேலையின் காரியத்துல தசமாக செலுத்துவேன்னு பொருத்தனை பண்ணிட்டு நீங்க ஞானசனம் பெற்றிருந்தா அதை நீங்க மறக்கவே கூடாது. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, அப்பா நான் ஒருவேளை மறந்து தெரிஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி இந்த நாள்ல ஒப்புருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பிள்ளைங்க பொருத்தனை பண்ணி ஒருவேளை மறந்துருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்யறேன்னு வந்து ஊழியம் செய்ய முடியாம கூட கவலையோடு கஷ்டத்தோடு பினான்சியல் சஃபரோடு கூட இருக்கலாம்ப்பா. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற உங்களால முடியும். இந்த வேலையில பரிசுத்தாவியான இருதயங்களை இறங்கி பொறுத்தனை நினைவுபடுத்தி திரும்ப செலுத்த உதவி செய்யுங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நல்ல விடுதலையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 10:11 வசனம், இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் விசுவாச ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிறதான நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் வாழ்க்கையின் பல பகுதிகளில், பிள்ளைகளின் வாழ்க்கையில், தொழில்களில், வேலை ஸ்தலங்களில் முன்குறித்த நாளில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்திடவும் முயற்சித்தும் பிரயாசப்பட்டு கொண்டும் இருப்பீர்கள். அவைகளில் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் எதிர்ப்புகளும் வருகிறதாக இருக்கின்றதே என்றும், நாம் எண்ணியபடி முடியவில்லையே என்றும் கலக்கத்துடன் இருக்கின்றவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் சொல்லுகின்றதான வார்த்தை, இன்றைக்கே அனுக்கிரகத்தின் நாள், இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை விசுவாசித்தவர்களை வெட்கமடையாமல் செய்து மேன்மைப்படுத்தியதை குறித்து தியானிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9

0: தான் இழந்து போன சகலவற்றை குறித்தும் தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டவைகளை குறித்தும் தனிமையில் துக்கத்துடன் காணப்பட்ட மேவி போஷேத்தை கர்த்தர் காண்கின்றார். தாவீதை கொண்டு புது வாழ்வையும் உறவையும் தருகின்றார். நித்தமும் தாவீதின் பந்தியில் அப்பம் புசிக்க செய்து ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக காலத்தில் மேவி போஷேத்தின் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளில் தாவீதை கொண்டு உதவி செய்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்திருக்கின்ற காரியங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளையும் தடைகளையும் தோல்விகளையுமே காண்கிறோமே என்று கலங்குகிறவர்களே, உங்களின் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சுகத்தை இன்றைக்கு திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறதான நாளாய் இன்றைய நாளை தேவன் வைத்திருக்கின்றார். உங்களுக்கான கர்த்தரின் வார்த்தை, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று. ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கே இயேசு அனுக்கிரகம் செய்து தம் இரட்சணியத்தினால் காத்திடுவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.
1: சங்கமும் வேண்டாம். உபாகமும் 31:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமும் 31:8. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவர் உங்களோட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எத்தனை ஆறுதலான வார்த்தை! இதை ஒரு மனிதன் கூறியிருந்தால் அது காலப்போக்கில் மாறிவிடும். ஆனால் இதை தேவனே கூறியிருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டியதில்லை. ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடங்களும் கர்த்தர் எமக்கு முன்பாக சென்று கொண்டுதான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திற்கு கொண்டு வந்த போது கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக சென்றார். 40 ஆண்டுகள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கைவிடாமல் மேகஸ்தம்பங்கள் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு முன் சென்று அவர்களோடு செல்கிறதை வெளிப்படுத்தினார். கர்த்தர் முன் சென்றதினால் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா பொழிந்து கண்மலையிலிருந்து தண்ணீர் சுரந்து வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எமக்கு முன்பாக செல்வாரானால் எம்மை போல பாக்கியம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அவர் முன் செல்லும் போது தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லோரும் எமக்கு முன்பாக செல்லுவார்கள். எனவே நீங்கள் எதற்கும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இதோ உங்கள் தேவன் உங்கள் முன்பாக செல்லுகிறார். அவர் பின்னாக நீங்கள் போகும் போது எவ்வளவு பெரிதான ஆறுதல்! வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: Tapa niya magkasota.
1: Amen. Amen. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 6ஆம் தேதி வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே மாதம் 2026 புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் 10 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய நாளிலும் எங்களுடன் சௌரி சுபாகள் அங்கோவர்கள் வழிநடத்துவார்கள். 7 முதல் 10 வரை அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், நண்பர்கள் உறவினருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளிலே பரிசுத்த வேதாபத்தத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் உபாகமம் 23, உன்னத பாட்டு 3, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 16:17 அதிகாரங்கள். இவற்றை நேற்றைய நாங்களே நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ மன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்துவம் இவற்றையும் கூட அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அதே வேளையிலே அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா கூட இன்றைய நாளிலும் லண்டன் யூகேயிலிருந்து, லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். கர்த்தர் தாமே அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, வேத வசனங்களுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டம்மா, உங்களுக்கு காலை வணக்கங்கள். எடுத்து வரப்போகிற துதிகள், பாடல்கள், ஜபங்கள், சாட்சிகள், வேத வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
2: Amen. Amen. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை.

அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் விளையிலே ஏற்ற

பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பெலப்படுத்துகிறீர், தீமை அணுகாமலே காத்து

ராக்கினி சூளையே, எதுவும் என்னை தொடுவதில்லையே. பாடுவோம். எரிகின்ற அக்கினி சூளையே, எதுவும் என்னை தொடுவதில்லையே. எரிகின்ற அக்கினி சூளையே, எதுவும் என்னை தொடுவதில்லையே. எரிகின்ற அக்கினி சூளையே, எதுவும் என்னை தொடுவதில்லையே. எரிகின்ற வியாதிகள், எதுவும் என்னை தொடுவதில்லையே. எரிகின்ற கடன் தொல்லைகள், எதுவும் என்னை தொடுவதில்லையே. ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுகிறீர். ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவீர். பாடுவோம். ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவீர். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ரோமர் 10 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்படும், அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். ரட்சிப்பு என்பது ஹல்லேலூயா, ஆண்டவரே இயேசுவை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா தீங்கிலிருந்தும் விடுதலையாவது, காப்பாற்றுவது, பாதுகாக்கப்படுவது. ஹல்லேலூயா. இன்னும் எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. அது ஒரு ஃபுல் பேக்கேஜ். அன்புக்குரியவர்களே, ஒரு ஃபிளைட்ல நாங்கள் பிரயாணம் பண்ணுகின்ற வேளையிலே அந்த அதுக்குரிய எல்லா அந்த பெனிஃபிட்ஸும் அதுக்குள்ளே இருக்கிறது போல. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வேளையிலே அத்தனை நமக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஆண்டவராகிய தேவன் அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அக்கினி சூளை 7 மடங்காக அக்கினி அங்கே சூளை சூடாக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே அக்கினி போன்ற ஹல்லேலூயா சூளை 7 மடங்காக நெருப்பாக, ஹல்லேலூயா, அங்கே நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும் கூட ஹல்லேலூயா, அதன் நடுவிலே, உங்கள் நடுவிலே இயேசு ஹல்லேலூயா உலாவி உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டு அன்பான பெர்க்மன் ஐயா அவர்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். அவருடைய இருதயத்துல வந்தது ஆவியானவருடைய அசவாடுகள். ஹல்லேலூயா. எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக பெர்க்மன் ஐயா நம்முடைய திருச்சபையில வந்திருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய டவுன் டவுன் திருச்சபையில வந்திருந்தார். ஏராளமான ஜனங்கள், ஹல்லேலூயா, அபிஷேகத்தினால் ஜனங்கள் விழுந்தார்யா. ஆனபடினால் அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள், அது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஆவியானவர் அவருக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவருடைய இருதயத்திலிருந்து, அவருடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தையாக வெளிவந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் நான் அதிகமாக பெர்க்மன் ஐயாவுடைய பாடல்களை பாடுவது வழக்கம். ஹல்லேலூயா. ஆனபடினால் இருதயத்திலே விசுவாசியுங்கள். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் நீங்கள் காண போவதில்லை. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் நீங்கள் காணப்போவதில்லை. ஹல்லேலூயா. வார்த்தைகளை சொல்லுங்கள், வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. அது வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஆவி உண்டு, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு ஆவி உண்டு, வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இது சாதாரண வெறும் வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அது செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விட்டு திரும்பும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் திருச்சபையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் சொந்தங்கள் வாழ்க்கையில, என் சகோதரங்கள் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பையும், உம்முடைய விசுவாசத்தையும், உம்முடைய தயையையும், ஹல்லேலூயா, உம்முடைய இரக்கத்தையும் நான் காண்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம். எரிகின்ற அக்கினி சூளையே, எதுவும் என்னை தொடுவதில்லையே. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுகிறீர். ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவீர். ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவீர். பாடுங்கள். ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவீர். ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவீர். ஹல்லேலூயா.
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஹலேலூயா என்னுடைய வாழ்க்கையில நான் அதை என்ன செய்வேன் சொல்லிட்டு நான் அதை பிராக்டிக்கலுக்கு கொண்டு வருகிறேன். ஹலேலூயா, தியரி பிராக்டிக்கல். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஸ்கூல்ல படிக்கிற காலங்களிலே ஹலேலூயா அங்கே தியரிய படித்தோம், அதுக்கு பிற்பாடு பிராக்டிக்கலும் செய்தோம். ஹலேலூயா, பயோ செய்கின்ற வேளையிலே அது மியூசிக் படிக்கின்ற வேளையிலே தியரி இருந்தது, பிராக்டிக்கல் இருந்தது. ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேத வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க விடணும் சொல்லி வேதம் சொல்லுவது. ஹலேலூயா. அந்த வேத அந்த பாட புத்தகங்களிலே செய்வது கடினமாக இருந்தது, ஆனால் இது கடினம் ஒன்றும் இல்லையா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாரதத்தை அறிவேன், என்னுடைய முகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கிறது சொல்லி சொன்னார். ஹலேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராயிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், அவர் நமக்கு இலகுவான வழிகளைத்தான் தருகிற தேவன். ஹலேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டை 7 தரம் சுற்றி வந்த மாத்திரத்திலே அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. ஹலேலூயா. ஆனபடினால் இந்த வேதத்தை படிக்கின்றவளே, அந்த சம்பவங்களை எங்களுடைய நினைவிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஹலேலூயா. எப்படி எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோக்கள் தகர்ந்து விழும். ஹலேலூயா. ஆனபடினா இந்த வரிகளை நாங்கள் திரும்பவும் பாடுவோம். ஹலேலூயா. 7 தரம் பாடுவோம். ஹலேலூயா. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லையே ஒன்று, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லையே, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லையே, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லையே. 5வது, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லையே, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லையே. ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவீர். ஹலேலூயா. நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுவது வழக்கம், ஆண்டவரே என் இருதயத்தை திறந்து பாரும் ஆண்டவரே, இதற்குள்ள நீங்க தான் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஹலேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹலேலூயா. அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோம் ஆனால் தேவரையும் நிறைய அறியிடும் சொல்லி தாவீது சங்கீதத்துல சொல்லுகிறார். ஹலேலூயா. அந்நிய தெய்வங்களை நாங்கள் கையெடுத்ததில்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் உங்களுடைய ஆண்டவர். ஹலேலூயா. அவர் எப்படியும் காப்பாற்றுவார், எப்படியும் காப்பாற்றுவார். ஹலேலூயா. ஹலேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் பிள்ளைகளே. ஹலேலூயா. அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் உங்களோடு கூட இருக்கிறோம். ஹலேலூயா. அதே போல ஒரு மனுஷன் தன்னுடைய அன்பை தன் பிள்ளைகளுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறானோ அதை விட நம்முடைய ஆண்டவர் தம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிற. ஹலேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற. ஹலேலூயா. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லையே, ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுகிறீர். ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுகிறீர், ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுகிறீர். பாடுவோம். மேரி. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுகிறீர், ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுகிறீர், ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுகிறீர், ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுகிறீர். ஹலேலூயா. அவர்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தார்கள். தானியேலை நோக்கி ராஜா சொன்னான், இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமுள்ளவராயிருந்தார். ஹலேலூயா. அங்கே தானியேல் சொல்லுகிறான், அவர் என்னை தப்புவித்தார், சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டார் என்று. ஹலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா சத்ருவின் வாயை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம். ஹலேலூயா. புலோகத்திலே எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. புலோகத்திலே நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நினைத்தது. ஹலேலூயா.
அங்கே நடக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலே லூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஹாலே லூயா. ஓ ஹாலே லூயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா, ஹாலே லூயா. தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கின்ற வேளையிலே எரேமியா சொன்னது போல நாங்கள் உட்கொள்ளுகிறோம். ஹாலே லூயா. பாருங்கள், ஒரு வார்த்தை கிடைத்த உடனே சோத்திரம் சொல்லுங்கள், அதை பிராக்டிக்கல்ல கொண்டு வாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹாலே லூயா. இன்றைக்கு பாருங்க, அருமையான சகோதரன் ஒரு வார்த்தையை கொடுத்தார், இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஹாலே லூயா, தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஹாலே லூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அதிசயங்களை காண செய்கிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா இயேசப்பா. ஹாலே லூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே, என்னென்ன காரியங்களுக்கு கூடாக கடந்து செல்லுகிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியங்களிலே என்னை விடுதலை தருகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஐயா. ஹாலே லூயா. பிறக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பிறக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பிறக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹாலே லூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாலே லூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலே லூயா. உன்னோடு கூட இருந்து ஹாலே லூயா, நான் செய்கின்ற செயல்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி சொன்ன வார்த்தையின் படி ஐயா, ஆண்டவரே பயங்கரமான காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிறீர் ஐயா. அற்புதங்கள் நடக்கிறது ஐயா ராஜா. உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே. ஹாலே லூயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். எகிப்தின் நிந்தியை நாளிலே புரட்டி போட்டேன்னு சொன்ன தேவன் ஹாலே லூயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் தொல்லைகள், நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள், பாவங்கள் ஆண்டவரே தேவனே, தகப்பன் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படுகிறது. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படுகிறது. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் அப்பா. தகப்பனே, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், பரிசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தேன். அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம். அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசு மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஹாலே லூயா. ஓ ஹாலே லூயா. உரபக்கருதுரு வர வர வர பக்கருமணி. ஓரபக்கருதுரு வர வர வர பக்கருதுரு வர வர பக்கருதுரு வர வர பக்கருமணி. ஓரபக்கருதுரு வர வர வர பக்கருதுரு வர வர வர பக்கருதுரு வர வர பக்கருமணி. ஓரபக்கருதுரு வர வர வர பக்கருதுரு வர வர பக்கருமணி. ஹாலே லூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஆவியானவர் ஆளுக செய்கிறீர் ஐயா. ஆவியானவர் ஆளுக செய்கிறீர் ஐயா. ஆவியானவர் ஆளுக செய்கிறீர் ஐயா ராஜா. ஹாலே லூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, பூமியில ஆண்டவரே இருள் இருந்ததப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, ஆண்டவரே ஆவியானவர் அசவாடி கொண்டிருந்தேன். பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, ஆவியானவர் அசவாடி ஒழுங்காக மாற்றினார். பூமியில இருள் இருந்தது, ஆவியானவர் அசவாடி வெளிச்சத்தை கொண்டு வந்தார். என் தகப்பனாகிய தேவனே, இருள் நிறைந்த வாழ்க்கையிலே என் ஆவியானவரே, ஹாலே லூயா, நீர் வெளிச்சமாய் வரும்படி செவிக்கிறோம். வீட்டிலே வெளிச்சம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம், குடும்பங்களிலே வெளிச்சம். என் ஆவியானவரே ஆண்டவரே, வியாதி நேரத்திலே வெளிச்சம் ஐயா ராஜா. தரித்திர வாழ்க்கையிலிருந்து வெளிச்சம் ஆண்டவரே. பேங்க் அக்கவுண்ட்களில வெளிச்சம் ஆண்டவரே. ஆண்டவரே, மோர்டேஜ்களிலே வெளிச்சம் ஆண்டவரே. கடன்களிலே வெளிச்சம் ஆண்டவரே. பில்லுகளிலே வெளிச்சம் ஆண்டவரே. ஹாலே லூயா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஐயா. எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஐயா ராஜா. எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஐயா. ஹாலே லூயா ராஜா. தேவனே, நமக்கா யுத்தம் செய்த பாடுவோம்,
நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நமக்காயுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம், இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம், இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம், பிறக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம், சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம், சமாதானம் த

பார்ப்போம், பிறக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஓர பக்கர துருவர பர பக்கருமே ஆண்டவரே, மக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஏசைக்கு சித்தினா இன்றைக்கு முடிந்து விட்டதையா, ரெகோபோத் தொடங்கி விட்டதப்பா ராஜா. ஆண்டவரே, உமே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களை நீ பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன், நன்மையான இந்த பூர்ணமான இந்த வரம் சோதிகளும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு நமக்கு இறங்கி வருகிறதையா. ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனும் இசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவனும் எங்களுடைய தேவனும் ஆண்டவரே, எங்களை பெருக பண்ணுகிறேன். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறது ஐயா. ஆண்டவரே, கிறிஸ்துவை மருத்துவந்து எழுப்பின தேவனுடைய நல்ல ஆவியானவர் ஹாலேலூயா, ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய ஆவி ஆத்ம சரத்தை உயிர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. தேவனை வருமானங்களை உயிர்ப்பிக்கிறேன், பேங்க் அக்கவுண்டை உயிர்ப்பிக்கிறேன் ஹாலேலூயா தகப்பனே. ஆண்டவரே தேவனே, கடன் இல்லாத வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறீர் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரமையா சோத்திரமையா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே, நம்பிக்கை கூறியவரே நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம். நம்பிக்கை கூறியவரே நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பாடல்களும் ஹல்லேலூயா என் இருதயத்திலிருந்து வருகிறது. நான் நினைக்காத வேளையிலே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வாக்கியத்தின் படி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இது வாயிலிருந்து அல்ல இருதயத்திலிருந்து வருகின்ற பாடல். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்குரியவரே நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கை எல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே எங்கள் வாழ்க்கை எல்லாம் உம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கை கூறியவரே, வாயை திறந்து சொல்லுங்கள், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் அரண். ஹல்லேலூயா. தாவீது சங்கீதத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை ஹல்லேலூயா அதிகமான இடங்களிலே பிரயோகித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா, நீர் என்ன அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், நீரே தேவன் என்று அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லு நாங்கள் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தேவதாசர்கள் எல்லோரும் பாடல்களிலே இந்த வரிகளை பாருங்கள், அமைத்து அமைத்து பாடுகிறார்கள். ஏற்கனவே தாவீது சொன்னதுதான், தாவீது சொல்லி சொல்லிய ஹல்லேலூயா. எத்தனையோ பகைவர்கள், எத்தனையோ தனிமைகள் அன்புக்குரியவர்களே, அவரை சூழ பகைதான் நின்றது. ஹல்லேலூயா. காடுகள், வனாந்திரங்கள், அந்நிய தேசங்கள், ஹல்லேலூயா. ஒருமுறை பாருங்கள், பகைவனுடைய இடத்துக்கே போய் பாருங்கள், அந்த அந்த பெலிஸ்தனை கொன்று அதே தேசத்திலே போய் அங்கே அவன் பிடிபட்டு நிற்கிறான். அந்த இடத்திலே தேவனுடைய ஆவியானவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பித்து பிடித்தவன் போல வாயிலே நுரை தள்ளி அப்படியே நிற்கிறான். ஹல்லேலூயா. ராஜா சொல்லுகிறான், எனக்கு பைத்தியம் குறைவா இருந்ததாலயா நீங்கள் இவனை கொண்டு வந்தீர்கள் அது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அன்புக்குரியவர்களே, எவ்வளவு எவ்வளவு தூர எதிரியின் பாசறைக்குள்ளே போய் எதிரியின் பாசறையில் இருந்து வெளியே வந்தவன் என்றா தாவீதுதான். ஹல்லேலூயா. அப்படித்தான் அவன் சொல்லுகிறான், நீரே அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவன், நீரே அரண். ஹல்லேலூயா. பாருங்கள், 91 சங்கீதத்திலும் சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா, நீரன் தேவன் என்று சொல்லுகிறோம். நீரன் அடைக்கலம், என் பிலன், என் அரண், என் தேவன் என்று சொல்லுகிறோம். அவர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிறவர். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்திலே அங்கே தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு இருக்கிறது, ஆனா அதை வெளியிலே கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மீக்கது ஜீவன் உள்ளது உந்தன்.

0: நான் ஆண்டவரே உண்மை நம்புகிறேன், ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேன். ஹாலேல் உயர்ந்த இக்கட்டிலிருந்து நீர் என்னை விடுதலை ஆக்குவேர், இந்த துன்பத்திலிருந்து நீர் என்னை விடுதலை ஆக்குவேர். ஆண்டவரே உண்மை நான் நம்புகிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன். ஹாலேல் உயா ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேல் உயா உம்மை நம்புகின்ற மனிதர்களையும் உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உள்ளமெல்லாம் மகிழுதையா. உம்பசனம் நம்புவதால் உள்ளமெல்லாம் மகிழுதையா. உம்பசனம் நம்புவதால் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவி, இந்த கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம். பொருளாதார காரியங்களிலே மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவி. உலக தேசங்களுக்காக செபிக்கிறோம், யூரோப் தேசங்களுக்காக செபிக்கிறோம், இலங்கை இந்தியாவுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகி தேவனே, தேசங்களிலே சமாதானம் வருவதாக, பொருளாதார மாற்றங்கள் வருவதாக ஆண்டவரே. இந்த சமர் காலங்களிலே விலைவாசிகள் குறைவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த யுத்தம் இயேசுவின் நாமத்தினால் நிப்பாட்டப்படுவதா. ஹாலேலூயா ஆண்டவரே. தேவனே தகப்பனே, யுத்தங்கள் வேண்டாம் ஐயா, நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனையா. ஆண்டவரே நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கட்டும் ஐயா ராஜா. ஆண்டவரே விசேஷமாக ராஜா இந்த கனடா தேசத்திலே இருக்கிற ஆண்டவரே எல்லா வித ஆண்டவரே அந்தகார வல்லமையிலிருந்து தேசத்தை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம். தேசத்து அதிபதிகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஏழை இருந்தான் ஐயா, அவன் தன் அந்த பட்டணத்தை தன்னுடைய ஞானத்தினால் விடுதலை ஆக்கினான். ஞானமுள்ள மனுஷர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த ஞானத்தை தாரும் ஐயா. தகப்பனே தேவ ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் வீடுகளிலே தாரும், எங்கள் குடும்பங்களிலே தாரும், எங்கள் சபைகளிலே தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா ஞானத்தை தாரும் ஆண்டவரே, ஞானத்தை தாரும் ஐயா ராஜா. அதே போல இந்த தேசத்து அதிபதிகளுக்கு ஞானத்தை கொடும் ஐயா. தேசங்களை கட்டி எழுப்ப, ஜனங்களை வாழ வைக்க ஆண்டவரே ஞானத்தை கொடும். சரியான திட்டங்களை ஆண்டவரே ஏற்படுத்த ஞானத்தை கொடும் ஆண்டவரே. தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே, அப்பா தகப்பனே, அப்பா மோக்கிய ஸ்ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. இன்ட்ரெஸ்ட் ரேட்கள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. விலவாசிகள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. யுத்தங்கள் வேண்டாம் ஆண்டவரே, யுத்தங்கள் வேண்டாம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. அதே போல டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, அவர்களை நீங்க விடுதலையாக்குங்கோ. ஒரு கரத்தை வையுங்கோ ஐயா, கரத்தை வையுங்கோ ஆண்டவரே. ஜவீருடைய மகளுக்கு கரத்தை வைத்தீரே ஐயா. அதே போல இந்த பிள்ளைகளுக்கு, டிப்ரெஷன்ல போற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இந்த நாளிலே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொருவருடைய வருமானத்தின் மேலும் ஓ ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வியாதிகள் மேலும் ஆண்டவரே உடைய கரத்தை வையும். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் தகப்பனே. உங்களுடைய கரத்திலே ஐயா ராஜாங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நன்மை கிருபை மாத்திரம் இந்த நாளிலே பின்தொடர்வதாக. உமையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணை என்று அறிக்கையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். அது மட்டுமல்ல, இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமேன், ஆமேன். அதிகால வேளையிலே இணைந்து அபிஷேக ஆராதனையுடன் இணைந்து துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, வேத
2: வார்த்தைகளோடு
1: கடந்து செல்கின்ற பொழுது கர்த்தர் தாமே அந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருகிறார். அந்த வயலை எடுத்து அதிகால வேளையிலே இணைந்தது ஊழியர் பாஸ்டர் நவோமி லோகன் அவர்கள், சத்தியவேத திருச்சபை டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் அதிகால வேளையிலே, கால வேளையிலே இணைந்து ஜபங்களை, வார்த்தைகளை எடுத்து விதைத்து கொண்டு தன்னுடைய ஊழியங்களுக்கு ஊடாக, பிசினஸ் கூடியாக ஊடாக, குடும்ப காரியங்களுக்கு ஊடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்குவதாக, குடும்பத்தாரோடு தங்குவதாக கத்தர் காண்கிறார். சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களுக்கு ஊடாக கடந்து செல்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியரிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஊடாக கடந்து செல்வோம். ஜபங்களுக்கு ஊடாக கடந்து செல்ல கத்தருக்கு இசைவாக நன்றிகள் வாழ்த்துக்கள் அம்மா. God bless you. Amen.
0: Amen. Bless you, bless you, bless you everybody.
1: Amen. Amen.
3: Recording stopped.
1: அருமையான ஒளி நாங்கள் இணைந்திருப்பது.
3: Recording in progress.
1: அருமையான ஒளி நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனை, துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தரின் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இப்பொழுது நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கை நாட்டுக்காக, யுத்த பூமிக்காக சேடமாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் இன்று 6ஆம் தேதி, 5ஆம் மாதம், 6ஆம் தேதி வைகாசி மாதம், 6ஆம் தேதி மே மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை 8 மணி, இந்த வேளையிலும் நாங்கள் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல முன்னதாக இன்றைய நாளுக்கான வார்த்தை: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள் என்று நீதிமொழிகள் 3:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று கூறப்பட்டபடி நன்றிகளையும் அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். கிருபையும் சத்தியமும் உன்னை எங்களை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜபங்களுக்கூடாக வழி நடத்துவார்கள். கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி அவர்கள் மற்றவர்களுக்காக ஜபித்து, நாடுகளுக்காக ஜபித்து, அவருடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு, அதே வேளையில் உண்ண உணவையும், இருக்க இருப்பிடத்தையும், உடுக்க உடையையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வத்தை உயர்த்தி வருகிறார். அதே ஆசீர்வாதங்கள் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு உபாகமம் 23, உன்னத பாட்டு 3, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் அப்போஸ்தலர் 16:17. இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த உலகத்தில் எங்களுக்கு காலையாக இருக்கிறது, பலருக்கு இரவு பொழுது. ஆஸ்திரேலியாவில் 10:11 ஆகிறது. அப்படியாக அதன் காரணமாக நாங்கள் முன்னதாகவே இந்த வாக்கு தத்துவங்களை, வேத வாசிப்பை முன்னதாக அனுப்பி கொடுக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்கள் பூமி உருண்டையாக இருக்கிறது. ஜப்பான், ஆஸ்திரேலியா பகுதியிலே 11:00 இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் முன்னதாக அனுப்பி கொடுக்கிறோம். நீங்களும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமையினாலே ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. விசேடமாக ஒருவருக்கு ஜபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பழைய பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோக்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அவர் மனைவியை பிரிந்து நாட்டின் ஊழிய, அதாவது நாட்டின் பொறுப்பை விட்டு விலகி, இப்பொழுது அவரை ஃபோமர் பிரைம் மினிஸ்டர் என்று தான் சொல்லுவோம். இப்பொழுது இன்னொரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். அவர் மனைவியை பிரிந்து தனது பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து விலகினார், தானாக விலகினார். மனைவியையும் பிரிந்தார், பிள்ளைகளை பிரிந்தார். இப்பொழுது அவருக்கு கேன்சராக இருக்கிறது. அந்த கேன்சருக்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அந்த அவருடைய பகுதியில் இருப்பவர்கள் அந்த ட்ரூடோக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அதிகால வேளையில் எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார். எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனை அவர்கள் டொரண்டோவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அன்னைய பூர்வ மீதியான ஊழியர்களையும் இணைத்து நாங்கள் மீதியான ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். சௌதி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். அவர்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கர்த்தர் உதவி செய்வாராக. கத்திரிக்கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் உங்களை ஒருவரும் குடும்பங்களையும் எல்லா ஊழியங்களையும் உங்களுடைய வேலை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌதி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா
0: அனைவருக்கும் என்னுடைய கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன். குடும்பத்தையும் அசந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்தில் நன்மை செய்து முடிப்பாராக. நாளிலே நாங்கள் சங்கீதம் 122:1 வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது அவர்கள் சொன்ன போதுமாக மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் மகிழ்ச்சி எதனால் வரும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே காத்திருப்பதனால் வரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நீராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். முதலாவது தேவனுடைய தனித்திருக்கிற காலை நேரம் வேண்டும், பின்பு அங்கு வேலையை தொடங்க முன் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த நாளில் தான் எங்களுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 54:10 சொல்லப்படுகிறது, 1000 நாளை பார்க்கலும் அது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லது. அகமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. தேவனை ஆராதிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் வேண்டியது எங்களுடைய தேவனுடைய வேத வசனமாய் இருக்கிறது. அதுவே எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது, மிகுந்த வித மதிப்புள்ளதாய் இருக்கிறது, அது மட்டுமல்ல திருப்திகரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற யாமக்காரரை பார்க்கிறோம். அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்க என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே ஆலயம் எங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது, தேவனுடைய வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து எல்லாரிலும் வழி நடத்துவாராக. என்னாலே நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு ஆலயங்கள்லே பெரிய காரியங்கள் இந்த நாட்கள்ல செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அங்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு இந்த ஆலயங்கள்லயே ஒரு ஆலய மகிமைகள் விளங்க வேணும், எல்லாருக்குள்ளும் விளங்க வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடக்கும்.
4: இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கின தேவனே, நாங்களே உமது ஆலயமாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து துதித்து உம்முடைய மகிமையை சபை கூடி வரும் பொழுது கொண்டு போகத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் வீட்டிலேயே உம்முடைய மகிமை ஒவ்வொருவரும் சபைக்கு போகும் பொழுது மகிமையோடு அந்த சபையில போய் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள இந்த உம்முடைய பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவரின் மகிமை ஒவ்வொரு ஆலயங்களிலும் காணப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு போவது என்பது நாங்கள் மகிழ்ச்சியாக துதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய 9 விதமான கனிகளும் எங்கள் மேல இறங்கி சமாதானம் சந்தோஷத்தோடு நாங்கள் அந்த ஒன்றானமை தேவனை எங்களை உருவாக்கின தேவனை துதிப்பதற்காக படைத்த எங்களை படைத்த தேவனை நாங்கள் அவரை உயர்த்தும் பொழுது எங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்காத சந்தோஷம் அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று அதன் பின்பு சபைக்கு போவது என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தாவீது இப்படியாக சபைக்கு மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதித்தார், துதித்தான். கர்த்தர் எங்களது ஆத்மாவை தேற்றி எங்களை நீதியின் பாதையில சபை வசனங்களுக்கு உண்டாக தேவனுடைய வசனங்களுக்கு உண்டாக எங்களுடைய வாழ்வை மாற்றுகிறார். பாவிகளாக ஆதாமுகவாளன் சந்ததியாக பாவத்தில வாழ்ந்த மக்களை, இருளில வாழ்ந்த மக்களை ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அந்த பாவத்தை விட்டு நாங்கள் இயேசுவருடைய கிருபையையும் சத்தியத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாக அவருடைய பரலோகத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இப்படியான அந்த பரலோக சந்தோஷத்தை அந்த சபைகளில மகிமை காணப்பட செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு போகிற ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு நாங்கள் தேவனை எங்களை படைத்த ஒன்றானமை தேவனை தரிசிக்க போகிறோம் என்ற உணர்வோடு ஆலயத்துக்கு போக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு ராஜாவை சந்திக்கும் பொழுது அல்லது பெரு பெரியவர்களை சந்திக்கும் பொழுது இவ்வளவு ஆயத்தம் நாங்கள் செய்கிறோம். இது எங்களை இந்த சர்வ உலகத்தை உண்டாக்கிற தேவன், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்த தேவன், எங்களை மகிழ்ச்சியாக வாய்த்திருக்கிற தேவன், இன்றைக்கு மதங்களில் உள்ள மக்களுக்கு தானியங்கள் விளைச்சல்கள் வளர் விளைத்திருக்கிற காலத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். உம்முடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் வாழ்விலையும் கிரிகை செய்கிறதாக இருக்கிறது, தீமைகளை அகற்றி நன்மையாக மாற்றுகிறது. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையை எங்களுக்கு தருகிறது. தீமையில வாழ்ந்த எங்களை எல்லாம் எங்களை எங்களுக்காக ஒரு துன்மார்க்கத்துல வாழ்ந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்த சரீரத்தோடு இயேசு வந்து அந்த சிலுவையில மறித்து எங்களுக்கு பரிசுத்தத்தை தந்து பரிசுத்த அலங்காரத்தோடு அந்த பரிசுத்த தேவனை துதிக்க செய்தீரே. இவ்வளவு ஒரு ஆனந்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், சந்தோஷத்தை தந்திருக்கிறீர், சமாதானத்தை தந்திருக்கிறீர். இந்த உலகத்தில மதங்களில வாழுகிற மக்களுக்கு கிடைக்காத அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, கீழக்கத்தை, விசுவாசத்தை, தயவை, நற்குணத்தை, சாந்தத்தை, நெடிய பொறுமையை தந்து மரங்களினாலும் எங்களை நிரப்பினீதி, கனிகளினாலும் நிரப்பினீதி. இந்த உலகத்து மக்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒன்றான மித்தவனாய் உம்மையும் நீரனுப்பினவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு முடிய நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. அன்புதான் அவருடைய கட்டளையாக இருக்கிறது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை எங்களை உருவாக்கிற தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, எந்த மத இனமாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த அந்த இரட்சகராகிய இயேசுவை ஒவ்வொரு மக்களும் அறிந்து உம்முடைய நீர் அந்த ஆலயத்தில் தருகிற சந்தோஷத்தினால ஒவ்வொருவரை நிரப்பப்படியாக ஜெபிக்கிறோம். நீர் மகிமையாக அந்த இடத்துல இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீர், எங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த இந்த அன்பை விட்டு அகலாமல் நாங்கள் வாழ, உம்முடைய பரலோக வாழ்வை விட்டு இமைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு மறுமையில உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலேயும் ஆயிரம் வருடம் வாழ்வு, இப்படியான சந்தோஷமான பாவம் இல்லாத வாழ்வில வாழ்வில வாழ ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற பிளஸ்ல ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக இன்னும் அதிகமாக அவர்களுக்கு தரிசனங்களை நம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து இன்னும் பல இன்னும் இந்த ரேடியோ போகாத இடங்களில நீர் அந்த வாசல்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனசிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவனுக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. இன்னும் அதிகமாக தீர்க்க தரிசன வரங்களையும் வரங்களை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு போவது மகிமையாக, மகிமையை அந்த இடத்துல கொண்டு போகிறதற்காக ஒவ்வொருவரையும் மகிமையை காணாத ஒவ்வொரு மக்களும், புது மக்களும், புதுக்கு புதுசாக வருகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை உணர்ந்து உணர்ந்து அந்த மகிமையோடு அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சபைகளிலே காணப்பட உதவி செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அருகாமையில் உள்ள அபிஷேகம் பெற்ற ஆலயங்களுக்கு போய் அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன். ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்களோடும் உங்கள் சபையோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்று கொண்டு நீங்கள் தினமும் நித்திய வல்லமை தேவனுடைய பிள்ளைகள் பெற கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அந்த சூடோ அந்த அந்த தேவ அந்த மனுஷனுக்கு அந்த மனிதனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இருந்த அவர் இந்த நிலைமையிலே அவரை மாற்றி அவர் திரும்பவுமாய் அந்த நிலைமைகளுக்கு விடுபட்ட நிலைமையிலே தொடர கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வழி நடத்த
5: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா நாங்க ஒரு மனதோட இந்த காலை நேரம் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக எங்களுடைய நிழலில் வைத்து தாங்கி நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. அந்த நம்பிக்கை தேவனே, நாங்க உங்களை நம்பி இருக்கும் பொழுது அப்பா நீங்க உங்களை வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீர்கள். அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. சூதர் காண்டி வருகிற ஆண்டவரி அப்பா, அவர் போற நிலபரத்தை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரி அப்பா. பாவிகளை ரசிக்க வந்தவரே அப்பா, இந்த ஆத்மா உங்களுக்கு முன்பாக எவ்வளவு விசேஷமாக அப்பா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று கூறும் பொழுது ஆண்டவரே, அதாவது உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்காக ஆண்டவரே இந்த ஆத்மாவை ரசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த விதமான நிலபுரத்துல இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க உங்களோட விலையேற பெற்ற ரத்தத்தினால அவரை சுத்திகரித்து ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த தாளந்த அவர்கள் அவர் இந்த ரட்சிப்பை அவர்கள் அவரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அவரை சுத்தமாக்கி உங்களுக்குரியவராக மாற்றுங்க. அவர் போகிற பாதையில நீ உங்களுக்கு மட்டும்தான் பாதையை, அவர் போகிற பாதை உங்களுக்கு மட்டும்தான் அறியக்கூடிய புரிய புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா. அவர் தொடங்கிய அந்த ஃபேமிலி பிரச்சனையில இருந்த ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு அது ஃபேமிலி பிரச்சனைகளுக்குல இருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே அவருக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் ஆவியை இப்பொழுதும் ட்ரூடோக்குள்ள ஆண்டவரே கொடுத்து உங்களோட நாமத்தை அவர் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே நான் அதிகமாக உங்களுடைய அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த விதமான வியாதி, எந்த விதமான கஷ்டம் நஷ்டங்கள் இருந்தாலும் அப்பா நீங்க உயிருள்ள தேவன் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக நெருக்கத்தில் போகும் பொழுது ஆண்டவரே அவர்கள் ஆண்டே நீங்க மோசியுடன் எப்படி பேசுனீங்களோ, முச்சடியின் நடுவிலே தோன்றின தேவன் அப்பா, இப்பொழுது இவர்கள் போகிற பாதையை அறிந்து அவர்களுடன் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிதான ரட்சிப்பை கொடுத்து மீட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. அப்பா அது மட்டும் இல்ல ஆண்டவரே, உங்களோட அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களும் பெறாமல் இருப்பவர்களுக்கு மேலே ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்குள்ள பெலன் அடைந்து உங்களுக்குள்ள ஆண்டவரே பலவீன நேரங்கள்ல பெலன் அடைந்து அப்பா உங்களுடைய ஆவியோடையும் உண்மையோடையும் தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே இவர்களோட பேசுங்க ஆண்டவரே. ஏசாயாவே நாவை தொட்டது போல் ஆண்டவரே எங்களுடைய நாவையிலும் தொட்டு வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஆண்டவரே நீங்க ஒளியாக வந்து ஆண்டவரே தீபமாக வழி நடத்தி கொண்டிருக்க புதிதாக வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. நாங்க நாங்க ஜெபித்த ஜெபங்கள் ஒன்றுமே வீண் போகவில்லை ஆண்டவரே. நீங்க அன்பு நிறைந்த தகப்பன் அப்பா, அநாதி சிநேகித்தினால எங்களை இழுத்து கொண்டீங்க ஆண்டவரே. அந்த அன்பு ஆண்டவரே அறியாம இருக்கிறவர்களும் அபிஷேகம் பெற்று கொண்டவர்கள் அப்பா உங்களுடைய அன்பிலிருந்து தூரம் போகாத வண்ணமாக இந்த நெருக்கத்தின் மத்தியிலே இந்த கடைசி காலத்திலே போற பாதையில் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே அப்பா. இந்த காலை நேரம் அப்பா அவங்க நடத்துற அந்த ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே அப்பா. ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அவங்களை ஆண்டவரே உங்களோட சிறகின் கீழே மறைத்து வைத்த ஆண்டவரே எந்த தீங்கும் வந்து அவங்களை அணுகாத வண்ணமாக காத்துக்கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்க பெரியவரும் போதுமானவரும் நல்லவருமா இருக்கப்படியே நன்றி. ஆதி மந்தமானவரே, அல்பாம் ஒமேகாவானவரே, நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமா இருப்பதற்கே இந்த பரிசுத்தமான ஊழியத்தை கொடுத்து எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து யாவரையும் ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் மகிழ்ந்து களி கூறுவதற்கு உங்களுக்குள்ள பெலப்பட்டு ஆண்டவரே உங்களுக்குள்ள காத்திருப்பதற்கு உங்களுடைய பிரசனத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் போற பாதையில ஆண்டவரே நீங்க முன்பாக போய் ஆண்டவரே அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த சிஸ்டர் ஜெனட்டுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஸ்பெஷலான பவரையும் கொடுத்து அவங்களை பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். காலை நேரம் துதி பாடல்களோடு வந்து ஆண்டவரே எங்களை என்கரேஜ் பண்ணி உங்களோட வார்த்தையை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. மகளையும் மகனையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒரு காலம் அவங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக எழுந்து பிரார்த்திப்பதற்கு உங்களோட ஒளியை கொடுத்து உங்களோட அபிஷேகத்தை கொடுத்தவரே நீர் ஒரு போதவப்பா எங்களிடத்திலிருந்து எடுத்து விட மாட்டீங்க. ஆனால் இப்படி இருந்தால் அபிஷேகத்தை காத்துக் கொள்வதற்காண்டவரே யாவரையும் உங்கள் ரத்தத்தின் கீழே மறைத்து வைத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறே. அந்த ஃபேமிலியை நீங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். வரப்போற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் சேம் ஆண்டவரே ஒரு புதிதான அன்போடையும் அபிஷேகத்தோடையும் உங்கள இருக்கிற நம்பிக்கை வீண் போகாத வண்ணமாக இன்னும் அதிகமாக நாங்க யாவரும் தாழ்மை உள்ளவர்களாக நடப்பதற்கு எங்களுக்கு ஒரு தாழ்மையின் ஆவியை கொடுத்து அப்பா ஜப ஆவியை கொடுத்து உங்களுக்கு தேவ பயத்தை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா வந்தவருக்கிற இருக்கிற தேவையை சந்தித்து யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தின் மூலமாக புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகியும் உங்களுக்கே உரியதாண்டவரே உங்களோட கிருபையை கொடுத்து புதிதான கிருபையை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே அபிஷேகத்தை கொடுத்தவரே நீங்க இன்னும் அதிகமாக உங்களோட அன்பினால இணைத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவேன் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமின் பிதாவே நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்.
0: எங்களை ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி டோலி. கத்தரங்களும் குடும்பத்தையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்கு ஆய ஜபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்து ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் அங்கு இருக்கிற எல்லா மக்களும் ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராய் ரட்சிப்புக்கு நேராய் அங்கு நடக்கப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி
6: நடத்துங்க. பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கெல்லாம் ஆவியையும் கொடுத்தவரே உமை துதிக்கிறோம், உமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் எந்த தேசத்துல பிறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நியமித்தபடி ஆண்டவரே எங்களை பிறக்க பண்ணின இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த தேசத்துல இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். சகோதரர்கள் சகோதரிகள் உறவுகள் ஆண்டவரே தகப்பனே சொந்தங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சகல இன மக்களுக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இதோ கர்த்தாவே நீங்க ஜீவனை கொடுத்தீங்க, நீங்களே ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே மறிப்பதன் பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதையும் நியமித்த தேவனாகிய கர்த்தர் இதோ ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே இதை அறிந்து கொள்ளுகிற கிருபை அந்த தேசத்துல உண்டாகட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, நித்திய வாழ்வு இருக்குது என்பதை ஆண்டவரே அந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியா அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்துல இருக்கிற அதிகாரிகளானாலும் சரி,

0: ஞானம் திரும்புதல் காணப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவரீர் நீர் இருக்கிறீர் என்பதை எழுதியிருக்கிறீங்க ஆண்டவரே. தேவனை குறித்து அறியப்படுகிறது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கும் இடமில்லை என்று சொன்ன தேவனே, இதோ அவர்கள் இருதயங்களில் கத்தாவே அந்த ஆண்டவரே பிரமாணங்களை எழுதி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ அந்த மக்கள் அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்த கத்தாவே உமக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை உணர்ந்து தகப்பனே தீமைகளை விட்டு விலகி கத்தாவே நன்மை செய்கிறவர்களாகவும் தேவனை தேடுகிறவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிருஷ்டிகளை தொழாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிற மக்கள் இதோ மனம் திரும்பி ஆண்டவரே சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கத்தாவே உம்மண்டையில ஓடுகிற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ராஜாக்கள் அதிகாரிகள் ஆண்டவரே தகப்பனே உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள் மத தலைவர்களா இருக்கிறவர்கள் ஜனங்களை வழி நடத்துகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி கத்தாவே உமக்கு முன்பாக வந்து நிற்க கத்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே தகப்பனே அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களும் ஆண்டவரே தகப்பனே எண்ணம் மனம் திரும்பி ஆண்டவரே அவர்களும் தங்களுடைய பணிகளை செய்து அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்களும் உதவியாக கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் ஒரு சமாதானம் காணப்படட்டும், மனம் திரும்புதல் காணப்படட்டும், குணப்படுதல் காணப்படட்டும், தேவனை தேடுகிற மக்கள் காணப்படட்டும், தேவ ஆராதனைகள் பெருகட்டும், தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரே சந்தோஷமும் சமாதானத்தோடும் வாழக்கூடிய சூழல்கள் அந்த தேசத்துல உண்டாகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அந்த தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நிரப்பி அந்த தேசத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் துக்குணங்களை விட்டு கத்தாவே நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் கத்தாவே. இந்த ஊடகத்தின் மூலம் செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ காரியங்களுக்காய் உண்மை சோதரிக்கிறோம் கர்த்தர் தாமே. தொடர்ந்தும் உம்முடைய காரியங்களை கத்தாவே நீர் செய்ய நினைப்பது தடைப்படாத என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே இந்த லெஸ்லி என்ன குடும்பத்தை கொண்டு நீர் செய்ய நினைத்தது ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் கடந்து செல்லட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி என்ன குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதித்து அவர்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டு எண்ணம் அதிகமாய் அவர்கள் உமக்காக இருக்கிற காலமெல்லாம் ஓட கர்த்தர் பலத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே இந்த செப வேளையில ஆண்டவரே ஒருங்கிணைப்பாளராய் இருக்கிற ஆண்டவரே இந்த சகோதரி குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏன் சிஸ்டரையும் அவங்க குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இதோ அந்த குடும்பத்தின் மத்தியில நீர் அச்சைவாடியும் எண்ணம் அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடும் பலத்தோடும் கத்தாவே நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. உலகத்தில் உள்ள ஆண்டவரே உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களையும் ரட்சிக்க வந்த தேவன் நீர் என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கிற அவர்கள் கர்த்தாவே மலை மேல் உள்ள பட்டணமாக அநேகருக்கு வெளிச்சம் உள்ளவர்களாக அந்த தேசத்துல காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இது உங்களோட கூட இணைந்து கர்த்தாவே உண்மை துதிப்பதற்காக உம்மிடத்துல விண்ணப்பம் செய்வதற்காக வந்து நிற்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் தேவ தாசர்கள் தேவ குடும்பங்கள் ஒவ்வொருவரை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து எண்ணம் தைரியமாக குடும்பம் குடும்பமாக ஆராதனைகள் செய்து அநேகரை உம்மண்டையிலே கொண்டு வரத்தக்கதாக அநேகருக்கு வெளிச்சம் உள்ளவர்களாக அநேகரை கர்த்தாவை உம்மிடத்துல திருப்பத்தக்கவர்களாக சாட்சி உள்ளவர்களாக நிற்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கூடி உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து இன்றைய நாளையும் கடந்து வர உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் ஊழியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன்
2: அமேன் அமேன். தேங்க்யூ.

0: அப்படி உங்கள் ஒவ்வொருவரிடம் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவார்.
1: ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன்,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் ஈரான் தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. யுத்தங்கள் இவர்களுக்குள்ள எழும்பாதபடி ஒரு சமாதான நிலைமை வர இந்த ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹரேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாந்த நேரத்துக்காய் நன்றி ராஜா. வேண்டே நாள் முழுதும் தேவனங்களை பாதுகாத்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, அப்பா இஸ்ரேல் ஈரான் தேசங்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே, தேசத்தின் தலைவர்களை தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கத்தாவே. அப்பா யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனையா நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்களை ஓய பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா விசேஷமா ஈரான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், மீண்டும் அவங்க அடிக்க தொடங்கி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அவங்களுடைய இருதயத்துல எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியாச்சு பேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்களை எல்லாம் அந்த தேசங்கள்ல இருந்து எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே கர்த்தாவே, அப்பா இவங்க அடிக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் கர்த்தாவே பயத்தோடும் நடுக்கத்தோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த ஜனங்களை எல்லாம் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்களை தூண்டுகிறதான அப்பா எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களை அனைத்தையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஒரு யுத்தம் ஒரு இது நிறைவு அல்ல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நிறுத்தி வைத்துட்டு திரும்பவும் ஆரம்பித்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா இதை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதனால இந்த அப்பாவி ஜனங்கள் அதிகமாக மரணிக்கிறாங்க தகப்பனே. அநேகமாக கர்த்தாவே அவர்கள் பொருளாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்த தேசங்களிலே கர்த்தாவே அப்பா பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பஞ்சத்துக்கு தள்ளப்படுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், விளைச்சலை கர்த்தாவை செய்ய முடியாத படிக்க அநேக தடைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த குண்டு வீச்சினாலே வருகிற புகை மண்டலங்களின் மூலமாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அதை சுவாசிக்கும் போது கர்த்தாவே அநேக பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா நோயினாலே பாதிக்கப்படுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வயதுபர்கள், சிறு குழந்தைகள் கர்த்தாவே அப்பா அதிகமாக மூச்சு திணறல் இப்படியான நோய்களுக்கு செல்லுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், இப்படியான காரியங்கள் தேசங்கள்ல இல்லாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா அந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும், உறவுகளை பிரிந்திருக்கிற ஜனங்களையும் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்களை தூண்டி விடுகிறதான அயல் நாடுகளை கூட, அந்த தலைவர்களை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை அந்த அதிகாரிகள் பேசத்தக்கதாய் கர்த்தாவே தேவன் நீங்க கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் தேசத்து கர்த்தாவே அந்த யூதர்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. உடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்ய. நீரே மெய்யான தேவன் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ரட்சிப்புக்களாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஈரான் தேசத்துல அப்பா அநேக பிள்ளைகள் இப்ப இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா அங்க இருக்கிற கர்த்தாவே அப்பா ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக மிஷினரிகள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய பாதுகாப்பு கரம் கத்தாவே அப்பா அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகர் கத்தாவே அந்தரங்கமாக அம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பிள்ளைகள் பகிரங்கமாக உண்மை ஆராதிக்க துதிக்க பாட தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்லவர் வல்லமையுள்ளவர் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே அப்பா எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் ஆண்டவரே அப்பா. இதெல்லாம் மக்கள் லேசான காரியங்கள் ஆண்டவரே. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே அப்பா. அந்த தேவ தேசங்களிலே தேவ சமாதானத்தை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த தேசத்திலே யுத்தம் நடக்கிறனால மற்ற நாடுகள் எல்லாம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பொருளாதார காரியத்திலே விழுந்து போயிருக்கிறாங்க. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யுத்தங்கள் நிறுத்தப்படணும் ஆண்டவரே. மீண்டுமாய் சமாதானத்தை கட்டி எழுப்புங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. போக்குவரத்து கர்த்தாவே அப்பா, விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வர தேவ நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களுக்கு இடையே நல்ல சமாதானத்தை தேவ நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நேரே சமாதானத்தின் காரணர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இதை உண்டாக்குகிற ஏற்படுத்துகிற கர்த்தாவே ஒவ்வொரு அதிகாரிகளுடைய இருதயங்களிலும் தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே அப்பா. அந்த அதிகாரிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட, தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தாவே, தலைவர்களையும் ஜனங்களையும் கர்த்தாவே உமது பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இஸ்ரேல் கர்த்தாவே, ஈரான் தேசங்களை தலைவர்களை தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா, நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கரம் பிடித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க தகப்பனே. அந்த பாதையிலே அவர்களும் வரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அந்த தேசங்களிலே தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தாவே அப்பா போதகர்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதிலே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தாவே அப்பா தேவன் அவர்களை பயன்படுத்தி அநேக பிள்ளைகளை இரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுங்க அப்பா. யாராவது சுகமா இருப்பார்களானால் கர்த்தாவே அப்பா, ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, அவர்கள் எல்லாருக்கும் நல்ல பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. மட்டுமாய் நடத்தினவரே மக்கூடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இதுவரை ஜெபித்த பிள்ளைகளை இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். எல்லாரையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா.
1: நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியாமா,
3: பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படும் ஆத்துமாக்கள், தரித்திரப்படும் ஆத்துமாக்கள், இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் ரட்சிப்போடு கூட தேவனுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபியுங்கள்.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தினை சொல்லும்படி இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே, ஆவியானவரே, நிர்வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தேவனப்பா. அப்பா உம்மை போற்றுகிறோம், உண்மை வழங்குகிறோம், ஆராதிக்கின்றோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த கஷ்டப்பட்டவர் மேல் இருக்கம் பையன் தகப்பனே, அவர்களுக்கு அப்பா அவர்களுக்கு ஆறுதலாயிரம் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் ஹாஸ்பிட்டல் போகும் போதும் வரும் போதும் நீரே உற்று துணியா இருந்தார்கள். அன்பான தகப்பனே, அங்க போகும்போது சாதிமார் அவர்கள் அவர்கள் என்னெல்லாம் பராமரிக்க கூடிய வல்லமே கூடும் தகப்பனே. ஆவியானவரே தாய் தகப்பனுகள் அந்த பிள்ளைகள் அப்பா தாய பிள்ளைகளாலே விடப்பட்ட தாய் தகப்பன் அப்பா இவ்வளவு பேர் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே வீடு வாசல் இல்லாம அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் மேல் இறக்கம் வையும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர் தேவசாட்சலுக்கு உள்ள புள்ளை உரிய பிள்ளைகளாக மாட்டும் தகப்பனே. அப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்கள் அவர்கள் நின்று அவர்களை பராமரித்து அவர்கள் தேவசாட்சிகளுக்குள்ள பிள்ளைகளாக மாற்றியர்களும் தகப்பனே. அப்பா தகப்பனே எங்கு சென்றாலும் உம்மது ஒலியை அவர்கள் பரப்பக்கூடியவர்களாயிருக்க செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே உம்மை புகழப்பண்ணும் ஆராதிக்கப்பண்ணும். அப்பா எங்கு சென்றாலும் உம்மது நாமத்தை எங்கும் அவர்கள் ஜொலிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் ஒரு நல்ல மனப்பான்மையை கொடுந்தகப்பனே, ஒரு ஆறுதலை கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே மற்றவர்களோடு நல்ல பண்பாக நடக்க வழி செய்தும் தகப்பனே. ஆவியானவரே அங்கே ஒரு சண்டை சச்சரவிலும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே ஒரு நீதியும் நியாயம் அப்பா அங்கே ஒலிக்க செய்தும் தகப்பனே, ஒரு சமாதானத்தை கொடுத்தும் தகப்பனே. ஆவியானவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் செபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் அப்பா நீர் கேட்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு நீர் நல்ல ஒரு பதிலை தருவீர் என்று நம்பி இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே லேசியனா குடும்பத்தை முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்ல அப்பா. அந்த சங்கமமானடிய நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றிகள் அப்பா. அன்பான தகப்பனே நான் சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்கள் அவருடைய பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகவனே அவர்கள் மென்மேலும் படித்து மேலும் அவர்கள் ஓங்கி வளர செய்வதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.
4: ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆரோக்கிய பலன் சுகம் தருவாராக. ஆமேன்.
3: ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
4: ஆமேன். ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் இந்த நாட்கள்ல இந்த பஞ்சங்களுக்கும் வியாதிகளுக்கும் யுத்தங்களுக்கும் இந்த தேச மக்களை விடுதலையாக்கி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: அன்பம் கிருபை என்ற இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த வேண்டுகோளை பொறுப்பிடுங்கள் அப்பா. நீங்க சொல்ல ஆகும் கட்டிட நிற்கும் என் தேவனே அப்பா. இந்த யுத்தங்களை பொறுப்பிடுங்கள் அப்பா. பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் தேவனே பிதாவே, இயற்கை அழிவல் தேவனே, இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே நோவாடை நாட்களிலே நடந்தது போல் நடக்கும் என்று சொன்னீங்க ராஜாவே. லோத்துடைய நாட்களிலே நடந்த போல் நடக்கும் என்று சொன்னீங்க தேவனே பிதாவே. தேவனே இந்த மக்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கள் அப்பா. தேவனே இவளை மறந்திருப்புங்க, இவளை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. இந்த அழிவில் நின்று தேவனே இவளை மீட்டு ரட்சியுங்க. உம்முடைய சத்திய வார்த்தை இந்த மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதா. சத்திய வார்த்தை ஒன்றே, உம்முடைய ஜீவ வார்த்தை ஒன்றே விடுதலை செய்ய பாதுகாக்கிற வார்த்தை அப்பா பிதா. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. யுத்தங்களை ஓய பண்ணுங்க அப்பா பிதாவே. யுத்தம் செய்யற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் ரட்சியுங்க அப்பா பிதாவே. அந்த தேசத்து மக்களை ரட்சியுங்க அப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றுங்க தேவனே. தேசமே தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேளு சொன்னீங்கள் அப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்க. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடி தேவனே அவள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது அப்பா பிதாவே, தேவனே நீங்கள் இந்த ஜபத்தை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த தேசங்களுக்கு நீங்கள் சிரமத்தை கொடுக்கிற பாயசு ராஜா. தேவனே இந்த வார்த்தையினே இந்த பூமி எங்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதா. இந்த மக்களுடைய மலக்கங்களை திறந்துங்க, ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் விட்டு போல சமாதானத்தை தேசங்களும் கொடுக்கலப்பா என் தேவன். மலக்கங்களை துறவுங்க, ஓ மலக்கங்களை குடாக்குவதற்கு பிசாவுடைய கிரியர் தேவனே தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக. ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்க அப்பா. கல்லான இதயங்களை எடுத்து சதியான இதயத்தை கொடுங்க. உலக காரியங்கள் மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் எல்லாம் அவளை விட்டு வெளியேறுவதாக. பிசாவுடைய திருத்தினங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர் அதிகாரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே உம்முடைய நினைவு தேவனே ஒன்றே நினைவரும் அப்பா. உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழிகளுடைய வழி என்று சொன்ன தேவனே, நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்து இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்க, தேசங்களை மட்டும் ரட்சியுங்க அப்பா. அறிவில் நின்று பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த மக்களை அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. தேவனே உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமியிலே நிறைவு வருவதாக, உம்முடைய ஆளுநர் தேவனே இந்த தேசம் அங்கும் வருவதாக, உம்முடைய ராட்சியம் இந்த தேசம் அங்கும் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே தேசம் அங்கும் நிறைவேறுவதாக. தேவனே உம்முடைய சித்தத்தை மாத்திரம் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்கள் செய்ய. தேவனே இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. என் தேவனே புறப்படுங்கள் அப்பா. சகலத்தையும் புதிதாக்குற தேவனே, சகல தேசங்களையும் அப்பா பிதாவே, சகல தேசங்களிலும் புதிய காரியங்களை செய்யுங்க அப்பா பிதாவே. ஆதி முதல் அந்தம் வரையும் நீங்கள் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் மனுஷன் கண்டுபிடியாலப்பா என் தேவனே. தேவனே ஆவியானவரே இவளுக்கு வழிபாட்டுகளை கொடுங்கப்பா. வரப்போற காரியங்களை அறிவியுங்கள் ஆவியானவரே. அழிவில் நின்று மக்களை மட்டும் ரட்சியுங்கப்பா பிதா. வான மண்டலங்களில இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தாலே நிர்மூல வந்து சேர்ந்து போவதாக. தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக. அந்தி கிறிஸ்துடைய ஆவியல் வலி சற்பத்துடைய ஆவியல் எல்லாம் வெளியேறுவதாக. தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றி இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்க. உம்முடைய கனியினாலே இவளை நிரப்புங்க. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. உம்முடைய அபிஷேகத்தினாலே இவளை நிரப்புங்க அப்பா. ஓ நன்றி. மாம்சமான யாவருமே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா. இந்த கடைசி நாட்கள்ல தேவனே ஊற்றி இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்க அப்பா பிதாவே. பாதாளம் செல்லாதபடி இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. சொற்பன மூலம், தரிசன மூலம், உம்முடைய பிள்ளைகள் மூலம், உடைய வார்த்தை மூலம் இந்த மக்களுக்கு ஓ தேவனே உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி ராஜாவே. எல்லா அழிவில் இருந்து மக்களை மட்டும் ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா பஞ்சங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் அப்பா பிதாவே மக்களை மட்டும் ரட்சியுங்கள் அப்பா. எல்லா இயற்கை அழிவுகளுக்கும் தேவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்கள் தேவனே பிதாவே. ஓ நன்றி அப்பா. அக்கினி மாதிரி சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா ஒவ்வொரு தேசத்தையும் மக்களையும். ஒவ்வொரு தேசத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்களாக தேவனே. விசேஷமாய் தேவனே மில்லிஸ் பகுதி உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக என் இயேசு ராஜா. தேவனே இஸ்ரேல் மக்களுக்கு நீங்க சொன்ன 2:7-14 ஒவ்வொரு தேசத்துக்கும் அப்பா இந்த வார்த்தை கடந்து செல்வதாக. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் அப்பா அங்க இருக்கிறார்களோ தேவனே, அவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனே கொல்லாத வழிகளை விட்டு விலகி உம்மை நோக்கி ஜபிக்கும் பொழுது அப்பா பிதாவே அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த தேசங்களுக்கு நீங்கள் சிரமத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்த தேவனே, பொல்லாத வழிகளை விட்டு இந்த மக்களை ஓ வழி தேவனே நீங்கள் மீட்டு ரட்சியுங்கப்பா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனே இந்த மக்களுக்கு கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா இந்த மக்களுக்கு. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றும் அப்பா இந்த இயேசு ராஜாவே. கற்பத்தின் கனிகள் மீது, பாலகர் மீது, குமாரர் குமார்த்திகள் மீது, வாலிப பிள்ளைகள் மீது, முதியோர் மீது, தேச தகவல் அதிகாரிகள் மீது ஊச்சு வையா என் தேவனே. அரச குடும்பங்கள் மீது உடைய ஆவிய ஊச்சு பாக்கினியை போடும். ஊழியக்கார் ஊழியக்காரிகள் மீது உடைய ஆவிய ஊச்சு பாக்கினியை போடும் அப்பா தேவனே. எழுப்பது தீ பற்றி எரிவதாக ஒரு தேசங்களும் அப்பா பிதா. உம்முடைய நாமம் ஒன்றே பூமி எங்கும் மயப்படுவதாக. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கல்கள் யாவும் முடங்குவதாக, நாமுகள் யாவும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக. ஓ நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்ரம் ஐயா, அப்படியாக நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா. என் தேவனே, தேவனே போட்டு ரட்சியுங்களப்பா, இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க, ஜீவ புஸ்தகத்திலே இவருடைய நாமங்கள் எழுதினுங்கள் ஐயா இயேசு ராஜா. நன்றி அப்பா, தேவனே புறப்படுங்க, இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பாதுகாத்ததுக்காக நன்றி. தேவனே இந்த கேன்சர் நோயோடு இந்த மகனை உமது கருத்தில் ஒப்படைக்கிறேன், உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்ல வல்ல வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா. தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்தி வேறு வாக்களித்தன் தேவனே, கேன்சர் செல்லுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, கேன்சர் நோய் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக. யார் யார் கேன்சர் நோயோடு இருக்கிறாளோ தேவனே, சகல நோய்களும் வேர்களும் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி, சிறந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கேன்சர் நோயை சபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த மகனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. பாப சப அக்கிரமங்களை மன்னியுங்க, தேவனே நோய்க்கு காரணமான காரியங்களை மன்னியுங்கப்பா. பிதா, இந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. தேவனே உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ஒரு வார்த்தை சொல்லி வையா இந்த மகனுக்குப்பா, அந்த குடும்பத்துக்கு. தேவனே போட்டு ரட்சியுங்கப்பா பிதாவி, அற்புதம் செய்யும் ஐயா, அதிசயங்களை செய்யுங்க தேவனே. பிதா ஆறுதல் கொடுங்கப்பா, சமாதானம் கொடுங்க. அந்த மாதிரி நாமத்தை விட ஜீவ புஸ்தகத்தை எழுதியவங்கள் ஐயா இயேசு ராஜாவி, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவி, நன்றி ராஜாவி, நன்றி என் தேவனே சோசம் அப்பா. தேவனே புறப்படுங்களப்பா, இந்த ஊழியத்தினே பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. தேவனே கிருப உள்ள கரம் அந்த மகன் மீன் அமர்ந்திருப்பதாக, உம்முடைய ஞானம் அறிவு தெளிந்த புத்தினால் என்றப்புங்க, வரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் என்றப்புங்க அப்பா பிதாவி. ஓ நன்றி, நேடி ஆயுச கொடுங்க, சுகத்தை கொடுங்கப்பா பிதாவி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. குடும்பத்தில் ஒவ்வொருவரை உம்முடைய பரிசுத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவி. நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியாலும், நன்றி அப்பா. ஜெனசிஸ் புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க. தேவனே உம்முடைய வழிபாடுகளை கொடுங்க, தீர்க்கசன ஆவியினாலே என்றப்புங்க, வரப்போற காரியங்களை அறிவியுங்க, போதியுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தையினாலே என்றப்பம் அக்கினி ஜுவாலியாய் மாற்றும் ஐயா. தேவனே இந்த ஊழியக்காரியையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அப்பா கணவனை. ஓ நன்றி ராஜாபி, அதே போல ஒவ்வொரு குடும்பங்களையும் பதக்கத்திலும் ஒப்படைக்கிறேன் அப்பா. தேவனே யார் யார் நோய்கள் வியாதோடு இருக்காளோ உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே ராஜாவி. உடைய தூய தலைமுறையாலே குணமானீர்கள் என்ற வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களப்பா. சகல நோய்கள் வியாதிய சடங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வதியும் அப்பா அவர் குடும்பத்தையும். நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள், சோஸ்ரங்களையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
4: உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
5: ஆமேன். அப்படியே எல்லாரும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் வினோ.
6: பிரைஸ் லார்ட்.
4: தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மக்கள் செய்யாதபடி, விபச்சாரங்கள், விக்கிராதனைகள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி அவர்களை செவிக்கிற சத்ருவை தேவன் கடிந்து போட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: மகாண்டும் இருக்கும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, இதே நாளை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தாவே, அவியானவரே, இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே, கர்த்தாவே, ஜீவனை தந்து எங்களை ஆண்டவரே மட்டுமாக ஜீவனை தந்த நிமிடம் வரை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா, இந்த இடத்துல எங்களை ஜெபிக்க அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களே ஐயா. உம்முடைய தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியினூடாக அப்பா எங்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக தகப்பனே, கர்த்தாவே, உலக ஜனங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களே ஐயா. உம்முடைய அன்பு பெரிது ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக அப்பா தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியினூடாக இந்த ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஈரெடுக்கப்படட்டும் ஆண்டவர். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் அப்பா கரத்தோடும் ஞானத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக, அன்பின் இது அன்போடும் இது அன்பில் இது எங்களோடு ஜெபிக்கிற ஜெபங்களாக தகப்பனே, இந்த ஜெபங்களை நீங்கள் மாற்றுங்காண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள், உம்மக்குரிய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவர். அப்பா, நாங்கள் தவித்து போகாதபடியின் தேவனே, கத்தாவே, நீங்கள் எங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே, உம்முடைய திருக்கரத்துல அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த ஜபங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். கத்தாவே, ஆவியானவரே அப்பா, நாங்கள் அறியாம செய்த சகல பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவர். இருதயங்கள் எண்ணுகிற அப்பா எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அப்பா தகப்பனி நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே. எங்களை அப்பா உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர். சமாதானத்தின் தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, நாங்கள் அப்பா பேசுகிற பேச்சுக்கள், அப்பா சொல்லுகிற சொல்லுகள், ஒவ்வொருவரோடும் நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் சமாதானம் உள்ள பேச்சுக்களாக இருக்கும்படி ஆண்டவரே எங்கள் நாவுகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா, எங்கள் நாவுகள் மற்றவர்களை புண்படுத்தாதபடி நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் சரியானதாக நேர்த்தியானதாக இருக்கோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோடு கூட எங்களை நீங்கள் காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, இந்த ஜெபங்கள் யார் யாருடைய காதுகளில் ஒலிக்கிறதோ தகப்பனே அப்பா, இதை அலட்சியம் பண்ணாதபடிக்கு தாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்க, ஆவியானவரே அவர்களும் மனம் மாறி உம்முடைய பரிசுத்த நாமத்தை தரிசிக்க, உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிக்கையிட தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயத்தை தொடுங்காண்டவரே. இந்த ஜெபங்களை ஏறெடுத்து கேட்டு கேளாதது போல தகப்பனை அலட்சியம் பண்ணி போட்டு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஏளனமாக எண்ணாதபடி தகப்பனே அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை தொட்டுங்க ஆண்டவரே. சத்ராதியே அப்பா, நீங்கள் முறியடித்து போடுகிற தகப்பன் ஆண்டவரே அப்பா, இவர்களை அப்பா கட்டுகிற எல்லா பொல்லாங்கின் ஆவிகளையும் நீங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி முறையடித்து போடுங்க ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, இந்த வேளையிலும் தகப்பன் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் நேர்த்தியாக நடக்கும்படி என் தகவனே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அவியானவரே, தேசங்களில் எத்தனையோ எத்தனையோ பாடுகள், சத்ராதி எத்தனையோ எத்தனையோ உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பிள்ளையில் ஊடாக போட்டு நடத்துகிறதை காண்கிறீங்களாண்டவரே. அப்பா அவியானவரே அப்பா தகப்பனே அப்பா, எத்தனையோ எத்தனையோ இடங்களில் அப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா பெரியோர்கள் பெற்றோர்கள் எவ்வளவோ எவ்வளவோ காரியங்களை அப்பா உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றில் இருந்தும் அப்பா நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, களவு பொய்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் விபச்சாரங்கள் எத்தனையோ எத்தனையோ ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ குடி போதை அப்பா விபச்சாரங்கள் அப்பா தகப்பனே கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றிலும் தேவனே அப்பா நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பாவ அக்கிரமங்கள் இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி பெற, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் இலங்கைக்காக ஜெபிக்கிறதாக இருக்கிற போதும் ஆண்டவரே அப்பா, இந்த இலங்கைக்காக வருகிறேன் ஆண்டவரே, இந்த இலங்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் கண்கண்டு பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ எத்தனையோ வழிகளில் ஏமாந்து போகிறதையும் விபச்சாரங்களில் அப்பா ஒதுக்கப்பட்டு இருக்கிறதையும் ஆண்டவரே நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தையும் அப்பா தகப்பனே ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் இப்படியாக நடக்காதபடி அப்பா ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே.
7: கத்தாவே ஆவியானவரே அப்பா தகப்பனே அந்த இடங்களில் ஆண்டவரே அப்பா குடி வரியினாலும் அப்பா போதவஸ்து அநியாயங்களினாலும் தேவனே இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே என் தகப்பனே கத்தாவே ஒரு விச அந்த இடங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே தகப்பனே பெற்றோர்களுக்கு எவ்வளவோ அவமானம் எவ்வளவோ கண்ணீர் வேதனை சமாதானம் இல்லை அப்பா இப்படியான பிள்ளைகளை அப்பா நீங்கள் தொட்டுங்க ஆண்டவரே நீங்கள் தொட்டு ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு இப்படியாக விபச்சாரங்களில் ஈடுபடாதபடிக்கும் குடி போதையில் மாண்டு போகாதபடிக்கும் என் தேவனே இந்த பிள்ளைகளை ஒரு விசை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே நீங்கள் தானே அப்பா சொல்லி இருக்கிறீங்க அப்பா உங்களுடைய உள்ளங்கையில் நான் வரைந்து இருக்கிறேன் என்று அப்பா உம்முடைய பிள்ளைகள் நீங்கள் வரைந்து வைத்திருக்கிற பிள்ளைகளை சத்துராதி கொண்டு போய் விழுத்துகிறதை அப்பா தகப்பனே நீங்கள் தடுத்து நிறுத்தி போடுங்க ஆண்டவரே அப்பா கத்தாவே அறியாமல் நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அறியாமல் ஆண்டவரே இந்த உலக ஆசைகளுக்காக ஏந்தவனே அவர்கள் அப்பா தங்களை தங்களை அப்பா விற்கிறதையும் தங்களை அப்பா தகப்பனே இப்படியான காரியங்களுக்கு கொடுக்கிறதையும் ஆண்டவரே நீங்கள் காண்கிறீங்கள் என் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே அந்த இடங்களில் நீங்கள் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே தேவனே கத்தாவே அப்பா நீங்கள் விபச்சார பண்ணே அப்பா நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இதை நீ செய்யாதே என்று சொன்னது போல என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அறிவுரை புகட்டி தகப்பன் அந்த பிள்ளைகள் இதை செய்யாதபடிக்கு இப்படியாக அந்த பிள்ளைகள் அலைந்து திரியாதபடிக்கு என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே உம்முடைய திருக்கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆம் தேவனே கத்தாவே அப்பா இந்த உலகத்தின் ஆசைகளுக்காக உலகத்தின் மோகங்களுக்காக இப்படியாக நடக்கிறார்களே ஆண்டவரே பணத்தாசைகளுக்காக இப்படியாக போய் விழுகிறார்களே ஆண்டவரே தேவனே கத்தாவே இந்த பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்தேன் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இப்படியாக நடக்காதபடி இப்படியான காரியங்கள் செய்யாதபடிக்கு இப்படி போதை பொருட்களை பாவிக்காதபடிக்கு அப்பா இந்த போதை பொருட்களின் அடிமையில் இருந்து நீங்கள் விடுவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்திலே ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா நீங்களே பாதுகாத்து உம்முடைய கரத்தினாலே அணைத்து உம்முடைய போர்வைக்குள்ள மூடி மறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே உம்முடைய கரம் ஒன்றே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே சத்ராதியின் பிடியிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீங்கள் செய்ய போறதுக்காக என் தகப்பனே எங்கள் ஜபங்களை நீங்கள் கேட்டு அப்பா நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே இந்த நாளில் தேவனே கத்தாவே இந்த சங்கம வானிலையை நடத்துற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே இந்த குடும்பங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே அவர்களின் தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் செய்து சமாதானத்தோட இந்த சங்கம வானொலியை நடத்த ஆண்டவரே கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த சகோதரியையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே இந்த சகோதரியின் குடும்பங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே உங்களுக்காக ஊழியம் செய்கிற அந்த சகோதரியை நீங்கள் கண்ணோக்கி பார்த்தேன் தேவனே தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய இன்னும் இன்னும் அப்பா தகப்பனை ஆத்துமாக்கள் பெருகி வர ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே வேளையிலும் இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே அவர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுக பெலாரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே அவர்களின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஆசீர்வதியுங்க ஆண்டவரே பிள்ளைகளின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே நீங்கள் அந்த பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே அப்பா ஏமி சிஸ்டரை உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த சகோதரியோடும் கூட இருங்க ஆண்டவரே ஆம் தேவனே மற்றவர்களுக்காக ஒரு பேரும் தவறாமல் ஒரு பெயரையும் தவறாமல் ஆண்டவரே பேர் பேராக கூறி ஜபிக்கிற அந்த சகோதரியை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே தேவனே அந்த சகோதரியை நீங்கள் பாதுகாத்து அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைகள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் அந்த சகோதரியை ஒப்பு படுக்கிறேன் என் ராஜா, கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நேற்று மின்று மின்றும் மாறாத தகப்பனையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே தருகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
8: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு சோத்திரன். நன்றி சிஸ்டர் கேத்தர், உங்களோடு கூட இருந்து மகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்க உலக நாட்டு தலைவர்களுக்காக, ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காக, யுத்த நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்புற பயம் கீழ்ப்படிவு தேவ ஞானம் விளங்கவும் சமாதான ஆவி ஆட்கொள்ளவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
9: அன்பான பரலோ பிதாவே, அப்பா சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், தந்தையப்பா தாமதமா வந்ததற்காக என்னை ஒரு விஷயம் மன்னித்து கலையை சுத்தி அறிங்கப்பா. தந்தையப்பா அதிகாலை தீ மணி நேரம் அப்பா கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. அப்பா அனைத்து நாடுகளின் தகப்பனே அப்பா, நாடுகளை ஆளுக செய்கின்ற தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. ஆண்டவரே இவர்கள் முதலாவது அப்பா தேசங்களை ஆளுக செய்கிறவர்கள் மீது இவர்கள் ரட்சிப்புகள் வரணும் அப்பா. இவர்கள் மீது ரட்சிப்பு நாவிகளை ஊற்றுங்க என் தந்தையப்பா பிதாவே. அப்பா இவர்களை அப்பா வார்த்தைகள் தொடும்படியாக சுபிக்கிறேன் அப்பா பிதாவே. அப்பா உங்கள் வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தலைவர்களின் கரங்கள்ல அப்பா வைபிள் இருக்கட்டும் அப்பா தந்தையப்பா பிதாவே. அப்பா இவர்கள் மீது அன்பான் ஆவிய ஊற்றுங்கப்பா, ரட்சிப்பு நாவிகளை ஊற்றுங்கப்பா, முரட்டாட்ட நாவிகளை எடுத்து போடுங்கப்பா, சண்டை ஆவிகளை எடுத்து போடுங்கப்பா. தவப்பனே தீவிரவாதிகளை எழுப்பாத படிக்கப்பா தகப்பனே. நாடுகளை ஆளுக செய்கிறவர்கள் குழப்பத்தின் ஆவியல் குழப்பத்தை கொண்டு வர்ற மனிதர்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடப்பா. இவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசும்படியாய் செவிக்கிறன் அப்பா, ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றும்படியாய் செவிக்கிறன் தந்தையப்பா. ஆண்டவரேப்பா இவர்களை ஒவ்வொரு இவர்களுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிமார்கள் மீதும் அப்பா ஊற்றுங்கப்பா, ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க, பொறுப்படுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க தந்தையப்பா. ஆண்டவரேப்பா ஒருவருக்கு ஒருவர் கோல் மூட்டாத படிக்கு, ஒரு நபருக்காக மற்றவர்களின் இருதயங்களை அப்பா நோகடிக்காமல் இருக்க கிருப செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரோடையும் பேசுங்க தந்தையப்பா, நீங்கள் சமாதான பிறகுப்பா சமாதானமாக இருக்க கிருப செய்யுங்கப்பா. தன் தேசத்திலே அப்பா எல்லா இனங்களையும் அப்பா, ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், விதவைகள் என்று அநாதைகள் அண்டப்பா, அப்படியானவர்களை இவர்கள் தேடி இனங்கண்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யத்தக்க மனிதர்களாய் மாற்றுங்கப்பா. இவர்கள் அப்பா ஆண்டவரேப்பா நாட்டை ஆளுக செய்து தகப்பனேப்பா குழப்பங்களை உருவாக்காமல் இவர்களின் இருதயம் கடினமான இருதயம் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றுங்கப்பா தந்தையப்பா. கடினமான இருதயம் எல்லாவற்றையும் எடுத்து தசையான இருதயத்தை கொடுத்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்தில ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வானொலிய அப்பா பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனை நடத்துற அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. வந்த எவித்தவர்கள் எவித்து விட்டு போனவர்கள் அனைவரையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
8: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரன். நான் சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
10: பிரைஸ் லார்ட்.
8: உலகம் முழுவதும் தேவனுடைய ரட்சிப்பு இந்த கடைசி நாட்கள்ல இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
10: ஆமாண்டவரே, கர்த்தாவே உம்முடைய கிருபை போதுமானது, உம்முடைய தயவு போதுமானது, உம்முடைய இரக்கம் போதுமானது. ராஜா இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் எல்லார் மேலும் உம்முடைய கிருபை இரக்கம் தயவு அப்பா எப்பொழுதும் நாளாந்தம் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. நீர் பெரியவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா, சர்வ ஞானி அப்பா. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ரட்சித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் அலங்கோலமாக இருந்த வேளையிலே நீர் நேர்த்தியாக நேர்த்தியாக்க வந்தவர் அப்பா இயேசுவே. கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக சிருஷ்டித்து பிரித்து அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே அப்பா ஆதாம் மூலம் பெயர் வைத்தவர் நீர்தான் ராஜா. ஆண்டவரே அந்த கிருபையை நீர் ஆதாமுக்கு கொடுத்தீர் அப்பா. ஏனென்றால் கோணலானவைகளாகவும் ஆண்டவரே கரடு முரடானவைகளாகவும் இருந்த வேளையிலே ஆண்டவரே ஜலத்தை ஜலத்தாகவும் நிலத்தை நிலமாகவும் ஆண்டவரே பூமியை பூமியாகவும் இயேசப்பா கர்த்தாவே பயிரை பயிரை பயிராகவும் மிருக ஜீவன்களை மிருக ஜீவன்களாகவும் மனுஷரை மனுஷராகவும் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்து ஓய்ந்திருந்த தெய்வம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதோ ராஜா அது ஆண்டவரே மிகவும் கேவலமாக தலைகீழாக போகிற இந்த பூமியை ஆண்டவரே அப்பா நீர் மனதுருகி நீர் மன்னித்து இவர்கள் எல்லாரையும் கண்டங்களையும் ஜலங்களையும் ஆண்டவரே அப்பா மிருகங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே அப்பா நீர் சிருஷ்டித்தது ஏதோ ஒரு காரியங்களுக்காக, ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரே பிசாசு இவர்களை நடத்தி கண்டங்களையும் தேசங்களையும் யுத்தங்களையும் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் ஆண்டவரே வரிவித்து அப்பா கத்தாவே ஏனோ தானோன்று வாழக்கூடியதான ஆண்டவரே உண்மை கிட்டி சேர முடியாதபடி நடத்துகிறதான காரியங்கள் அநேகம் உண்டு கத்தாவே. ஆண்டவரே விக்கிரக தோப்புக்கள் ஆண்டவரே களியாட்டங்கள் ஆண்டவரே அப்பா விபச்சாரங்கள் அப்பா மது போதைகள் ஆண்டவரே போத வஸ்துக்கள் அப்பா ஆண்டவரே கஞ்சாக்கள் ஆண்டவரே விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலைகள் கொள்ளைகள் அப்பா தகப்பனே நாட்டுக்கு நாடு விரோதங்கள் ஜனங்களுக்கு ஜனங்கள் விரோதங்கள் ஜாதிகளுக்கு ஜாதிகள் விரோதங்கள் கலர் பார்க்கிற பிரவுன் வெள்ளை என்று பார்க்கிறதான காரியங்கள் பாஷைக்கு பாஷை கத்தாவே ஆண்டவரே சி என்று சொல்லுகிற அளவுக்கு பாஷைகளுக்கு கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே மக்கள் பார்க்கிறார்கள் அப்பா. ஆனால் பாஷைகளை பிரித்தெடுத்த தெய்வம் பாசைகளை உருவாக்கின தெய்வம் எங்கள் ராஜாதி ராஜன் எங்கள் தேவாதி தேவன் எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாக கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற ஆண்டவரே எங்கள் ராஜாவே நீர் இந்த ஜனங்களையும் நாடுகளையும் கிராமங்களையும் பட்டணங்களையும் கண்டங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. முடிவு பரியந்தம் நிலை நின்று ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனோ தானோ அல்ல ராஜா வாழ்க்கை எல்லாம் மாயையாகவே போகிறது ராஜா மாயையாகவே தெரிகிறான் மாயையாகவே ஆண்டவரே மரித்து போகிறான் மாயையாகவே எல்லாம் நடந்துகிறது ராஜா. தகப்பனே கர்த்தாவே பிடுங்க ஒரு காலம் நடக்க ஒரு காலம் ஆண்டவரே நாட்ட ஒரு காலம் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. தகப்பனே கத்தாவே இந்த கத்தாவே மக்களையும் கண்டங்களையும் ஏசப்பா நீங்க பொறுப்படுத்து மன்னித்து பொறுப்படுத்து ரட்சித்து ஆண்டவிலே கத்தாவே நிலை நிறுத்த வேண்டுமாக பரிசுத்த வாழ்க்கை வாழ இயேசுவே நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இவர்களுடைய இருதயங்கள் பரிசுத்தம் அடைவதாக இவர்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தம் அடைவதாக ராஜா உண்மை உள்ளவர்களாக நிறுத்துங்க ஆண்டவரே. தலைவர்களை உண்மை உள்ளவர்களாக நிறுத்துங்க அப்பா ஆண்டவரே அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நடிகராக இருந்த விஜய் வந்திருக்கிறார் அப்பா. இனிமேல் காலங்களிலே இவர் எப்படி நடப்பாரோ நாம் அறியோம் ஆண்டவரே. ஆனா மக்கள் தலையிலே வைத்து கொண்டாடுகிறார்கள் ராஜா. தகப்பனே இவருடைய வாழ்க்கையையும் இவர்களையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா கத்தாவே. விசேஷமாக இந்தியா தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு விரோதம் எழும்பி இருக்கிறது, எவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டார்கள், எவ்வளவு பேர் ஆண்டவரே மாட்டு சாணியை சாப்பிட்டு ஆண்டவரே வீட்டோடு எரித்தார்கள், ஊழியக்காரர்களை எரித்தார்கள். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பா. யாராவது முன் வந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்று யாரும் முன் வரவில்லை. தகப்பனே இன்றைக்கு மக்கள் இவர்களை இவரை ஆண்டவரே தலைவராக ஏற்படுத்தி இருக்கிறார். தங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கத்தாவே நீதி கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சுவிசேஷம் சொல்லுவதற்கு எந்த தடையும் இருக்காதென்று நினைத்து ஆண்டவரே அவர்களை அவரை புகழ்ந்து தலையிலே வைக்கிறார்கள். ஆனால் உம்முடைய கிருபை இவரோடு கூட இருந்து இந்தியா தேசம் மாநிலங்கள் யாவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே அப்பா யார் யார் ஆண்டவரே உமக்கு விரோதமாக உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வன்புறுத்தினார்களோ சித்திரப்படுத்தினார்களோ எரித்தார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக இவர் ஒரு முன்மாதிரியான உண்மையுள்ள நீதியுள்ள ஆண்டவரே அப்பா கத்தாவே வலதுபுறம் இடதுபுறம் சாயாத ஒரு தலைவனாக இருந்து இந்த சகோதர நீர் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. இலங்கை மட்டுமல்ல ராஜா, இலங்கையில கூட கத்தாவே தூக்கி கொண்டாடுகிறார்கள் அப்பா, தங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று. ஆனால் கத்தாவே இவருடைய இருதயத்திலே நீர் பேசி இந்த உதவிகளையும் இந்த நீதியையும் உண்மையையும் நடத்த வல்லவர் அப்பா. பேருக்காக தலைவராயிருக்காதபடி, தலைவர்களாயிருக்காதபடி, நீதியுள்ள சூரியனுள்ள பிள்ளைகளாக இவர்கள் நடத்தப்பட வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா. தேவனே, நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. இந்த பூமியானது முடிவு பரியந்தம் உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய வருகையிலே இவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, உமக்கு முன்பாக நிற்கிற மனவாட்டிகளாக இந்த பூமியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
11: ஆமேன். சிஸ்டர் ஜானட், சிஸ்டர் ஜானட்
12: சொல்லுங்க.
11: எங்களோட சகோதரி அகிலா ஜூமில் பல மனத்தீரமா இருக்கிறா, அவக்க கொடுங்களம்மா விசேடமாக ட்ரூடோக்கு ஜபிக்கும்படி.
12: அகிலா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, அகிலா அவர்கள் நீங்கள் சூடோக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். அதோடு கனடா தேசத்துக்காக, கனடா தேச ரட்சிப்புக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
13: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக, இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவாரின் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமாக. நன்றி. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை பரிசுத்த பிதாவே நம்முடைய சமூகத்தில் எடுக்கிறோம். எங்கள் பிரைம் மினிஸ்டர் வெள்ளீர ஜஸ்டின் ட்ரூடோக்கா ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவருக்கு ரோமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் பாய்க்காதபடிக்கு பரலோகத்தில் இந்த உடையும் ரத்த கோட்டைக்குள்ளாக அவரையும் அவருடைய குடும்பம் பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுத்து, அவருடைய டீம் அவருடைய மெம்பர்ஸ் யாவரையும் தந்து கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் ஆளுகை செய்யும்படி, கூவிந்த ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர் ராஜ்யத்திலும் தமது மகிமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி, தம்முடைய எழுப்புதலை விளங்க பண்ணும்படி பரிசுத்த பிதாவே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாக்களுக்கு அதிபதியே, எஜமான்களுக்கு வேலையாட்களுக்கும் அதிபதியை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவராய், உலக தலைவராய் நீ தெரிந்து கொண்ட இந்த பாத்திரத்திலே உமது மகிமை விளங்க, உமது ரட்சணியம் விளங்க, உம்முடைய பரிசுத்தம் விளங்க, உம்முடைய நீதி விளங்க, உடைய நியாயம் விளங்க, உம்முடைய இரண்டாம் வரியக்குரிய ஆயத்தமும் எழுப்புதலும் அறுவடையும் விளங்க. தேவனையும் சமூகத்தில் அபயமிட்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி முழங்கால் படியிட்டு சுயமத்துக்காக அபயமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், குற்றங்களை தயவாய் மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? கிருபையும் இரக்கம் நெடிய சாந்த மிகுந்த கிருபையும் உள்ள சர்வ வலம் உள்ள தேவனுடைய மகா இரக்கமும் மகா கிருபையும் மிகுந்த வைராக்கியமும் ஆண்டவரே இந்த தலைவரை ரட்சித்துக் கொள்ளும்படி, உம்முடைய மகிமைக்குள் சேர்த்துக் கொள்ளும்படி, உம்முடைய வல்லமைக்குள் காத்துக் கொள்ளும்படி, உடைய தெய்வீக சுகம் அளிக்கிற வல்லமையில் சட்டைகளாலே மூடிக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதியும், உடைய டீம் மெம்பர்ஸை ஆசிர்வதி, தேசத்தை ஆசிர்வதியும், ஜனங்களை ஆசிர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்பட தேவ திட்டமும் தேவ சித்தமும் தேவ நோக்கமும் மாத்திரம் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி தேவ ஆவியானவரை நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிபெக், ஒன்டாரியோ, ஒட்டோவா, ஆல்பர்டா, ஹலிஃபாக்ஸ், த்ரீ டெரிட்டோரிஸ், நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸ், நியூயார்க், வேன்கூவர், நியூ பிரவுன்ஸ்விக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட்ஸ், நியூஃபவுண்ட்லேண்ட், அல்பர்டா, அட்மின்டன், சாசக்ஸ்வான், மீட்டோவா போன்ற எல்லா பகுதிகளையும் உடைய கரத்தில், கனடா தேசத்தை முற்றுமாய் ஒப்பு கொடுத்து சர்வபூமியின் தேவனாய், ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரியாய், 226 தேச குடிகளும் வாழுகிற பட்டணங்களாய், எங்கள் தேசங்களை, எங்கள் பட்டணங்களை தேவன் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்தி, ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரியிலும் பரலோக தேவனுடைய சமூகம் விளங்கும்படி, தேவ மகிமை விளங்கும்படி, தேவ கிருபை விளங்கும்படி, தேவனை தரிசித்த ஜனங்கள், முழு இதயத்தோடு கர்த்தரை தேற ஜனங்கள், ஆதியிலே இந்த தேசங்களிலே கர்த்தர் உதி பரிசுத்தவான்கள் நிமித்தம், கர்த்தர் தெரிந்து கொண்ட நீதிமான்கள் நிமித்தம், இந்த 21 நூற்றாண்டிலும் 2026 ஆண்டிலும் தேவ ராஜ்ய பணியை நிறைவேற்றி வருகிற நீதிமான்கள் நிமித்தம் உபத்திரம் குறைக்கப்பட, வேதங்கள் நீக்கப்பட, ஏற்கல்கள் சீர்கல்கள் தேசங்கள் காக்கப்பட தேவனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவ சித்தம் பூர்ணமாய் செய்யப்பட பரிசுத்த பிதாவை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். உடைய கிரைத்திராத அற்புதங்களையும், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும், எண்ணி முடியாத அற்புதங்களையும் சகல ஸ்தானங்களிலும் கூறி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். புற ஜாதி ஜனங்கள், புற மதத்தின ஜனங்கள், புற இனத்தின ஜனங்கள், ஆண்டவர் 266 தேசத்திலும் இந்த குடியிருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் ரட்சித்துக் கொள்ளும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் இலங்கை தேசத்து இந்த தேசத்துக்கு வந்து கேட்டாவே உண்மை அறிந்து கொண்டோம், மெய்யான தேவனாக உண்மையை கண்டடைந்தோம் கேட்டாவே. அப்படியாயுமே அறியாத ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள தேவன் கிருபை தரும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சமர் நாட்களை, ஸ்பிரிங் நாட்களை தேவன் ஆசிர்வதித்து தாரும். காட்டு தீக்கள் தேசங்களிலே உண்டாகாதபடிக்கு எழுப்புதலும் அறுவடையும் மாத்திரம் உண்டாக ஒவ்வொரு தேசங்களிலும், பட்டணங்களிலும், கிராமங்களிலும், கண்டங்களிலும், நாடுகளிலும் இருக்கிற யாவரும் மனம் திரும்பி குணப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று நித்திய ஜீவனை சொந்தரிக்க பாத்திரவான்களாய் திகழும்படி தேவனை நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் காலை ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை, புகழ்ச்சி பலிகளை, கீர்த்தி பலிகளை, ராஜ்யத்தின் பலிகளை, ஆனந்த பலிகளை, சமாதான பலிகளை, நன்றி பலிகளை, துதி பலிகளை செலுத்தி பரிசுத்த பிதாவே நம்முடைய சமூகத்தில் அபயமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்க பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் தேவ சித்தம் நிறைவேறுவதாக. மின்னல் வானத்தில் தோன்றுவது போல மனுஷகுமாரே வருகை இருக்கும் என்று வேதம் சொல்கிறதப்பா. இப்படியா திடீரென்று தேவனுடைய நாள் இருக்கிறது. அதற்குரிய ஆயத்தமும் எழுப்புதலும் மறுபடியும் சர்வ பூமியிலும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட் வெஸ்டேஷன் கன்றியாய் உலகத்தின் முதலாவது தேசமாய் இருக்கிற இந்த கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக அனுதினமும் நாங்கள் பிதாவே உங்களுடைய சமூகத்தில் திறப்பிலே நிற்கிறோம் கேட்டாவே. திறப்பில் நிற்க ஒருவனை தேடின என்று சொல்லி நாம் அநேகராய் அனுதினம் பாதத்தில் நிற்கிறோம். தேசத்தலைவர், உலக தலைவர், அதிகாரிகள், ஜனங்கள், சிறியோர், பெரியோர் யாவருக்கா உங்களுடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்கிறோம். காரணம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய சித்தம். சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்ற கட்டளை. ஒருவனை கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதனுடைய வாக்கு தத்தம். எல்லா ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவடைவும் பரமபிதா சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று எங்கள் பரமபிதாவின் சித்தம் சர்வ பூமியிலும் நிறைவேற்றப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மனவாளனில் மகிமைப்படுவீராக, சகல ஜனங்களிலும் மகிமைப்படுவீராக, சகல தேசங்களிலும் மகிமைப்படுவீராக. இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷரிடத்தில் இருக்க நம்முடைய வார்த்தை சொல்றது. மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் தாமே அவருடைய தேவனாய் இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று நிரப்பி சம்பூர்ணமடைய பண்ணி திருப்தியாக்கி மன மகிழ்ச்சியினாலும் மனரமியத்தினாலும் மனோவிருத்தினாலும் ஜனங்களை நிரப்பி எழுப்புதலினாலும் அறுவடையினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆறுதலாயிலும் விடுதலினாலும் ஜெயத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் புருஷர்கள், சீரிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னியர்கள், சிறு பிள்ளைகள், பாலினர்கள், பச்சின குழந்தைகள், முதியோர், சிறியோர் யாவரையும் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ.
11: சிஸ்டர் ஜானட்,
14: நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோட கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்க சர்மிளா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சர்மிளா, நீங்க திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி நாட்கள்லே ஊழியக்கார மேலும் ஊழியக்காரிகள் மேலும் குமாரன் மேலும் குமார்த்தி மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்கள்லே அந்த காரியங்கள் நடக்க கத்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்தணும்.
11: ப்ளீஸ் ரோட்டம்மா, உங்களோட லைன்ல கிளியரா இல்ல, தொடருங்கள். ப்ளீஸ் லோட்
14: சத்தமா ஜெபம் பண்ணுமா.
11: நீங்க கிட்ட வந்து போன்ல கதைங்கம்மா, நீங்கள் தூரத்துல இருந்து கதைக்கிற மாதிரி இருக்கு. பேசுங்கம்மா, தொடருங்கள் ஜெபத்தில். சிஸ்டர் ஏமி, சிஸ்டர் ஏமி, ஓகே, நீங்கள் வாட்ஸ்அப்ல உங்களுடைய காண இல்ல, நீங்க ஜூம்ல வருவீங்களா? வாட்ஸ்அப் என்ன ஆஃப் ஆயிருக்கா? ஓபமா இருக்கு காட்டுதுங்க, நீங்க ஜூம்ல வாங்கம்மா. ஓகே, காட் பிளஸ். ஓகே சிஸ்டர் சர்மிளா, உங்களோட மைக்கை ஆன் பண்ணிட்டு தொடருங்கள். இப்ப கேக்குதம்மா, தொடருங்கள்.
15: நாமத்தை மகிமைப்படுத்த அநேக தடைகள் மற்றும் பிள்ளைகளை ஒன்று கூட்டி ஒருங்கிணைத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த குறிப்பிற்காக சோதனை மாண்ட
11: காணாம இருக்கு. இப்ப விளங்குது. ஓகே, நல்ல சிக்னல் உள்ள இடத்தை பார்த்து நின்று ப்ரே பண்ணுங்கம்மா.

0: எனக்காக சகலத்தை செய்ய கிடையாது. நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க மாறாதான பரம பிதாவே தோசரிக்கிறேன் சுதிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கரத்து கொப்பு கொடுக்கும் கர்த்தர். ஒவ்வொரு நேரம் கரம் நீட்டப்படுவதால் வானமும் ஒவ்வொருவரையும் தூதர்களை போட்டு நீங்க காத்துக் கொள்ளணும். எல்லா மத்தியிலும் விபத்திரங்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் பிள்ளைகளும் நீங்க பாதுகாத்து பராமரிக்கணும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக முறியடிக்கிறேன். ஆயுதத்தை ஒவ்வொரு கைகளை கொடுத்து நாமும் மகிமைக்காக ஒரு நீங்க பாவிக்கிறேன். நீங்கள் தெரிந்த நாங்கள் திருக வேண்டும் கர்த்தாவே உமக்கு. நீங்க நல்லவராக பிரசட்டப்பட வேண்டும். அதுபோல பிள்ளைகள் விரோதமாக எழும்புறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான நீக்கி விடுகிறேன். அவர்களும் உண்மை ருசிக்கத்தக்க கிருபை அளிக்க வேண்டும் ஆண்டவர். அவர்களுக்கு உண்மை சரியாமல் தெரியாத படியான ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உபத்திரத்தை கொண்டு வர்றார்கள், பிரச்சனைகளை கொண்டு வர்றார்கள். அவர்களும் நாங்கள் அறிஞ்சிருக்கிறேன் அன்பு இயேசுவை அவர்களும் அறிய வேண்டும் ஆண்டவர். பரிசுத்த ஆண்டவரே அவர்கள் உங்களை அறிஞ்சு கொள்ள நீங்க கிருபை அளி உங்களுடைய தேவ பிள்ளைகள் தெரிந்து அவர்கள் சரியான விலங்குற விதத்தை சொல்லும்படியாக நீங்க கிருபை அணிங்க ஆண்டவரே. அவர்கள் பிரச்சனை விழும் போது, வேதனை விழும் போது, நோயில விழும் போது உண்மையுள்ள தெய்வம் மீறத்ததை அவர்கள் அறியத்தக்க நீங்க கிருபை அணிங்க. என் இயேசுவின் நாமம் கொடியேறப்பட வேண்டும். நீங்கள் பெருக வேண்டே சப்பா, நாங்கள் சீர்க வேண்டும். உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். உங்களுடைய தேவ பிள்ளைகளை காக்க வேண்டும், தேவ ஊழியர்களை காக்க வேண்டும், சபைகளை காக்க வேண்டும் ஆண்டவரே. ஒருவருக்காக நடக்காத படியும் போட்டால் நீங்க மூடி மறைத்துக் கொள்ளணுமே சப்பா. பரிசுத்தமுள்ள கரத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். யாருக்கு எந்த தீங்கு நடக்கிறார்கள் விசேஷமா உங்களுடைய தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளை, விசுவாசிகளை நீர் காக்க வேண்டும். உலகமெங்கும் உங்களுடைய நாமம் பிரசித்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் பெருக நாங்கள் திருக வேண்டும் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாம் எல்லாவற்றையும் நண்பான இயேசு உங்களுடைய அன்பு பாதத்தில் வைத்து என்னை கூட தாழ்த்தி நன்றி வேண்டு கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. அதே போல இந்த குறிப்பை ஆயத்த பண்ண அவங்களோட பிள்ளைகளை உங்க கருத்துக்கோ தேவதாசர்கள் அவரு கண்டவரே. அதே போல சித்தரே அவங்களின் பாதுகாப்பு பராமரியும் ஆசீர்வாதியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும். இந்த சபையை வந்து நடத்தினவர்களை ஆசீர்வாதியும். ஜபங்களை கேட்ட தேவனுக்கே கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாம் துதிக்கான மகிமை என் தேசிற்கே உண்டாவதாக. எல்லாவற்றையும் உடைய அன்பு பாதத்தில் வைத்து என்னை தாழ்த்தி மண்டல் என்று கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் புளியங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன். ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்திருப்பா. எங்கள் ஜபங்களை கேட்டீர் கர்த்தாவே. உலக தேசம் அனைத்திலும் ஐயா யுத்தங்களிலும் ஆண்டவரே ரத்தம் சிந்துதலிலும் கர்த்தாவே இந்த அவப்பனே நீர் இரக்கத்தையும் தயவையும் மனதுருக்கத்தையும் கொடுத்து கர்த்தாவே நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்த வீரர்களுக்காய் ஆண்டவரே, காயப்படுகிற மக்களுக்காய் ஆண்டவரே, ரத்தம் சிந்துற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வீணான விருதாவான காரியங்களை கர்த்தாவே இந்த தேசங்கள் நடக்காதபடி கர்த்தாவே உலக தலைவர்கள் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க ஊழியன்

0: செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, குடும்பங்களையும் சபைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று கர்த்தாவே ஆண்டவரே பல்கை பெருக செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.
1: ஆமீன். சிஸ்டர் ஏமி, உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கம்மா, மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் ஏமி, உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணுங்க. ப்ரைஸ் தி லார்ட். உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கம்மா. இங்கே வாட்ஸ்அப்பில் வர போறீங்களா? வாட்ஸ்அப்பில் வாங்கம்மா. அப்போ உங்களோட மைக் ஆஃபில் இருக்கு, ஒன் பண்ணுற கஷ்டம் என்றா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுற ஆன்சர். சார் ஏமி, உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்கு, நீங்கள் ஆன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வாங்க. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌர் ஏமி இணைந்திருக்கா, வழி நடத்துங்களமா. காட் பிளஸ்.
2: நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதியில் மத்தியில வாசம் பண்ணுறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றி சுவாமி. இந்த நாளில் ஜெபித்த ஒரு தேவதாசர்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, நாடுகளுக்காக ஆண்டவரே சுவாமி, எடுக்கப்படுகின்ற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோத்திரங்கள் ஒன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இரக்கத்தின் பிதாவே சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அவள் செய்கின்ற ஊழியங்கள் ஒப்பந்திலும் உள்ள கரம் கூட இருந்து ஏச சுவாமி, இந்த மூலிக பாதைகளை பெரிதாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ராலிசிஸ்வர்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்கவனுமா ஜபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி சர்மிளாவுக்காய் வருகிறோம் அப்பா, அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மக இயேசப்பா, அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்த வேணுமாய், அந்த தேசத்துல இந்த மகளை ஒரு சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க செய்ய வேணுமாய், எங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாசச்சாரு சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய இருக்கிற பெங்களூர் மாநிலத்திலும் ஆண்டவரே அன்னைக்கு ஆத்து மக்களை அறுபடை செய்ய நீங்கள் உதவி செய்ய வேணுமா, எங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றவரை உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கூட இருந்து வழி நடத்த வேணுமா, எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளிலும் தாயா சிஷ்ய அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவருடைய சரீர பலவீனங்கள் இருந்து விடுதலைக்காய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய், இன்னும் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமாய், எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பொருளாதார தேவைகள் எல்லாத்திலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சௌதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், சௌதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல அவருடைய பிசினஸ் காரியங்கள், உரிய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சௌதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் சோத்திரம் அப்பா. அவர்களோடும் உங்களை கரம் கூட இருந்து வினோட எடுக்கிற ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் மாமன்று மாமேன் என்றும் பதில் தருவது சோத்திரம். ஜசிமாவையும் ஆண்டவரே இந்த வேலை இடத்துல பாதுகாத்து அந்த இடத்துல உங்களை கரம் கூட இருந்த அவையும் வழி நடத்த வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உங்களை கரம் எல்லோரோடும் கூட இருக்கிறதுக்காய் எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, இந்த நாளும் பாசப்பால் சரணுக்காய் நன்றி, அவருடைய ஊழியங்களுக்காய், அவருக்கிற கர்நாடக மாநிலத்துக்காய் எங்களுக்கு நாங்கள் சோத்திரம் பண்ணுகிறோம். அவருடைய சபை ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த நாளும் தாயார் பத்மா ஜேம்சம்மா, தாயார் குழேந்திரனம்மா இவர்களையும் பொறுப்பேற்று ஆண்டவரே இவர்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்த வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம், நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டுமா, எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் சாதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம், அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சாதரி கான்சிக்காய் சோத்திரம் அப்பா கான்சியோட உங்களுடைய கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். பொறுப்பேற்றவரை நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஊழியர் சுவிசேஷரின்வானரை அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமா காண்டவரை ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்காக எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். சாதரி வாணி வெங்கட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சாதர் சுபாஷினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவாவையும் பொறுப்பேற்று நீங்க வழி நடத்த பண்ணுப்பாய். இவர் எடுக்க போகிற ஜபங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சாதர் சுபா லங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். அவாவையும் பொருட்படுத்த ஆண்டவரே இந்த ஊழியங்களே கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். சாதர் ரஞ்சினி அலங்காரமணி சாதரி சாதரன் மகேந்திரன் ஐயா அவர்களையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் பாசாயன் ராஜநாயகத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஷியாமுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியம் இன்னமாக இயேசப்பா அவருக்கு சரீர சுகத்துக்காய் ஜபிக்கிறோம். இன்னமாக கூட இருந்து அவரையும் அவரை தராம இருக்கின்ற டாக்டர்ஸ் மார் நர்ஸ் மார் எல்லோரோடும் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. ருமானா குடும்பத்தில் மறுரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். அவருடைய ஊழிய இன்னமாக கத்தாவே அவரு உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் கத்தாவே சுவாமி ஊழியங்கள் செய்கின்ற பிள்ளைகளாய் அவர்கள் உங்களுக்கு நெலும்பி பிரகாசிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தில தெய்வ சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னமாக கதாவே சுவாமி தாட்சாயினியும் தாட்சாயினியுடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவரோட கூட இருந்து ஏசப்பா அந்த இன்னும் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறத்தக்கதாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையிலே இயேசு சுவாமி அவர்கள் கற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி. வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலிகளை நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி சார்பகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ரீட்டாண்டிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இவர்களுக்காய் நன்றி அப்பா. இன்னுமா காண்டவரே சுவாமி அந்த வேலையெடுத்த ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க ஜபிக்கிறோம். மகனை ஒப்பு கொடுக்கிறோம், மருமலை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பேர குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். மகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி சகோதரன்மார்க்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் வேலை செய்கிற ஒவ்வொரு உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய வேலைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் உங்களை பாதத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையில் எங்களுடன் முதல் முதலாக சகோதரி அகிலா இணைந்திருக்கிறார்கள், அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நிராலை விசேடமாக பிரைம் மினிஸ்டர் எங்களுடைய போம பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோக்காக ஜபித்திருந்தோம், அதற்கு அவருக்காகவும் ஜபியுங்கள். அதோடு வருகின்ற சனி ஞாயிறு நாங்கள் ஆரம்பிக்கிற அபிஷேக ஆராதனை காலையில் 8 மணிக்கு ஆரம்பமாகிறது சுமக்கூடாக, அதற்காகவும் ஜபித்து நிறைவு கொண்டு வாருங்களாமா.
2: ஆமேன் ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். சாதரி அகிலாவை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. அந்த மகளாண்டவரே நீங்கள் கூட இருந்த வசைய போன்ற ஊழியங்களை ஆசிர்வதித்து நீங்க வழி நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே எங்களுடைய போம பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோவை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா. எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த கனடா தேசத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு அமைச்சர் மாரையும் அப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய், அவர்களுக்குள்ள தேவ பயம் கடந்து வர வேணுமாய் கத்தாவே சுவாமி. உங்களுடைய கரம் அவர்களோடும் கூட இருக்க வேணுமாய், நாங்கள் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். நீங்கள் சனி ஞாயிறுல கால வேளையிலே சூமக்கூடாக அபிஷேக ஆராதனை நடத்துகிறோம். நேமியானால் இணைந்து ஜபியுங்கள், கத்தர் மீதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமீன். அருமையாளர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தார். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்தார்கள். அதே வேளையிலே உலகத்தின் பல பாகங்களிலிருந்து பல ஊழியர்கள் இணைந்து ஜபித்தார்கள். முதல் முதலாக இன்றைய நாளிலே அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு வந்து ஜபித்து கத்தரண்டை வழிநடத்தினார்கள். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே முதல் முதலாக எங்களுடன் இணைந்து ஜபித்த சகோதரி அகிலா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு சிஸ்டர் அப்படி இணைந்திருங்கள். ஒரு விசேட செய்தி ஒன்று வருகிறது.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: சிஸ்டர் ஜானட், சிஸ்டர் அகிலா, அப்படியே நெல்லுங்கம்மா. ஹீலிங் மினிஸ்ட்ரி ஒரு செய்தி ஒன்று வருகிறது, நீங்கள் கேட்க முடியும். கத்தர் வழி நடத்துவாராக. கேளுங்களம்மா, அப்படியே நின்று கொள்ளுங்கள். ஆமேன்.
4: சீரற்ற முறையில் இயங்க உருவாக்கவில்லை, புரிஞ்சுக்கீங்க? சீரற்ற முறையில், வாட் இஸ் வியாதி? வியாதி சீரற்ற முறையில் இயங்கும் சரீரம். அப்படி இயங்குவதற்காக இந்த சரீரத்தை உருவாக்கவில்லை. அதை அவர் சரியான செயல்பாட்டுடன் இயங்கவும் வலிமை உள்ளதாய் இருக்கவும் அதை உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஆகவே என்னுடைய சரீரம் இயற்கைக்கு பாற்பட்ட சரீரமாய் எப்போதும் என்னாலும் இருக்கும். என் உடலின் ஒவ்வொரு பகுதியும் சரியாக தேவன் இயங்க வேண்டிய விதத்தில் ஒவ்வொரு நிமிடமும் இயங்குகிறது. என் உடல் தேவனுடைய இயங்கும் முறைப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால் வியாதி என்னுடைய சரீரத்திற்குள் ஜீவிக்க முடியாது. ஒவ்வொரு உறுப்பும் அணுவும் அமைப்பும் ஒழுங்காக தேவ கிருபையினால் இயங்குகிறது. தெய்வீக செயல்பாடு எனக்குள்ளாக ஒவ்வொரு நிமிடமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தேவனுடைய ஜீவன் என்னுடைய சரீரத்துக்குள்ளாக ஓடுகிறது, செயல்படுகிறது. என் உடலே நீ செயலிழப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. நீ தெய்வீக செயல்பாட்டுடன் செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டாய். என் உடலின் ஒவ்வொரு பகுதியும் தேவ வல்லமையினார், தேவ கிருபையினார், தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இயற்கைக்கு பாற்பட்ட சரீரமாக இயங்குகிறது. ஒவ்வொரு அணுவிலும் தேவனுடைய ஜீவன் பாய்ந்து செல்லுகிறது. சீரற்ற தன்மையை நான் நிராகிக்கிறேன். தேவனுடைய செயல்பாட்டை என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உயிர்ப்பிக்கும் வல்லமை, ஜீவனின் வல்லமை எனக்குள்ளாக ஒவ்வொரு நிமிடமும் பாய்ந்து செல்லுகிறது. கர்த்தர் என்னுடைய சரீரத்தை பலமுள்ள சரீரமாக, இயற்கைக்கு பாற்பட்ட சரீரமாக, தேவனுடைய வல்லமையினால் இயங்கும் சரீரமாக மாற்றிவிட்டார். ஒவ்வொரு நாளும் தெய்வீக ஆரோக்கியத்தில் நான் நடக்கிறேன். என் உடல் முழுமையான ஒழுங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது.
5: What's your biggest regret in your career?
6: That I didn't start practicing my communication skills.
4: என் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய அபிஷேகம் கிரியை செய்கிறபடியினால் என் சரீரமானது கர்த்தருடைய சரீரமாயிருக்கிறபடியினால், கர்த்தருடையதாயிருக்கிறபடியினால் எந்த வியாதியும் என் சரீரத்தை கீழ்படுத்தி வேதனைப்படுத்த முடியாது. என் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய அனைத்திலும் தேவனுடைய முழுமையான அற்புதமான அபிஷேகம் நிறைந்த ஆரோக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கர்த்தருடைய வல்லமையினால் நான் பலப்படுத்தப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையினால் நான் காக்கப்படுகிறேன். கர்த்தருடைய ஆரோக்கியத்தினால் நான் நடத்தப்படுகிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நான் செயல்படுகிறேன். என் நோய் எதிர்ப்பு அமைப்பு வலிமையாகவும் செயல்பாடாகவும் உள்ளது. என் உடலில் எந்த விதமான நோயும் தங்க முடியாது. என் உடல் தானாகவே தேவன் நியமித்த இயங்கு முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். இந்த சரீரம் நான் ஜீவிக்கும் நாளெல்லாம் தேவனுடைய கிருபையினால் காக்கப்படும், தேவனுடைய வல்லமையினால் காக்கப்படும். தேவனுடைய ஜீவன் என் சரீரத்துக்குள்ளாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவியானவர் என்னுடைய சரீரத்துக்குள்ளாக என் சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறபடியினால் மரணம் கோளாறு செயல்பட முடியாது. என் சரீரம் பலமாக இருக்கும், இயங்க வேண்டிய விதத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும். தேவ வல்லமையினால் செயல்படும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறபடியினால் இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புத சரீரமாய் என்னுடைய சரீரம் செயல்படும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உச்சரிக்கிறேன். யாதியே, என் சரீரம் என்னுடையதல்ல, தேவனுடையது. தேவனுடையது. தேவனுடைய சரீரத்தை தொட முடியாது. சொல்லுங்க, தொட முடியாது. இதுவும் சரீரம் இல்ல, அவருடையது, கர்த்தருடைய சரீரம். கர்த்தரும் இந்த சரீரத்துக்குரியவர். யாது நிக்க முடியாது. சொல்லுங்க, போ. In the name of Jesus. என்னுடைய சரீரம்னா வரலாம், இது என் சரீரம் கிடையாது. சொல்லுங்க, என் சரீரம் கிடையாது. கிரயத்திற்கு கொண்டார், கிரயத்திற்கு கொண்டார். இது பரிசுத்தமான சரீரம், காக்கப்படுகிற சரீரம். நான் காக்கிறேன் தேவ பலத்தினால். எந்த விதமான இச்சைகளுக்கும் இந்த சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். பாலிய இச்சை, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுகிறேன். பரிசுத்தமாக என்னுடைய சரீரத்தை நான் காத்து கொள்ளுகிறேன். என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆகவே கர்த்தர் என் சரீரத்தை பாதுகாக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. என்னை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, என் சரீரத்தை நீ கிரயத்திற்கு கொண்டீரே. நன்றி ஆண்டவர். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. இது உங்க சரீரம் அல்ல,

அருமையான பாடல் பார்த்தீங்களா, நீ உனக்கு சொந்தம் அல்ல. அப்ப எப்படி இந்த சரீரம் எனக்கு சொந்தமல்லாத சரீரத்தை எப்படி வியாதி ஒட்டி கொள்ள முடியும்? ஒருவேளை வியாதி இருந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்லுங்க, get out, out by the name of Jesus, because it's not your property. ஆனா நீங்க தான் அதை பாதுகாக்கணும். உங்களுடைய சரீரம் கர்த்தருடையது. அப்ப நீங்க தான் சொல்லணும், இந்த சரீரம் கர்த்தருடையது, நீ தொட முடியாது. இயேசுவின் நாமத்தில் நன்றி ஆண்டவரே. சந்தோஷமா இருக்கீங்களா? Now we are going to speak. இயேசுவின் நாமத்தில் மூளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை மூளைக்குள்ளாக இறங்குகிறது. எந்த வியாதியும் என் மூளையை தொட முடியாது. இதயத்திற்குள்ளாக ஜீவன் பாய்ந்து செல்லுகிறது. நோ ஹார்ட் அட்டாக். இதயம் கிளீனா ஸ்ட்ராங்கா இருக்கு. வல்லமையா செயல்பட வேண்டிய விதத்தில் என்னுடைய இதயம் இயங்குகிறது. என்னுடைய நுரையீரல் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தீங்கு தொட முடியாது. என் கல்லீரல், என் சிறுநீரகம் தேவ வல்லமையினால் நிரம்பி இயங்குகிறது. சாத்தானே, வியாதியே தொட முடியாது. என் வயிறு, சிறு குடல், பெருங்குடல், கணையம், மண்ணீரல், சிறுநீர் பை, பித்தப்பை இயேசுவின் நாமத்தினால், தேவ பலத்தினால், தேவ அபிஷேகத்தினால், உயிர்த்தெழுதன் வல்லமையினால் நிரப்பப்பட்டு காக்கப்படுகிறது. என் கணையம் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய தலையை காக்கிறி. என்னுடைய தலை, என்னுடைய முடி, என்னுடைய நெற்றி, என்னுடைய கண்கள், என்னுடைய கண்ணிமை, கண்மணி, புருவம், காது, மூக்கு, கண்ணம் இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமையினால் நிரப்பியிருக்கிறது. எந்த வியாதியும் எந்த உறுப்புக்குள்ளும் இறங்கி கிரிய செய்ய முடியாது, நுழைய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உறுப்பும் இயங்க வேண்டிய அற்புத விதத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாய், என்னுடைய உதடு, என்னுடைய பல், என்னுடைய நாக்கு, என்னுடைய மேல்வாய், என்னுடைய தாடை, என்னுடைய முகம், கழுத்து, தொண்டை, குரல் வளை, இடறி எல்லாம் இயேசுவின் சர்வ வல்லமை உள்ள அற்புத நாமத்தினால் புதுப்பிக்கப்படுகிறது. ஜீவனை பெறுகிறது. ரெஸ்டோ, ரெஸ்டோ, சுகமாவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக, வல்லமையினால் நிரப்பப்படுவதாக. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு உறுப்பும் இனிமேல் வியாதியோடு இருக்க முடியாது, ஜீவனோடு இருக்கிறது. பேர் வைத்து சொல்லுகிறோம் பிரதர், தனித்தனியா சொல்லுகிறோம். நடந்துருச்சு. என்னுடைய தோல், மார்பு, வயிறு, முதுகு, இடுப்பு தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவதாக. என்னுடைய தொப்புள், தோள்பட்டை, விலா எலும்பு, உணவு குழாய், முதுகெலும்பு, நரம்பு எல்லாரும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உணவு குழாய்க்குள்ள வல்லமை. நான் சாப்பிடும் போது சாப்பாடு நல்லா உள்ள செல்லுது. முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங், ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த வலியும் இருக்காது. நான் குதிப்பேன், நப்தலியை போல குதித்து நான் நல்ல வசனங்களை வசனிப்பேன். கர்த்தருடைய கரம் என்னுடைய எலும்புகளுக்குள்ளாக செயல்பட்டு எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிறது. தேவ அபிஷேகம் என்னுடைய ரத்தத்தில் ஓடுகிறது. மை பிளட் இஸ் கிளீன். சொல்லுங்க, என் ரத்தத்தில் கோளாறு இருக்காது. ரத்தம் தாங்க மீன். ரத்தம் கிளீன் ஆயிடுச்சு. இயேசுவின் வல்லமை என்னுடைய ரத்தத்துக்குள்ளாக பாய்ந்து செல்லுது. இட் இஸ் ஹீல்டு. சுகமாயிடுச்சு. என்னுடைய கை,
முழங்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, கை விரல்கள், கை மூட்டு எல்லாம் சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்தில் செயல்படுகிறது. பலவீனமா இருக்காது, பலவீனமா இருக்காது. தேவ பலத்தினால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இயங்குகிறது. அற்புதங்களை கர்த்தர் என்னுடைய சரீரத்தில் செய்கிறார். என்னுடைய கால், என்னுடைய தொடை, முழங்கால், கணுக்கால், பாதம் கூட பாருங்க, பாதம் கூட ஸ்ட்ராங்கா இருக்கு, பாதம் கூட ஸ்ட்ராங்கா இருக்கு, முழங்கால ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க வயதானவர்களா இருந்தாலும் சரி, முழங்கால் ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்லுங்க, முழங்கால் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹல்லேலூயா. நான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன். நீங்க நிறைய பேர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாமல் உட்கார்ந்து ஜெபிக்கிறாள். கேட்டா ஆர்த்ரைட்டிஸ், ரொமாண்டிசம் எதுவும் இருக்கா சொல்லுங்க. தேவ வல்லம ஜெபிக்கும்படியாக என்னுடைய முழங்கால் எலியாவின் முழங்காலை போல ஜெபிக்கும் கால்களாக மாறிவிட்டது. என்னுடைய கணுக்கால், கால் விரல்கள், குதிகால், கால் நகம் கூட ஹீல் ஆயிடுச்சு. விரலின் நகம் கூட ஹீல் ஆயிடுச்சு. ஒன்னை கூட போறது கூட ஹீல், சுகம் ஆயிடுச்சு. கால் மூட்டு, தொடையெலும்பு எல்லாமே பவர் சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்குள்ளாவும் தேவ வல்லம, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லம, தேவ வல்லம சொல்லுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு உறுப்பிலும் தேவ வல்லம கிரியை செய்கிறது. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அற்புதங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான செய்கிற காரியங்களை செய்கிறவரே ஆண்டவரே, எங்க தோலை உயிர்ப்பிக்கிறீர் கர்த்தாவே. எங்க தோல்ல வல்லம பாய்ந்து செல்லுது. எங்க தாடை கழுத்து எல்லா இடங்களிலும் தேவ வல்ல, வயிறுக்குள்ள, வயிறுக்குள்ள தேவ வல்லம எல்லாமே ஜீர்ணிக்குது. சூப்பர் நேச்சுரலா ஜீர்ணிக்கிறது. ஆண்டவரே நன்றி சொல்லுவோமா. என்னுடைய அணு செல்கள், நிலை செல்கள், நரம்பு செல்கள், சிவப்பு இரத்த அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள் எல்லாமே இயற்கைக்கு பார்ப்பட்ட அபிஷேகத்தினால் நிரம்புகிறது. தேவ வல்லமையினால் ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே வல்லம, எல்லாமே இயற்கை கப்பாடுவிட்ட வல்லம. மூல செல்கள் டிஎன்ஏ சொல்லுங்க, டிஎன்ஏ இயேசுவின் நாமத்தில் தேவ அபிஷேகத்தினால் இயங்குகிறது. செல் பிளாசம், செல் மெம்பர் எல்லாமே இயேசுவின் வல்லமையினால் நிரம்பி கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. கர்த்துடைய வல்லமை நடத்துகிறது. உங்க வல்லமை அல்ல, ஏன் பலன் அல்ல, அவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு உறுப்புகளையும் பாய்ந்து செல்லுகிறது. மேல் திசுக்குள்ள வல்லமை எழும்புகிறது. ஹல்லேலூயா. இணைப்பு திசுக்குள்ள வல்லமை இறங்குகிறது. தசை திசுக்குள்ள வல்லமை இறங்குகிறது. நரம்பு திசுக்குள்ள, எலும்பு திசுக்குள்ள, குருத்தெலும்புக்குள்ள, ரத்த திசுக்குள்ள, லிம்ப் திசுக்குள்ள, கொழுப்பு திசுக்குள்ள, ஒவ்வொன்றுக்குள்ள, ஒவ்வொரு டிஷ்யூ எல்லா டிஷ்யூ இங்கிலீஷ்ல எல்லா செல் டிஷ்யூ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பவர் ஆஃப் காட். ஒவ்வொரு திசு தேவ வல்லமை, தேவ அக்னி, தேவ அபிஷேகம், தேவ வார்த்தை, வார்த்தை உயிர்ப்பிக்குது. ஒவ்வொரு அணுக்குள்ளையும் தேவ வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இனிமேல் விட போறது கிடையாது. வியாதி கிரியை செய்ய முடியாது சொல்லுங்க. தேவ வார்த்தை கிரியை செய்து என் இருதயத்துக்குள்ளாக தேவ வார்த்தை இருக்கு. அற்புதமான வார்த்தை. ஒவ்வொரு முக்கியமா மூளை, மூளை ஃபங்க்ஷன் ஆகுதுப்பா. என் பிள்ளை மூளைக்குள்ள தேவ வார்த்தை, தேவ அபிஷேகம். ஹல்லேலூயா. பெரிய மூளை, சிறு மூளை, மூளை தண்டு, முதுகு தண்டு, நரம்புகள், உணர்வு நரம்புகள், இயக்க நரம்புகள், நரம்பு எல்லாமே தேவ அபிஷேகம், எல்லாமே தேவ வல்லமை. என்னுடைய நரம்பு அமைப்பு எல்லாம் சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா. எல்லாம் சொல்லுங்க. ஒவ்வொரு உறுப்பும் சூப்பர் நேச்சுரல். இப்ப எலும்புகளுக்காக ஜோ பண்ண போறேன். எலும்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. இருதயத்துக்காகவும் ஜோ பண்ண போறோம். எலும்பு போதும் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய எலும்பு அமைப்பு
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகிறது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் தேவ வல்லம என்னுடைய எலும்பு அமைப்பை காக்கிறது. இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு, சொல்லுங்க ஆண்டவரே வல்லமை இறங்குது. முதுகு எலும்பு, மார்பெலும்பு, இயேசுவின் வல்லமை எலும்பு மூட்டுகள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குது, இறங்குது. ஒவ்வொரு எலும்புக்குள்ளும் தேவ வல்லமை இறங்குது, ஒவ்வொரு எலும்பும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நீங்க வயதானவர்கள் ஸ்ட்ராங், நீங்க சொல்லுங்க இது அபிஷேகம, அபிஷேகம் கிரியை செய்கிறது. ஆண்டவரே அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிறவரே நன்றி நன்றி நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிற தேவன் ஹல்லேலூயா. நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கின்றார் ஹல்லேலூயா. சோத்திரம் சொல்லுவோமா? தசைக்காக ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. எலும்பு தசைகள் தேவ வல்லம் இறங்கட்ட சொல்லுங்க. எலும்பு தசைகளுக்குள்ளாக இதய தசை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆண்டவரே. அதுக்குள்ள வல்லமை இறங்குது, இறங்குது. பிணைப்பு, பிணைப்புனா லிகமெண்ட், லிகமெண்ட்டுக்குள்ள பிணைப்புக்குள்ள தேவ வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். டயஃப்ரம்க்குள்ள இயேசுவின் நாமத்தில் டயஃப்ரம். ஹல்லேலூயா. வயிற்று தசைகள் ஆண்டவரே, வயிற்று தசைகள் பவர், பவர் இறங்கட்டும் கர்த்தாவே. முக தசைகள் வல்லமை இறங்கட்டும், விடாதீங்க. ஹல்லேலூயா. கர்ப்பத்தை ஆண்டவர் தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். யூட்ரஸ் தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹீல், எந்த கேன்சரும் வராது இயேசுவின் நாமத்தில். ஒளிந்து போ. ரத்த ஓட்ட அமைப்புக்காக இப்போ ஜெபிக்க போறோம் ஆண்டவரே. ரத்த ஓட்ட அமைப்புக்குள்ளாக தேவ வல்லமை சொல்லுங்க. ரத்த ஓட்ட அமைப்புக்குள்ளாக தேவ அபிஷேகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் அபிஷேகம் சொல்லுங்க. இறங்குது, இறங்குது. ரத்த ஓட்ட அமைப்பு இதயத்துக்குள்ளாக, ஏவட்டாக்குள்ளாக. ஹல்லேலூயா. ஏவட்டா உள்ள இருக்க, ஏவட்டா இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. பிளாக் இருக்கக்கூடாது. ரத்த குழாய்கள், ரத்த குழாயின் ஆற்றி, ஆற்றிக்குள்ள தேவ வல்லமை சொல்லுங்க. வெயின், வெயின்னா சிறைகள், சிறைகளுக்குள்ளாக தேவ வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக ஆண்டவரே. ரத்த ஓட்ட அமைப்பு தேவ அபிஷேகத்தினால், தேவ வல்லமையினால், தேவ காருணியத்தினால், வாக்கு தத்துவத்தினால் தாங்கப்படுகிறது, காக்கப்படுகிறது. சிறு ரத்த குழாய்கள் பிளாஸ்மா சொல்லுங்க. பிளாஸ்மா வல்லமை இறங்குது. இதய வால்வுகளுக்குள்ளாக தேவ வல்லமை, இதய ரத்த குழாய்களுக்குள்ளாக, நாடி துடிப்புக்குள்ளாக தேவ வல்லமை. விடமாட்டாண்டவரே, விடமாட்டோம். நாடி துடிப்புக்குள்ள கூட தேவ அக்கினி இறங்கிடுச்சு. இருதயத்துக்குள்ள வல்லமை, ரத்தத்துக்குள்ள வல்லமை. சுவாச அமைப்பு இப்ப ஜெபிக்க போறோம். சுவாச அமைப்பு தேவ வல்லமையினால நல்லா பிரீத் பண்றீங்க. ஆஸ்துமா இருக்கவே இருக்க, எல்லா ஆஸ்துமா பிரீதிங் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. ஒளிந்து போ. இயங்கு நுரையீரலே தேவ வல்லமையினால் நிரப்பப்படுகிறது. காற்று பைகள் தேவ வல்லமையினால் நிரம்புகிறது. காற்று குழாய் தேவ அபிஷேகத்தினால் நிரங்குகிறது. டக்கியா தேவ வல்லமையினால் நிரம்புகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சைனஸ்கள் அதுவும் தேவ வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும். தொண்டை, குரல்வளை, டயஃப்ரம் எல்லாத்துக்குள்ள பவர், பவர் எல்லாமே பவர்னால இயங்குவதாக சொல்லுங்க. பவர்னால இயங்குவதாக, தேவ வல்லமையினால் இயங்குவதாக. என்னுடைய வல்லமை அல்ல, என்னுடைய சரீர பலம் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நடக்குது, நடக்குது. செரிமான அமைப்புக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய செரிமான அமைப்பு இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமையினால் இயங்குகிறது. என்னுடைய வாய், உணவு குழாய், வயிறு, கல்லீரல், பித்தப்பை, கணையம், குடல்கள், நாக்கு சாறு, சுரப்பிகள், நாக்கு பற்கள் எல்லாம் பவர். செரிமான அமைப்பு தேவ வல்லமை. நாங்க சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடுலயும் தேவ வல்லமை, தேவ வல்லமை. சிறுநீரகத்துக்காக ஜெபிக்க போறோம் ஆண்டவரே. சிறுநீரகம் தேவ வல்லமையினால் இயங்குவதாக, அபிஷேகத்தினால் இறங்குவதாக, வேஸ்ட் எல்லாம் வெளியே வருவதாக. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, கல்லெல்லாம் இருக்கக்கூடாது. நோ ஸ்டோன் இன் தி கிட்னி, கிட்னி ஸ்டோன் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ சொல்லுங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும், வெளியே போ.
லீவ். இப்பொழுதே எல்லாம் கரைஞ்சு ஓடி வெளிவருவதாக. கிட்னி ஸ்டோன், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை ஹீல் சொல்லுங்க, சிறுநீர் வழி, ஹல்லேலூயா. எல்லா சுரப்பிகளும் சுரப்பதாக, தேவ வல்லமை இறங்குவதாக சொல்லுங்க. ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே, பெருங்குடலை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இதெல்லாம் வெளியேற்ற அமைப்பு எல்லா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு அமைப்பும் எவ்ரிதிங் ஹீல், ஹல்லேலூயா. பெருங்குடல், மலக்குடல், மலவாயில் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் பவர் இறங்கட்டும். ஒரு பகுதியிலும் எந்த மால் ஃபங்க்ஷன் இருக்க முடியாது, இயங்க வேண்டிய விதத்தில் தான் இயங்குது. ஹார்மோனுக்காக ஆண்டவரே, எங்க ஹார்மோன் சரியாக சுரப்பிகள் சுரப்பதாக. ஹல்லேலூயா. பிட்யூட்டரி சுரப்பு, இயேசுவின் நாம பிட்யூட்டரி கிளாண்ட், பிட்யூட்டரி சுரப்பு ஹீல், பவர்ல இயங்குவதாக. தைராய்டு சுரப்பு ஹீல், நோ மோர் தைராய்டு சொல்லுங்க, தைராய்டு சுரப்பு ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பாரதைராய்டு ஹீல், தேவ வல்லமை இறங்கட்டும். சுரப்பிகளுக்குள்ளாக அபிஷேகம், அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவை மரித்தோல் எழுப்பின தேவ வல்லமை இறங்கட்டும். அட்ரினலின், இயேசுவின் நாமத்தில் அட்ரினலுக்குள்ள இறங்கட்டும் கர்த்தாவே. கனைய தீவுகளுக்குள்ளாக தேவ வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஹார்மோன்களுக்குள்ளாக இன்சுலின் கர்த்தாவே, தைராக்சின் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் இன்சுலின் கர்த்தாவே. இப்பொழுதே சிறப்பதாக சரியாக இயங்கட்டும். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடாது சொல்லுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்காது. ரெசிஸ்டன்டா இருக்கிற எல்லா இயங்கு முறையும் நார்மலா மாறுது. சக்கர வியாதி இருக்க முடியாது, பான்கிரியாஸ் சரியாக இயங்குகிறது, இன்சுலின் செக்ரீட் ஆகிறது, செத்து போன எல்லா உறுப்புகளும் உயிரடைகிறது, கோளாறாய் செயல்படுகிற ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படுகிறது, என்னுடைய கண்கள் சரியாக இயங்குகிறது. ரெட்டினா சொல்லுங்க, ரெட்டினா சூப்பர் நேச்சுரலா மாறிடுச்சு. கார்னியா, ஹல்லேலூயா. ஐரிஸ், அதுல கூட வல்லமாங்க, விட போறது கிடையாது. பார்வை நரம்பு, அந்த நரம்புல வல்லமையை ஊத்துங்க ஆண்டவரே. உணரும் செல், உணரும் செல்லு கூட இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்தில் தேவ வல்லமையினால் நிரம்புவதாக. மனம், மூக்கு, ஹல்லேலூயா. காது தட்டு, எல்லாமே காதுகள் எல்லாத்துக்குள்ளையும் தேவ வல்லமை, விட போறது கிடையாது. ஆண்டவரே உம்முடைய சரீரம், ஆண்டவரே இது அவருடைய சரீரங்க, என்னுடைய சரீரம் கிடையாது. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பாகமும் தேவ அபிஷேகத்தினால் நிரம்பி, தேவ வல்லமையினால் நிரம்பி, இனிமேல் வியாதியோடு இருக்காது. கண்ணு ப்ராப்ளம் இருக்கா, கார்னியா ப்ராப்ளமா, ரெட்டினா, ஐரிஸ் எல்லாமே ஹீல் ஆயிடுச்சு. இருதய வியாதி ஹீல், இருதய சுகமாவதாக. உள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு அணு ஒவ்வொரு செல் இயேசுவின் நாமத்தில் ஹீல் இன் தி நேம் ஆஃப். கைகள், கை தூக்க முடியலையா, கைவேலி சில பேருக்கு இப்படி தூக்க முடியாது, கை சரியாவதாக, கை சரியாவதாக, பாதங்கள் சரியாவதாக, கழுத்து சரியாவதாக, தோள்கள் ஸ்ட்ராங்கா இருப்பதாக. பலம், பலம் எனக்குள்ளாக, ஒவ்வொரு உறுப்புக்குள்ளும் பலம் சொல்லுங்க. தேவ வல்லமை, தேவ வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை. சகோதரனே பலவீனம் கிடையாது, பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறபடியினால் பலவான். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் என்னை சுகமாக்கி விட்டார், என்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் இயேசுவின் நாமத்தில் சுகமானேன், சுகமாயிற்று. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இந்த சரீரத்துக்குள் இருக்கிறார். கிறிஸ்து என்னுடைய ஒவ்வொரு உறுப்புக்குள்ளாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தேவ வல்லமை செயல்படுகிறது. இனிமேல் இந்த சரீரம் எனக்காக ஜீவிக்காது, அவருக்காக ஜீவிக்கிறது. No more I that liveth, but Christ that liveth in me. Christ liveth in me, and the life that I now live in the flesh, I live by the faith of the Son of God. Hallelujah. இனிமேல் இந்த சரீரம் என்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக இயங்காது. No more to fulfill the lusts of my flesh. இந்த சரீரம் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, ஆரோக்கியமாக இருப்பதற்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த சரீரம் ஒவ்வொரு உறுப்பும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு செயல்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றிலிருந்து தூக்க வரலையா, ஒவ்வொரு பாகமும் ஹீல் ஆகுது. ஹீல் பெற்றுக்கொள்ளுங்க.
டிஸ்டர்பன்ஸா இருக்கா ஹீல் பெற்றுக்கொள்ளுங்க. உயிர்த்தெழுதல் வல்லமை ஒவ்வொரு உறுப்புகளையும், முக்காசி உறுப்பு நாங்க சொல்லிட்டோம், ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவ வல்லமை இறங்கிடுச்சு இறங்கிடுச்சு. ஒவ்வொரு பாகத்துக்குள்ளேயும் தேவ வல்லமை சொல்லுங்க, நான் சுகமானேன், நான் சுகமானேன், என் உறுப்புகள் சுகமானது, தேவ அக்னியினால் நிரம்பி இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உயிர்த்தெழுதன் வல்லமைக்காக நன்றி. என்னுடைய சரீரத்துக்குள்ள வல்லமை நதியாய் பரவி பாயுது, இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் எல்லா பாகத்திலும் தேவ வல்லமை பாய்ந்து செல்லுது. இனிமே என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் அபிஷேகத்தினால் இயங்கும் சொல்லுங்க. அபிஷேகத்தினால், தேவ வார்த்தையினா, தேவ கிருபையினா, தேவ தயவினா இயங்க போகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்து என் ஜீவன், கொலோசியர் 3:3, கிறிஸ்ட் இஸ் மை லைஃப், கிறிஸ்து என் ஜீவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இந்த சரீரத்துக்குள்ளாக புது பலன், புது பலன், புது ஜீவன், புது வல்லமை, புது எல்லாமே. டேமேஜ் ஆன பாட்டெல்லாம் ரெஸ்டோர், டேமேஜ் ஆன உறுப்புகள் ரெஸ்டோர் இன் ஜீசஸ் நேம், ரெஸ்டோர் பை த வேர்ட் ஆஃப் காட். செயல்படுவதாக, இயங்குவதாக. எப்படின்னு நினைக்காதீங்க, எப்படி நினைச்சினா ஒண்ணுமே நடக்காது. ஒருவேளை ஃபுல் டேமேஜா கூட இருக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை சுத்தமாக்குகிறார். தேவ வல்லமை உன்னை தொடுகிறது, உன் குழந்தையை தொடுகிறது. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவ வல்லமை உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறது. யோவான் 5:6 கேட்டார் அல்லவா, 38 வருஷமாய் படுத்து கொண்டிருந்த, நோவாய் படுத்து கொண்டிருந்த அந்த நபரிடத்தில் கேட்டார் அல்லவா, Do you want to be made whole? சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசுவின் ஜீவன் உனக்குள்ளாக ஒவ்வொரு நிமிடமும் பாய்ந்து செல்லும் வரை உன் சரீரம் பசுமையும் புஷ்டியுமாயிருக்கும். முதிர் வயதில் கனி கொடுப்பாய். கர்த்தர் உத்தமர் என்றும், என் தேவனாகிய கர்த்தருக்கு அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படிக்கு அவர்கள் முது வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள், முதிர் வயதில் கனி கொடுப்பார்கள். சங்கீதம் 92:14-15,

ஆமீன் ஆமீன். அருமையான ஆராதனையுடன் கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். உடல் உறுப்புகள் இயங்க கத்தரிடம் தினமும் அறிக்கை பண்ணுக வேண்டிய காரியம். இது எங்கள் சரீரம் அல்ல, அது அவருடைய சரீரம். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். தேவ ஊழியர் பாஸ்டர் ரெவரன் போல் டோசன் அவர்கள் எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். சிஸ்டர் அகிலா, சிஸ்டர் மேரி, சிஸ்டர் மேரி, ப்ரைஸ் தி லார்ட் அம்மா, ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேரி. உன்னோட மைக் ஆன்ல இருக்கம்மா, மைக் ஆஃபில் இருக்கு. ப்ரைஸ் தி லார்ட். ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஊழியர்கள் இணைவார்கள், ஆயத்தமாவோம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் இன்னும் ஒரு செய்தி கூட கடந்து செல்வோமா? ஆமீன்.

நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாழ்வதாக.

0: கூடாத காரியம். இப்படினா தன்னை அடிக்கடி பெறுகிற மழையை குறித்து தங்கத்தில் பெயரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரம் வாய்ப்பிக்கும் நிலமான குமாரனை தாங்களே மறுபடியும் செலவில் அடைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திறந்தவர்கேவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்படினா தன்னை அடிக்கடி பெறுகிற மழையை குறித்து தங்கத்தில் பெயரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரம் வாய்ப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முழு செடிகளையும் முழு பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தாழ்வாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாகவும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொல்லும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். இவரே ஆக்கியம் இங்கே ரட்சிப்பின் கனிகளை குறித்து பேசாமல் ரட்சிப்பின் வேலை பற்றியே பேசுகிறார். ஒன்பதாவது வசனத்தை குறிப்பாக பார்ப்போம் என்றால், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளும் காரியங்கள் உலகத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் கனிகளை குறித்து கூறி அதனால் கிடைக்கும் பலங்களை குறித்து கூறுகிறார். தங்களுக்கு கிடைக்கும் பலங்களை இழந்து போகக்கூடிய சாத்தியம் உண்டு என்பதை கூறுகிறார். அனைத்து வேலைப்பாடுகளும் இணைந்து ஒரு பலமும் இல்லாமல் போகும் ஆபத்தும் உண்டு என்பதை அப்போஸ்தலனாய பவுல் கூறி எச்சரிப்பதை ஒன்று கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் 11-15 வரை உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறேன், ஒன்று கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் 11 வசனம் முதல், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையாறு பெற்ற கல், மரம், பொல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அதனவனுடைய
1: வேலைப்பாடு மேரி பிரைஸ் லார்ட். சிஸ்டர் மேரி பிரைஸ் லார்ட்.

0: Recording in progress.
1: Praise the Lord, brother. உங்களை வாழ்த்து ரோம் வரவேற்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே ஜபங்கள் கூடாக பாடல்கள் கூடாக கடந்து செல்கிற பொழுதும் கத்திரை நாமத்தை உயர்த்த இணைந்திருக்கிற உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மறு உழைப்பில் கேட்க போன்ற ஒருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. Amen.
2: God bless you, brother. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை இயேசப்பாவுக்கு செலுத்திக் கொண்டு தகப்பனே சங்கம் அம்மாடத்தில் நின்ற அன்பான சகோதர குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் பற்றி முழலார் ரீதியில் சங்கம் அம்பானுடைய கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கு எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அன்னு தினவும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்துல எடுத்துக்கொண்டு தகப்பனே உலக ரீதி ராஜா நிரந்தரமான சமாளத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். தகப்பனே நிரந்தரம் சமாளத்தை கொண்டு வாங்க ராஜா. அதுக்காக நினைச்சோம் தகப்பனே அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தளபதியோடு நீங்கள் பேச வேண்டும் ஜெபிக்கிறேன். தகப்பனே நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. அதுக்காக நினைச்சு வந்தாப்பனே சோத்திரம் தகப்பனே. மற்றும் ராஜா ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாயிருக்கிற குடும்பங்களுக்கு ஆசீர்வாத தடைகளாயிருக்கிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வவல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்கள் ராஜா நிறைவா ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நினைஞ்சு தகப்பனே. மற்றும் ராஜா பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் எசப்பா உங்களுக்கு ஊதலையை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் ஊதலுடைய பிரசன்னம் பாதுகாப்பா வழிந்து கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி ராஜா. தகப்பனே எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிடுதுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.

எலும்போடு எலும்பாக என் சதையோடு சதையாக நரம்போடு நரம்பாக.

உடல் முழுதும் கலந்தீரே, உயிரிலும் கரைந்தீரே.

நீலே என்னை தேடினானும் உம்மைத்தான் காணவே கூடும். உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக

எனக்காக உயிரை தந்து உம்மன்பிலே விழ வைத்தீர். உமக்காக உயிரை தந்து உம்மன்பிலே விழ வைத்தீர். வருவேன் என்று போய்விட்டு

0: நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட வேண்டுமோ? வாழ்வில் எது இழந்தாலும் உம்மை இழந்திடுவேனோ? வாழ்வில் எது இழந்தாலும் உம்மை இழந்திடுவேனோ? உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னுள் கரைந்த இயேசுவே, என்னுள் கரைந்த இயேசுவே. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்தி உங்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை போய்க்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. God bless you. Amen.
2: லண்டன்
1: யூகேல இருந்து இணைந்து அருமையான ஜபங்களுக்கூடாக, பாடலுக்கூடாக வழி நடத்தினார் கத்திர தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. God bless you. Amen. Amen. அருமையானவர்களை, நாங்கள்
3: இணைந்திருப்பது
1: சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

0: பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேய்ப்பனின் குரல் இந்த வானொலியின் சுமூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. தகப்பனே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கீங்க நாங்கள் வைத்து பார்க்கிறோமே. அந்த வார்த்தையின்படியாக ராஜா, வார்த்தையாக வந்த தேவன், வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரலோகம் சேர்க்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மனிதன் 54 மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு பார்க்கிறோமே அப்பா. அவருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பிழைக்கும்படியாக தேவரீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. எங்களை தாழ்த்தி கருத்துல ஒப்புடுகிறோம். நீர் எங்களே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே. ஆமேன், ஆமேன்.
1: Hallelujah. Let us worship the Lord God. Hallelujah. His name is above all names. Hallelujah. அவருக்கு மற்றும் தான் ஜெயம் உண்டு. Hallelujah. ஜெயம் கொடுக்கிற தேவன். Hallelujah. வெற்றி கொள்றவர். Hallelujah. Yes Lord, we worship you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah. Let us lift his name on high and celebrate his victory. Hallelujah. His victory over sin, his victory over death, his victory on the cross for us. Let's praise his holy name and let's lift him up.

அவருக்கே துதி, அவருக்கே மகிமை, ஹலலூயா, அவருக்கே வெற்றி, ஆமேன், ஹலலூயா, ஹலலூயா. We thank you, Father. We thank you, O Master. We bless your name. Hallelujah. Yes, Father. Hallelujah. We want your presence, Master. Hallelujah. We want to see you, Master. உம்மை பார்க்கணும் சுவாமி. Hallelujah. உம்முடைய வேதத்தின் மகிமை. Hallelujah. உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எங்களுடைய கண் காணணும். Hallelujah. Open our eyes, Master. Open the eyes of our hearts. எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறனும். Let's cry out unto Him. Let's ask Him. Open the eyes of our hearts.

நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8. ஏசாயா 25:8. இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹாலேலூயா! தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு, மரணத்தை ஜெயமாக விழுங்கும் தேவன். ஹாலேலூயா! தேவநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வவல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹாலேலூயா! அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து மனிதர்களுக்காக பாடுகளை பட்டு அங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு அவர் எழுந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் இப்பொழுதும் கூட இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் இயேசு கிறிஸ்துடைய அந்த கல்லறை அங்கே திறந்து இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் அவர்கள் வாழ்கிறார்கள், மறிக்கிறார்கள், மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறார்கள். தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த பெரிய அறிஞர்கள் மேதைகளாக இருந்தாலும் சரிதான், மறித்த பின் உயிரோடு எழுந்தது ஒருவரும் கிடையாது. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா! உலகத்திலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 1 ஏனோக்கு, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் பார்க்கிறோம். மரணம் வராமல் தேவனே அவனை எடுத்துக்கொண்டார். அடுத்தபடியாக ஏலியா தீர்க்கதரிசி, அவன் சுழல் காற்றிலே அவன் பரலோகத்துக்கு கடந்து சென்றாண்டு நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று நாம் பார்க்கலாம். பிரசங்கி 8:8 இவ்விதமாக கூறுகிறது, ஆவியை விடாதிருப்பதற்கு ஆவியின் மேல் அதிகாரம் இல்லையாம். அல்லேலூயா! ஒரு மனுஷனுடைய உயிரை அவன் விட்டு விடுவதற்கு, அளவில் விடாமல் பிடித்து வைப்பதற்கு அந்த ஆவியின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது என்று வேதத்தில் பார்க்கிறோம். மரண நாளிலும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா! சங்கீதம் 89:48 பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, மரணத்தை

0: Recording in progress.
1: Please slow, Pastor.
2: Praise the Lord.
1: ஆமீன். நினைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் கர்த்தர்தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு இணைத்திருக்கிறார். கர்த்தர்தாமே எங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வார்த்தைகளை கேட்க ஆவலாக உள்ளோம். அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, மறு உழைப்பிலே கேட்கப் போகின்ற, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடமே படிக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you. Amen.
2: God bless you, brother. Thank you, brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவனுடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் அவருடைய நாமத்தினுடைய வல்லமை, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதரசன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஜெபிக்கிற ஒரு நபர். அடுத்தது அதிகமாக துதிக்கிற ஒரு நபர். அதற்கு மேலாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய தாசன். 145 சங்கீதத்திலிருந்து 150 வரையில வாசிப்போமானால் எப்படி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். 103 சங்கீதத்தை வாசிக்கும் போது தன் ஆத்மாவை தட்டி எழுப்பி ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறார். 34 சங்கீதத்தை பார்க்கும் போது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும் என்று தன்னுடைய நாவிலே ஆண்டவருடைய வார்த்தையை துதி என்னும் வார்த்தையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அந்த சங்கீதக்காரனுக்கு சோதனைகள் அநேகம் வரும், போராட்டங்கள் அநேகம் வரும். துன்பத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது கர்த்தரை மாத்திரம் நம்பின ஒரு தேவனுடைய தாசன். தன் வாழ்க்கையிலே ஆடுகளை மேய்ப்பதற்கு காட்டிலே ஆட்டின் பின்னாக கடந்து சென்ற ஒரு தாசன். காட்டிலே துதித்த காரணத்திற்காக நாட்டை ஆளுவதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்பதுதான் உண்மை. துதிக்க துதிக்க அவனுடைய வாழ்க்கையிலே அதிகமாக உயர்த்தப்பட்ட மகிமையான நாமத்தை அளவுக்கு மீறி தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தின ஒரு தேவனுடைய தாசனை நாம் சங்கீதத்தின் வாயிலாக பார்க்கிறோம். தன் வாழ்க்கையில் குற்றம் என்ற சூழல் வந்தாலும் அந்த குற்றத்தை மன்னிப்பு கேட்கின்ற ஒரு தேவனுடைய தாசனாய் அதற்காக மனஸ்தாபப்பட்டு தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய தாசனாய் பார்க்கிறோம். மனம் திருந்துதல், பாவத்தை அறிக்கை செய்தல், செய்த பாவத்திலிருந்து திருந்தி வருதல் என்ற ஒரு வாழ்க்கையின் கட்டத்தில் அவர் தள்ளப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இருபத்தி மூன்றாம் சங்கீத அஞ்சாம் வசனத்தின் படி என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பந்தி என்று சொல்லும் பொழுது அது சந்தோஷத்துக்குரியது, வெற்றிக்குரியது, ஜெயத்துக்குரியது. வெற்றி பெற்ற பிறகு சந்தோஷத்தினாலே தேவ சமூகத்தை தேடி நாடி வருவது. இந்த கர்மியானவிலே இந்த சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் எத்தனையோ சத்துருக்களை சந்தித்தவன். கோலியாத் என்னும் ராஜ்யத்திற்கு வருவதற்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கோலியாத் என்னும் ஒரு பலசாலியை அடிப்பதற்கு வீழ்த்துவதற்கு அவன் ஒரு சத்துருவாய் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு மாறினான். கோலியாத் அவன் அசைக்க முடியாத ஒரு பெரிய சத்துருவாயிருந்தான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு. அஜனத்தை அவன் வழிநடத்த அவனுடைய சொந்த ஜனத்திற்காக போராடுகிற ஒரு கோலியாத்தா இருந்தான். அவனுடைய நிலைமைகள், அவன் வார்த்தை விடுவது, வார்த்தை பேசினது, துர்மார்க்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இஸ்ரவேலின் ராஜா என்னும் சவுலையும் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் மிக மோசமான வார்த்தைகளினாலே அவன் எதிர்த்து பேசினதை நாம் வேதத்தின் மூலமாய் பார்க்கிறோம். சவுலால அவனை வெல்ல முடியவில்லை. சவுலுக்கு விரோதமாய்த்தான் கோலியாத்து புறப்பட்டான். ஆதி காலத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனத்திற்கும் பலஸ்தீனருக்கும் அதிக விரோதமான யுத்தங்கள் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களாய் அந்த நாமத்திற்கு கனத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரேல் ஜனத்தா அவர்களை மேற்கொள்ளுவதற்கு கோலியாத்தால் முடியாமல் போனதற்கு காரணம் ஒரு ஜெபிக்கிற மனிதனை கோலியாத்தால் வீழ்த்த முடியவில்லை. ஒரு துதிக்கிற மனிதனை கோலியாத்தால் வீழ்த்த முடியவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கத்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை வீழ்த்த முடியவில்லை. அது எங்கிருந்து வந்ததோ பெலன், அது எங்கிருந்து வந்ததோ துணிச்சல், அது எங்கிருந்து வந்ததோ வல்லமை. கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சத்துருக்களை மேற்கொள்ளுவதற்கு பலனையும் வல்லமையும் கொடுப்பார் என்ற ஒரு தைரியத்தோடு கவசம் இல்லாமல் ஒரு போர் சேகவனுக்கு இருக்க வேண்டிய எதையும் அணியாமல் அவன் தெரிந்து கொண்ட அந்த கற்கள் போதம் என்ற நிலையில் அவன் யுத்த காலத்துக்கு கடந்து செல்லுகிறான். அவன் யாரை நம்பி கடந்து சென்றான் யுத்தத்தில்? யாரை நம்பி இந்த கோலியாத் என்னும் சத்ருவை மேற்கொள்வதற்கு கடந்து சென்றான்? யாரை நம்பி? கர்த்தரை நம்பி. கர்த்தரை நம்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவர் அந்த தெய்வத்தினுடைய ஜனங்களை ஏசுவதும் பல பல வார்த்தையின் மூலமாக, தீமையின் வார்த்தையின் மூலமாக அவர்களோடு பேசுவதும் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் அமைதலாய் இருக்க மாட்டார் என்பதை குறித்து நாம் அறிவோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே தாவீது கோலியாத் என்னும் சத்ருவை மேற்கொண்டான். எப்படி? அவன் சுழற்றப்பட்ட அந்த கல் அது மிக பெரியதாக பாதிக்கப்பட்டது அவனுடைய வாழ்க்கையை. ஒரே ஒரு கல்லை எடுத்து அடித்தான், அது போய் மண்டையிலே விழுந்தது, நெற்றியில் விழுந்தது. உடனே அவன் கீழே விழுந்ததை பார்க்கிறோம். அவன் பட்டயமே அவனுடைய கழுத்தை வெட்டுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது. ஆடி பாடி இப்போது தான் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு புரிந்து கொண்டது என்னவென்றால், ஆண்டவர் ஜெயம் கொடுத்த பிறகு ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை துதித்து, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருவார்கள் என்பது உண்மையாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க. நல்லவர், தமக்கு பயந்தவருக்கு நல்லவர், தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பரிசுத்தர் என்று அறிந்து கொண்ட தாவீது, தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த தாவீது, தன் வாழ்க்கையில அதிகமாய் துதி செலுத்தின தாவீது, தன் வாழ்க்கையில் அதிகமாய் விண்ணப்பத்தின் மூலமாக ஆண்டவரை நோக்கி பார்த்த தாவீது, எத்தனை சத்துருக்களினுடைய போராட்டங்கள் மேற்கொள்ள வந்தாலும் தயங்காதபடி

தயங்காதபடி உள்ளளவும் கர்த்தரை நம்பின ஒரு தேவனுடைய தாசன். இந்த மாலை நேரத்தில் அவர் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்மை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். தாவீதுக்கு உதவி செய்த கர்த்தர் உனக்கு எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தாவீதை விடுவித்த கர்த்தர் உன்னோடும் என்னோடு கூட இருக்கிறார். அதே கர்த்தர். தாவீது ஒரு காலமும் இந்த இடத்தில் கோலியாத்தின் நிமித்தமாக தோல்வி அடையவில்லை. நம்பிக்கையோடு யுத்த களத்தில் சென்றார். அதாவது கோலியாத் ஒரு சத்ரு. அந்த சத்ருவை மேற்கொள்வதற்கு அவனுக்கு போதிய பலன் இருந்தது, வல்லமை இருந்தது. கர்த்தர் கூட இருந்தார். அவன் நாவிலிருந்து உச்சரித்த வார்த்தை என்னவென்றால், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. போதுமானவர் இஸ்ரவேலின் தேவன், போதுமானவர், வல்லமுள்ளவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். என்ன கருமையானவளே, இந்த கோலியாத்தினுடைய ஸ்டோரி நமக்கு முன்னாக நிற்கிறது. அது தாவீது ரா, தாவீதுனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அப்பதான் அவனுடைய தலையை வெட்டி கையிலே பிடித்து கொண்டு தேவனை மையமைப்படுத்தி ஆற வாரத்தோடு இஸ்ரவேல் ஜனத்தா அப்பதான் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக கோலியாத் விழுந்த பிறகு அந்த ஜனத்தா ஓடி ஒளிய, உயிருக்கு பயந்து ஓடி ஒளிய ஆரம்பித்தார்கள். இதை நன்றாக சிந்திக்க வேண்டும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். தாவீது சந்தித்த பிரச்சனை வேறு பகுதியாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீயும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனை வேறாக இருக்கலாம். ஆனால் தாவீதுக்கும் அற்புதத்தை செய்த கர்த்தர், நமக்கும் அற்புதத்தை செய்கிற கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவரே. தான் சங்கீதக்காரன் சொல்றா, நானோ கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். ஆமா, நம்முடைய நம்பிக்கையை முற்றிலுமாக கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. உம்மையே நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்கள் என் கைக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இவனுடைய விண்ணப்பத்தை பாருங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில யாரை யாரையோ நாம் பார்க்கிறோம், யாரை யாரையோ நாம் அணுங்குகிறோம். நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு சோதனை வரும்போது, ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்து விடுகிறோம், நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பாரானால் அதுவே போதும்.
அதுவே எனக்கு பெரிய ஆறுதல், அதுவே எனக்கு ஒரு பெரிய துணை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்கள் கால்களும் அது கர என்னுடைய காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவன் கைக்கும் என்னை தப்புவி. என் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது. அப்போ என் காலங்கள் எல்லாம், என் வாழ்க்கை எல்லாம், என் வாழ்நாள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கும் பொழுது சத்துருடைய கைக்கு என்னை, துன்பப்படுத்துகிறவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். இதுதான் அருமையான ஒரு மேன்மையான ஒரு ஜெபமாய் இந்த ஜெபத்தை செய்கிறான் சங்கீதக்காரன். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக துன்பப்படுத்துகிறார். இந்த பிசாசை ஜெயம் கொள்ளுவது விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறவன், பரிசுத்தத்திற்காக போராடுகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறவன்,

காரியங்களை செய்தாலும் வேதம் சொல்லுகிறபடி உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த பெரியவர் இந்த உலகத்தில் இருப்பவன் யார்? நம்முடைய சத்துரு பிசாசு சாத்தான். அவன் செய்கிற செயல்பாடுகளுக்கு அடிமையாகிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் கூட சில நேரங்களில் அவனுக்கு கீழ்ப்படுகிற நிலை மாறிவிடுகிறது. கர்த்தருடைய சத்தியத்தை விலகி விட்டு நீ வாழ்ந்தாலே போதும், அவனுக்கு நீ கீழ்ப்படுகிறாய் என்று அர்த்தம். சத்துருக்கள் மீது ஜெயம் கொள்ளுவதற்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு நபர், கர்த்தருடைய வசனத்தின் மீது வைத்து வாழ்க்கை நடத்துகிற ஒரு நபர், அந்த நபரை பிசாசு தொட முடியாது என்பது தான் நிச்சயம். கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, ஜெயம் கொள்ளுகிற ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், வெற்றியை கொண்டாடுகிற பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், அவர் ஆயத்தப்படுத்தினால் நான் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையும் பின்னிட்டு போக முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. துன்பப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகமாயிருக்கலாம். துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த துன்பத்தை, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது இல்லவா? அது பிசாசினால் தூண்டப்படுகிறது. சத்ருவாய் மாறுகிறான். நண்பனாய் இருந்தாலும் சில நேரங்களில் காலகட்டத்திற்கு ஏற்றபடி சத்ருவாய் மாறி விடுகிறான். ஆனால் நாம் விசுவாசிக்கிற, நாம் நம்புகிற, நாம் பின்பற்றுகிற, நாம் அன்பு கூறுகிற அந்த தேவன் ஒரு காலம் நம்மை விட்டு விலகாதபடி நம்மோடு கூட இருந்து நம்மை ஆதரிக்கிற கர்த்தர் விலக மாட்டார், கூட இருக்கிறார். துன்பத்தின் மதியில் கடந்து சென்றாலும் கூட இருக்கிறவர், வேதனையின் மதியில் கடந்து சென்றாலும் கூட இருக்கிறவர். அந்த தெய்வத்தை நம்புகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். யார் என்றால் அவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர், ஜபத்திற்கு துணையாய் நிற்கிறவர். ஆகவே ஜப வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால், ஜபத்தில் தரித்திருக்கோமானால் பிசாசை வெல்ல முடியும். அடிமை தனத்தை மாற்றி அமைக்க முடியும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதா? அவர் ஒருவரே இந்த உலகத்தில் பசுத்தம் உள்ளவர். பிசாசு தான், சத்ரு தான் அசுத்தம் உள்ளவன், அசுத்தத்தில் இருக்கிறவன், இருளில் இருக்கிறவன், இருளின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்க. அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஜபத்தின் மூலமாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசத்தை கர்த்தருடைய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நான் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதா? நீக துன்பங்களின் மத்தியில் கடந்து சென்ற சங்கீதக்காரன் சங்க

0: இதத்தின் வாயிலாக அவன் ஜெபிக்கிறதை, ஜெபத்தினாலே தூண்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாரு, இரவு என்று பாராதபடி, பகல் என்று பாராதபடி, எல்லா நேரத்திலும் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகிற ஒரு சங்கீதக்காரனுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் உனக்கும் எனக்கும் தட்டி எழுப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஜெப வாழ்க்கையில் ஊறி இருந்தவன், ஜெப வாழ்க்கையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன், ஜெபத்தில் தரித்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவன், இரக்கமுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யார் என்றால், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. நம்முடைய ரட்சிப்புக்கு காரண கர்த்தர். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்காமல் இருந்தால், வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இருந்தால், சிலுவ பாதையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால், அவருடைய ரத்தத்தை சிந்தாமல் இருந்தால், பொறுமையோடு சிலுவையின் பயணத்தை முடிக்காமல் இருந்தால், ரட்சிப்பை இழந்திருப்போம். சத்ரு உன்னை டாமினேட் பண்ணுவான். வேதம் சொல்லுகிறது, அவன் வீட்டு வாசலில் படுத்திருக்கிறவன், நம்முடைய சரீரத்தை டாமினேட் பண்ணுகிறவன், பாவத்தின் அடிமதனத்திலே வாழ வேண்டும், அவனுடைய கரத்தின் கீழே இருக்க வேண்டும், அவனுடைய கிரியைகளை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இதுதான் அவனுடைய சித்தமும் தீர்மானமும். ஆனால் தேவன் அவைகளிலிருந்து உன்னை ரட்சித்து மீட்டெடுத்து, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அவர். பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. இந்த பூலோகத்தில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டால், இயேசுவின் ரத்தத்திற்கும் அவருடைய சிலுவையின் பாடுகளை நினைத்து தம் வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன், பெரியதாக அவன் வெற்றியும் ஜெயத்தும் கொள்ளுகிறான். சத்துருக்களினுடைய கரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர் அவன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். அதாங்க என் விண்ணப்பத்தை உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செய்தி சாய்ந்தருளும். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, அதுதான் முக்கியம். நான் நோக்கி காலையிலும் கூப்பிடுற, மத்தியானமும் கூப்பிடுற, இரவு நேரத்திலும் கூப்பிடுற, எந்த நேரத்திலும் கூப்பிடுற. ஆனா என் விண்ணப்பம் உம்முடைய சன்னதியில் வர வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போகக்கூடாது, நம்மை நாம விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாங்க. அளவில்லாதபடி காப்பாற்றுகிற கர்த்தர் அவர், அளவில்லாதபடி தேற்றுகிற கர்த்தர் அவர். நம்முடைய சமூகம் அவருடைய, நம்முடைய விண்ணப்பம் அவருடைய சமூகத்தில் போய் சேர வேண்டும். நம்முடைய விண்ணப்பம், விண்ணப்பத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் சொல்ல வேண்டும். பவுல் அருமையாக எழுதுகிறார் எபேசிய சபைக்கு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து. எபேசியர் 1:16, இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, இடைவிடாமல் சூத்திரம் பண்ண என்றால் எந்த
1: அளவுக்கு
0: பவுல் தெய்வ பக்தியோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். என் ஜபங்களில் நினைத்தருளும், என் ஜபங்களில் உங்களை நினைத்து. அப்போ ஒருவருக்கொருவர் ஜெபத்தில் தாங்க வேண்டும். சத்ருவை மேற்கொள்ள வேண்டும் என்றால், சத்ருடைய வல்லமை முடக்க வேண்டும் என்றால், சத்ருடைய வல்லமை தகர்க்க வேண்டும் என்றால், கர்த்தரை எதிர்க்காதபடி தேவ சமூகத்தில் காத்திருந்து வல்லமை பெற்றுக் கொள்ளுகிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆகவே இடைவிடாமல் உங்களுக்காக சூத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லும் போது, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னை நம்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ஜெபத்திலும் தேவ வசனத்திலும் தரித்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உறுதுணையாய் நிற்பேன் என்ற ஒரு தீர்மானமே மிகப்பெரியதான தீர்மானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்போது சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, அனைவருக்காக ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கண்காணிக்கிற கர்த்த எங்கள் ஜெபங்களில் உங்களை இடைவிடாமல், நான் பண்ணுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்போது சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, சந்தோஷத்தோடு விண்ணப்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காக எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகப்படுத்தி சந்தோஷத்தால் நிறைவும் படும்படி உன்னை காண வாஞ்சியாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. தேவ சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்க வல்லமை நிரப்பப்பட்ட பிறகு, வல்லமையினாலே முற்றிலுமாக அர்ப்பணித்த பிறகு, இயேசுவான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் யுத்தத்தை முன்னே நின்று வழி நடத்துகிறார். எனக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் அந்த சத்துருவை முறியடித்து ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தரவர், வல்லமையை கொடுக்கிற கர்த்தரவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தராயிருந்து நம்மை ஆளுகை செய்கிறவர். இரவும் பகலும் இடைவிடாமல் ஜபங்களில் உங்களை நினைத்து என் கண்ணீரை ஞாபகப்படுத்தி சந்தோஷத்தால் நிறையும்படி உன்னை காணும்படி வாஞ்சியா இருக்கிறேன். இந்த மேல் பகுதியை பார்க்கும்போது, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உங்களை நினைத்து. ஒரு பவுல் ஒரு ஊழியக்காரர், சபைகளை கட்டி எழுப்புவதற்கு ஆதி காலத்தில் அவர் ஒரு தூணாய் நின்றவர், உதவிக்கரத்தை நீட்டினவர் என்பதையும் பார்க்கிறோம். இடைவிடாமல் என் ஜபங்களில் உழைத்து கண்ணீர், என் கண்ணீரை ஞாபக பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படி உன்னை காண வாஞ்சியா இருக்கிறேன். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உங்களை நினைத்து. இதுதான் ஒரு அன்புக்குரிய சகோதர தத்துவம். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படுகிறவர்களே, இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, இரவும் பகலும் என்று சொல்வது காட்டிலும் அதிகமான நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேனா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேனா, அழிந்து போகிற ஆத்துமாக்காக கண்ணீர் விடுகிறேனா, அநேக சத்துருக்கு அடிமையாயிருக்கிற வாழ்க்கை, ஒன்று குடிப்பழக்கத்தில் இருக்கான், ஒன்று விபச்சாரத்தில் இருக்கிறான், இன்னொன்று கொள்ளடிப்பதில் இருக்கிறான், இன்னொன்று துணிந்து பாவத்தை செய்கிறான். எவ்விதமான பாவமா இருந்தாலும், கொலைபாதகனாய் இருந்தாலும், எல்லாவற்றையும் செய்து நான் நல்லவன் என்று காட்டுகிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜெபங்களில் ஒவ்வொருவரையும் நினைத்து ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். யா, நீங்கள் பலனடைந்து யூதேயா சமாரியா எல்லா தேசங்களிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கவே. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டர்த்தல். ஆகவே தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற நாம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அப்போ பந்தியை ஆயத்தப்படுத்தும் போது பொறுமையோடு அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். அப்படி அவருடைய சித்தத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் விட்டு விலகி போகாதபடி கர்த்தர் காப்பாற்றிக் கொள்வார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்கு ஆசீர்வாதம். சத்துருகளுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பசுத்த நாமத்திற்கு ஆசீர்வாதம். காலங்கள் கடந்து செல்லுகிறது, நேரங்கள் கடந்து செல்லுகிறது. இவையெல்லாம் பார்க்கும் போது கர்த்தர் வெகு விரைவான நேரங்களில் கடந்து வருவார் என்ற காரியத்தை மாத்திரம் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இஸ்ரவேலின் கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார், அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், நம்மை தாங்குகிறார். இசப்பா, நீ தாங்குகிறதற்காய் சூத்திரம், நீ ரட்சிப்பை கொடுத்ததற்காய் சூத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிய காத்துக்கொள்ளும். இந்த வானொலி மூலமாக இந்த செய்தி போகும்போது உள்ளங்களை தொடுவீராக. அநேக ஊழியக்காரர்கள் இந்த ஆண்டவரே வானொலி மூலமாக பேசுகின்ற ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்பம், வல்லமையினால நிரப்பம். ஆண்டவரே பிசாசின் மீது ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க கிருபித்தார். ஜெபத்தில் உறுதியாய் இருக்கட்டும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன். ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தாவீதின் காரியங்கள், கோலியாத்தின் காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள் அவற்றை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூடைந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூடைந்து வழி நடத்துவாராக. திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். ஆமேன்.
0: சாட்டர்டே வந்து எனக்கு வந்து யூத் மீட்டிங் இருக்கு, சில்ட்ரன்ஸ் மீட்டிங் இருக்குங்க.
1: என்ன டைம்?
0: 4:30
1: பின்னேறமா?
0: ஆமா, மத்தியானம் யூத் மீட்டிங் 6-7 இருக்கு. 4:30 to 5:30, 6 o'clock வரலாம் வந்து சில்ட்ரன்ஸ் மீட்டிங் இருக்குங்க.
1: ஓகே ஓகே. சண்டே என்ன டைம் கூட?
0: சண்டே மார்னிங் வந்து 9:30 சர்வீஸ், அதுக்கு 8:30 எல்லாம் நான் போயிடுறேன்.
1: ஓகே.
0: ஆராதனை முடியறதுக்கு எனக்கு 12:30 1:00 ஆயிடுச்சு.
1: 1:00 ஓகே. ஒன்ஸ் இன் அ வைல் நான் இப்ப சாட்டர்டே சண்டே ஒரு ப்ரோக்ராம் செய்யறோம். உங்களோட டைம் பின்னேறம் 5:30 to 7:00 வரையும் சாட்டர்டே சண்டே.
0: ஓகே.
1: அதுல ஒரு ஹாஃப் அன் அவர் செய்திக்கு நான் இப்ப ஒவ்வொரு வீக்கும் வித்தியாசம் வித்தியாசமா நாக்களை போடுறதுக்கு பிளான் பண்றேன். கன பேர் வந்து கேட்கக்கூடியா இருக்கும். அதான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுக்கு வசதியான நேரம் பின்னேறம் தான் 5:00 துவக்கம் சாரி 5:30 to 7:00 வரை. பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வழியில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு ஓடி இருந்து விடைபெறுவோம். ஆமேன். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
1: ஆமேன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் ஒரு பாடலோடு இணைந்து ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இணைவார்கள். அதுவரையும் பாடலோடு இணைவோம். ஆமேன் ஆமேன்.

உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய அபிஷேகத்தோடு ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். அதே வேளையிலே சேடு ஜெபமாக இன்றைய நாளிலே எங்களுடைய பழைய பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அவர் சுயீனமாக இருக்கிறார் என்றும் கேன்சர் என்றும் கேள்விப்படுகிறோம். அவருக்காக ஜெபிக்கும்படி அதே வேளையிலே அவர் திரும்பமாக குடும்பத்தோடு இணைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்.

0: நீங்க தொடருங்களமா என்ன
1: போனுக்குள்ளால சத்தம் வந்தது ஐயா, ஒரு இறைச்சல்
0: இப்ப வருதா? இல்ல தானே, நான் பாட்டு போட்டு இருக்கா, நீங்க வந்தா பாட்டு நீ பாட்டுனா இல்ல இல்ல இங்க ஒன்றும் இல்ல, உங்களோட சத்தம் ஒன்றும் வரையில இங்க. நீங்க தொடருங்களம்மா, பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோக்காக பிரைவ் பண்ணுங்கம்மா இன்றைய நாள்ல.

0: உங்களோட லைன்ல யாரோ வேலை செய்யணும் போலடா, உங்களோட பாக்ஸ்ல யாரோ வேலை செய்ய. இங்கே ஒன்றும் ஒரு சத்தம் வரையிலையம்மா, இங்கே ஒழுங்கா இருக்கு, நீங்க பேசுற எல்லாம் நல்லா
1: இருக்கு.
0: வீட்டுல இல்லையம்மா, வெளியில லைன்ல ரோஜர்ஸ்.
1: சரி சரி சரி ஐயா, சரி ஐயா,
0: நீங்கள் தொடருங்கம்மா. அப்புறம் எங்கேயும் ஒரு சத்தம்.
1: சரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் இந்த ஜப வேலைக்கா. ஸ்தோத்திரம் யோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கால சூழ்நிலைகளுக்கா உங்களுக்கு எவிக்க வந்திருக்கிறோம் சுவாமி, எவிக்க வந்திருக்கிறோம். மன்னிப்போடும் இரக்கங்களும் உங்களுக்கு தான் உண்டு சுவாமி. தகப்பனை மன்னிங்கப்பா, மன்னிங்க. ஒரு இந்த ஜனங்களை மன்னிங்கப்பா, ஜனங்கள் மனம் திரும்பவட்டும். மனந்திருக்கிற சூழ்நிலை எல்லாம் காண்கிறதுவன் சுவாமி, புடிய பூமியும் கொடியாந்திரங்கள் எல்லாம் காண்கிறதுவன் சுவாமி. உங்களுக்கு மறைவான ஒரு பாண்டும் ஒருவரும் கெட்டு போவதும் கூட சித்தம் அல்ல சுவாமி. தகப்பன் எல்லா மக்களும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும், அதே உங்களோட சித்தமா இருக்கிற சுவாமி. அக்காத்தான் அப்பா அந்த பூமியில வந்தீங்களா? வந்தான் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உலவா உலகத்தில் அன்பு கொண்டான். நான்கு காலால உயரம் ஒன்றும் இல்லை சுவாமி, ஒன்றும் இல்லை சுவாமி, ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஐயா நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பணும், ஜனங்கள் மனம் திரும்பணும். யுத்தம் ஐயா, யுத்தம் ஐயா, கொள்ளை நோய்கள் ஐயா, வியாதிகள் ஐயா. ஆண்டவரே தேசங்கள் எல்லாம் பஞ்சங்கள் போராட்டங்கள் பொருளாதார வீழ்ச்சிகள் என்னமா எத்தனையோ விதமான துன்பங்கள். ஜனங்கள் உங்களை தாட்டி உங்களோட முகத்தை தேட வேணும் சுவாமி. ஜனங்களுக்கு ஒரு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. தேவனே வியாதியப்பா, வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். வியாதிகளை குணமாக்குறது வந்தீங்க சுவாமி, வியாதிகளை குணமாக்குறது வந்தீங்க சுவாமி. ஐயா நீங்க பரிகாரியா கத்தரா இருக்கிறீங்க சுவாமி. சிலுவையில சுமந்தது வந்தீங்க சுவாமி. எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளும், எல்லாவற்றையும் வியாதி படுக்கையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கட்டளை விடுங்க, சமாதானத்தை கட்டளை விடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளை விடுங்க சுவாமி. அப்பா வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது சுவாமி. தகப்பனே ஆதரவற்ற அநாதரவாக கிடக்கிற முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பன் உதவி ஒத்தாசலையை கட்டளை விடுங்க சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. ஐயா ரட்சிப்பு உங்களுடையது, ரட்சிப்பு உங்களுடையது சுவாமி. இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உங்களோட மாயாண்டவரே, இவர்கள் கிருபையினாலே இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. மரண தருவாயில் இருப்பார்களான் அவர்களுடைய ஆத்மா ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம், வியாஸ்திரர்களுக்காக வேண்டிக்கிறோம். ஐயா தேசம் எல்லாம் வறட்சியும் வேலை இல்லாமலும் ஆண்டவரே எத்தனையோ தேசங்களில் கூக்குறல் அப்பா, கூக்குறல் அப்பா. இவருடைய கூக்குறல் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூப்பிடட்டும். தகப்பனே இந்த வறட்சிகள் எல்லாம் நீக்க தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் செழிப்பையும் கட்டிலிடுங்க சுவாமி. ஐயா ஜனங்களுக்காக வேண்டி ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் குடி மக்கள் ஆண்டவரே, வயது பெறும் முன்று ஆண்டவரே குழந்தைகள் முதியோர்கள் என்று சொல், ஆலிபர்கள் என்று சொல்லி சீனால் தவிக்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கிறது நீங்கல்லப்பா. நீங்க காக்கைக்கும் உணவு கொடுக்கற நீங்கப்பா. இவனுள்ளோர் எல்லாருக்கும் உணவு கொடுக்கறது நீங்கப்பா. ஒரு விசைறங்கப்பா, இந்த பசி பசி தாக்கத்தை அறிந்த தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா பூமியிலே மனிதனாக வாழ்ந்த போது எல்லா உணர்வுகள் கூட போன தேவன் நீங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த பசினாலும் ஆடுகிற மக்களுக்கு ஒரு விசீரம் இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யுங்கப்பா. இவர்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய வழிகளை காண்பீங்க சுவாமி, இந்த வழிகளை காண்பீங்க. மனம் திரும்பத்தும் கீழ்படியத்தும் ஆண்டவரே உங்களை நோக்கி தங்களுடைய ஆதாரத்துக்காக வேண்டிக் கொள்ளட்டும் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தேசத்தை ஆண்டு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நீதி உண்மையும் நியாயம் வீடு ஆறுகள் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே தலைவர்கள் எல்லாம் மக்களை ஆண்டவரே நீ ஆளுகிறவளாய் தேசங்களில் அல்லப்படும் நீதி புரட்டப்பட்டு அல்லப்படும் ஜனங்களுக்கு நீதி செய்கிறவளாய் இவர்கள் ஆண்டவர் தேசங்களில் ஆளுகையை செய்யட்டும் சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்த தேவன் சுவாமி, நீங்க தானப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த தேவன் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வா, அதிகாரம் எல்லா நன்மைக்கு எதுவாகவே தேசங்களில் இருக்கிற சுவாமி, எல்லா நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும். ஆண்டவரே தேசங்களுக்கு ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஐயா இவர்கள் ஆண்டவர் தேசத்தை காக்கிறவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே திருப்தி உள்ளவர்களாய் தேசத்தை காக்கிறவர்களாய் நிக்கட்டு சுவாமிகளுக்கு வேண்டிய ஒத்தாசை கட்டளை இருந்து சுவாமிகளோட ஆத்மா ஆண்டவர் எப்பொழுது ஆயத்த நிலையில் இருக்கட்டும் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களும் ஒன்றரை பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. இப்படி ஆதரான வீரர்களுக்காகவும் தேசத்தின் தலைவர்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. உங்களுதான பாவனம் கொடுக்கிற பிரகான பாவனம் இவர்களுக்கு குவியமான ஞானம் கூட பதத்தில் இருந்து வர வேணும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்கள் இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் இந்த நாட்களின் கடைசி நாட்கள் இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே ஐயா திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து அபிஷேகத்தினால் நிரப்பி எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்கள் சுவாமி தகப்பனே நீங்க தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். என்ன போராட்டமாக இருந்தாலும் தகப்பனே விழுந்து விடாதபடி தகப்பனே எனக்கு தக்க வெள்ளத்தை கட்டளி விடுங்க சுவாமி. ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. ஜனங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே வருகையின் காலத்தில் நிற்கிற மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பத்தக்க வார்த்தைகளையால் இவர்களை திடப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நடத்துங்க சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளும் வளர்ந்து போன ஊழியர்களையும் காண்கிற தேவனே கிருபையப்பா கிருபை வேணும். இவர்கள் வந்து நிக்க வேணும் சுவாமி. உங்களுடைய நாமத்தை மாயமைப்படுத்த வேணும் சுவாமி. ஐயா அந்த நிலையில் விழுந்தாலும் தகப்பனே இறக்கம் திந்தவனே கிருபை செய்யுங்கப்பா தூக்கி விடுங்கப்பா. ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிசாசானவன் இவர்களை கொண்டு அழைத்து விடாதபடி இவர்களை தூக்கி எடுக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். இவர்களும் மனந்திரும்பட்டும் மனந்திரும்பட்டும் தேவனே எங்களை பாத விடுவீர்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சேசம் அங்குமுள்ள சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா சபைகளெல்லாம் உங்களுடைய ரத்தத்தின் கொல்லப்பட்ட சபையப்பா கொடுத்த விலை அதிகமாண்டவர் ஒவ்வொரு சபையுமாண்டவர் நீங்க வரும்போது எடுத்துக் கொள்ளுகிற சபைகளா மனவாட்டிகளா பரிசுத்தமுள்ள சபைகளா அந்த ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. சபையில் இருக்கிற மக்கள் ஒரு மனமும் ஆண்டுமா சபையை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரை கீழ்படுகிறவர்களாய் குடும்பம் குடும்பமாய் கட்டு சுவாமி. ஒவ்வொரு சபைகளையும் காண்கிற தேவன் சுவாமி. சபைக்கு தலைவராய் நீங்க தான் அப்பா இருக்கிறீங்க தகப்பனே. இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் குடும்பம் குடும்பமாய் சபைகள் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. வெளியில் நிற்கிற ஜனங்களும் சபைகளை சேர்த்து கொள்ளப்பட்டு தகப்பனே இந்த அந்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களோட வருகைக்கு நிற்கத்தக்க சபைகளில் சேரட்டும். ஆகிய போஸ்தலர் காலத்தில் நடந்த பிரபாவம் தகப்பன ஆயிரம் ஐயாயிரம் என்று சொல்லி தகப்பன் இந்த நாட்களில் சபையிலே மக்கள் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. சேர்த்துக் கொள்ளப்படட்டும் ஜனங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எப்படியா சபைக்காக வேண்டிக் சபை போதவர்களுக்காக ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வேண்டிய சுகத்தை நலத்தை கட்டளிடுங்க சுவாமி. சுகத்தை நலத்தை கட்டளிடுங்க ஆசீர்வதி கட்டளிடுங்க அறிவிக்கப்படாத அறிவிக்கப்படுகிற ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிற இருக்கிற காலமா இது காலம் இருக்கிற அப்படின்னு நன்றி சொல்லணும். எத்தனையோ வழிகளை எல்லாம் திறந்து சார்ந்து இருக்கிறீங்க சுவாமி. எங்கு வார்த்தைகள் செல்லுகிற சுவாமி, நான் ஜனங்கள் கேட்டு கீழ்படிந்து ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக்கிறோம். ஆண்டவரே இருந்த தேசங்கள், ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணங்கள், கிராமங்கள் வந்து சுவாமி, இந்த இடத்துல எல்லாம் நிக்கத்தக்க ஊழியர்கள் மிஷனர்கள் தேவை சுவாமி. எழுப்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் சுவாமி, எழும்ப இன்னும் வேணும் சுவாமி. ஐயா உங்களோட வேலையை செய்கிறதுக்கு, உங்களோட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்னும் ஆண்டவரை ஜனங்கள் வேணும் சுவாமி, வாலிபர்கள் வேணும் சுவாமி. எழுப்புங்க சுவாமி, எழுப்புவர்களுக்கு ஆண்டு அந்த இடத்துல தேவைகளோடு நிற்பார்கள். ஆண்டான் கண்ணீரோடு நிற்பார்கள். ஆனா தகத்தனை நீங்க தாங்கி பலப்படுத்தி தேவைகளை சந்திக்கிறவர்களா இருந்த சுவாமி. கொடுக்கிற மக்கள் தரத்துள்ள மக்கள் எழும்பட்டு சுவாமி, தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கெடுங்க சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுவோம். இடத்து ஜனங்களும் கேட்டு ஆண்டவரை கீழ்ப்படிந்து ரசிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வர பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக வளரும். தேவைகள் எல்லாம் அந்த இடத்துல சந்திக்கப்பட்டு கிருபையப்பா கிருபையப்பா கிருபையப்பா கிருபையும் கூட கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. இறக்கும் எங்கப்பா கிறக்கும் ஜெயப்பாப்பா அதிலும் ஆண்டது அந்த பிரதம மந்திரி ரூடோக்கா வருகிறோம் சுவாமி. ஜபிக்கிறோம் ஆண்டவரே, ஜபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் சுவாமி. அவருடைய ஜபத்தை ஆண்டவரே அவருக்காக வந்து கல்லூரி ஜபத்தை கேட்டு தகப்பனே உங்களுடைய சுத்தமும் உங்களுடைய பணியும் உங்களுடைய நடத்தலும் அப்படியே அப்படியே அவரு நடத்தும்படியாய் வண்டி கொள்ளுறோம் சுவாமி. அவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுவோம். அவருடைய உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா மனுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கருவை அப்பா எல்லாவற்றையும் உங்களோட கருவையும் உங்களோட சுத்தமும் வேணும் சுவாமி. நன்றி சாப்பினே, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே பிரியா வேண்டிக் கொள்ளு அப்பா. அந்த கடைசி நாட்களும் நிற்கிறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அன்பு தொலைந்து போன காலம் அப்பா, அன்பு சொன்ன அன்பில்லையப்பா, அன்பில்லை அந்த காலங்கிற ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் உண்டு சுவாமி. அப்பா ஜனங்கள் ஆண்டவரே அன்பினால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கத்தக்கதாய், ஒவ்வொருவரையும் மன்னிக்கத்தக்கதாய், ஐயா ஒவ்வொருவரும் உணர்வடியத்தக்கதாய் இவருடைய அன்பை இவர்கள் ஊற்றும்படியாக வேண்டிக்கொள்ள, ஊற்றும்படியாக இருந்த குடும்பங்கள் வந்து சேரட்டும். இந்த குடும்பங்களுடைய நிலைமை ஆண்டவரே அப்பா காண்கிறவரே, இவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டு சந்தோஷமும் சமாதானம் அவருடைய குடும்பத்தில் ஒன்று சேர வேண்டும். ஒருவரையும் நேசித்து சந்தோஷமாய் குடும்பத்தை கட்டுகிறவளாய் வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறவாய், குடும்பத்தில் ஒருவராய் உங்களை ஏற்றுக்கொள்கிறவாய், ஒவ்வொரு குடும்பம் ஆசையில் வைக்கப்படுகிற சுவாமி. நீங்க தான் அப்பா குடும்பத்தை கட்டுகிறவ, நீங்க இல்லாமல் யாரும் குடும்பத்தை கட்ட முடியாது சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், உறவுகளுக்காக வேண்டி கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள் உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணீரெல்லாம் தொடங்க சுவாமி. சமாதானத்தை கொடுங்க சுவாமி, ஒற்றுமையை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே உங்களோட அன்பு நாள் நிரப்புங்க, பின்னாரியாக இந்த கடைசி நாட்களில் உங்களோட அன்பு நாள் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்பு. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த நாட்கள் வாழ்கிற பிள்ளைகளுக்காகனு அப்பா அன்பில்லை அப்பா, வாழ்க பிள்ளைகள் மத்தியில் அன்பில்லை, பெற்றோருக்கு கீழ்படியாமல் தங்களுடைய மனம் போன போக்கு வாழ்கிற வாழ்க பிள்ளைகளா இருக்கிறார்கள் சுவாமி. தாங்களும் ஆண்டவரை துன்பப்படுத்த, பெற்றோரை துன்பப்படுத்துற காலம் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுடைய இதயத்திலே தேவ அன்பு நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்க சுவாமி, விடுதலையாக்குங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க சுவாமி, இவர்களுடைய பொல்லாத நினைவுகளிலிருந்து விடுதலையாக்குங்க சுவாமி. ஒவ்வொரு ஆலய பிள்ளைகள் வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. அழிவு வயது கட்டழிந்து சீரழிந்து வாழ்ந்தவரே, அழிந்து போகாதவர் எந்த பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு வாங்க சுவாமி. அழிவு வயதில் ஆண்டவரே சிறு ஸ்ரீ கத்தரை நினை என்ற வார்த்தையின்படி உங்களை நினைத்தார்களா? உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாக்கையை சுதந்திரமாக சந்தோஷமாக அனுபவிப்பார்களாக. இறங்குற தேவனாலே அல்லாமல் வேறு ஒன்றாலும் முடியாது சுவாமி. இந்த வலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் வேட்டிக் கொள்ளும் எல்லா ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறட்ட சுவாமி. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அதனே கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் வேண்டிக் கொள்வோம். தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்க சுவாமி. தேசத்தின் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்க வேணும் சுவாமி. விக்கிரவாராதன தேசத்தை விட்டு நீங்க வேணும் சுவாமி. பாவங்கள் அசுத்தங்கள் இல்லாத தேசத்தை வீக்கு இந்த தேசம் ஒரு பரிசுத்தமான தேசமாக மாற வேணும் சுவாமி. தேசம் உங்களுடைய சுவாமி. தேசம் உங்களுடைய சுவாமி. இந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். விழுக்கிறவங்களோட உறவு சௌரவ பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். எத்தனையோ தேசத்து மக்கள் இங்க இருக்கிறவர்கள் எல்லா மக்களும் ஆசீர்வைக்கப்படவும் ஆசீர்வைக்கப்பட தேசத்தை ஆளுநர் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தலைவர்கள் ஒவ்வொருவரையும் எங்களுக்கு கருத்து தருகிறோம் சுவாமி. நீங்க நடத்துங்க. அவர்களுடைய வழிகள் வேணாம் சுவாமி. அவருடைய ஆலோசனைகள் வேணாம் சுவாமி. உங்களுடைய வழிகளிலும் உங்களுடைய ஆலோசனைகளும் அவர்களை நடத்தி இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆளுகை தாங்க சுவாமி. நல்ல பரிசுத்தமான ஒரு ஆளுகை கொண்டு வாங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சகப்புனே கண்டா தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதா. நன்றி சொல்லுறோம் ஐயா. எல்லா தேசத்து மக்களும் ஆண்டு இடத்து குடியிருக்கிறார்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோ இந்த தேசத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். உறவுகள் இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த காலத்தில் ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே விடுதலை பெறட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. கண்டறி போன குருடராய் எல்லாம் கண்டறுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் காண்கிறது அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே இருந்த தேசங்கள் அநேகம் ஆண்டவரே. தகப்பனே தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும். தேசங்கள்ல மக்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அந்த வெளிச்சம் நீங்க தானா. வெளிச்சம் நீங்க தான். அதனதின் காலத்தில் ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்யறபடி நான் நன்றி சொல்லுறோம். நன்றி சொல்லுறோம். சாலையுடைய முழங்கால்களும் முழங்களோடி நான் நன்றி சொல்றோம். நாவில் அறிக்கை செய்யறபடி நான் நன்றி சொல்லுறோம். தேசங்கள் எல்லாம் தேசங்கள் எல்லாம் கடைசி நாட்கள் தகப்பனே ரொம்ப தேசம் மனம் விரும்பி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேணும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக ஆதிக்கங்கள் தேசத்தை விட்டு நீங்க வேணும் சுவாமி. கோடி மக்கள் வாழ்ந்த தேசம் ஆண்டவரே இவர்களுடைய பாவ வாழ்க்கையிலே ஆண்டவரே இருள் நீங்கி ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக கொள்வோம். ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எல்லாம் கேட்டு தேசத்துக்கு ஆண்டவரே நன்மை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கப்படியாக எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஐயா இலங்கை தேசத்துக்காக இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. ஒரு வெளிச்சம் ஒரு விடிவு ஆண்டவர் தேசத்துக்கு உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். இருள் நாவிக்கும் தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி. தகப்பனி எங்களோட சௌரர்கள் மூதாவியர்கள் எல்லாம் தேசத்தில் வாழ்ந்த தேசம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர தேசத்து தந்த தேவன் நீங்க ஆண்டவரே. அந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். அந்த தேசம் விடுதலையாகும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாற வேணும். சிறிய தேசம் ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அந்த தேசத்துல நீட்டப்படும் போது அந்த தேசத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரி சபைகளையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீதியோடு உண்மையோடு வாழத்தக்க வழிகளில் நடத்துங்க சுவாமி. நடத்துங்க. உங்களால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதமே ஆதேசமாக தேசத்தின் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இருக்கிற ஆராதனைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் தேசங்களுக்கு அந்த இலங்கை தேசத்துள்ள மக்கள் ஆண்டவர் முடிவை காண வேண்டும் என்று இருக்கிறோம் சாமி. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம். ஊழியர்களுக்கு தோண்டிய தேவைகள் அங்கு உண்டு சுவாமி. சந்திங்க நடத்துங்க சுவாமி. வந்து தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இப்படியா தேசங்களுக்காக எல்லா தேசங்களுக்காக வேண்டி எல்லா தேசங்களும் ஆண்டவர் வெளிச்சத்துக்கு வர வேணும். கடைசி நாக்கு நிற்கிறோம் ஆண்டவர் கூட வர எங்காலத்து நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எல்லா ஜனங்களும் ஒன்று சுருக்கப்பட வேணும், ஒன்று சுருக்கப்படாமல் எல்லா மக்களும் கூட ராஜ்யத்துக்கு வர வேணும் சுவாமி. ஆண்டவரே மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் கிருமி. ஆண்டவரே அது நவீங்காலத்தில் வேத்தியா செய்யற தேவன் நீங்க சுவாமி. எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க அப்பா. இஸ்ரவேல் தேசத்தை நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், நன்மைக்காக வேண்டி சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நிகழ்ச்சத்திலே ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு ஆண்டவரே தேசங்கள் இருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் சுனத்துறோம், நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஐயா நிகழ்ச்சத்தில் இருக்கிற தலைவர்கள் இந்த நாட்களில் ஆண்டவரை பற்றி ஆண்டவரை ஆலோசிக்கிற தலைவர்கள் மத்தியில் என் தகப்பனே ஐயா உங்களுடைய வல்லமை விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. மனிதனுடைய ஆலோசனையாய் இருக்காமல் ஆண்டவரே நீங்க நெறிப்படுத்தி எல்லாவற்றையும் நடத்துகிற தலைமைத்துவத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பண்ணிக்கிறவை அப்பா எல்லாம் கூட கிறவை இல்லாமல் ஒன்றும் இல்லை தகப்பனே. நன்றி சொல்லுறோம் நன்றி. தேசம் காக்கப்படுவதாக காத்து கொண்டு கிறவைக்காக நன்றி ஆண்டவர். தேசத்தின் மக்கள் ஆண்டவரே அந்த தேசத்திலே ஆண்டவரே வந்து ஆண்டவரே சமாதான கர்த்தர் நீங்க தான் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இஸ்ரவேல் தேசத்துக்காக வேண்டியபடியாக தேசங்களும் ஒன்றுக்காக வேண்டிக்கும் எல்லா தேசங்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் எல்லா தேவைகளுக்காகவும் எல்லா உதவிகளுக்காகவும் நீங்க தான் அப்பா, நீங்க தான் அப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்க ஜெபிக்கிறோம் உங்களோட பாதவழியில் இருந்து உங்களுடைய இறக்கத்துக்காகவும் உங்களுடைய மன்னிப்புக்காகவும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஜனங்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவே. அவர் தானங்களால் முடியும் சுவாமி. ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க, காரியத்தை நடப்பிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. தகப்பனே உங்களுக்கு சுத்தமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். ஐயா சங்கம வீடியோவை நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அங்கில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவர் இந்த ஜபம் ஆண்டவரே. தகப்பனே ஒழுங்காக நடைபெறும் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே வேண்டியது அவத்தார் சிலை கட்டளை இடுங்க சுவாமி. அவருடைய சுகபலத்தை கட்டளை இடுங்க சுவாமி. இது விதவையா இருந்தாலும் தாப்பனே நீங்க செய்து கொடுங்க சுவாமி. அவருடைய பிள்ளைகள் குடும்பம் அடைந்திருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுங்க. தாயாவும் இறக்கும் ஆசீர்வாதம் இவர்களுக்கு வேணும் சுவாமி. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஐயா பல்லாங்கனின் காலத்தில் ஆண்டவர் பிள்ளைகள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை காத்துக்கொள்கிறதேவன் நீங்க. சட்டை நிழல் மறைத்து ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டு போய் கொண்டு வருகிறதேவன் நீங்க ஆண்டவரே. பிள்ளைகளை காத்துக்கொள்ளவர்கள் எல்லாம் உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் சுவாமி. தகப்பனே நீங்க கொடுத்த சுதந்திரங்கள் அப்பா ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் நிறைந்த சுதந்திரமாக நீங்க உங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கதா அப்பா. பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும், தோழிகளுக்காக வேண்டிக் கொள்ளும், ஜீவங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி, நன்றி தகப்பன். எல்லா கணமும் துணியுமே உங்களுக்கு தான் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களை கத்தர் கேட்டார், பதில் தந்தார் என்று இந்த விசுவாசத்தோடு நாங்கள் நாளே நாளே திரும்பமாக சந்திப்போமா. அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த வேண்டிக் கொள்கிறோம். நன்றி அப்பா, நன்றி.
0: ஆமேன்.

0: சங்கமும் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒருவரையும் உய்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா, உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜபங்களுக்கு கூட வழி நடத்துங்கள். இந்த நாளிலே ஒரு ஜபத்தை இருக்கிறது, ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். அவரு கேன்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையிலே குடும்பத்தாருடன் திரும்ப இணையக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கிறது, அதற்காகவும் ஜபியுங்களம்மா. காட் பிளஸ். அதே வேளையில இன்றைய நாளிலே துருக்கி என்ற நாட்டுக்காகவும் ஜபியுங்கள்.
1: அன்பும் கிருபை மறக்கம் இருந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி. யார் மறந்தாலும் நீங்கள் எங்கள் மறக்காம இருக்கிற தேவன், அதுக்காக உங்களை நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் மனதையும் ஆறுதலையும் தைரியத்தையும் தர்ற எங்கள் அன்பின் தேவனே, உங்களை நன்றி. உயிரோடு இருந்து உயிரோடு இருந்து உயிரோடு இருந்து என்னும் உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வர தேவனே, உயிருள்ள தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா. ஓடினாலும் களைப்படியாதபடி உங்களோட பாதத்தில் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல, உங்களை துதிக்க, சோத்திரிக்க எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை இந்த சங்கம ஒலியலில் நந்திருந்து ஒப்படைக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த அழைப்புக்காக ஜீவனுள்ள ஜீவாதிபதியே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். நாங்கள் சத்தம் விட்டு கூப்பிடும் பொழுது எல்லாம் எங்களோட சத்தத்துக்கு உங்களோட காதுகள் திறந்து கொண்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜ, நன்றி. உங்களோட கண்கள் ஆடுகள் மனுக்குலத்தின் மேல் எந்த நிமிஷமும் பார்த்துக்கொண்டு மனுக்குலத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. உறங்காமல் தூங்காமல் பாதுகாத்து பார்க்கறது இவனே, உங்களுக்கு நன்றி. நீங்க உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஐயா. மனுஷர் நாங்க பல தினம் உள்ளவர்கள் உறங்கி விடுவோம், ஆனால் நீங்கள் உறங்காமல் தூங்காமல் எங்களை பாதுகாத்து கொண்டு வர்றது இவனே, எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துற வழிகாட்டியே, ஆலோசனை கத்தரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களுக்கு மேலான நாமங்களே உடையவரே, உங்களை எல்லா நாமங்களையும் சொல்லி சொல்லி அண்ட சகராசனங்களை எல்லாம் ஆளுகிற அருப்பெரும் சோதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் உங்களோட பாதத்தில் விழுகிறோம், வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பிரிமறையால் உங்களோட வருமண தைலத்தினால் உங்களோட பாதத்தை கழுவினால் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரம் எங்கட கண்ணீர்னால் உங்களோட பாதத்தை கழுவுகிறோம் ராஜா, உங்களோட பாதத்தை தொட்டு முத்தமிடுகிறோம். அன்பின் தேவனே, உங்களுக்கு தெரியும் நாங்கள் இவ்வளவு அன்பு உங்கள் மேல் வைத்திருக்கிறோம், இவ்வளவு அர்ப்பணிப்போடு உங்களிடத்தை பார்த்து வருகிறோம். உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உங்களை தான் முதல் நேசித்து உங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. எல்லாம் தெரிந்த தேவனே, இந்த பொல்லாத உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் எங்களுடைய ஆவியாத்ம செய்கிற சிந்தனை செய்ய ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இடகட்டி காத்துக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களை பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ராஜா பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவரே இந்த உலகாசைச்ச பாவங்களுக்கு போய்விடாதபடி, எந்த அந்தகார சத்தையும் அடிமையாய் போய்விடாதபடி எல்லாரையும் உங்களால் தான் ஐயா காத்துக்கொள்ள முடியும். நீதியின் விளக்கிறத்தினால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களை உள்ளங்கையில அல்லவா வரைந்து வைத்திருக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய சிரசின் மயிரம் அல்லவா எண்ணி வைத்திருக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு எங்கள் அன்பின் தேவனே, ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் நன்றிகள் துதிகளை செலுத்தத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக, இந்த வழிநடத்தலுக்காக, இந்த சங்கம மொழியலைக்காக நாங்கள் நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையும் மகிமையும் நிறைந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம், வந்திக்கிறோம். வானம் உங்களோ சிங்காசனம், பூமி உங்களோட பாதபடியை, எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் நீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐஸ்வர்யம்மம்.

0: ஐ சிறங்கனம் எல்லாம் ஆண்டவரே மகமே எல்லாமும் குடத்தில் இருந்தான் ஐயா கூட பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு தந்த ஜீவ சுவாசத்தை ஊவி ஆண்டவரே நீங்கள் இவனை கொடுத்த தேவன் அல்லவா, அந்த சிவாதிபதியே உங்களை துவிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவனே இந்த சங்கமம் ஓலியிலேயே நீங்க தொடங்கி தடதாமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. அப்பாவினை உங்களோட ராஜ்யம் பலனோடும் உங்களோட நாமம் மகமப்பட வேணும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த சங்கம மொழியிலேயே கால தொடங்கி இதுவரை நேரம் தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. என்ன நோக்கத்துக்காக சங்கமம் என்ற பெயரை கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை இதுக்குள்ளால் நீங்க நிறைவேற்றி கொண்டு வர நிறைவேற்றவரே, நிறைவேற்றி கொண்டு வந்தவரே, நிறைவேற்ற வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சோதரிகம் ஆண்டவரே காலை தொடக்கத்தில் அப்பா உங்களோட பிள்ளைகளுக்கு வெளிப்பாட்டை கொடுத்து உங்களோட வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக அற்பனப்போடு உங்களோட வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி. அவர்கள் அந்த வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படிந்து ராஜா அனுதினமும் தொடக்கத்தில் உங்களோட வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வார்த்தையாகி எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த வார்த்தை அந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து எந்த தேசத்தில் இரவோ மகளோ ஒன்று எண்ணாமல் இணைந்திருந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலா இருக்கிறதுக்காக, அமுதமாயிருக்கிறதுக்காக, ஆற்றி தேற்றுறதுக்காக, பலப்படுத்துறதுக்காக, இன்னும் கீழ்ப்படியத்தக்கதாக செய்து கொண்டு வாரதுக்காக இந்த வார்த்தையாக தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்னும் வார்த்தைகள் கேட்க முடியாதவர்கள் வாசிக்க முடியாதவர்களுக்கும் இந்த நச்செதியை பெறப்பிற இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளும் நாங்கள் இந்த நச்செதியை பெறப்பிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பாவிக்கிறீங்க, பாவித்துக் கொண்டு வாரீங்க, பாவிக்க வெல்ல வர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அது மட்டுமில்ல, தொடர்ந்தும் பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ உங்களோட பிள்ளைகளுக்கு ஜபத்துக்கூடாக வழிநடத்துற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு தருணத்தை கொடுத்து அவர்கள் இந்த சங்கம மொழியில் இலக்கியப்படுத்தக்கதாக நீங்க செய்த பெரிய கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றுக்கு மேலாக உங்களோட அன்பர் சுத்த பிள்ளைகள் உங்களை மகமப்படுத்த கிடைத்ததே நீங்க கொடுத்த வரங்கள் சனியலுக்களால், நீங்க கொடுத்த உங்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கை கூடாக உங்களை மகமப்படுத்ததை கிடைத்த என்றவர்கள் நன்றி உள்ளவர்களாயிருந்து உங்களை மம்மப்படுத்தத்தக்கதாக சிறப்பாக நீங்க இதுவரை நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. செய்தியை கொடுத்த தாசர்களுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் செய்தியை கொடுக்க போற தாசர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரியும். எவ்வளவு சிறப்போடு ராஜா இதை நீங்கள் இவற்றை நடத்தி கொண்டு வந்தீங்கள். இன்னும் மட்டும் இந்த நாளில் இந்த இறுதி மட்டுக்கும் சிறப்பாக நீங்க நடத்தி வேறு ஒன்றும் வேண்டாம் ஐயா. உங்களை ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு துதி, ஒவ்வொரு செய்தி கூடாக உங்களை உயர்த்தி தங்களை தாழ்த்தி உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நீங்க கிரியை செய்து கிருபை செய்து கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். நீங்க தான் ஐயா இதை தொடங்கினீங்க, நீங்க தான் நடத்துறீங்க. இதை நடத்தத்தக்க பிள்ளைனை ஞானத்தை ஆண்டவரே நேரத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு மகனுக்கும் மனைவிக்கும் நீங்க கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அவர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கத்தக்கதாக, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கத்தக்கதாக, உங்களுடைய அன்பை மற்றவர்கள் அறிய வேணும் என்று அவர்களை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் இந்த சங்கம மொழியிலே சங்கமம் என்ற பெயரை கொடுத்து இந்த ஒளியலையே இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்கதாக நீங்க பாவித்து கொண்டு வாரதுக்காக சகோதரனுக்காக சகோதரிக்காக நன்றி சொல்கிறோம். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக விசுவாசத்துக்காக எல்லாரும் நீங்கள் அவர்களை காக்குறதுக்காக அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். விசுவாசத்தில் தளராதபடி நாங்கள் அறிந்த உண்மை உள்ள ஜீவன் உள்ள தேவனை ஆண்டவே இந்த உலகம் அறிய வேணும், தமிழ் பேசும் மக்கள் அறிய வேணும், இன்னசன பந்துக்கள் அன்பானவர்கள் இன்னும் அறியாமல் சிருஷ்டிப்புகளை வணங்கொண்டு அறிய வேணும் என்ற வாஞ்சியை நீங்க போட்டு இதை தொடக்கி நடத்தி கொண்டு வாரதேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. சகோதரனை ஆசீர்வதிங்கோ, சகோதரி ஆசீர்வதிங்கோ ராஜா. இன்னும் உங்களுக்கு உண்மையோடும் தாழ்மையோடும் புஞ்சிரிப்போடு நடத்தத்தக்கது ஆறார் எந்த நேரம் என்று அறியாமல் இந்த சங்கமம் மொழியரே நினைவோர் தொடர்பு கொண்டு கதைக்கும் போது அவர்களுக்கு பொறுமையோடும் தாழ்மையோடும் அன்போடும் பதில் செல்வதற்காக பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வாரதுக்காக இந்த அன்பு தனியாதபடி அன்பின் பாத்திரங்களாக என்னும் தினந்து வெனந்து வழிநடத்த வல்லவரே அப்பா பரிசுத்தாவியான ஒரு அன்பினால் நிறைத்து அந்த பாத்திரங்கள் பொங்கி வள வழியத்தக்கதாக பொங்கி வழிந்து மற்றவர்களின் தொடத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சொல்லிக்கிறோம். பரிசுத்த தேவனே என்னை கொடுத்த மகளுக்காக நன்றி, மகன் மருமகள் பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி, சந்ததிகளை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த சந்ததிகளை அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்க வெற்றி நட போட்டு ராஜா உங்களுக்குள் காலுண்டை நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக வளர்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் கால சந்ததியை ஆசீர்வதிங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ, கடிவாளம் போட்டு காத்து வழிநடத்துங்கோ. இந்த உலகத்தில் ஆசபாச இச்சலுக்கு அட்டுமையாய் போய்விடாதபடி உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருந்து எங்க ஐக்கியப்பாட்டாலும் பாடசாலையிலையோ சமுதாயத்திலையோ சபையிலையோ ஐக்கியப்படும் பொழுதும் எங்களோட வாழ்க்கையில் பேச்சில் நடத்தையிலும் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்க கிருபை செய்து வழிநடத்தி கொண்டு வரக்கு அக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் மூடும் வாகனங்கள் படிக்கும் பாடசாலைகள் இன்னும் சகோதரின் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் மூடும் வாகனம் எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் இந்த சங்கம மொழியில் நடத்தும் சூழ்நிலை ஒவ்வொன்றையும் ஆண்டு ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. சங்கார தூதன் கிட்ட அண்ணுகாதபடி ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. என்னும் அவர்கள் உங்களுக்கு என்று என்னென்னமாக இந்த சங்கம மொழியிலேயே சிறப்பாக நடத்த வேணும் என்று வாஞ்சியனை இங்க கொடுக்குறீங்களோ அந்த வாஞ்சைகளையும் இங்க நிறைவேற்ற வழிகளை துறந்து அந்த வாஞ்சைகளையும் நீங்க நிறைவேற்றி இது என்னும் வெற்றியோடு தடதாக வந்து நடத்தத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட கிருபை என்றும் உள்ளது ஐயா, உங்களோட கிருபை உங்கள் மேல் நேசிக்கும் பிள்ளைகள் மீற்ற ஊற்ற கிருபை ஒரு நாளும் மாறாது ஐயா. எந்த இடத்திலும் எந்த பணத்தை கொடுத்தோ எந்த பொண்ணை கொடுத்தோ வழியோ கொடுத்தோ இந்த கிருபையை நாங்கள் பெற முடியாது என்றதை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் ஆடு உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு உங்களுக்கு என்று சொல்லியும் சேவை உங்களை மகிமைப்படுத்துவது கூடாக இந்த கிருபை நீங்கள் ஊட்டி ஊட்டி கிருபை மேல் கிருபி ஊட்டி வழி நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க வேலி எடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. அயலார் மத்தியிலும் அன்பான சகோதரங்கள் குடும்பங்கள் மத்தியிலும் ஐக்கியப்படும் சபை மத்தியிலும் இந்த சங்கம மொழியலையில் இணையும் ஒவ்வொருவரும் ஒரு அன்பையும் உங்களோட வெளிச்சத்தையும் இவர்களில் கண்டுகொள்ளத்தவங்களை நற்கனிகளையும் வரங்களையும் இவர்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக இவர்களை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்படியே கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. மனவாண்டிகளை நீங்க நிறைவேற்றி வாழ்க்கையில் நீங்க மகமப்படுறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். என் தேவனே இந்த நேரத்தில் இந்த மீதியான சங்கம மொழியடையே இணைந்த எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த தேசத்தில் இருந்து ஆண்டவர் ஐக்கியப்பட இருக்கிறார்களோ வார்த்தை கூடாகவோ செய்தி கூடாகவோ துதி கூடாகவோ பாடல் கூடாகவோ ஐக்கியப்படுற பிள்ளைகளையும் நீங்க நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வெட்டியோடு நீங்க நடத்தி முடிக்க வல்லவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். அந்த இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களுக்காக உங்களை நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டு ஒவ்வொரு கண்டங்களுக்காக வருகிறோம் ராஜா. இந்த கண்டங்களுக்காக உங்களுக்கு வருகிறோம். ஒவ்வொரு அண்மையான தேசங்களுக்காக தேச தலைவர்களுக்காக உங்களுக்கு வருகிறோம். இந்த தேச தலைவர்களுக்காகவே வேண்டிய வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவர்கள் ஆளத்தக்கதாக நல்ல சுவல தைரியம் கொடுத்து ஆண்டவரே நீங்க தான் அவர்களை வழிநடத்த வேணும் வழிநடத்த வல்லவர் அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரேமே இப்ப நான் இருந்த தாவீதை உங்களோட கோலாலே தடியும் கொடுத்து வழிநடத்த தேவன் அல்லவா ஆசீர்வத்து ராஜபெரு ஆண்டவரே பொறுப்பை கொடுத்த தேவன் அல்லப்பா. ஆண்டவரே கொடுத்த மகனுக்கு நீங்க பரலோக ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா. அதே போல ஐயா இந்த தேசங்களை ஆளுந்தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு தேச தலைவர்களையும் பொறுப்படுத்து, பிரதானமான பெரிய கண்ட தலைவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்து. உங்களால் 5 கண்டங்களை பிரித்தவரே உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் அதுக்காக துதிக்கிறோம். இங்கிலாந்து தேசத்தை ஆளும் ஆண்டவரே சார்ஸுக்காக உங்கள் இண்டையில் வருகிறோம் ராஜா. அவரை பொறுப்படுங்க, அவர் உங்களோட வழியிலிருந்து விலகாதபடி ஆண்டவரே இன்னும் உங்களுக்கு பிரியமாக ஆண்டவரே ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக அந்த தேசத்தை நேர்மையோடு ஆளத்தக்கதாக அவரோடு பேசி அவர்களை கட்டி வழி நடத்துங்க ராஜா. அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க பிறந்து வளர்ந்த தேசமாக அரசாலும் அதிகாரிக்காக உங்கள் இண்டையில் வருகிறோம். சொத்துக்காக நன்றி, பாதுகாப்புக்காக நன்றி. என்ன போல அங்க அண்ணுகாதபடி ஆண்டவரே நீங்க தான் அவரை உங்களுடைய ரத்தத்தினால் மூடி காத்துக்கொள்றீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யூதர் ராஜசிங்கமே, யூதரை நேசிக்கிற தேவனே ஆண்டவரே, அவர் எந்த விதத்திலும் வில பக்கமோ இட பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களை மகப்படுத்தி உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக நீங்கள் அவருக்கு நல்ல ஞானம் விளப்புக்க நல்லா இருந்து உங்களோட நீதியின் விளக்கிறதுனால அவரை வழிநடத்தி ஆண்டு தவறி விடாதபடி ஒளி மங்காதபடி வாழத்தக்கதாக கிருபை செய்வீங்கள், கிருபை செய்கிறீங்கள். கிருபை செய்ய வல்லவர் எடுக்கும் தீர்மானம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரியமுள்ள தீர்மானமாக உங்களை பார்த்து தருத்திருந்து ஒரு தீர்மானத்தையும் எடுக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆஸ்திரேலிய தேசத்தை அரசாலும் அதிகாரிக்காக உங்களிடம் வருகிறோம். உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் உங்களுக்கு பயந்த மகன் அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக நீங்க கிருபை செய்து வழிநடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்திலே எத்தனையோ மிஷினரி மாதிரி எழுப்பின தேசமாகிய அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக ஆண்டவரே உங்கள் டொனால்ட் ட்ரம்புக்காக உங்களிடையில் வருகிறோம் ராஜா. அப்பா எப்படி அவர் உங்களை நேசிக்கிறவர், எப்படி உங்களுக்கு பயந்து வாழுகிறார் என்றது உங்களுக்கு தெரியும். எந்த விதத்திலும் அவர் செயல்படியாதபடி எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர் எந்த விதத்தில் எந்த தீர்மானம் எடுக்காதபடி நீங்கள் அவரை வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்த அமெரிக்கா தேசம் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக பின்மாறி முன்மாறிய ஊட்டி ராஜா அந்த தேசத்தை நீங்கள் ஆண்டு கொள்வீங்க. அதுக்காக நன்றி. சந்ததி சந்ததியாயிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரும் ஒவ்வொருதரையும் பொறுப்படுத்து இட கட்டி கொள்ளுங்க ராஜா. எந்த விதத்திலும் அவர்கள் உங்களோட வார்த்தைகளை உங்களோட வார்த்தைகளை அவர்கள் எந்த விதத்திலும் தங்களை நயத்திலோடு பேசாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி உங்களோட நீங்கள் அவர்களுக்களால் வெளிப்பட்டு வார்த்தைகளை உச்சரிக்கத்தக்கதாக பிரசங்கிக்கத்தக்கதாக இன்னும் ஆத்துமாக்கள் உங்களை அறியத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆயுதங்களாக நீங்கள் பாவித்து கொண்டு வாருங்கள். பாவிக்க வல்லவர் அதுக்காக உங்களை தாழ்த்தி உங்களை வேண்டுகிறோம் ஐயா. அப்பா நாங்கள் வாழும் இந்த கனடா தேசத்துக்காக உங்களண்டில் வருகிறோம், இந்த தலைவருக்காக உங்களண்டில் வருகிறோம். எந்த அளவில் இந்த தலைவர் உங்களை நேசிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆண்டிலேயே கடந்த காலத்தில் இந்த டூடோ உங்களுக்கு பயந்த மகனாய அந்த ஜஸ்டின் டூடோ இந்த தகப்பன் ஆண்டவரே உங்கள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை நப்போல் புறனை நேசி என்ற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உலகத்து மக்கள் எல்லாரும் வந்து சரண்டை தக்கதாக ஆண்டவர் இந்த நாட்டை திறந்து கொடுத்தவர் ஐயா. அது கூடத்தான் உலக மக்கள் எல்லாரும் வந்து தேசத்தில் வாழத்தக்கதாக வாழும் வழியையும் வகுத்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த தேசத்தில் கொடுக்கிற மக்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக விசேஷமாக வயது போனவர்களுக்கு கொடுக்கிற சலுகைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இலவசமான வைத்திய வசதிக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனை அனுபவிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதா இந்த தேசத்தை அசுசிப்படுத்தாதபடி ஒவ்வொரு மக்களையும் உணர்த்தி உணர்த்து உங்களால் முடியும் ஐயா. உங்களோட பிள்ளைகளை பயத்தோடு நடக்கிற பிள்ளைகள் பயந்து ராஜா நன்றி உள்ளத்தோடு வாழத்தக்கதாக நீங்க செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி. சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க வந்தெடுத்து கொண்டு வந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரம் நன்றி உள்ளத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதித்து உங்களோட மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். நல்ல ஒற்றுமையின் ஆவியை ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. கலங்காதே தீகாதே நான் உன்னோடு கடைசி மட்டும் கூட இருப்பேன் என்று வாக்கு தந்த தேவனே கலக்கத்தோடும் திகக்கத்தோடும் வேதனையோடும் உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஐயாறுதல் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா பலவீனமாய் சுயவீனமாய் இருக்கும் எல்லாருக்காக உங்களை விடுகிறோம். விசேஷமாக ஜஸ்டின் டூடோக்காக வருகிறோம் ராஜா. தெரிந்தோ தெரியாமலோ என்னென்ன பிள்ளைகளை விட்டாரோ அறியோம், நீங்க மன்னிங்க ராஜா, மன்னிக்கும் மன்னித்து அவர் தான் ஐயா இந்த நாட்டில் மல்டி கல்ச்சர்ஸுக்கு இடத்தை கொடுத்தவர். ஆனால் ஆண்டவரே உங்களை ஆராதிப்பதற்கு இந்த தடையும் விதிக்கவில்லை ஐயா. ஆண்டவரே அவர் மற்ற மனைவி பிள்ளைகளோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக வளர்த்தக்கதாக தெரிந்தோ தெரியாமல் செய்த எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே பொல்லாத வியாதியை அடிமையாக்காதபடி ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உலகம் கேட்கத்தக்கதாக உங்களுக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களுக்கு காயப்பட்ட கருத்தினால் அவரை தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ தொடுங்கோ. எல்லாவற்றையும் மறந்து தேவனே ஆண்டவரே அப்பா நீங்க தான் அவரை பொறுப்படுக்க வேணும். உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசித்த பிள்ளைகள் என்னென்ன விதத்தில் ஆண்டவரே தவறினாலும் உங்களுக்கு தான் தெரியும். நாங்க நியாயத்துக்கு அதிகாரம் இல்லையா. நீங்க மன்னிக்கிறதவன் மறக்கிறதவன் மன்னித்து மறந்து ஆசீர்வதிங்க குடும்ப மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளை ஓடு ஓடு கூடாரத்துக்கு கீழ் வாழ வேணும் என்றதை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இப்படி பலவீனமாய் சுயனமாய் இருக்கிறோம். ஒவ்வொருதற்காகவும் உங்களை வருகிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்க பரிகாரியான தேவன் அல்லவா. உங்களோட கற்பனைகளையும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படும் பொழுது எகிப்தியனுக்கு எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையுமே நான் வரப்பண்ணேன். நானே பரிகாரியான தேவன் என்று சொன்ன தேவன் அல்லவா. அதுக்காக நான் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவே நீங்கள் நடந்து நடந்து திரிந்து இந்த மூன்று வருஷ காலத்தில் எத்தனை பேரை தொட்டு சுகம் கொடுத்த தேவன் அல்லவா. தப்பானியை எழுப்பின தேவன் அல்லவா. குஷ்டரோகத்தை மாற்றின தேவன் அல்லவா. குழலுக்கு பார்வை கொடுத்த தேவன் அல்லவா. உங்களால் தெரியும் ஐயா, உங்களால் தெரிய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படி வருத்தத்தோடும் பெலவீனத்தோடும் தீசார வருத்தம் என்று ஆண்டவர் வைத்தியர் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்க. நீங்க பெரும வைத்தியன். இப்படி பலவீனமாயிருக்கும் ஒவ்வொருதற்காக சிறு பிள்ளைகள் தொடங்கி வந்தவர்கள் மட்டும் எல்லாரையும் அன்பானவர்கள் அறிந்தவர்கள் சம மத்தியில் இருப்போர் அயலார் மத்தியில் இருப்போர் எல்லாரையும் பேர் பேராக பேர் பேராக உங்களை ஒப்படைக்கும். எவ்வளவு அற்புத சுகம் கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு சாட்சியை சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீங்க பார்த்து கொண்டு வர ஊழியக்காரருக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் அவர்களை நீங்க தொட்டு குணமாக்கிறீங்களே ராஜா. உங்களோட ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக ஆண்டவர் அவருடைய மகன் அவருக்கு நீங்க கொடுத்த சுகத்துக்காக நன்றி. உங்களோட ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து அமெரிக்கா தேசத்தில் செய்து கொண்டு வர்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எத்தனையோ பேர் ஐயா அவர்களுக்கு நீங்க அப்பிரசுவத்தை கொடுத்து தொடர்ந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்க தான் ஐயா செய்யுங்க. இயேசுவே நீங்க செய்யுங்க. பெரும வைத்தியன் பரிகாரியான தேவன் என்றும் உயிரோடு இருந்து அற்புதம் செய்கிற தேவன். அது மட்டும் உயிரோடு எழுந்திருந்து தேவன் வலசுவாசத்திலிருந்து உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருதற்காக எங்களோட சந்ததிக்காக நீங்க வேண்டிக் கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த வேண்டுதல் கூடாக அப்பா உங்களோட மகிமையை உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக செய்கிற தேவனையே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப சந்ததி வருங்கால சந்ததிக்காக உங்களண்டில் வருகிறோம் ராஜா. ஆண்டவே இந்த வருங்கால சந்ததியை கைவிடாது காத்துக்கொள்ளும் ராஜா. வருங்கால சந்ததி இந்த வருங்கால சந்ததி எந்த விதத்திலும் சோர்வடைந்து ஒரு அன்பிலிருந்து விலகாதபடி உங்களை ஆண்டவர் எந்தெந்த சபையில் எந்தெந்த அன்பானவர் மத்தியில் இருக்கிறார்களோ அவர்களை எழுந்து பிரகசிக்கத்தக்கதாக அன்பின் தேவனே நீங்கள் அவர்களை தூக்கி எடுத்து இந்த உலக ஆசபாசம் இந்த டெக்னாலஜிகளுக்குள்ள ஆண்டவரே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இதுல அட்டமையாய் போய்விடாதவரை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். இந்த வருங்கால சந்ததிக்குள்ளால் உங்களோட ராஜ்யத்தை கட்டியப்ப வல்லவரே இவர்களுக்கு தெரிந்தெடுத்த அவசியத்தை ஊட்டி ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்துக்காக உங்களிடத்தில் வருகிறோம். விஷமாக ஜபிக்க சொன்ன அந்த தேசத்தை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த தேசத்தில் போராட்டமும் பஞ்சமும் பசியும் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகளை இந்த தேசத்தில் நெருக்கிறார்கள் உங்க வழிபட முடியாத பணி தடகம் செய்கிறார்கள் என்ற எல்லாம் உங்களுக்கு தெரியும் ராஜா. அந்த நைகீரிய தேசத்துக்காக வருவோம், ஈரானுக்காக வருவோம், ஈராக்குக்காக வருவோம். ஒவ்வொரு தேசத்தையும் பேர் பேராக பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா ஆண்டவரே. உங்களை நேசித்து உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கும் தேசங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அந்த சுதந்திரத்தை பறித்து ஆண்டவர் உங்களோட பிள்ளைகளை நெடுக்கி ஒடுக்கி ஆண்டவரே வரும் தேசங்களுக்காக அந்த தலைவர்களுக்காக உங்கள் அவர்களோட பேசுங்கோ ராஜா. அவர்களை கண்களை திறவுங்கோ அப்பா. சிறந்த ஜீவனுள்ள தேவன் நீங்க தான். சிருஷ்டி கத்தர் நீங்க தான். அந்த சராசரங்களை எல்லாம் சிருஷ்டித்த தேவன் நீங்க தான் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக உணரத்தக்கதாக நீங்கள் தான் ஒரு அற்புதத்தை செய்து சமாதானத்தை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். எங்களுக்காக போராட வல்லவரே, எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற போராடினவரே. போராட்டம் என்னுடையது, வெற்றி உங்களுடையது என்று சொல்லி எங்களுக்கு சொன்னதுவனே. மங்கேறிய தெரியாமலும் நெருந்த நானலம் உறியாமலும் இருக்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கெங்கும் கூட பிள்ளைகள் இருந்தாலும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், கடற்கிற மணல போலும் ஆண்டவர் நட்சத்திரத்தை போலும் ஒளி மங்காதபடியும் கரையாதபடியும் அவர்களை நீங்க காத்து உங்களால் நடத்த முடியும், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள முடியும் ராஜா. நாங்கள் பிறந்து வளர்ந்த இலங்கை தீவுக்காக வருகிறோம். அந்த தேசத்தை நீங்க ஆட்கொள்ளுங்க. அந்த தலைவரோடு பேசுங்க ராஜா. என் நம்பிக்கிறங்களை நாட்டாதபடி அவரை உணர்த்தி அனுரா உங்களே அணிந்த அறியத்தக்கவா. அவர் வாய்ப்பை நீங்க திறந்து கொடுக்க உங்களால் முடியும். அங்கிருந்து நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் இந்த தேசங்களில் இருந்தும் ஒரு அன்பை அங்கே போய் பரிமாறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக அவர்களை சுபத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் உங்களுடைய அன்பை பரிமாற செய்தவனே. திரும்பவும் நீங்கள் அவர்களை பாவித்ததுக்காக நன்றி சொல்லி சுபத்திரமாக அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். வெள்ள சபை மத்தியில் கொண்டு சேர்த்து சாட்சி சொல்லத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மயிலாடாக இந்தியா தேசத்துக்காக வருகிறோம். அந்த தேசத்தில் நடந்த தேர்தலுக்காக ஆண்டவரே அந்த அதிகாரிக்காக வருகிறோம். அன்பின் தேவனே எந்த விதத்திலும் உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசித்து உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரி எந்த கஷ்டமும் கொடுக்காதபடி சுதந்திரமாக அவர்கள் உங்களை ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுக்கிறவராக நீதியோடு அந்த தேசத்தை அரசாளத்தக்கதாக அப்பா நீங்கள் அந்த அதிகாரியோடு பேசி நடத்த உங்களால் முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நாளில் பிரயாணத்தை மேற்கொண்டு இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பார்த்த கூடாகவோ செய்யக்கூடாகவோ எங்கெங்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் அழைப்பு கொடுத்து பிரயாணம் பண்ணின பிள்ளைகளை போச்சேர வேண்டிய இடங்களுக்கு நீங்க சுபத்திரமாக கூட்டு போய் சேர்த்து உங்கள் பார்வையில் உங்களுக்கு பிரியமானது செய்து திரும்பவும் ஆண்டவரே அவர்களை இருப்பிடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். என்ன நோக்கத்துக்காக அவர்களுக்கு இப்படி ஒரு வழியை திறந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர்களோடு பேசினீங்கள். அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி நீங்க மகமப்படுவேன் நீங்க மகமப்படுவேன் அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் என்னும் இந்தியானந்த சங்கம மொழியிலேயே பொறுப்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க. பாடசாலைக்கு போகும் பிள்ளை, யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், வேலைக்கு போனவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து ஆண்டவரே அவர்கள் கடமைகளை உண்மையாக செய்து திரும்பவும் அவருடைய இருப்பிடங்களுக்கு பாதுகாப்பு கொடு கொண்டு சேர்க்க முடியும் ஐயா. சேர்க்க வல்லவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தாங்கத்தக்க சுவாத்தியத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க தான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோ நேசிக்காதவர்கள் எல்லாரையும் காத்து நீங்க எல்லாதிகாரம் உங்களுடையது என்பதை அவர்கள் அறியத்தக்கதாக நீங்க நடத்தி முடிப்பீங்கள். நடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க பொருட்படுத்த ராஜா ஒரு தடதாபதமின்றி அற்புதமாக ஆச்சரியமாக உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக உங்களோட நாமம் மாமப்படுத்த உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக ஆண்டவரே நீங்க நடத்தி முடிக்க வல்லவராயிருக்கிறதுக்காக எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தராயிருக்கிறதுக்காக எல்லா உங்களோட பிள்ளைகளை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக மனுக்குலத்துக்காக தேவனிடத்தில் இருந்து பரந்தி பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களோட திருக்கரத்தில் ஒப்படைத்து இயேசுவன் உன்னதமுள்ள ஒரே வல்லமுள்ள நாமத்துக்கு நன்றி துதிகனமாய் செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். எல்லா ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தனிமையில் இருக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தாரே கூட இருந்து பாதுகாப்பாக இருந்து வழி நடத்துவாராண்டு வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராண்டு வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளை நாளிலே திரும்பமாக இதே வழியிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். வழி நடத்தினார் கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர நேரடி ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்சநேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
1: ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லி அப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டரி சார்பாக லண்டன் யூகேலிருந்து அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒழிப்பிலே கேட்கப் போகின்ற யூடியூப் கூட ஃபேஸ்புக்கூடாக ட்விட்டர் கூடாக பார்க்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர் உங்களுக்கு மாலை வணக்கங்கள்.
3: எவ்வளவு நல்ல தேவன் நமக்குண்டு. ஆமேன். அனுதினமும் அவரை தியானிக்கும் பொழுது, வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எவ்வளவாய் சந்தோஷப்பட முடியும், எவ்வளவாய் அவருக்குள் களி கூற முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அனுதினமும் அவரை ருசிக்க முடியும். அவர் எல்லாவற்றையும் செய்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறபடியினால் நாங்கள் அதை விசுவாசித்து இன்றைய நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இன்றைய நாளிலே சுகமடைய முடியும், இன்றைய நாளிலே விடுதலை அடைய முடியும். ஆமேன். ஆகவே தேவ வசனத்துக்குள்ள கடந்து சொல்வோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் மக்கள் நன்றி. இந்த வார்த்தைகள் உம்முடையவைகள், நீர் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதால் சகலத்தையும் குமாரன் மூலமாய் செய்து முடித்திருக்கிறபடினால் நாங்கள் அதை இன்றைய நாளிலே விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுவோம், அதிலே பலகி பெருகுவோம். பிரியமானவர்களே, நேற்றைய நாளில் கூட நாங்கள் பார்த்தோம், அநேக காரியங்களை பார்த்தோம். நாங்கள் தேவனுக்குள்ளாய் இருக்கிறோம் அல்லது தேவன் நமக்குள்ளாய் வந்துவிட்டார், நாங்கள் இப்பொழுது அவருடைய ராஜ்யத்திலிருந்து நாங்கள் பேசும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் பேசும் பொழுது, நிச்சயமாய் நாங்கள் என்னத்தை விசுவாசித்து பேசுகிறோமோ அது நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ராஜ்யத்துக்குள் வந்துவிட்டோம் என்ற அறிவில்லாமல் நாங்கள் ராஜ்யத்துக்கு வெளியால் நின்று கொண்டு என்ன செய்கிறோம், கதவை தட்டி கொண்டிருக்கிறோம், அதனால் பெற்றுக் கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் அங்கே இங்கே அல்ல, நமக்குள் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரும் அவருடைய ராஜ்யமும் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அந்த சத்தியத்தை அறிந்து அதிலே இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் பேசும் பொழுது நிச்சயமாய் காரியங்கள் நடக்கும். ஆமேன். கொலோசியர் 13:13 உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி. அப்ப இது முடிந்து போன ஒரு காரியம். இப்பொழுதும் இருளோடு நாங்கள் ஃபைட் பண்ணி கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க கூடாது. நான் இப்பொழுது ஒளியின் பிள்ளை, நான் இருளின் ராஜ்யத்திலே இல்லை. இருளின் ராஜ்யத்தை அழிக்கும்படியான சகல வல்லமையும் வரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அந்த வல்லமை எங்கேயோ அல்ல, அல்லது 40 பாசிங் இருந்து பெற்றுக் கொள்ளுகிறதாக அல்ல, அது எனக்குள்ளே இருக்கிறது. ஆமேன். எந்த நாள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாளே தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் எனக்குள்ளாய் வந்து விட்டது, எனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது என்ற அறிவு நமக்கு தேவை. இந்த அறிவு இல்லாதபடியினால் இப்பொழுதும் நாங்கள் விடுதலை ஆகாதவர்கள் போல, இப்பொழுதும் விடுதலை தாரும் ஐயா, என்னை விடுதலை ஆக்கும் ஐயா என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்து விட்டாராம், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிறோம். அப்ப உட்படுத்தி விட்டார். இப்பொழுது இருளின் ராஜ்யத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் தான் எல்லார் மத்திலேயும் இருக்கிறது. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், ஆனால் நாங்கள் இன்னும் ஒளியின் ராஜ்யத்துக்கு வரவில்லை. ஆகவே நாங்கள் எவ்வளவோ பாடுபட்டு, எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ கடுமையாக உழைத்துத்தான் இனி நாங்கள் ஒளியின் ராஜ்யத்துக்கு, குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். அதனால் தான் நாங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கும். அப்ப ஏன் நாங்க நன்றி சொல்றோம் ஆண்டவருக்கு, ஆண்டவரே எங்களை இருளின் ராஜ்யத்தில இருந்து நீர் விடுதலையாக்கி அப்படியே விடவில்லை, எங்களை ஒளியின் ராஜ்யத்திலே, குமாரனுடைய ராஜ்யத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு விட்டீர். இப்பொழுது நாங்களும் குமாரனும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். நாங்கள் பிரிக்கப்படவில்லை, ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் குமாரன் மூலமாக. ஆகவே நமக்கும் தேவனுக்கும் இனிமேல் பிரிவினை இல்லை. இப்பொழுது தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. என்றைக்கு ஒரு நாள் வரும் என்று சொல்லவில்லை, கடைசி நாளிலே வரும் என்று சொல்லவில்லை, உங்களுக்குள் இருக்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஆகவே நான் அந்த ராஜ்யத்திலிருந்து நான் பேசுகிறவனாய் செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டுமே அல்லாமல், நான் இருளின் ராஜ்யத்திலே இருக்கிறவனாக எண்ணிக்கொண்டு அதிலிருந்து விடுதலை ஆவதற்காக ஐயா வாருமையா, தருமையா, ஏதாவது செய்யுமையா என்று நான் ஜெபிக்க கூடாது. அது தவறான ஜெபம். ஏனென்றால் இயேசு செய்து முடித்ததை நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் விடுதலையாக்கிவிட்டேன், மாத்திரமல்ல அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி விட்டார் என்று சொல்லும் பொழுது அதை அப்படியே விசுவாசிப்பது மிக மிக மிக அவசியம். ஆமென். நம்முடைய அவ விசுவாசம் தான் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துகிறது அல்லாமல் தேவன் அல்ல. ஆமென். ஆண்டவர் ஏதோ டீச் பண்ணுகிறார் என்று அல்ல, டீச் பண்ணபடியாக இங்கே எதுவும் இல்லை. அவர் ஏற்கனவே நம்மை என்ன செய்து விட்டார், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றி விட்டார். ஆமேன். அவருடைய ராஜ்யத்துக்கு வந்த பிறகு அங்கே என்ன இல்லை, பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்துக்கு வருவதற்காக ஒருவேளை நீங்கள் என்ன செய்யலாம், பரீட்சை எழுதலாம். ஆனால் ராஜ்யத்துக்கு வந்த பிறகு நீங்கள் இனியன் நீங்கள் பரீட்சை எழுதுவீர்கள் ஆனால் அது தவறு. சிட்டிசன்ஷிப் கிடைச்சா பிறகு, கனடா சிட்டிசன்ஷிப் கிடைச்சா பிறகு, இல்ல பிரதர் நான் கனடா சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்காக படிச்சிட்டு இருக்கிறேன், இதை இந்த டெஸ்ட் எல்லாம் நான் பாஸ் பண்ணினாத்தான் எனக்கு கிடைக்கும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது. ஆமேன். ஆகவே கிடைத்து விட்டது என்று செயல்படாமல் என்றைக்காவது ஒருக்கா கிடைக்கும், என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் என்று சொல்லி நான் செயல்படுவது தவறாக இருக்கிறது. ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை என்பதை அறியாமல் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமேன். கவனியுங்கள், எபேசியர் 3:20 இப்படியாக சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்ப கவனியுங்கள், நமக்குள்ளே ஒரு கிரியை செய்கிறது, ஒரு கிரியை இருக்கிறது, கிரியை செய்கிற வல்லமை நமக்குள்ளே, கிரியை செய்கிற வல்லமையாய் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த வல்லமையோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தாமல் நான் எப்படியாக என்ன நினைக்கிறேன் என்றால், அனுதினமும் நான் பாவி, படும்பாவி, நான் இன்னும் தேவன் என்னிடத்தில் இல்லை, தேவன் எங்கேயோ தூரமாயிருக்கிறார், நான் இனிமேல் கத்தி குளறி அழுது கண்ணீர் வடித்து எப்படியாவது அவரை என்ன செய்து செவிசாய்க்க பண்ணி ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தவறு. கவனியுங்கள், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், சிந்தையிலே நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நான் நினைக்கிறதும் வேண்டிக் கொள்ளுகிறதும் மிகவும் கம்மி, கொஞ்ச காரியம், ஆனால் நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார், அவருடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஆகவே அந்த வல்லமை என்ன செய்கிறதாம், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாகவே நமக்குள்ளே இருந்து அந்த வல்லமை செயல்படுகிறது என்று நாங்கள் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அநேக வேளையில அப்ப இந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யுமானால் நாம் எப்படி சொல்ல முடியும், தேவன் நம்மை சோதிக்கிறார், தேவன் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார், என்றைக்காவது நாம் தகுதி பெற்ற அப்புறம் எனக்கு தருவார் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் தகுதி பெற வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் ஏற்கனவே என்னை தகுதி படுத்தி விட்டார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க 2 Corinthians 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசித்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனா நாம என்னத்தை விசுவாசிக்கிறோம், நாம இன்னும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிக்கவில்லை. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று அவரோடு கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. கவனியுங்கள், 12 பெரும்பாடுள்ள ஸ்திரி மாத்திரம் தேவனோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டபடியினால் அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள், விடுதலையை பெற்றுக்கொண்டாள். கவனியுங்கள், இயேசுவை எல்லாரும் தொட்டார்கள், ஆனால் இந்த சகோதரி மாத்திரம் சுகத்தை, விடுதலையை பெற்றுக் கொண்டார். ஏனென்றால் இயேசுவோடு, இயேசு எனக்காக எங்கே இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார், அவருக்குள் எனக்கு தேவையான சகலதும் இருக்கிறது, அதை நான் இப்பொழுதே பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்த அந்த சகோதரி மாத்திரம் பெற்றுக்கொண்டாலே அல்லாமல் இயேசு அவர்கள் மத்தியிலே இருந்தும் அவர்கள் எல்லோரும் இயேசுவை தொட்டும் ஒருவரும் குணமடையவில்லை, இந்த சகோதரியை தவிர. அப்ப தேவன் நம்மோடு இல்லை என்பது கிடையாது, தேவன் நம்மோடுதான் இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட ஒரு தொடர்பை, ஒரு இணைப்பை விசுவாசத்தின் மூலமாய் அவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இன்னும் உருவாகவில்லை. நாங்கள் இன்னும் என்ன செய்கிறோம், அவருக்கு வெளியால் நின்று கொண்டு, அவருடைய ராஜ்யத்துக்கு வெளியால் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே துறவும், ஆண்டவரே தாரும், ஆண்டவரே செய்யும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்குள் எல்லாமே கொடுக்கப்பட்டாயிற்று, எல்லாமே இருக்கிறது. அவர் எனக்குள் இருக்கிறபடியினால் எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்ற எண்ணம் இல்லாதவர்களாய் அல்லது விசுவாசிக்காதவர்களாயிருக்கும். அதனால்தான் தேவன் செய்து முடித்தவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளவில்லை. கவனியுங்கள், தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பது வேறு, அவருடைய இணைப்பிலே நாங்கள் இருக்கிறோம் என்பது அல்லது உறவிலே இருக்கிறோம் என்பது வேறு. ஆனால் அநேக வேளைகளிலே தேவன் நம்மத்தியிலே இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆனால் அவரோடு நாங்கள் இணைப்பிலே இருக்கிறோம், நாங்கள் அவரோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அவருடைய சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென் என்ற அறிவில்லாமல், ஆகவே அவருடைய சரீரமாய் நாங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு நோயும் நொடியும் அல்லது பிரச்சனையோ வேதனையோ துன்பமோ இவைகள் எதுவும் நம்மை தொட முடியாது என்ற அறிவில்லாமல், அநேக வேளைகளிலே அவருடைய சபை மனவாட்டி, அவருடைய சரீரம், சரீரத்தின் அங்கங்கள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் என்ன, அல்லது பிள்ளை எப்படியா செயல்பட வேண்டும், தேவன் என்னோடு இருக்கிறார், பிதா என்னோடு இருக்கிறார் என்று செயல்படுவதை விட்டுவிட்டு ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு அடிமை அழுது குளறி கண்ணீர் வடிக்கிறது போல நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மாத்திரம் அல்ல, அடிமைக்கு எதையுமே போய் பெற்றுக்கொள்ளத்தக்க அதிகாரம் இல்லை. அவன் அழுது குளறி கண்ணீர் வடித்து அந்த எஜமானுடைய நேரத்துக்காக எப்போ அவர் இறங்குவாரோ அப்பொழுதுதான் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் அவன் காத்திருக்க வேண்டியவனா இருக்கிறான். ஆனால் பிள்ளையோ அப்படி அல்ல. பிள்ளை தகப்பனுடையதெல்லாம் எனக்கு சொந்தம், என்னுடைய வீட்டிலே தகப்பனுடைய வீட்டிலே இருக்கிற சகலதும் எனக்கு சொந்தமாயிருக்கிறது, நான் இப்பொழுதே போய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று செயல்படுகிறவன் தான் பிள்ளை. ஆனால் நாங்கள் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வேலைக்காரர்கள் போல நடந்து கொள்ளுகிறோம். நாங்கள் பிள்ளைகள் என்று அறிக்கையிடுகிறோம், ஆனால் அதை விசுவாசிக்கவில்லை. மாறாக நாங்கள் வேலைக்காரர்கள், நாங்கள் அடிமைகள், ஆகவே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் நினைக்கிற நேரத்தில் எங்களுக்கு எதுவும் கிடைக்காது, எண்டைக்காவது எப்போதாவது அவர் இறங்கி எஜமான் கொடுக்க முடியுமே அல்லாமல் நாங்கள் பிள்ளைகளாக போய் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அநேகர் நினைக்கிறார். அதனால்தான் அழுது குளறி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவனியுங்கள், லூக்கா 15:29-31 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இங்கே இளைய குமாரன் மூத்த குமாரனை குறித்த செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும். அப்ப இப்படியான ஜனங்கள், இப்படியாக உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய ஊழியம் செய்கிறார்கள், தேவனுக்கென்று செயல்படுகிறார்கள், வார்த்தையின்படி நடக்கிறார்கள், அவருடைய வார்த்தையை மீறாமல் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், உண்மை உள்ள பிள்ளைகள் இருக்கிறார். அப்ப இவனும் அதைத்தான் சொல்லுகிறான், நான் உண்மையா இருக்கிறேன், உமக்கு ஊழியம் செய்கிறேன், உம்முடைய கற்பனைகளிலே ஒன்றையும் நான் மீறவில்லை. உண்மைதான், என் சகோதர, என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அப்ப கவனியுங்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறான், இவன் ஜெபித்துக் கொண்டு உள்ளத்திலே எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும், எனக்கு ஒரு ஆட்டிக்குட்டி வேணும், நான் என்னுடைய சிநேகிதரிடத்திலே போய் சந்தோஷமா இருக்கும்படிக்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும் என்று சொல்லி இவனுடைய உள்ளம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது. வேஸ்திகளிடத்தில் உம்முடைய ஆசிய அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், இதுதான் மிக முக்கியமான சத்தியம் பிரியமானவர்களே, கவனியுங்கள். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான மகிமையான ஒரு வார்த்தையை தேவன் ரிலீஸ் பண்ணி இருக்கிறார். இத கேட்டா பரலோகமே என்ன செய்யுது, என்ன வந்து மேற்கொண்டுட்டு, பரலோக ஆசீர்வாதம் முழுவதுமே இந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய். ஆமென். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். அப்ப பாருங்க, இணைப்பு, என்னோடு இருக்கிறாய் என்றால் என்னோடு இணைக்கப்பட்டவனாய் செயல்படு என்பதுதான் அர்த்தம். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம், கவனியுங்கள், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. அப்ப பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்ன, மகிமை என்ன என்றால், காத்திருந்து வழியால வாசலுக்கு வழியால் நின்ற, ஐயா தரமாட்டீரா, ஏதாவது செய்ய மாட்டீரா, இறங்க மாட்டீரா, மனது உருக மாட்டீரா என்று அழுது குளறு கண்ணீர் வடிக்கிற வாழ்க்கை அல்ல. பிள்ளை என்றால் நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவருடையவைகள் எல்லாம் என்னுடையவைகளாய் ஆக்கப்பட்டிருக்கின்றன. ஆமென். பாருங்கள் என்ன சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். இதை விட ஆசீர்வாதம் வேற என்ன வேணும்? இதுவே அவனை சந்தோஷப்படுத்தி இருக்கும், ஆனா அவன் சந்தோஷப்படலை. கவனிங்க, அதாவது உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் தேவன் நம்மோடு இருக்கிறது மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப வசனம் சொல்லுது என்ன, அவரே தகப்பனே சொல்லு, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். ஹல்லேலூயா! எனக்குரியதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அப்ப நீ போய் பெற்றுக்கொள். எப்படி இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள இஸ்திரி ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை தொடும் ஆண்டவரே என்று ஜபிக்கவில்லை, மாறாக நான் போய் தொட்டு பெற்றுக்கொள்வேன், எடுத்துக்கொள்வேன். இன்னொரு விதத்திலே சொன்னால், எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நான் இப்பொழுதே போய் எடுத்துக்கொள்வேன். அவைகள் 24 மணி நேரமும் என்னை மேற்கொள்ளும்படி எனக்காக கிறிஸ்துவுக்குள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் இப்பொழுதே போய் அதை எடுத்துக்கொள்ளுவேன் என்று செயல்படுகிறவளாய் பெரும்பாடுள்ள இஸ்ரி இருக்கிறார். அதனால் உடனடியாக, இதற்கு முன்பதாக ஜெபித்த ஜவீருக்கு பதில் வரவில்லை, ஆனால் இந்த சகோதரிக்கோ உடனடியாக பதில் வந்து மேற்கொண்டது. உடனடியாக என்ன நடந்தது, அங்கே அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. ஆனால் இதற்கு முன்னாடி ஜெபித்த ஜவீருவுக்கு இன்னும் அற்புதம் நடக்கவில்லை. ஏனென்றால் தவறான ஜெபங்கள் நாங்கள் தவறாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் செயல்படாமல் அவர் எங்களை விடுதலை ஆக்கிவிட்டார், நாங்கள் இனிமேல் அடிமைகள் இல்லை, நாங்கள் இனிமேல் அநாதைகள் அல்ல என்பதை அறியாமல் நாங்கள் அநாதைகளாகவே இருந்து என்ன செய்கிறோம், அழுது குளறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள், உபாகமம் 1:8 வசனத்தையும் 21 வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாவாகிய ஆப்ராமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்றார். அப்ப தேவன் சொல்லிட்டார், இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேனப்பா, போய் பிச்சுக்கொள்ளுங்கள், விசுவாசித்து நான் கொடுத்துட்டேன், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டாய்த்து இதை விசுவாசித்து போய் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் 21வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 1:21 வசனம், இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், இன்னொரு விதத்திலே சொன்னால் கொடுத்திருக்கிறார். உன் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய், உனக்கு சொன்னபடியே வாக்கு பண்ணினபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள். அந்த சொல்ற இப்பவே ஆயத்தமா இருக்கு, நீ போய் சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் பயப்படாதே, என்ன செய்ய சந்தேகப்படாதே, கிடைக்காது, நான் ஜெபிச்சா கிடைக்குமா கிடைக்காத அப்படியெல்லாம் சந்தேகப்படாதே, பயப்படாதே, விசுவாச பார்த்து பயப்படாதே, நோயை பார்த்து பயப்படாதே, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றும். ஆனால் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, இந்த வார்த்தையை விசுவாசித்து, கானானை போய் மேற்கொள்ளாமல் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி மாமிசத்திலே பார்த்து, தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்னோடு இருக்கிறார், உலகத்தில் இருக்கிற ராட்சதரை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று பார்க்காமல் என்ன செய்தபடினால், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அங்கே போய் ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் மரித்து போய் விடுவோம், நாங்களால் மேற்கொள்ள முடியாது, எங்களுக்கு இருக்கிற நோய்கள் ராட்சதர் போல இருக்கிறார்கள், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ராட்சதர்கள் போல இருக்கிறார்கள், எங்களுக்கு இருக்கிற வேதனைகள் துன்பங்கள் தடைகள் தாமதங்கள் பில்லிசூனிய கட்டுக்கள் ராட்சதர்கள் போல இருக்கிறபடியினால் நாங்களால் மேற்கொள்ள முடியாது, நாங்கள் செத்து போய் விடுவோம் என்று தவறாய் விசுவாசித்தார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் தவறாய் மாமிசத்தினால் பார்த்து மாமிசமாய் பேசி என்ன செய்தார்கள், தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். வனாந்தரத்திலேயே அவர்களுடைய அநேகர் தேவ வாக்கு தத்துவத்தை பெற்றுக் கொள்ளாமல் அவ விசுவாசத்தினால் தவறான வார்த்தையை அறிக்கை பண்ணி மறித்து போனார்கள். இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் எப்படி மூத்த குமார் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள், என்னுடைய பிள்ளையாக நீ செயல்படு, நீ கட்டளையிடு, அப்பொழுது உனக்கு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை விசுவாசிக்காமல் என்ன செய்தார்கள், விசுவாசிக்காமல் மாமிசத்திலே பார்த்து சாகப்போகிறோம் ஐயோ சாகப்போகிறோம் என்று பேசினபடினால் அவர்கள் மரித்து போனார்கள். அவர்களால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள முடியவில்லை. கவனியுங்கள், லூக்கா 17:5-6 நாம் வாசிக்கிறேன். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார். அப்ப கவனிங்கள், வர்த்திக்க பண்ண வேண்டுமானால் எங்களிடத்திலே என்ன சொல்லுகிறார்கள், வர்த்திக்க பண்ண வேண்டுமானால் அதிகரிக்க வேண்டும். அப்ப அதிகரிக்க வேண்டுமானால் எங்களிடத்திலே இருக்கிறது ஆனால் போதாது, இந்த எண்ணம் தான் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் அது கொஞ்சமாக இருக்கிறது, அது போதாது, ஆகவே அதை பெருக பண்ணும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். ஆனால் கவனியுங்கள், தேவன் எப்படியாய் எண்ணத்தை இங்கே வலியுறுத்துகிறார் என்பதை பாருங்க. அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தார். அப்ப இவற்ற ஒரு கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, நிச்சயமா அது கடுகளவை விட பெரிய விசுவாசம் தான் அவர்கிட்ட இருக்கு. ஆனா ஆண்டவர் அவங்க சொல்றாங்க அது போதாது என்று சொல்றாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்கள்ட்ட அந்த கொஞ்சம் இருக்கிற விசுவாசம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு கடுகளவு, கடுகின் விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், கடுகின் விதை அளவு விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தினால், நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, கவனியுங்கள் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் என்னை நோக்கி என்று சொல்லவில்லை, என்னிடத்தில் கெஞ்சுவீர்கள், உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் என்னிடத்தில் கேட்பீர்கள், நான் செய்வேன் என்று சொல்லவில்லை. இங்கேதான் அநேகர் நாங்கள் புலவிடுகிறோம். ஏனென்றால் மலையை பார்த்து பேசாமல் மலையை குறித்து தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறோம். எங்களுடைய வார்த்தையின்படி எதுவுமே நடக்காது என்று நினைக்கிறோம். எங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பதை கூட நாங்கள் மறந்து விட்டோம். எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று அறிக்கை பண்ணுகிறோம். ஆனால் பெரியவர் இருக்கிறபடினால் நான் கட்டளையிடுகிறேன் என்று கட்டளையிடுகிறதில்லை. மாறாக எங்களுக்குள் இருக்கிறார் என்பதை விட அவர் எங்கேயோ வானத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மலையை விலகி போடும் ஐயா, வந்து இறங்கும் ஐயா, மலையை தள்ளி போடும் ஐயா, எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, மரத்தை நோக்கி பேசுங்கள், பிரச்சினையை நோக்கி விலகி போன்று சொல்லுங்கள், பிசாசை பார்த்து வெளியேறன்று சொல்லுங்கள், சுவையினத்தை பார்த்து வெளியேறன்று சொல்லுங்கள், அதை நோக்கி பேசுங்கள். இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே புடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயால் புடுங்குண்டது மாத்திரமல்ல

0: சொல்லுகிற ஒவ்வொரு ஜபமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் மகிமப்படும். ஆமென். ஜபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெளியில் இருந்தல்ல, உமக்கு வெளியில் இருந்தல்ல, உம்முடைய ராஜ்யத்துக்கு புறம்பே இருந்தல்ல, உம்முடைய ராஜ்யத்துக்குள் இருந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம். ஆகவே ராஜ்யத்தின் அதிகாரிகளாய் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறதற்காய் நன்றி. நமக்குள் இருக்கிற நீர் பெரியவராய் இருந்து செயல்படுகிறதற்காய் நன்றி. சத்ருவின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகி போகிறதற்காய் நன்றி. இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னதற்காய் நன்றி. எங்களோடு இருந்து சத்ருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குவது உம்முடைய சித்தமாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆகவே நீர் எங்களை பார்த்து மரித்தவர்களை எழுப்புங்கள், சுகவீனர்களை சுகமாக்குங்கள், சத்தியத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரச்சனையை பார்த்து பேசட்டும், எதிர்த்து நிற்கட்டும். அப்பொழுது சத்ருவானவன் ஊட்டி போவான். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், தாமதங்கள், பயங்கள், பிரச்சனைகள், பிசாசின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படட்டும். சுக இனங்கள் வெளிபூரணம் உண்டாயிருப்பதால் ஒரே பலியினால் நீர் என்றென்றைக்கும் பரிபூரணமாக்கின அந்த பரிபூரணம் ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், தேசங்களையும் மேற்கொள்ளுவதால் சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய காரியங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசல் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் சுசீலர் எட்வின் வானரை அழைக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையில் தேவ ஊழியர் சுசீலர் எட்வின் வானரை அவர்களை அழைக்க இருக்கிறோம். ஜெப வேலைக்கு வேத பாடத்தோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். வேளையில் நாங்கள் தேவ ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: நான் பேசுறது கேக்குதா?
2: ஓகே.
1: இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர் அன்டனிசல் ஏப்ரஹாம் அவர்களுக்கு. கேட்க முடியவில்லை நினைக்கிறேன். வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு பாஸ்டர் அன்டனிசல் ஏப்ரஹாமிடம் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலைகளுக்கான உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே, நீர் ஒருவரே இந்த நாட்களிலே அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இடத்திலே எடுக்கிற வேத வார்த்தைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியாக சொப்பிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீர் கிரிகளை நடப்பித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் புத்தகம் 2:7-8 வசனத்தை இந்த நாட்களில் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே, அப்பொழுதே சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியிலே விட்டு புறப்பட்டு போய் யோவான் உள்ளங்களை தொடங்கி அவன் உச்சங்களை மட்டும் கொடிய பருக்களினால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை அங்கே சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அனுபவர்களே, இங்கே பக்கத்தில் யோகனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே இந்த நாளிலும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீதிமான்கள் துன்பப்படுதல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பேசும்படியாக இன்றைக்கு நான் வாஞ்சிக்கின்றேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நீதிமான்களுக்கு வரும் துன்பம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே. இன்றைக்கு பார்க்கிற வழியில வேதத்திலே அங்கே ஒவ்வொரு நீதிமான்களும் அநேகமாக துன்பப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட அவரே அங்கே ஒரு உபத்திரவத்தின் வழியாக, துன்பத்தின் வழியாகத்தான் இந்த நாட்களே நடந்து சென்று நம்மை இந்த நாட்களே மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இந்த வேத பகுதியில் நாங்கள் பார்க்கிற காரியம்,

யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேடையிலே அங்கே சாத்தானவன் அவனை இந்த நாட்களிலே யோபை இந்த நாட்களிலே விடவில்லை. தொடர்ந்து ஒரு துன்பங்களை இந்த நாட்களிலே கொடுத்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே பாருங்கள் அதற்கு சாட்சியாக நிற்கிறார். கர்த்தர் அந்த இடத்துல சொன்னார் பாருங்கள், என் தாசனாகிய யோபுவை கவனித்தியா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் மர்ம பிள்ளைகளே. அப்படியானால் அந்த நீதிமானுக்கு வருகிற அந்த துன்பம் எவ்வளவு கொடூரமாகவும் நெருக்கமாகவும் அதே மாதிரி அவனை இந்த நாட்களில் அந்த நீதிமானை ஒடுக்கமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மர்ம பிள்ளைகளே, தேவனிடத்திலே இந்த நாட்களிலே உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே வாழ்பவர்களின் வாழ்க்கையிலே துன்பம் இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் எப்படி என்று சொன்னால், தேவனிடத்திலே உண்மை அங்கே உண்மை விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்பவர்களின் வாழ்க்கையிலே துன்பம் வரும், வேதனை பாடுகள் இவைகள் அங்கே இராது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். பாருங்கள் இங்கே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 28 அதிகாரத்திலே 16 வசனத்திலே வாசிக்க போப்போம். இருந்தால் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100 தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்திலே ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகருடனேயே தனித்து இந்த நாட்களிலே குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே பவுலுடைய காரியம், பவுலுக்கு வரப்போற அந்த துன்பமான காரியம் இந்த நாட்களிலே அவருக்கு அந்த நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் உண்மையிலே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே துன்பங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அங்கு நமக்கு இந்த நாட்களிலே போதித்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் 16 வசனத்திலே பாருங்கள், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்தில் புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். பாருங்கள் எப்படியாக இருக்கிறான் சொல்லி, அவர்கள் இந்த நாட்களிலே பிதாவையும் என்னை அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள், அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் உங்களுடனே இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே நடக்கிற சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே ஆலயத்திலே ஜெபாலயத்துக்கு புறம்பாக தள்ளுவார்கள், அவர்கள் உங்களை இந்த நாட்களிலே துன்பப்படுத்துவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் 33 வசனம் சொல்லுகிறது, 16 யோவான் 16:33, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கும் பாருங்கள். நீதிமான்கள் அங்கே நீதிமானாய் நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோமா, ஆண்டவருக்காக இன்றைக்கு நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோமா, கட்டாயம் இந்த நாட்களிலே உனக்கு துன்பம் வரும் எதை நாங்க பார்க்க வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்களிலே கர்த்தருடைய ஊழியங்கள் செய்கிறவர்கள் ஆண்டவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் அந்த காரியம் நடந்தது இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி சாட்சிகளை வந்து சொல்லுகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த சில சாட்சிகளை பார்க்கிற வேளையிலே ஒரு சிலருடைய சாட்சிகளை பார்க்கிற வேளையிலே அவர்கள் துன்பத்தின் மத்தியிலே நடக்கிறவர்களாயும் அதே வேளையிலே நோயின் பிடியிலே இந்த நாட்களை அகப்பட்டவர்களாயும் அந்த நோயின் வேதனையினால் அநேக ஆண்டுகள் அங்கே அவர்கள் உபத்திரவப்பட்டு அங்கே தேவன் அவர்களை தொட்டு இந்த நாட்களை சோமாக்குறதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னும் ஒரு வகையில பார்க்கிற வேளையில ஒரு சில விசுவாசிகளா இருந்தாலும் சரி ஊழியர்களா இருந்தாலும் சரி அவர்கள் சொல்வார்கள் கர்த்தர் என்னை அப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படியாக செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி காரியங்களை இந்த நாட்களை சொல்லிக் கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைய பாருங்க
கடந்த முறை ஒரு தத்துடைய வார்த்தை நாட்களை நான் கேட்டேன். அருமையான அன்பு பிள்ளைகளை, அங்கே அந்த ஊழியர் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னான். இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களே ஜனங்கள், அதாவது ஊழியர்கள் வந்து இந்த நாட்களை ஜனங்களிடத்திலே சொல்லுவார்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களே அதாவது நீங்கள் இந்த நாட்களே ஆலயத்துக்கு இந்த நாட்களே பணத்தை கொடுங்கள், அதை கொடுங்கள், இதை கொடுங்கள், அப்படியாக செய்யுங்கள், இப்படியாக செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், முற்று முழுதாக இந்த நாட்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர் சொன்னார், ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்தவராய் இருந்தால் நீ எதற்காக அங்கே உள்ள உன்னுடைய அந்த ஜனங்களிடத்திலே போய் இந்த நாட்களே பணத்தை கொடு, அதை கொடு என்று கேட்கிறாய் என்று சொல்லி இந்த நாட்களை கேள்வியை கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான கேள்விதான். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு ஆபிரகாம் இந்த நாட்களை ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் ஆபிரகாம் போய் இந்த நாட்கள் எல்லாவற்றையும் போய் இந்த நாட்களை எனக்கு காசு உண்டா, எனக்கு கார் வேண்டவனும் அது வேண்டவனும் இது வேண்டவனும் சொல்லி ஆபிரகாம் கேட்கவில்லை. அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் உத்தமமாய் நடந்த வேளையிலே தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் குறைபடாதபடி இந்த நாட்களிலே அங்கே நடத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியானால் ஒரு நீதிமானா இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலேயே அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு விசுவாசம் இந்த நாட்களிலே வர வேண்டும். இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல. இந்த பாருங்கள், சில காரியங்கள் கூடிக்கொண்டு போற வழியிலே சபையில் உள்ள விசுவாசிகளைத்தான் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், நிற்கிறோம். காணிக்கை கூட போடுங்க ஐயா, தசபாத்த கூட போடுங்க, சாமான்கள் எல்லாம் இந்த நாட்களை வெளியேறிவிட்டது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோம். ஒரு முறை ஒரு சபையிலே இந்த நாட்களிலே போயிருந்தார் அருமையான அன்பு பிள்ளைகளே. அந்த சபையிலே பாருங்கள், அவர்களுடைய ஆடம்பரத்தை பார்க்கிற வழியிலே மிகவும் அங்கே ஒரு பெரிய, அதாவது நினைக்க முடியாத அளவுக்கு இந்த நாட்கள் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அவர்களுடைய வாகனங்களா இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு காணியை இந்த நாட்களிலே வேண்டினார்கள். அந்த காணியை வேண்டி இந்த நாட்களிலே காணியிலே ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக இந்த நாட்களிலே அங்கே அந்த ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த நாட்களிலே அவர்கள் அவர்களுக்குள்ளே தங்களுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே காரியங்களை போட்டு செயல்பட்டார்கள். பாருங்கள், அந்த காணியை அவர்கள் வேண்டிய நாட்களே கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளாக எந்த விதமான காரியங்களும் அதிலே செய்யவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் என்ன நடக்கிறோம்னு சொன்னோம். ஆனால் கடைசியாக என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், ஒரு பிளான் ஒன்றை, அதாவது ஒரு ஆர்கிடெக்டை பிடித்து ஒரு பிளானை போட்டு இந்த பிளான் அந்த இப்படியாக ஆலயம் கட்ட வேண்டும், இப்படி பிளட்ஸ் இப்படியான காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டு வந்து என்ன செய்தார்கள், ஆலயத்திலே அங்கே அந்த அதாவது புல்பிட்டு கொஞ்சம் தள்ளி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், ஒரு படம் அந்த இடத்திலே அந்த நாட்களை வைத்தார்கள். ஒரு இயற்கையாக அப்படியே பழைய காலம் செய்யப்பட்ட விதமாக பார்க்க நல்லாதான் இருந்தது. அது கிட்டத்தட்ட அதனுடைய காரியம் கிட்டத்தட்ட 4000-5000 யூரோவுக்கு மேலே இந்த நாட்களை முடிந்த அந்த காரியங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அதை செய்துவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை கிட்ட அப்படியான காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு வருஷம் முடிவில் இந்த நாட்கள்ல சொன்னார்கள், இந்த நாட்கள்ல அந்த காணி, இந்த நாட்கள்ல முதல் காணி வேண்டும் என்று சொன்னார்கள், இப்ப அந்த காணியிலே பிரச்சனையாக இருக்கிறது என்பதனால் அங்கு நமக்கு கொஞ்சம் நெருக்கமான காரியமாக இருக்கிறது. அதனாலே எல்லாரும் டபுளாக இந்த நாட்கள் உங்களுடைய, அதாவது உங்களுடைய டைரிங்கை போடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். கத்துடைப்பிள்ளைகளை பாருங்கள், அந்த இடத்துல பாருங்க, அந்த ஜனங்கள் அந்த அப்பா விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள், சரி ஊழியர் போதவர் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி டபுளாக அந்த காரியத்தை போடுகிறார். டபுளாக காரியத்தை போட்டு கிட்டத்தட்ட அந்த காசு 120,000-10,000-15,000 யூரோ இந்த நாட்களை வந்தது. அந்த காசை என்ன செய்தார்கள், அந்த காணி சம்பந்தப்பட்டவனுக்கு கொடுத்த அந்த பிரச்சனையை நிறுத்தி விட்டார்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த காணி இவர்கள் இந்த நாட்களில் ஒரு யோசனை இல்லாதபடி, ஒரு ஜபம் இல்லாதபடி காரியங்களை வேண்டது நிமித்தம் அது அரசாங்க காணியா இருந்தபடினால் அங்கு ஒரு ஏமாற்றத்துக்குரிய காரியமாக அந்த நாட்களை நடந்ததை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள் அருமை பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு நடக்கிற காரியம் சபைகளில். விசுவாசிகளை வைத்து இந்த நாட்களில் ஒரு பகட காயாக இந்த நாட்களை ஆடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதனாலே ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் நாங்கள் இருக்க வேண்டும். என்ன காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களில் அதை சொல்லுகிறார்கள், இதை சொல்லுகிறார்கள் சொல்லுகிற வேளையிலே முதலாவது நமக்கு தேவன் இந்த நாட்களிலே ஞானத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நீதிமான்கள் என்று சொல்லி நாங்கள் இருக்கிற வேளையிலே நமக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் இந்த நாட்களில் வரும், அதாவது ஊழியர்களாலே நெருக்கங்கள் வரும். அதே போலே அருமையான கத்துடைய பிள்ளைகளை, விசுவாசிகளாலே இந்த நாட்களில் நெருக்கங்கள் வரும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களிலே இங்கே பக்தனாகிய யோவனுடைய வாழ்க்கையை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அவருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களில் வந்ததை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, யோவான் 16 பார்த்த வேளையிலே ஆண்டவரை சொல்லுகிறார், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாக்கும் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு நான் சொன்னேன், உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாட்களே சொல்லி முடிக்க
இருக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டு தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. ரெண்டு தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 3:12 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏனென்றால் பொல்லாதவர்களும் எத்தருமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் மோசம் போக்குறவர்களாயும் இருந்து மென்மேலும் அங்கே கேடுண்டாக்குறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்குள்ளே நாங்கள் நடக்க அங்கே, அதாவது ஆண்டவருக்குள்ளே நாங்கள் தேவ பக்தியாய் நடக்க வேண்டுமா இருந்தால் நமக்கு நெருக்கம் வரும். யார் என்று சொல்லி சொன்னால், பொல்லாத எத்தர்கள் சபையிலே இருக்கிற வேளையிலே, பொல்லாத எத்தர்கள் வெளியிலே இருக்கிற வேளையிலே மோசம் போக்குறவர்கள், மோசம் அதாவது மோசம் போக்குறவர்களாகவும் மோசம் போக்குறவர்களாம் இருக்கிறவர்கள் மென்மேலும் கேடுள்ளவர்களாம் இருக்கிறவர்கள் மூலமா இந்த நாட்களே நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களே நீதிமானுக்கு வரும் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஒரு மனுஷன் நீதிமானாய் நடந்து கொண்டு இந்த நாட்களை இருக்கிற வழியிலே அவன் என்ன செய்வார்கள், அவனையே போட்டு நெருக்கிக் கொண்டே இருப்பார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வெளியில இந்த நாட்களை இழிச்சவாயினு சொல்லுவார்கள். ஒருதன் வந்து இந்த நாட்களை பாருங்கள், கொஞ்சம் இழிச்சவாயினா இருந்தா அவனுடைய காசை வேண்டிட்டு என்ன செய்வாங்க, கொடுக்க மாட்டாங்க. காசை வேண்டிட்டு இந்த நாட்களே கடைசியா காசு அவனுக்கு தேவை வருகிற வழியை கேட்டால் சொல்லுவார்கள், நான் இருக்கிற நேரத்துல தருவன் தானே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி விடுவார்கள். அப்படியான்னு சொல்லி சொன்னால் இவருக்கு எப்போ இருக்க போகுது அந்த காசு கொடுக்கறது. அப்ப இவருக்கு அந்த காசு எப்ப இருக்க போறது என்பதுதான் முக்கியமான காரியமா இருக்கிறது. அப்ப இருக்கிற நேரத்திலே தருவேன் என்று சொல்லுகிறது ஒரு தகாத விதமான ஒரு முறையாக, அப்படின்னு சொன்னா நான் தரமாட்டேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப இந்த மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள், இவர் ஒரு அப்பாவியா இருக்கிற படியினால் இந்த நாட்களை என்ன செய்கிறான், அந்த பணத்தை இந்த நாட்களை அவரிடத்திலே கொடுக்கிறான். ஆனால் அதை மறுபடியுமா பெற்றுக் கொள்வதற்கு அவன் படாத பாடுகள் இந்த நாட்களிலே அங்கு படுகிறதை பார்க்கிறோம். இதே விதமாகத்தான் ஒரு நீதிமானாய் கத்தைக்குள்ளே நாங்கள் நடக்கிற மனுஷர்களாய் இந்த நாட்களில் இருக்கிற வழியிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு துன்பம் ஒரு நெருக்கம் இந்த நாட்களில் வரும் என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பல்வேறு காரணங்களுக்காக தேவனுடைய மக்கள் எத்தனையோ பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்த அனுபவங்கள் வேதாகமத்திலே ஏராளமாக உண்டு. உதாரணமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து பார்க்கிற வழியிலே, தாவீதை குறித்து பார்க்கிற வழியிலே, யோவை குறித்து பார்க்கிற வழியிலே, எரேமியாவை குறித்து பார்க்கிற வழியிலே, பவுல் போன்றவர்களை குறித்து பார்க்கிற வழியிலே அங்கே துன்பத்தை அனுபவித்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களை குறித்து இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப விசுவாசிகள் துன்பப்படுவதற்கான காரணம், விசுவாசிகளின் துன்பத்திற்கு அருமையான அன்பு பிள்ளைகளே அநேக காரணங்கள் உண்டு. முதலாவதாக ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சியின் விளைவாக இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு அங்கே துன்பம் வருகின்றன சொல்லி பார்க்கிறோம். பாவம் உலகத்திலே பிரவேசித்த போது வேதனை துக்கம் பிரச்சனைகள் இவற்றுடன் இந்த நாட்களிலே மரணமும் கூட இந்த நாட்களிலே மனிதர்களின் வாழ்க்கையிலே பிரவேசித்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே அந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே ஆதாம் ஏவாளுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது. ஏன் அப்படியாக சொல்லி சொன்னால், அங்கே ஆதியிலே இருந்தே அந்த காரியங்கள் இந்த நாட்களிலே செயல்பட்டதை வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கணும். ஆதிகாமம் 3:16 நாங்கள் 19 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே அவர் இஸ்திரியை நோக்கி, கர்ப்பவதியாகும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு கூட பிள்ளைகளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றாள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமியில் உன் நிமித்தம் அங்கே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பல்லலை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் அங்கே குறுக்கும் முளப்பிக்கும், வெளியில் பயிர்களை இந்த நாட்களே புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கே திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களே பாருங்கள், இந்த துன்பம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த துன்பம் எதனாலே வந்து என்று சொல்லி சொன்னால் ஆதிகாமத்திலே தான் இருந்து இந்த நாட்கள் இந்த காரியங்கள் இந்த நாட்களிலே
நடந்தது இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பவுலடிகள் இதை உறுதிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படியாக பாருங்கள், ஒரே ஒரு மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே இந்த நாட்களை பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் இந்த நாட்களே வந்தது போல இதுவும் ஆயிட்டது என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை அப்படி என்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் அங்கே எப்படியாக இருக்கிறார்களா, பாவம் செய்தவர்களாய் பாவத்துக்கு அடிமை உள்ளவர்களாய் அடிமைப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமருக்கு நிறுவம் 5:12 பார்க்கிற வேளையிலே இப்படியாக ஒரே மனுஷனினாலே பாவம் அங்கே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவுமாகும் ஆயிற்று என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகள், அப்படியானால் உண்மையிலேயே பாவத்தின் விளைவால் சர்வ சிருஷ்டியின் ஏக அந்த அதாவது ஏகமாய் இந்த நாட்களிலே தவித்து இந்த நாட்களிலே பிரசவ வேதனைப்படுகிறது போல அங்கே இந்த காரியம் இந்த நாட்கள் வேதனையாக இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலேதான் பார்க்கிறோம் அருமையான கத்துள்ள பிள்ளைகளே, புதிய வானமும் புதிய பூமியும் இந்த நாட்களை வர காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பாருங்கள், இதற்கு நாம் இந்த நாட்கள் கொடுக்கும்படியாக பதில் நாம் எப்பொழுதும் இந்த நாட்களை நம்மை ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரே நம்மை பெலப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் அங்கே எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளும், அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இந்த நாட்களிலே துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்திலே நம்மை இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ரோமர்கள் 8:20-23 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அதென்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் இந்த நாட்களிலே தவித்து பிரசவ வேதனை படுகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்க, 23 சொல்லுறது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனாக பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே இந்த நாட்களிலே தவிக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அவர் ரோமர்களுகிற வேளையிலே பவுலடிகள் இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, பேதுரு இந்த நாட்களை இதை குறித்து எப்படியாக எழுதுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புத்தகத்திலே இந்த நாட்களை பாருங்கள், 3 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10:13 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும், அப்பொழுது வானம் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதனுள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் நாட்களை அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மேலும் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் அழிந்து நாட்களே உருகி போகும். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் அங்கே உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுவே இந்த நாட்களிலே நமக்கு நம்மை பலப்படுத்துகிறதும் நமக்கு ஆறுதலுமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே இங்கே அதாவது பேதுருவும் இந்த நாட்களிலே பாருங்கள், பவுலடிகளும் இந்த நாட்களிலே ரோமர்களுகிற வேளையிலே இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10 நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 13 பாருங்கள், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனைகளே அல்லாமல் வேறு சோதனைகள் உங்களுக்கு நேரிடும்.
முடியவில்லை. ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தாங்க, அதாவது சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அங்கே உண்டாக்குவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் மருமப்பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய கிருபை தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த சோதனைகளை தாங்குவதற்கு நமக்கு உதவி செய்கிறது என்று பார்க்கிறோம் அருமையான கத்தோலிப்பர்களே. பலவடிகளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அங்கே பிரச்சனைகள், சோதனைகள், நெருக்கங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு முள் இருக்கிறது, அந்த முள்ளை எடுத்து விடும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்னவென்றால், அவர் அந்த முள்ளை எடுக்கவில்லை, சொல்லுகிறார், அதாவது என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய கிருபையிலே இன்றைக்கு நாங்கள் பலப்பட்டிருப்போமா இருந்தால், அவருடைய, அதாவது நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் இன்றைக்கு நமக்கு பூரணமாய் தங்கும். அப்படி தங்குகிற வேளையிலே நாங்கள் துன்பப்படுகிற அந்த துன்பத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளே. இப்ப பக்தனாகிய யோபு துன்பப்பட்டார் தான், அதே வேளையிலே பாருங்க யோசேப்பு துன்பப்பட்டார் தான், ஆனால் துன்பப்பட்ட வேளையிலும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. வேதத்திலே பாருங்கள், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் யோசேப்போடு கர்த்தர் இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் நெருக்கம் வந்தாலும், என்னதான் இந்த நாட்களே பிரச்சனைகள் வந்தாலும், இந்த நாட்களே தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்மோடு கூட இந்த நாட்களே அந்த அடிக்கப்பட்ட கண்மலையானவர் இந்த நாட்களே நம்மோடு கூட வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து போனார்கள். அப்ப நடந்து போற வேளையில அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த கண்மலையும் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், கூட சென்றதா அந்த கண்மலை கூட. ஏனென்றால் ஐயோ, இந்த ஜனங்கள் இந்த வனாந்தரத்திலே தண்ணீருக்கு எங்கே போவார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே? அப்படியான இந்த நாட்களை இந்த தாகம் தீர்க்க வேண்டுமே, அவர்களுடைய தாகத்தை இந்த நாட்களை இப்படியாக இவர்களுடைய வேண்டுதல் நிமித்தம் இவர்களை அந்த அடிமைத்தனத்தின் விலங்கிலே இருந்து உடைத்து, இவர்களை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து இந்த நாட்களை நான் விடுதலை பண்ணி, இந்த நாட்களே என் தாசனாகிய மோசே மூலமா இந்த நாட்களை அழைத்து வருகிறேனே, அப்படியானால் இவர்களுடைய தாகம் தீர்க்க வேண்டுமா இருந்தால் அந்த கண்மலை அங்கே கூட செல்ல வேண்டும். அதனாலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே அவர்களுக்கு இந்த நாட்களே கண்மலையாக இருந்தார். அது மட்டுமல்ல, வனாந்தரத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கல்வாரி கோப்பாக வெண்கல சர்ப்பமாக இந்த நாட்களில் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி எங்க பார்க்கிறோம். கொல்லுவாள் சர்ப்பங்கள் கடிக்கிற வேளையிலே அந்த அவர்கள் அதை நோக்கி பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன செய்வார்கள், அவர்கள் பிழைத்துக் கொள்ளுகிறதாக இந்த நாட்கள் இருந்ததை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே நாங்கள் ஆண்டவருடைய சிலுவை பாட்டில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இன்றைக்கு கல்வாரியை நோக்கி பார்க்கிற வேளையிலே நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் இந்த நாட்களில் அங்கே மாற்றப்பட்டு, நம்முடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் இந்த நாட்களில் விடுவிக்கப்பட்டு, இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு பலனும் நமக்குள்ளே ஒரு தைரியமும் இந்த நாட்களில் வருகிறது மட்டுமல்ல, நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே துன்பங்கள், அதாவது நெருக்கங்கள் மத்தியிலே இருந்தாலும் இந்த நாட்களிலே கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்கிற வேளையிலே ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குள்ளே. இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மிக மிக மகத்துவமான காரியமாக இருக்கிறது. அதனாலே வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் என்ன செய்வார்களாம், துன்பப்படுகிறார்களாம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீதிமானுக்கு வருகிற துன்பத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் நீக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில், இந்த பூமியில இருக்கிற மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு பணக்காரன ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை போய் கேட்டு பாருங்க, அவனும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவான், என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் இருக்கிறது. ஒரு ஏழை இடத்துல போய் கேட்டு பாருங்க, அவனும் சொல்லுவான் அதே காரியத்தை தான் இந்த நாட்கள். அறிமான கத்தோடு, ஏனென்றால் இந்த நாட்கள்லே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக இந்த நாட்கள்லே துன்பப்படுகிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்ன துன்பம் என்றால் அர்த்தம் என்ன, அவர்களை ஒரு அமுக்குகிற தன்மை, ஃப்ரெஷ், அதாவது இந்த காலத்துல டிப்ரெஷன் என்ற விதமாக அவர்களை அமுக்கி இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், நெருக்கி அவர்களை இந்த நாட்களை ஒன்றும் செய்ய முடியாதபடி பாருங்கள். யோபு சும்மா இருந்த யோவுடைய காரியத்தை பாருங்கள், யோவுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அங்கே என்ன வருகிறது, நெருக்கம் வருகிற வேளையிலே பாருங்கள், அவருடைய
குதிரைகள் அதாவது ஒட்டகங்கள் எல்லாம் அந்த நாட்களே போய்விட்டது. அப்படி என்று பார்க்கிற வேளையிலே, அதை குறித்து யோசிக்கிற வேளையிலே பாருங்கள், திடீரென்று பார்க்கிற வேளையில் பிள்ளைகள் எல்லாம் மறித்து விட்டார்கள், எல்லா ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போய்விட்டது. கடைசியாக வந்து என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே அவர் அங்கே உச்சந்தலை வரையும் உள்ளங்கால் வரைக்கும் இந்த நாட்களே பொக்களங்கள் போட்டிருந்தது. ஆனால் ஒரு ஓட்டு துண்டு எடுத்து அப்படியே சொரிந்து கொண்டே இந்த நாட்களே இருக்கிறார்னு சொல்லி எங்க பார்க்கிறோம் அருமை பிள்ளைகள். அப்ப துன்பத்தின் மத்தியிலும் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை இந்த நாட்களை அவரை நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிற வேளையிலேயே நாங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாய் இந்த நாட்களில் இருந்தோமா இருந்தால், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, சில விசுவாசிகள் இந்த நாட்களிலே அவ்விசுவாசிகளைப் போல அந்த நாட்களில் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, அதாவது அவர்கள் தங்கள் கிரியைகளின் காரணமாகவே துன்பங்களை சந்திக்கிறார்கள். பாருங்கள், இந்த துன்பம் வருகிறதுக்கு இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சில தவறுதல்களின் நிமித்தம், நம்முடைய சில நியமனங்களின் நிமித்தம், நம்முடைய சில யோசனைகளின் நிமித்தம் அந்த துன்பம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம். பக்தனாகிய யோவுக்கு துன்பம் வந்த காரியத்துக்கு ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அது ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் அவரை புடமிட்டார். அவரை இந்த நாட்களே பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்களே அவர் தான் இந்த நாட்கள் இந்த காரியத்தை அனுமதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் பாருங்கள், சில வேளைகளிலே நாங்கள் போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், தகாத சில காரியங்களை செய்துவிட்டு நாங்கள் துன்பப்படுகிறோம். இதான் நாம செய்கிற காரியம். அதே பாருங்க, ஒரு ஒரு மணி ஒரு யாரை எடுத்து பாருங்க, ஒரு வாலிபனையும் ஒரு உள்ள யுவதியும் எடுத்து பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களிலே ஒரு திருமண காரியத்தை செய்கிறார்கள். அவர் திருமண காரியம் செய்கிற வேளையிலே ஆண்டவரை அறியாத இருந்த இந்த நாட்களில் ஒரு இந்து மதத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கலாம், அல்லது வேறு மதத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கலாம், அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளையா இருக்கலாம், அவர் அழகா இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் என்ன செய்வார்கள், அந்த பெண்ணைத்தான் நான் முடிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவரோடு இருக்கிறவர் இந்த நாட்கள் என்ன செய்வார், அவர் இந்த நாட்களில் அந்த பிள்ளையை போய் திருமணம் செய்வார். திருமணம் செய்தால் இந்த நாட்கள்ல கொஞ்ச நாளைக்கு அந்த வண்டிலோடு அதுக்கு பின்பாக என்ன செய்யும், பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா, இவர் ஆலயத்துக்கு போக போறேன்னா அவ சொல்லுவா இந்த நாட்கள் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் என்னுடைய கோயிலுக்கு போக போறேன் சொல்லி அருமையான கத்துள்ளே, அல்ல இந்த நாட்கள் இவர் ஆலயத்துக்கு போக போறேன் நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டா சொல்லுவா, இல்ல எனக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லுவார்கள் அருமையான கத்துள்ளே. இப்படியாக ஒரு வாக்கு, இது ஒரு துன்பமான காரியம். அப்ப இந்த காரியம் எப்படியாக வந்தேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் செய்த மூட நம்பிக்கை நிமித்தம், நாங்கள் செய்த காரியத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், இந்த நாட்களிலே வேலியிலே ஓடுகிற ஓனானை பிடித்து இந்த நாட்களிலே சீலையிலே விட்ட மாறி என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்களே அந்த துன்பத்தை என்ன செய்கிறோம், அதை நாங்களே இந்த நாட்களிலே நமக்கு உருவாக்கி கொள்ளுகிறதை பார்க்க, அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே இந்த விசுவாசியுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர்கள் தங்கள் கிரியைகளின் காரணமாகவே இந்த நாட்களிலே துன்பங்களை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அவர்கள் தங்கள் கிரியைகளின்படி துன்பங்களை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது எப்படியாக இந்த நாட்களிலே முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த துன்பங்களை இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், ஒருவன் தான் இந்த நாட்களிலே விதைத்ததையே அறுப்பான் என்று என்னும் கொள்கை இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே பொருத்தமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:7 வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், விதைப்பும் அறுப்பும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப நீங்கள் நன்மையை விதைத்தால் நன்மை அறுப்பீர்கள். அப்படியானால் இந்த நாட்களிலே நீங்கள் துன்பப்பட வேண்டிய காரியமோ நெருக்கப்பட வேண்டிய காரியமோ இல்லை. ஆனால்
தீமைய விதத்தீர்கள் சொல்லி சொன்னால் தீமை வருகிற வேளையிலே அது நமக்கு ஒரு கஷ்டமாகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதாருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் நிமித்தம் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், நாங்கள் துன்பப்படுகிறோம் நெருக்கப்படுகிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், நாம் நம்முடைய பாருங்கள் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லப்படுகிறது பாருங்கள், நாம் நம்முடைய நம்முடையவர்களை இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னார், அங்கே நம்முடைய காரியங்களை கட்டுப்படுத்தி இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலேயே துன்பங்களை சந்திக்கிற காரியங்கள் மிகவும் இந்த நாட்களை விலக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்புள்ளே, சாதாரணமாக பாருங்கள் உணவு பழக்கங்களா இருந்தாலும் சரி, அல்ல இந்த நாட்களை பாருங்கள் ஏத காரியங்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை பாருங்கள் அவைகளை இந்த நாட்களை நாங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். பாருங்க எப்படி என்று சொன்னா, உணவு பழங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே கட்டுப்பாடின்றி இந்த நாட்களே கிடைக்கிறது எல்லாவற்றையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இத்தகைய ஒரு துன்பம் இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களை நம்மை சீர்படுத்துவதற்காக பயன்படுத்துவார் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். கண்டதையும் சாப்பிடுற காரியத்தை குறித்து சொல்லப்படுவது எப்படியா சில துன்பங்களை குறித்து. இரண்டாவதாக பாருங்கள், நீதியையும் சமாதானத்தை நாம் இந்த நாட்களிலே பாருங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை இந்த நாட்களிலே வழி நடத்துவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் எப்படி சொன்னா, எபிரேயரின் புத்தகம் 12 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நான் எடுத்துக்கொள்வோம் எபிரேயரின் புத்தகம் 12 அங்கே 12 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. 12 அங்கே பார்க்கிற வேளையில் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 12 மூன்றாம் வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே நான் சொல்லுகிறது, அவர் நம் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் சிலுவையையும் இந்த நாட்களிலே சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் மேன்பீட்டிருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்று சொன்னா, ஆண்டவருடைய காரியத்துக்கு, ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாமல் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபதீரங்களை சகித்து அவரே இந்த நாட்களை நினைத்துக் கொண்டிருங்கள். ஏனென்றால் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதும் இரத்தம் சிந்தப்படுகிறதும் தக்கதாக நீங்கள் இன்னும் இந்த நாட்களை எதிர்த்து நிற்கவில்லை. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சிய அற்பமாக எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிரிச்சித்து தான் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது போல உங்களுக்கும் இந்த நாட்களை புத்திமதி சொல்லுகிறேன். நீங்கள் சிற்சிய இந்த நாட்களே இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நாட்களை எண்ணி நடத்துவார். தகப்பன் சிருஷ்டியாத மனு புத்திராத புத்திரர் உண்டோ எல்லாவற்றையும் பாருங்கள் நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நாட்களே எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சியை உங்களுக்கும் கிடைத்திருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளையால இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்முடைய சிற்சி நம்மை இந்த நாட்களை சிற்சிக்கும் போது அவர்கள் நம்மை நாம் இந்த நாட்களே அங்கி நடந்திருக்க நாம் இந்த நாட்களை பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாக இந்த நாட்களே அடங்கி இருக்க கடவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பாருங்கள். அப்ப பாருங்கள் வேதம் சொல்ல 16-11 வசனத்திலே எந்த சிற்சியையும் தற்காலத்திலேயே சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகவும் சமாதான பலனாகவும் இந்த நாட்களிலே எண்ணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே தேவன் சில வழிகளை இந்த நாட்களிலே பார்க்கிறவர்கள் சில வழிகளிலே யோவுக்கு அனுபவித்தது போல நமக்கும் அந்த துன்பங்களை இந்த நாட்களிலே அனுமதிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் இங்கே வேதம் இதற்குத்தான் இந்த நாட்களை வேதம் சொல்லுறது எப்படி என்று சொன்னால், நாம் இந்த நாட்களிலே கொடுக்கக்கூடிய பதில் என்னவென்றால் நாம் எப்போதும் வேத வசனத்தின்படி ஞானமாய் நடந்து தேவனுடைய பாதுகாப்பிலே இந்த நாட்களிலே பராமரிப்பிலேயும் இருந்து நம்மை இந்த நாட்களிலே விலக்கக்கூடிய காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய வேதம் நாங்கள் எப்படியாக சொல்லுவது. அப்ப தேவனுடைய பராமரிப்பிலே நாங்கள் வருகிற வேளையிலே நாங்கள் எதை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். அப்படியாக கற்றுத்தருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம், அந்த காரியங்களை விட்டு விலகி இந்த நாட்களை நடக்கிறவர்களாய் பார்ப்போம் அருமையான அன்புள்ளவை. மூன்றாவதாக பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளுக்கும் இந்த நாட்களிலே துன்பப்படுகிறவர்களுக்கும் குறைந்தபட்சம் அவர்களுடைய உள்ளத்தில் அங்கே உள்ளான வாழ்க்கையானது அவர்கள் இந்த நாட்களிலே துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். ஏனெனில்
அவர்கள் பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மில் சுற்றிலும் எங்கும் பாவம் அங்கே விளைவுகளை இந்த நாட்களை காண்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலேயே சாத்தானின் சக்தி செயல்படுவதையும் கண்டு வேதனையும் துன்பமும் இந்த நாட்களை கொள்கிறோம் என்பதை அங்கே வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 9 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் அந்த வார்த்தையை இந்த நாட்களை வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 9 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேலின் புஸ்தகத்திலே 9 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 9 அதிகாரத்திலே அங்கே பாருங்கள், 4 வசனம் சொல்லுகிறது இப்படியாக. எப்படி என்றால், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அறிவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் மனுஷருடைய நெத்தியிலே அடையாளம் போடு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு பாருங்கள், நீதிமான்கள் துன்பப்படுகிற வேளையிலே ஆண்டவருடைய முத்திரை இந்த நாட்களே அவர்கள் மேல் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள், தேவனை நோக்கி இந்த நாட்களே அதாவது விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீதிமான்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தார நீதிமான்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு பாருங்கள், ஒருவன் 10 சாப்பாடை கொடுத்துட்டான், அல்லது ஒரு 2 வேண்டி இதன்று கொடுத்துட்டான், அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டான்னு சொன்னோன்னு உடனே நாங்கள் இந்த நீதிமான்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். இன்றைக்கு பாருங்கள், ஊர்ல பாக்குற வழியில வெள்ள வெட்டியும் வெள்ள ஷேட்டும் கட்டி கொண்டு வரணும்னு உடனே பாருங்கள் அவர் சொல்வார்கள், ஐயோ இது தர்மகத்தான்னுவாங்கள், நீதிமான்கள் என்று சொல்வாங்கள். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் என்று பார்ப்போமா இருந்தால் வேத அடிப்படையிலே தான் இன்றைக்கு உலகத்திலே நீதிமான்கள் என்று பார்க்கிற வழியிலே கர்த்தருக்கு பிரியமாக நடந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இந்த நாட்களிலே நீதிமானாக்கப்படுகிற மனுஷன்தான் நீதிமான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் உள்ளவர்கள் நீதிமான் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்கள் நீதிமான்களைப் போல் இந்த நாட்களை நடிக்கலாம், நீதிமான்களைப் போல் செயல்படலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே கர்த்தர் இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு கோடியை வைத்து எவ்வளவு பணத்தை வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நாட்களே அவன் நீதிமானாக ஆக்கப்பட முடியாது. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய காரியத்தை அவருக்கு சித்தமானபடி செய்கிற மனுஷனா இந்த நாட்களே கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனா இருந்தால்தான் அவன் நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்படுவான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க, ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனையோ பணக்காரர் இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு பணக்காரன் பார்த்துட்டு, ஐயா அவன் நீதிமான் ஐயான்னு சொல்லி நாங்கள் சொல்ற அளவுக்கு இல்லை. அருமையான கர்த்தருடைய கர்த்தர் இந்த நாட்களில் அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சிலருக்குள்ளே அங்க என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால், ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு இந்த நாட்களே இல்லை. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி இந்த நாட்களே தங்களையே தாங்கள் இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறார்கள், மகிமைப்படுத்திக் கொண்டு தங்களை தாங்களே சந்தோஷப்படுத்திக் கொண்டு இந்த நாட்களே இருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுமையாக கத்துடைய இந்த பத்தராய யோகனுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், நடந்த சம்பவங்கள் அங்க வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு துன்பம் வந்தது, ஆனாலும் ஒரு சம்பவம் நடக்கிறது கடைசி அதிகாரத்திலே. அந்த துன்பத்தின் மத்தியிலும் தேவன் யோவை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த நாட்களில் விடுதலையும் கொடுக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உலகத்தானுடைய காரியங்கள் அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. உலகத்தானுடைய காரியத்திலே அவனுடைய அவனுக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவனுக்குள்ளே எல்லா காரியம் இருக்கிறது, ஆனால் ஒரு தெய்வீக சமாதானம் இந்த நாட்களே அவனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு நித்திரை வராது ஐயா. ஒரு பணக்காரன் இருக்கிறவனுக்கு இந்த நாட்கள் என்ன காரியம் நடக்கும், நித்திரை வராது. ஏனென்றால் பிசினஸ் வியாபாரம் என்று சொல்லி பாருங்கள், இந்த கொரோனா காரியங்கள் நடந்த நிமித்தம் எத்தனையோ கடைகள் இல்ல காரியங்கள் எல்லாம் பூட்டப்பட்டுடுது. ஆனா பூட்டப்பட்ட நிலையில பாருங்கள், இந்த நாட்களே அதை நடத்துகிறவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவர்களாலே அங்கே அந்த அதற்கு ஈடுகொடுக்க முடியாமல் போய்விடுது. வாடகை காரியங்கள், தொழிலாளிகளுக்கு பணம் கட்டுறது, இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள் கொடுக்க முடியாம போறது. சில வழியில என்ன செய்யறார்கள், அப்படியே அதை விட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்குள்ளே இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் துன்பத்தை கொண்டு வரும். அவர் உலகத்தார்களா இந்த நாட்களை இருக்கிறபடினால். ஆனால் நீதிமானுடைய காரியமோ அப்படி அல்ல, அதை வேறு பிரித்து இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே எசேக்கியேல் 9:4 வசனத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், அங்கே கர்த்தர் அவனை நோக்கி, எருசலேம் நகரம் போய் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷன் நெற்றியிலே அங்கே அடையாளம் போடு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன்
அங்கே துன்பப்படுகிற நீதிமானுடைய நெற்றிகளிலே தேவன் அங்கே அடையாளம் போட்டு வைத்திருக்கிறான். அடையாளம் போட்டு வைத்திருக்கிறார். ஏன்னென்று சொல்லி சொன்னால், ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. அதான் ஆண்டவருடைய காரியம். இப்ப யோவுடைய காரியத்தை பாருங்கள், குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போக முடியாது. ஆண்டவர் சொல்லி விடுற, நீ என்னதான் செய்யப்பா, ஆனால் அவருடைய உயிரில கை வைக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி. அப்ப பாருங்கள், என்னதான் சரியான போறாலும், ஆனால் இங்க என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், தேவன் அதை ரீபில்ட் பண்ணுகிறார். அருமையான கத்துடைய அவரை அப்படியாக இந்த நாட்களை மறுபடியுமா இந்த நாட்களை அங்கே உயிர்ப்பிக்கிறதே அங்கே, அதாவது அவரை மறுபடியுமா ஐஸ்வர்யமாக்குறது மட்டுமல்ல, இரட்டிப்பாக இந்த நாட்களை அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சில நடவடிக்கைகள் 17 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 16 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அத்தேனா பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையிலேயே அந்த பட்டணம் விக்கிரகங்களாலே நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து, இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், அங்கே அவர் இந்த நாட்களே ஜெப ஆலயத்திலே யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியிலே எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகளே, இப்ப பவுல் வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே, இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த விக்கிரக ஆராதனை காரியங்களை பார்க்கிற வேளையிலே பவுலுக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு வைராக்கியம் வருகிறது மட்டுமல்ல, அவருடைய இருதயத்திலே பார்க்கிற வேளையிலே ஒரு, அதாவது ஒரு பேர்டன், அது இருதயத்திலே ஒரு தாகம், அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு பாரம் இந்த நாட்களில் உருவாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த நாட்களிலே தைரியமாக அந்த இடத்துல அவர்களோடு இந்த நாட்களிலே சம்பாஷிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், நாட்கள் இப்ப பாருங்கள், இன்றைக்கு இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் இந்த நாட்களிலே நீதிமான்களுடைய துன்பத்துக்கு பதிலாக தேவன் இந்த நாட்களிலே அவர்களுக்கு இந்த நாட்களில் சந்தோஷம். பாருங்கள், அந்த துன்பம் நீண்ட நாட்டாக இந்த நாட்கள் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக அந்த துன்பங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகத்திலே நாங்கள் 2 அதிகாரத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, 2 அதிகாரத்திலே 8 வசனம் இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது நாள்தோறும் அவருடைய அக்கிரம, அதாவது அக்கிரம கிரியர்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை பாருங்கள், நாள்தோறும் யாருடைய அக்கிரமங்கள், அந்த சோதோம் குமாராவிலுடைய ஜனங்களுடைய அக்கிரமங்கள், அவருடைய காரியங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் இந்த நாட்களை என்ன செய்தாராம், பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துவை குறித்து இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை அவர்களை ரட்சித்திருக்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலே நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கிரமிக்குள்ளாகவும் நியாய தீர்ப்பு நாளுக்காகவும் வைக்கவும் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, சோதனையில் நின்று இந்த நாட்களிலே நீதிமானை இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே ரட்சிக்கிறார், துன்பத்தின் மத்தியிலே இருந்து நீதிமானை இந்த நாட்களிலே விடுவிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுது. இதற்கு இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வழியிலே பாவத்தின் மேல் தேவன் இந்த நாட்களிலே வெற்றி, அதாவது தேவன் பெற்ற வெற்றியை நமக்கு இந்த நாட்களிலே காட்டுகிறது. நாம் தேவனிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே விண்ணப்பம் பண்ண வேண்டும், இடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் நாங்கள் ஆண்டவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக வருகிற வேளையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தடைகள், ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியாதபடி பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களே வருமா இருந்தால், அந்த நிலைப்பாட்டுகளில் இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனை நோக்கி இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களே என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு திருப்பத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது, யோபு 2:7-8 பார்க்கிற வேளையிலேயே அங்கே, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு யோபுனுடைய உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை வரும் கொடிய பற்களினால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து
அதாவது தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். துன்பம் வந்ததுதான், ஆனால் யோபு அமைதியாக இருந்து அந்த துன்பத்தை அனுபவித்தது மட்டுமல்ல, அங்கே கடைசியாக தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்றது மட்டுமல்ல, இரட்டிப்பான நன்மை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதே விதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களிலே நாங்கள் என்ன நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், நாங்கள் ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருக்கிற வேளையிலே நம்முடைய உறவினர்களால் வரும் இந்த நாட்களிலே துன்பங்கள், குடும்பத்தினால் வரும் துன்பங்கள், அதே வேளையிலே ரட்சிக்கப்படாத மனைவியா இருந்தால், ரட்சிக்கப்படாத கணவனாய்

0: காலம் தாடந்து.
1: அப்படியாக திருமணம் செய்கிற வேளையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இன்றைக்கு நாங்கள் தள்ளப்படுகிற வேளையிலே, அது ஒரு பயங்கரமான துன்பங்களாக இந்த நாட்களிலே, நெருக்கங்களாக இந்த நாட்களில் இருக்கும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட துன்பங்கள் மத்தியிலும் அந்த துன்பத்திலிருந்து நாங்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களே கற்றுத்தருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களிலே துன்பங்கள் சோதனைகள் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறபடி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்கள், அங்கே அவர் மேலே இந்த நாட்களில் விசுவாசத்தை வைத்து அவரோடு இந்த நாட்களில் ஐக்கியப்படுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப துன்பங்கள் என்று சொல்லி வருகிற வேளையிலே ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை நீங்க விட்டு போயிடாதீர்கள். ஏனென்றால் அது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட காரியம்தான். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதோ வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சதா நாட்களிலும் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன், உயிருடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாட்களிலே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோகம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நீதிமானுக்கு வரும் துன்பம் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்கள் இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரும். பக்தனாகிய யோவை குறித்து இந்த நாட்களே நீங்கள் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், வைத்திருக்கிற நினைவுகளை இந்த நாட்கள் நீங்கள் அறிந்திருக்கீங்கப்பா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் அங்கே யோவுக்கு சில காரியங்கள் இந்த நாட்களில் உங்கள் மூலமாய் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நீதிமானா இருந்த யோவு இந்த நாட்களே அந்த துன்பங்களிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் இந்த நாட்களே வழிகளை இந்த நாட்களே நிர்ணயித்தீங்களப்பா கர்த்தாவே. அதே போல் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன துன்பங்கள், என்னென்ன கஷ்டங்களோடு இந்த நாட்களில் இருக்கிறார்களோ, அல்லது இந்த நாட்களை நெருக்கங்களோடு இந்த நாட்களில் இருக்கிறார்களோ, இந்த காரியத்துக்காக நான் என்னதான் செய்ய போறேன் என்று சொல்லி இந்த நாட்களை கணக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே நீங்கள் ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு நீங்கள் கர்த்தரண்டு இந்த நாட்களை அவர்களுக்குள்ளே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அதே வேளையில மறு உழைப்பிலே கேட்க இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிமை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக என் ஆண்டவரும் என் நட்சத்திரமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஊர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பேசுறோடையா, பேசுறோடையா. ஐயா பேசுறோட், ஐயா பேசுறோடையா.

0: ஹலோ,
1: ப்ரைஸ் தி லார்ட் அம்மா.
0: ப்ரைஸ் தி லார்ட் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம். நீங்கள்?
0: நல்லா இருக்கேன். இது என்னன்னா, அந்த ஸ்பெசிபிக் டைம் வச்சு போட போறீங்களா இல்ல சும்மா ஸ்லாட் கிடைக்கல?
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஒன் செகண்ட் அம்மா, ஒன் செகண்ட்.

மனைவியாய் கொடுத்தவா லேஸ்லிக்கு வீட்டாவே, மனைவியாய் கொடுத்தவா எழுந்து வாரும்.

0: ஆமேன். அப்படியே ஆசீர்வாதிக்க பயக்கும் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலும் புதிய வழிகளை திறந்து இந்த சங்கமம் இன்னும் இன்னும் பிரகாசிக்க உம்முடைய அடியாள்களை நீ பாவிக்க போறதுக்காக அவர்களை உம்முடைய கதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தொடர்ந்து ஆவியானவர் தாமே நடக்கும் துதிகண்ட மயமேலாம் இயேசுவாக்கியா. ஓகே, இயேசுவின் நாமத்திலே சொல்லிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்துகிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளுக்கூடாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியவர்.

0: Recording in progress.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூட நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665798866. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6076086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
2: நித்திய வெளிச்சத்தை மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். ஐந்தாம் மாதத்தை கற்ற தந்தை இந்தளவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். 4 மாதங்களும் கத்திரமோடு கூட இந்த ஒளிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினார். உங்கள் ஆரோக்கியங்களை தந்தார். இந்த 5 மாதத்தில் இந்த ஒளிய பாதையும் கத்து நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளிலும் கத்திர நாமத்தினாலும் அங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாளும் எங்கள் ஒலிபரப்பானது 6:30 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிந்து தருகிறேன். இந்நாளும் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாம் நன்றி செலுத்தி செபித்து நிகழ்ச்சிகளை ஒப்பு கொடுப்போம். செபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, இரக்கமும் உருக்கமும் நெடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தகப்பனே, எங்களை இவ்வளவாய் நீ நடத்தி வந்த கிருபிகளுக்காக நன்றி தகப்பனே. கோடி கோடி சோஸ்ரம். நாங்கள் வேண்டிக் கொள்வத நினைப்பதோட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறதே உம்முடைய கிருபை. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாள் இந்த வேலை இணைத்தது உம்முடைய கிருபை கத்தால். அந்த கிருபைக்காய் கோடி கோடி சோஸ்ரம் செலுத்துறேன். இந்த நாள் இந்த மாலை நேரடித்திய வெளிச்சத்தை நேரடி ஒளிபரப்பு யாவை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கும் தகப்பனே. இந்த நேரடி ஒளிபரப்பை ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம், தன்னுடைய ஆளுகை, தன்னுடைய வழி நடத்தல் அப்பா, உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் இடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களோட வல்லமை அனுபவிக்கத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கதாவே, நீ சமீபத்துக்கும் மாத்திரம் உங்களை தூரத்துக்கும் தகப்பனா இருக்கிறேன். எந்தெந்த தேசத்தில் எல்லாம் இந்த அலையானது எழுந்து அப்பா அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்க நீங்க கிருபை செய்திருக்கிறீங்களே, அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டு. இன்னும் செல்லாத இடங்கள்ல ஒரு வல்லமை கடந்து செல்லட்டும் ஆண்டவர். இது மனுஷனால கூட தேவனால எல்லாம் கூடுமென்ற வார்த்தை கிடங்க அவனமாய் ஆசிரியத்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசிரியத்து செவிக்கிறோம் சங்க வானொலி. அப்பா வானொலி ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துவோம். நாளும் ஊழியரும் உயர் ஸ்தாபகருமான சிபர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அவர் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய மனை பிள்ளைகள் உறவுகள் உடன் ஊழியர்கள் எல்லாரையும் திருக்கிறதுக்குள்ளாய் தருகிறோம். மறைமா எந்த ஊழியங்களை செய்கிறார்கள் அப்பா வழிபடியாக இந்த ஊழியங்களை செய்கிறார்கள் எல்லா ஊழியங்களையும் நீர் கனப்படுத்துவீராக வழி நடத்துவீராக. மறு ஒழிப்பு செய்ய ஒழியமையா ஒழிப்பது செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. போல் எல்லா யாவையும் தருகிறோம் சற்றால் சரியான முறையில் ஒழுங்கும் சுமை வசதி முடிக்க நீர் உதவி செய்வீரா. தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்கு பண்ண கத்திரத்துறப்புகளை செபிக்கிறோம் ஆண்டவர். ஏனாலும் அவர்களை முன்குறித்துறவர்களை அழைத்து வந்து நாமத்தை மையப்படுத்த பாத்திரங்களா நீ நிறுத்த வேணுமா செபிக்கிறோம். இந்த மாலை நீர் எழுத்திய வெளிச்சத்தை ஆசீர்வதித்தார். காலை நேர விடுதலை வெளிச்சத்தை ஆசீர்வதித்த ஸ்கை மினிஸ்டர் ஊழியங்களை ஆசீர்வதி. அதே போல இந்த விடுதலை நித்திய வெளிச்சத்தை நீ ஆசிரித்து தரும்படி வெள்ளக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஊழியரும் உரிய சாபகருமான அப்பா தகப்பனே மகேந்திரையா காட்சிக்கும் வெளிச்சத்துல எழுந்தல்வியா. அப்பா அவரை ஆசீர்வதி. அவருடைய குடும்பத்தை ஆசிரியம் புள்ளிகளை ஆசீர்வதி தகப்பனே. வல்லமைய நிரப்பு கனியா மனை புள்ளிகளை ஆசீர்வதி. அப்பா அவருடைய வல்லமை கிருபை தாங்கட்டுமான் அழிய செய்ய நன்றி செலுத்தும் குடும்பங்களோட பேர் பேர் ஆசீர்வதி. ஐயா அவருடைய கரம் தாங்க இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த நாளில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். இந்த நாளும் கேத்தர் கொடுத்த வார்த்தையானது நீதிமொழி புஸ்தகம் 21:31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஏமோ கத்தரால வரும். இந்த வார்த்தைக்கு நாங்க கத்தனாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கத்தப்பார் எல்லா கிருபைகளுக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். குதிரைகள் யுத்த நாளுக்கான ஏமோ கத்தரால் அந்த ஜெயம் கொடுக்க தாப்பனுக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளிலும் கத்தப்பார் எல்லா தேவுக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஆராதனை கூட கடன் சொல்லுவோம். இந்த நாளும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை பார்ப்போம். இந்த நாளும் 6:30 to 7:30 வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களும் கூட கடந்து செல்வோம். இந்த நாளும் 7:30 to 8:00 வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிலும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூட கடந்து செல்வோம். 8:00 to 8:30 வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தில் முதலாவது செய்தி எங்களை சுற்றிருந்து அவர்கள் எடுத்து வருவார்கள். அப்பா அந்த 8:30 to இந்த நாளிலும் 9:00 வரைக்கும் பாஸ்டர் வெங்கட் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:00 to 9:30 வரைக்கும் பாஸ்டர் அண்டன் ராசனாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை எடுத்து வருவார்கள். 9:30 நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுத்து மறு ஒழிப்பை கேட்போம். நாளும் கேத்த நமக்கு பாருங்க எல்லா கிருபைகளுக்கும் நன்றி செலுத்தி திருவாய் தேவனை சோசரிப்போம். நன்றியோடு ஆராதிப்போம். அலையுங்கள் இணையுங்கள். கேத்தரி நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் கேத்த தந்த நாள் இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். பெரியவரே பரிசுத்தரே துதிகர மகிமைக்கு பாத்திரரே எங்கள் தூயவரே உமக்கு நன்றி நன்றி. இரக்கம் உருக்கம் நீடிய சாந்தம் உடையவரே எங்கள் மீது உழவு அன்பு குந்தீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா அற்புதரே அதிசயமானவரே உமை ஆராதிக்கிறோம் உமை சோசரிக்கிறோம் நிர்பாரண கிருபை கொஞ்சம் அல்ல ஆளும் நன்றி நன்றி நன்றி நன்றி. அப்பா அற்புதரே நன்றி அப்பா அதிசயமே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆராதனைக்குரியவரை உமை சோசரிக்கிறோம் சோசரிக்கிறோம் நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை மறவா தெய்வத்துக்கு நன்றி செல்வோம். ஒரு நாளும் எமை மறவா தெய்வம் நீரே

நன்றியப்பா. ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை கைவிடாதவர் நீங்கப்பா. இதுவரை நடத்தின தெய்வம் நீங்கப்பா. இனிமேல் நடத்த இம்மானுவேல் நம் கூடவே இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துற நன்றி செலுத்துற நன்றியோடு சோசரிக்கிறோம். தாவே நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும், உமக்கு பான

சாமி திருவர்களில் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து

0: எல்லாத்து நிகர மகிமக்கொருவருக்கேத்த இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே. இந்த நாளில் நாங்க சங்கீத தியானத்துக்குள்ள ஆய்க்கரம் செல்வோம். இந்த தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட சங்கீதம் சங்கீதம் 138 சங்கீதம் 1:8 வசனங்கள் இருக்கின்றது. நாங்கள் வாசித்த தியானத்துக்குன்னு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உண்மையின் முழு இதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்த்து உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தர வரலினே என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தேன். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தால் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேன். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன். இன்னைக்கு அவருடைய கரத்தின் கிரியை தான் நம்மை வளைந்திருக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய கரத்தின் கிரியை தான் அந்த கிருபையாய் நம்மை இணைத்திருக்கிறது இந்த நாளிலும் இந்த வேளையிலும். நிச்சயமாக நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அன்றென்று வேண்டி எங்களுக்காக கரத்தை தாரும். எங்களுக்கு நன்மையும் கிருபையும் காண செய்யும். ஒவ்வொரு நிமிஷம் எங்களை விசாரித்தலும் எங்கள் மீது கண்ணோக்கமாயிரும். உம்முடைய கரத்தின் கிரியை நிகழ விடாதிரும். ஏனென்றால் எங்களுக்கு ஐயாவை செய்து முடித்தவர் அவர் ஒருவரே. மகிமைப்படுவதாக நாங்கள் துதி பாடல் உங்களுக்கு கணக்கு சொல்வோம். எங்களோட துதி பாடல் ஏழெடுத்த சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து துதிப்போம்.
1: எடுத்து
0: வாருங்கள் உங்கள் துதி பாடலை, நாங்களோட ஒரு மனப்படுகிறேன்.
1: நன்றி சகஸ்தனம் இந்த நாளுக்கா மற்ற நன்றி சகஸ்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள என் தேவாதி தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே நேர் அந்த நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வத்தையும் படைத்த என்ன சர்வ வியாபி ஆண்டவரே, சர்வ லோகாதிபதி, சர்வ கர்த்த, சர்வ சிருஷ்டிக்கு மெஜமான நான தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே என்மேல் ஊற்றிடுமே, ஆவியானவரே என்மேல் ஊற்றிடுமே, தாகத்தோடும் பாரத்தோடும் உந்தன் சமூகத்தில் வந்துள்ளோம், நிரப்ப வேண்டும் நிரம்ப வேண்டும் உந்த நாவியை ஊற்றிடுமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழியட்டும், உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆவியானவரே என்மேல் ஊற்றிடுமே. ஆதி நாட்களில் நடந்தது போல் இக்காலத்திலும் எங்களை நடத்தும், ஆதி நாட்களில் நடந்தது போல் இக்காலத்திலும் எங்களை நடத்தும், எழுப்புதல் பற்றியறிய எங்களை பயன்படுத்தும், எழுப்புதல் பற்றியறிய எங்களை பயன்படுத்தும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழியுதே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழி எட்டும், ஆவியானவரே என்மேல் ஊற்றிடுமே. பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், ஆத்தத்துவமுள்ள ஆவியானவர், സ്തോത്രമാണ്ഡവരെ പരിശുദ്ധ ദേവനെ സ്തോത്രമാണ്ഡവരെ പ്രധാന ആചാര്യരേ എങ്ങൾ പ്രധാന ആചാര്യരേ പ്രധാന ആചാര്യരേ എങ്ങൾ പ്രധാന ആചാര്യരേ യേശുവാ യേശുവാ

ஒரே தரம் பலியிட பட்டதினால் நந்தென்றும் போரண படுத்தினரே. ஒரே தரம் பலியிட பட்டதினால் என்றென்றும் போரண

சிவாயங்கள் பிரதான ஆசாரியரேம். இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற.

நன்றி தகப்பனே. நம்முடைய வல்லமுள்ள ஆண்டவரே, பல்கவிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் நம்மை போல சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபி அடையும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று பிரதான ஆசாரியன் நமக்கு

எத்தனை மனிதர்கள் காத்தேனையாம், ஒருவரும் உம்மை போல இல்லையாம், நேரன்றி வாழ்வே இல்லையே உணர்ந்தே

என் மனவிருப்பங்கள் பார்த்துக் கொள்வேர், என் மனையாளம் நேரறிவேர், என் மனவிருப்பங்கள் பார்த்துக் கொள்வேர்.

உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார், மறவார் இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார், மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கின இயேசு மறவார். தரிசனம் தந்தவன் மறவார், தாங்கி நடத்திட

0: சூழும் போது எலியாவின் தேவன் உன்னை மறவார், எலியாவின் தேவன் உன்னை மறவார், மறவார் இயேசு மறவார், ஒருமை பொழுதிலும் உன்னை மறவன், வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், உனக்கு வழிகாட்டி நடத்திட மறவார், வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், உனக்கு வழிகாட்டி நடத்திட மறவார், வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார், வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார், வார்த்தையை நிறைவேற்ற மறவார், மறவார் இயேசு மறவார், ஒருமை பொழுதிலும் முன்னை மறவார். நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே என்னங்களை மறக்காத தேவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம். வார்த்தையை தந்த ரெப்பக்கத்துல நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போறதில்லை, கலக்கம் அடைந்து மனமுறிவு அடைறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போறதில்லை, எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆண்டவரே நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமே உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் என் துதி ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான துதி பாடல கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். நன்றி, நன்றி. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதா, கர்த்தர் தாமே உயர்த்தி துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்து ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாசிர்வதிப்பாராக. கர்த்தர் திட்டமான உங்களை இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் சிவ சமாஜத்தை குருகம் தொடர்ந்து முனைந்திருங்கள். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராமே.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலி தீவான நிகழ்ச்சிய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பை நாங்கள் இணைந்திருக்கிறோம். சரியாக தொடர்ந்து நேரம் 7:02 நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து நாங்கள் துதித்து பாடுவோம். சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி எடுத்துட்டு எடுத்துட்டு பாடுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. ஆமென். சோஸ்ரு பிரைஸ் லார்ட் போலிரு சோஸ்ரு மாண்டவரே, நன்றி, நன்றி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா, காட் bless you.
1: ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், ஆமென். எடுத்து வாருங்கள் வாங்களி ஆசீர்வத்து நீரர்க்கான ஜெபத்தை ஏறெடுத்து.
3: நன்றி அப்பா, நாங்க கேக்குறது அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கிறான கிருபியருக்கு நன்றி செலுத்துறேன் இயேசுவே. அப்பா இப்பொழுது சங்கம மாணலி நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து உங்களோட வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு எங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை